தேர்வும் ஒவ்வொரு சிந்திக்காம சொன்ன வார்த்தையும் அனைத்தும் அந்த மறைமுக ராஜ்யத்தால் கவனிக்கப்படுகிறது. வானம் சிறப்பான பதிவுகளை வைத்திருக்கிறது, ஆனால் சாட்சிகள் தூதர்களில் மட்டும் மட்டுப்படவில்லை. அதே போல் புத்தகங்களும் உள்ளன, அவற்றை யோவான் திறக்கப்படுவதை பார்த்தார். வெளிப்படுத்தல் 20:12, அவை தேவனின் எல்லா அறியும் தன்மையின் பிரதிபலிப்பாகும், எதுவும் இழக்கப்படுவதில்லை. பிரசங்கி 12:14 கூறுகிறது, ஏனெனில் தேவன் ஒவ்வொரு கிரியையையும் மறைந்திருக்கும் அனைத்தையும் நல்லதா கெட்டதா என்பதை விசாரிக்க நீதிக்கு கொண்டு வருவார். இந்த நித்திய பக்கங்களில் செய்கைகளுக்கு மேல் இன்னும் அதிகம் உள்ளது. அவை நோக்கங்களை பாதுகாக்கின்றன. நாம் என்ன செய்தோம் என்பதல்ல, ஏன் செய்தோம் என்பதும் முக்கியம். 3வது சாட்சி, அது மனசாட்சி தான். பவுல் ரோமர் 2:15-16 மனசாட்சி சாட்சி அளிக்கிறது என்றும், எண்ணங்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டவோ தற்காப்பு பேசவோ செய்கின்றன என்று எழுதியுள்ளார். அந்த நாள்ல மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் புறக்கணித்த அந்த உள்ளார்ந்த குரலை கேட்பான். அது அவனது தேர்வுகளை உறுதிப்படுத்தவோ அல்லது குற்றம் சாட்டவோ செய்யும். அப்படி இருக்க இந்த சாட்சிகள், தேவதூதர்கள், பதிவுகள் மற்றும் மனசாட்சி முன்னிலையில் தேவன் நீதியோடு தீர்ப்பு வழங்குவார். தீர்ப்பு வழங்கப்படும் போது பூமியின் அரசர்களும் அதிகாரமும் கொண்டவர்களும் ராஜாதி ராஜாவுக்கு முன் தலை வணங்குவாங்க. அந்த மகாநாள்ல தனிநபர்கள் மட்டும் இல்ல, முழு நாடுகளும் அந்த சிங்காசனத்தின் முன் நிற்கும். இயேசு சொன்னார், எல்லா ஜாதிகளும் அவன் முன் கூடுவார்கள். 25:32 ஜனங்கள், ராஜ்யங்கள் மற்றும் அரசாங்கங்கள் உண்மையான அரசரின் முன்னின்று விசாரணை செய்யப்படுவார்கள். கொடியெல்லாம் கீழே விழும், பூமியின் சிங்காசனங்கள் பயனற்றதாகிவிடும், மனிதர்களின் கிரீடங்கள் தங்களின் பிரகாசத்தை இழக்கும். ஏனெனில் அந்த கணத்துல மனித அதிகாரம் அனைத்தும் வெய்தீக அதிகாரத்தின் முன்னிக்கும். அநியாயமாக ஆட்சி செய்தவர்கள் பூமியின் சிங்காசனம் அவர்களை வானத்தின் சிங்காசனத்திலிருந்து விடுவிக்காது என்பதை புரிந்து கொள்வார்கள். வெளிப்படுத்தல் புத்தகம் ஆட்டுக்குட்டிய ராஜாதிராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும் என காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 19:16, அவரது முன் பேரரசுகளை ஆட்சி செய்தவர்களும் பேரில்லாம வாழ்ந்தவர்களும் அனைவரும் தலை வணங்குவாங்க. மனித வரலாறு நித்தியத்தின் பார்வையில மறுபரிசீலனை செய்யப்படும். வாழ்க்கைகள், மக்கள், தலைமுறைகளை பாதித்த ஒவ்வொரு முடிவும் தெய்வீக நீதியின் தராசில இடுகூறப்படும். எந்த உத்தரவோ, எந்த போரோ, எந்த அதிகார செயலோ பதில் இல்லாம போகாது. தேவன் ஜாதிகளுக்கு நடுவில் நீதியை வழங்குவார். அவர்தான் பூமியின் உண்மையான நீதிபதி என்று காட்டுவார். தீர்க்கதரிசிகள் இந்த கணத்தை ஏற்கனவே அறிவித்துள்ளனர். யோவேல் 3:12 கூறுகிறது, ஜாதிகள் விழித்தெழுங்கள், ஏனெனில் அங்கே நான் சுற்றியுள்ள அனைத்து ஜாதிகளையும் நியாயம் தீர்க்க அமர்வேன். இது தீர்க்கதரிசியின் நிபுணர்ச்சி மற்றும் மனித அகந்தையின் முடிவாகும். வெள்ள அரியணையின் முன் பெரியவர்களும் அதிகாரமுள்ளவர்களும் தேவனுடைய தூய்மைப்படுத்தும் நெருப்புக்கு பட்டம், பதவி என்ற வேறுபாடு இல்லை என்பதை உணர்வார்கள். அவர் செயல்களின் மதிப்பை சோதிப்பார். அந்த நெருப்பே உண்மை எது, வெளிப்படையானது எது என்பதை வெளிக்கொணரும். செயல்கள் நித்திய உண்மையின் நெருப்பால் சோதிக்கப்படும். திருத்தூதர் பவுல் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த காட்சியை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொருவரின் செயலும் வெளிப்படும், ஏனெனில் அந்த நாளவே வெளிப்படும், அது நெருப்பில் வெளிப்படும். மொத குறிந்தியர் 3:13, இறுதி தீர்ப்புல தேவனுடைய நெருப்பு அழிக்காது, அது வெளிப்படுத்தும். அது தூயதையும் தூய்மை அற்றதையும் அன்புக்காக செய்யப்பட்டதையும் வீணாக செய்யப்பட்டதையும் பிரிக்கும். எதுவும் தப்பிக்கார். உள்ளார்ந்த நோக்கங்கள், உந்துதல்கள் மற்றும் ரகசியங்கள் எல்லாம் உண்மையின் ஜுவாலையில தூய்மைப்படுத்தப்படும். இது தெய்வீக நீதியின் எருப்பு. அது பொய்யை அழித்து நேர்மையை உயர்த்துகிறது. பலர் மனிதர்களின் பார்வையில பெரிய செயல்களை செஞ்சிருக்கலாம், ஆனா அவை தேவனுக்கு முன் வீணாக இருக்கலாம். மற்றவர்கள் அமைதியில் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கொண்ட பாலங்களை கட்டியிருக்கிறாங்க, ஆனா ஒருபோதும் பாராட்ட தரவில்லை. நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாம் தலைகீழாகும். சிறியதாக தோன்றியது பெரிதாக மாறும், மகிமையாக தெரிந்தது வெறுமையாக வெளிப்படும். ஏனெனில் தேவனின் நெருப்பு வெளிப்பாட்டால சாரத்தை அளக்கும். அது யார் பாறையில கட்டினார்கள், யார் மனித அகந்தையின் மணலில் கட்டினார்கள் என்பதை காட்டும். பவுல் தொடர்கிறார், யாருடைய செயல் நிலைத்திருக்கிறதோ அவன் ஒரு வெகுமதி பெறுவான். 14, மிறப்பு விசுவாசிகளை அளிக்க வரவில்லை, அவர்களுக்கு வெகுமதி அளிக்க வருகிறது. அது என்றென்றும் நிலைக்கும் ஒரு வடிகட்டி, விசுவாசத்திற்கு ஒரு சோதனை. மின்சாரங்கள் அணைந்த பிறகு எஞ்சியிருப்பது தங்கம் போல தூய்மையாக இருக்கும். அப்போது சிங்காசனத்தின் முன் ராஜா தன் ஊழியர்களை அழைத்து அவர்களுக்கு உரியதை, நீதிமான்களுக்கு தயார் செய்யப்பட்ட நித்திய வெகுமதியை வழங்குவார். நீதிமான்களின் தீர்ப்பு ஒரு பயத்தின் தருணமா இருக்காது, அது ஒரு கொண்டாட்டமா இருக்கும்.
திருத்தூதர் பவுல் உறுதியாக சொல்கிறார். ஏனெனில் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நீதிமன்றத்தின் முன் நிற்க வேண்டும், ஒவ்வொருவரும் தன் உடலில் இருந்தபோது செய்த நன்மை அல்லது தீமைக்கேற்ப பெறுவதற்காக. 2 கொரிந்தியர் 5:10, இந்த நீதிமன்றம் தண்டனைக்கானது அல்ல, வெகுமதிக்கானது. அந்த நாள்ல ஆண்டவர் விசுவாசத்திற்கு உள்ள மதிப்பையும் தியாகத்தின் விலையையும் நிலைத்திருப்பதின் சக்தியையும் வெளிப்படுத்துவார். அங்க ரகசியமாக சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தின் முன் நினைவூட்டப்படும். இயேசு அன்பின் சிறிய செயலை கூட வெகுமதி அளிப்பதாக வாக்குறுதி அளித்தார். என் பெயரில் ஒருவருக்கு குளிர்ந்த தண்ணீர் ஒரு கோப்பை கொடுத்தாலும் அவன் தனது வெகுமதியை இழக்க மாட்டான் என்று கூறினார். மத்தேயு 10:42, இது தேவனுடைய பார்வைக்கு எதுவும் தப்புவதில்லை என்பதை காட்டுகிறது. முடிவு வர விசுவாசத்தை காத்தவர்களுக்கு மகிமையின் கிரீடமோ நீதியின் கிரீடமோ நித்திய ஜீவனின் கிரீடமோ வழங்கப்படும். அங்கே பொறாமையோ ஒப்பீட்டோ இருக்காது. வெறும் நன்றியும் பரிபூரணமான அன்புடன் வெகுமதி அளிப்பவரை நோக்கி மரியாதையும் மட்டுமே இருக்கும். வெகுமதிகள் பெருமையின் கோப்பைகள் அல்ல, ஆனால் விசுவாசமான சேவையின் சின்னங்கள். நியாயமானவர்கள் தங்கள் வெகுமதியை பெறும்போது அவர்கள் சிங்காசனத்தின் முன் விழுந்து தங்கள் கிரீடங்களை ஆட்டுக்குட்டியின் காலடியில எறிவார்கள். வெளிப்படுத்தல் 4:10, அவர்கள் செய்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் கிருபையால் மற்றும் அவரில்தான் செய்ததாக அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். அப்போது பரலோகம் நித்தியத்திலேயே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வார்த்தைகளை கேட்கும். நல்லவன் நல்லும் விசுவாசமான ஊழியக்காரர். ஆனால் நியாயமானவர்கள் மகிமையை பெறும்போது, கடைசி தீர்ப்பு தேவனால் அறிவிக்கப்படும் போது தீயவர்களின் விதி முடிவடையும். ஒரு தருணம் வருகிறது, அப்போது அமைதி பரலோகத்தை ஆட்கொண்டு தேவனின் தீர்ப்பு முழு படைப்பிலும் ஒலிக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகம் கூறுகிறது, உயிரின் புத்தகத்தில பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் எரியப்பட்டார். வெளிப்படுத்தல் 20:15, இது வரலாற்றுல மிக முக்கியமான தருணம், திரும்ப முடியாத புள்ளி. பூமியில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நித்தியமாகின்றன. ஒவ்வொரு ஆன்மாவும் தானே தேர்ந்தெடுத்த விதியை பெறுகிறது. வாழ்நாளில் வழங்கப்பட்ட தேவனின் அன்பு இப்போது நிறைவேற்றப்பட்ட நீதியாக மாறுகிறது. அருளின் காலம் முடிந்து நீதியின் காலம் தொடங்குகிறது. தீக்குளம் என்பது கொடூரத்தின் சின்னம் அல்ல, ஆனா நீதிமானோ அநீதிமானோ ஒளியோ இருளோ இடையே நிரந்தர பிரிவின் சின்னமாகும். தேவன் நரகத்தை மனிதனுக்காக அல்ல, சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்காகவே உருவாக்கினார். மத்தேயு 25:41, ஆனால் ரட்சிப்பின் வழியை நிராகரித்தவர்கள் தாங்களாகவே தேவனில்லாத ஒரு நித்தியத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தருணத்துல எல்லா சந்தேகமும் மறைந்துவிடும். அனைவரும் நீதிபதி நீதிமானாக இருந்தார் என்றும் அவன் இரக்கம் வாழ்க்கையின் கடைசி நொடி வரை வழங்கப்பட்டது என்றும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் விசுவாசமாக இருந்தவர்களுக்கு தீர்ப்பு முடிவல்ல, அது ஒரு மகிமையான புதிய ஆரம்பம். தீய தீ நாசமாக்கி மரணம் வெல்லப்பட்ட பிறகு ஒரு புதிய விடியல் எழும். யோவான் இந்த தரிசனத்தை விவரிக்கிறார். நான் ஒரு புதிய ஆகாயத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். வெளிப்படுத்தல் 21:1, வலி மற்றும் கண்ணீரின் பழைய உலகை என்றும் மறைஞ்சு போய்விடும். தேவன் தானாகவே அவர்களின் கண்களில் உள்ள எல்லா கண்ணீரையும் துடைப்பார். ஏனெனில் தீர்ப்பு முடிந்து மீட்கப்பட்டவர்களின் நித்தியத்துக்கு இடம் கொடுக்கும். தீர்ப்புக்கு பிறகு பாவம் முற்றிலும் வெல்லப்பட்டதும் தேவன் நித்தியத்துல மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவார். யோவான் எழுதுகிறார், நான் ஒரு புதிய ஆகாயத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், ஏனெனில் முதல் ஆகாயமும் முதல் பூமியும் மறைந்து விட்டன. வெளிப்படுத்தல் 21:1, காலம் வலி மற்றும் மரணம் கெடுப்பித்தவையெல்லாம் தெய்வீகமான பரிபூர்ணத்தால மறுபடியும் உருவாக்கப்படும். பிரபஞ்சம் அதன் முதன்மை நிலைக்கு திரும்பும், கண்ணீர் இல்லாம, போர் இல்லாம, விடைபெறல் இல்லாம. ஆரம்பத்துல ஒளி உண்டாகுக என்று சொன்ன படைப்பாளி இப்போது இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன் என்று சொல்கிறார். இந்த புதிய உலகில் தேவனின் இருப்பே எல்லாவற்றையும் ஒளிரச்செய்யும் சூரியனாக இருக்கும். தேவன் அவர்களுடன் வாசிப்பா, அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 21:3, இனி ஆலயம் இருக்காது, ஏனெனில் ஆண்டவரே நித்திய பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார். ஏதேன் தோட்டத்தில் இழந்த ஒற்றுமை மீண்டும் நிலை பெறும். மீட்கப்பட்டவர்கள் தந்தையுடன் முகமுகமா வாழ்வார்கள். காலோ இனி இருக்காது, அன்பே ஒரே சட்டமா இருக்கும். இரவாத உடல் இரவாத தன்மையை அணியும். நித்திய வாழ்வு இனி தொலைவிலான கனவு அல்ல, அதுதான் வீடாகும். தேவதூதர்களும் பரிசுத்தர்களும் இசைக்கும் குரல்கள் ஒரு சிறந்த இசை ஒத்திசைவை உருவாக்கும். மீட்கப்பட்டவர்களின் பாடலுடன் நித்தியமும் தொடங்கும்.
பலி கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தகுதியுடையவன். வெளிப்படுத்தல் 5:12, இது இறுதி வெகுமதி, எல்லா விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் நிறைவேற்றும். ஆனா அந்த நாள் வரைக்கும் ஆவி இன்னும் இதயங்களை அழைக்கிறது, நித்தியத்தின் பக்கம் தேர்வு செய்ய இன்னும் நேரம் இருக்கிறதுன்னு நினைவூட்டுகிறது. ஏனெனில் கடைசி கம்பை முழங்கும் முன் தேவனின் குரல் இன்னும் ஒலிக்கிறது. இன்றுதான் தீர்மானிக்க வேண்டிய நேரம். திருத்தூதர் பவுல் அன்போடும் அவசரத்தோடும் எச்சரித்தார், இப்போதுதான் ஏற்றுக்கொள்ளத்தக்க நேரம், இப்போதுதான் ரட்சிப்பின் நாள். 2 கொரிந்தியர் 6:2, ஒவ்வொரு இதய துடிப்பும் நித்தியம் தொடங்கும் முன் தேவனிடம் திரும்ப ஒரு புதிய வாய்ப்பாகும். கருணையின் காலம் இன்னும் முடிவடையவில்லை. வானம் இன்னும் விரிந்தே திறந்திருக்கும். ஆவியின் குரல் தூரமாகி போனவர்களையும் இன்னும் அழைக்கிறது. யாரும் அந்த நாள் அல்லது நேரத்தை அறியவில்லை. ஆனா ராஜா திரும்பும் போது யார் எந்த பக்கத்தில் நிற்பது என்பதை ஒவ்வொருவரும் தேர்வு செய்யலாம். நீதி தீர்ப்புக்கான தயார் பயத்தில் அல்ல, நம்பிக்கையில செய்யப்படுகிறது. தண்டன தீர்ப்பு மாற்றப்படுவது சிலுவையிலேதான், மன்னிப்புலதான் கடந்த காலம் தனது சக்தியை இழக்கிறது. இயேசு கூறினார், என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புகிறவன் நித்திய ஜீவனை பெறுகிறான், அவன் தீர்ப்புக்கு வரமாட்டான் ஆனால் மரணத்தில் இருந்து ஜீவனுக்குள் கடந்து விட்டான். யோவான் 5:24. தம் வாழ்க்கைய கிறிஸ்துவிடம் ஒப்படைக்கும் ஒருவர் வெள்ள ஆசனத்தை கண்டு பயப்படுவதில்லை, ஏனெனில் நீதிபதி அவரை அன்பால மீட்டவரே. ஆட்டுக்குட்டி விசுவாசிகளுக்கான வழக்கறிஞராகவும் இருக்கல. ஆனா ஒவ்வொரு ஆன்மாவும் இன்னும் நேரா இருக்கும் போது தீர்மானிக்க வேண்டும். ககலத்தின் ஒளி நாம் நினைப்பதை விட அருகில் இருக்கிறது. முடிவின் அறிகுறிகள் ஏற்கனவே காட்சியளிக்க தொடங்கியுள்ளன. இறுதி நியாய தீர்ப்பு வரலாற்றிலேயே மிகப்பெரிய கூடுதியாயிருக்கும். அங்க அனைவரும் இருப்பார்கள். கேள்வி இது, எல்லாவற்றையும் பார்ப்பவரின் முன் நீ எப்படி நிற்பாய்? நாம் இன்று எடுக்கும் தேர்வுகள்ல நித்திய வாழ்வு இப்போது எழுதப்படுகிறது. இறுதி நாள் வந்ததும் வெள்ளையாசனம் வெளிப்பட்டதும் மனம் திரும்புவதற்கான நேரம் இனி இருக்காது. ஆனா இன்று இதயம் இன்னும் துடிக்கும் போது, கிருபை அழைக்கும் போது ரட்சிப்பின் வாசல் திறந்தே உள்ளது. இயேசு தண்டிக்க விரும்பவில்லை, அவர் ரட்சிக்க வந்தார். ஒரு நாள் உலக நியாயம் செய்பவர், இன்று மன்னிப்பை வழங்குபவரே. சிலுவை என்பது முன்கூட்டியே நடந்த நீதிமன்றம். அங்கு ஆட்டுக்குட்டி நமக்கான தண்டனையை தன் மீது எடுத்துக்கொண்டார். அவரில் நீதியும் இரக்கமும் ஒன்றாக கலந்தன. பலர் கடைசி நியாய தீர்ப்பு பயப்படுகிறார்கள். ஆனா கிறிஸ்துவில் இருப்பவருக்கு பயப்பட தேவையில்லை, ஏனெனில் இயேசுவின் ரத்தம் கடந்த காலத்தை அழிக்கிறது, நிகழ்காலத்தை மீட்டெடுக்கிறது மற்றும் நித்திய எதிர்காலத்தை உறுதி செய்கிறது. அவர் தாமாகவே சொன்னார், நான் உயிர்த்தெழுதல் மற்றும் உயிர், என்னை நம்புகிறவன் ஈவன் அவன் இறந்தாலும் வாழ்வான். யோவான் 11:25. நியாய தீர்ப்பு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு முடிவாக இருக்காது. இது நம்மை முதலில் நேசித்தவருடன் நித்தியத்திற்கான தொடக்கமாகும். இப்போ எடுக்கும் ஒவ்வொரு தேர்வும் நித்தியத்துல என்றும் ஒழிக்கும். அதன இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்திருந்தா உன் மனதை கடினப்படுத்தாத. பரிசுத்த ஆவி இன்று ஒன்னு அழைக்கிறார். இயேசு கதவை தட்டுகிறார். திறக்கிறவரிடம் அவர் உள்ளே வந்து தங்குவார். இந்த வீடியோவின் செய்தியை நீ புரிந்திருந்தால் லைக்கை கிளிக் செய்து கருத்துகளில் எழுதவும். கர்த்தர் இயேசுவே, உமது திரும்பும் நாளில் நான் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். ஆமா.

0: பாபேல் குழப்பத்துக்கு பிறகு மனிதர்கள் தங்களது ஒன்றுபட்ட தன்மையை இழந்து அகந்தையின் கோபுரம் சினார் சமவெளியில் ஒரு சடலமாக கைவிடப்பட்டது. குளங்கள் குழப்பத்தில் அலைந்தன. ஒவ்வொருவரும் மற்றவர்கள் இனி புரிந்து கொள்ள முடியாத மொழியில பேசினர். அது கடவுளின் தீர்ப்பாக இருந்தாலும் அதே நேரத்தில் ஒரு புதிய தொடக்கமும் ஆகும். கானானியர்கள் ஹாமின் மகன்கள், கீழ்ப்படியாமை என்ற அடையாளம் கொண்ட வம்சத்தின் வாரிசுகள் பாபேலின் இடிபாடுகளிலிருந்து புதிய நிலங்களை நோக்கி மகத்துவம், பேராசை மற்றும் ஆதிக்கம் என்ற ஆசையால் தூண்டப்பட்டு அலைந்தனர். அவர்கள் நாட்கள், வாரங்கள், ஒருவேளை ஆண்டுகளாகவும் நடந்தனர். கொடூரமான பாலைவனங்கள், வெப்பமடைந்த மலைகள், பெயரற்ற பள்ளத்தாக்குகள் ஆகியவற்றை கடந்தனர். ஒரு நாள் அவர்கள் யோர்தான் பள்ளத்தாக்கை அடைந்தனர். அங்கு அவர்களின் கண்முன்ன ஒரு சொர்க்கம் விரிந்தது. பசுமை, ஈரமான வளமான சமவெளி, பழமரங்கள் நிறைந்தது, தங்கம் போன்ற கோதுமை முளைகள் அலைக்கும் வயல்கள், பூமி சுவாசிப்பது போல ஒரு நதி அதில் வழிந்தோடி கொண்டிருந்தது. அங்கே அவர்கள், இங்கேதான் நாங்கள் எங்கள் மகிமையை கட்டுவோம், இங்கேதான் நாங்கள் சோதோமை கட்டுவோம் என்று கூறினார்கள். அடித்தளம் கொடூரமானது, அதன் மக்களின் மன வலிமை போலவே. சோதோம் ரத்தமும் தீயும் கொண்டு கட்டப்பட்டது. ஒவ்வொரு கல்லும் கடுமையாக வென்றது. ஒவ்வொரு அங்குல நிலமும் வியர்வையும் வெற்றியும் கொண்டு பாசனமாயிற்று. கானானியர்கள் பிடிவாதமானவர்களாக உழைத்தனர். அவர்கள் வெண்கல கருவிகளால் கற்களை வெட்டினர். நகரத்தை ஒழுங்கும் அதிகாரமும் கொண்ட நரம்புகள் போல நேரான தெருக்களை வரையினர். அவர்கள் உயரமான, தடித்த, வெல்ல முடியாத சுவர்களை கட்டினர். உலகமே அனுமதி இல்லாம உள்ளே வர முயற்சிக்கட்டும் என்று சவால் விடுத்தது போல அவர்கள் பொறியியலை கைப்பற்றினர். அவர்கள் ஜோர்தான் நதியின் நீரை தங்கள் வயல்கள், சதுக்கங்கள், தோட்டங்களுக்கு கொண்டு செல்லும் சிறந்த கால்வாய்களை கட்டினர். அவர்கள் விவசாயத்தையும் நிலத்தையும் ஆட்சி செய்தனர். மந்திரம் போல் அந்த நிலம் அவர்களுக்கு செழிப்புடன் பதிலளித்தது. அத்தி, பேரிச்சை, யாவரிசி, திராட்சை மற்றும் ஆற்றுப்பை. விரைவில் அந்த நகரம் தொலைதூர மக்களை ஈர்க்க தொடங்கியது. எகிப்திலிருந்து வர்த்தகர்கள், அரேபியாவிலிருந்து ஊர்திகள், அனடோலியாவிலிருந்து பயணிகள் வந்தனர். அந்த சமவெளியின் ரத்தினத்தை எல்லோரும் காண விரும்பினர். சோதோம் நகரின் வீடுகள் உயரமாகவும் வெண்கற்களால் கட்டப்பட்டும் அகலமான கதவுகளும் விசாலமான மேடைகளும் கொண்டவையாகவும் இருந்தன. ஊதானிற துணிகள் காற்றில் கொடி போல பறந்தன. தூபம் மற்றும் புதிதாக சுடப்பட்ட ரொட்டியின் வாசனை காற்றில் கலந்தது. புராண காட்சிகள் பொறிக்கப்பட்ட நீரூற்றுகள், மறைந்த கால்வாய்களால் பாசனம் அளிக்கப்பட்ட தொங்கும் தோட்டங்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள், வீணை, மிருதங்கம், குழல் வாசித்த சதுக்கங்கள் இருந்தன. இரவில் நகரம் விளக்குகளால பிரகாசித்தது. அங்கு நடனம், இசை, சிரிப்பு மற்றும் அளவுக்கு மீறிய விருந்துகள் நடந்தன. அந்த நகரம் செல்வம் நிறைந்தது, மிகவும் செல்வம் நிறைந்தது. வர்த்தகமே அதன் உயிரணு. உன் யானை எலும்பு, விலை மதிப்புள்ள ரத்தினங்கள், வாசனை எண்ணெய்கள், மசாலா கலந்த திராட்சை மதுபானம், இவற்றுடன் கூட அடிமைகள் வர ஏற்றியுள்ள காரவான்கள் வந்து கொண்டிருந்தன. சோதோம் நகரத்தின் இரும்பு தொழிலாளர்கள் நன்கு தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை உருவாக்கினார்கள். சிற்பிகள் கடவுள்களின் உருவங்களை உயிரோடு இருப்பது போல நுணுக்கமா செதுக்கியார்கள். தையல்காரர்கள் பருத்தி, பட்டு மற்றும் மிருகத் தோள்களை மிகச் சிறப்பா வேலை செய்தார்கள். மரியாதை மண்டபம் அமைக்கும் நேரம் வந்தபோது மக்கள் அனைவரிலும் மிகச் சுருங்கும், மிக கவர்ச்சிகரமான, மிகுந்த ஆசை கொண்டவரை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்தான் சோதோம் நகரத்தின் முதல் அரசி பேரா. பேரா இளம் வயதிலும் குறைபாடற்ற முகமும் கவர்ச்சிகரமான நாவும் கொண்டவள். அவளுக்கு ஒரு ஆபத்தான தரம் இருந்தது. தவறானவற்றை சரியாகவும், நேர்மையற்றவற்றை நற்குணமாகவும் காட்டும் தரம. அவள் அழகான புன்னகையோடு ஆட்சி செல்தாள். ஆனால் அதன் பின்னால் ஆழமான, அமைதியான ஒரு ஊழல் மறைஞ்சிருந்தது. அவளது ஆட்சியில் சோதோம் அதன் மகிமையின் உச்சிக்கே சென்றது. அதே நேரத்தில் அதன் இருண்ட வீழ்ச்சியின் நிழலிலும் மூழ்கியது. மற்றொரு பக்கத்தில் யோர்தானின் வளமான நிலங்களில் சோதோம் அதிகாரமும் பொன்னும் நிறைந்த நகரமாக எழுந்த அதே நேரத்தில் கமோரா அதன் மூத்த சகோதரி நிழலில் தெற்கே கட்டப்பட்டது. ஆனால் வேறொரு இதயத்துடன், மிக நுணுக்கமானது, அலங்கரிக்கப்பட்டது, கலைக்கும் இன்பத்துக்கும் அதிகமாக மூழ்கியிருந்தது. சோதோம் வலிமையும் ஆசையும் கொண்டு செதுக்கிய ஒரு ரத்தினம் என்றால் கமோரா எதிர்க்க முடியாத அழகுடைய ஒரு விஷப்பூவா இருந்தது. அதன் அடித்தளம் குறைவான கொடூரத்துடன் அதிகமான அழகியத்துடன் அமைந்திருந்தது. அதன் நிறுவிய கணானியர்கள், சிற்பிகள், இசைக்கலைஞர்கள், கவிஞர்கள், கட்டிடக்கலைஞர்கள் விவரங்களுக்கும் வடிவத்துக்கும் ஆசை கொண்டவர்கள். அவர்கள் பள்ளத்தாக்கின் தெற்கு பகுதியில மாலை நேரத்துல தங்க ஒளியில் சூரியன் மறையும் மெல்லிய மலைகளை தேர்ந்தெடுத்தனர். அங்கே அவர்கள் நுணுக்கமாக அலங்கரிக்கப்பட்ட கோயில்கள், பளிச்சிடும் கற்கள் பதிக்கப்பட்ட தெருக்கள், தொங்கும் தோட்டங்களும், ஊதா நீல நிறத்துல வண்ணமிட்ட பட்டு பறதைகளும், இசை போல நீர்விழும் நீரூற்றுகளும் கொண்ட அரண்மனை போன்ற வீடுகளும் கட்டினார்கள். கொமோரா சோதோமுக்கு வலிமையில் போட்டியிடவில்லை, ஆனால் நயமிக்க தன்மையில் போட்டியிட்டது. அது கலை வளர்ந்த நகரம், பாடல்கள் புராணங்களை விவரித்த இடம், அரங்கங்கள் கடவுள்களும் மனித உணர்வுகளும் பற்றிய நாடகங்களை நடத்திய இடம். அந்த மக்கள் உணர்ச்சிகளின் இன்பத்திற்கு தங்களை ஒப்படைத்தனர். ஒவ்வொரு திருவிழாவும் உடலின், இன்பங்களின், எல்லையில்லா சுதந்திரத்தின் கொண்டாட்டமா இருந்தது. அங்கே புனிதமும் உணர்ச்சியும் ஒன்றா கலந்தன. வளர்ச்சி சடங்குகள் பெரும் காட்சிகளாக மாறின. அங்கு ஆண்களும் பெண்களும் மதுவும் ஆசையும் கொண்டு மயங்கி, வெட்கமின்றி, ஒழுக்கமின்றி, மனசாட்சியின்றி தங்களை ஒப்படைத்தனர். கொமோரா நாட்டின் முதன் முதலில் ஆட்சி செய்த மன்னன் பீர்ஷா மிகவும் கூர்மையான முக அமைப்பும், அனைவரையும் ஈர்க்கும் வசீகரமான குரல் வளமும், அனைவரையும் எளிதில் மயக்கும் பார்வையும் கொண்டவன் அவன். மக்களை மகிழ்விப்பதுல அவ ஒரு கலைஞன். அவன் தலைமையில காமம் ஒரு நிறுவப்பட்ட அமைப்பாகவும், இன்பம் ஒரு சட்டமாகவும் மாறியது. அவன் வலிமையால் அல்ல, கவர்ச்சியால் ஆட்சி செய்தான். பீர்ஷா எல்லா விதமான ஆசைகளும் செல்லுபடியாகும், முழுமையான சுதந்திர கலாச்சாரத்தை ஊக்குவித்தான். அவ்வாறு சோதோம் மற்றும் கொமோரா இரண்டும் நரகமான இரட்டையர்களாக யோர்தான் சமவெளியில் அதிகாரமும் விரோதமும் கலந்த இரு ரத்தினங்களா மாறின. ஒவ்வொன்றும் மற்றொன்றின் ஊழல ஊக்குவித்தது. அவர்கள் செய்த பல அசிங்கங்கள்ல ஒன்று சமலிங்க ஆசை. முதன்மையான அறிகுறிகள் செழிப்புடன் வந்தன. மனிதன் இனி அப்பம் பெற போராட வேண்டிய நிலை இல்லாத போது எல்லைகளை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறான். சோதோம் நகரின் ஆண்கள் செல்வமோ சோம்பலும் அகன்றையும் கொண்டவர்கள், தங்கள் இயற்கை ஆசைகளை விலக்க தொடங்கினார்கள். அவர்கள் பெண்கள் மீது கொண்டிருந்த ஈர்ப்பை முழுமையாக கைவிட்டு பிற ஆண்களை தீவிரமாக இச்சை கொள்ள தொடங்கினார்கள். முதல்ல ரகசியமாக செய்தவர்கள் பின்னர் தங்களின் செல்வாக்கு மிக்க அதிகார வட்டங்களுக்குள்ளும், விரைவில் எந்தவிதமான வெட்கமும் இல்லாமல் பொது தெருக்களிலும், மக்கள் கூடும் சதுக்கங்களிலும், அப்பாவி பொதுமக்களுடைய வீடுகளின் தலைவாசல்களுக்கு முன்னாடும் கூட அலைந்தார்கள். இந்த பாவம் ஒரு சாதாரண மறைந்த பழக்கமோ தற்காலிக வழிமாறலோ அல்ல. இது ஒரு கலாச்சாரம், இது ஒரு வழக்கமாகிவிட்டன. இது ஒரு நிறுவப்பட்ட பெருமையாக இருந்தது. மற்ற நாடுகள்ல இன்னும் ஒரு ரகசியமான அவமானமாக கருதப்பட்டது, சோதோ மற்றும் கொமோராவில அது சுதந்திரத்தின் சின்னமாகவும், தங்களை தாங்களே போற்றும் சமுதாயத்துல அடையாளத்தின் கிரீடமாகவும் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் தங்களின் கட்டுப்பாடற்ற ஆசைகளை பெருமையா சொன்னாங்க, அதை ஒரு நற்குணமா காட்டினார்கள். அரசரின் விருந்துகள்ல விருப்பத்திற்காக அழைத்து வரப்பட்ட இளைஞர்களுடன் உறவு கொள்ளும் பழக்கம் விருந்தினர்களிடையே சாதாரணமா இருந்தது. அதை மறைக்க எந்த தேவையும் இல்லை, அதை மௌனமாக்கவும் எந்த தேவையும் இல்லை. ஏனெனில் சோதோமில் தீயவர்கள் உயர்த்தி போற்றப்பட்டார்கள். மனிதர்களின் கைத்தட்டலால் கடவுளின் குரல் மௌனமாக்கப்பட்டது. பொய்யான கடவுள்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்கள் கணவன் மனைவி அன்பு வழியாக அல்ல, ஆனால் புனிதமான அனைத்தையும் மீறிய செயல்கள் மூலம் வளமானதை வழிபட்ட இடங்களாக இருந்தன. ஆண்கள் ஆண்களுடன், பூஜாரிகள் உதவியாளர்களுடன், முதியவர்கள் இளைஞர்களுடன், இவை அனைத்தும் ஆன்மீக இணைப்பு என்ற பெயரில் பொய்யான தெய்வத்தின் பாதுகாப்பில் நடந்தன. இன்பமே அவர்களின் கடவுள், விரோதமே அவர்களின் வழிபாட்டு முறை. குழந்தைகள் தூய்மையற்றத ஒரு முன்மாதிரியாக காண்பதற்குள் வளர்ந்தார்கள். எந்த எல்லையும் இல்ல, ஆசையே ஒரே சட்டம் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு படங்கள் காட்டப்பட்டன, கதைகள் சொல்லப்பட்டன. தடையிட்ட கடவுளிடமிருந்து வரும் எந்த பாடத்தையும் நிராகரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டன. நீதிபதிகள் ஒழுக்கக்கேடுகளை தண்டிக்கவில்லை, மாறாக அதை கண்டித்த நியாயமானவர்களையும் நகரின் வாயிலாக வந்த வெளிநாட்டவர்களையும் தண்டித்தார்கள். சோதோம் நகரின் மக்கள் அவர்களை விருந்தினர்களாக அல்ல, தங்கள் ஆசையின் பலியாகவே பார்த்தார்கள். யாரும் சோதோமில் நுழைய முடியாது, ஆசைக்கு பரிசோதிக்கப்படாம, தொடப்படாம, சோதிக்கப்படாம. இடனிலிருந்து கடவுள் உருவாக்கிய மனிதன் மற்றும் பெண்ணின் ஒன்றிணைவு என்ற பரிசுத்தமான செயல் காலடியில் மிதிக்கப்பட்டது, கேலி செய்யப்பட்டு ஆதிக்கம், இன்பம் மற்றும் அகந்தை ஆகியவற்றால் ஆட்கொள்ளப்பட்ட இயற்கையற்ற உறவுகளின் கலாச்சாரமா மாற்றப்பட்டது. அங்கே காதல் இல்ல, அங்கே நம்பிக்கையும் இல்ல, வெறும் உந்துதல், வெறும் ஆசை, வெறும் உடலும் செழிப்பு மட்டுமே இருந்தன. அந்த செழிப்பே தான் லோத்தை ஈர்த்தது. அவ தன் மாமா ஆபிரகாமுடன் வாழ்ந்தபோது லோத்தும் பெரிதும் செழித்தான். அவனுடைய மாடுகள் பெருகின, அவனுடைய கூடாரங்கள் அதிகரித்தன, அவனுடைய சொத்துக்கள் இவ்வளவு விரிவடைந்ததால் விரைவில் சண்டை எழுந்தது. ஆபிரகாமின் மேய்ப்பர்கள் மற்றும் லோத்தின் மேய்ப்பர்கள் வாதம் செய்தனர். அவர்கள் மோதிக்கொண்டார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டினார்கள். அந்த நிலம் இவ்வளவு ஆசீர்வாதத்தை தாங்க முடியல. ஒரு காலத்தில் இருந்த ஒற்றுமை இப்போது பதற்றமா மாறியது. ஒரு காலத்தில் அவர்களை இணைத்த இசை செழிப்பின் சுமையில உடைந்து போக தொடங்கியது. அப்போதுதான் பலிபீடத்தின் மனிதர் கடவுளின் நண்பர் ஆபிரகாம் ஒரு தந்தையின் மரியாதையுடன் எழுந்தார். அவர் தன் மைத்துனனான லோத்திடம் சென்றான். தன் தந்தை இறந்த போதுதானே பராமரித்த அந்த இளைஞன. அவர் லோத்த கருணையோடும் ஆனா உறவியோடும் பார்த்து, நம்மிடையே எந்த சண்டையும் இருக்க வேண்டாம், நீ இடது புறம் போனா நான் வலப்புறம் போவேன், முதல்ல நீ தேர்வு செய் என்று சொன்னான். லோத் தன் கண்களை உயர்த்தி பார்த்தான். அவன் பார்த்தது அவனுடைய விதியை மாற்றியது. அவனுக்கு முன்பாக யோர்தான் சமவெளி விரிந்திருந்தது. அது பூமியில ஒரு சொர்க்க பூமி போல இருந்தது. அது பாவம் விழுவதற்கு முன் ஏதேன் தோட்டம் போல இருந்தது. பசுமை வயல்கள், தெளிவான நீர், இனிமையான காற்று. அங்கே தங்கத்தில் மூடிய ஒரு ஆசை போல பிரகாசித்துக் கொண்டிருந்தன சமவெளியின் நகரங்கள். அவற்றில் சோதம் முக்கியமானது. தொலைவிலிருந்து பார்த்தா சோதம் ஒரு கண்கவர் காட்சியா இருந்தது. அதன் கோபுரங்கள் வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்திருந்தன. அதன் சந்தைகள்ல வெள்ளி மற்றும் தங்க நாணயங்கள் இசை போல் ஒலித்தன. அதன் சதுக்கங்கள் மக்கள், வாசனை, இசை, சிரிப்புகள் ஆகியவற்றால் நிரம்பியிருந்தன. அது ஒரு உயிரோட்டமானது, கவர்ச்சிகரமானது, சக்தி வாய்ந்த நகரம். அதன் அழகில் லோத்து காதலாகிவிட்டான். அவன் கடவுளிடம் கேட்கவல்ல, அவன் யாரிடமும் ஆலோசனை பெறறீங்க. அவன் வெறும் பார்த்து ஆசைப்படினான். அது முடிவின் தொடக்கம். தன்னம்பிக்கையுடன் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சமவெளிக்கு தாழ்ந்து சென்றான். முதல்ல அவன் தனது கூடாரத்தை சோதோம் அருகே வெறும் அருகில் எல்லையில வைத்தான். ஆனா மாலை நேரத்தில் நீடும் நிழல் போல சோதோமின் தாக்கம் அவனை முற்றிலும் சூழ்ந்தது. சிறிது காலத்துல அவன் வியாபாரம் நகருக்குள் வந்தது, பிறகு அவன் வீடு, பிறகு அவன் மனதும். லோத்து சோதோமில் விரோதம், வீழ்ச்சி, பாவம் ஆகியவற்றின் நடுவில் வாழ்ந்தான். ஆனா வெளியே செல்லவில்லை. அவன் நீதிமானான ஆன்மா அவன் பார்த்தவற்றால் வருந்தினாலும் சுகவிலாசம் அவனுக்கு அதிகமாக பேசியது. ஆறுதல் அவனை தூக்கத்துல ஆழ்த்தியது. அமைதி அவனை சங்கிலியால் கட்டியது. அவன் செழிப்பு நாடினா, ஆனா அந்த முடிவால் அவன் குடும்பத்திற்கு ஏற்படும் விளைவுகளை கவனிக்கவில்லை. அதிக செல்வத்தால் கண்கள் மறைந்த அவன் தனது குடும்பத்தின் எதிர்காலத்தை எண்ணாம தனக்கென ஒரு பாதையே எடுத்தான். அங்கே அந்த ஊழல் நிறைந்த நகரத்துல லோத்து தனது மகள்களை வளர்த்தான். தந்தையின் நம்பிக்கையில் பிறந்த தூய இளம் பெண்கள், ஆனால் சோதோமின் இருளுக்கு தினமும் வெளிப்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் அந்த விரோதத்தை தங்கள் கண்களால் பார்த்தார்கள். அவர்கள் இரவுகளை கிழிக்கும் கத்துகளை கேட்டார்கள். பகல் வெளியில் நடத்தப்படும் அசுத்த சடங்குகளை நேரில் பார்த்தார்கள். அவர்கள் சமலிங்கிகத்தில் மூழ்கிய ஆண்கள் நிறைந்த தெருக்களில் நடந்தார்கள். அங்கு பாவம் மறைக்கப்படவில்லை, பெருமையுடன் கொண்டாடப்பட்டது. அவர்கள் வேதிக்கை இல்லாத இடத்தில் வளர்ந்தார்கள். அங்கு கடவுளின் பெயர் கேலி செய்யப்பட்டது. அசுத்தம் வழக்கமாகி புனிதம் மறக்கப்பட்ட நினைவாக மாறியது. இவ்வாறிருந்தும் லோத்தின் மகள்கள் சோதோமில் இருந்த இரு ஆண்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் கடவுளை பயப்படவில்லை. அவர்கள் சோதோமின் ஒரு பகுதியாக இருந்தார்கள். அதன் தெருக்களில் பிறந்தவர்கள், அதன் சூழலில் உருவாக்கப்பட்டவர்கள். அவர்கள் மிக மோசமான செயல்களில் ஈடுபடவில்லை என்றாலும் அவர்கள் நீதிமான்களாகவோ புனிதர்களாகவோ ஆபிரகாமின் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவோ இருக்கவில்லை. அவ்வாறு சோதோமும் கொமோராவும் வாழ்க்கை தொடர்ந்தது. ஒவ்வொரு நாளும் இந்த நகரங்கள் கடவுளுக்கு எதிராக வெளிப்படையாகவும் துணிச்சலாகவும் கிளர்ச்சியில் மேலும் மேலும் மூழ்கின. ஆனால் கடவுள் இதை புறக்கணிக்கவில்லை. பெருமை மிக்கவரும் பொறுமையாக இருந்தவரும் காத்திருந்தவரும் அமைதியாக பார்த்தவரும் அந்த அழுகையை கேட்டார். பூமியிலிருந்து ஒரு அழுகை கசப்பான புகையாய் எழுந்தது. அது அடக்குமுறைக்கு உள்ளானவர்களின், அவமதிக்கப்பட்ட நீதிமான்களின், தூய்மையை இழந்தவர்களின் அழுகை. அது வானத்தின் சிங்காசனத்தை எட்டியது. பின்னர் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. ஆனா தீ இறங்குவதற்கு முன் கடவுள் தன் நண்பரான ஆபிரகாமை சந்திக்க முடிவு செய்தார். பகலின் வெப்பத்தில் அந்த மூதாட்டி தன் கூடாரத்தின் வாசலில் அமர்ந்திருந்த போது ஆண்டவர் அவரை சந்தித்தார். அவருடன் இரு மாணவர்களும் இருந்தனர். ஆபிரகாம் அவர்களை பார்த்ததும் அவர்களிடம் ஓடி சென்று மரியாதை செய்தார். அந்த கணத்தில் தான் தனது இதயத்தை உலுக்கும் ஒரு தீர்ப்பை கேட்கப் போகிறார் என்று அவருக்கு தெரியவில்லை. சோதோம் மற்றும் கொமோராவை எதிர்த்து எழும் கூச்சல் மிகப்பெரியது என்று ஆண்டவர் கூறினார். அவர்களின் பாவம் மிகவும் கடுமையானது. இப்போது நான் இறங்கி சென்று அவர்கள் தீமையை செய்தார்களா என்று பார்ப்பேன். ஆபிரகாம் அழுகிவா. அவர் தன் மைத்துனர் லோத்தையும் அவரது குடும்பத்தையும் அந்த அளவுக்கு இருள கூட இன்னும் சில நீதிமான்கள் இருக்க வாய்ப்பு இருக்குமோ என்ற எண்ணத்தையும் நினைச்சார். அவரது ஆன்மாவில கண்ணீருடன் நடுங்கும் குரலில் அவர் தேவனிடம் மன்றாடினார். நீதி உள்ளவர்களையும் தீயவர்களோடு அழிக்கப் போகிறாயா? ஆண்டவரே, அங்கே 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்களையும் அழிப்பாயா? அப்போது தேவன் பதிலளித்தார். சோதோமில் 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்களுக்காக அந்த நகரத்தை முழுவதும் காப்பாற்றுவேன். ஆபிரகாம் தொடர்ந்து கேட்டார். அங்கே 45 இருந்தால், 40 இருந்தால், 30 இருந்தால், 20 இருந்தால், 10 இருந்தால்? ஆனா அவர் கேட்ட ஒவ்வொரு முறையும் பதில் ஒன்றே இருந்தது. அங்கே 10 நீதிமான்கள் இருந்தா நான் மன்னிப்பேன். ஆனா சோதோமும் கொமோராவும் முழுவதும் அந்த சிறிய ஒளி கூட காணப்படவில்லை. தீமை அனைத்தையும் மசுபடுத்திவிட்டது. லோத்தின் மகள்களுக்கு நிச்சயிக்கப்பட்டவர்கள் கூட ரட்சிப்பு செய்தியை கேலி செய்தார்கள். அப்போது அந்த இரண்டு தூதர்கள் சோதோமுக்கு புறப்பட்டார்கள். அவர்கள் மேலிருந்து மனிதர்களாக இறங்கி வந்தார்கள், தேவனின் தீர்ப்பை எடுத்துச் செல்லும் தூதர்களாக. அந்த நகரம் இன்னும் பாடியது, இன்னும் சிரித்தது, இன்னும் தன் பாவத்தில் மகிழ்ந்தது. ஆனால் அதன் கடைசி இரவு ஆரம்பமாகிவிட்டதை அறியாமல் இருந்தது. அவர்கள் வந்தபோது லோத் நகரின் வாசல்ல உட்கார்ந்திருந்தார். அவர் அங்கு யாத்திரையா இருந்ததில்லை. அவர் நீதிபதியாக தனது பொறுப்பில் இருந்தார். ஒரு தீய தலைமுறையினிடையே தனது கடமையை நிறைவேற்றினார். அவர்களை பார்த்தவுடன் அவருக்குள் ஏதோ ஒன்று நடுங்கியது. அவர் உடனே எழுந்து தாழ்மையா வணங்கி அவர்களை தனது வீட்டிற்கு வருமாறு வேண்டினார். அவர்கள் அவரது அழைப்பை ஏற்று லோத்தின் வீட்டிற்குள் சென்றார்கள். அவர்கள் கதவை மூடினார்கள். இரவு சோதோமில் தடிமனான அமைதியான போர்வையாய் இறங்கியது. ஆனால் நரகம் வெடிக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது. அதற்கு அதிக நேரம் ஆதலில்லை. செய்தி காட்டுத்தீ போல பரவியது. அந்நியர்கள் வந்திருக்கிறார்கள், புதிய வேறுபட்ட ஆண்கள். அந்த வதந்திகள் நகரத்தின் உறங்கிக் கொண்டிருந்த ஆசையை மீண்டும் எழுப்பின. ஒவ்வொரு மூலையிலிருந்தும், ஒவ்வொரு வீட்டிலிருந்தும், ஒவ்வொரு ஒழுக்கமற்ற தெருவிலிருந்தும் அவர்கள் கூட ஆரம்பித்தார்கள். இளம் மற்றும் வயதான ஆண்கள் சோதோமின் அனைத்து ஆண்களும் தாகம் கொண்ட ஓநாய்களின் கூட்டம் போல லோத்தின் வீட்டை சுற்றி வந்தார்கள். அவர்கள் கதவை தட்டினார்கள். அவர்கள் கூச்சலித்தார்கள். அவர்கள் கோரிக்கையுடன், உன் வீட்டுல இரவு தங்க வந்த அந்த ஆண்கள் இங்க, அவர்களை வெளியே அனுப்பு, நாங்க அவர்களுடன் பாலியல் உறவு கொள்ள விரும்புகிறோம் என்று கேட்டார்கள். வெறிச்செயல் இனி மறைக்கப்படப்படதா? இப்போது அது கோரிக்கையுடன் வந்தது. அது ஒவ்வொரு மூலையிலையும் நீதிமான்களின் வீடுகளிலும் ஊடுருவ நிரும்பியது. லோத்து தன் வீட்டை விட்டு நம்பிக்கை இழந்து வெளியே வந்தார். அவர் கதவை பின்னால் மூடி கூட்டத்தை எதிர்கொண்டார். அவரது இதயம் வலுவா துடித்தது. தயவு செய்து என் சகோதரர்களே, இந்த தீய காரியத்தை செய்யாதீர்கள் என்று வேண்டினார். பெரும் அவசரத்துல தன்னை சுற்றியுள்ள கலாச்சாரத்தின் தாக்கத்தில் இருக்கலாம், லோத்தன் சொந்த மகள்களை வழங்கினார். எனக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் ஆணை அறியவில்லை. அவர்களை உங்களிடம் கொண்டு வருகிறேன். நீங்கள் விரும்பினபடி அவர்களிடம் செய்யுங்கள். ஆனால் இந்த ஆண்களுக்கு எதுவும் செய்யாதீர்கள், ஏனெனில் அவர்கள் என் வீட்டின் பாதுகாப்பில் வந்திருக்கிறார்கள் என்று கூறினார். ஆனால் சோதோம் நகரின் ஆண்கள் அந்த மகள்களை விரும்பவில்லை. அவர்கள் பெண்களை நாடவில்லை, அவர்கள் அந்த ஆண்களையே விரும்பினர். அவர்களின் ஆசை குறிப்பிட்டதும் தவறானதும் வன்முறையுடனும் இருந்தது. எங்கள் வழியிலிருந்து விலகு என்று அவர்கள் கூச்சலிட்டனர். இந்த வெளிநாட்டவர் எங்களை நியாயம் செய்ய வந்திருக்கிறார், அவர்களை விட உன்னை அதிகம் பாதிப்போம் என்று கூறினர். அவர்கள் லோத்தின் மீது திரும்பினர். ஆனா அப்போது வானத்தின் கை தலையிட்டது. தூதர்கள் கதவை திறந்து லோத்தை கொண்டு உள்ளே இழுத்தனர். ஒரே வார்த்தையிலும் ஒரே பார்வையிலும் சோதோம் நகரின் ஆண்களின் கண்கள் குருடாகின. இருள் அவர்களை முழுவதும் மூடியது. அவர்கள் ஒருவரை ஒருவர் மோதிக்கொண்டு தடுமாறினர். அவர்கள் கதவை தேடி தடுமாறினர். அவர்கள் சபித்துக்க அவர்கள் கத்தின. ஆனா அவர்கள் இனி பார்க்க முடியவில்லை, ஏனெனில் தீர்ப்பு ஆரம்பமாகிவிட்டது. மன்னிப்புக்கான நேரம் குறைந்து கொண்டிருந்தது. தூதர்கள் அவசரமா லோத்திடம் திரும்பினார். உனக்கு இங்க வேற யாராவது இருக்கிறார்களா? மருமக்கள், மகன்கள், மகள்கள், அவர்களை இங்கிருந்து வெளியே கொண்டு போ, ஏனெனில் நாங்கள் இந்த நகரத்தை அழிக்க வந்துள்ளோம். இதன் மீது எழும் கூச்சல் மிகவும் பெரிதாக இருந்தது. அது வானத்தை எட்டியுள்ளது. அதனால் ஆண்டவர் எங்களை இதை அழிக்க அனுப்பியுள்ளார். லோத்து நடுங்கினான். அவர் தன் மருமக்கள், தன் மகள்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த ஆண்கள் ஆகியோரிடம் ஓடி சென்று, எழுந்திருங்க, இந்த இடத்திலிருந்து வெளியேறுங்க, ஏனெனில் கடவுள் இந்த நகரத்தை அழிக்கப் போகிறார் என்று வேண்டினார். ஆனா அவர்கள் சிரிச்சனர். அவர் நகைச்சுவை பேசுகிறார் என்று அவர்கள் நினைத்தனர். அவர்கள் அவரை நம்பவில்லை, இறக்க தங்கிவிட்டனர். விடியற் காலை ஆரம்பிக்கும் போது தூதர்கள் லோத்திடம், எழுந்திரு, உன் மனைவியும் இங்கு இருக்கும் உன் இரு மகள்களையும் எடுத்துக்கொண்டு வெளியே போ, இல்லையெனில் இந்த நகரத்தின் தண்டனையில் நீயும் அழிந்து போவாய் என்று தூண்டினார். ஆனா அவர் தயங்கினார். அவர் இன்னும் அந்த இடத்தை நேசித்தார். அவர் இன்னும் பின்னோக்கி பார்த்தார். அப்போது தூதர்கள் அவரையும் அவரது மனைவியையும் இரு மகள்களையும் கையில் பிடித்து வெளியே அழைத்து சென்றனர். அவர்களை வெளியே இழுத்து சென்றனர், ஏனெனில் கடவுளின் இரக்கம் இன்னும் லோத்துக்காக எரிந்து கொண்டிருந்தது. அவர்கள் ஏற்கனவே வெளியே வந்திருந்த போது தூதர்களில் ஒருவர் சக்தி வாய்ந்த குரல்ல பேசினார். உன் உயிரை காப்பாற்ற ஓடு, பின்னோக்கி பார்க்காத, சமவெளியில் நிற்காத, மலைக்கு பறந்து ஓடு, இல்லையெனில் அழிந்து போவாய். லோத்து தனது குடும்பத்தோட ஓடினார். சூரியன் எழுந்து கொண்டிருந்தது. இதற்கிடையில் சோதோம் மற்றும் கோமோராவின் மக்கள் தங்கள் தீய செயல்களை தொடர்ந்தனர். விடியற் காலையில தெருக்கள் உயிர்ப்புடன் இருந்தன. ஆனா அது வழிபாட்டால் அல்ல, பாவத்தால். அந்த பரபரப்பில் ஜபத்தின் ஒலி இல்ல, அது கேலி சிரிப்பின், களங்கமான சந்தைகளின், அவமதிக்கப்பட்ட பலிபீடங்களின், உடனே வழிபாட்டாக அர்ப்பணித்தவர்களின் பரபரப்பாக இருந்தது. புறநாகரிக கோயில்கள்ல மத்தளங்கள் தொடர்ந்து முழங்கின. பூச செய்யும் தூய்மையற்ற புகையுடன் ஆசாமியர்களும் ஆசாரியர்களும் நடனமாடினர். வானம் இனி அமைதியாக இல்லை என்று யாரும் நினைக்கவில்லை. நீதி தீர்ப்பு ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது. ஆனால் அவர்கள் அதை அறியவில்லை. அவர்களின் அகந்தையில அந்த தருணத்துல வானம் திறந்தது. அது சாதாரண புயல் அல்ல, அது மழை அல்ல, அது தீர்ப்பின் கர்ஜன, அது நித்தியனின் கோபத்தின் இடியோசை. உயரங்கள்ல ஒரு பெரும் பிளவு உருவானது. வானமே ஒரு காணாத வாளால் கிழிக்கப்பட்டது போல அந்த திறப்பிலிருந்து உயிருள்ள உணர்வுள்ள தாகம் உள்ள ஜுவாலைகள் வெளிப்பட்டன. அணைக்க முடியாத கோபத்துடன் தீ மற்றும் கந்தகத்தின் மழை பொழிய தொடங்கியது. சோதம் நடுங்கியது. குமாரா கத்தியலு வீடுகள் தொடும்போதே எரிந்தவர். முழு கோபுரங்களும் இடிந்து விழுந்தன. சில வினாடிகளில் பூமி திறந்து அதன் வாசிகளை விழுங்கியது. நரகம் பூமியிலே விடுவிக்கப்பட்டது போல இருந்தது. கற்கள் எரிந்தன, காற்றே தீப்பிடித்தது, ஆறுகள் கொதித்தன, மரங்கள் வெடிச்சன. வாசிகள் புகையால் சூழப்பட்டு வியர்வையில் நனைந்து சாம்பலில் மூடப்பட்டு பைத்தியக்காரமாக ஓடினார்கள். தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை காலில் செருப்பில்லாம எரியும் தெருக்கள்ல இழுத்து சென்றார்கள். ஒரு காலத்துல தங்கள் அதிகாரத்தை பற்றி பெருமைப்பட்ட அகந்தையுள்ள ஆண்கள் பயத்தால் கண்கள் நிரம்பி திசை தெரியாம ஓடும் விலங்குகளாக ஓடினார்கள். நகரத்தின் மனோ எரியும் மனித உடலும் ஆவியாகும் இரத்தத்தின் துர்நாற்றத்தால மாற்றப்பட்டது. சிலர் தங்கள் கடவுள்களை வேண்டினார்கள். மற்றவர்கள் வானத்தை நோக்கி முழங்கால் விழுந்தனர். ஆனா பதில் இன்னும் தீவிரமானதாக இருந்தது.
1: உப ஆகமம் 10:8 இப்படியாக வாசிக்கிறோம். அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கு கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். ஆம், உடன்படிக்கை பெட்டி அந்த நாளிலே தேவ சமூகத்தின் அடையாளமாயிருந்தது. அந்த பெட்டி போன இடமெல்லாம் நடந்த அதிசயங்களைத்தான் இப்பொழுது பாடலாய் பாடப்போகிறோம். பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் நாம் சுமக்க வேண்டிய பெட்டி இயேசுவின் திருநாமம். கர்த்தராகி இயேசு நமக்குள் இருப்பதால் நாம் அவரை சுமந்து செல்கிறோம். அவரை குறித்து சொல்வதுதான் நமது பாக்கியம்.

கர்த்தரின் பெட்டி இருந்த வண்டியை சுமந்த ரெண்டு பசுமாடுகள் எதிரியின் தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு நேர்பாதையில் கொண்டு வந்தன. மிகப்பெரிய அதிசயம் 1 சாமுவேல் 6:12.

ஒருவனின் பெட்டியும் ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்த போது கர்த்தர் வீட்டையும் உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். 2 சாமுவேல் 6.

0: வாருங்கள் கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய அன்பின் கரத்தில் இந்த ஆராதனையை அர்ப்பணம் செய்து, ஆண்டவராய் கர்த்தர், நம்மை இந்த மாதம் முழுதும் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்ததை நினைத்து நாம் நன்றி சொல்லி, பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல கர்த்தாவே, இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுவதும் ஒரு விசை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே, இந்த நேரத்தை கர்த்தர் முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த இரண்டாவது ஆராதனையில் உங்க மகிமை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதற்கு விரோதமாய் எழும்பி வருகிற பொல்லாத ஆவிகள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியில் அடைக்க முடிக்க தேவகுமான் வெளிப்பட்டீரப்பா. இந்த கூட்டாளி குரோதமாய் எழும்பி வருகிற பொல்லாத அந்தகார ஆவிகள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாடப்போக பாடல்கள், ஜெபிக்கிற ஜபங்கள், அப்பா தியானிக்க போற வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும் உங்க பிரசனம் எல்லாரையும் மூடட்டும் ஐயா. உங்க ரத்தத்தினால வேலையடைப்பீராகும். அக்கினியினால் ஆவியானவரால் இந்த ரத்தத்தை சுற்றி வேலையடைங்கப்பா. நாமத்தினால வேலையடைப்பீராக. உங்க பிரசனம் வெளிப்படுவதாக. எங்க மறைத்து வெளிப்படும் துதிகன மகிமையில உமக்கு செலுத்துறோம். இயேசுவின் நல் நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் பிதாவே. கர்த்தரை ஆராதிக்கலாமா? சொல்லுங்க. இயேசுவே நன்றி, தேங்க்யூ லார்ட். சொல்லுங்க.

0: குடும்பம் ஜெபம் பண்ணலாம். நம்ம தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்ம ஜெபிக்கலாமா? அக்கா ஜெபக்கறி சொல்லுவாங்க, ஜெபிக்கிறவன் உண்பாக கடந்து வந்து ஜெபம் பண்ணுங்க.
1: விருதுநகர் மாவட்டம் ரட்சிக்கப்படணும். இந்த பயோகிராபிஸ் நிறைய இருக்கு, மத்தாப்புலாம் செய்யறாங்களே அந்த ஆபீஸ், அதனால யாருக்கு அங்க ஆபத்து வீத்து வரக்கூடாது. அந்த மக்கள் தேவன் பாதுகாக்கணும், எந்த ஆபத்துமே அங்க வரக்கூடாது. அதுக்காக ஜெபணும்.
2: பரிசுத்த தகப்பனையுமே துதிக்கிறோம் ராஜா. அப்பா விருதுநகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்க இருக்கிறதான எல்லா ஃபயர் ஆபீஸ் மேலயும் ஆண்டவரே முத ஆளுகை இறங்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஃபயர் ஆபீஸ்லயும் ஆண்டவரே ஃபயர் ஆக கூடாதுப்பா. எங்க ஜனங்கள் யாருமே ஆண்டவரே கருகி போக கூடாது ஏசப்பா. தேவனே ஒவ்வொரு ஃபயர் ஆபீஸ்லயும் ஆண்டவரே தகப்பனே முத பாதுகாப்பின் கரங்க தங்கி இருக்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எத்தனையோ ஜனங்கள் அதை நம்பி பிழைப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. ஒரு ஜனங்கள் கூட ஆண்டவரே

0: கருகி போக கூடாதப்பா, நீங்க முழுமையாய் பொறுப்பெடுக்க வேண்டுமாய் கெஞ்சி செபிக்கிறோம். நீங்க அப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி செபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமேன்.
1: அது மாத்திரல்ல, நம்ம சபையில் எல்லா சபைகளையும் எல்லா திருச்சபைகளையும் பரிசுத்த அபிஷேகம் ஊற்றப்படணும். எல்லா திருச்சபையிலும் பரிசுத்த அபிஷேகம் ஊற்றப்படணும். எல்லா மக்களும் தேவை அக்கில நிறைஞ்சிருக்கணும். அதுக்காக சம்பளமா
2: நீங்க கிருபையாக நீங்க கட்டளையிடும்படிக்காம் பார்த்தோம் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு சபைகளை நீங்க காத்துக்கொள்ளும்படிக்காம் பார்த்தோம் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவனையும் துதிக்கிறோம். நீங்க அப்படி செய்ய போறக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கனமாக்கியும் உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா. மூலம் ஜபத்தேட்டுக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே,
1: ஆமென். இந்தியா தேசப்பட்ட அத்தனை குடிகாரங்களும் ரட்சிக்கப்படணும், தேவனை அறிஞ்சிக்கணும், குடிக்கிற சகோதர சகோதரர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கண்ணீரோடு ஆரோக்கியம் சாப்பிடலாம்.
0: ஒரு ஆண்டவரே, குடிக்காரர்களை இங்க அப்பா கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஏசப்பா உண்மை தொழுது கொள்வர்களாக மாற்றுங்க. அவங்க மறக்கப்படணும் ஏசப்பா. அந்த அடிமைத்தனத்துல இருந்து அவங்களை மீட்டுக் கொள்ளுங்க ஏசப்பா. உண்மை அறியணும் ஏசப்பா. எத்தனையோ ஆண்டவரே ஏசப்பா வாலிப பசங்களே ஏசப்பா உமக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டு அடிமையா இருக்கிறாங்க ஏசப்பா. போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா. உமக்கு விரோதமான காரியங்கள் செய்யறாங்க ஏசப்பா. உமை மறந்த ஆண்டவரே ஏசப்பா. அப்பா போதை பொருளுக்கு அடிமையாய் கொண்டு அப்பா அவங்கள அவங்களே மறந்து கொண்டு தவறான வழியில போறாங்க ஏசப்பா. அந்த அடிமைத்தனத்துல இருந்து நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஏசப்பா. நீங்க ஒருவரே மீட்பின் தேவன் ஏசப்பா. எத்தனையோ குடும்பங்கள்ல சண்டை ஏசப்பா. கர்த்தாவே அப்பா உமை துதிக்க முடியாம அப்பா உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை கேட்க முடியாத தடைகளா இருக்கிறது ஏசப்பா. அப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க மாற்றி போடுங்கப்பா. குடியினால் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கிடக்குது ஏசப்பா. நீங்க கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது வல்லமை உள்ள கரத்தினால் ஒவ்வொருத்தரையும் தொடுங்க ஏசப்பா. அப்படியாய் தொட்டு ஒவ்வொருத்தரையும் ரட்சித்துக் கொண்டு உங்க நாமத்தை மகிமைப்பட போறதுக்காக நன்றி ஏசப்பா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெப கேட்கும் ஜீவன் நல்ல பிதாவே.
3: வேத பாடங்களை வாசிக்க கேட்க போகிறோம். ரோமர் புத்தகம் 4 அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் எழுதின நிருபம் 4
4: ரோமர் 4 அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதியமானாக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏதோ உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்றெண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோதோ விருத்த சேதனமனாய் இல்லாதவனாய் இருந்தபோதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிசுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றார். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தில் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்கு தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினியை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மேறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகியிருப்பதற்கும் படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியார்க்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்பதே ஆமென்.
3: வார்த்தை அக்கா இன்றைக்கு நம்ம தலை கொண்டு வருவார்கள்.
1: எழுப்பத்தின் விசேஷம் 16:15.
5: இதோ திருடனை போல் வருகிறேன்,
1: இதோ திருடனை போல வருகிறேன்.
5: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
1: தன் மானம் காணப்படத்தக்கதாக
5: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
1: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
5: விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்,
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ திருடனை போல வருகிறேன். எப்ப வருவான்னு தெரியாது. திருடன எப்ப வருவான், எந்த நேரம் வருவான்னு தெரியாது. நைட் வருவானா, எப்போ வருவான்னு தெரியாது. அதனால இப்பெல்லாம் திருட என்ன செய்யறான், பகலில் கூட வந்துடுறான். பேங்கில் எல்லாம் பாருங்க, எத்தனை பேங்கில் திருட வந்து எவ்வளவு பெண்ணிடுறாங்களே. நிறைய பேர் திருடெல்லாம் எப்போ வருவானே தெரியாது. அப்படிப்பட்ட காலங்களை வாழ்கிறோம். அதனால தான் சொல்கிறாரு, எப்போ வருவான் நம்ம தெரியாதனால என்ன செய்யணும், நம்ம எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அதை விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். நம்ம விழிப்பாக இருக்கணும். எப்போ வந்தாலும் சரி, கத்தர் வரிய குரல் நம்ம கேட்கணும். எக்கால சத்தம் ஊது, அதை சொல்ல வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. தேவன் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் ஆண்டு வருவார். எப்போ தேவ எக்கால சத்தம் கேட்கும், பிரதான தூவின் சத்தம் எப்போ கேட்கும், தேவனுடைய ஆரவாரம் எப்போ கேட்கும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் வாஞ்சோடு காத்திருக்கணும். அதுக்குள்ளே எவ்வளவோ குழப்பங்கள் பிசாசு கொண்டு வர்றான் பாருங்க. நம்ம காத்திருக்க நினைச்சாலும் எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனை போராட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள், சோர்வுகளை கொண்டு வரான். ஆனால் நம்ம அதுக்கு என்ன செய்யணும், பிசாசுக்கு அதையும் அதங்க கத்தோடு வேதம் சொல்லு, பிசாசுக்கு என்ன செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்க, அவங்கள விட்டு ஓடிப்போம். அப்படித்தானே சொல்லுது வசரம், அப்படித்தானே சொல்லுது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்துருங்க, பிசாசு அவங்களை விட்டு ஓடி போயிடுவான். அவன் வந்து ஒன்றும் அதிகாரம் கிடையாது. நம்ம ஒரு நாள் அவனுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இப்போ பிரச்சனை போராட்டங்கள் உபத்திரங்கள் எத்தனையோ காரியங்களை கொண்டு வரான். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. அதான் யாக்கோபு எழுதுற 4:7 வாசிங்க.
5: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
1: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
5: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
1: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
5: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
1: அவங்களை விட்டு என்ன செஞ்சிருவான், இப்போ எதிர்த்து நிற்கணும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நம்ம சோர்ந்து கவலைப்பட்டோன்னா அவன் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். எழுத்துனா ஓடி நம்மளை விட்டு ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிசாசு பார்த்து நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, பயக்கூடாது, பயப்படக்கூடாது. இதோ திருடனை போல வர்றேன், தன்மானம் காணத்தக்க காணப்படாதபடிக்கு விழித்திருந்து தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவன். விழிப்பா இருக்கணும், எப்ப வந்தாலும் எப்ப ஆண்டு வருவாரோ, நம்ம விழிப்பா நம்ம இதயத்தில் விழிப்பா இருக்கணும். தெசலனிக்கையில் ஒன்று தெசலனிக்கு வாசிக்க கேட்ட 5:1-2 கூட வாசிங்க.
5: சகோதரரே
1: சகோதரரே,
5: இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து
1: உங்களுக்கு
5: எழுத வேண்டுவதில்லை.
1: நடக்கிற காலங்களும் சமயங்களும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை.
5: இரவிலே திருடன் வருகிற விதமா கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
1: நீங்களே என்ன செஞ்சிருக்கீங்க, நன்றாய் அறிந்திருக்கீங்க. அறிந்திருக்க மட்டும் போதாது, நம்ம என்ன செய்யணும், விழிப்பல்லவர்களா ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். நன்றி அறிந்திருக்கோம், கத்தர் திருடனை போல வருவான், எப்போ வருவான்னு தெரியாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். கத்தர் வரிய பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன செய்யணும், நம்ம ஆயத்தத்தோடு காத்திருக்கணும். இனி காலம் என்ன செய்யாது, செல்லாது. வாசிங்க வெளிப்படுத்தல் 10:6.
5: இனி காலம் செல்லாது,
1: இனி காலம் செல்லாது. சொன்ன ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறுது. இனி காலம் செல்லாது, அதான் ஆண்டு சொன்ன. இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்புன்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு ஆண்டு. வரப்போறாரு, நிறைய ஒரு ஆபத்து, பெரிய ஆபத்து நம்ம தேசத்தை நோக்கி வளர்ந்து கொண்டு வந்திருக்குது, உலகத்தை நோக்கியே வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்துக்கெல்லாம் நம்ம தப்புறோம்னா என்ன செய்யணும், சிவம் பண்ணி விழித்திருக்கணும். மழை வருதுன்னா என்ன செய்வோம், உடனே நம்ம மழை காலம் வருது, வீடை சரி பண்ணணும், அங்கே போடெல்லாம் சரி பண்ணணும், அந்த இதெல்லாம் சரி பண்ணணும், உடஞ்சிருக்க இடத்தெல்லாம் சரி பண்ணணும், எத்தனையோ நம்ம சரி பண்ணுறோம். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, கர்த்தர் சொல்லிட்டாரு இனி காலம் செல்லாது, வரப்போறாரு. அப்போ நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதலாக நம்ம பார்க்குறோம், கர்த்தர் நமக்காக நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். வாசிங்க எபிரேயர் புஸ்தகம் 12:1.
5: ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்,
1: மேகம் போன்ற எவ்வளவு சாட்சிகள், பைபிள் எடுத்துக்கொண்ட எவ்வளவு சாட்சிகள், நம்ம வாழ்க்கையில எடுத்தாவே எவ்வளவு சாட்சிகள் இருக்கு இல்லையா, அது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
5: நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும்
1: நம்ம என்ன செய்யணும், பாரத்தெல்லாம் தூக்கிட்டுலாம் தூக்கி நடக்க முடியாது, ஓட முடியாது. ஓடுறவங்களுக்கு வந்து பாரத்தெல்லாம் தூக்கிட்டு இருந்தா ஓட முடியாது இல்லையா. பாரமான யாவற்றையும்
5: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும்
1: முடிக்கிறவருமாய் இருக்கிற
5: இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம்.
1: பார்த்தீங்களா, நம்மை சுற்றி நிற்கிற பாரம், கவலைகள், சோர்வுகள் இருந்தால் நம்மளை செவிக்க முடியாது, தூக்கிக்க முடியாது, நம்ம ஓட்டத்தை சரியான முறையில் ஓட முடியாது. பாவமும் நம்ம சின்ன சின்ன பாவங்கள் எத்தனையோ பாவம் செய்ய, இப்பெல்லாம் நிறைய பாவம் செய்யறதுக்கு வழி நிறையா இருக்குது. செல்போன் எடுத்தாவே போதும், செல்போன், வெப் டிவி, பார்க்கறதுக்கு எவ்வளோ பாவங்கள் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. அதான் சொல்லி நம்ம சுற்றி நிற்கிற நெருங்கி நிற்கிற பாவங்களையும் பார்த்து தள்ளிவிட்டு யாரை நோக்கி ஓடணுமா, விசுவாசத்தை தொடங்குற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி நம்ம ஓடணும். ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி தான் நம்ம ஓட வேண்டும். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், நம்ம மற்றவங்களை ஓடுற ஓட்டத்தில் ஓடக்கூடாது. நமக்குன்னு நியமிச்சு வச்சிருப்பாரு, அவங்கள போல வளனு, இவங்களை போல வளனு இல்லை, நமக்குன்னு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். வேறு எதை நோக்கி ஓடக்கூடாது, ஓடினா நம்ம என்ன பரலோகத்துக்கு போக முடியாது. அவரை நோக்கி ஓட வேண்டும். கர்த்தர் எப்படிலாம் வாழ்ந்தாரு, எப்படி ஓடினாருங்கிறத 4 சுவிசேஷம், மத்தேயுவின் சுவிசேஷம், மார்க்கின் சுவிசேஷம், லூக்காவின் சுவிசேஷம், யோவானின் சுவிசேஷம், 4 அதிகாரத்தையும் வாசித்து பார்த்தா அவர் எப்படி ஓடினார், எப்படி நடந்தார். அதான் விசுவாசம் தொடங்குறவர், விசுவாசம் முடிக்கிறோம். ஆண்டவரை இயேசுகத்தை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓட வேண்டும். கர்த்தர் நமக்கு என்ன நியமிச்சிருக்கிறாரு
6: அந்த ஓட்டத்தை ஓடினாதான் நம்ம என்ன சொல்ற முடிவில் பரலோகத்துக்கு போக முடியும். ஏதோ ஒரு ஓட்டம் ஓடினோம்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அவர் விட்டு வலது வரவும் சாயக்கூடாது, அவர் விட்டு இடது வரவும் சாயக்கூடாது, நம்ம ஒப்பு கொடுத்த பின்வாங்கவும் கூடாது. முடிவு வரை இந்த நிலை நிலைப்பவன் தான் ரசிக்கப்படன்னு வேதம் சொல்லுது. ஆமாம், அவரை நோக்கி நம்ம ஓட வேண்டும். லோகத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆதியாம் புஸ்தகம் 19:17
5: அவர்களை
6: அவர்களை
5: வெளியே கொண்டு போய்
6: பாருங்க, ரோத்தையும் பிள்ளைகளையும் வெளியே கொண்டு போய்
5: விட்ட பின்பு அவர்
6: அவர்
5: உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ.
6: லோகத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எங்க ஓடிப்போனுமா, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் ஜீவன் தப்புனும் ஓடிப்போ,
5: பின்னிட்டு பாராதே,
6: பின்னிட்டு பாக்காது. ஆண்டவர் எவ்வளவுலாம் சொல்லி கொடுக்காரு பாருங்க, என்ன செய்யாது, பின்னிட்டு ஐயோ எப்படிலாம் வாழ்ந்தவன், இந்த ஊர்ல தானே இப்படி இருந்தோம், எவ்வளவு சந்தோஷமா இருந்தவன் சொல்லி பின்னிட்டு பாக்காது. மிந்தி நடந்ததுலாம் நினைக்காத, இப்படிலாம் நடந்துச்சா, எப்படிலாம் இருந்த ஒரு காலத்துல, இன்னைக்கு இப்படி இருக்கிறனே நினைக்காத, அதான் சொல்றாரு, பின்னிட்டு பாக்காத.
5: இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே,
6: சமபூமியில் எங்குமே நிக்காத, இந்த இடத்துல எங்கேயும் நின்றாத, எல்லாமே ஆபத்து நிறைஞ்ச இடம், சமபூமியில எங்கும் இல்லாத,
5: நீ அழியாதபடிக்கு
6: அழியாதபடிக்கு
5: மலைக்கு ஓடிப்போ என்றார்.
6: மலைக்கு எங்க, கல்வாரி மலைக்கு என்ன செஞ்சிரு, ஓடிப்போ. அல்லேலூயா,
5: அல்லேலூயா.
3: அர்ப்பணித்து ஜெபங்களை ஏறெடுப்போமா, ஜெபம் செய்வோம்.
6: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், மகத்தமிழ ராஜாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சமான் சந்தோஷ தாங்க ஆசிரியங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் சம்பூர்ணமா ஒவ்வொரு மக்கள் மேல் நிரப்பியா செபிக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சம்பூர்ணமா நிரப்புங்கப்பா, சம்பூர்ணமா நிரப்புங்கப்பா, சம்பூர்ணம் நிரப்புங்க, தேவ வாக்கில் நிரப்புங்க, தேவ வல்லமில் நிரப்புங்க, துதிக்க செபிக்க உதவிச்சிங்கப்பா. ஆண்டவரே யாருமே அமைதியா இருக்கக்கூடாப்பா, உங்களுடைய அருகே சமயமா இருக்கப்பா, துதிக்கக்கூடிய கிருவை தாங்க, செவிக்கக்கூடிய கிருவை தாங்க, ஆராதிக்கக்கூடிய கிருவை தாங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய கிருவை தாங்கப்பா. யார் வாழ்க்கையிலும் குழப்பங்கள் சோர்வுகள் துக்கங்கள் யாருக்கு வரக்கூடாதப்பா, மகிழ்ச்சியோடு மே துதிக்க செவிக்க மே ஆராதிக்க மே அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. மந்திரம் செவ்வனைகள் பெல்லிசனைகள் எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்தில் அழித்து போட முடியாது செவிக்கிறமையா. ஆண்டவரே மே துதிக்கிறமையா, எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா மே ஸ்தோத்திருக்கிறமே, பண கஷ்டத்தினால கலங்கியிருக்காங்கப்பா, எல்லார் வாழ்க்கையிலும் பண கஷ்டத்தை மாத்துங்க, கண்ணீரை தொடங்க, கவலையெல்லாம் மாத்திருங்கப்பா, பணத்தை சந்திக்க முடியாது செவிக்கிறோம், கடன் நடக்க உதவிச்சிங்கப்பா, கஷ்டத்தை மாத்துங்கப்பா, பிரச்சனை நீக்கிருங்க சப்பா. அன்றுவரே அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்க்கையில செய்ய முடியாது செவிக்கிறோம், எல்லாம் முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்க முடியாது செவிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தர முடியாது செவிக்கிறேன் சப்பா, திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லா சகுல் குழந்தை பயத்தை தரணும், கத்துடி மையம் மூடணும், கத்துடி அக்கினி மூடணும், கத்துடி கிருவாங்களை சூழ்ந்து கொள்ள முடியாது செவிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பெல்லி சுனியங்களை எல்லாம் உடைத்து நிர்மலமாக்க முடியாது செவிக்கிறோம் ஆண்டவரே. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேசில் இருக்க மக்கள் வெட்டி தாங்க, பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. ஆண்டவரே உதவிச்சங்க உதவிச்சங்க சப்பா, அற்புதங்களை அதிர்ச்சியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அம்மா பாதத்தை பிடிச்சி நாங்கள் கெஞ்சுகிறோங்க, தவை கெஞ்சுகிறோம், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்க முடியாது செவிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கறாச்சா, படிக்கிற பிள்ளைலாம் துதிக்கிற பிள்ளைலாம் துதியிலையும் சோத்திரத்திலையும் பெருகக்கூட கிருபை தாங்க ஐயா, மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இறங்கும் இறங்கும் இறங்கும் அப்பா, ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய வேண்டும் ஐயா, அதிசயங்களை செய்ய வேண்டும் ஐயா, கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே எத்தனை குடும்பங்களை தட ஆண்டவரே, செவிக்க முடியாது தட, துதிக்க முடியாது தட ஆண்டவரே, மாரதிக்க முடியாது தட ஆண்டவரே, எல்லா தடைகளையும் மாற்றி போடும் ஆண்டவரே. ஆமாண்டவரே பசுத்த பால் சொன்ன நல்ல ஓட்டத்தை ஓடினே சத்தியத்து கீழ்ப்படியாம தடைச்சனு யார் என்று சொல்லி பசுத்த பால் கேட்டது போல, சத்தியத்து கீழ்ப்படியால் தடைச்சிற பல்லதாவி அழிக்கப்பட்டு போட்டு இயேசுகிறது நாமத்தினால, பொல்லாத கிரியில நிர்மலமாக்கப்பட்டு ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தேவன பிரசனை இறங்கட்டும் ஐயா, ஆசீர்வித்து உயர்த்துங்க, எல்லா துதிகனமாக சொல்துறோம் எங்கள் அன்பு ரச்சகரேஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே.
7: உங்களின் எதிரின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் Hand of Jesus Ministries, Tolbar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
9: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
10: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
9: எந்த கண்டம் அந்த குறியை ஏற்க மறுத்துள்ளது? அந்த கட்டிடத்தின் கீழுள்ள சுரங்கத்தில் கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள். குறி சரிபார்ப்பு நிறுத்துங்கள். அப்பா, நான் அந்த குறியை எடுத்துக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது, மன்னிக்கவும். என்ன? ஆனால் உன் அம்மா மற்றும் நானும் அதை எடுக்க வேண்டாம் என்று சொன்னோம். உலகம் முழுவதும் நமது அமைதியை குழப்ப விரும்பும் யாரையும் தொடர்ந்து பிடித்து வெளியேற்றுவோம். வெடிகுண்டு தாக்குதல் வருகிறது, முன்னேறுங்கள். கொடியை மறைத்து மீண்டும் கொண்டு வாருங்கள். காவலர், போங்க போங்க. எல்லாம் சீராக உள்ளது, போங்க போங்க. கோவிலை அவமதிக்க நேரம் வந்துவிட்டது.
11: இலக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. முன்னேறி அழிக்கவும். அதை நகலெடுத்தேன்.
12: சார், அவர்களை அப்புறப்படுத்த வேண்டுமா என்று சொல்லுங்கள்.
9: அவர்களை விட்டுவிடலாமா? நேற்று தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்ட பிறகு இப்போது எருசலேம்ல கடும் குண்டு வீச்சு நடக்கிறது.
13: நாம் தரையில பசிக்க போகிறோம்.
9: தரையை கொல்ல முயற்சிப்போம்.
13: நான்
9: வச்சிருக்கேன், எனக்கு தெரியும். செல்லம் சாண்டா, அமைதியாகிற என்ன விடு, நகர்த்து.
13: என் மகள்

0: ஜெனரல், இது உலகம் முழுவதும் நடக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்களா?
1: ஆம் திரு ஜனாதிபதி.
0: இது நடக்குதுன்னு நம்ப முடியல. நீங்க சொன்னீங்க, இந்த மறைவுகளுக்கு காரணம் என்ன?
1: நாம் இன்னும் உறுதிப்படுத்தல ஐயா.
2: மில்லியன்கள் மறைவது ஆரம்பம் மட்டுமே ஆகும்.
0: குழந்தைகள் உட்பட மில்லியன் கணக்கானோர் மறைந்த பின் உலகம் பெரும் துயரை எதிர்கொள்கிறது.
2: இதுக்கு பின்பு நிகழ்வுகளின் தொடர் வருகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வெளிப்படுத்தப்பட்ட வேதங்கள் போல்
0: தோன்றிய உலக ஒழுங்கின் தலைவராக உலகை மறுசீரமைத்து அதை மேம்படுத்துவோம் என உறுதியளிக்கிறேன்.
2: எதிர்கிறிஸ்துவின் எழுச்சி,
0: கலப்பிற்கு அமைதி, இஸ்ரேல் வாழ்க.
2: மிகப்பெரிய துன்பம், இயேசு கிறிஸ்துவின் திரும்பவும் வருகை மற்றும் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்ட கிறிஸ்துவின் ஆட்சி. என் புதிய மின்னூல் இறுதி கவுண்டவுன், ராப்சர் முதல் புதிய பரலோகத்துக்கு என்ற புத்தகத்தில் இந்த நிகழ்வுகளின் முழு வேதாகம கால வரிசையை 29 சக்தி வாய்ந்த அதிகாரங்களில் விளக்குகிறேன். நீங்கள் அதை உடனடியாக பல்வேறு வடிவங்களில் பதிவிறக்கம் செய்து எந்த சாதனத்திலும் வாசிக்க தொடங்கலாம். இதோ ஒரு சிறப்பு விஷயம், முதல் 100 வாங்குபவர்களின் பெயர்கள் எங்கள் அடுத்த திரைப்படத்தின் கிரெடிட்ஸில் இடம்பெறும். மேலும் ஒரு அற்புதமான விஷயம், இயல்பான விலை $9 மற்றும் 99% பதிலாக அறிமுக விலையாக வெறும் $4 மற்றும் 99% இதை பெறலாம். உங்கள் பிரதியை இன்று பெற்றுக் கொள்ளுங்கள். கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்பு உள்ளது மற்றும் கவுண்டவுன் ஏற்கனவே துவங்கிவிட்டது.

0: உலகம் முழுவதும் எங்கள் அமைதியை பாதிக்க விரும்பும் யாரையும் பிடித்து வெளியேற்றுவதை தொடர்வோம். வெளியேறும் துப்பாக்கி சூடு, முன்னேறு, கொடியை நோக்கி வாருங்கள், போங்கள், விரைவாக செய். அவர்கள் அந்த இரு ஆண்களை தேடுகிறார்கள். ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க கட்டாயமான உலகளாவிய அடையாள முறையையும் அறிமுகப்படுத்துவோம். எல்லாம் தெளிவாக உள்ளது. உடன்படிக்கை உடைந்து விட்டது. பௌனா சரிதான்.
1: நம்முடைய பணி முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன்.
2: இப்ப வந்து அவங்க நம்மளை கொல்ல போறாங்க.
0: மறைவிடம் எடு. இதுதான் அவர்கள் பரிசுத்த இடம் என்று அழைப்பதா? கோயிலை அவமதிக்க நேரம் வந்துவிட்டது.

0: ஓ கடவுளே,
1: என்ன நடக்கிறது? இது
0: உண்மையா இருக்க முடியாது. நாம்
1: வெளியேற வேண்டும். அவன் மிருகத்தின் உருவத்திற்கு உயிர் கொடுக்கும் அதிகாரம் பெற்றிருந்தான். இலக்கு கண்டறியப்பட்டது.
2: நான் அவர்களை வீழ்த்தட்டுமா?
3: என் உத்தரவை காத்திருக்கவும்.
4: மீண்டும் சொல்கிறேன், என் உத்தரவை காத்திருக்கவும்.
1: நீங்க கேட்டீங்களா?
5: அதை கேட்டேன் சார்.
6: தொடங்கி நிறைவேற்றவும்.
4: மீண்டும் சொல்கிறேன், தொடங்கி அழிக்கவும்.
2: அதை கேட்டேன் சார்.

0: ஓ கடவுளே, அவங்கள அவங்கள சுட்டு விட்டாங்க. அந்த இரண்டு சடலங்கள் ஆன்மீகமா சோதோம் மற்றும் எகிப்து என்று அழைக்கப்படும் அந்த பெரிய நகரின் தெருவில் கிடக்கும். இது எதிர்கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், நம் மறைவாக இருக்க வேண்டும். பல்வேறு மக்கள், பழங்குடிகள், மொழிகள் மற்றும் நாடுகளிலிருந்து வந்தவர்கள் அவர்களின் சடலங்களை 3 நாள் அரை நாள் வரை பார்ப்பார்கள். அவர்களின் சடலங்களை கல்லறையில் வைக்க அனுமதிக்க மாட்டார்கள். இரு தீர்க்கதரிசிகள் நேற்று கொல்லப்பட்ட பிறகு இப்போது எருசலேமில் கடும் குண்டுவீச்சு நடக்கிறது. உலகின் பிற பகுதிகளில் மக்கள் அந்த இரண்டு தீர்க்கதரிசிகள் இறந்ததை கொண்டாடி ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்புகிறார்கள். அவர்களின் கருத்துப்படி அந்த இரண்டு தீர்க்கதரிசிகளின் சடலங்கள் தெருவில் கிடக்க வேண்டும், கல்லறையில் வைக்கக்கூடாது.
1: பாதுகாப்பு தான் உயிர் வாழ்வை உறுதி செய்கிறது.
0: அடுத்தது
2: அடுத்தது
3: அடுத்தது
4: அடுத்தது
5: உறுதிப்படுத்தப்படவில்லை.
2: என்ன? இல்ல, மீண்டும் சரிபார்க்கவும்.
4: நாங்கள் செய்ய மாட்டோம்.
0: கீழ்ப்படிதல் அனுமதியை வழங்குகிறது.
6: நம்பிக்கை கடவுள் பதிக்க வைக்கும்.
2: எங்களுக்கு வலிமை அளி.
0: இறப்பை கூட எதிர்கொள்ள

சாம், நீங்கள் இப்போது இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி என்னிடம் சற்று நிதானமாகவும் விரிவாகவும் அதே சமயம் மிகவும் தெளிவாகவும் விளக்க முடியுமா என்று நான் உங்களிடம் இப்போது பணிவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.

0: செபுரின் அங்கிள் அவங்களை அகற்ற வேண்டுமா?
1: அவங்களை விட்டு விடலாமா?
0: அணுகல் மறுக்கப்பட்டது. மீண்டும் முயற்சி செய்.
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
0: மீண்டும் முயற்சி செய்.
3: அணுகல் மறுக்கப்பட்டது.
0: அப்பா, என்னை விடு.
4: அப்பா, அப்பா.
0: போகவும் என் மகளே.
5: விரைவாக
4: இதையும் எடுத்துக்கொள்.
6: எடுத்தேன்.
0: அது தரையில உள்ளது. நீயும் அதை எடுக்க முயற்சி செய்யலாம். சரி.
4: பரவாயில்ல, நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன். எனக்கு தெரியும், செல்ல, அமைதியாக இரு.
3: போரிஸ் பாதுகாப்பை உறுதி செய்கிறார்.

0: அந்த குறியை எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்ததற்கு மன்னிக்கவும்.
1: என்ன? ஆனா உங்க அம்மா மட்டும் நான் அதை எடுக்க வேண்டாம் என்று சொன்னோம்.

0: அது அவரை பாதித்தது.
1: பழைய ஆண்டவர் ஆட்சி செய்கிறார்,
2: கடவுள்
0: அசாதியம்.
1: பாருங்கள்,

0: குறி சரிபார்ப்பு.
1: உறுதியாக விடு,
0: அசையாதே.
1: அவர்களை மன்னிக்கவும். அவர்களை மன்னிக்கவும்.
0: அம்மா,
2: அவர்கள் முழங்கும்.
0: எந்த கண்டம் அந்த குறியை எடுக்க மறுத்தது?
3: இறுதி வரை விசுவாசமாக இருங்கள் என் சகோதரர்களே. மிருகத்தின் குறியை எடுக்காதீர்கள்.
2: அந்த கட்டிடத்தின் கீழ் உள்ள சுரங்கத்தில் கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள்.

0: உயிரை காக்க ஓடுங்கள் சகோதரர்களே. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கள். மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு எதிராக யார் போர் செய்ய முடியும்?

0: JFK டவர் டெல்டா 452 ரன்வே 27 ரைட்டில் புறப்பட அனுமதி. காற்று 3 நாட்ஸ். எல்லையில்லா பார்வை அழைக்கவும். 2000 விமானம் பறக்க தொடங்கும்.
1: அதை பெற்றவர் டெல்டா 452 புறப்படுகிறது.

0: விரைவாக செய். விளக்கு மாறும் முன் இந்த செல்பியை எடுத்து விடலாம்.
1: சரியானது.
2: அங்கே அந்த ஜம்ப் பார்த்தையா?
0: ஆமாம், அது பைத்தியமாக இருந்தது. நாம் திரும்பி செல்ல வேண்டும்.
3: காலை வணக்கம். விமானத்துல வரவேற்கிறோம். இன்னைக்கு நாங்கள் டவுன் டவுன் நோக்கி செல்கிறோம்.

0: அன்புருவானவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமானவர். மனுக்குலத்தின் பாவங்களை நீக்கி நித்திய ஜீவனை தருவதற்காக இந்த உலகத்திற்கு தம்மையே முழுமையாக அர்ப்பணித்த உன்னதமான தெய்வம் ஆவார். அவர் தம்முடைய எல்லையற்ற கிருபையினாலும் ஈடிணையற்ற அன்பினாலும் நம்மை வழிநடத்தி இருளில் இருக்கும் மக்களுக்கு ஒளியாகவும் நம்பிக்கையற்றவர்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கையாகவும் விளங்குகிறார். அவருடைய போதனைகள் இன்றும் நம் வாழ்வில் உண்மையான அமைதியையும் நீங்காத சந்தோஷத்தையும் ஆழமான மனமாற்றத்தையும் கொண்டு வந்து நம்மை எப்போதும் நல்வழியில் நடத்துகின்றன. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடைசி வரை சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவும் வரும்.
1: ஆனால் அந்த நாளும் நேரமும் யாருக்கும் தெரியாது. வானத்தில் உள்ள தூதர்களுக்கு கூட இல்லை, என் பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும்.
2: சாம், உங்களை இந்த இடத்தில் சந்திப்பேன் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. உங்களை பார்த்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உங்கள் வாழ்வின் தற்போதைய நிலையை பற்றியும் உங்கள் நலனை பற்றியும் என்னிடம் விரிவாக பேசுங்கள். உங்களை சந்திப்பது எப்போதும் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. இப்பொழுது ஒவ்வொரு கண்டத்திலிருந்தும் நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உலகளவில் ஏதோ பேரழிவு நிகழ்ந்துள்ளது. கடந்த 15 நிமிடங்களில் மில்லியன் கணக்கான மக்கள் எச்சரிக்கை இல்லாமல் மறைந்து விட்டார்கள். முழு குடும்பங்கள் ஒரு கணத்தில் இல்லாமல் போய்விட்டன. மாணவர்கள், விமானிகள், ஓட்டுநர்கள், மருத்துவர்கள் மறைந்தனர். விமானங்கள் வானில் இருந்து விழும் உறுதிப்படுத்தப்படாத காட்சிகள் உள்ளன. நெடுஞ்சாலைகளில் வாகன பேருந்து விபத்துகள் மற்றும் ரயில் தடம் புரண்ட சம்பவங்கள் நடந்துள்ளன. வானில் நடுவே விமானங்கள் மறைந்து விட்டதாகவும் பின்னால் தீ மற்றும் சிதைவுகள் மட்டுமே இருப்பதாகவும் கூட தகவல்கள் வந்துள்ளன. அவசர சேவை துறைகள் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளன. மருத்துவமனைகள் குழப்பத்தில் உள்ளன. மின்சார கட்டமைப்புகள் மின்மினுக்கின்றன. ஜனாதிபதி தற்போது பாதுகாப்பு முறையில் இருப்பதாக தகவல் மற்றும் G7 தலைவர்கள் 1 மணி நேரத்துக்குள் அவசர உச்சி மாநாட்டை கூட்ட அழைத்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம் நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல பெரிய நகரங்களில் ஏற்கனவே இராணுவ சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியா முழுவதும் வான்வழி மூடப்பட்டுள்ளது. காத்திருக்கவும், இப்போது எங்களுக்கு தகவல் வருகிறது. மத குழுக்கள் இது நீண்ட நாட்களாக முன்கூட்டியே கூறப்பட்ட ராப்சர் என்று கூறுகின்றன. பைபிளில் நீதிமான்கள் எடுத்து செல்லப்படும் தருணம் இது எனப்படுகிறது. என்ன நடக்கிறது என யாருக்கும் தெரியவில்லை. இதை கேட்பவர்கள் அமைதியாக பாதுகாப்பான இடத்தை தேடுங்கள். சாலைகளுக்கு செல்லாமல் முடிந்தால் காயமடைந்தவர்களுக்கு உதவுங்கள். ஏனெனில் இது வெறும் தொடக்கம் மட்டுமே என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்னல் இருக்கும் வரை நாங்கள் உங்களுடன் இருப்போம். இது WNRC செய்தி வானொலி. இருளில் நேரலை ஒளிபரப்புகிறது. நாங்கள் ஒளிபரப்பை நிறுத்தவில்லை. இன்னும் இல்லை.
3: கடவுளே, என்ன நடக்கிறது? இது உண்மையில ராப்சரா? நான் பின்னால் விட்டுவிடப்பட்டு விட்டேனா ஆண்டவரே?
4: முழு உலகமும் குழப்பத்தில் மூழ்கியுள்ள நிலையில் பின்னால் விட்டுவிடப்பட்ட பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்போது தேவாலயங்களில் கூடி ஜெபிக்கிறார்கள்.

சாலைகள் அனைத்தும் சிதைவுகள், குழப்பம் மற்றும் தீயால் நிரம்பியுள்ளன. இதற்கிடையில் நியூயார்க் நகரம் முழுவதும் போலீஸ் ஹெலிகாப்டர்கள் சேதங்களை மதிப்பீடு செய்து வருகின்றன. இது

0: யூத மதத்தில் யூத ரபாய்கள் மோசேயின் சட்டத்தில் இருந்து இந்த கோடிக்கணக்கான மக்களின் மறைவு என்ன அர்த்தம் என்பதை கண்டுபிடிக்க இன்னும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் மெசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இதை ராப்ஷர் என்று நம்புகிறார்கள். இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் நடைபெற்று வரும் G7 கூட்டம் ஒரு தீர்வை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உறுதி செய்யப்படாத செய்திகளின்படி உலகம் முழுவதும் ஒழுங்கும் அமைதியும் மீண்டும் நிலைநிறுத்த அனைத்து அரசுகளும் ஒரே உலக அரசின் கீழ் வருவதாக கூறப்படுகிறது.
1: பாதுகாப்பு விளைவுகள் அனைத்து உறுப்பினர்களிடமிருந்தும் ஒரு கூட்டு பதிலை கோருகின்றன.
2: நிச்சயமாக இந்த சவால்களுக்கு எதிராக நாம் வலிமையும் தீர்மானமும் காட்ட வேண்டும்.
0: எங்களது பணி எது நடந்தாலும் காத்திருந்து அதை தெரிவிப்பதே. தொடர்ந்து கவனிக்கவும்.
1: எனவே நீங்கள் உங்கள் ஆண்டவர் எந்த நேரத்தில் வருகிறார் என்று அறியாததால் விழிப்புடன் இருங்கள்.

0: டிரெயின் டிரெயின் டிரெயின், மேடே மேடே. விமானம் எண் 279 கட்டுப்பாடற்ற நிலையில் கீழே இறங்குகிறது.
1: உடனடி உதவி தேவை.
2: டிரெயின்
0: டிரெயின் டிரெயின்.

0: 啊。
1: இப்போது பூமியிலிருந்து கோடிக்கணக்கான மக்கள் மர்மமாக மறைந்துவிட்ட 2 மணி நேரங்கள் ஆகிவிட்டன. உலகம் முழுவதும் பொறுப்புணர்வு வயதுக்கு கீழ் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் காணாமல் போனதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் கிறிஸ்துவர், முஸ்லிம், இந்து அல்லது அதுவும் இல்லை, நாத்திகர் குடும்பங்களில் வளர்ந்திருந்தாலும் கூட. முழு குடும்பங்களும் இதே அனுபவத்தை தெரிவித்துள்ளன. குழந்தைகள் இல்லை, எங்கே சென்றார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. உலகம் முழுவதும் ஒலிக்கின்ற ஒரே கேள்வி இதுதான், குழந்தைகள் எங்கே சென்றார்கள்? இந்த குழப்பத்தின் நடுவில் பல்வேறு கருதுகோள்கள் உருவாகியுள்ளன. அதில் மிக அதிகமாக பேசப்படுவது ஒரு வெளிநாட்டு உயிரினங்களின் தலையீடு என்ற குற்றச்சாட்டு. ஆனால் நிபுணர்கள் ஏற்கனவே அந்த யோசனையை எதிர்க்க தொடங்கியுள்ளனர். வெளிக்கிரக வாசிகள் இதற்கு பொறுப்பாக இருந்தால் அவர்களின் கற்பனையான விண்கலங்கள் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் எப்படி களமிறக்கப்பட்டன? மேலும் ஏன் அவர்கள் தேர்ந்தெடுத்து குழந்தைகளையும் நீதிமான்களையும் மட்டும் எடுத்துச் சென்றார்கள்? எந்த ராடார் கண்டறிதலும் இல்லை, எந்த வளிமண்டல மீள் பிரவேசும் இல்லை, அடையாளம் தெரியாத எந்த ஒரு விமானத்தையும் பார்வையில் காணவில்லை. இந்த குறைபாடுகள் வெளிநாட்டு உயிரின கருதுகோளை அதன் சொந்த சுமையில் சிதறடிக்க செய்துள்ளன. பதில்களுக்கு பதிலாக அதிகமான பயத்தை உருவாக்குகின்றன. இதனால் அதிகமானோர் வேறு ஒரு ஆதாரத்தை நோக்கி திரும்புகிறார்கள், அதாவது பைபிளின் எழுத்துக்களை. சிலர் நடந்தது புனித வேதாகமம் முன்கூட்டியே கூறியதுதானோ என்று சந்தேகிக்க தொடங்கியுள்ளனர். அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் உள்ள மால்கள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் உள்ள காட்சிகள் மேலும் மேலும் மோசமாகிக் கொண்டிருக்கின்றன. பல முக்கிய சில்லறை மையங்கள் இப்போது காலியான தளபாடங்களுடன் நிற்கின்றன. சில இடங்களில் காணாமல் போனவர்களின் நிகழ்வுக்கு பிறகு ஏற்பட்ட குழப்பத்தில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. அல்லது பயந்த குடிமக்கள் தங்களால் வாங்க முடிந்த அனைத்தையும் வாங்க ஓடிச் சென்றதால் முழுமையாக காலியாக்கப்பட்டுள்ளன. சில நகரங்களில் முழு வரிசைகளே வெறுமையாக உள்ளன. உறைந்த உணவுகள், பாட்டிலில் நீர், குழந்தை உபகரணங்கள், மருந்துகள் மற்றும் டினில் உள்ள பொருட்கள் ஆகியவை கிடைக்கவே முடியாத நிலை உள்ளது. பல இடங்களில் பாதுகாப்பு கேமரா காட்சிகள், துடிப்பான கூட்டங்கள் வலுக்கட்டாயமாக உள்ளே நுழைந்து சேதமடைந்த கடைமுனைகள் மற்றும் குப்பைகளை விட்டு செல்கின்றனர் என்பதை காட்டுகின்றன. இதற்கிடையில் இன்னும் போதுமான பொருட்கள் உள்ள சில கடைகள் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகின்றன. பல கடைகள் தங்களது விலைகளை பெரிதும் உயர்த்தியுள்ளன என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சில கடைகள் 3 முதல் 5 மடங்கு வரை விலையை உயர்த்தியுள்ளன. பணிக்குழப்பம் அதிகரிக்கும் போது குடும்பங்கள் அடிப்படை தேவைகளை வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. உள்ளூர் அதிகாரிகள் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். ஆனால் தொடரும் விநியோக சங்கிலி சிக்கல்கள், எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் போக்குவரத்து தாமதங்கள் காரணமாக தளபாடங்கள் எப்போது மீண்டும் நிரப்பப்படும் என்பது குறித்து இன்னும் தெளிவான காலக்கெடு இல்லை. வெறும் 72 மணி நேரத்தில் உருவான பொருளாதார அதிர்ச்சி அலை இனி புறக்கணிக்க முடியாததாக மாறியுள்ளது. மேலும் பலருக்கு இப்போது உயிர் வாழ்வதே முக்கிய கவலையாக உள்ளது. இதற்கிடையில் உலகளாவிய விநியோக நெருக்கடி மேலும் தீவிரமாகி வருகிறது. ஒவ்வொரு கண்டத்திலும் உள்ள நாடுகள் உணவு, மருந்து, எரிபொருள் மற்றும் தூய்மையான நீர் ஆகியவற்றின் கடுமையான பற்றாக்குறையை தெரிவிக்கின்றன. பெரிய நாணயங்கள் வேகமாக மதிப்பிழந்து வருகின்றன. பல பகுதிகளில் பணவீக்கம் கட்டுப்பாட்டை மீறி உயர்ந்து வருகிறது. அனைத்து அரசுகளும் குறைந்த வளத்துடன் அதிகரிக்கும் குற்ற செயல்கள் மற்றும் குடியரசு குழப்பங்களால் சோர்வடைந்துள்ளன மற்றும் அடிப்படை அமைப்புகளின் முறிவு. ஆனால் இந்த நிலைத்திருப்பத்தின் நடுவில் உலகம் ஒரு புதிய தலைவரின் எழுச்சியை காண்கிறது. பல வாரங்கள் கடுமையான ஆலோசனைகளுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக ஒருமித்த முடிவை அறிவித்துள்ளது. அனைத்து உறுப்பு நாடுகளும் மத்திய கிழக்கை சேர்ந்த 30 வயதான அரசியல் உத்தி நிபுணர் இட்ரிஸ் கானை OWO எனப்படும் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அமைப்பின் முதல் தலைவராக நியமிக்க ஒப்புக்கொண்டுள்ளன. OWO என்பது அமைதி, பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையை மீட்டெடுக்க உருவாக்கப்பட்ட புதிய உலகளாவிய கூட்டமைப்பாகும். கரிஸ்மாவும் புத்திசாலித்தனமும் கூர்மையான பார்வையும் கொண்டவர் என விவரிக்கப்பட்டுள்ள கான் அங்கிருந்த அனைத்து நாடுகளிடமிருந்தும் ஒருமித்த வாக்குகளை பெற்றார்.
0: ஒன் வேர்ல்ட் ஆர்டரை தலைமை வகிக்கும் இந்த உயரிய பொறுப்பை எனக்கு நம்பிக்கையுடன் வழங்கியதற்கு நன்றி.
1: தன் பதவியேற்பு உரையில் அவர் புதிய உலக அமைப்புடன் உண்மையுடன் செயல்படுவதாக தெரிவித்தார்.
0: என் தலைமையின் முதல் மூன்று மற்றும் அரை ஆண்டுகளில் உலகத்திற்கு நிலைத்தன்மையும் ஒழுங்கும் உறுதி செய்யப்படுவதை உறுதிப்படுத்த

0: நிலைத்தன்மையும் ஒழுங்கும் உறுதி செய்யப்படுவதை உறுதிப்படுத்துகிறேன்.
1: உலகளாவிய பிளவுகளுக்கு காரணமாக இருப்பதாக அவர் கூறும் அனைத்து மதங்களையும் ஒழிப்பது அவரது மிக சர்ச்சைக்குரிய முன்மொழிவுகளில் ஒன்றாகும். மேலும் அவரது சொற்களில் காணாமல் போனவர்களுக்கு காரணம் இதுவே என கூறினார். கான் அறிவித்தார், நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தியவர்கள் இனி நம்மிடையே இல்லை. இப்போது அவர்கள் அழித்ததை நாம் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். அதேபோல் அனைத்து தேசிய நாணயங்களையும் கைவிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரே உலக நாணயத்தை OWO அமைப்பின் கீழ் கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார்.
0: நாம் ஒரே உலக நாணயத்தை கொண்டிருப்போம், மதங்களை உலகிலிருந்து நீக்குவோம் மற்றும் அழிக்கப்பட்டவற்றை மீண்டும் கட்டி எழுப்புவோம்.
1: உலகம் ஒரு திருப்பு முனையில் நிற்கிறது. பலர் இட்ரிஸ்கானை மனித குலத்தை அதன் ஆழமான நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ரட்சகராக பாராட்டுகிறார்கள்.
2: ஓவோவின் புதிய ஜனாதிபதியை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறது?
3: நேர்மையா சொன்னால் அவர் சிறந்த தலைவர் தான்.
1: மற்றவர்கள் இதுவே இன்னும் அதிகமாக பதற்றமூட்டும் ஒரு புதிய தொடக்கம்தான் என்று பயப்படுகிறார்கள். இந்த தலைவர் தான் உலகத்தை இழுத்து செல்ல போகிறாரா?
2: உலகளாவிய காணாமல் போன சம்பவத்திற்கு 10 மாதங்கள் கழித்து உலகம் இன்னும் குணமடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மீண்டும் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொண்டு வருகிறது. ஒரு காலத்தில் பிரிந்திருந்த நாடுகள் இப்போது ஒரே மேசையில் அமர்ந்துள்ளன. எல்லைகள் மீண்டும் திறக்கப்படுகின்றன மற்றும் சந்தைகள் நிலை பெற்று வருகின்றன. ஜெருசலேமிலிருந்து ஜெனீவா வரை தலைவர்கள் இதை ஒரு திருப்பு முனையாக அழைக்கின்றனர்.

0: நாம் எதிர்காலத்துக்கு சிறந்த ஒன்றை வழங்க கடமைப்பட்டுள்ளோம்.
1: பல ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக மத்திய கிழக்கில் போர் ஒலி அமைதியாகியுள்ளது.

0: உண்மையில் சொல்ல போனால் இது ஒரு சாதாரணமான மரணம் என்று நாம் கருத முடியாது.
1: என்னவாடா இது? நாம் இப்போது என்ன விரும்புகிறோம்? வட்டார எல்லையில எல்லாம் அமைதியா? ஆம், எந்த இயக்கமும் இல்லை. நல்லது, கவனமாக இரு. புரிஞ்சது.
2: இன்றைக்கு இரவு சிலர் இந்த தருணத்தை இட்ரிஸ் கானின் தலைமையில் புதிய உலக ஒழுங்கின் விடியலாக ஏன் அழைக்கின்றனர் என்பதை நாம் ஆராய்கிறோம்.
1: நான் மத்திய கிழக்கில் பிறந்து வளர்ந்தவன். நான் இங்கு ஒரு அரசியல்வாதியாக இல்லை.
3: நான் இங்கு ஒரு கேட்பவராக இருக்கிறேன். அமைதி உடன்படிக்கைகளில் தொடங்குவதில்லை. நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது அமைதி தொடங்குகிறது. மீண்டும் மனிதராக தொடங்காத போரை குழந்தைகள் பெறக்கூடாது. அவர்கள் தொடங்கவில்லை. எனவே நாம் பஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒற்றுமையை கொண்டு வரப் போகிறோம்.

0: எங்கள் செய்தி நிருபர் மத்திய கிழக்கில் உள்ளார். மேலும் தகவல்களை அவர் வழங்குகிறார்.
1: நன்றி ஜோ. இன்றைய தினத்தில் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அமைப்பின் ஜனாதிபதி திரு அவர்கள் இட்ரிஸ் கானின் வரலாற்று போர் நிறுத்தம் மத்திய கிழக்கில் பல ஆண்டு தோல்வி மற்றும் வன்முறைக்கு பின் ஒரு அமைதி ஒப்பந்தம் இறுதியாக கையெழுத்தானது.
2: வாழ்த்துக்கள். கலப்பகுதிக்கு அமைதி.
1: பல மாத சர்வதேச விவாதங்களுக்கு பின் இந்த ஒப்பந்தம் சமீபத்திய உலகத் தலைவரால் முன்னெடுக்கப்பட்டது. இந்த வரலாற்று அமைதி ஒப்பந்தத்தால் மத்திய கிழக்கு பதற்றம் குறைந்து உலக சந்தைகள் நேர்மறையாக உள்ளன.
2: அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: இந்த ஒப்பந்தத்தின்படி எருசலேம் இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஆலயம் விரைவில் மீண்டும் கட்டப்படும். இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக நிலவிய நிச்சயமற்ற நிலைக்கு பிறகு மக்கள் அனைவரும் திரு இட்ரிஸ் கான்
2: மத்திய கிழக்கில் அமைதி. நான் இதை பார்க்கும் நாள் வரும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை.

பாகிஸ்தான் நாட்டிற்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கட்டும். அதேபோல் பாலஸ்தீன தேசத்திற்கும் முழுமையான சுதந்திரம் கிடைக்கட்டும். இட்ரிஸ் அவர்களே

0: இது அமைதி ஒத்துழைப்பின் புதிய தொடக்கம் என்கின்றனர் ஆய்வாளர்கள். விவரங்களுடன் மீண்டும் சந்திப்போம்.
1: எங்களுடைய சொந்த மரியான் எருசலேமில நேரலையில உள்ளார். இந்த சமாதான ஒப்பந்தம் குறித்து அவர் தொடர்ந்து எங்களை புதுப்பித்து வருவார்.
2: எருசலேம் கோடிக்கணக்கான மக்களுக்கு முக்கியமானது. மதத்திற்கு மீண்டும் ஒரு வீடு கிடைக்கட்டும். ஆலயம் மீண்டும் கட்டப்படட்டும்.
3: அற்புதம்.
2: ஆலயத்தை மீண்டும் எழுப்புவதற்காக எனக்குள்ள சக்தியும் தேவையான அனைத்தையும் நான் இயக்குவேன்.

0: தயாருமா? மூன்றில் தூக்குங்கள். 1, 2, 3. மெதுவாக வலப்புறம் தள்ளுங்க. அது உள்ள போயிடுச்சு. நல்லது.
1: பதுமுறும் கனமா இருக்கு. விளிம்புகளை சரிபார்ப்போம்.

0: ஒன் பேரல் டாட்டர் தலைவர் இட்ரிஸ் கான் கூறுவதாவது, அமைதியான உலகில் யாரும் பசிக்க கூடாது.
1: அமைதியான உலகில் யாரும் பசிக்க கூடாது.
0: இதுக்காக உணவு கிடைக்கிறது அதிகரித்துள்ளது, குறைபாடுகள் குறைந்துள்ளன. இப்போது மக்கள் உலகம் முழுவதும் இலவசமாக உணவு பெறுகிறார்கள். இதோ உங்களுக்காக நான் கூடுதலாக சில ஆப்பிள்களை சேர்த்துள்ளேன். ஓ, மிகவும் நன்றி செல்லம், உங்களுக்கு எப்போதும் வரவேற்பு. நல்ல நாளா இருக்கட்டும் செல்லம், மேலும் திரு அவருக்கு நன்றி. தான் உங்களுக்கும் நல்ல நாளாக இருக்கட்டும் பாட்டி. இந்த புதிய உலக ஒழுங்கின் தலைவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சகோதரர்களே?
2: அது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. நல்லாவே அவர் தேவாலயத்தை தொடல, நம் இன்னும் நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தும் சுதந்திரம் கொண்டிருக்கிறோம். மேலும் அவர் கடவுளை மறுக்கவும் இல்லை, எனவே இப்போது நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம்.
0: நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்தாலும் இந்த மனிதரை பற்றி எனது உள்ளத்தில் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. எனக்கு தெரியவில்லை. அதே உணர்வுதான் எனக்கும். அதனாலதான் முதலில் அந்த கேள்வியை கேட்டேன். ஆனால் காலம்தான் சொல்லும்.
2: பேபி, நம்முடைய ஆசிரியர் மறைந்ததற்கு முன்பு கற்றுக் கொடுத்தது போல இந்த மனிதர் எதிர் கிறிஸ்துவா என்று நினைக்கிறியா?
0: உண்மையில் அவர் எதிர் கிறிஸ்துவாக இருக்க மிகவும் நல்லவர். இஸ்ரேலை ஆதரிக்கும் அவர் அதுவாக இருக்க வாய்ப்பில்லை.
2: நல்ல புகழ்ச்சியல், அவர் ஒரு பலரை ஏமாற்றுவார். இன்னும் இந்த மனிதரை பற்றி எனக்கு ஏன் ஒரு அமைதியின்மை இருக்கிறது. ஆம், அவர் சிறப்பாக செயல்படுகிறார். ஆனால் வேதாகமம் எங்களை எச்சரித்தது, ஆனால் நல்லதாக தோன்றுவதை பயப்பட வேண்டாம் என்றும் சொல்கிறது. கர்த்தாவே, எங்களுக்கு பகுத்தறிவு அளி.

0: இப்பொழுது ஒரே உலக ஆணையத்தின் ஜனாதிபதி திரு இட்ரிஸ் கான் அவர்கள் தனது உரையை நிகழ்த்தும் அரங்கில் இருக்கிறார்.
1: யாருடைய நம்பிக்கையும் அழிக்கப்படவில்லை, யாருடைய குரலும் அடக்கப்படவில்லை, ஒன்றிணைவு மட்டுமே. இந்நாளின் முடிவில் நாம் அனைவரும் சகோதரர்களும் சகோதரிகளும் தான். நமது பொருளாதாரங்கள் நிலை பெற்றுள்ளன, நமது வழங்கல் அமைப்புகள் மீண்டும் சீரமைக்கப்பட்டுள்ளன. யாரும் உணவு அல்லது பாதுகாப்பு இன்றி விடப்பட மாட்டார்கள். இந்த அமைதி ஒரு நாட்டின் வெற்றி அல்ல, மனித குலத்தின் வெற்றியே. ஒவ்வொரு குடும்பமும் போர் அல்லது பசிக்கு பயப்படாமல் வாழக்கூடிய எதிர்காலத்தை நாம் கட்டி வருகின்றோம். இது பயணத்தின் முடிவல்ல, இது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம். என்னோட நின்று நம்ம ஒன்னா இந்த அமைதியை பாதுகாப்போம்.
0: இப்பொழுது அவங்க போர்களுக்கு பயந்து வளர வேண்டிய அவசியம் இல்லை.

0: பாஸ். தயவு செஞ்சு என்னிடம் கொடுங்கள்.
1: ஆமாம், அந்த மேடையின் விவரங்களை போய் பாருங்கள்.
2: அற்புதம், கட்டிடம் இன்னும் நிலைத்திருக்கிறது.
3: அந்த துல்லியத்துடன் நாமும் பொருந்த வேண்டும்.
1: நாம் அதை முடித்து விடுவோம். அது செய்தி ஹெலிகாப்டரா? அவர்கள் கோவிலை காண நல்ல பார்வை வேண்டும் போல் இருக்கிறது.
2: ஆமாம், அப்படித்தான் தெரிகிறது.
3: பெரிய செய்தியாக இருக்க வேண்டும். வரலாற்றில் மிக முக்கியமான தருணத்தில் எருசலேமில் உள்ள யூதர் கோவில் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக முடிக்கப்பட்டுள்ளது.

0: ஒன் வேர்ல்ட் ஆர்டர் தலைவர் திரு இட்ரிஸ் கான் இந்த சிறப்பு விழா திறப்பு நிகழ்ச்சிக்காக அந்த இடத்திற்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் தலைவரை அமைதியாளர் என புகழ்ந்து வருகின்றனர்.
1: அமைதியை நிலைநாட்டும் அமைதியாளர், அமைதியை நிலைநாட்டும் அமைதியாளர், அமைதியை நிலைநாட்டும் அமைதியாளர்.
0: சில நகரங்களில் திரு இட்ரிஸ் கானின் கிராஃபிட்டிகள் தெரு சுவர்களில் காணப்படுகின்றன. இது இந்த புதிய உலகத் தலைவரை மக்கள் எவ்வளவு விரும்புகிறார்கள் என்பதை காட்டுகிறது. வாவ், இது நம்ப முடியாதது.
1: இதோ இதோட ஒரு செல்ஃபி எடுக்கலாம். சரி, நான் கிளம்புகிறேன்.

0: சார், நான் முன்ன உங்களுடன் ஒரு விஷயத்தை பகிர விரும்புகிறேன். நம்முடைய பல்வேறு திட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளால் உலகம் உங்களை நம்புகிறது. நம் 95% மதிப்பீட்டில் இருக்கிறோம்.
1: நம்பிக்கையே எல்லாவற்றையும் கட்டுகிறது.

அவர் ஆழமான மற்றும் இரகசியமான விஷயங்களை வெளிப்படுத்துகிறார். ஏன் இது ஆறுதலாக உணரப்படுகிறது? இப்போது நம்முடைய செய்தி நிருபர் கிறிஸ்டினை எருசலேமில் நேரலையில் இணைத்து அங்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றி புதுப்பிப்பு பெறலாம். நன்றி டெரி. ஸ்டுடியோவில் வரலாற்று சிறப்புமிக்க ஆலய அர்ப்பணிப்புக்காக எருசலேமில் நடைபெறும் தயாரிப்புகளை நேரலையில் உங்களுக்கு காட்டுகிறேன். என் பின்னே தெரிவது போல் மத்திய கிழக்கில் மகிழ்ச்சி நட்பின் அடையாளமாக கொண்டாட்ட ராக்கெட்டுகளை ஏவுகிறார்கள். முன்பு ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேல் இதே ராக்கெட்டுகளை பயன்படுத்தியது. இப்போது அவர்கள் கூட்டாளிகள். ஆலய நீதிமன்றத்தில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை காண ஒரு பெரும் கூட்டம் வந்துள்ளது. சாலமோனின் நாட்களில் போலவே பலிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. பணியை செய்கிறோம். யூத உயர்மறை மாவட்ட ஆசாரியர்கள் மற்றும் யூத ரபாய்கள் மற்ற மத தலைவர்களுடன் சேர்ந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலய அர்ப்பணிப்பு விழாவை நடத்துகிறார்கள்.

0: முன்பே நீங்கள் குறிப்பிட்டது போல திரு இத்ரிஸ் கான் ஏற்கனவே இந்த விழாவிற்கு வந்துள்ளார்.
1: இந்த ஆலயம் மனித குலத்திற்கு சொந்தமானது. இது நமக்கு எல்லோருக்கும் சொந்தமானது. மதத்தின் பேரில் நாம் மீண்டும் பிரிக்கப்பட அனுமதிக்க மாட்டோம். இது புதிய உலக ஒழுங்கு. இங்கு அமைதி மற்றும் வளம் நிலவுகிறது, குறிப்பாக எங்கள் பாலஸ்தீனிய மற்றும் இஸ்ரேலி சகோதரர்களுக்காக. இன்று எருசலேம் மக்கள் மற்றும் உலகின் குடிமக்கள் வரலாற்றின் சந்திப்பில் நிற்கிறார்கள். பல தலைமுறைகளாக இந்த நகரம் பிளவு, துயரம் மற்றும் இரத்த பாய்ச்சலை அனுபவித்துள்ளது. இன்று நாம் ஒரு வேறுபட்ட எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்கிறோம். எங்கு மோதல் இருந்ததோ இப்போது ஒழுங்கு உள்ளது. எங்கு பயம் இருந்ததோ இப்போது பாதுகாப்பு உள்ளது. எங்கு குழப்பம் இருந்ததோ இப்போது அமைதி உள்ளது. இது நம் அனைவரின் பெருமை. மதங்களை கடந்து ஒன்றிணைந்தால் இன்னும் அதிகம் சாதிக்கலாம் என இது காட்டுகிறது. இன்று உலகம் புதிய அத்தியாயத்தை தொடங்கி புதிய யுகத்தை ஆரம்பிக்கிறது. நன்றி.
0: இந்த நாள்ல தெளிவாயிருப்பது இதுதான், எருசலேம் வந்து மீண்டும் உலக கவனத்தின் மையமாக நிற்கிறது. இன்றைய அர்ப்பணிப்பு நிகழ்வுக்கு பிறகு பிராந்திய தலைவர்களின் எதிர்வினைகளை தொடர்ந்து கண்காணிப்போம். மீண்டும் ஸ்டுடியோவுக்கு திரும்புகிறோம். அது நம்முடைய கிறிஸ்டின் தான். எருசலேமில் நேரலை, அங்கு கோயில் அர்ப்பணிப்பு மற்றும் தொடக்க விழா தற்போது நடைபெற்று வருகிறது.
2: உலக தலைவர் மிகவும் ஒத்துழைப்பாக இருக்கிறார் போல் தெரிகிறது. நாம் இறுதி வரை உறுதியாக நிற்போம். ஆமென்,
3: ஆமென்.
2: எங்களிடமிருந்து எதுவும் பறிக்கப்பட்டிருக்கவில்லை என்றாலும் நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். இது எதிர் கிறிஸ்துவாக இருக்கலாம். உடன்படிக்கை துரோகிகளை பாராட்டால் கெடுப்பார் என தானியேல் கூறினார். அவர் செயல்கள் யாவும் பாராட்டாக இருக்கலாம். ஆமென். நாம் அனைவரும் இறுதி வரை விசுவாசமாக இருக்க வேண்டும். துன்புறுத்தல் வந்தாலும் வந்திராவிட்டாலும் நாம் ஜீவனின் கிரீடம் பெற வேண்டும். ஆமென்.
0: அனைவரும் ஆலயத்தின் நிறைவு விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கும் போது ஆலய வளாகத்தில் இருமர்மமான ஆண்கள் தோன்றியுள்ளனர் என்ற தகவல்கள் எங்களுக்கு கிடைத்துள்ளன. நம்முடைய கிறிஸ்டின் தற்போது நேரலையில் எருசலேமில் உள்ளார். இந்த இரு ஆண்கள் குறித்து மேலும் தகவல்களை அவர் வழங்க உள்ளார். கிறிஸ்டின், உங்கள் பக்கம். நன்றி. சமீபத்திய ஆலய அர்ப்பணிப்புக்கு பின் இங்கு சூழல் பதட்டமாக உள்ளது. இப்போது இந்த இரு முதியவர்கள் வந்துள்ளனர்.

0: சாட்சிகள் ஆலய பகுதியில் உள்ள இந்த மர்மமான ஆண்கள் மிகுந்த அதிகாரத்துடன் பேசுகிறார்கள் என்று விவரிக்கின்றனர்.
1: எருசலேம் மக்கள், இந்த வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் கற்களை மீண்டும் கட்டியுள்ளீர்கள், ஆனால் மூளை கல்லை மறந்து விட்டீர்கள்.
0: எச்சரிக்கைகள் வழங்கி மனந்திரும்ப அழைக்கின்றனர். இந்த செய்திகள் இஸ்ரவேலை மட்டுமல்ல, உலகம் முழுவதையும் நோக்கி கூறப்படுகின்றன. நீங்கள்
1: பஞ்சக ஒப்பந்தம் செய்தீர்கள், திரும்புங்கள், கணக்கு நாள் நீங்கள் நினைப்பதை விட அருகில் உள்ளது.
0: அவர்களை அகற்றவோ மௌனப்படுத்தவோ முயன்றது தோல்வி என அதிகாரிகள் கூறினர். இதனால் இந்த ஆண்கள் யார் என்று அறிய விரும்பும் பலரின் ஆர்வம் அதிகரிக்கிறது.
1: அடையாளம் பேச்சால் ஏமாறாதீர்கள், வாக்குறுதி அதிகாரத்திற்கு பணியாதீர்கள்.
0: வைரலாகும் வீடியோவில் இந்த ஆண்கள் விளக்க முடியாத செயல்களை செய்கின்றனர். இதனால் அதிகாரிகள் பதிலளிக்க முடியாமல் திணறுகின்றனர்.
1: நீங்கள் குத்தியவரே, அவரே ஒரே அரசன், கருணை கதவின் முன் நிற்கும் போது மனம் திரும்புங்கள். இந்த ஆண்கள் யார் எனக்கு தெரியல, அவர்கள் வெறுமனே தோணிவிட்டார்கள். சுற்றிலும் கேட்டு பாருங்கள், யாராவது ஒருவருக்கு தெரிய வேண்டும்.
0: மத தலைவர்கள் வேறுபடுகின்றனர். சிலர் தீர்க்கதரிசிகள், இரு சாட்சிகள் என்கின்றனர். பிறர் ஆபத்தான தீவிரவாதிகள் என்கின்றனர்.
1: வானம் எங்களை அனுப்பியுள்ளது, நேரம் கணிக்கப்பட்டு விட்டது, எழுதப்பட்டவை இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவர்கள் பொய்யர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. எங்கள் அமைதியை அழிக்க விரும்புகிறவர்கள், அவர்களை கேட்குவதை நிறுத்துங்கள். இந்த ஆலயம் உங்களை காப்பாற்றாது, இந்த அமைதி நீடிக்காது. மனம் திரும்புங்கள், ஏனெனில் தேவனுடைய ராஜ்யம் அருகில் உள்ளது.
0: இவர்கள் தான் அந்த இரு சாட்சிகள் என்று நினைக்கிறேன். இது அரசியலும் அல்ல, மதமும் அல்ல, இது வேறுபட்டதாக உணரப்படுகிறது. இந்த இரு ஆண்கள் உலகம் முழுவதும் பரவியுள்ள 144,000 யூத பிரசங்கர்களை வழிநடத்துகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது.

சாட்சிகள் அவர்களை ஒரே செய்தியுடன் ஜோடியாகவோ சிறு குழுக்களாகவோ சென்று இறுதி மனம் திரும்புதல் அழைப்பை விடுப்பதாக கூறுகின்றனர். இந்த இயக்கம் இவ்வளவு விரைவாக தோன்றி எல்லைகளை கடந்து பரவியதை அதிகாரிகள் அறியவில்லை என ஒப்புக்கொள்கின்றனர். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக உள்ளது, அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. தொடர் தகவல்களுடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஸ்டுடியோவுக்கு, ஜெருசலேமிலிருந்து கிறிஸ்டினுக்கு நன்றி. உலகெங்கும் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தெருக்களில் சிசிடிவி பொருத்தப்பட அமெரிக்காவெங்கும் மர்மப் பொருட்கள் மற்றும் ட்ரோன்கள் தென்படுகின்றன.

நண்பர்களே, எதிர்காலத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். எதிர்காலம் இப்போது நிலையானது மற்றும் ஒன்றுபட்டது. உலகத்தின் குடிமக்களே, இன்று இரவு நீங்கள் பலர் உணரும் கவலையை நேரடியாக பேச விரும்புகிறேன். சமீப நாட்களில் இரண்டு ஏஷ் அஷ்காசும் அவர்களுடன் இணைந்து விரைவாக வளர்ந்து வரும் ஒரு குழுவும் எருசலேமில் தோன்றியுள்ளனர். இந்த ஆட்கள் பயம், பிளவு மற்றும் விரைவில் வரும் தீர்ப்பு என்ற செய்திகளை பரப்பி வருகின்றனர். ஆனால் இதை பற்றி நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நாம் கடுமையாக உழைத்து கட்டி எடுத்துள்ள இந்த மெல்லிய அமைதியை யாருக்கும் பாதிப்பதற்கு உரிமை இல்லை. நாம் நம்பிக்கையின் சுதந்திரத்தை மதிக்கிறோம். ஆனால் ஒன்றுபாட்டை பாதிக்கும் குரல்களில் இருந்து உலக சமுதாயத்தை பாதுகாக்கவும் வேண்டும். யாரும் சட்டத்திற்கு மேல் இல்லை. மேலும் எந்த இயக்கமும், அது மதம் சார்ந்ததாக இருந்தாலும் இல்லை எனினும், மனித குலத்தை மீண்டும் பிளக்க அனுமதிக்கப்படாது. நாம் வெறுப்பில் அல்ல, பொறுப்புடன் செயல்பட போகிறோம். வன்முறையில் அல்ல, ஒழுங்கில். ஏனெனில் அமைதி பாதுகாக்கப்பட வேண்டும். எதிர்காலம் அழிவை முன்வைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கு சொந்தமானது அல்ல. இது ஒற்றுமையை தேர்ந்தெடுப்போருக்கானது. மற்றும் நாம் அனைவரும் ஒன்றாக முன்னேற போகிறோம்.

இது ராப்சர் நிகழ்வதற்கு முன்பு நடந்தது. இந்த உலகளாவிய தலைவன் எருசலேமில் உள்ள அந்த இரு சாட்சிகளுக்கு அடுத்ததாக செய்யப்போகும் விஷயம் இதுதான். பைபிள் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டுச்சு.

அவர்கள் இப்போது அமைதியை அனுபவிக்கட்டும். நான் விரைவில் உடன்படிக்கையை முறிக்கவும் அந்த ஆலயத்தை மாசுபடுத்தவும் போகிறேன். நாம் இப்பொழுதுதான் துவங்குகிறோம்.

0: உலகம் முழுவதும் எங்கள் அமைதியை பாதிக்க விரும்பும் யாரையும் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பதை தொடரப்போகிறோம்.
1: வெடிகுண்டு தாக்குதல் வருகிறது, முன்னேறு, அவர்களை கீழே தள்ளு, பக்கவாட்டில் செல் போ. அவர்கள் அந்த இரு ஆண்களை தேடுகிறார்கள்.
0: ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக கட்டாயமான உலகளாவிய அடையாள முறையையும் அறிமுகப்படுத்தும்.
1: எல்லாம் தெளிவாக உள்ளது. உடன்படிக்கை முடிக்கப்பட்டு விட்டது. கோப்பை அழகான மணப்பெண், கோப்பை அழகான மணப்பெண். மோசே, நம்முடைய பணி முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன். இப்போது அவர்கள் நம்மளை கொல்லப் போகிறார்கள். மறைவிடம் எடு.
2: இதேதான் அவர்கள் பரிசுத்த இடம் என்று அழைப்பதா? ஆலயத்தை அவமதிக்க நேரம் வந்துவிட்டது.

0: நான் கடவுள். ஓ கடவுளே, என்ன நடக்கிறது? இது உண்மையாக இருக்க முடியாது. நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டும்.
1: அவன் மிருகத்தின் உருவத்திற்கு உயிர் கொடுக்கும் சக்தியை கொண்டிருந்தான்.
2: இலக்கு கண்டறியப்பட்டது. ஐயா, அவர்களை கீழே தள்ளவா?
3: என் உத்தரவை காத்திரு. மீண்டும் சொல்கிறேன், என் உத்தரவை காத்திரு. கேட்கிறாயா?
4: அதை பெற்றேன் ஐயா.
3: தொடர்ந்து செயல்படுத்து. மீண்டும் சொல்கிறேன்,
4: தொடர்ந்து அழித்துவிடு.
3: அதை பெற்றேன் ஐயா.

0: ஓ கடவுளே, அவர்கள் அவர்களை சுட்டுவிட்டார்கள்.
1: மற்றும் அந்த இரண்டு சடலங்கள் ஆன்மீகமாக சோதோம் மற்றும் எகிப்து என்று அழைக்கப்படும் மகா நகரத்தின் தெருவில் கிடக்கும்.
0: இவன் கண்டிப்பாக எதிர்கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், நம்ம மறைவாக இருக்க வேண்டும்.
2: பல்வேறு இன மொழி நாட்டு மக்கள் அவ்வுடல்களை 3.5 நாட்கள் பார்ப்பார்கள், அவற்றை அடக்கம் செய்ய விட மாட்டார்கள்.
1: நேற்று இரு தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்ட பிறகு இப்போது எருசலேமில் கடும் குண்டுவீச்சு நடைபெற்று வருகிறது. உலகின் பிற பகுதிகளில் மக்கள் அந்த இரு தீர்க்கதரிசிகள் இறந்ததை கொண்டாடி ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்புகிறார்கள். அவர்களின் கருத்துப்படி அந்த இரு தீர்க்கதரிசிகளின் சடலங்கள் தெருவில் கிடக்க வேண்டும், அவற்றை கல்லறையில் வைக்க கூடாது.
0: பாதுகாப்பு தான் உயிர் வாழ்வை உறுதி செய்கிறது.

0: அடுத்தது அடுத்தது.
1: உறுதிப்படுத்தப்படவில்லை.
0: என்ன இல்லை, மீண்டும் சரிபார்க்கவும். நாம் தலைவணங்க மாட்டோம்.
2: கீழ்ப்படிதல் அனுமதியை வழங்குகிறது.

கடவுளை நம்பு. நாம் பசிக்கிறோம். எங்களுக்கு வலிமை கொடு. மரணத்திற்கும் மேலாக

0: சார் அவர்களை அகற்ற வேண்டுமா?
1: அவர்களை விட்டுவிடலாமா?
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
3: மீண்டும் முயற்சி செய்.
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
3: மீண்டும் முயற்சி செய்.
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
0: அப்பா என்னை விடு.
3: அப்பா
0: போகவும் என் மகளே.
2: விரைவாக இதையும் வந்து எடுத்துக்கோ. எடுத்துக்கொண்டேன்.
0: தரையில் வை.
4: முயற்சி பண்ணலாம். இப்ப உங்க திரையில நீங்க மிக தெளிவா பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் இப்போது விரிவாக காண்போம்.
0: உன்னை பிடிச்சிருக்கேன்.
5: ஆம் எனக்கு தெரியும். செல்லம்
2: அமைதியாக இரு. ஓர்ஷ் பாதுகாப்பை உறுதி செய்கிறார்.

0: தயவு செய்து என்னை பார். நான் முடியாது.
1: என்னது?
0: முடியாது.

0: குறி சரிபார்ப்பு.
1: முற்றிலும் பிடித்து வைத்திரு.
0: நடமாட்டாமல் இரு. அவர்களை வந்துட்டுங்க. அவர்களை மன்னியுங்கள். அம்மா, அவங்க முழங்கும். எந்த கண்டம் குறிய எடுக்க மறுத்துள்ளது?
2: இறுதி வரை விசுவாசமாயிருங்கள் சகோதரர்களே.
1: மிருகத்தின் குறியை எடுக்காதீர்கள்.
0: அக்கட்டிடத்தின் கீழ் உள்ள சுரங்கத்தில் கிளர்ச்சியாளர்கள் இருக்கின்றனர்.

0: உங்கள் உயிரை காக்க ஓடுங்கள் சகோதரர்களே. எனக்கு உதவி செய்யுங்கள். வார்த்தை மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
0: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
2: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
3: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
0: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
3: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
4: அவருக்கு எதிராக யார் போர் செய்ய முடியும்?
5: JFK டவர் டெல்டா 452க்கு அழைக்கிறது. நீங்கள் ரன்வே 27 புறப்பட அனுமதிக்கப்பட்டுள்ளீர்கள். ரைட்டர் காற்று 3 நாட்களில் வீசுகிறது. காணும் தூரம் எந்த வரம்பும் இல்லை. 2000 பறக்கும் போது அழைக்கவும்.
6: அதை பெற்றேன் டவர். டெல்டா 4 152 புறப்படுகிறது.

0: விரைவாக செய், விளக்கு மாறும் முன் இந்த செல்பியை எடுத்து விடலாம்.
1: சரியாக இருக்கு.
0: நீ அந்த ஜம்ப் அங்க பாத்தியா?
1: ஆமா, அது பைத்தியமாக இருந்தது. நாம் திரும்ப போக வேண்டும்.
2: காலை வணக்கம், வண்டியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாங்க டவுன் டவுன் நோக்கி செல்கிறோம்.

0: விமான நிலையத்திலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறது?
1: 5 நிமிடங்களில் அங்கே இருப்போம் அம்மா.
2: ஆம், மனம் திரும்புங்கள், நேரம் நெருங்கிவிட்டது.

0: இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடைசி வரை சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்படிதான் முடிவும் வரும்.
1: அந்த நாள் மட்டும் மற்றும் நேரம் யாருக்கும் தெரியாது.
2: வானத்தில் உள்ள தூதர்களுக்கும் இல்லை, என் பிதாவுக்கு மட்டும் தெரியும்.
3: சாம், நீங்கள் இப்போது இங்கே வந்திருப்பது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கிறது. உங்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதில் நான் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை பார்த்தது எனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது.

0: இப்போது ஒவ்வொரு கண்டத்திலிருந்தும் நாங்கள் தகவல்கள் பெறுகிறோம். ஏதோ பேரழிவு நிகழ்ந்துள்ளது. உலகளாவிய அளவில் கடந்த 15 நிமிடங்களில் கோடிக்கணக்கான மக்கள் எச்சரிக்கையின்றி மறைந்து விட்டார்கள்.
1: மறைஞ்சிட்டாங்க.
0: முழு குடும்பங்கள் ஒரு கணத்தில் இல்லாமல் போய்விட்டன. பள்ளி, குழந்தைகள், விமானிகள், டிரைவர்கள், மருத்துவர்கள், அவங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டார்கள். வானில் இருந்து விமானங்கள் விழும் உறுதிப்படுத்தப்படாத காட்சிகள் எங்களிடம் உள்ளன. பெரிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் மோதிக்கொண்டுள்ளன. பஸ்கள் மோதி ரயில்கள் தடம் புரண்டுள்ளன. வானில் நடுவே விமானங்கள் மறைந்து பின்னால் தீ மற்றும் சிதைவுகளை மட்டுமே விட்டு சென்றதாகவும் தகவல்கள் உள்ளன. அவசர சேவைகள் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளன. மருத்துவமனைகள் குழப்பத்தில் உள்ளன. மின்சார வலையமைப்புகள் மின்மினுக்கின்றன. ஜனாதிபதி தற்போது பாதுகாப்பு முறையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்றும் G7 தலைவர்கள் ஒரு மணி நேரத்துக்குள் அவசர உச்சி மாநாட்டை கூட்ட அழைத்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம் நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல பெரிய நகரங்களில் ஏற்கனவே இராணுவ சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியா முழுவதும் வான்வழி மூடப்பட்டுள்ளது. ஒரு நிமிடம், இப்போது எங்களுக்கு தகவல் வருகிறது. மத குழுக்கள் இது நீண்ட நாட்களாக முன்கூட்டியே கூறப்பட்ட ராப்சர் என்று கூறுகின்றன. பைபிளில் வந்து நீதிமான்கள் எடுத்துச் செல்லப்பட்டு மற்றவர்கள் பின்னால் விடப்படுவார்கள் என்று எச்சரிக்கப்பட்ட அந்த தருணம் இது என கூறப்படுகிறது. என்ன நடக்கிறது என எனக்கு தெரியவில்லை. இல்லை, எங்களில் யாருக்கும் தெரியவில்லை. நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால் அமைதியாக இருங்கள். ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடுங்கள். சாலைகளில் செல்ல வேண்டாம். முடிந்தால் காயமடைந்தவர்களுக்கு உதவுங்கள். ஏனெனில் இது வெறும் தொடக்கம் மட்டுமே என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்னல் இருக்கும் வரை நாங்கள் உங்களுடன் இருப்போம். இது WNRC நியூஸ் ரேடியோ இருளில் நேரலை ஒளிபரப்புகிறது. நாங்கள் ஒளிபரப்பு நிறுத்தல. இன்னும் இல்ல.
2: கடவுளே, என்ன நடக்கிறது? இது உண்மையில ராப்சரா? நான் பின்னால் விட்டுவிட பட்டுவிட்டேனா ஆண்டவரே?
3: முழு உலகமும் குழப்பத்தில் மூழ்கியுள்ள நிலையில் பின்னால் விட்டுவிடப்பட்ட பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்போது தேவாலயங்களில் கூடி ஜெபிக்கிறார்கள்.

0: யூத மதத்தில் யூதர் அப்பாய்கள் மோசேயின் சட்டத்தில் இருந்து இந்த கோடிக்கணக்கானோர் மறைவு என்ன அர்த்தம் என்பதை கண்டுபிடிக்க முயற்சிக்கின்றனர். அவர்கள் இன்னும் மெசியாவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாலும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இது ராப்சர் என்று நம்புகிறார்கள். இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் நடைபெற்று வரும் G7 கூட்டம் ஒரு தீர்வை முன்வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உறுதி செய்யப்படாத செய்திகளின்படி உலகம் முழுவதும் ஒழுங்கும் அமைதியும் மீண்டும் நிலைநாட்ட அனைத்து அரசுகளும் ஒரே உலக அரசின் கீழ் வருவதாக கூறப்படுகிறது.
1: பாதுகாப்பு விளைவுகளுக்கு அனைத்து உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த பதில் தேவை. ஆம், இந்த சவால்களை எதிர்கொள்ள நமது வலிமையையும் உறுதியையும் காட்ட வேண்டும்.
0: எங்களுடைய பணி காத்திருந்து எது நடந்தாலும் அதை தெரிவிப்பதே. தொடர்ந்து கவனிக்கவும்.
2: இப்பொழுது உங்கள் ஆண்டவர் வருவார் என்று நீங்கள் அறியாததால் விழிப்புடன் இருங்கள்.

0: ஜெனரல், இது உலகம் முழுவதும் நடக்கிறதா? ஆம் ஜனாதிபதி, இதை என்னால் நம்ப முடியவில்லை. இந்த மறைவுகளுக்கு என்ன காரணம் என்று சொன்னீர்களா? நாங்கள் இன்னும் உறுதி செய்யவில்லை ஐயா.
1: இந்த மில்லியன்கள் மறைவது வெறும் தொடக்கமே ஆகும்.
2: உலகம் தனது மிக மோசமான கனவு கொள்கையை அனுபவிக்கிறது.
3: மில்லியன் கணக்கான மக்கள், குழந்தைகள் உட்பட பூமியிலிருந்து மறைந்த பிறகு
1: அதற்கு பிறகு நிகழ்வுகள் தொடர் நிகழும். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வேதாகமங்கள் வெளிப்படுத்தின,
2: ஒன்றுபட்ட உலக ஆணைய தலைவராக இந்த உலகை மீண்டும் கட்டியெழுப்பி அதை சிறப்பாக்குவோம் என உறுதியளிக்கிறேன்.
1: எதிர கிரைஸ்ட் இன் எழுச்சி. கலப்பை பகுதியில் அமைதி நிலவட்டும், இஸ்ரேல் நீடிக்கட்டும். மிகப்பெரிய துன்பம் இயேசு கிறிஸ்துவின் திரும்பவும் வருகை மற்றும் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டல்.

0: வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 9 4 5 6
1: கர்த்தர் அவனை நோக்கி,
0: நீ
1: எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய்,
0: அதற்குள்ளே
1: செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற.
0: எப்படி அழுகணுமா? பெருமூச்சு விட்டு அழுகிற. நம்ம அதை பார்த்தோம், முதல்ல பார்த்தோம். எப்படி பெருமூச்சு விடணுமா? இடுப்பு நொறுங்கவும் அவங்க கண்களுக்கு முன்பாக என்ன செய்யணும்? கசந்து பெருமூச்சோடு அழுகணுமா? பெருமூச்சோடு அழுகிற.
1: மனுஷரின் நெற்றிகளில்
0: அடையாளம்
1: போடு என்றார்.
0: பார்த்தீங்களா, யார் பெருமூச்சோடு அழுகுறாங்களோ அவங்க நெற்றியில கர்த்தர் என்ன செய்யறாரு? அடையாளம் போடுறாரு. பாருங்க, யாரெல்லாம் நம்ம தேசத்துக்காக உன்னை போல பிறரை நேசின்ற முழுத்தோடு கர்த்தர் அன்பு இரு, அதே போல உன்னை போல பிறரையும் நேசின்னு அன்று சொல்லியிருக்காரு. அப்படி நேசித்து செவிக்கும் போது கத்திரிச்சர நம்ம நத்தியில் என்ன போடுறாரு? அடையாளம் போடு.
1: பின்பு
0: தீங்கு
1: அவர் என் காதுகள் கேட்க,
0: மற்றவர்களை நோக்கி
1: நீங்கள்
0: இவன் பின்னாலே
1: நகரம் எங்கும் உருவ போய்
0: வெட்டுங்கள்.
1: உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்க
0: வேண்டாம். உங்களை பண்ண சின்ன பிள்ளைல பார்த்து, ஐயோ குழந்தைங்களே அவங்களை விட்டுறலாம் அப்படின்னு உங்கள் கண் தப்ப விடக்கூடாது. நீங்க அவங்கள பார்த்து என்ன செய்யக்கூடாது? இறங்கக்கூடாது. இறங்காமலும்
1: முதியோரையும்
0: வாலிபரையும்
1: கன்னிகளையும்
0: குழந்தைகளையும்
1: ஸ்திரீகளையும்
0: சங்கரித்து கொண்டு போடுங்கள்.
1: அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள்.
0: அடையாளம் யாரெல்லாம் பெருமூச்சோடு அழுதாங்களோ அவங்க நெத்தியில என்ன போட்டிருக்காரு? அடையாளம் போட்டிருக்க. அவங்க பக்கத்துல நீ போயிடாத. முதியோரு, சிறு பிள்ளைங்க, அப்புறம் யாரு? வாலிபர்கள், கன்னிகைகள், குழந்தைகள், எல்லாத்திலையும் நீ வெட்டு. அவங்களுக்கு நீ இறங்க வேண்டாம். அவங்க கண்கள் தப்ப விட்டுறாத. யார் நெத்தியில் அடையாளம் போடுறாரு? பெருமூச்சோடு செபிக்கிற நெத்தியில் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அடையாளம் போடுறாரு. கண்ணீரோடு ஆத்மபாரத்தோடு உன்னை போல பிறரை நேசி, சும்மா நம்ம செய்யப்பதில்லை, உன்னை போல பிறரை நேசி. அப்படி யாரை நேசித்து செபிக்கிறோமோ அவங்க நெத்தியில அடையாளம் போடுவார். அவங்கள அடையாளம் போட்டவங்க மட்டும் என்ன செய்யாத? கிட்டாத, பக்கத்தோட போயிடாத அப்படின்னு சொல்றாரு. ஆண்டுகிட்ட கேட்போமா, ஆண்டவரே நான் பெருமூச்சோடு செபிக்கணுமையா? இது வரைக்கும் நான் கொல குலாடும் செபிச்சிட்டப்பா, மன்னிமப்பா. பெருமூச்சோடு செபிக்கணுமே, கண்ணீரோடு செபிக்கணும், அழுவனும் பழமுன்னு ஆண்டவரே எனக்கு இந்த ஆத்ம பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்க உள்ளத்துல பாரம் என் உள்ளத்துல வைங்க ஆண்டவரே. நான் கண்ணீரோடு செபிக்கணும், அழுவனும் பழமுனும். நான் ஏனாதானந்தான் செபிச்சுட்டு இருக்கப்பா, என்னை மன்னியும் சொல்லி கேட்போம். எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட செவ்வாவியை தாங்கப்பா. நெகிமை போல மன்றாடி செபிக்கக்கூடிய ஆவிய எனக்கு தாங்க ஏசப்பா. இறைமை போல புலம்பி செபிக்க ஆவியை தாங்க ஆண்டவரே. எஸ்தரை போல கண்ணீரோடு 3 உபவாசம் இருந்து தண்ணி கூட குடிக்காம இருந்தாங்களப்பா. அப்படிப்பட்ட செவ்வாவி எனக்கு தாங்கப்பா. என் தேசத்துக்காக நான் ஜெபிப்பாண்டவரேன். எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க, கடைசி வினாடியில் இருக்கிறோம். அல்லேலூயா. 91 சங்கீதம் 15
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து
0: அவனை தப்புவித்து
1: அவனை கனப்படுத்துவேன்.
0: இப்ப யாரெல்லாம் பெருமூச்சோடு செபிக்கிறாங்களோ, கண்ணீரோடு செபிக்கிறாங்களோ, அவை நோக்கி கூப்பிடா, மறு உத்தரவு அருள் செய்து, ஆபத்துல நான் என்ன ஆபத்து இருந்தாலும் நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். யாரெல்லாம் தேசத்துக்கு அழுது புலமி செபிக்கிறீங்களோ, நம்ம ஒவ்வொரு நெத்தியில் அடையாளம் போடுற அது மாத்திர அவைய நோக்கி கூப்பிடுவான், மருவத்தில் அருளிச்சு, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவளை தப்புத்து அவனை கடப்படுத்துவேன், நீடித்த நாட்கள் அவன் திருப்தியாக்கி என் ரட்சிப்பன் காண்பேன்பார். அவர் நோக்கி கூப்பிடுமா? கூப்பிடுறது என்ன? அவர் நோக்கி செபிக்கிறதான் கூப்பிடுறதுன்றாரு. அவர் நோக்கி நம்ம சேம் பண்ணுமா? ஆண்டவரே எனக்கு செவ்வாவியை தாங்க ஏசப்பா, செபிக்க உதவிச்சுன்னு கேட்போம். முத பார்த்தோம், பெருமூச்சோடு செபிக்கிறேன். பெருமூச்சோடு செபிக்கிற மத்தியில் என்ன போடுறாரு? அடையாளம் போடுறாரு. அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். நம்ம தேசத்துக்காக, நம்ம குமார்த்திகளுக்காக, அன்று சொன்னார்கள், நம்ம எல்லாத்தையும் எப்படி எப்படி தோண்ட எப்படி இப்போ தோண்டப்பு ஒரே ரத்தத்தினால தான் நம்ம எல்லாரையும் தோண்டப்பு. நம்ம எல்லாம் நம்ம சகோதர சகோதரிகள் தான். எல்லாருமே அந்த பாவத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டும், அழுக வேண்டும், புலம்ப வேண்டும். எரேமியன் புஸ்தகம் 33:3
1: என்னை நோக்கி கூப்பிடு.
0: கூப்பிடுற என்ன செய்யணும்? செவம் பண்ணணும். அதான் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு.
1: அப்பொழுது நான் உனக்கு
0: உத்தரவு கொடுத்து
1: நீ அறியாததும்
0: உனக்கு

0: நீ அறியாததும்
1: உனக்கு எட்டாததுமான
0: பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்.
1: பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, மருவத்தில் கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். அவரை நோக்கி நம்ம செவிக்க வேண்டும். கூப்பிடுற என்னது? செவிக்கணும், பெரிய காரியத்தை செய்வேன் சொல்றாரு. இங்க அதான் ஆண்டர் சொன்னார். 32 சங்கீதம் 8 வசனம்,
0: நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
1: பாத்தீங்களா, நான் போதிப்பேன், எப்படி நடக்கணும், எப்படி செவிக்கணும் போதிப்பேன். நான் போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொல்றாரு. அவர் நோக்கி கூப்பிடுமா, அவருக்கு அறியாது எட்டாவது பெரிய காரியம் அறிவிப்பார். நம்ம தேசத்தில் என்ன செய்ய போறாரு, என்ன செய்யறாரு, எல்லாரும் நமக்கு சொல்லி தருவார். இவங்களுக்கு மட்டும் சொல்லி தரு, அவங்களுக்கு தான் சொல்லி தரும் சொல்லல. நோக்கி போடு, நான் மறு தருவார். அருளி அறியாதது எட்டாதமான காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். இங்க சொல்ற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உனக்கு காட்டுவேன். உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி எல்லா காரியத்தையும் சொல்லி தருவேன். தேசத்தை என்ன நடக்க போகுது, என்ன ஆபத்து வரப்போகுது, என்ன ஆபத்து எப்படி செய்யணும், நீ இந்த ஆபத்து தப்பு வைக்கணும், என்ன செய்யணும், எல்லாமே சொல்லுவார். நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டியவளை உன் காட்டுவேன். உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொன்னார். நம்ம நடக்க வேண்டியவளையை காமிப்பார். அவரை நோக்கி விடுமா, அவரை நோக்கி விடுமா. இன்னும் தாமதமாக பண்ணாதீங்க அருமையானவர்களே. இன்னும் தாமதம் பண்ணி நம்ம ஆண்டு வரும்போது கைவிடப்பட்டுருவோம். தாமதம் பண்ண வேண்டாம், ஜெபம் பண்ணுவோம். ஏசாயின் புஸ்தகம் 30:21 வசனம்,
0: நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும்
1: இடதுபுறமாய் சாயும் போதும்
0: வழி இதுவே இதிலே நடங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும்.
1: உங்கள் தேவனுடைய வார்த்தையை எதுக்கு நம்ம காதுகள் கேட்கும்? ஆண்டு விட்டு வலதுபுறம் சாயும் போதும், ஆண்டு விட்டு இடதுபுறம் சாயும் போதும் இதுவே வழி, இதில் நடங்கள் சொல்லி கத்தர் சத்தத்தை நம்ம காது கேட்கும். அதான் சொல்ல, கத்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கான். கத்தரை விட்டு வலதுறமும் இடவரும் சாயும்போது இதிலே நடங்கன்னு சொல்லி கத்தர் சத்தம் நம்மோட பேசுவார். அவரை விட்டு வலதுறம் சாயும் போதும், அவரை விட்டு வழி விலகும் போதும், வலதுறம் இடவரும் சாயும் போதும் இதிலே நடங்க நம்மளோட பேசுவார். பாக்கம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 5:32 வசனம்,
0: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாய் இருங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
1: என்ன செய்யக்கூடாது? வலதுபுறமும் செய்யக்கூடாது, இடதுபுறமும் செய்யக்கூடாது. நேர அவரை நோக்கி போகணும். அதான் சொல்றாரு, வலதுபுறமும் இடதுபுறம் செய்யும் போது இதுவே வழி, இதுல நடங்கள் சத்தத்தை பின்னால உங்க காது கேட்கும். இங்க திட்டமா சொல்லிட்டாரு, வலதுபுறமும் செய்யாதீங்க, இடதுறும் செய்யாதீங்க. நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஆபோ புக்கில் வாசிக்கிறோம் 2:1 வசனம், அவருக்கு எத்தனை வாஞ்ச பாருங்க. ஆபோ புக் 2:1 வசனம்,
0: நான் என் காவலிலே தரித்து
1: அவர் காவல் காத்துட்டு போல வாட்ச்மேன் போல, நான் என் காவலிலே தரித்து
0: அறையிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார்
1: எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன சொல்வார் என்றும்
0: அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்று கவனித்து பார்ப்பேன் என்றேன்.
1: அவர் நம்ம என்ன சொல்லும் போது என்ன சொல்வேன் சொல்லி கவனித்து கொண்டிருந்தாராம், எதிர்பார்த்து கொண்டிருந்தார். நம்ம ஆத்மா இப்படி இருக்கு, எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம்? ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஆத்மா பாரத்தை கொடுங்கப்பா, கண்ணீரின் செவத்தை கொடு. இது வரைக்கும் எனக்காக என் குடும்பத்துக்காக வாழ்ந்த ஆண்டவரே, இனிமேல் என் ஆத்மா வெளியேறப்பட்டதப்பா, ஆத்மா மீட்பு மிகவும் வெளியேறப்பட்டது, நமக்காக காத்திருக்கேன் உதவிச்சேன்னு கேட்போம். 4:56
0: நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில்
1: என் சத்துருக்கள்
0: பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன்.
1: நமக்கு பட்சத்திற்குள் நமக்கு சத்துருக்கார் யாரு சொல்லுங்க? பிசாசு தான். பிசாசு நமக்கு விரோதமா வரான் பாத்தீங்களா. நம்ம கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு அவன் என்ன செஞ்சான்? பின்னிட்டு திரும்புவான். கர்த்தர் பட்சத்தில் இருக்காரான்றது பிசாசு அறிவான். ஐயையோ, இவங்களுக்கு பக்கத்துல கத்து இருக்கிறாரே.

0: ஒன்றுமே செய்ய முடியாதே அப்படின்னு நம்மளை விட்டு பின்னிட்டு போயிடுவான், நம்மளை விட்டு தூரமாக போயிடுவான். அல்லேலூயா. அதங்க சொல்றாரு உன்னிப்பேதும் புஸ்தகம் 5:8
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்க,
0: தெளிந்த புத்தி உள்ள இருங்க,
1: விழித்திருங்கள்,
0: விழித்திருங்கள்,
1: ஏனெனில்
0: ஏனெனில்
1: உங்கள் எதிரியாளியாகிய பிசாசானவன்,
0: உங்கள் எதிரியாகிய பிசாசானவன்
1: கெர்ச்சிக்கிற சிங்கம் போல்,
0: கெர்ச்சிக்கிற சிங்கம் போல்
1: எவனை விழுங்கலாமோ என்று,
0: எவனை விழுங்கலாமோ என்று
1: வகை தேடி சுற்றி திரிகிறார்.
0: யார விழுங்க, யார தள்ள ஆண்டு பிரிக்கலாம், யார ஆண்டு பிரிக்கலாம். அவனுக்கெல்லாம் வேலை என்ன வேலை தெரியுமா, நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டு விட்டு பிரிக்கதான் வேலை, அவனுக்கு வேற வேலையே கிடையாது. கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்குறவன, என்ன விழுங்குறேன், என்ன கத்தரை விட்டு நான் பிரிக்கணும், வேற இல்லை அவனுடைய வேலை, ஒன்றும் வேற வேலையே கிடையாது. கத்தரை விட்டு நான் பிரிச்சிடணும், கத்திற்கும் நமக்கு சொந்தம் இல்லாமல் நம்மளை அவரை விட்டு பிரிக்கணும், அவனுக்கு அதுதான் வேலை. ஏன்னா நம்ம ஆத்தம் பரலோகத்து பாரு அவனுக்கு பிடிக்காது இல்லையா. ஆண்டு அவளை தள்ளிட்டார்ல, நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்க, எஸ்ஐக்கள் புஸ்தகம் 28 ஏசாயின் பசன் 14 இதில் வாசித்து பாருங்க. ஆண்டு அவனை தள்ளிட்டார்ல, நம்மளைத்தானே துதிக்கிறதுக்காக தேவை நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதனால பிசாசர் என்ன சரி எவ்வளோ விழுங்கலமோ என்று என்ன செய்கிறா, வகை தேடி சுட்டி தீரா. எப்படி விழுங்கல, எப்படி கர்த்தருடைய பிரிக்கலாம், எப்படி சொன்னால் இவங்க பிரிஞ்சிருவாங்க, எப்படி செஞ்சா இப்போ செய்யலன்னு சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான். நம்ம என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு யாருமே நம்ம அடிமையாகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இதயத்தை கெடுப்பான, நம்ம மனசை கெடுக்குது அவனுடைய வேலை. வாசித்து பாருங்க 2 Corinthians 11:3.
1: ஆகிலும்
0: சர்ப்பமானது
1: தன்னுடைய
0: தந்திரத்தினால், வல்லமே ஒண்ணும் கிடையாது, தன்னுடைய தந்திரத்தினால
1: ஏவாளை வஞ்சித்தது போல.
0: ஏவாளை அன்னைக்கு என்ன செஞ்சா, இந்த பழத்தை சாப்பிடு சாப்பிடு, நல்லா தேவனோடு உறவாடி கொண்டிருந்தாங்க. தேவனோட ஆதாமும் ஏவாளும் உறவாடி கொண்டிருந்தாங்க. காலை வந்து ஆதாமே அதாம் எங்க இருக்குன்னு கேட்டார். அவங்க முகம் மறைக்கப்பட்டு போச்சு. ஆண்டவரோடு உலாவிக்கிட்டு இருந்தாங்க. இவன் என்ன பார்த்தான், இவங்களை எப்படியா பிரிச்சுன்னு சொல்லி ஆண்டு இது பழத்தோடு சாப்பிட வேண்டான்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு. ஆமாண்ணாங்க, இது சாப்பிட்டீங்கன்னா தேவரை போல ஆயுங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட வச்சு தேவனை விட்டு அந்த ஆவாளை ஏவாளையும் ஆதாமையும் பிரிச்சிட்டான். அதே போல அதான் சொல்றாரு பாருங்க.
1: உங்கள் மனதும்,
0: உங்கள் மனதும்
1: கிறிஸ்துவை பற்றிய,
0: கிறிஸ்துவை பற்றிய
1: உண்மையின் நின்று விலகும்படி,
0: கிறிஸ்துக்கு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்திலிருந்து விலகும்படி
1: கெடுக்கப்படுமோ என்று,
0: கெடுக்கப்படுமோ என்று
1: பயந்திருக்கிறேன்.
0: நான் பயந்திருக்கேன். பரிசுத்த பவுல் சொல்றாரு, ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்த பிசாசு தந்திரத்தினால வஞ்சிச்சிட்டான். என்ன வஞ்சிட்டான், இந்த பழம் உனக்கு ஒன்ன ஆண்டு சாப்பிட வேண்டாம் சொல்லியிருக்காரா, ஆமா சாப்பிடு நீங்க தேவனை போல அவர்னு சொல்லிட்டு பழம் சாப்பிட்டதுனால மறைஞ்சிட்டாங்க. சரி, ஆனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கு, தோல் போடைய கொடுத்தார். நம்ம மனதும் கிறிஸ்து பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ என்று சொல்லி என்ன செய்யற, பரிசுத்த பவுல் வேதனைப்படுறாரு, கெடுக்கப்படுமோ என்று நான் என்ன செய்யற பயந்திருக்கிறேன்றாரு. அருமையான சகோதரி சகோதரி, கர்த்தரட்டினும் ஒரு நாளும் பிரியக்கூடாது. யோவான் சொன்னாரு, என் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுக்குத்தோடு ஐக்கியம் இருக்குன்னு சொன்னாரு. அந்த ஐக்கியம் நான் நினைச்சிருக்கணும். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, இடம் கொடுத்தா தான் உள்ள வர முடியும். அதான் பரிசு பவுல் எழுதுறாரு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்தா தான் வரல உள்ள வருவா. பிசாசுக்கு இடம் கொடுக்கட்ட உள்ள வர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அவரை எப்படி கூப்பிடணுமா, உண்மையாய் அவரை கூப்பிடணும். உள்ள எங்கேயோ இருக்கும், மனசு எங்கேயோ வச்சு அப்படி கூப்பிடக்கூடாது. உண்மையான மனசோட அதுதான் சொல்றாரு. 145:18
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உள்ள எங்கேயா இருக்கும் நம்ம இயேசுவே இயேசுன்னு சவம் பண்ணுவோம், உள்ள எங்கே இருக்கும் அதுதான் சொல்றாரு. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமா இருக்கிறார்.
0: உண்மையா யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ கர்த்தர் அவங்களுக்கு எப்படி இருக்காரு, சமீபமா இருக்கிறாரு. கூப்பிடுமா, ஆண்டவரத்துல ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே புலம்பி செவிக்கு எனக்கு உதவிச்சுங்க, ஆண்டவரே பெருமைச்சோடு செவிக்கு எனக்கு உதவிச்சிங்க. ஆண்டவரே உண்மை உண்மையாக நான் கூப்பிடணும். ஆண்டவரே பிசாசு என்னை தொடக்கூடாதப்பா, பிசாசுக்கு என்னை இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்க, நம்ம வீட்டு வலதுவரம் இடதுவரம் சாயக்கூடாதப்பா, என்னை காத்துக்கொள்ளும். உங்களுடைய கரங்களை நான் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. தேவனே நீ மாற்றும் ஆண்டவரே, நீங்க தான் என்ன மாற்ற முடியும், என்னால முடியலப்பா, எனக்கு உதவிச்சுன்னு கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா நமக்கு உதவிச்சுவார், கர்த்தர் நிச்சயமா நம்ம ஆசீரிப்பா. அந்த வசனத்தை திரும்ப வீட்டுல போய் வாசிங்க, உங்க ஆத்மா பிரயோஜனமா இருக்கும்.
2: நாம் எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து நமது இணைந்த ஜெபங்களை நாம் ஏறெடுப்போம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாகிவிட்டது. ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், கர்த்தருடைய பாதத்திலே நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்பதாய் ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். விழித்திருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லி இயேசு நம்மோடு கூட இன்றைக்கு பேசியிருக்கிறார். ஒருவேளை ஜெபிக்க முடியவில்லையே என்று கலங்கர் நம்முடைய வாழ்க்கையில இதோ விண்ணப்பங்கள் ஆவியை ஊற்றுவேன், குருபை ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது நம்ம அறியாமல் இருக்கும் பொழுது ஆவியானவர் தாமை வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு கூட அவர் நமக்காக ஜெபிக்கிறார், ஜெபிக்க ஏவுகிறார், அந்த பலத்தை கொடுக்கிறார் என்று நாம் கேட்டோம். அர்ப்பணிக்கலாமா ஆண்டவரே? நான் இரவு பகலாக நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேசத்திற்காக, தேசத்தின் மேல் வரப்போகிற ஆபத்துகள் தீங்குகளுக்கு எங்கள் தேசத்தின் காப்பாற்ற நான் ஜெபிக்க அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் கத்த நோக்கி பார்த்து கேட்கலாமா? ஹாலேலூயா. தோமாப்பா, ஜபாவியை எனக்கு தாரு, எங்கள் மீது உங்கள் ஜபாவியை ஊற்றும் ஆண்டவரே. வாய் திறந்து எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஜபாவி எங்களுக்கு தாரு ஆண்டவரே. முதலாவது நாம் மன்றாடி ஜெபிக்கிறோம். எழுத்து ராஜாமத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, தெருக்களிலே மூச்சித்து கிடக்கிற உன் பிள்ளைகளின் பிராணனுக்காக உன் கரங்களை என்னிடத்திலே ஏறிடு என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினாரே. வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரே கிருபை கொடுங்கப்பா. இரவெல்லாம் ஜெபிக்க நிறைமே சொன்னார், என் தலை தண்ணீர், என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாக இருக்கும் என்று சொன்னாரு. எல்லாரும் கேட்போம் அப்பா, இந்த பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாருமாட்டார். பாரத்தோடு மன்றாடக்கூடிய ஒரு இருதயத்தை ஆவியானவரே எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் வைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசாயா சொன்னாரே, அழிந்து கொண்டிருக்க மக்களுக்காக, என் தேசத்தின் மக்களுக்காக நான் மன்றாடி ஜெபிப்பேன். கர்த்தர் சொன்னார், இடுப்பு நொறுங்கும்படி ஜெபி என்று சொன்ன பெருமூச்சோடு ஒரு ஜெபி என்று இசைகளை பார்த்து சொன்னாரே. அந்த பாரம் நிறைந்த இருதயத்தை எனக்கும் எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. தேசத்தின் மக்களுக்காக போராடி ஜெபிக்கணும் ஆண்டவரே. இரண்டாவது, ஆபத்துகளுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டுமா? இனி சம்பவிக்க போற வேலைக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமார் குன்பாய் நிற்க பாத்திரமானா என்ன பண்ணுவதற்கு? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க என்று சொன்னார். அர்ப்பணிக்கலாமா ஆண்டவரே? எப்பொழுது ஜெபம் பண்ணி நாங்கள் விழித்திருக்க எங்களுக்கு அப்படி கிருபையை நிறைவாய் தாரும் ஆண்டவரே. இந்த ஜெபாவி எங்கள் மீது ஊற்று ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன் என்று சொன்னேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் விடுவிப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்தவன் தப்பிவித்தானே காணப்படுத்து என்று சொன்னார். எல்லாரும் வாய் திறந்து கேட்கலாமா? எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஆபத்துகள் தப்பித்துக் கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு மறுஉத்தரவு கொடுத்து நீ அறியாதும் நீ எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். நீ வலதுபுறம் வலதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே நடவுங்கள் என்று கூப்பிடுகிற சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொன்னார். மூன்றாவது, தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபிக்க வேண்டும். நான்காவதாக ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னார், நாம் கர்த்தரை நோக்கி மன்றாடும் பொழுது சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் சிதறி ஓடும். உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நம் அருகில் வருகிறார். தேவன் நம் அருகில் வந்துவிட்டார். அவர் எழுந்தருளி வரும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். எவனை விழுங்கலாமோ என்ற வகை தேடி சுற்றித் திரிகிற பிசாசுகள் நம்மை விட்டு விலகி ஓடும். உண்மையாயும் நோக்கி கூப்பிடக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தான். எல்லாம் ஜெபிக்கலாமா? உலகத்திலே வாசமா இருக்கிற நல்ல கர்த்தாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்பொழுதும் கர்த்தருடைய கரம் எங்கள் மீது கடந்து வருவதாக, ஆவியானவர் எங்கள் மீது அசைவாடுவீராக அப்பா, ஜெபாவை எங்கள் மீது ஊற்றும் ஆண்டவரே அப்பா. எப்பொழுதுமே நாங்கள் பாரத்தோடு திருப்பில் என்று ஜெபிக்க அந்த ஜெபாவியே தார் விண்ணப்பம் பண்ணுகில்லை என்று சொல்லி நீர் ஆச்சரியப்பட்டீரப்பா. விண்ணப்பம் பண்ணுகிறோம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நீர் அங்கலாய்ப்பாய் பார்க்கிறீர். எங்களுக்குள்ளே அந்த ஆத்ம பாரத்தை, அந்த ஜெப ஜீவியத்தை, அந்த ஜெப ஆவியை எனக்கும் எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே அப்பா. தேசத்தின் மக்களுக்காக நாங்கள் எழுந்திருந்து கண்ணீரோடு முதற் ஜாமத்தில் கூப்பிடு என்று சொன்னீரே, நாங்கள் கண்ணீரோடு புலம்பி அழுகின்ற நேரத்திலே அப்பா எங்கள் தேசத்தின் மக்களுக்கு ஜீவனை தருவீர் ஐயா. அப்பா அப்பா அப்பா மூர்ச்சித்து போயிருக்கிற மக்களுக்கு நீ உயிர் கொடுப்பீர் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி அப்பா. எங்கள் பொறுப்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. அது மாத்திரம் இல்ல, ஆபத்து காலங்கள் நெருங்கி வருகிறது. நாங்கள் அதிகமாக பார்த்தல நாங்கள் காத்திருக்க ஜெபிக்க விழித்திருந்து ஜெபிக்க எங்கள் இருதயம் விழிப்பாய் இருக்க அப்பா உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருப கொடுங்கப்பா, கிருப கொடுங்கப்பா, கிருப கொடுங்கப்பா அப்பா. அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எப்பொழுதுமே ஜெபிக்கணும் அப்பா. அந்த ஜெப சிந்தையை, ஓ அந்த ஜெப ஆவியை ஆண்டவரே எங்கள் மீது ராஜா நீர் ஊற்றும்படியாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாத்திரமல்ல, சத்துருக்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னீரே. எப்பொழுது நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்க அந்த ஜெப ஆவி இன்றைக்கு எங்களுக்கு தாரும் அப்பா. அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும், எனக்கும் எங்களுக்கும் இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவியை, நீ சொன்ன விண்ணப்பத்தின் ஆவியை, பெருமூச்சோடு ஜெபிக்கக்கூடிய ஆவியானவர் எங்கள் மீது ஊற்றும்படிக்கு நாங்கள் மன்றாடுகிறோம். அப்படி செய்வதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியாக நம் அனைவரின் ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பாங்க. எல்லாரும் கதை நோக்கி பார்க்கலாமா? தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. உங்க கரங்கள் மீது இறங்கிட்டு ஆண்டவரே, எதை பெற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ ஜபாவியை கேட்டு பெற்றுக்கொள்வோம். எங்களுக்கு அந்த ஜபாவியை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். அக்கா கூட இணைந்து நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம்.
0: சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரும் விட்டு வளதுரமும் இடவரும் சாயாத விடிக்கி முடிவெறிந்து நினைச்சிருக்கணும். எங்களை எல்லாரும் ரசித்து உங்களோடு இணைச்சிக்கோங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரத்தாங்க, செவிக்க துதிக்க உதவிச்சிங்க. உம்மோடு இருக்க போது உம்மோடு இருக்க உதவிச்சிங்க சப்பா. என்ன வியாதியோடு மக்கள் வந்திருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா. ஆண்டவரே பலவீனத்தை மாற்றுங்க, தலைவலி தலைப்பாரெல்லாம் மாற்றுங்க, தலை சுத்தல் பலவீனங்களை அனைத்து நீக்கி போடுங்க ஏசப்பா. ஆண்டவரே சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க ஏசப்பா. அற்புதத்தை செய்ய, அதிசயங்களை செய்ய, உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. கண்ணீரோடு கெஞ்சி செவிக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. செவிக்கிறோம் ஐயா அப்பா. மந்திரத்தின் ஆவி, செய்வன் ஆவி, பெல்லிசன் ஆவி எல்லாவற்றையும் அழித்து போடுங்க. நிர்மலமாக்கிறோம் இயேசுக்கிறது நாமத்தினால, பொல்லாத கட்டுகளை உடை தெரியுற இயேசுக்கிறது நாமத்தினால அப்பா. நம்மளை பாதத்தை பிடிச்சி கெஞ்சுறாச்சா, கெஞ்சுறோம் ஐயா. ஆண்டவரே வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும்ப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும் ஏசப்பா, சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தாங்க, கடன் பிரச்சனையோடு இருக்க மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க, கஷ்டங்களை நீக்குங்க, கண்ணீரை துடைச்சிருங்க ஏசப்பா. ஆண்டவரே அற்புதத்தை செய்ய, அதிசயங்களை செய்ய ஏசப்பா. கண்ணீரோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்ய. எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிற மக்களா எங்களை ஒவ்வொருத்தரை மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுற ஐயா. மாற்றும் ஐயா, மாற்றும் ஆண்டவர. நாங்களுக்கு தேசத்துக்காக அழுது பொல்லம்ப எங்களுக்கு உதவிச்சிங்கப்பா, உதவிச்சிங்க சப்பா. பெருமூச்சோடு செபிக்க எங்களுக்கு உதவிச்சிங்கப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். தொழில் சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க அப்பா, வீடு தாங்கப்பா. பிரிந்து குடும்பம் அணைக்கின்மையா, சமான் இல்லாத குடும்பத்தில் சமான் தரணும் ஐயா. சிறு பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ஞானத்தையும் ஞாபகத்தை தரணும். சிறு பிள்ளைலாம் ஜெபிக்கிறவங்களாய் மாற்றணும், துதிக்கிறவங்களாய் மாற்றணும். அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கப்பா. எல்லா ஒலியிலேயே வல்லமையாய் பயன்படுத்துங்க. தேவக்கருவ எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். அதிசயங்களா அற்புதங்களை செய்ய. ஒலியர் மேல் தேவண்ட வல்லமை சம்பூர்ணமாக இறங்கட்டும். தேவக்கினி மூடட்டும். தேவக்கருவ எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஏசப்பா, ஏசப்பா, அற்புதத்தை செய்ய, அதிசயங்களை செய்ய. உங்க நாம மக்கிப்பிடட்டும். எல்லா துதிகா நாம மக்கி முக்கியல் தரும். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையை கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
4: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
5: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
6: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: யாக்கோபின் புஸ்தகம் 5:17.
1: எலியா என்பவன்,
0: எலியா என்பவன்
1: நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும்,
0: எலியா எப்படி இருந்தாரா? நம்மை போல பாடுள்ள, அவர் பெரிய எங்கேயோ இருந்து வரல, நம்மளை போல இந்த உலகத்துல பிறந்து நம்மளை போல பாடுகளா இருந்தும்,
1: மழை பெய்யாதபடி,
0: மழை பெய்யாதபடிக்கு
1: கருத்தாய் ஜெபம் பண்ணினார்.
0: எப்படி ஜெபம் பண்ணாரா? மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். நம்மளும் அதுதான், கருத்தாய் செபிக்கணும். ஏதோ செபிக்கணும் இல்ல, கருத்தாய் செபிக்க வேண்டும். மழை பெய்யாதபடிக்கு அவர் எப்படி செபித்தாரா? கருத்தாய் செபித்தார். எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்றாரு. எப்படி செபிச்சாரா? கருத்தாய் செபித்தார். நம்மளும் செபிக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு, எனக்கும் செபாவை தாங்கப்பா, நானும் செபிக்கினேன் சப்பா, செபிக்கக்கூடிய கிருபை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கருத்தாய் செபிக்கணும். எதுக்கெல்லாம் நம்ம செபிக்கணும்? 1 Timothy 2:1-2.
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
0: பிரதானமாய் முக்கியமா முக்கியமாய் புத்தி சொல்லுவது என்னவென்றால்,
1: எல்லா மனுஷருக்காகவும்,
0: எல்லாருக்காகவும் செபிக்கணும். நம்ம உலகத்துல, நம்ம இந்த உலகத்துல இருக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் செபிக்கணும். எல்லா மனிதருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும்,
0: விண்ணப்பங்களையும்,
1: ஜபங்களையும்,
0: ஜபங்களையும்,
1: வேண்டுதல்களையும்,
0: வேண்டுதல்களையும்,
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்,
0: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்.
1: நாம் எல்லா பக்தியோடும்,
0: நம் எல்லா பக்தியோடும்,
1: நல்லொழுக்கத்தோடும்,
0: நல்லொழுக்கத்தோடும்,
1: கலகம் இல்லாமல்,
0: கலகம் இல்லாமல்,
1: அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு,
0: அமைதியுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு,
1: ராஜாக்களுக்காகவும்,
0: ராஜாக்களுக்காகவும்,
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்,
0: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
1: அப்படியே செய்ய வேண்டும்,
0: அப்படியே செய்ய வேண்டும். யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்? நம்ம எல்லா மனிதருக்காகவும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரிகளுக்காக, நம்ம அமைதியுள்ள ஜீவன் முடிப்பாரு. நம்ம தேசத்துல பிரச்சனை வந்துருச்சு பாத்தீங்களா? அப்ப யாருடைய காரணம்? நம்ம குறைதான். நம்ம தான் என்ன செய்யல, சரியான முறையில செபிக்கல, அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு பாத்தீங்களா? அத எல்லா மனிதர்களுக்காகவும். அப்புறம் யாருக்கு செபிக்கணும்? ராஜாக்களுக்காகவும், அதிகாரிகளுக்காக நம்ம செபிக்கணும். நம்ம செபிக்கிறதுனாலதான் நம்ம செபிச்சிட்டோம்னா நம்ம தேசம் பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், மாநிலம் பெரிய ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னும் நம்ம செபிக்கணும். செபிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. தினந்தோறும் வீட்டுல செபிக்கிறோமா? நம்மளே நம்ம கேட்டு பார்த்தா தெரியும் நம்ம செபிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி. இப்ப நம்ம செபிக்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். 2வதாக யாருக்கெல்லாம் செபிக்கணும் பாருங்க. 2 Thessalonians 3:2.
1: துர்க்குணராகிய,
0: துர்க்குணராகிய
1: பொல்லாத மனுஷர் கையில் நின்று,
0: பொல்லாத மனுஷர் கையில் நின்று
1: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்,
0: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்
1: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்,
0: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். யாருக்காக? யாருக்காக செபிக்கணும்? ஊழியக்காருக்காக செபிக்கணும். யார் கையிலிருந்து? பொல்லாத மனிதர் கையிலிருந்து அவர் விடுவிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கலாம். அப்ப ஊழியர்க்காக நம்ம கட்டாயம் செபிக்கணும். என்ன செய்யணும்? ஊழியர்க்காக கட்டாயம் நம்ம செபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஊழியராகிய நாங்க உங்களுக்காக செபிக்கணும். கண்டிப்பா செபிப்போம். ஏன்னா உத்தரவாதம் கெடுத்து நாங்க செபிக்கணும். நாங்க உங்களுக்காக உத்தரவாதம் செபிக்கட்டா, கத்தர் ஒரு நாள் எங்கிட்ட கேட்பாரு. நல்ல காணிக்கு மட்டும் வாங்கிட்டு வீட்டுல இருந்தா கத்தர் ஒரு நாள் எங்க கேட்பாரு. அதே போல நாங்க கட்டாயம் உங்களுக்காக செபிக்கணும். நீங்களும் எங்களுக்காக என்ன செய்யணும்? ஊழியர்க்காக செபிக்க. எதுக்காக? அந்த ஒரு ராசி பார்த்தா,
1: துர்க்குணராகிய,
0: துர்க்குணராகிய
1: பொல்லாத மனுஷர்,
0: பொல்லாத மனுஷர்
1: கையில் நின்று,
0: கையில் நின்று
1: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்,
0: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்
1: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்,
0: எங்களுக்காக வேண்டிக் பாத்தீங்களா? எத்தனையோ தீய மக்கள் மக்கள் இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் பார்த்தாலும் ஊழியர்களாம் எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கு. அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அப்ப உங்களுக்காக நாங்க செபிக்கணும். நீங்க எங்களுக்காக செபிக்கணும். நாங்கள் உங்களுக்காக கட்டாயம் செபிக்கணும். செபிக்கேட்ட ஆண்டவர் கிட்ட கட்டாயம் கேட்பாரு, உங்களுக்காக இவ்வளவுலாம் செய்யறாங்களே, நீங்க ஏன் செய்யல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நம்ம கண்டிப்பா உங்களுக்காக, உங்களுக்காக நாங்க செபிக்கணும். நீங்களும் எங்களுக்காக செபிக்கணும். நாங்க உங்களுக்காக செபிக்கேட்டா கத்தர் ஒரு நாளைக்கு எங்களை உத்தரவாதம் எடுத்து நாங்க செபிக்கணும். சும்மா கடமைக்காக செபிக்கிறது இல்ல, உத்தரவாதம் எடுத்து செபிக்கணும். எபிரேயர் புத்தகம் 13:17.
1: உங்களை நடத்துகிறவர்கள்,
0: உங்களை நடத்துகிறவர்கள்
1: உங்கள் ஆத்துமாக்களுக்காக,
0: உங்கள் ஆத்துமாக்களுக்காக
1: உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய்,
0: உத்தரம் பண்ணுகிறவர்களாய்
1: விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால்,
0: விழித்திருக்கிற ஆனபடியால்
1: அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்.
0: அப்ப நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்? உத்தரவாதத்தோட கட்டாயம் செபிக்கணும். நீங்களும் என்ன செய்யணும்? ஊழியர்க்காக எல்லாரும் செபிக்கணும். அல்லேலூயா. மத யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்? எல்லா மனிதருக்காக ஜெபிக்கணும். ரெண்டாவது யாருக்கு செவிக்கணும்? ராஜாக்களுக்காக அதிகாரங்களுக்கு அபிஷேபிக்கணும். மூன்றாவது யாருக்கு அபிஷேபிக்கணும்? ஊழியருக்கு அபிஷேபிக்கணும். நான்காவது பாருங்க, நீங்க யாருக்கு அபிஷேபிக்கணும்? நம்ம எல்லாரும். எபேசியர் புத்தகம் 6:18
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயத்திலும் சரி, எனக்கு வந்து முடியலங்க, செவிக்க முடியலாகாலும் செவிக்கலன்னு சொல்ல முடியாது. கர்த்தருங்க சொல்லிட்டாரு, எந்த சமயத்தில் துன்பமானாலும் இன்பமானாலும் எந்த சமயத்திலோ
1: சகல விதமான வேண்டுதலோடும்
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும்
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவோ
1: பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள்.
0: சகல பரிசுத்தவன்கள், எத்தனையோ பரிசுத்தவன்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம செவிக்கணும். எல்லா மனிதர்களுக்கும் செவிக்கணும், அவர் ராஜாக்களுக்கு அதிகாரிகளுக்கு செவிக்கணும், ஊழிக்காருக்கு செவிக்கணும், பரிசுத்தவர்களுக்கும் நம்ம செவிக்கணும். அவங்களுக்கு பாதுகாவலுக்காக, அவங்களுக்கு எந்த ஆபத்து வித்து வரக்கூடாதுன்னு நம்ம செவிக்கணும். எலியா அப்படிதான் செவிச்சாரு. அதனாலதான் எலியா என்ன செஞ்சாரு, கத்தர் சோழர் காத்துல எங்க எடுத்துட்டு போயிட்டாரு, பரலோகத்துக்கு எடுத்துட்டு போனாரு. கேட்கலாமா? 2 புத்தகம் 2:11
1: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில்
0: இதோ அக்கினி ரதமும்
1: அக்கினி குதிரைகளும்
0: அவர்கள் நடுவாக வந்து
1: இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார்.
0: சுழல் காற்றுல எங்க ஏறி போயிட்டாரு? பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாரு. நம்மளும் பரலோகத்துக்கு போகணும். எலியா என்ன செஞ்சாரு? எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறேன் நான். அப்படித்தானே வாசித்தோம், வாசிப்பா. 1 Kings 17:1
1: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன்.
0: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அப்ப எப்பவுமே தேவனுக்கு முன்பாக நின்று செவிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. நம்மளும் செவிக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது எலியா என்ன செஞ்சாரன் பாருங்க, 1 Kings 17:5
1: அவர் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே
0: தங்கியிருந்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் என்ன செஞ்சாராம், கேரீத்தின் ஆற்றண்டை போய் தங்கியிருந்தார். அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்யணும். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன உங்களோட தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்கலாம், இல்ல உங்களோட பைபிள் வாசிக்கும் போது பேசியிருக்கலாம், உங்களோட அன்று செய்தி கேட்கும் போது கூட பேசலாம். கர்த்தர் என்ன சொன்னாலும் அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அன்னை மரியா சொன்னாங்க, யாசப்பா பார்த்து அங்க இருக்கிற மக்கள்லாம் வாங்கித்தாங்க, திராட்சை ரசம் குறைபட்டு போயிச்சு, திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி எல்லாம் கசமசான்னு பேசியிருப்பாங்க. அப்ப அன்னை மரியா சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்க. வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 2:5
1: அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார்.
0: நம்மளும் கூட அருமையானவர்களே, கர்த்தர் என்ன சொல்றாரு அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அதனாலதான் எலியா வந்து என்ன செஞ்சார், பர்லோகத்துல சுழல் காத்துல ஏறி பர்லோகத்துக்கு போனார், உயிரோடே போனார். முதல் எப்பயுமே தேவனுக்கு முன்பாக நின்னாரு, ரெண்டாவது ஜெபம் பண்ணாரு, ரெண்டாவது என்ன செஞ்சாரு, கர்த்தர் சொன்னபடி அவர் செஞ்சாரு. அதனாலதான் அவர் என்ன செஞ்சாரு, பரலோகத்துக்கு போக முடிஞ்சிச்சு. அதனால நம்மளும் கூட அந்த உலகத்துல வாழும் மட்டும் நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும், ராஜாக்களுக்காக அதிகாரங்களை யாருக்கும் ஜெபம் பண்ணணும், ஊழிக்கருக்கு ஜெபம் பண்ணணும், அது மாத்திரம் இல்ல பரிசுத்தவனுக்கு ஜெபம் பண்ணணும், அது மாத்திரம் இல்ல கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செய்யணும். எலியா செஞ்சாரு. அதனாலதான் இப்ப வாசிப்பா, 1 Kings 17 5
1: அவர் போய்
0: கர்த்தருடைய வார்த்தையின்படி பாத்தீங்களா, அவர் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே என்ன செஞ்சார பாருங்க,
1: யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே
0: தங்கியிருந்தார். பாத்தீங்களா, கர்த்தர் வார்த்தையின்படியே தங்கியிருந்தார். நம்மளுக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி தங்கி செய்யறோமா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம செய்யறோமா இல்லையான்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படியே நான் செய்யணும், ஆண்டவரே அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம். ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யும் போது கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அன்னை மாதிரியே ஆண்டவர் தாய் சொல்றாங்க, வேலைக்கிறவச்சு அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதன்படி செய்யுங்க. நமக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு அதன்படி நம்ம செய்யணும். இந்த உலகம் நம்ம சொந்தல. ஒரு நாள் நம்ம கண்ணம் வரும்போது பரலோர் ராஜ்யத்துல கர்த்தர் மடியில் இருப்போம். அல்லேலூயா. அதான் யாக்கோபின் புஸ்தகம் 4:7
1: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
0: என்ன செய்யும், யாரு கீழ்ப்படினோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
1: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
0: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
1: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: நமக்கு தேவன் கீழ்ப்படிந்தாவே பிசாசு நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவானா, ஓடி போயிடும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போயிடும். அவன் ஒன்னும் இல்ல, பெருசு மாதிரி பெரிய இவன் மாதிரி நம்ம காமிப்பான், நாம் தெரியவன் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. தேவன் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்பமானால் அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவன் கீழ்ப்படி வேண்டும். தேவன் வார்த்தையின்படி எலியா போல செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வோமானால் நிச்சயமா கர்த்தர் நம்மளையும் பரலோகத்துல உயிரோடு எடுத்துக்கொள்வது உறுதி. அல்லேலூயா. அல்லேலூயா. ரகசியம் வரும்போது நம்மளும் பரலோகத்துக்கு போவோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். வாசித்து பாருங்க, பிலிப்பியர் புஸ்தகம் 2:8.
1: அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு,
0: அவர் கடவுள், வானத்தின் பூமியும் படைத்தவர், சமுத்திரத்தை உண்டாக்கினர், வாழாதி வாழவர், வானம் கொள்ளாதவர், என்ன செஞ்சாராம், மனுஷரூபமாய் காணப்பட்டு
1: மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம்
0: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார்.
0: வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், சமுத்திரத்தை நீரூற்ற மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன் என்ன செஞ்ச, இந்த உலகத்தில் நம்மளை போல மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தம்மே தாழ்த்தினார். தேவன் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இப்ப நீங்கள் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை எதிர்பார்க்கிறார். அவர் என்ன சொல்றாரோ அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதன் தேவன் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துங்களா உங்களை விட்டு ஓடிப்போமா. அவருக்கு நம்ம ஆண்டவர் கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அவன் நம்மளை விட்டு ஓடி போயிடுவான், நம்மளை பார்த்த பாய்ந்து ஓடிடுவான். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்த எலியா என்ன செஞ்சாரு, தேவனுக்கு முன்பாக நிக்கிற நான். ரெண்டாவது அவர் என்ன செய்ய, தேவனுடைய வார்த்தையின்படியே அவர் என்ன செய்ய, கேரி தாத்தினடியில் போய் தங்கியிருந்தார். மூன்றாவதாக எலியாட்ட என்ன குறாரு பாருங்க, 1 Kings 19:14.
1: அதற்கு அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தார்.
0: வெகு பக்தி மட்டும் இல்ல, பக்தி வைராக்கியமா இருந்தார் தேவனுக்காக. அப்படி ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கா, தேவனுக்காக பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்க, பக்தி மாத்திரல பக்தி வைராக்கியம். என்ன வந்தாலும் என் கேசுதான், எப்படி வந்தாலும் சரி இயேசு கிறிஸ்து தான். வெகு பக்தி வைராக்கியமா இருந்தாராம் எலியா. மூணாவது முதல்ல பார்த்தோம், அவர் கர்த்தருக்கு முன்பா நின்னாரு. ரெண்டாவது என்ன செஞ்சாரு, கர்த்தரி வார்த்தையின்படி செய்தார். மூன்றாவது என்ன இருந்தது, அவர்கிட்ட வெகு பக்தி வைராக்கியமா இருந்தாராம். அம்மா ஆண்டருக்கு இப்ப ஆண்டவரே உண்மையில எனக்கு பக்தி வைராக்கியம் உண்மையில அப்படி வைராக்கியத்தை எனக்கு தாரு ஆண்டவரே, வைராக்கியத்தை தாரு ஆண்டவரே, வைராக்கியம் எனக்கு வேணும் ஆண்டவரே, வைராக்கியத்தை தாரு சொல்லி நம்ம கேட்கணும். அந்த வைராக்கியம் எனக்கு வேணும், எளியா கொடுத்த வைராக்கியத்தை எனக்கு தாங்க ஏசப்பா. நான் ஏதோ சேவம் பண்ணா பண்றேன், இல்லைன்னா பேசாம வீட்டுல இருந்துடுறேன், சர்ச்சைக்கு வர வரேன், 4 கூட நான் வராம இருக்கேன், அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. இனிமே என்ன செய்யணும், தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருக்கணும். கத்திற்காக நான் எதை செஞ்சாலும் செய்வேன், இனிமேல் கத்திற்காக வாழும்னு ஒரு பக்தி வைராக்கியத்தை நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் உமக்காக பக்தி வைராக்கியத்தை தாங்க ஏசப்பா, வாழ உதவி செய்யணும் சொல்லி கேட்கணும். 69 9
1: உம்முடைய வீட்டை குறித்து,
0: உம்முடைய வீட்டை குறித்து
1: உண்டான பக்தி வைராக்கியம்,
0: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
1: என்னை பச்சித்தது.
0: கர்த்தர் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் நம்ம பச்சிக்கு, நம்ம உள்ளத்துல அப்படியே பற்றி எரியணும். கர்த்தருக்காக நான் வாழ்வேன். எத்தனை ஜனங்கள் அழிஞ்சு போறாங்க, என் ஜனம், என் சகோதரர், என் சகோதரி, என் குடும்பம், நமக்குள்ள அப்படி ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். அவங்களுக்காக போராடி செவிக்கணும், அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கணும், அழுகணும், புலம்பணும். அப்ப ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வைராகியத்தை தாங்கப்பா, எனக்கு அத்தர்குத்தி பக்தி வைராகியத்தை தாங்க ஏசப்பா, நான் வெறுமையான இருக்கிறேன். ஏதோ ஜபத்துக்கு வந்தா வரேன், இல்லைன்னா ரெண்டு வாரம் கழிச்சு வராமல் இருக்கேன், ரெண்டு இன்னொரு நாளைக்கு வரேன், அப்படிதான் இருக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னிங்க, எனக்கு பக்தி வைராகியத்தை தரும், வீட்டை குறித்த பக்தி வைராகியத்தை என்னை பச்சித்ததுன்னு சொல்றாரு, எனக்கு அப்படி பக்தி வைராகியத்தை தாங்க ஏசப்பான்னு கேட்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 4:5
1: நம்மில் வாசமாய் இருக்கிற,
0: நம்மில் வாசமாய் இருக்கிற
1: ஆவியானவர்,
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில்,
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று,
0: வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா?
0: வேத வாக்கியம் வீணாய் சொல்லு நினைக்கிறீர்களா? பசுத்தாவி நமக்குள்ள எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சியோடு இருக்கிறாரு. எப்படியாவது என் பிள்ளைகளை கொண்டு இந்த சனங்கள் ரட்சிக்கப்படணும், இந்த சனங்கள்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி வைராக்கிய வாஞ்சியோடு இருக்கிறாரு. இன்னொரு வாசிட,
1: நம்மில் வாசமாய் இருக்கிற,
0: நம்மில் வாசமாய் இருக்கிற
1: ஆவியானவர்,
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில்,
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று,
0: நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாரா? வைராக்கியத்தில் வாஞ்சா இருக்கிறார் என்று
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று,
0: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று
1: நினைக்கிறீர்களா?
0: நினைக்கிறீர்களா? இல்ல, உண்மையாவே நம்ம வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாரு. நம்மளுக்கு அந்த வைராக்கிய வாஞ்சி பரிசுத்தவனவரே, உங்களுக்கு எப்போ எனக்கு இந்த வைராக்கிய வாஞ்சியை தாங்காண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். 2 Corinthians 11:2
1: நான் உங்களை,
0: நான் உங்களை
1: கற்புள்ள கன்னிகையாக,
0: கற்புள்ள கன்னிகையாக
1: கிறிஸ்து என்னும்,
0: கிறிஸ்து என்னும்
1: ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க
0: நியமித்தபடியால்
1: உங்களுக்காக,
0: உங்களுக்காக
1: தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
0: தேவ எப்படி இருக்கா? தேவ வைராக்கியமான வைராக்கியம் அப்படின்னு என்னன்னா, கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து தான் நம்ம மனவாளன், அவங்களுக்காக உங்களை ஒப்பு கொடுக்கறதுக்காக என்ன எப்படி இருக்கிற வைராக்கிய வாஞ்சியா இருக்கு அப்படின்னு என்னன்னா, நம்மள வந்து பரலோகத்துக்கு ஆண்டவர் ராஜ்யத்துக்கு அவருடைய மனவாட்டியை நம்ம கொண்டு கொடுக்கறதுக்காக பவுலுக்கு எப்படி இருந்தது? வைராக்கிய வாஞ்சியா இருந்தாரு. கற்பிள கண்ணி என்னன்னு தெரியுமா? விசுவாசம். விசுவாசம் நமக்கு அழிஞ்சு போகாத வெடிக்கு, விசுவாசம் நம்ம குறைஞ்சு போகாத வெடிக்கு, அதுதான் கற்புள்ள கண்ணி அம்மா. விசுவாசம் நமக்குள்ள குறைஞ்சு போகாத வெடிக்கு, விசுவாசம் நமக்குள்ள ஒரு நாள் கூட குறையக்கூடாது. இயேசுக்கிறதுக்கு ஜீவிக்கிறார். அன்றைக்கு உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். என்னை கட்டாயம் கைவிட மாட்டார். நமக்குள்ள பிரச்சனை வரலாம், 1000 குழப்பங்கள் வரலாம், அதை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. இயேசுக்கிறது ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், என்ன சொல்லுங்க, கைவிட மாட்டாரு. என்ன பிரச்சனை இருந்தாலும், பிசாசை நீ பிரச்சனை கொண்டு இருந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, என் ஆண்டவராக இயேசுக்கிறது எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு அந்த வைராக்கியம் அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு. இப்போ ஆசிப்பா,
1: நான் உங்களை,
0: நான் உங்களை
1: கற்புள்ள கன்னிகையாக,
0: கற்புள்ள கன்னிகையாக
1: கிறிஸ்து என்னும்,
0: கிறிஸ்து என்னும்
1: ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால்
0: அவர் அதுதான் கர்த்தர் என்ன செய்ய பவுல நியமிச்சிருக்கிறாரு. இந்த மக்களை எல்லாம் நீ பரலோகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவரை நியமிச்சிருக்க, நியமித்தபடியால்
1: உங்களுக்காக,
0: உங்களுக்காக பாத்தீங்களா, நம்மளுக்காக
1: தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
0: உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அந்த மக்களை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போகணும், எப்படியாவது பரிசுத்தவனை மாறணும் சொல்லி அவ்வளவு வைராக்கியமா இருந்தாரு. கருப்பு எதை குறிக்கின்னு சொன்னா, விசுவாசம். விசுவாசம் மாத்திரம் ஒரு நாள் இழந்து போக கூடாது. அத உலக விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். வாசிங்க 1 Corinthians 5:4 அந்த விசுவாசம் நம்ம விட்டு போகாத வடிக்கு பார்த்தோம், அதான் கற்புன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த விசுவாசம் நம்ம இழந்து போக கூடாது. வாசி பாருங்க,
1: நம்முடைய விசுவாசம்,
0: நம்முடைய விசுவாசமே
1: உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்
0: செய்யும். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னா என்ன? விசுவாசம் தான். உலகத்துல எத்தனையோ காரியங்களை பிசுவாசம் கொண்டு வருவான். உலக ஆசை பாசங்கள், உலகத்துடைய இது, உலக காரியங்கள் என்ன, அவங்களும் இப்படித்தானே இருக்காங்க. சும்மா நீ கொஞ்ச நேரம் உலகத்துல இருந்தா என்ன, யார் உன்னை பாக்குறா, நீ உலக காரி உன்ன வந்து யாரு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பிசாசு நம்மளை ஏமாத்துவான். ஆனா நம்மளை யார் பார்த்துட்டு இருக்கா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. யாசுவா நம்ம பார்த்துட்டு இருக்காருன்னு இந்த பயத்தோட விசுவாசத்தோட இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். அந்த விசுவாசத்தோட இருந்தா அதை கருப்புள்ள கண்ணியாக உங்களுக்காக வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கேன்னு பார்த்த பவுல் சொன்னார். அப்படிப்பட்ட விசுவாசம், அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு வர வேண்டும். ஆண்டவரே இந்த வைராக்கியத்தை தாங்க ஏசப்பா. திருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரின் வார்த்தை கேட்டிருக்கோம், நம்ம இப்ப செவிப்போம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மையப்படுத்துங்க ஏசப்பா. தேவைகளை சந்திக்க முடியா செபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. ஊழியருக்கு வேண்டிய வரங்களி வல்லமைகளை தாருமப்பா. அவங்க அண்டி கொள்ளமை சார்ந்து கொள்ள கிருவை செய்யப்பா. எங்கள் தேசத்தில் நல்ல ஒரு எழுப்பறி உயிர்மைச்சை தாங்க ஏசப்பா. ரச்சனை சந்தோஷம் தாங்க, உற்சாகத்தை நாவி தாங்க முடியும் செய்யுங்கப்பா. ராஜாமை துதிக்கிறோம். எல்லா சபையிலையும் எழுப்பலை உயிர்மைச்சு தர முடியாது செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு ஊழியரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பராமரித்துக் கொள்ளுங்கப்பா. அக்கினி மலாந்து காத்துக்கோங்க. கத்துடி மகிமை மூடிக்கொள்ளட்டும் ஐயா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிரு தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. நானே நல்ல மைப்பேன்னு சொன்னீங்க ஏசப்பா. ராஜா எங்களுக்காக ஜீவன் கொடுக்கவும் பரிபூர்ண படம் வந்தேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. ஏசப்பா மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேசடி காரம் தாங்கட்டும் ஐயா. ஆண்டவரே மே துதிக்கிற எத்தனை குடும்பங்கள் அப்பா வேலை இல்லாம தவிக்கிறாங்களப்பா ஏசப்பா. எவ்வளோ பேர் வேலை இழந்திருக்காங்கப்பா. வேலை இழந்தவங்களுக்கெல்லாம் வேலை கொடுங்க, வேலை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே சமானத்தை இழந்திருக்கிற மக்களுக்கு சமானத்தை கொடுங்க. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்கப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. குழந்தை பாக்கியத்தை தாங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. குடியிலிருந்து விடுதலை தாங்கப்பா, கஞ்சாலிருந்து விடுதலை தாங்கப்பா, ஊசியிலிருந்து விடுதலை தாங்க, போதைப் பொருள்கிருந்து விடுதலை தாங்க, பீடி சிகரெட்டிலிருந்து விடுதலை தாங்கப்பா, எத்தனைப்பா கோயில போடுற மக்களை விடுதலை செய்யுங்க. என் தேவனை அண்டிக்கொள்ளும் தேவனை அறிந்து கொள்ளணும் ஐயா. கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றியேறி அண்டிக் கொள்ற யாரும் பாக்க வேண்டு சொன்னீரு. மே அண்டிக் கொள்ளமே அறிந்து கொள்ளமே சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் இடவிடாமல் செபித்து துதித்துமை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. பலப்படுத்துங்க ஏசப்பா, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. வேதத்தினோ எத்தனையோ பேர் வாசித்தாலும் புரிய மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் வேதத்தை வாசிக்கிறது இல்லப்பா. வேதத்தை வாசிக்க அவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. பலப்படுத்துங்க ஏசப்பா. காத்துக்கோங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. அப்பாமை துதிக்கிறோம். தகப்பனே வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க துன்பங்கள் தொல்லைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்கப்பா. ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளா, ஆராதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. நேசுடைய கரம் தாங்கட்டும். நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சுங்க. ஆசீர்வதி உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மக்கும்க்கு செலுத்துறோம். கேஸ்பா நமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643 101 நீலகிரி மாவட்டம் தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வெளிப்படுத்தின விசேஷம் 14:7.
1: மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும்
0: சமுத்திரத்தையும்
1: நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார்.
0: கர்த்தருக்கு நியாயத்தீர்ப்புக்கு கொடுக்கிறால என்னசே வந்துருச்சு பார்த்தீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 15:4.
1: கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர்.
0: உலகத்தில் யாரும் பரிசுத்தம் கிடையாது, தேவர் ஒருவரே பரிசுத்தர்.
1: எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள்.
0: எல்லா ஜாதிகளும் என்ன செய்வாங்களா? கர்த்தருக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். இன்னைக்கு எத்தனையோ சனங்கள் இயேசுவை பற்றி வேண்டாம், எனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டான்றாங்க. ஒரு நாள் எல்லா ஜாதிகளும் கர்த்தருக்கு முன்பாக வந்து முழங்கல் போட்டு தொழுது கொள்வாங்க. அவர் ஒருத்தரே பரிசுத்தர். அவர் ஒருவர் தான் பரிசுத்தர். அவர் பயப்படாமல் யாரும் இருக்கவே முடியாது. ஒருவரே பரிசுத்தர். ஜெபம் குறைஞ்சிட்டீங்க. ஜெபம் குறைஞ்சினால் என்னாச்சு? நமக்கு உலக காரியம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சு விட்டுது. ஜெபம் குறைஞ்சினால என்ன வந்துருச்சு நமக்குள்ள? உலக காரியங்கள் அதிகமாக வந்துருச்சு. ஆண்டுகிட்ட மன்னிப்பேளுங்க, கத்துட்டு ஒப்பு கொடுங்க. கத்துற வரகிற சமீபம் எங்கே பார்த்தாலும் பூமி ஆச்சு, எங்கே பார்த்தாலும் சண்டை, எங்கே பார்த்தாலும் சனத்துக்குறதுமா சனமும் பூமி எதிர்ச்சும் கொள்ளை நோயும் இப்படி நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. நம்ம நாளுக்கு நாள் என்ன பண்ணுறோம்? கத்துற விட்டு தூரமாக இருக்கும். நல்ல நீங்களே யோசித்து பாருங்க. நிறைய பேர் கத்திருக்க நமக்கு தூரம், உலகத்து காரியத்துக்கு இடம் கொடுத்துட்டோம். தயவுசெய்து மாறிக்கோங்க. கடைசி வினாடியில் இருக்கிறோம். தயவுசெய்து மாறிக்கணும். இவ்வளோ நாள் நீங்கள் கத்தர் தேடி, இவ்வளோ நாள் கத்திருக்கா எல்லாம் செய்துட்டு, இவ்வளோ நாள் கத்திரோட ஒப்பராக இருந்துட்டு இன்னைக்கு உலக காரியத்தில் இருப்போமானால் தேவனாய் கத்திர வரும்போது என்ன பண்ணுவோம்? அதான் சொன்னார், முடிவிறந்த நிலைப்பேனா சொல்லிரு. இல்லை கத்தர் ரசி ரசி கத்தர் தேடுறவங்களா ஆண்டர் வந்துடுவாங்கன்னு சொல்லல. என்ன சொன்னாரு? முடிவிறந்தோ நிலை நிலைப்பவன் தான் ரசிக்கப்படுவான். நீங்கள் முந்தி நாம் முந்தி செய்த நனவில் நினைக்க மாட்டார். முடிவறிந்த நிலையில இருப்பான். மத்திய சுவிசேஷம் 14:13. நிறைய பேர் பின்வாங்கியிருக்கேன். தயவு செய்து ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்து பின்னால் வாங்க. பின்வாங்கலாம் விட்டுருங்க.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: நாம் இந்தி அப்படி செவிச்சேன், நான் இந்தி இப்படி செவிச்சேன், எவ்வளோ நேரம் பைபிள் வாசிப்பேன். இப்போ எங்கே பயிற்சி செப்பமெல்லாம் இப்போ துதியில் எங்கே பயிற்சி? சோத்திரம் சொல்லிகிட்டே இருப்போமே, தூச்சிட்டே இருப்போமே, இப்போ துதி இல்லையே. எப்போ பார்த்தாலும் யோசனையும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கமே. கத்துருவார்கள் என்ன செய்ய போகிறோம்? கத்து வர போகிறாரு. கத்து சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுது. பிரசங்கின் புஸ்தகம் 12:13.
1: காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே.
0: எது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை? எனக்கு தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனை, அவர் கட்டளையை கைக்கொள். இதுதான் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. முத கத்தர் பயப்படணும். எங்கிருந்தாலும் என்னை கத்தர் பார்க்கிறார், எங்கிருந்தாலும் என் தேவனை பார்த்து கொண்டே இருக்கிறார் சொல்லி பயப்படுங்க. ஒரு காலம் பணம் வரும், ஒரு காலம் பணம் போகும். யாருக்கும் சொந்த பணம் வந்து யாருக்கும் நிலையானது இல்லை. ஒரு காலம் பணமாக பணக்காராக இருப்போம், இன்னொரு காலம் பணம் நம்மளை விட்டு பிறந்து போயிடும். அதை பற்றி நம்ம பணத்தை நம்பி நம்ம கத்தரை விட்டு பின்வாங்கிறாதீங்க. தயவு செய்து பின்வாங்கிறாதீங்க. கத்தரை விட்டு பின்வாங்கிறாதீங்க. ஒரு காலம் பணம் நம்மகிட்ட இருக்கோம், இன்னொரு காலம் இன்னொருத்தர் போயிடும். அதனால் கத்தரை விட்டு பின்வாங்காதீங்க. கத்தருக்குள்ளே அதிகமாக நெருங்கி செய்வீங்க. கத்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நானே சொல்ல, யாஸ்பா சொல்ல சொன்னார். நிறைய பேர் உள்ளத்தில் உள்ள உலகம், உலகத்தை விட்டு வெளியே வாங்க வேண்டாம். கர்த்தருக்குள்ளே இருந்தால் தான் நம்ம கர்த்தர் ஆட்சிக்கு போக முடியும். கர்த்தர் விட்டுட்டோம்னா நமக்கு ஒரு நாள் கூட கர்த்தர் ஆட்சிக்கு போக முடியாது. பிறகு அழுது அழுது அழுது அழுது அழுது அழுது செவிச்சா கூட போக முடியாது. இந்த நாளுக்கு நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். இந்த நாட்கள் விட்டுட்டோம்னா நாளைக்கு இந்த நாள் நமக்கு கிடையாது. எப்படி சார் 5:14 வாசி.
1: ஆனப்படியினாலே
0: நீங்கள்
1: ஞானமற்றவர்களைப் போல நடவாமல்,
0: ஞானமுள்ளவர்களைப் போல
1: கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து.
0: எப்படி நடக்கணுமா? கவனமா நைட்டு போறேன்னு வச்சுக்கோங்க, பாதையில் என்ன சொல்லி லைட்டிங் கையில் வச்சுக்கோம், கவனமாக நடப்போம். எங்கே விழுந்துருவோம், எங்கே விழுந்துருவான்னு பயந்து கவனமாக நடக்க பார்த்து.
1: நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்.
0: காலத்தை என்ன செஞ்சிடணும்? பிரயோஜனப்படுத்தி. இந்த காலம் விட்டுறாதீங்க சகோதரர் சகோதரில, இந்த காலத்தை விட்டுற வேண்டாம். காலம் கடைசி காலம், ஒவ்வொரு வினாடியும் கத்தர் வருகை பற்றி எங்கே வந்தாலும் கத்தர் வருகை கூறிக்கொண்டே இருக்கிறது. காலங்கள் செய்திகள் கத்தர் அருகை பற்றி கூறிக்கொண்டே இருக்கிறது. இந்த நாள் நம்ம தயசு யாரும் விட்டுறாதீங்க, கெஞ்சி கேட்குறோம். கத்தர் பயந்தா இன்னெல்லாம் நம்ம கிடைக்கும் தான் பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்குறோம் 25:14 வசனம்.
1: கர்த்தருடைய ரகசியம்,
0: அவருக்கு
1: பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார்.
0: தம்முடைய உடன்படிக்கையை கர்த்தர் பயந்தா அவரிடத்துல ரகசியம் இருக்குது. அவர் ரகசியத்தை, கர்த்தருடைய ரகசியத்தை தமக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நமக்கு போதிப்பார். அது மாத்திரல்ல, உடன்படிக்கையும் போதிப்பாராம். இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இப்பெல்லாம் பண்ணியிருக்கேன்னு கர்த்தர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் பயந்துருங்க, உங்களுக்கு கர்த்தர் ரகசியத்தை போதிப்பார். அது மாத்திரல்ல, சங்கீதம் 25:12
1: கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார்.
0: அவருக்கு என்ன செய்வார்? தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். தாம் என்ன வழி வச்சிருக்கிறார் அந்த வழியை நம்ம போதிப்பார். கர்த்தர் பயந்திருந்தா அவர் தாம் தெரிந்து கொண்ட வழியை போதிப்பார்.

0: இருந்தா தாம் தெரிந்து கொண்ட வழியை போதிப்பார். என்னது காத்திருப்பாய் பயம்? நீதிபதியின் புஸ்தகம் 8:13
1: தீமையை வெறுப்பதே,
0: தீமை வெறுப்பதே
1: கர்த்தருக்கு பயப்படும் பயம்.
0: கர்த்தர் பயப்படுற பயம் எது? எது கர்த்தர் பயப்படுற பயம்? தீமை வெறுப்புதான் கர்த்தர் பயப்படுற பயம். தீமையான கருத்தை வெறுத்துட்டோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டு, உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 32:8
1: நான் உனக்கு போதித்து,
0: நான் உனக்கு போதித்து
1: நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்,
0: நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்,
1: உன்மேல் என் கண்ணை வைத்து,
0: உன்மேல் என் கண்ணை வைத்து
1: உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
0: உன்மேல் உனக்கு ஆலோசனை சொல்லு. கர்த்தர் நமக்கு மேல கண்ணை வச்சு என்ன செய்வார்? நமக்கு ஆலோசனை சொல்வார். கர்த்தருக்கு எப்போதும் பயந்துருக்கணும். கர்த்தர் பயக்கிறவங்களுக்கு என்ன செய்யற? ஞாயிற்றுக்கு நாட்கள் வந்துருச்சு, கர்த்தர் வரப்போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு எப்போதும் நம்ம பயந்துருக்க வேண்டும். கர்த்தர் பயந்தவங்களுக்கு குறைவே கிடையாது. ரெண்டாவதாக முதல் கர்த்தர் பயப்படுங்கிற தான் ரகசியத்தை நமக்கு சொல்லித்தராரு. ரெண்டாவது பாருங்க, சங்கீத புஸ்தகம் 115 13:13
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும்,
0: கர்த்தர் பயப்படுற பெரியோரையும்
1: சிறியோரையும் ஆசீர்வதிப்பார்.
0: கர்த்தர் பயப்படுற பெரியோரை ஆசீர்வதிப்பார், சிறியோரே ஆசிரிப்பார். பெரியோரானு ஆசிரிப்பார், சிறியோரே ஆசிரிப்பார். கர்த்தர் பயப்படுற பயத்தை தாரும் கேள். கர்த்தாவே பயப்படுற பயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நான் பயந்து எவ்வளவோ பயந்து வாழ்ந்தேன், இப்போ பார்த்தா நான் எங்கேயோ இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு பயப்படுற பயத்தை கொடுங்கன்னு கேட்போம். கர்த்தர் பயப்படுற பயத்தை பயப்படுறவங்களை சிறியோரே பெரியோரே ஆசிரிப்பார், சிறியோரே ஆசிரிப்பார். 14
1: கர்த்தர் உங்களையும்,
0: கர்த்தர் உங்களையும்
1: உங்கள் பிள்ளைகளையும்,
0: உங்கள் பிள்ளைகளையும்
1: வர்த்திக்க பண்ணுவார்.
0: பார்த்தீங்களா, பயந்துருங்க நினைச்சிடும். உங்களையும் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் பயந்துருங்க, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் கர்த்தர் பயந்துருங்க, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அது மாத்திரல, 128 1:2
1: கர்த்தருக்கு பயந்து,
0: கர்த்தர் பயந்து
1: அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ,
0: அவர் கர்த்தர் வழியில் நடக்கிறவன் எவனோ
1: அவன் பாக்கியவான்,
0: அவன் பாக்கியவான்.
1: உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்,
0: கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்.
1: உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்.
0: உங்களுக்கு என்ன இருக்கும்? நன்மையும் பாக்கியம் உண்டாயிருக்கும். கர்த்தர் பயந்தீங்கன்னா பிரயாசத்தை, கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். உனக்கு என்ன சரி, உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். கர்த்தர் பயந்து பாருங்க. நம்ம விருப்பம் போல வாழ்ந்த நாள் போதும், கர்த்தர் பயந்து வாழ்வோம். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்விப்பார். கர்த்தர் பயப்படும் போது அவர் ரகசியத்தை சொல்லித்தர்றாரு. அது மாதிரி நான் உனக்கு போதித்து நீ அடைக்க வேண்டிய வழி உன் காட்டி, உண்மையில என் கண்ணு வைத்து உனக்கு ஆலோசனை. பயப்படுற பயன் என்ன? தீமையை விட்டு தீமையான காரியம் எல்லாருக்கும் தெரியும். எது தீமை எது நன்மைன்னு எல்லாருக்குமே தெரியும். தீமையை விட்டு விலகுது என்னது? கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆதியாம் புஸ்தகம் 22:12
1: அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே,
0: பிள்ளையாண்டன் மேல உன் கையை போடாதே,
1: அவனுக்கு ஒன்றும் செய்யாதே.
0: ஆண்டவர் சொல்றாரு. ஒரு நாள் சொன்னாரு, மகனை வந்து பலியிடுன்னு சொன்னாரு. அப்புறம் ஆபரகாமை பார்த்து சொல்றாரு, உன் பிள்ளையாண்டு மேல உன் கைய போடாதே,
1: அவனுக்கு ஒன்றும் செய்யாது,
0: அவனுக்கு ஒன்றும் செய்யாதே.
1: நீ அவனை உன் புத்திரன் என்றும்,
0: நீ அவனை உன் புத்திரன் என்றும்,
1: உன் ஏகசுதன் என்றும் பாராமல்,
0: உன் ஏகசுதன் என்று பாராமல்
1: எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால்,
0: எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால்
1: நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று,
0: நான் தேவனுக்கு பயப்படுறவன் என்று
1: இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா, கர்த்தர் எதை கேட்கிறான்னு செய்யணும். மகன் கேட்டார், ஆவரகம் உன் மகனை எனக்கு பலியிடுன்னு சொன்னாரு. பள்ளியோடு கொண்டு போனப்ப அவர் என்ன சொல்லி மனசார சொன்னாரு, எப்படியோ என் பையனை திருப்பி தருவான்னு அவருக்குள்ள விசுவாசம். அவர் செஞ்சுக்கலாம் சொல்றாரு.
1: அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே
0: சொல்றாரு. பாரு, பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே,
1: அவனுக்கு ஒன்றும் செய்யாதே,
0: ஒன்றும் செய்யாதே.
1: நீ அவனை உன் புத்திரன் என்று,
0: புத்திரன்
1: ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால்,
0: எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால்
1: நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று,
0: நீ தேவனுக்கு பயப்படுறவன் என்று
1: இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: இப்பொழுது அறிந்திருக்கிறேன், நீ தேவனுக்கு பயப்படுறேன்னு சொல்லி இப்பொழுது அறிந்திருக்கிறேன் சொன்னார். 17

0: நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து,
1: கர்த்தர் பயந்ததுனால என்ன சொல்றேன், நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து
0: உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும்,
1: உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும்,
0: கடற்கரை மணலை போலவும், பெருகவே பெருகப்பணுவேன் என்றும், உன் சந்ததியார்
1: தங்கள் சத்துருக்களின் வாசல்களை
0: சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
1: சத்துருக்களின் வாசல் கூட என்ன செய்யும், சந்ததியா சுதந்திரித்து கொள்வார்கள். யாரெல்லாம் கர்த்தர் பயந்திருக்கீங்களோ நிச்சயமா கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. மத என்ன செஞ்ச கர்த்தர் பயப்படுறவங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு, தன்னுடைய ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார். ரெண்டாவது என்ன, கர்த்தர் பயப்படுற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரல என்ன செய்யறாராம், ஆபிரகாம் கர்த்தர் பயந்ததுனால உன் சந்ததிய கடலத்தனை மணலை போலவும் வானத்தின் நட்சத்திரம் போலவும் பெருக போடுவேன் சொன்னார். அல்லேலூயா. மூணாவது பார்க்கிறோம், மூணாவது கர்த்தர் பயந்த என்ன கிடைக்கும் சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷம் 11:18
0: ஜாதிகள் கோபித்தார்கள்.
1: அப்பொழுது
0: உம்முடைய கோபம் மூண்டது.
1: மரித்தோர்
0: நியாயத்தீர்ப்பு அடைகிறதற்கும்,
1: தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும்,
0: பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல்,
1: உம்முடைய நாமத்தின் மேல்
0: பயபக்தியாயிருந்த சிறியோர்
1: பெரியோருக்கும்
0: பலன் அளிக்கிறதற்கும்,
1: யாருக்கு
0: அது நாமத்தின் மேல்,
1: உங்கள் நாமத்தின் மேல்
0: பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி
1: தேவனை தொழுது கொண்டார்கள். முத பாருங்க, ஊழிக்காரு, அப்புறம் தீர்க்கதரிசிகள், அப்புறம் பரிசுத்தவான்கள், அவங்களுக்கு பலன் அளிக்க அவங்களுக்கும் சிறியோர் பெரியோர் வந்து கர்த்தர் பயபக்தியோடு யாரெல்லாம் இருக்காங்களோ சும்மா பிள்ளைகள் அங்கங்கே எந்திரிச்சு போடாதீங்க. வசனம் சொல்றது பார்த்தீங்களா, கர்த்தருடைய பிள்ளைகள் எழுந்து வேணுமா, வாசிப்பாது சிறியோர் பெரியோர்
0: உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும்
1: பலன் அளிக்கிறதற்கும்
0: பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள்.
1: அப்ப கர்த்தருக்கு பயந்தவங்களுக்கு, ஊழிக்காருக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, கர்த்தர் நாமத்தினால பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியவர்களுக்கு பலன் அளிக்கிறதுக்கும், பூமியை கெடுத்தவங்களுக்கு கெடுக்கிறதுக்கும் காலம் வந்தது என்று சொல்லி தொழுது கொண்டார்களாம். அன்று சொன்னார் வெளிப்படுத்தும் விசேஷம் 22:12
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரிகளின்படி,
1: அவனவர் என்னென்ன கிரிய இந்த உலகத்தில் செஞ்சிருக்கீங்களோ, ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்காக எவ்வளவோ காணிக்க கொடுக்குறீங்க, எவ்வளவோ செபிக்கிறீங்க, எவ்வளவோ செய்றீங்க, அவனவன் கிரிகள் தகுந்த பலன் அளிக்கிறது.
0: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது.
1: ஊழிக்காருக்கும், தீர்க்கதரிசிகளுக்கும், பரிசுத்தவான்களுக்கும், கர்த்தருடைய நாமத்தின் மேல பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோருக்கும் என்ன செய்தான், பலன் அளிக்கிறதுக்கும், பூமியை கெடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கும் காலம் வந்துன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, தொழுது கொண்டாங்க தேவனை. இங்க சொல்றாரு, நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நீங்க மறந்தாலும் நான் மறந்தாலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் செய்த எல்லாத்தையும் அவர் எழுதி வைப்பாரு. அதுதான் சொல்றாரு 11 அநியாயம் செய்றவன், வாசிங்க 11
0: அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும்
1: நீதி உள்ளவன்
0: இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன்
1: இன்னும் பரிசுத்தமாகட்டும் பார்த்தீங்களா, நம்ம அநியாயம் செய்யணும்னு அநியாயம் செய்யிட்டு நீ செஞ்சுட்டே இருப்பா. நீ வந்து அநியாயம் செய்யணும்னு அநியாயம் செய்யட்டும், அப்புறம் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்றவன் நீதி செய்யட்டும், இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக. எப்படி நம்ம செய்கிறது அவருக்கு தெரியுமானா, நம்ம செய்கிறது நம்ம என்ன செய்கிறோங்கிறது ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? மத்தேயு சுவிசேஷம் 18:14 நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் தூதர் ஒவ்வொரு நாளும் தேவனோட சந்தன சமூகத்தை வந்து தரிசிப்பாங்களாம். நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோம்னு சொல்லி அவங்க வந்து கொண்டு கொடு, நம்ம செய்த நல்லது தீமை எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. வாசிங்கல்ல,
2: இவ்விதமாக
1: இந்த சிறியரில்
2: ஒருவனாயிலும் கெட்டு போவது,
1: பரலோகத்தில் இருக்கிற
2: உங்கள் பிதாவின் சித்தமல்ல.
1: இவ்விதமாக
2: இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடி.
1: இந்த சிறியரில் ஒருத்தர் கூட என்ன செஞ்சிடக்கூட, நம்ம அற்பமா யாரையுமே எண்ணக்கூடிய இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமா எண்ணாமலும்
2: எச்சரிக்கையா இருக்கணுமா
1: எச்சரிக்கை. ஒரு சிறுவத்திற்கு யாரையும் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள்.
2: அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
1: என்னென்ன செய்யறோமோ நன்மை செஞ்சாதும் அங்க போய் தூதர் வந்து சொல்லிடுவாரு. நம்ம தீமை செஞ்சாலும் அங்கங்க, அதுதான் பாமர்ல சொல்றாரு 14:12 தன்னை குறித்து நம்ம ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்பிக்கிறவர்களா இருக்கிறோம்.
2: ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும்
1: தன்னை குறித்து
2: தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான்.
1: தேவனுக்கு என்ன செய்யுமா, நம்ம எல்லாரும் கணக்கு ஒப்பி. ஏன்னா பிதாவை வந்து பிதா சமூகத்தை வந்து தூதன் தரிசிக்கிறாராம். சிறியனா சிறு பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, எல்லாரையும் தான். நமக்குன்னு ஒரு தூதன் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. அந்த தூது வந்து நல்ல செய்யறமா தீன்மை செய்யறமா அங்க வந்து பிதான் சமூகத்துல வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை பற்றி கணக்கு கொடுப்பாரு. அதுதான் நம்ம பயந்துருந்தா நமக்கு என்ன செய்ய பலன் அளிப்பாரு. ஹலேலூயா. ஊழியக்காருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவடி நாமத்து பயந்த சிறியோரையும் பெரியவரையும் பலன் அளிக்கிறதுக்கு காலம் வந்தது. அநியாயம் தருவேன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்குன்னு அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்வேன்னு நீதி செய்யட்டும், இன்னும் பரிசுத்தமாக இருக்கு இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். அவன் நம்மளுக்கு கழிக்கும் போல என்னோடு கொள்வாருன்னு சொன்னார். அது இங்கே சொல்கிறாரு சங்கீத புஸ்தகம் 34:9
2: கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள்
1: அவருக்கு பயந்தவர்களுக்கு
2: குறைவில்லை.
1: கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்திருக்குமோ நமக்கு எந்த குறையுமே இருக்காது. சிறியோரையும் ஆசீர்விக்கிறாரு. அது மாத்திரல்ல, அவங்க பிள்ளைகளை என்ன செஞ்சாரா வர்த்திக்க பண்ணுறாரு. ஹல்லேலூயா. அது மாத்திரல்ல, அவங்க பயந்ததுனால அவன் சந்ததி என்ன செய்யுமா, கடல் மணத்தில் போலவோ வானத்து நட்சத்திரம் போல இருப்பாங்க. மூணாவது கர்த்தர் பயப்படும் போது பலன் அளிக்க வர்றாரு. யாரெல்லாம்? ஊழிக்காரு, தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள், அப்புறம் கர்த்தர் பயப்படுற சிறியோர் பெரியோர் எல்லாருக்கும் பலன் அளிக்கிற காலம். இங்கே சொல்கிறாரு கர்த்தர் பயந்தவங்களுக்கு என்ன இல்லையா, குறைவே இல்லை. கர்த்தருக்கு யாரெல்லாம் பயப்படுறோமோ நமக்கு என்ன இல்லை, குறைவே இல்லை. எப்படி தெரியும்? நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பிதாவின் சமூகத்தையே தரிசிப்பார். இன்றைக்கி நன்மை செஞ்சால் அங்கே போய் சொல்லுவார், நம்ம தீஜை செஞ்சாலும் அங்கே போய் சொல்லுவார். அது அநியாயம் செய்வோம் இன்னும் அநியாயம் செய்யட்டும், சுத்தமாக இருக்க இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்வோம் நீதி செய்யட்டும், அப்புறம் என்னது பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். கர்த்தர் நமக்கு என்ன, நம்ம என்ன இந்த உலகத்தில் என்ன செஞ்சுருக்குமோ அந்த பலனை ஒரு நாள் கர்த்தர் நமக்கு கொண்டு வருவார். அதனால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே உங்களுக்கு பயப்படுற பயத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே நீங்கள் கர்த்தர் பயந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு ரகசியங்களை சொல்லித்தருவார் தாம் நடக்க வேண்டிய வழியை சொல்லித்தருவார். அது மாத்திரல, கர்த்தர் பயந்திருந்தா உங்கள் சிறியோரையும் பெரியோரையும் ஆசிரியப்பாங்க, பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, என்ன செய்யறா சொல்லுங்க. அப்புறமா கத்தர் பயந்துருந்தார், அவருக்கு என்ன கொடுத்தாரு? ஆசிரிக்க ஆசிரித்து அது மாதிரி இல்லை. கத்தர் பயப்படும் போது பண்ண என்ன செய்யறார்? ஊழிக்காரையும் தீர்க்க தரிசிகளையும் பரிசுத்தவான்களையும் கத்தர் பயப்படுற சிறியோர் பெரியோர் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? பலனளிக்க காலம் வந்தது. கத்தர் வரப்போறாரு, நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே இயேசுவே, ஒவ்வொருவருக்கும் தேடக்கூடிய இதயத்தை தாரும், பயப்படக்கூடிய இதயத்தை தாரும். மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை. பிரசனம் மூடட்டுமே, வியாதி சுகமாக்குங்க, நோய் சுகமாக்குங்க, தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க, கேசில் இருக்க மக்களை வெட்டி தாங்க, பிரிந்து கொடு இணைக்கணும், சமாளாத குடும்பத்தில் சமான் தாரும், சந்தோஷத்தை மகிழ்ச்சி தாரு, ஆறுதலை தாரு, தேர்தலை தாரு. அப்பா படிக்கிற பிள்ளைங்க ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. தேவன் அரியர் அருள் நிரப்பப்படட்டும். எல்லா துதி கனமாக்கி முக்கிய சொல்தரும். எல்லா மக்கள் வாழ்க்கையிலும் புதிய ரீதியும் புது பலத்தை தாரு, புது கிருவை தாரு, உன்னதாவில் நிரப்புங்க. எல்லா துதி கனமாக்கி முக்கிய சொல்தரும். அவற்றைங்களை அன்பு ரச்சகரேஸ்பநாமத்தில் தாழ்மையாக ஜீரோ பரப்பிதாவே. ஆமே.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன். இன்று ஒரு அதிசயம் நிகழப்போகிறது. ஒரு அபூர்வ சிறுவனை அறிமுகப்படுத்தப் போகிறேன். அவனுக்கு ஒரு படகின் மீது நேசிப்பு இருக்கிறது. இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒன்றிவிடும், அதை மாற்றியும் விடும். அதனால் எங்கும் சென்றுவிடாதீர்கள். இந்த கதை உங்களுக்காக.

0: இந்த ஆண்டு படகு போட்டியில் முதல் பரிசு பெறுபவர் நமது நித்தின் கோலி. அதற்காக நமது மீனவர் சொசைட்டி சார்பில் அவருக்கு ஒரு புத்தம் புது போட் வழங்கப்படுகிறது.
1: அம்மா, இதோ பாருங்க அப்பாவோட புது போட். இனிமே நாம போட் கடன் வாங்க வேண்டாம்.

0: राजू, राजू, राजू இங்க வாப்பா, என்ன பண்ணிட்டு இருக்க?
1: அம்மா, நான் ஆஷாவுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: எல்லாரும் ஜபம் பண்ண காத்துட்டு இருக்காங்க, வா சீக்கிரம் வா.
1: அம்மா பாருங்க, நான் இதுக்கு பேரு ஆஷான்னு வச்சிருக்கேன்.
0: வா வா வா.
2: கர்த்தாவே உமக்கு நன்றி. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, இவங்களுக்கு நீங்க புது போட் கொடுத்தீங்க, அதை நீங்கள் ஆசீர்வதியும் எல்லாரையும் நீங்கள் காத்து ரட்சிக்கிறீர்கள். உமக்கு நன்றி. மனம் நிறைந்த நன்றியை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். தயை கூர்ந்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது நாங்கள் எதிர்பார்த்ததையும் நினைத்ததையும் விட அதிகம். பிரபு இயேசுவின் நாமத்தால் ஆமீன்.
3: ஆமீன்.
2: May God be with you. May Lord be with you.
1: Sikra, sikra va. Sikra va.

0: அப்பா.
1: அடே, நீ முடிச்சிட்டியா?
0: நான் தூங்கவே இல்லையே, நானும் வரேன்.
1: உனக்கு ஸ்கூல் இருக்கு, நான் மீன் பிடிக்க கடல்ல ரொம்ப தூரம் போகணும், அங்க கடல் பயங்கரமா இருக்கும்.
0: அட இல்லப்பா, இங்கதான் என் ஆஷா வரைக்கும் தான்.
1: ஓ, உன்னோட ஆஷாவா?
2: மறந்துட்டீங்களா, நம்ம படகுக்கவன் ஆஷான்னு பேரு வச்சிருக்கான்.
1: அப்படியா? அம்மா, ஏன் ஆஷான்னு பேர் வச்ச?
0: ஆஷாங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஃப்ரெண்ட் பேரும் ஆஷா
1: தான். சரி சரி சரி, போலாம். ராஜு, நீ ஸ்கூல் கிளம்பு சரியா? ஸ்கூல்ல இருந்து வந்ததும் வீட்டு பாடம் எல்லாம் செய்யணும், ஒழுங்கா பண்ணு. இதோ உன்னோட ஆஷா. நான் உன்னோட ஆஷாவை கூட்டிட்டு போட்டுமா?
0: போங்கப்பா, ஆனா ஜாக்கிரதையா பாத்துக்குங்க.
1: ஆகட்டும் பா.
2: வா தள்ளு.
1: வாங்கப்பா. ஏய் தள்ளு. கர்த்தர் உங்க கூட இருக்கட்டும்.
2: உங்க கூடவும் தான்.

0: அப்பா நீங்க ஏன் இவ்வளவு லேட்? இன்னைக்கு
1: லேட்டா? இன்னைக்கு நான் சீக்கிரமே வந்துட்டேன். பல தடவை ரெண்டு மூணு நாள் கூட நிறைய மீன் கிடைக்காது, ஆனா இன்னைக்கு நல்ல நாள், பக்கத்திலேயே நிறைய மீன் கிடைச்சிடுச்சு.
0: நாள் ஏங்க நல்லா இருக்காது? ராஜுவோட ஆஷாவில எல்லாம் மீன் பிடிக்க போயிருக்கீங்க.
1: அது சரிதான் ராஜு. உனக்கு தெரியுமா, தேவன் இயேசுவை சிலுவையில் அறைஞ்ச அப்புறம் அவரோட சீடர்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப பேதுரு சொன்னாரு, நான் மீன் பிடிக்க போறேன்னு. மத்த சீடர்களும் அவர் கூட வரேன்னு சொன்னாங்க. எல்லாரும் போய் படகுல ஏறினாங்க. அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு மீன் எதுவும் கிடைக்கல. அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சப்ப இயேசு வந்து கரையில நின்னாரு. சீடர்களுக்கு அவர் அடையாளம் தெரியல. அப்ப இயேசு சொன்னாரு, உங்களுக்கு மீன் கிடைக்கலையா? அவங்க இல்லைன்னாங்க. அப்ப இயேசு சொன்னாரு, வலைய படகுக்கு வலது பக்கமா வீசுங்கன்னு. அவங்களும் வீசினாங்க. ஏராளமான மீன் சிக்கிக்குச்சு. அவங்களால வலைய இழுக்க கூட முடியல. இயேசு நேசிச்ச அந்த சீடர்கள் எல்லாம் சொன்னாங்க, பேதுரு கிட்ட சொன்னாங்க, இது கர்த்தர்னாங்க. ராஜு பாத்தியா தேவனோட மகிமைய? பீலா, இயேசுவோட கருணை எப்பவும் இப்படியே நம்ம மேல இருந்தா நம்ம ராஜு நிச்சயமா காலேஜில் படிப்பான்.
0: ஜாகிரதையா போயிட்டு வாங்க.
1: வர

Mennään latalle.

0: ஒரு முக்கிய அறிவு. இன்று புயல் காற்று மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசப் போகிறது. கடல் கொந்தளிப்பு ஏற்படலாம். மீனவர்கள் அடுத்த 24 மணி நேரம் கடலில் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.
1: அம்மா, அம்மா, அம்மா, அப்பா ஏமா இன்னும் வரல?
2: வந்துடுவாரு கண்ணா, பயப்படாத. நாம இயேசு கிட்ட வேண்டிக்குவோம், அப்பா கண்டிப்பா வந்துடுவாரு. நீ தூங்குடா செல்லம், அப்பா வந்த உடனே நான் உன்னை எழுப்பி விடுறேன். தூங்கு.

Ah!

0: மெதுவா மெதுவா மெதுவா மெதுவா அந்த சரியா புடிங்க கொண்டு வா கொண்டு வா
1: மெதுவா அப்படிதான்
0: மெதுவா
1: புடி புடி அந்த
0: பக்கம் நல்ல
1: இப்படி இருக்கு வா
0: பாய் போடு பா பாய் போடு
1: அதல படுக்க வைங்க பா
0: கொண்டு வா
1: கொண்டு வா இப்படிதான் மெதுவா மெதுவா
2: என்னாச்சு
3: கேளும்மா சீலா சகோதரி, இவர் நீ பேச மாட்டாருமா? கர்த்தர் இவர தன்னிடம் அழைச்சுக்கிட்டாரு. ஆமா ஆமாப்பா ராஜு, உங்க அப்பா கர்த்தர்கிட்ட போயிட்டாரு, இனிமே இவர் பேச மாட்டாரு, பேசவே மாட்டார் மகனே, எப்பவும் பேச மாட்டாரு. கர்த்தர் நம் சகோதரரை அழைத்துக் கொண்டு விட்டார். அவர் மிகவும் நல்ல மனிதர், உழைப்பாளி, இயேசுவிடம் மிகவும் விசுவாசமாக இருந்தார். தேவரே, இனி சகோதரி ஷீலாவிற்கும் ராஜுவிற்கும் நீரே துணை. தேவன் இயேசு சொன்னார், நான் ஜீவனோடு இருக்கிறேன், எனவே நீங்களும் ஜீவித்திருக்கிறீர்கள். இவரும் ஜீவித்திருக்கிறார். ஆமீன்.
1: ஆமீன்.

0: ஷீலா மகளே, மகளே ஷீலா, மகளே
1: வணக்கங்க.
0: எப்படிமா இருக்க?
1: நல்லா இருக்கேங்க.
0: நம்ம ராஜு எங்க?
1: அவன் ஸ்கூல் போயிருக்கான்.
0: சரி மகளே, நீ மேல என்ன செய்யறதுன்னு யோசிச்சிருக்கியாமா? அதாவது வயத்து சாப்பாட்டுக்கு வழி?
1: இஸ்திரி பண்ணி வயத்த கழுவலான்னு நினைக்கிறேன்.
0: அம்மா, இங்க உள்ள ஜனங்க இஸ்திரி துணி எங்க உடுத்துறாங்க? எப்பவாச்சும் வேண்டி வந்தா அவங்களே இஸ்திரி பண்ணிக்குவாங்க.
1: இங்க பக்கத்து காலனில இருக்கிறவங்க துணிகளை வாங்கிட்டு வந்து இஸ்திரி பண்ணி கொடுப்பேன். அதுல நான் அதிக நேரம் வீட்டுல இருக்கலாம், ராஜுவையும் கவனிக்கலாம்ல.
0: இது நல்ல யோசனை, பிரமாதமான யோசனை. அது சரி, இந்த உடஞ்ச போட்டை என்ன பண்ணலாம்னு இருக்க?
1: என்னத்த பண்றது, கிடக்கட்டும்.
0: இத சரி பண்ணி வாடகைக்கு கொடுக்கலான்னு நான் நினைச்சேன். ஆனா இத பழுது பார்க்க நிறைய செலவாகும் போல் இருக்கு. நாம இத வித்துட்டா?
1: விக்கிறதா? யாரு வாங்குவாங்க?
0: இயேசு கிறிஸ்துவ விரும்புறவங்க ரொம்ப நல்லவங்க. அந்த வேலையை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். சரி, நல்லா இருமா, வரேன். நண்பர்களே, நம் மீனவர் சொசைட்டிக்காரங்க தங்கள் சமூகத்தையும் குடியிருப்பையும் கருத்தோடு பராமரிக்கிறார்கள். நம்மில் யாருக்காவது கஷ்டம் வந்தால் நாம் அனைவரும் கூடி அவருக்கு உதவி செய்வோம். இன்றும் அதுபோன்ற ஒரு நிலை நம்முன் வந்துள்ளது. இன்று இந்த படகுக்கு எந்த மதிப்பும் இல்லை என நான் அறிவேன். ஆயின் இதை ஏலம் விட்டு நாம் நம் அன்பை ராஜுவுக்கு வெளிப்படுத்துவோம். இந்த ஏலம் லாபம் சம்பாதிக்க அல்ல, இது உதவி செய்ய மட்டுமே. எனவே ஏலத்தை நானே ஆரம்பித்து வைக்கிறேன் நண்பர்களே. இதற்கு நான் 3000 தருகிறேன்.
2: 3500?
3: முழுசா 4000?
0: 4000? என்னப்பா விசாலமான மனசோட கேளுங்க, இது ஒரு ரொம்ப நல்ல காரியத்துக்கு.
2: 4500?
0: சபாஷ், 4500. ஆனா இதை விட ஜாஸ்தி கேட்க கூடியவங்க உங்கள எங்க இருக்கீங்க? ஆமா,
2: வள்ளிசா 5000.
0: 5000?
2: 5100?
0: 5100? 5100? வேற யாராவது? 5100 ரொம்ப நல்ல தொகை. 5100 ஒரு தரம், 5100 ரெண்டு தரம், 5100 மூணு தரம். நன்றி நன்றி தேவகுடு சார், இந்த படகு உங்களுடையது. நில்லுப்பா ராஜு, ராஜு மகனே. அட அட, இதெல்லாம் ஒன்னும் நன்மைக்கு தான்ப்பா. மகனே வா வாப்பா, இங்க வாப்பா, இங்க வா வா வா வா. நான் சொல்றத கேளு. என்னமா ஷீலா, அவனுக்கு எடுத்து சொல்லுமா? அட ராஜு, இரு இரு இரு ராஜு, வேண்டாம்.
1: ராஜு கண்ணா, சொன்ன கேளு பாரு, இவங்க நம்ம நல்லதுக்கு தான் செய்யறாங்க. அம்மா பேச்ச கேட்க மாட்டியா? நல்ல பிள்ளைல கேளுப்பா.
4: அம்மா அழாதீங்கம்மா.

0: Kebot, ke asha. Kebot, ke asha.
1: Raju, Raju, அட உடம்பு சுடுதே ராஜு, ராஜு உனக்கு நல்ல ஜோரா இருக்கு,

ராஜு, இந்தா தண்ணி குடி, தண்ணி குடிப்பா, குடிடா குடிடா கண்ணு.

நினைச்சு நெத்தியில வச்சா ஜுரம் இறங்கிடும். அப்புறம் ராத்திரி ஜுரம் ஜாஸ்தியானா இந்த மருந்து கொடுங்க, தண்ணி கூட. அப்புறம் காலையில என் கிளினிக் வந்து மருந்து வாங்கிட்டு போங்க. சரி, வரேன்.

Thank you.

12672. பசங்களா, அவங்க அவங்க நோட்டை எடுங்க, இந்த வாய்ப்பாட்டை எழுதிங்க, நாளைக்கு வீட்டுல 5 தடவை எழுதி எடுத்துட்டு வாங்க.

இந்த ராஜு பால் குடி, கையில வாங்கி குடி. டீச்சர் எதுவும் ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்களா? இது என்ன?

0: வணக்கம்.
1: இயேசுக்கு தோத்திரம், எப்பவும் தோத்திரம்.
2: வணக்கம் அங்கிள்.
1: மே லார்ட் பி வித் யூ. மே லார்ட் பி வித் யூ. என்னம்மா ஷீலா, எப்படி இருக்க?
3: நல்லா இருக்கோம் ஐயா.
1: நம்ம ராஜு உடம்பு இப்போ நல்லா ஆயிடுச்சுல?
3: நல்லா இருக்கான், ஸ்கூலுக்கு போயிருக்காங்க.
1: நல்லது, ஆண்டவனுக்கு தோத்திரம்.
3: ஆனா ஆஷாவை மட்டும் அவனால மறக்கவே முடியலையே. எப்ப பார்த்தாலும் ஆஷா ஆஷா. புஸ்தகத்திலாம் ஆஷாவோட படம், செவத்துல எல்லாம் எங்க பார்த்தாலும் ஆஷாதான். இப்படி ஒரு பைத்தியம் போட்டு மேல நான் பார்த்ததே இல்ல.
1: ஆமா, எல்லாம் ஆண்டவன் சித்தம்.
3: பாருங்களேன், கிறிஸ்மஸ் வரப்போகுது. அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா அவனுக்கு ஏகப்பட்ட சாமான் வாங்கி கொடுத்திருப்பாரு.
1: என்னம்மா, நீ அவனுக்கு ஏகமா அன்பு அள்ளித்தர இல்ல, அவனுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுற நீ. சகோதரி, தாயாகிறது பாக்கியசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கிற வரம். மனச தளர விடாதேம்மா, கர்த்தர் நம் எல்லோருக்கும் துணை இருப்பாருமா.

0: ராஜு, இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை, ஆனா என்கிட்ட உனக்கு தர அன்பை தவிர வேற எதுவுமே இல்ல. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
1: ஆமாமா, எங்க டீச்சரும் இதே தான் சொன்னாங்க. தேவன் இயேசு கர்த்தரின் மகத்தான பரிசு, நம்மோட நம்பிக்கை, நம்மோட ஆசை.
2: பல பல பல பிரமாதம், நம்ம ராஜு ரொம்ப புத்திசாலி ஆயிட்டான். சரி, இதோ இது நீ ராஜுக்கு தர பரிசு.
0: நன்றி. இந்த ராஜு உன்னோட பரிசு.
1: தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ காட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அம்மா.
2: தேங்க்யூ மகனே. நல்லா இரு மகனே, நல்லா இரு, நல்லா இரு. சரி, இன்னைக்கு நிறைய இடம் போக வேண்டியிருக்கு, நான் வரேன்.
0: கொஞ்சம் கேக் சாப்பிட்டுட்டு போங்க.
2: வேண்டாம்மா, வேண்டாம். ஆண்டவனுக்கு நன்றி.

0: அம்மா பாருங்கம்மா, எப்படி இருக்கு என் போட், இதோட கலரை பாருங்க.
1: அடே அப்பா, நிஜமாவே ரொம்ப அழகான போட். இதோட கலரும் ரொம்ப அழகா இருக்கு. நீதான் கலர் பண்ணியா? இந்த நூல் எல்லாம் நீதான் கட்டினியா? ரொம்ப அழகா இருக்கு. ஆஹா, இதுக்கு பேரும் ஆஷான்னு வச்சிருக்கியா? ரொம்ப நல்லா இருக்குடா, பாடுபட்டு தயார் பண்ணிருக்க.
0: அம்மா நான் விளையாட போகட்டுமா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை காட்டணும்.
1: போயிட்டு வா. நில்லு, இரு, முதல்ல கொஞ்சம் கேக் சாப்பிடு. அதுக்கப்புறம் இத நீ கஷ்டப்பட்டு பண்ணிருக்க, ஜாகிரதையா வச்சுக்க. நீயும் ஜாகிரதையா இரு, சீக்கிரம் வந்துரு. போயிட்டு வா.
0: பாருங்க பாருங்க, எப்படி இருக்கு என் போட், நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல?
2: நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரியா ராஜு, ஓட்டி பாக்குற?
0: இல்லப்பா, முடியவே முடியாது.
2: உன் போட் ரொம்ப சின்னது, ஒரு ஆள் கூட உட்கார முடியாது.
3: ஏய் ராஜு, எனக்கு தாடா நான் உன் ஃப்ரெண்டு தானே?
0: இல்ல இல்ல, இப்ப இல்ல, அப்புறம் பாக்கலாம்.
2: எனக்கு தாடா உன் போட்ட, நான் என் பால் தர
0: முடியாது. நான் தரமாட்டேன் என் போட்ட. நான் போறேன் ஜான் அங்கிள் கிட்ட ரிஹர்சலுக்கு. ஆட்டம் புடிச்சது, காசும் வந்தது. பாய்.
4: பிரபு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்தார். யார் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு நம்பிக்கை அளித்தார். யார் பாவங்களில் கட்டுண்டு நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு முக்தி வழி காட்டினார். அவரே உலகை உய்வித்தார். அவரால் மட்டுமே நம்மை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க முடியும். இன்று அவரே உங்கள் இதயங்களில் அவதரிக்க விரும்புகிறார். அவரது விருப்பத்தை கேட்டு அவரை உங்கள் இதயங்களில் ஏற்று இடமளிப்பீர்களா? சிந்தியுங்கள், நன்கு சிந்தியுங்கள்.

0: என்ன மறைக்கிற? கையில என்ன காட்டு? போட் லீவு நாள் முழுக்க இதோட விளையாடியாச்சு. இப்ப ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக வேண்டாம்.
1: நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகவே இல்லையே. என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டணும். அவங்க இத பார்க்கல.
0: வேண்டாம் கண்ணா, டீச்சர் கோச்சுக்குவாங்க. போட்டை பிடுங்கி வச்சுக்கிட்டு திரும்பி தரமா போயிட்டா

0: வந்துட்டே கண்ணா, என்ன இவ்வளவு சீக்கிரம்?
1: ஆமாமா, இன்னைக்கு அரை நாள் தான். அம்மா, எங்க ஆஷா? எங்க ஏ போட்?
0: முதல்ல இந்த ஸ்கூல் வெள்ளை ஷர்ட்ட கட்டிட்டு இத போட்டுக்க. ஏதாவது கரைப்பட்டுட்டா போறது கஷ்டம். சீக்கிரம்.
2: இந்தா முதல்ல இத சாப்பிடு, அப்புறம் ஆஷாவை தரேன்.

0: இவருக்கு இப்படி ஒரு பைத்தியமா ஆஷா மேல?
1: ஏய், ஓம் போட் நெஜம் போட்டே இல்ல, தண்ணில நகரவே மாட்டேங்குது, ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வருது.
2: இல்ல இல்ல, இப்ப போகும் பாரு.
3: ராஜு, ஏ ராஜு, நீ என்ன பண்ற? நீ இங்க வா, இங்க வா, எழுந்துரு, இங்க வா, இங்க வாப்பா, நான் சொல்றத கேளு, இங்க வா. இந்த பாருப்பா, என்னப்பா பண்ற நீ? பாரு, கர்த்தர் கொடுத்தாரு, பாருப்பா, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தரே எடுத்துக்கிட்டாரு, நீ இதுக்காக சாகணுமா? எழுந்துருப்பா, எழுந்துருப்போ, நல்ல பையனா வீட்டுக்கு போ. ஆமா, நீங்களா என்ன பாக்குறீங்க, என்ன வேடிக்கை பாக்குறீங்களா? எல்லாரும் வீட்டுக்கு போங்க, போங்க, போங்க. அப்பா, இயேசுவுக்கு தோத்திரம், இயேசுவுக்கு தோத்திரம்.

0: இது ஏ போட். ஏ போட் கடிச்சிருச்சு.
1: என்னது என்ன?
0: இது இது என்னோட போட்டு. இத நான் தான் செஞ்சேன். அங்க கடல் கிட்ட தொலைஞ்சு போச்சு. இது என்னோடது.
1: ஏய், ஒரு பையன் என்கிட்ட வித்துட்டு போனா. வல்லிசா காசு கொடுத்திருக்கேன். தொலைய 150 ரூபாய் எடு, அப்புறம் இத தொடு.
0: 150 ரூபாய்
1: எங்க இருந்தா வரத சாவைக்கிறாக்கி.
0: அவ்வளவு பணமா? அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா, சீக்கிரம் 150 ரூபாய் தாங்கம்மா.
2: 150? இரு இரு, உனக்கு இப்ப 150 ரூபாய் எதுக்கு வேணும்?
0: அம்மா, என்னோட ஆஷா கடிச்சிருச்சு, என்னோட போட், என்னோட படகு கடிச்சிருச்சு.
2: உன்னோட படகா? அதுக்கு எதுக்கு 150 ரூபாய்?
0: அந்த பழைய பேப்பர்காரர் காளிய பண்ணிருக்காருல, அவர்கிட்டதான் என்னோட ஆஷா இருக்கு. அது என்னோடது, தந்துடுங்கன்னு எவ்வளவோ சொன்னேன், கெஞ்சினே. அதுக்கு அவர் யாரோ பையன் அவர்கிட்ட வித்துட்டதா சொன்னாரு. நான் 150 ரூபாய் கொடுத்தாதான் அதை எனக்கு தருவாராம்.
2: ஓ, அப்படியா சங்கதி? ஆனா ராஜு, நம்ம கிட்ட அவ்வளவு காசு ஏதுப்பா? கையில இருந்ததெல்லாம் கூட செலவாகி போச்சு. விலைவாசி விக்கிற வேலையில குடும்பம் நடத்துறதே கஷ்டமா இருக்கு.
0: அப்படின்னா என் போட் எனக்கு கிடைக்காதா?
2: இல்ல இல்ல, கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். ஆனா அதுக்கு நாம நிறைய பாடுபடணும். கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பிடிச்சு 150 ரூபாய் சேர்ந்ததும் நீ உன் படக மீட்டிட்டு வரலாம்.
0: அதுக்குள்ள வேற யாராவது வாங்கிட்டாங்கன்னா?
2: வாங்க மாட்டாங்கடா. நீ ஒரு வேலை செய், நீ அந்த காளி அண்ணன் கிட்ட போய் அவர்கிட்ட அன்பா சொல்லு, போட்ட யாருக்கும் விக்க வேணா, நீ சீக்கிரம் காசு சேர்த்து வந்து வாங்கிட்டு போறேன்னு சொல்லு. சரியா?

0: டோட்டல் 130 ரூபாய்.
1: கண்ணா ராஜு, ஹோம்வொர்க் பண்ணிட்டியா? ராத்திரி ஆயிடுச்சுப்பா, தூங்கு.
0: அம்மா, 130 ரூபாய் சேர்ந்துருச்சு, இப்ப அவர் எனக்கு தருவாரு? இல்ல,
1: கண்டிப்பா தருவாருப்பா. நம்ம காலையில போய் வாங்கிட்டு வரலாம். இப்ப தூங்கு.

0: எங்கயே போட், எங்கயே போட்.
1: எந்த போட்? அதுவா? அது வித்து போச்சே. இங்க ரொம்ப நாள் எதுவும் இருக்காதுப்பா. ராஜு தம்பி, இது யாரோட போட்டு? இத நான் உனக்காக பத்திரமா வச்சிருந்தேன், இல்லனா எப்போ வித்து போயிருக்கோம். இந்த
0: Thank you, Uncle. Yay!

0: போட்டு குடுடா. முடியாது, நான் தரமாட்டேன். இது என்னது? நான் பண்ணிருந்து இதுக்கு நான் காசு கொடுத்து இந்த மீட்டி இருக்க. இப்ப இது ரெண்டு மடங்கு என்னோடது, டபுள் என்னோடது.
1: தேவன் நமது ரட்சகர், நம்மை படைத்தவர். நாம் பாவத்தில் கட்டுண்டிருந்த போது, ஆதரவின்றி இருந்த போது அவர் நம்மை கண்டெடுத்தார், அன்பு தந்தார், அதோடு நம்மை வாங்கினார். உயிரற்ற பொருளால் அல்ல, தங்கம் வெள்ளியால் அல்ல, தன் விலை உயர்ந்த இரத்தத்தால் அவர் சிலுவையில் உயிர் நீத்தார் நமக்காக. பின் அவர் மீண்டும் நம்மை வாங்கினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.

இந்த கிறிஸ்துமஸின் சிறப்பு படம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மன்னிப்பு, மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷம் இதன் சிறப்பை உணர்ந்திருப்பீர்கள். இது பரமலோகத்தில் இருக்கும் பரமபிதாவை நம்பியதால் கிடைத்தது. இந்த படம் உங்களை மாற்றிய விதத்தை எழுதி அனுப்புங்கள். மேலும் இந்த புத்தகத்தை இலவசமாக பெறுங்கள். இதன் தலைப்பு த புக் ஆஃப் ஹோப். எங்கள் விலாசம் மை ஹோப் இண்டியா, போஸ்ட்பேக் 52, செகந்தராபாத் 500003, ஆந்திர பிரதேஷ், இந்தியா. பரமபிதா உங்களை நேசிப்பார். எங்களின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்.

0: சகரியான் புஸ்தகம் 14 5 வசனம்.
1: என் தேவனாகிய கர்த்தர் வருவார்,
0: என் தேவனாகிய கர்த்தர் வருவார்,
1: தேவரீரோடே
0: தேவரீரோடே
1: எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள்.
0: எல்லா பரிசுத்தவான்களும் வருவாங்க. பயரங்கமா வருகிற வருக, இன்னொரு வருக வந்து ரகசிய வருக. இந்த குறித்திருக்கிறது 2 வருகை பற்றி ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அது மாத்திர ஒன்று புஸ்தகம் 14:16-17.
1: கர்த்தர் தாமே,
0: கர்த்தர் தாமே
1: ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
0: அப்பொழுது
1: கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்
0: முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு
1: உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல்
0: அவர்களோட கூட
1: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
0: இவ்விதமாய்
1: எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
0: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்படி இருக்குமா, கர்த்தரோட எப்போதும் கூட இருப்போம். இது வந்து ரகசிய வருக. அதுக்கு முன்னால கிறிஸ்துக்குள் மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க, பின்பு நாமளும் உயிரோடு இருக்கு, நாமும் கர்த்தரத்தை ஆரபாரத்தோடு எக்கால சத்தத்தோடும் பிரதான தூது சத்தோடு கர்த்தர் வருவார், நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவார். அப்போ நம்ம என்ன செய்வோம், எப்போதும் அவரோடு இருப்போம். இது ரகசிய வருகை. இன்னொரு வசனம் வாசிக்கிறோம், 2 Thessalonians 1:7-8.
1: தேவனை அறியாதவர்களுக்கும்,
0: பார்த்தீங்களா, தேவனை அறியாதவங்களுக்கும்
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்
0: சுவிசேஷத்துக்கு
1: கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு
0: கர்த்தராகியேசு
1: தம்முடைய வல்லமையின் தூதரோடும் ஜாலித்து எரிகிற
0: அக்கினியோடும்
1: வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும்.
0: தேவனை அறிஞ்சு வாசனத்தை கீழ்ப்படியாதவங்க அவங்க வரும்போது என்ன செய்யும், தேவன் எப்படி வருவாரா? 8
1: கர்த்தராகியேசு தம்முடைய வல்லமையின் தூதரோடும்
0: ஜுவாலித்து எரிகிற
1: அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது
0: அப்படியாகும். கர்த்தர் வரப்போறார். எத்தனை பேர் வசனத்தை கேட்குறோம், வசனத்தை வாசிக்கிறோம், நம்ம கீழ்ப்படியறதில்லை. தேவனை அறியாதவங்களுக்கு எல்லாமே ஒரே ஆக்கினே தான். அதனால் இந்த நாள்லையாவது நம்ம கர்த்தத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இது 2 வருக. கர்த்தர் கடைசி வரல 2 வருக. 1 Thessalonians 4:10 பார்த்தீங்களா, அதுதான் ரகசிய வருக. அதை பற்றி தான் நீங்கள் தியானிக்க போகிறோம். ரகசியரை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதனால் வாசிக்கிறோம், 1 Thessalonians 5:2.
1: இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீங்களே.
0: கர்த்தருடைய நாள் எப்படி வருவோம், திருடன் வருகிற விதமாய் வரும். திருடன் வந்து சொல்லிட்டு வருவா, சொல்ல மாட்டான் தானே. அவன் எப்பாரா என்னன்னு தெரியாது, எப்பாரா என்ன சொறா என்னைக்கு வரப்போறான்னு யாருக்குமே தெரியாது. அதே போல் கர்த்தர் வருகிறதும் பிதா தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அப்போ நம்ம எப்போன்னா என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்கணும், அவர் சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். எப்போ வந்தாலும் சரி, நம்ம அவர் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தராக இயேசுகிறது வரப்போகிறார். அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்தியும் கேள்விப்படுவீங்க. கொள்ளை நோய், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சி, எரிமலை வெடிக்குது, அப்புறம் பூமி அதிர்ச்சி எங்கே பார்த்தாலும், போன வாரத்தோட ரஷ்யாவில் பூமி அதிர்ச்சி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசி நாளில் அக்கிரமத்தின் மிகுதினால் அன்பு தன் அனைவருடைய அன்பு தனிந்து போகும். உலகத்தில் பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் தாயி பிள்ளைகளுக்கு அன்பு இல்லை, கணவனுக்கு மனைவிக்குள்ளே அன்பு கிடையாது. இப்படிப்பட்ட காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஆண்டவராய் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும், அவர்
1: திருடனை போல வருவார். நம்ம வரு எப்போ வர்றாரு நமக்கு தெரியாது. ஏன் அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாருன்னா, திருட வர்றது யாருமே அறிய முடியாது. திருடர் வர்றது யாருக்கும் என்ன தெரியாது தெரியுமா? திருட வருவான்னு எப்போ வருவான்னு தெரியுமா? ஒருத்தருக்குமே தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதுமே விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அத்தை சொல்கிற ரெண்டு ஒன்று தேசின் புஸ்தகம் 5:6
2: ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல,
1: மற்றவங்க தூங்குறது போல
2: நாம் தூங்காமல்,
1: நாம் தூங்க மற்றவங்க தூங்குவாங்க. எப்படி வேணாலும் தூங்குவாங்க, குடிச்சிட்டு தூங்குவாங்க, சின்ன பார்த்துட்டு தூங்குவாங்க, ஃபோன் பார்த்துட்டு தூங்குவாங்க. மற்றவங்க தூங்குறது போல நம்ம தூங்காமல்
2: விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம்.
1: எப்படி விழித்திருக்கணும், ஆனால் என்ன செய்யணும்? தெளிந்தவர்களாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் குழம்பிட்டு இருக்கக்கூடாது, விழித்து கொண்டு இருக்கணும். ஆத்து மாத்திரை விழிப்பாக இருக்கணும். ஆத்து மாத்திரை அதுக்குன்னு தூங்காமல இருக்க சொல்லலையா சப்பா? ஆத்து மாத்திரை எப்பவுமே விழிப்பாக இருக்கணும். விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்கணும். குழம்பிட்டு யோசித்துட்டு எப்போ பார்த்தாலும் யோசனை எப்போ பார்த்தாலும் குழப்பம் இருக்கக்கூடாது. விழித்து கொண்டு இருக்கணும். தெளிந்தவர்களாக இருக்கணும். எங்கள் அப்பா சொல்லுவார், நான் ஏதாச்சும் எனக்கு ஒன்றுமே இல்லையாப்பா, விட்டுட்டு சும்மா போறீங்கப்பா அப்படி சொன்ன சொல்லுவார். தெளிஞ்ச தண்ணியில் தாண்டா மோதிரம்லாம் போட்டால் நல்ல மின்னும் தெரியும், கண்டுபிடிக்க முடியும். அந்த தண்ணி குழம்பிருந்தா அதுலேருந்து என்ன போட்டாலும் தெரியாது. அதே போல் நீ தெளிஞ்ச புத்தியாக இருந்து கடவுள், அப்போ எங்கள் அப்பா கேஸ் பண்ண சொல்ல தெரியாது, கடவுள் உன் கூட இருப்பார்ப்பா, நீ இந்த பணம் அதெல்லாம் நினைக்கவே கூடாது, கடவுள் உன் கூட இருக்குன்னு சொன்னால் நீ தெளிந்து இருக்கணும் அப்படி சொல்லுவார். அது மாதிரி நம்ம எப்பவும் தெளிஞ்சவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஏசப்பா குரலை கேட்க முடியும், ஏசப்பாவோட நம்ம உறவாட முடியும், நம்ம ஆண்டவரோடு சஞ்சரிக்க முடியும். நான் எப்பொழுதுமே அவரோட நம்ம இருக்கணும். அதான் தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொல்கிறாரு. லூக்காலின் சுவிசேஷம் 2:45-46.
2: அவர் ஜபம் பண்ணி முடித்து
1: எழுந்திருந்து
2: தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு,
1: துக்கம் வந்தா என்ன வந்துடும், நித்திரை வந்துடும். துக்கத்தினாலே நித்திரை பண்ணிருந்த பார்த்து
2: நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன,
1: சோதனைக்கு உட்படாதபடிக்கு
2: எழுந்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்றார்.
1: சோதனைக்குட்பட பண்ணாம என்ன சரி, எழுந்திருந்து என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். தூக்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். உட்காந்துட்டே இருப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தூக்கம் வந்து அவ்வளவுதான். இந்த கஷ்டத்தெல்லாம் மேற்கொள்ளணும்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது, நம்ம துக்கப்படாமல் எப்போதும் தேவனோடு உறவாடி கொண்டிருக்க வேண்டும். அதான் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார், சோதனைக்குள்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளுன்னு சொல்லி பரமண்ட சவத்தில் சொல்லியிருக்கிறாரு. சோதனைக்குள்பட பண்ணாமல் என்ன செய்யணும், தீமையிலிருந்து என்ன ரட்சித்துக்கொள்ளுன்னு சவம்மனு சொல்லி கர்த்தர் நம்ம சவத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். தீமையான காரியங்கள் அதிகமாக இருக்குது, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக்கொள்ளும். சோதனைக்குள்பட பண்ணாமல் எங்களை தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளும். சோதனைக்குள்பட பண்ணக்கூடாது ஆண்டவரே, எங்களால் தாங்க முடியாது, எங்கள் தீமையிலேருந்து ரட்சித்துக்கொள்ளும் ஆண்டு கேட்குறக்காரம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. யாராலும் அந்த சவம் பண்ணிங்களோ எங்களுக்கு தெரியல. துக்கம் என்ன செய்யக்கூடாது, நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. துக்கம் வந்து தூக்கம் வந்துடும். அதான் ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், துக்கம் வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறார் கொலோசியர் புஸ்தகம் 4:2
2: இடைவிடாமல் ஜெபம் பண்ணி,
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நினைக்கிற இடைவிடாமல் எப்படி, நீங்களாம் வீட்டில் இருக்கீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, நாங்களாம் வேலைக்கு போகிறோம் எப்படின்னு சொன்னால், நீங்கள் நடந்து போகலாம், பஸ்ஸில் போகலாம், வாகனம் என்ன வாகனத்தில் போனாலும் தூச்சிட்டும் சோத்திரம் பண்ணிகிட்டே போகணும். நாங்களே எந்த வாகனத்தில் போகலான்னு செவிச்சுட்டு தான் போவோம். அதான் சொல்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, சோத்திரத்தோட ஜெபத்தில் விழித்துருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணும், சோத்திரத்தோட ஜெபத்தில் விழித்திருக்கணும், விழிப்பாக இருக்கணும். விழிப்பு இல்லைன்னா நம்ம சோதனை வரும். சோதனைக்குள்ளப்பட்டோம்னா கர்த்தராட்சிக்கு போக முடியாது. யோசனை பண்ணிட்டு உட்காந்துருந்தா கர்த்தரன் மேலந்துருவோம். இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழ வேண்டும். அப்போ தான் ரகசிய வரைக்கும் போக முடியாது. தேவன் ஆரவாரத்தோடு பிரதான தூதர் சத்தத்தோடு தேவக்கால சத்தத்தோடு வருவார். அன்றைக்கி அவர் ராஜ்யத்துக்கு போனால் என்ன செய்யணும், அவன் இந்த உலகத்திலே ஆயத்தப்பட வேண்டும். அங்கே போயில் ஆத்துப்பட முடியாது. பத்தாவது படிக்கிற பிள்ளைகளை பாருங்க, பத்தாவது ஆயிடுச்சுன்னா ஆயத்தப்பட்டுருவாங்க. ஃபஸ்ட்லேருந்தே ஐயோ பத்தாவது தரிசனம் எழுதணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பிள்ளைகள் வாஞ்சையோடு படிக்கிறாங்க. நம்ம ஆண்டவராகி இயேசுக்கு ராஜ்யத்தில், அழிவில்லாத ராஜ்யத்தில் ஒவ்வொரு நாள் நம்ம அங்கே அவரோடு கூட இருக்குன்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். இந்த உலகம் நம்ம சொந்தம் கிடையாது. உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போவோம். என்ன பொன் பொருளை சேர்த்து வச்சால் நம்ம கூட ஒன்றும் வராது. நம்ம கர்த்தரை சந்திக்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தத்தோடு இருக்கணும். அதான் பரிசுத்த பவுல் நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார், இடம் விடாமல் செவலுங்க, ஸ்தோத்திரத்தோடு செவத்தில் விழித்திருங்க. நான் பரலோகத்துக்கு போக முடியாது, பரலோகத்தில் வளர்ந்துருவோம். பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ரெண்டாவதாக ரகசிய அறிவு போகணும்னா என்ன செய்யணும்? ஒன்று தசலன் புஸ்தகம் 5:23 பின்பகுதி.
2: நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது,
1: நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது
2: குற்றமற்றதாய் இருக்கும்படி,
1: குற்றமற்றவர்களாய் இருக்கும்படி
2: காக்கப்படுவதாக.
1: ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தரலாம், எப்படியானாலும் வாழ்ந்தரலாம், பரலோகத்துக்கு வரலன்னு சொல்லி நம்ம ஏமாந்தப்படக்கூடாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகிறேன் என்ன சொன்ன, குற்றமற்றவர்களா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் குற்றம் வராதிக்கு நம்ம தான் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். குற்றமற்றவர்களாக வாழ கத்துட்டு கேட்கணும், பலன் கேட்கணும். ஆண்டவரே இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கைப்பா, குற்றமற்றவர்களாக வாழணும். ஆண்டவரே எவ்வளோ காலங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம், எவ்வளோ காலங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம். ஆண்டவரே இனிமேல் காலங்களில் நான் குற்றமற்றவர்களாக வாழ எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, இறக்கம் பாராட்டுங்க ஆண்டவர் கேட்கணும். இன்னமும் நம்ம அமைதியாக எப்படி வேணாலும் வாழ்னாலும் வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. 1 Corinthians 1:8
2: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே,
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே
2: நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி,
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாத இருக்கும்படி
2: முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்.
1: அவர் என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். அவர் கையில நம்ம ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே குற்றம் இல்லாத வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா, நான் மனம் போல வாழ்ந்த நாள் உண்டு. ஆண்டவரே உன் பிரியமில்லாத காரியம் செய்த நாள் உண்டாப்பா, என்னை குற்றமில்லாத வாழ்க்கை வாழ என் இதயத்தை சிறப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராக தான் இருந்திருக்கிறாரு. வாசித்து பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 8:46
2: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று,
1: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று
2: உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்?
1: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்கள் யார் என்னை வந்து குற்றப்படுத்தக்கூடும்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டார். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டார். அவர் குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, எபிரேயன் புஸ்தகம் 7:26 அப்படியே சொல்லுகிறது.
2: பரிசுத்தரும் குற்றமற்றவரும்.
1: அவர் எப்படி இருந்தாரா? பரிசுத்தரும் குற்றமற்றவருமாய் இருந்தார். அருமையான சகோதரே சகோதரியே, நம்ம ஆண்டவரை கேட்டால் நம்ம கட்டாயம் என்ன செய்வார்? குற்றமில்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வார். நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் இடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே இது வரைக்கும் நான் எப்படியே வாழ்ந்துட்டப்பா, இனிமேல் குற்றமற்றவளாக வாழ எனக்கு உதவி செய்யுங்க. இனிமேல் இந்த குற்றமில்லாத வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஒரு வேளைக்கு நீங்கள் நினைக்கலாம், அவர் ஆண்டவர், அவர் வானாதி வானவர், வானத்தை படைத்தவர், பூமி படைத்தவர், அவர் குற்றமற்ற வாழ்ந்தார், நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்மளை போல பாடுள்ள மனுஷன் தானியேல், அவர் குற்றமற்றவராய் வாழ்ந்தார். வாசித்து பாருங்க, தானியேல் புஸ்தகம் 6:4
2: அப்பொழுது
1: பிரதானிகளும்
2: தேசாதிபதிகளும்
1: ராஜ்யத்தின் விசாரிப்பிலே
2: தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள்.
1: ஆனாலும்
2: ஒரு முகாந்திரத்தையும்
1: குற்றத்தையும்
2: கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது.
1: ஒரு முகாந்திரத்தையும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவரால் கூடாதிருந்தது.
2: அவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியால்,
1: தானியேல் எப்படி இருந்தாரு? உண்மையுள்ளவராய் இருந்தார். உண்மையில இருந்தபடியால்
2: அவர் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை.
1: யாதொரு குற்றமும் காணப்படலை. நம்மளை போல பாடு உள்ள ஒரு மனுஷன் தான் இல்லையா? தானியேல் ஆண்டவர் வழி நடத்துவார், உங்களையும் என்னை வழி நடத்துவார். கர்த்தர் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே என்னை குற்றமற்றலாக வாழ எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவர். அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, தானியல் புஸ்தகம் 6:22.
2: சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, அவைகளின் வாயை கட்டி போட்டார்.
1: சிங்கங்கள் எத்தனை சிங்கம் இருந்தா தெரியாது, சிங்கன்னு போடல, சிங்கங்கள் அப்படி போட்டிருக்கு, எத்தனை சிங்கம் இருந்தா தெரியாது.
2: அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன்.
1: இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக எப்படி குற்றமற்றவராய் காணப்பட்டார்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவும் குற்றமற்றவராய் காணப்பட்டார். பரிசுத்தாவினருக்கு முன்பாகவும் அதே போல நீங்கள் நானும் குற்றமற்றவர்களா வாழ வேண்டும். எப்படினாலும் வாழ்ந்தாலும் பரலோகத்துக்குறன்னு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. இப்போ நம்ம கிறிஸ்தவங்க வாரம் சர்ச்சுக்கெலாம் போகிறோம், எல்லாம் செய்கிறோம், நம்ம என்ன செஞ்சலாம், பரலோகத்து கட்டாயம் பரலோகத்து போயிடுவோம்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி கொள்ளக்கூடாது. இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் கர்த்தர் தேடக்கூடாது. அன்று சொல்கிறார் பாருங்கள், 1 Corinthians 15:19.
2: இம்மைக்காக மாத்திரம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால்,
1: நம் கிறிஸ்துமே இம்மைக்குரிய காரியம், எனக்கு வீடு வேணும், அது வேணும், அது மட்டும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பேரம்பத்தை நல்லா படிக்கணும், இது மாதிரி இருந்தா
2: எல்லா மனிதரை பார்க்கிறோம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம்.
1: இம்மைக்கார காரியத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. அதான் சொன்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்படி இவைகளை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பணத்துக்காக மாத்திரல, எனக்கு அது வேணும் இது வேணும் அதுக்காக தேடக்கூடாது. உங்கள் ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவர், என் நீதியாக வாழணும் ஆண்டவர், குற்றமற்றவளாக வாழணும், உண்மை போல குற்றமற்றவளாக வாழணும் ஆண்டவர், எனக்கு உதவிச்சிங்க. முதல் என்ன பார்த்தோம், திருடனை போல வரும்போது அவர் என்ன செய்யணும், விழித்திருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். அது மாத்திரல நம்ம என்ன செய்யணும், இடைவிடாமல் செய்வீங்கன்னு சோத்திரத்தோட செவத்தில் விழித்திருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், குற்றமற்றவளாய் வாழ வேண்டும். மூன்றாவதாக நம்ம எப்படி வாழ்ந்தால் பரலோத்து போக முடியும், கர்த்தர்கிட்ட நம்ம இடவிடாமல் செவம் போடணும், விழிப்புள்ளவர்களாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது குற்றமற்றவர்களாக வாழ்ந்தால் பரலோத்து போகலாம். மூன்றாவது என்ன செய்யணும், இங்கே சொல்கிறார் பாருங்கள், 22:12.
2: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
1: இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்,
2: அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது.
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட. என்ன இந்த உலகத்துல கத்திற்காக கிரியை செய்றீங்களோ, ஊழியத்துக்காக என்ன செய்றீங்க, நீங்க கத்திரத்தை எவ்வளோ ஜெபம் பண்றீங்க, நீங்க கர்த்தருக்காக என்ன செய்றீங்களோ அதுதான் அந்த பலனை தான் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு வருதுன்னு சொன்னார். நம்ம என்னென்ன கர்த்தருக்காக செய்கிறோம் அதை கர்த்தர் கொண்டு வருவார். ஒரே ஒரு வாழ்க்கை, மனம் போல வாழணுனாலும் வாழலாம், ஆண்டவருக்கு எதை வேணாலும் செய்யணும்னு செய்யலாம், செய்யாமல் இருக்குன்னா இருக்கலாம். கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிண்டல் கேலி அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தால் பரலோகத்துக்கு எப்படி போக முடியும், யோசித்து பாருங்க. இறைமை சொல்றாரு, பரியாசம் பண்ற இடத்துல உட்கார்ந்தது இல்லை, உட்காரே மாட்டேன். இறைமையின் புஸ்தகம் 15:17 பாருங்க, அவர் சொல்றாரு, நான் பரியாசம் பண்ற இடத்துல உட்கார மாட்டேன். இந்த காலத்துல எத்தனையோ நாளைக்கு நான் வேஸ்ட் பண்ணிட்டோம்.
2: நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை.
1: பரியாசக்கார இடத்துல உட்கார்ந்து என்ன செய்யறதில்ல, நானே களி கூர்ந்தது இல்ல, சிரிச்சிட்டு இருக்கிறது இல்ல. பரியாசக்கார இடத்துல உட்காரக்கூடாது, பரலோகத்துக்கு போக முடியாதான் சொல்ற. அவன் அவனுக்கு அழிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு, பிலிப்பியர் புஸ்தகம் 1:5.
2: உங்களில் நற்கிரியை தொடங்கினவர்
1: அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம்
2: முடிய நடத்தி வருவார் என்று நம்பி.
1: நற்கிரியை செய்யறதுக்காக தேவன் நம்மளை இந்த உலகத்தில் நியமிச்சிருக்கிறாரு. எது வரைக்கும் செய்யணும், இயேசு கிறிஸ்து நாள் வரைக்கும் செய்யணும். ஒரு 2 மாதம் செய்கிறோம், 2 மாதம் காணி கொடுப்போம், 3 மாதம் கொடுக்க மாட்டோம். அந்த காசு நமக்கு எதுக்காவது ஆகுமே, அதையும் கொடுக்கணும். அது இருந்தால் நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகலாம், அங்கே போகலாம், இது வாங்கலாம் அது வாங்கலாம். இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்மளை நடத்தி வருவார் நம்பி சோத்திரம் பண்றாதானே பாஸ்டர் ஆரியம்.
2: நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம்,
1: நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம்
2: என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்,
1: என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாள் பரியந்தம் அந்த நற்கிரியை செய்வீங்கன்னு சொல்லி ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் கட்டாயம் கடைசி வரைக்கும் நற்கிரியை செய்வாங்க நினைச்சவங்க தேவனை, என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதான் சொல்லி அவன் அவனுக்கு அழிக்கும் போல என்னோட கூட வரும். இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றுமே ஆண்டவருக்காய் சேட்டா எப்படி உங்கள் கூட வரும், என்ன வரும் யோசித்து பாருங்க. ரெண்டு யோவான் வரையாதிகாரந்தா எட்டாசனம்.
2: உங்கள் செய்கைகளின் பலனை,
1: உங்க செய்யலின் பலனை
2: இழந்து போகாமல்,
1: இழந்து போகாமல்
2: பூரண பலனை பெறும்படிக்கு,
1: பூரண பலனை
2: பெறும்படிக்கு,
1: பெறும்படிக்கு
2: எச்சரிக்கையா இருங்கள்,
1: எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தர் வரப்போறாரு. கர்த்தர் வரும்போது நான் குற்றமற்றவளா இருக்கணும். இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம குற்றமற்றவளா இருக்கணும். உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழணும். முத என்ன செய்யணும், நம்ம இடவிடாமல் ஜெபம் பண்ணணும்.

0: ரெண்டு யோவான் 1:8 திரும்ப வாசிக்கலாம்.
1: உங்கள் செய்கைகளின் பலனை,
0: உங்கள் செய்கைகளின் பலனை
1: இழந்து போகாமல்,
0: நீங்க செய்த பலனை இழந்து போகாமல்,
1: பூரண பலனை பெறும்படிக்கு,
0: பூரண பலனை பெறும்படிக்கு
1: எச்சரிக்கையாக இருங்கள்.
0: எச்சரிக்கையாருங்க, நீங்க செய்திருக்கீங்க, அந்த பலனை இழந்து போறதுக்கும் காலம் உண்டு. அது இழந்து போக அப்படிக்கு என்ன செய்யணும்? பூர்ண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க நிறைய செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம், அதன் இழந்து போறதுக்கும் ஒரு காலம் உண்டு. எழுந்து போகாம பூர்ண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பாண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? நற்கிரியை செய்யணும். முதல் என்ன செய்யணும்? இடவிடாமல் செவிக்கணும், இடவிடாமல் செவிக்கணும். துக்கம் வந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும், இடவிடாமல் செவிக்கணும். அது மாத்திரல, திருடனை போல இயேசுக்கு தருவேன்னு செய்கிறாரு. விழித்திருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். அது மாத்திரல, நம்ம என்ன செய்ய, இடவிடாமல் செவிக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசுக்கு வரும்போது குற்றமற்றவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், யார் என்னத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னார். நம்மளை தானியில் நம்மளை போல பாடுள்ள மனுஷன் குற்றமற்றவராக வாழ்ந்தார். அதுக்கு மாத்திரம் இல்லை, நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்யணும், செய்தால் தான் பரலோகத்து போக முடியும். அதான் அவனவனுக்கு அழிக்கும் பலன் என்னோடு கூட வருது. நீங்கள் எதாவது செஞ்சிருந்தா தானே அந்த பலன் கத்திர வரும்போது கூட வரும். நீங்கள் ஒன்றும் செய்யல, கத்திர வரும்போது உங்களுக்கு என்ன வரும் யோசித்து பாருங்கள். கத்திரிக்காக ஒளியும் செய்யணும், இல்லாட்டி கத்திரிக்காக ஏதாவது செய்யணும், காணிக்க செய்யணும், இல்லாட்டா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும், ஏதாவது செய்யணும். அப்போ கத்திர வரும்போது அது செய்யத்தக்கவர்கள் செய்யணும், யாருக்கோ செஞ்சிடக்கூடாது. சொல்கிறாரு, ஏழை கடங்கிறவன் கத்திற்கு கடன் கொடுக்குறான். அப்போ இங்கே சொல்கிறாரு, நீதிமொழியின் 3:7 என்ன சொல்கிறாரு?
1: நன்மை செய்யும்படி,
0: நன்மை செய்யும்படி
1: உனக்கு திராணி இருக்கும்போது,
0: திராணி இருக்கும்போது
1: அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.
0: செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யாத? செய்யாமல் இராது. எல்லாருக்கும் இல்லை, செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும். கர்த்தர் வரும்போது உங்களுக்கு கூட அந்த பலனை கொண்டு வருவார். தீத்தியின் புஸ்தகம் 3:14
1: நற்கிரியை செய்ய பழகட்டும்.
0: நற்கிரியை செய்ய என்ன செய்யுங்க? பழகுங்க. நம்முடையவர்களும் நற்கிரியை செய்ய பழகுங்கன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நற்கிரியை செய்யலையா? இனிமேல் நற்கிரியை செய்ய பழகுங்க. கர்த்தர் வரும்போது, அவர் வரும்போது அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த பலனை ஆண்டவர் கொண்டு வருவார். முதல் பார்த்தோம், திருடனை போல வருவார். நம்ம தெளிந்தவர்களாக இருக்கணும், செபம் பண்ணுறவங்களாக இருக்கணும். ரெண்டாவது குற்றமற்றவர்களாக வாழணும். மூணாவது நற்கிரியை செய்யணும். கடைசியாக எபிரேயன் புஸ்தகம் 11:5
1: விசுவாசத்தினாலே
0: ஏனோக்கு
1: மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
0: பார்த்தீங்களா, விசுவாசம் வேணும் நமக்கு. ஏனோக்கு என்ன செஞ்சார்? விசுவாசிச்சார், மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசுவாசம் இருக்கா? கர்த்தர் எனக்கு செய்வார், என்னையும் காப்பாற்றுவார், என்னையும் ரகசியம் எடுத்துகிட்டு போவார் சொல்லி உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? நம்பிக்கையாக இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கீங்களா? ஏனோக்கு ஆயத்தத்தோடு இருந்தார். விசுவாசத்தினால தேவன் காணப்படாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் என்ன செஞ்சார்? ஆதியாகம புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 5:22
1: ஏனோக்கு மெத்தசலாவை
0: பெற்ற பின்
1: 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து.
0: பார்த்தீங்களா, எத்தனை வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்தாரா? 300 வருஷம் தேவனோடு என்ன செஞ்சிருந்தாரா? சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு. பார்த்தீங்களா, குடும்பம் இருந்திருக்கு, ஆனாலும் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நினைக்கல எனக்கு குடும்பம் இருக்குது, இல்லைன்னா கூட தேவனோடு செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏனோக்கு 300 வருஷம் பெத்து சாலை பெற்ற பெண் கத்திர சேர்த்தா ஏனோக்கு என்ன செஞ்சாரா? 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார்.
1: ஏனோக்கு மெத்துசலாவை
0: பெற்ற பின்
1: 300 வருஷம்
0: தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து
1: குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றார்.
0: 300 வருஷம் தேவனோட செஞ்சிருந்தார், குடும்பத்தில் இருந்தார். நீங்க இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? தேவனோடு செஞ்சிருக்க வேண்டும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம வந்து எல்லாருமே ஆனவர்களே, உலகத்தின் வேஷம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஏன்னா அந்த உலகம் நமக்கு சொந்தமே கிடையாது. ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பரோ என்று சொன்னார். இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபத்திரங்களும் வரும்போதே எத்தனையோ பேர் சோர்ந்துட்டாங்க. வாஸ்து பாருங்க, லூக்கான சுவிசேஷம் 18:8
1: சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்
0: ஆகிலும்
1: மனுஷகுமாரன்
0: வரும்போது
1: பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
0: எப்படி இப்ப விசுவாசம் இருக்கு, அப்ப எப்படி விசுவாசம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நம்ம நிறைய பேருக்கு உபத்திரம் பாடுகள் எவ்வளவு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அந்த பாடுகள் உபத்திரத்தை பாத்திரமே செஞ்சுக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டு கையில் ஒப்புக்கணும். ஆண்டவரே, என்னை உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம், முடித்தல் முன் வைத்துக்கள் பின் வைக்கா இப்படி காத்துக்கொள்ளும், விட்டு வலதுறவு இடவரும் சாயக்கூடாது. இந்த உலகத்தில் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் மேசை கடந்து போகுது. ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க வேண்டும். ஏனோக்கு எப்படி சஞ்சரித்தாரோ அதே போல் நம்மளும் சஞ்சரிக்க வேண்டும். சும்மா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற நம்ம சொன்னாமல் நினச்சிட்டு போய் ஏமாந்துடக்கூடாது. அவர்களும் நான் செஞ்சிருக்க வேண்டும். கர்த்தர் வரப்போகிறாரு. இங்கே சொல்கிறாரு மத்தியான சுவிசேஷம் 10:22
1: என் நாமத்தின் நிமித்தம்
0: நீங்கள்
1: எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்.
0: எல்லாரும் நம்ம அன்பாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருந்திருப்பாங்க, எல்லாரும் என் நாமத்தின் நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: எல்லாரும் நம்மளை வெறுப்பாங்க, நல்லா அன்பாக இருந்தவங்களும் வெறுப்பாங்க, எல்லாம் திட்டுவாங்க, அதை பார்க்கக்கூடாது. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். முடிவெறிந்த நிலை நிலைப்பேனா லட்சிப்படாதான்னு சொன்னேன். முடிவெந்த நிலைச்சிருக்கேன்னு உதவி செய்யுமாப்பா. என்ன பாடுகள் வந்தாலும் என்ன பத்திரம் வந்தாலும் என்னை நம்ம வீட்டு வளதுறமும் இடவரையும் சாயக்கூடாது. முடிவெறிந்து நிலைச்சிருக்கேன், என்னை முற்று முடிய என்னை ரட்சிங்க, நித்தி ரட்சி பெற்றாங்க, பூர்ண ரட்சி பெற்றாங்க, எனக்காக ஜீவன் கொடுக்கவும் சிவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படந்தேன்னு சொன்னீரே, என்னை பரிபூர்ணப்படுத்துவையான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முடிவிறந்து நிலைச்சிருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். திருடனை போல வருவேன்னு சொன்னார். நீங்கள் விழித்திருங்க, தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொன்னார். சவம் பண்ணி கொண்டிருங்கன்னு சொன்னார். துக்கத்தினால நமக்கு தூக்கம் வந்துடும், துக்கம் வராதபடி காத்துக்கொள்ளணும். நம்ம தூக்கம் விடிய தூக்கப்பட்டால் நடக்கிறது தான் நடக்கும். இயேசுவை பிடிச்சிக்கணும். ஆண்டவரே, இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, இந்த கண்ணிலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்கன்னு கேட்கணும். அது மாத்திரம் ரெண்டாவது என்ன செய்யணும், குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். தானியில் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தேன். நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். நம்மளும் வாழணும். மூணாவது என்ன செய்யணும், நற்கிரியை செய்ய பழகணும். ஒன்றுமே செய்ய முடியாத பர்வத்துக்கு எப்படி போக முடியும், நற்கிரியை செய்யணும். நான்காவது விசுவாசம் வேணும். ஏன்னா இப்போ தேவனோட சஞ்சரிக்கணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். வருங்காலத்தில் பயங்கரமான பாடுகள் வரப்போகுது. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். மத்தியான சுவிசேஷம் 22:22 அந்த காலத்துக்குள்ள தான் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம்.
1: அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும்.
0: தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க, போராடி சிவம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த நாட்கள் வர்றதுக்குள்ள என்ன செய்யணும், போராடி சிவம் பண்ணும், விசுவாச காத்துக்குள்ள தேவனிட்ட பலன் கேட்கணும், ஏனோ கூட சஞ்சரிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனையோடு சஞ்சரிச்சுட்டே இருந்தால் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். முதல் ரகசிய வரும், ரெண்டாவது பயிரங்கமான வரும். காயத்தப்படுறதுக்கு தேவன் கையில் நம்ம உப்பு கொடுத்து சாமணும். கத்திரதாம எங்களை ஆசீர்வதிப்பார்.

0: இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்பதை குறித்து நாம் கேட்டோம். திருடனை போல் அவர் வருவார், எக்கால சத்தத்தோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின் உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு விதமாய் கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இருப்போம் என்று நாம் கேட்டோம். கர்த்தன் வருகையில் பங்கு பெறுவதற்கு நான்கு விதமான காரியங்களை ஆவியானவர் நமக்கு காண்பித்தார். தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டுமா? தூங்காமல் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆத்மத்தில் விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆத்மாவில் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். துக்கம் தூக்கத்தை கொண்டு வரும் என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில துக்கத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு எப்பொழுதும் விழிப்பாக இருந்து நான் ஜெபித்துக்கொண்டே இருக்க, எழுந்திருந்து ஜெபித்துக்கொண்டே இருக்க, ஜெப ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? மாத்திரமல்ல, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். தானியேல் எங்களைப் போல ஒரு பாடுள்ள மனிதன், ஆனாலும் ஒரு குற்றமற்றவராய் வாழ்ந்தாரப்பா. நாங்களும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? மாத்திரமல்ல, நல்ல கிரியை செய்ய பழக வேண்டும். நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தும் அந்த நாள் பரியந்தும் நாம் நற்கிரியை செய்ய வேண்டுமா? கனியற்றவர்களாய் ஏதாவது அப்படி கனி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கேட்டோம். தகப்பனே, நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாம் என்னை மாற்றும் என்று நாம் ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட், என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. வாய் திறந்து கேட்கலாமா? நல்ல கிரி செய்யக்கூடியவனாக எங்களை மாற்றும் ஆண்டவர். கடைசியர் காரியத்தை பார்த்தோம், விசுவாசம். ஏனோக்கு விசுவாசம் உள்ளவராக இருந்தாராம். அப்பொழுது மரணத்தை காணாதபடிக்கு அவர் உயிரோடு கூட பரலோகத்திற்கு போனார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில விசுவாசமானா இருக்கணும். விசுவாசம் இழந்து விடக்கூடாதப்பா, எனக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா. ஜெபிக்கலாமா? மனசுக்கு வான் வரும் பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டோம். எனக்கு விசுவாசத்தை தாரும். ஜெபிக்கலாமா? பரலோகத்திலே வாசமா இருக்கின்றதான அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, திருடனே போல வருவேன் என்று சொன்னீரே. உன் வருகையிலே நாங்கள் காணப்பட நான்கு விதமான காரியங்களை நீங்கள் காண்பித்தீர் ஐயா. நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டும். தூங்கி விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க அந்த ஜப ஆவி எங்கள் மீது ஊற்றம் ஆண்டவரே. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருப கொடுங்க ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா உடல் நீர் வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் ராஜா. மற்ற மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். செய்யத்தக்கவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய எங்கள் கிருப கொடுங்க ஆண்டவரே. ஏனோக்கு போய் எங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவியை வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. ஒருபோது விசுவாசத்தில் குறைந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். நீங்க இப்படி செய்ய போவதற்காக கோடி கோடி நன்றிகளை எடுக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளும் ஆசீர்வதிங்க. இப்படி செய்வதற்காக கோடி கோடி நன்றி. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? தேவனே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்க கரங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து இணைந்த ஜெபங்களை எடுப்போம்.
1: நோய் சுகமாக்க, பலன் பணமாக்க, மந்திர கட்டி சிவனை கட்டி உடைங்க, பிசாசின்களை அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தரணும், தொழில் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், வியாபாரம் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், கேஸில் மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாளாத மக்கள் சமான் தரணும், சந்தோஷம் தரணுமாப்பா. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. நேசருடைய காரன் தாங்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கப்பா. தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. கர்த்தர் தேடுறவங்க பிழைப்பாங்கன்னு சொன்னீரு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னீங்களே. எல்லாருமே தேடட்டும், அண்டி கொள்ளட்டும், அம்மோடு இருக்கட்டும் ஐயா. அப்பா மே ஸ்தோத்திரம், தகப்பனே மே ஸ்தோத்திரம். உலகத்துல உபத்திரம் உண்டு, தேடன் கொள்கிற உலகத்தை செய்தின்னு சொன்னீரே. அதன் மத்தியில நாங்கள் அண்டி கொள்ள வேண்டும், அம்மோடு ஒன்றரை கலக்க வேண்டும், மே சார்ந்து கொள்ள வேண்டும், அம்மோடு இருக்க வேண்டும் ஐயா. பிரியமான பிள்ளைகளை எங்களை அணிந்து கொள்ள வேண்டும் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பிழைந்தாலும் குணமாக்குங்க, கட்டி குணமாக்குங்க. அண்டு ஒரேமே துதிக்கிறோம். தகப்பனே கிட்னியை குணமாக்குங்க, பல்சரை குணமாக்குங்கப்பா. தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க. பேர்பறாய் தனித்தனியாக ஆசீர்வதிங்க. பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா. உள்ளத்திலே வெளியரங்கமாக அற்புதம் செய்யுங்க. வியாதிகளை சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க. பிசாசுகளை அழித்து போடுங்க ஆண்டவரே. அது மாதிரி போடுங்க. நான்கு காரியத்தை சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே, அதன்படி எங்களை செய்ய எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசியார்களும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கியமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எல்லா துதி கனமாக்கியமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம்.
0: செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-7809 மற்றும் 7598

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். நம் யாவரும் எழுந்திருந்து கர்த்தருடைய அன்பின் கரத்தில் இந்த ஆராதனை அர்ப்பணம் செய்து கர்த்தராகிய தேவன் தாமே பிரசன்னராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி பரிசுத்தப்படுத்தும் அப்பா. என் அருவில் நீ அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஐயா, உமக்கு நன்றி அப்பா. உங்க ரத்தத்தை இந்த இடம் முழுவதும் தெளிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த கூட்டங்களின் முழு பொறுப்பை எடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டான்னு சொன்னீரே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. எல்லாம் நாம் மகிமைக்காய் நடைபெறணும். எல்லாரையும் மறைத்து கத்தர் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். இந்த வருடத்திலே ஒரே எங்களை இமட்டும் பாதுகாத்து வந்தீங்களேப்பா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா.

0: பாதி நேரம் தேசத்திற்காக, தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜபம் பண்ண போறோம். ஜபக்குருவி சொல்லும் பொழுது ஓடி வந்து ஜபம் பண்ணுங்க, வாஞ்சையோடு ஜபம் பண்ணுங்க.
1: எல்லா சபையிலும் ஆத்மா நிரம்பி வழியணும், எல்லா சபையிலும் பரிசுத்தம் நிரம்பி இருக்கணும். ஒருத்தர் கூட வெறுமையா போகக்கூடாது, அதுக்காக யாரோ ஜபம் பண்ணலாமா?
2: நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஏசப்பா, பரிசுத்த தெய்வமே மே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில கூட ஏசப்பா எங்க சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க சபைகள் எல்லாம் எழுப்பதில தயவை தர வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைகள் ஆத்மாக்கள் நிரம்பி வழியக்கூடிய கிருபைகளை தேவரி தர வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபை மக்கள் எல்லாரும் ஆவினால நிரப்பப்பட்ட மக்களாக தேவரீர் மாற்ற வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைக்கு வர ஒவ்வொரு மக்களை தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே மே துதிக்கிறேன், சபைகள் வளர்ந்து பெருகணும் ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறேன், நீங்க இறங்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்கள் ஆண்டவரே சபைக்கு ஓடி வரணும் ஏசப்பா. தேவரீர் தாமே உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம், துதிகணம் மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: ஆணுத்துல இருக்க மக்களுக்கு ஜெபிப்போம்.
3: இந்த வழியில கூட தகப்பனே நம்ம ராணுவ படைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், பெற்றோர்களை விட்டு தகப்பனே, குழந்தை குட்டிகளை விட்டு ஏசப்பா. ஆண்டவரே எல்லை பகுதியில பாதுகாத்து கொண்டிருக்கும் தகப்பனே, ஒவ்வொரு பால அப்பா துதிக்கிற ஒவ்வொரு ராணுவ வீரர்களையும் தகப்பனே நீங்க பாதுகாத்து கொள்ள முடிக்காம ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவனவரே நீங்க கருவியாக இறங்க முடிக்காம ஜெபிக்கிறோம். ராணுவ வீரர்களில் எல்லாம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அதுபோல ராணுவத்தில் ஒவ்வொரு அதிகாரிகளையும் தகப்பனே நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடிக்காம ஜெபிக்கிறேசப்பா. செய்ய போறக்காய் நாங்கள் நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கண மகிமை உம்மக்கு செலுத்துறோம் ஏசப்பா. மூலம் ஜெபத்தேத்துக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே.
1: எங்கள் அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை மே துதிக்கிறோம். எங்கள் பிரதமருக்காக செபிக்கிறோம். எங்கள் பிரதமர் ஆசிரியப்படணும், ரட்சிக்கப்படணும். அவர் மேலே தேவண்ட ஆளுக்கு இறங்கட்டுமையா. மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இறங்குமப்பா இறங்கும் சகப்பனே ஐயா மே துதிக்கிறோம். அவங்க எல்லாம் மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் ஆசிரியப்படணும், ரட்சிக்கப்படணும். இயேசு அறிஞ்சுக்கணும், இயேசு வண்டிக்கணும். நம்பப்பா தேவண்ட ஆளுக்கு அவங்களுக்கு இறங்கணும். எங்கே போகும்போது வரமெல்லாம் பாதுகாவலையும் பராமரிப்பை தாங்க. எங்கே சென்றாலும் தேவ கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டுமையா. அப்ப நாட்டு ஆளத்தக்கதாக நல்ல ஆலோசனை தந்து கரம் பிடித்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சிறைச்சாலை இருக்க ஒவ்வொரு மக்களை ரட்சித்து முடி பிள்ளையாய் மாத்திக் கொள்ளுங்க. பரலோகத்துக்கு வர உதவி செய்ய. யாருமே நரகத்துக்கு போக கூடாதப்பா, பரலோகத்துக்கு வரணும். உங்க நாம் மகிழ்படணும். எல்லா துதிக்கான மாக்கி செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமே.
0: வேத பாடங்களை வாசிக்க போகின்றோம் இப்பொழுதும். முதலாம் திருமறை பாடமாக ஒன்று பேதர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம், ஒன்று பேதர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். சகோதரிகள் யாராவது வாசிக்கலாம். ஒன்று பேதர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம்.
4: பேதுரு ஒன்றாம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமலும் இருந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபியை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்திலே விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதினரையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபியின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அன்றியும் பச்சாபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியத்தை நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாயிருக்கும்படி ஆவினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படைந்து உங்கள் ஆத்து மக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவவசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டுகிற வசனம் இதுவே என்பதே ஆமீன். வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று.
5: ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே, நீர் தந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துறோம். படைக்கப்பட்ட காலுக்கே நீர் ஆசீர்வதித்தலாம் ஆண்டவரே. உங்களோட கரங்களில பெற்று உங்களோட கரங்களில கொடுக்க கத்தாவே, எங்கள் கொடுத்த பாக்கியத்திற்காக சலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துறோம். குடும்பங்களில் எந்த குறைவும் வராதபடி எல்லா நிறைவாக இருக்க கத்தத்தாமே கிருபை பாராட்டுங்க. நீரே முழுமையா
6: பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஏசப்பா, என்னை மறைத்து பேசுங்கப்பா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏசப்பா, உங்களோட வார்த்தை கேட்கத்தக்கதாக எங்களுக்கு வறுமைப்படுத்த முடியாது, உங்களுக்கு எஞ்சுகிறோம். நீர் அப்படி செய்யப்பற அன்புக்காக இரக்கத்துக்காக கோடி கோடி நன்றி செலுத்துறோம். ஏசப்பா, எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். நேரலே பாக்குற மக்களும் ஏசுகிறது நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்ம வாசி கேட்ட மத்தியில் சுவிசேஷம் 5:5 கேட்டோம். என்ன கேட்டோம்?
4: சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
6: சாந்தகுணம் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்களா? பாக்கியவான்கள்.
4: அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
6: அவங்க என்ன செய்வாங்க? இதுவே அது கர்த்தருடைய வேதம் சொல்றது. சாந்தகுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? பூமிக்குரிய ஆசிரியத்தை சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டு கேட்டு சாந்த குணத்தை கேட்டு பெற்றுக்கலாமா? ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை தங்கப்போ, உங்களை போல சாந்த குணத்தை தாரும். நீங்க தான் எனக்கு அந்த சாந்த குலத்தை தரணாண்டவரின்னு சொல்லி கேட்போம். சாந்த குலம் ஒரு பாக்கியவர்கள். அவர் என்ன செய்வாங்களா? பூமிய சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தவனுக்கு கர்த்தர் போதிக்கிறார். லேவியராகம் புஸ்தகம் 19:2.
4: நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்.
6: உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்.
4: ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்.
6: ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தவன்கள் கர்த்தர் போதிக்கிறார். உங்கள் தேவனும் கர்த்தராகிய நான் பரிசுத்தர். ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அதத்தங்க பேதுரு எழுதுறாரு. ஒன்னு பேதுரு வாசிக்க கேட்ட ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் 15:16
4: உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல,
6: உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல
4: நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தரா இருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று எழுதியிருக்கிறது.
6: ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. பாத்தீங்களா, நம்ம எல்லாம் பரிசுத்தமா இருக்கலாம். தேவனுடைய சித்தம். எபிரேயன் புஸ்தகம் 13:12
4: அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
6: எதற்கு? உங்களை என்னை பரிசுத்தமாக்குறது தான். ஆண்டவரை இயேசுகிறது நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். பாடுபட்டாலும் சின்ன சின்ன பாடல, நமக்காக அந்த கேடு அடைந்தார். நம்ம மீக்கிறது தான் கைகளையும் காலில் ஆணி அடிக்கப்பட்டார், விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு வெட்டப்பட்டார், முதுவெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். வாசி பாருங்க, யசாயின் புஸ்தகம் 52:14 இங்க பாடு மரணத்தெல்லாம் நம்ம தியானிக்கணும். அப்பதான் நமக்குள்ள கத்துக்களை நம்ம அதிகமா நெருங்கி சீவிக்க முடியும். பாருங்க,
4: மனுஷனை பார்க்கிலும் அவருடைய
6: முகப்பார்வையோ
4: மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால்
6: பாத்தீங்களா. எனக்காக உங்களுக்காக நம்ம ஒவ்வொருவருக்காக தான் என்ன செஞ்சாரு, நமக்காக அந்த கேடு அடைந்தார். இங்க வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீத புஸ்தகம் 129:3 வாசிக்கிறோம், அவர் முதுவெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார நமக்காக. ஏன் நீங்கள் நானும் பரிசுத்தமா இருக்கிறது தான்.
4: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள்.
6: படைசால் என்ன செஞ்சாங்களா? நீளமாக்கினார்கள். அப்படி உழுகப்பட்ட நிலத்தை போல அவர் முதுவெல்லாம் பிக்கப்பட்டார். ஏன் என்னையும் உங்களையும் பரிசுத்தமாக்குறது தான். நம்ம எங்கேயோ இருந்தோம், இங்கேயோ இருந்தோம், நம்மளை பரிசுத்தமாக்குறது தான். தேவனை கேத்த நமக்காகத்தான் நமக்கு அந்த கேடு அடைந்தார். நமக்காகத்தான் முழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். அது மாத்திர ஏசாய் 53:8 வாசித்து பாருங்க,
4: இடுக்கங்களிலும் நியாயத்தீர்ப்பிலும் இருந்து
6: அவர் எடுக்கப்பட்டார்.
4: அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார்.
6: உலகத்துல இருந்து அவர் என்ன செஞ்சாராம்? அற்புண்டு போனார். அத்தனை பாடுகள்
4: என் ஜனத்தின் மீறுதல்களின் நிமித்தம்.
6: யாரு பாத்தீங்களா, எதுக்காக அழைக்கப்பட்டாரு பாருங்க, என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம்
4: அவர் வாதிக்கப்பட்டார்.
6: பாத்தீங்களா, நம்முடைய மீறுதல் நிமித்தமா தான் வாதிக்கப்பட்டார். எதற்காக? அவருக்காக இல்ல, நம்முடைய மீறுதல் நிமித்தம் வாதிக்கப்பட்டார். அதங்க வேதத்துல வாசிக்கிறோம், எபிரேயர் புஸ்தகம் 13:12 தன் ஜனத்தை பரிசுத்தமாக்குறதுக்காக நமக்கு என்ன சொந்த ரத்தத்தை நமக்காக சிந்தினார். வாசி பைப்ப 13:12
4: அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
6: அருமையான சகோதரி சகோதரியே, நம்முடைய மீறுதல் நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக தான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நமக்காக தான் அந்த கேடு அடைந்தார். அதனால ஆண்டவரே கேப்பா, ஆண்டவரே உங்க ரத்தத்தால என்னை கழுவுங்கப்பா. எத்தனையோ குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, உங்க ரத்தம் என்னை கழுவணும், என்னை பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நாம் பரிசுத்தமா இருக்கும்போது நமக்கு போதிக்கிறார். முத பார்த்தோம் கத்து பரிசுத்தாவினை பெற்றவங்களுக்கு பரிசுத்தர் வந்துட்டார். நமக்குள்ள சகலத்தையும் குறித்து போதிக்கிறார். ரெண்டாவது என்ன செய்யறாரு? சாந்த குடும்பங்களுக்கு போதிக்கிறார். மூன்றாவது என்ன செய்யறாரு? பரிசுத்தவன்கள் பாகத்திலிருந்து போதனை அடைகிறார்கள். நம்மளை பரிசுத்தமாக்க வேண்டிய அவர் ரத்தத்தினால நம்மளை பரிசுத்தமாக்குறார். நம்ம முதல் வாசித்தோம் கத்தர், நானும் உங்களை பரிசுத்தமாக்குற கத்தன்னு சொன்ன. எப்படி பரிசுத்தமாக்குறாரா? அவர் ரத்தத்தினால நம்மளை பரிசுத்தமாக்குறார். அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கைகள் ஆணி கார்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார். முதுவெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். பரிசுத்தமாக்குனார் நம்மளை. அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை பரிசுத்தமாக்குறார். நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், இயேசுவே என் உள்ளத்தில் வாங்கப்பா, என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என் மீறுதல் நிமித்தமாக நொறுக்கப்பட்டீங்க, ஜனத்தின் மீறுதல் நிமித்தமா என்னுடைய மீறுதல் நிமித்தமாக தரவா நொறுக்கப்பட்டீங்க, என்னை எப்படியாவது பரிசுத்தமாக்குன்னு சொல்லி கேட்கணும். அது மாத்திரல, சரி எப்படி பரிசுத்தமாக்குறாரா? யோவான் சுவிசேஷம் 17:17
4: உம்முடைய சத்தியத்தினாலே,
6: உம்முடைய சத்தியத்தினாலே
4: அவர்களை பரிசுத்தமாக்கும்,
6: அவர்களை பரிசுத்தமாக்கும்.
4: உம்முடைய வசனமே சத்தியம்,
6: வசனமே சத்தியம். நம்ம ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஏன்னா இந்த பொல்லாங்க நிறைஞ்ச உலகத்துல எங்க பார்த்தாலும் பாவமும் அக்கிரமும் நிறைஞ்ச உலகத்துல வாழ்றோம். கர்த்தர் வசனம், இந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா நமக்கு என்ன, கர்த்தர் வசனம் தான் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். ஆண்டு வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். ஏன்னா பொல்லாங்க நிறைந்த உலகத்துல வாழ்றோம். பிசாசு எப்படியாவது நம்ம பாவத்தில் தடுறதுக்கு அவர் அதிகமா பிரயாசப்படுறான். எப்படியாவது நம்ம நரகத்து போயிட்டோம், இவங்க பரலோகத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி நம்ம தடுறதுக்கு எத்தனையோ பிரயாசப்படுறான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கலன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்க வேண்டும், ஒரு வாசித்து தியானிக்க வேண்டும். பைபிள் வாசிக்கிற மாத்திரல, வாசித்து தியானிக்க வேண்டும்.
0: அவரோடு கூட இணைந்து நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? அதை திறந்து எல்லாம் ஜெபிங்க. அப்பா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாரும் ஆண்டவர், இப்படி போதிப்பை நாங்க பெறணும், ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவரோடு இணைந்து ஜெபிக்கலாமா?
6: இயேசுவே, பரிசுத்தன் அபிஷேகம் ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றுமையா, அக்கில் நிரப்புங்க தே, வல்லமேல் நிரப்புங்க தே, பிரசனத்தினால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய மகிமை எங்களை மூடட்டும், பிரசனைகளை மூடட்டும், அக்கிரியங்களை மூடட்டும் ஐயா, தேவ கிருவைங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனைகளை மூடட்டும் ஆண்டவரே. நேரலையா பார்த்து கொண்டிருக்க மக்களை ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, சமாந்தை தந்து கத்தர் தம்முடைய சனத்தை பலப்படுத்தி சமாந்தை அருளி ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தருணு சொல்லி ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்தை உயர்த்துங்க. நம்மினால முடிச்சு விட்டி காத்துக்கொள்ளுங்க அப்பா. பொம்மிக்குரிய ஆசீர்வத்தை பிள்ளைகள் ஒவ்வொரு சுகந்தரித்துக் கொள்ளட்டும் ஐயா. உமக்குள்ள கிட்டி சேரட்டும், அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டுமே, சார்ந்து கொள்ளட்டும், என் இயேசோடு இணைந்து வளட்டுமே, இயேசோடு ஒன்றரை கலக்கட்டும் ஐயா. கத்தோடு இசைந்திருக்கிற ஒரையாவியே இருக்கிற அப்பா, கத்தோடு இசைந்திருக்க ஒரையாவியே இருக்கிறேன்னு சொன்னீரே. உமோடு இசைந்து உமோடு ஒன்றரை கலக்க கிருவைச்சிங்க வியாதிகள் நோய்கள் பலவீனம் நீங்கி போட்டு ஆண்டவர, என்ன பலவீனந்தாலும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா. எந்த மந்திரம் செய்வனை கட்டிருந்தாலும் இயேசுக்கு திராமத்தை உடை தெரியற ஆண்டவர, எந்த மந்திரம் செய்வனிகள் பெல்லியிருந்தாலும் இயேசுக்கு திராம உடை தெரியற ஆண்டவர, எந்த குடும்பத்துல மந்திரம் செய்வனிருந்தாலும் இயேசுக்கு திராமத்தை உடை தெரியற ஆண்டவர, சாத்தான் கிரியந்தால் அழித்து போடுங்க, இயேசுக்கு திராமத்துல அழித்து போடுகிற ஆண்டவர. நீங்க தானப்ப சொன்னீங்க பிசாசின் கீழே அழிக்க முடியும், தேவக்குமார் வெளிப்பட்டாரு சொன்னீரு. எந்த கட்டு எந்த மந்திரம் செய்வனிருந்தாலும் இயேசுக்கு திரும்ப உடை தெரியற ஆண்டவர. கத்தாவே மெய் சோத்திரிக்கிறோம் அப்பாவை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. அற்புதத்தை செய்ய அச்சயங்களை செய்யப்பா அப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணும் ஏசப்பா. கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யப்பா. குடிக்கிற குடும்பத்துல குடியிலிருந்து விடுதலை செய்யுங்க ஏசப்பா. குடியிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவர. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. தொழில் சிறக்கணும், தலைக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்விக்கணும், தெளிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வத்தை உயர்த்தணும்ப்பா. சகல ஆசீர்வத்தை சம்பூர்ணமா கொடுங்கப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம், உத்தம ஆசீர்வாதத்தால் நிரப்பி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர. பரலோக கிளி மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வத்தை உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க ஏசப்பா. அன்றுவரையுமே துதிக்கிறோம். உலகம் யாரையும் தொடாதபடி காத்துக்கோங்க. உலகத்தின் வேஷம் கடந்து போகணும்னு சொல்லியிருக்கிறேன். உலகத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இயேசுக்காக வாழக்கூடிய கிருபை தாங்குவோங்க. நான் மகிப்பிடட்டும். எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமென்.
0: எனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தரே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு நீடித்து நிலைத்திருப்பதாக.
7: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598111-2435.
9: in English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: பிலிப்பியன் புஸ்தகம் 1:5
1: உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி
0: நற்கிரியை செய்யறதுக்காக தேவன் நம்ம இந்த உலகத்துல நியமிச்சிருக்கிறாரு. எது வரைக்கும் செய்யணும்? இயேசு கிறிஸ்து 4 செய்யணும். 2 செய்யறோம், 2 காணி கொடுப்போம், 3 கொடுக்க மாட்டோம். அந்த காசு நமக்கு எதுக்காவது ஆகுமே, அதையும் கொடுக்கணும். அது இருந்தால் நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகலாம், அங்கே போகலாம், இது வாங்கலாம் அது வாங்கலாம். இயேசுக்கு வரும் வரைக்கும் நம்மளை நடத்தி வருவார் நம்பி சோத்திரம் பண்றதானே பாஸ்டர் ஆரையும்.
1: நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: நாள் பரியந்தம் அந்த நற்கிரியை செய்வீங்கன்னு சொல்லி ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் கட்டாயம் கடைசி வரைக்கும் நற்கிரியை செய்வாங்க நினைச்சவங்க தேவனை, என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் அவனுக்கு அழிக்கும் போல என்னோட கூட வரும். இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றுமே ஆண்டவருக்காய் சேட்டா எப்படி உங்க கூட வரும், என்ன வரும் யோசித்து பாருங்க. 2 ஒரே அதிகாரம் தான், 8
1: உங்கள் செய்கைகளின் பலனை,
0: இழந்து போகாமல்
1: பூரண பலனை பெறும்படிக்கு
0: எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தர் வரப்போறாரு. கர்த்தர் வரும்போது நான் குற்றமற்றவளா இருக்கணும். இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம குற்றமற்றவளா இருக்கணும். உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழணும். முத என்ன செய்யணும்? நம்ம இடவிடாம ஜெபம் பண்ணணும்.

0: ரெண்டு யோவான் 1:8 திரும்ப வாசிக்கலாம்.
1: உங்கள் செய்கைகளின் பலனை,
0: உங்க செய்கைகளின் பலனை
1: இழந்து போகாமல்,
0: நீங்க செய்த பலனை இழந்து போகாமல்,
1: பூரண பலனை பெறும்படிக்கு,
0: பூரண பலனை பெறும்படிக்கு
1: எச்சரிக்கையாக இருங்கள்.
0: எச்சரிக்கையா இருங்க. நீங்க செய்திருக்கீங்க, அந்த பலன் இழந்து போறதுக்கும் காலம் உண்டு. அது இழந்து போக அப்படிக்கு என்ன செய்யணும்? பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க நிறைய செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம், அதன் இழந்து போறதுக்கும் ஒரு காலம் உண்டு. எழுந்து போகாம பூர்ண பலனை பெறும்படிக்கே எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பகாண்டவற்ற நம்ம என்ன செய்யணும்? நறுக்கீரியை செய்யணும். முதல் என்ன செய்யணும்? இடவிடாமல் செபிக்கணும். துக்கம் வந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும், இடவிடாமல் செபிக்கணும். அது மாத்திரல, திருடனை போல இயேசுக்கு தருவேன்னு செய்கிறாரு. விழித்திருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். அது மாத்திரல நம்ம என்ன செய்யணும்? இடவிடாமல் செபிக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசுக்கு வரும்போது குற்றமற்றவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், யார் என்னிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னார். நான் நம்மளை தானியில் நம்மளை பாடுள்ள மனுஷன் குற்றமற்றவராக வாழ்ந்தார். அதுக்கு மாத்திரம் இல்லை, நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்யணும். செய்தால் தான் பரலோகத்து போக முடியும். அதான் அவனவனுக்கு அழிக்கும் பலன் என்னோடு கூட வருது. நீங்கள் எதாவது செஞ்சிருந்தா தானே அந்த பலன் கத்திர வரும்போது கூட வரும். நீங்கள் ஒன்றும் செய்யல, கத்திர வரும்போது உங்களுக்கு என்ன வரும் யோசித்து பாருங்கள். கத்திரக்காக ஒளியும் செய்யணும், இல்லாட்டி கத்திரக்காக ஏதாவது செய்யணும், காணிக்க செய்யணும், இல்லாட்டா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும், ஏதாவது செய்யணும். அப்போ கத்திர வரும்போது அது செய்யத்தக்கவர்கள் செய்யணும், யாருக்கோ செஞ்சிடக்கூடாது. சொல்கிறாரு, ஏழை கடங்கிறவன் கத்திருக்கு கடன் கொடுக்குறான். அப்போ இங்கே சொல்கிறார், நீதிமொழியில் 3:27 என்ன சொல்கிறாரு?
1: நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.
0: செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யாத? செய்யாமல் இராது. எல்லாருக்கும் இல்லை, செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும். கர்த்தர் வரும்போது உங்களுக்கு கூட அந்த பலனை கொண்டு வருவார். தீத்தியின் புஸ்தகம் 3:14
1: நற்கிரியைகளை செய்ய பழகட்டும்.
0: நற்கிரியை செய்ய என்ன செய்யுங்க? பழகுங்க. நம்முடையவர்களும் நற்கிரியை செய்ய பழகுங்கன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நற்கிரியை செய்யலையா? இனிமேல் நற்கிரியை செய்ய பழகுங்க. கர்த்தர் வரும்போது, அவர் வரும்போது அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த பலனை ஆண்டவர் கொண்டு வருவார். முதல் பார்த்தோம், திருடனை போல வருவார். நம்ம தெளிந்தவர்களாக இருக்கணும், செபம் பண்ணுறவங்களாக இருக்கணும். ரெண்டாவது குற்றமற்றவளை வாழணும். மூணாவது நற்கிரியை செய்யணும். கடைசியாக எபிரேயன் புஸ்தகம் 11:5
1: விசுவாசத்தினாலே
0: ஏனோக்கு
1: மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
0: பார்த்தீங்களா, விசுவாசம் வேணும் நமக்கு. ஏனோக்கு என்ன செஞ்சார்? விசுவாசிச்சாரு. மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசுவாசம் இருக்கா? கர்த்தர் எனக்கு செய்வார், என்னையும் காப்பாற்றுவார், என்னையும் ரகசியம் எடுத்துகிட்டு போவார்னு சொல்லி உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? நம்பிக்கையாக இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கீங்களா? ஏனோக்கு ஆயத்தத்தோடு இருந்தார். விசுவாசத்தினால தேவன் காணப்படாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் என்ன செஞ்சார்? ஆதியாகமம் புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 5:22
1: ஏனோக்கு மெத்துசலாவை
0: பெற்ற பின்
1: 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து.
0: பார்த்தீங்களா, எத்தனை வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்தாரா? 300 வருஷம் தேவனோடு என்ன செஞ்சிருந்தாரா? சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு. பார்த்தீங்களா, குடும்பம் இருந்திருக்கு. ஆனாலும் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நினைக்கல எனக்கு குடும்பம் இருக்கு, இல்லைன்னா கூட தேவனோடு செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏனோக்கு 300 வருஷம் பெத்துசாலை பெற்ற பெண் கத்திரத்தா ஏனோக்கு என்ன செஞ்சாரா? 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார்.
1: ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரத்திகளையும் பெற்றாள்.
0: 300 வருஷம் தேவனோட செஞ்சிருந்தாரு, குடும்பத்தில் இருந்தார். நீங்க இருக்கலாமா இருக்கக்கூடாதா? தேவனோடு செஞ்சிருக்க வேண்டும். அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம வந்து எல்லாருமே ஆனவர்களே, உலகத்தின் வேஷம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தமே கிடையாது. ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பரோ என்று சொன்னார். இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபத்திரங்களும் வரும்போதே எத்தனையோ பேர் சோர்ந்துட்டாங்க. வாஸ்து பாருங்க, லூக்கான சுவிசேஷம் 18:8
1: சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்
0: ஆகிலும்
1: மனுஷகுமாரன் வரும்போது
0: பூமியிலே
1: விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
0: எப்படி இப்ப விசுவாசம் இருக்கு? அப்ப எப்படி நம்ம விசுவாசம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நம்ம நிறைய பேருக்கு உபத்திரம் பாடுகள் எவ்வளவு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அந்த பாடுகள் உபத்திரத்தை பார்த்துருமே செஞ்சுக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டு கையில் ஒப்புக்கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை உங்களோட கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம், முடித்தல் முன்வைத்துக்கள் பின்வைக்கா இப்படி காத்துக்கொள்ளும் விட்டு வலதுறவு இடவரை சாயக்கூடாது. இந்த உலக நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேசம் கடந்து போகுது. ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க வேண்டும். ஏனோக்கு எப்படி சஞ்சரித்தாரோ அதே போல் நம்மளும் சஞ்சரிக்க வேண்டும். சும்மா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற நம்ம சொன்னால் நினச்சிட்டு போய் ஏமாந்துடக்கூடாது. அவர்களோடு நான் செஞ்சிருக்க வேண்டும். கர்த்தர் வரப்போகிறார். இங்கே சொல்கிறாரு மத்தியான சுவிசேஷம் 10:22
1: என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்.
0: எல்லாரும் நம்ம அன்பாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருந்திருப்பாங்க, எல்லாரும் என் நாமத்தின் நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார்.
0: எல்லாரும் நம்மளை வெறுப்பாங்க, நல்ல அன்பாக இருந்தவங்களும் வெறுப்பாங்க, எல்லாம் திட்டுவாங்க, அதை பார்க்கக்கூடாது. என் நாமத்திரும்ப எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். முடிவெறிந்த நிலைப்பேனோ அடிச்சுக்கூடாதான்னு சொன்னேன். முடிவென்ன நிலைச்சிருக்கேன்னு உதவி செய்யுமாப்பா. என்ன பாடுகள் வந்தாலும் என்ன பத்திரம் வந்தாலும் என்னை நம்ம வீட்டு வளதுறமும் இடவரும் சாயக்கூடாது. முடிவெறியும் நினைச்சிருக்கேன், என்னை முற்று முடிய என்னை ரட்சிங்க, நித்தி ரட்சி பெற்றாங்க, பூர்ண ரட்சி பெற்றாங்க, எனக்காக ஜீவன் கொடுக்கவும் சிவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படந்தேன்னு சொன்னீரே, என்னை பரிபூர்ணப்படுத்துவையான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முடிவிறந்து நினைச்சிருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். திருடனை போல வருவேன்னு சொன்னார். நீங்கள் விழித்திருங்க, தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொன்னார். சவம் பண்ணி கொண்டிருங்கன்னு சொன்னார். துக்கத்தினால நம்ம தூக்கம் வந்துடும், துக்கம் வராத இப்படி காத்துக்கொள்ளணும். நம்ம தூக்கப்பட்டால் நடக்கிறது தான் நடக்கும். இயேசுவை பிடிச்சிக்கணும். ஆண்டவரே, இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, இந்த கண்ணிலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க எனக்கு கேட்கணும். அது மாத்திர ரெண்டாவது என்ன செய்யணும், குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். தானியில் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்த நம்ம ஆண்டவராக இயேசுக்கு குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். நம்மளும் வாழணும். மூணாவது என்ன செய்யணும், நற்கிரியை செய்ய பழகணும். ஒன்றுமே செய்ய முடியாத பர்வத்துக்கு எப்படி போக முடியும், நற்கிரியை செய்யணும். நான்காவது விசுவாசம் வேணும். ஏனோக்கு இப்போ தேவனோட சஞ்சரிக்கணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். வருங்காலத்தில் பயங்கரமான பாடுகள் வரப்போகுது. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். மத்தியான சுவிசேஷம் 24:22 அந்த காலத்துக்குள்ள தான் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம்.
1: அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும்.
0: தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க, போராடி செவம் பண்ணுவாங்க. அதுக்குத்தான் அந்த நாட்கள் வர்றதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், போராடி செவம் பண்ணும், விசுவாச காத்துக்குள்ள தேவனிட்ட பலன் கேட்கணும், ஏனோ கூட செஞ்சிருக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனையோடு சஞ்சரிச்சுட்டே இருந்தால் பரலோகத்திற்கு நம்ம போக முடியும். முதல் ரகசியம் வரும், ரெண்டாவது பயிரங்கமான வரும் வரும். காயத்தப்படுறதுக்கு தேவன் கையில் நம்ம உப்பு கொடுத்து சாமணும். கர்த்தர் தம்மை எங்களை ஆசீர்வதிப்பார்.

0: இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்பதை குறித்து நாம் கேட்டோம். திருடனை போல் அவர் வருவார், இக்கால சத்தத்தோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின் உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு விதமாய் கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இருப்போம் என்று நாம் கேட்டோம். கர்த்தன் வருகையில் பங்கு பெறுவதற்கு நான்கு விதமான காரியங்களை ஆவியானவர் நமக்கு காண்பித்தார். தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டுமா? தூங்காமல் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆத்மத்தில் விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆத்மாவில் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். துக்கம் தூக்கத்தை கொண்டு வரும் என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில துக்கத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு எப்பொழுதும் விழிப்பாக இருந்து நான் ஜெபித்துக் கொண்டே இருக்க, எழுந்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க, ஜெப ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? மாத்திரமல்ல, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். தானியேல் எங்களைப் போல ஒரு பாடுள்ள மனிதன், ஆனாலும் ஒரு குற்றமற்றவராய் வாழ்ந்தாரப்பா. நாங்களும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? மாத்திரமல்ல, நல்ல கிரியை செய்ய பழக வேண்டும். நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் வருகை பரியந்தும் அந்த நாள் பரியந்தும் நாம் நற்கிரியை செய்ய வேண்டுமா? கனியற்றவர்களாய் ஏதாவது அப்படி கனிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கேட்டோம். தகப்பனே, நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாம் என்னை மாற்றும் என்று நாம் ஜபம் பண்ணலாமா? தேங்க்யூல்லா, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. வாய் திறந்து கேட்கலாமா? நல்ல கிரியை செய்யக்கூடியவனாக எங்களை மாற்றும். கடைசி ஒரு காரியத்தை பார்த்தோம், விசுவாசம். ஏனோக்கு விசுவாசம் உள்ளவராக இருந்தாராம். அப்பொழுது மரணத்தை காணாதபடிக்கு அவர் உயிரோடு கூட பரலோகத்திற்கு போனார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில விசுவாசமானா இருக்கணும். விசுவாசம் இழந்து விடக்கூடாதப்பா, எனக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா. ஜெபிக்கலாமா? மனசுக்கு வான் வரும் பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டோம். எனக்கு விசுவாசத்தை தாரும். ஜெபிக்கலாமா? பரலோகத்திலே வாசமா இருக்கின்றதான அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, திருடனை போல வருவேன் என்று சொன்னீரே. ஒரு வருகளை நாங்கள் காணப்பட நான்கு விதமான காரியங்களை காண்பித்தீர் ஐயா. நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டும். தூங்கி விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க அந்த ஜப ஆவி எங்கள் மீது ஊற்றம் ஆண்டவரே. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருப கொடுங்க ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா உடல் நீர் வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் ராஜா. மற்ற மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். செய்யத்தக்கவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய எங்களுக்கு கிருப கொடுங்க ஆண்டவரே. ஏனோக்கு போய் எங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவியை வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. ஒருபோது விசுவாசத்தில் குறைந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். நீங்க இப்படி செய்ய போவதற்காக கோடி கோடி நன்றிகளை எடுக்கிறோம். அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளும் ஆசீர்வதிங்க. இப்படி செய்வதற்காக கோடி கோடி நன்றி. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? தேவனே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் கரங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து இணைந்த ஜெபங்களை எடுப்போம்.
1: நோய் சுகமாக்க, பலனித்த குணமாக்க, மந்திர கட்டி சிவனை கட்டி உடைங்க, பிசாசன்களை அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்த பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்த பாய் தரணும், தொழில் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், வியாபாரம் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், கேஸில் மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாளாத மக்கள் சமான் தரும், சந்தோஷம் தரணுமாப்பா. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. நேசுடைக்காரன் தாங்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபக சக்தியை தாங்கப்பா. நம்மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. கர்த்தர் தேடுறவங்க பிழைப்பாங்கன்னு சொன்னீரு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னீங்களே. எல்லாருமே தேடட்டும், அண்டி கொள்ளட்டும், அம்மோடு இருக்கட்டும் ஐயா. அப்பா மே ஸ்தோத்திரம், தகப்பனே மே ஸ்தோத்திரம். உலகத்துல உபத்திரம் உண்டு, தேடன் கொள்கை உலகத்தை செய்தின்னு சொன்னீரு. அதன் மத்தியில நாங்கள் அண்டி கொள்ள வேண்டும், உம்மோடு ஒன்றரை கலக்க வேண்டும், உண்மை சார்ந்து கொள்ள வேண்டும், உம்மோடு இருக்க வேண்டும் ஐயா. பிரியமான பிள்ளைகளை எங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பிழைந்தாலும் குணமாக்குங்க, கட்டி குணமாக்குங்க. ஆண்டு ஒரேமே துதிக்கிறோம். தகப்பனே கிட்னியை குணமாக்குங்க, பல்சரை குணமாக்குங்கப்பா. தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க. பேர் பெறாய் தனித்தனியாக ஆசீர்வதிங்க. பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா. உள்ளத்திலே வெளியிறங்கமாக அற்புதம் செய்யுங்க. வியாதிகள் சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க. பிசாசுரங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே. அது மாதிரி போடுங்க. நான்கு காரியத்தை சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே. அதன்படி எங்களுக்கு செய்ய, எங்களுக்கு கிருவையும் ஒத்தாசியார்களும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்குமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எல்லா துதி கனமாக்குமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எல்லாவற்றையும் அன்பு ரட்சகர் இயேசு நாமத்தில் தாழ்மையாக்கி கெஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். June 20 இவரோட காலில் வந்து அப்படியே ரெட்டிஷா அங்கங்க அப்படியே டாட் டாட்டா இருந்தது. நான் பார்த்துட்டு இது என்ன, ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி இருக்கா இல்ல என்னன்னு கேட்டேன். அப்ப அவர் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை, அது ஒரு அலர்ஜி மாதிரி இருக்கும் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப ஈவினிங்கே நாங்க இங்க லோக்கல் டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம், ஒரு ஆயில்மெண்ட் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாரு, போட்டு ஒன்னும் சரியாகல. அப்ப பார்த்தா அந்த நைட்டே பயங்கர எரிச்சல் வலி, ஒண்ணுமே செய்ய முடியல, காலே கீழே ஊன முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அப்ப நான் அக்காட்டையும் அண்ணாட்டையும் கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணேன். அவங்களும் அக்காவும் அண்ணாவும் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க, நான் அப்பப்போ கூப்பிட்டு ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்ப சரி ட்ரீட்மெண்ட் இவருக்கு கீழே பாத்துட்டு இருக்கனால கீழேயே கூட்டிட்டு போய் பாத்துரலாம், இங்க லோக்கல் டாக்டர்கிட்ட பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியல, சரி அங்கேயே போயிடலாம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் கூப்பிட்டு போய் 2 நாள்ல கூப்பிட்டு போய் பார்த்தோம். அவங்க பார்த்துட்டு அவரும் அதே தான் பிளட்ல அலர்ஜியா இருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட்டும் ஒரு ஆயில்மெண்ட்டும் கொடுத்து அனுப்பிட்டாரு. வந்த ஒவ்வொரு நாளும் அவரு பட்ட பாடு வேதனையும் சகிக்க முடியாத வேதனைகள் பாடுகள் அவரோட காலில், அந்த டாட்டாட்டா இருந்தது எல்லாமே பெருசு பெருசா அப்படியே பபிள்ஸ் பபிள்ஸா ரொம்ப பெருசாயிருச்சு ரெண்டு கால்லையும். அதுல இருந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்கும், அதை கிளீன் பண்ணிட்டு திரும்ப மருந்து போடுவேன், அது சரியாயிடுச்சு, ஒன்னு உடஞ்சிருச்சு அது சரியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அது திரும்ப பெருசாயிடும். நான் டெய்லி அக்காட்டி அண்ணன்ட்டி நைட்டு கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணுவேன், அவங்களும் வாரத்தோடு ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு இல்ல அவருக்கு அட்மிஷன் பண்ணிதான் பாக்கணும், அவருக்கு பாக்கணும், கொஞ்சம் அவருக்கு சிவியரா தான் இருக்கு, அவருக்கு ஹியூமினிட்டி பவர் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கனால அவர் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்காருன்றத அண்ணாட்ட அன்னைக்கே டாக்டர் சொன்னாரு. அப்ப சரி இங்க பாத்துட்டு அப்புறம் கீழே நாங்க கோயம்புத்தூருக்கு எழுதி தர, நீங்க கோயம்புத்தூர் கூட்டு போய், அவர் இங்கே சொல்லிட்டாரு இவர் ஒரே ஒரு டாக்டர் பார்க்க வேண்டியது இல்ல, குரூப்பா ஒரு டாக்டர் ஸ்டடி பண்ணி 4-5 பேர் பார்த்தாதான் அவருக்கு என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இங்க இல்ல, அதனால நாங்க கீழே உனக்கு எழுதி தரேன்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் அண்ணா வந்துட்டு வீட்டுல விட்டுட்டு அடுத்த நாள் 11 மணிக்கு போய் அட்மிஷன் ஆனாரு. அங்க டாக்டர் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாரு, பண்ணிட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் உடைச்சு கிளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டாங்க. 2 நாள் கழிச்சு திரும்ப இன்னொரு ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க, அங்கேயே ஒரு கான்சியஸ் இல்ல, யாரு வராங்க போறாங்கன்றது கூட அவருக்கு தெரியாது. நான் கேப்பேன் ஏன் இப்படி தூங்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு நர்ஸ்ட கேப்பேன், டாக்டர்ட கேப்பேன் ஏன் இவர் இவ்வளோ தூங்கிட்டே இருக்காரு அப்படின்னு. அப்ப நானே கேப்பேன் இன்ஜெக்ஷன் நீங்க இவ்வளோ டோஸ் போடுறதுனால அப்படி இருக்காரான்னு சொல்லிட்டு, இல்ல அதனாலதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்ப 5ஆம் தேதி டாக்டர் கீழே உடனே நீங்க கூட்டு போங்கன்னு சொன்னாரு. நான் கோயம்புத்தூர் KMCH கூட்டு போனேன், அங்க கூட்டு போன உடனே ஜென்ரல் வார்டில் அவங்க அனுமதி இது பண்ணவே இல்லை, அட்மிஷன் போடவே இல்லை, நீங்க உடனே நீங்க அவரை எமர்ஜென்சி கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. எமர்ஜென்சி கூட்டு போய் அங்க அட்மிட் பண்ண உடனே அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாங்க. அங்க வெளியவே உட்காந்துட்டு இருந்தோம், நான் அப்பா அக்காக்கு அணுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ டாக்டர்ஸ்ங்க அதை நான் சொல்லிட்டே இருப்பேன். இங்க குழுவா இணைஞ்ச அக்கா அண்ணன் எல்லாரும் போராடி ஜெபிச்சுட்டே இருந்தாங்க, என்ன ரொம்ப தைரியப்படுத்தினாங்க. ஏன்னா என்னோட சிச்சுவேஷன் என்னன்னா நான் யோசிச்சேன்னா எனக்கு ரொம்ப முடியாம ஆயிடும், கான்சியஸ் இல்லைன்னா எனக்கு 3 hours 4 hours எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல அவர் அப்படி பார்க்கும் போது நான் எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி எனக்கு ஒரு பயம். அப்ப அக்காவானவே என்ன தைரியப்படுத்திட்டே இருந்தாங்க, பயப்படாத ஏசுப்பா உங்க கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அங்கிருந்து ICU இருந்து எமர்ஜென்சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு டாக்டர் சொன்னாரு ரூமுக்கு நான் ஷிஃப்ட் பண்றேமா, நீ அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப 5ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு நான் அவர் தூங்கின உடனே நான் வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் காலையில 9 மணிக்கு வந்து பார்க்கும் போது அவருக்கு சுயநினைவே இல்லை, என்ன பேசுறோன்றது கூட அவருக்கு, நான் கூப்பிடுறது கூட அவரு கேட்கல. கடைசியா கண் முழிச்சு பார்த்து என்கிட்ட என் குழந்தைங்களை நீ கூப்பிட்டு வந்து என்கிட்ட காமி, நான் பாக்கணும் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டுவா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன் நீங்க இப்ப குழந்தைங்களெல்லாம் கூப்பிடுறீங்க, அவங்கள நல்லா இருக்காங்க, நான் மத்தியானமா கூட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன். பார்த்தா மடமடன் ஆக்சிஜன் லெவல் லோ ஆயிடுச்சு, பல்ஸ் கம்மி ஆயிடுச்சு, சாப்பிடும் போது அந்த மாஸ்க் எடுத்து சாப்பிடறதுக்குள்ளேயே ஆக்சிஜன் லெவல் 40-50 வந்துருச்சு. அப்ப டாக்டர்ஸ் உடனே அங்கிருந்து இல்ல

0: உடனே ஐசியு கொண்டு போறேன்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. கதர் நான் அண்ணாட்டி அக்காட்டையும் சொல்லி இந்த மாதிரி ஐசியுக்கு இப்பவே கூட்டு போக சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்கன்னு சொல்லி அக்காட்டையும் அண்ணாட்டி சொல்லி அழுத அவங்க போராடி ஜெயிச்சுட்டே இருந்தாங்க. ஐசியுல போன உடனே டாக்டர்ஸ்ங்க அப்ப என்ன உள்ள விடவே இல்லை. ஒரு மணிக்கு போய் பார்க்கும் போது டாக்டர்ஸ்ங்க சொன்னது, அவரு நான் கேட்டேன் டாக்டர் அவர் என்ன சிச்சுவேஷன்ல இருக்காரு எனக்கு சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காருன்னு. கிரிட்டிக்கல் இல்லாமே இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க, அவரு ரொம்ப சீரியஸா தான் இருக்காரு, இப்ப எதுவும் எங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நான் வெளியே வந்துட்டு அக்காட்டி அண்ணாட்டி சொன்னேன். அப்ப அண்ணா சரி நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அக்காங்க இங்க ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அண்ணா உடனே கிளம்பி வந்தாரு. 7 மணிக்கு வந்தோடனே செகண்ட் விசிட்டர்ஸ் ஹாஸ்டல்ல போய் பார்க்கும் போது டாக்டர்ஸ் வந்துட்டு சொன்னாங்க அவருக்கு பிரீத்திங் இஷ்யூ ரொம்ப இருக்கு, அவர் பிரீத் பண்றதே இல்ல, அதனால மெஷின்ஸ் ஃபுல்லா வச்சுதான் அவருக்கு பிரீத்திங் எல்லாமே போயிட்டு இருந்தது. அவர் சுத்தில ஒரு 4-5 மெஷின் வயஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்ப டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க இல்ல அவருக்கு இப்ப கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அவருக்கு எதுவுமே இதாகல, அவருக்கு ஜீவன் அவருக்கு உயிர் வேணும்னா அவருக்கு டயாலிசிஸ் பண்ணணும், டயாலிசிஸ் பண்றதுக்கு அவருக்கு பிரீத்திங் இது நார்மலா இல்ல, அதனால செயற்கை சுவாசம் கொடுத்ததா அவருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் டாக்டர் அவர் எனக்கு கிடைச்சா போதும், நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்றீங்களோ அதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். அப்ப 12 மணி ஆச்சு, அண்ணாங்களும் வந்துட்டாங்க, நாங்க எல்லாரும் ஐசியு முன்னாடி உட்காந்து ஜெபிச்சுட்டு இருந்தோம், அக்காங்களும் இங்க உட்காந்து குழுவா எல்லாரும் ஹால் நைட் ப்ரேயர் மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த ஜெபத்தை எல்லாம் ஏசப்பா கேட்டாரு. அப்ப அதே போல அங்க ஐசியூல 11:30 வந்து எனக்கு டயாலிசிஸ்க்கு சைன் வாங்கிட்டு போனாங்க. 2 மணி நேரத்துல சொல்லிடுவோம் சொன்னாங்க. 2 மணி நேரம் ஆச்சு, 2 மணின்றது 4 மணி நேரம் ஆச்சு. என்னை கூப்பிடவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. நான் அண்ணன்ட்ட சொல்லிட்டே இருக்கேன், அண்ணா கூப்பிட மாட்டேன்றாங்க, என்னன்னு எனக்கு தெரியல, பயமா இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரேயர் பண்ணலாம் எதுவும் இருக்காது, ஏதாவது இருந்தா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அண்ணாங்க உட்காந்து ஜெபிக்கும் போது அண்ணா பார்க்கும் போது ஒரு திடீர்னு பார்த்தா அண்ணா ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாரு, அவரோட முகம் மாறுபடும், அப்ப எனக்கும் பயமா இருக்கும், ஏதாவது ஏசுபா சொல்றாரு அவரு குறிச்சுன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டே இருப்பேன். அப்ப அண்ணா என்ன தைரியப்படுத்திட்டே இருந்தாரு. அப்ப அடுத்த நாள் காலையில நான் போய் பார்க்கும் போது எல்லாமே முடிச்சு 4 நாள் அவர் கான்சியஸே இல்லை. வெள்ளிக்கிழமை தான் அவருக்கு அந்த கான்சியஸ் சுய நினைவே வந்தது. எல்லாரும் அதுவரை போராடி ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கான்சியஸ் வந்த உடனே அவர் என்ன பார்த்து அழுகும் போது, ஏசுபா உங்களுக்கு ஜீவன் கொடுத்துட்டாரு, நீங்க அழுகாதீங்க, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறமா இவர் நிறைய காரியங்கள் ஏசுபா அவருக்கு உணர்த்தினாரு, அது அவரே இப்ப சொல்லுவாரு.
1: ஐசியூல எமர்ஜென்சில கொண்டு போய் வச்சதுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா நான் அங்கிருந்து என்ன நடந்ததுன்னு எனக்கு 4 நாள் எனக்கு சுய நினைவே இல்லை. என்னை கூப்பிட்டுருக்காங்க, எழுப்பியிருக்காங்க, பிரியா வந்து பார்த்துருக்காங்க, அண்ணன் வந்து பார்த்துருக்காங்க, யார் வந்து பார்த்தது எனக்கு தெரியவே தெரியாது. வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக அப்படியே சுயநினைவு வந்தது. அப்போ ஒரு சத்தம், மணிகண்டன் ஏந்திரிங்க, மூச்சுடுங்க, மூச்சுடுங்கன்ற சத்தம் மாத்திரம் கேட்டது. என்னால் கண்ணு திறக்க முடியல, எனக்கு யாரை கூப்பிடுறாங்கன்னு தெரியல. நான் ஏந்திரிக்க முயற்சி பண்ணுறேன், என்னால் ஏந்திரிக்கவும் முடியல. அப்போ திடீரென்று எனக்கு டயாலிசிஸ் போயிட்டு இருந்ததா என்னன்னு தெரியல. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு பண்ணாங்கன்றது எனக்கு ஞாபகமே இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. அப்போ திடீர்னு பார்த்தா என்னோட டயாலிசிஸ் போயிட்டு இருந்த அந்த டைம்ல நினைக்கிறேன் என்னோட ரத்தம் மணமண மணமணமணன்னு என் தொண்டை வரைக்கும் வர்றத நான் உணர்ந்தேன். அப்ப பார்த்தா திடீர்னு கரண்ட் போன மாதிரி இருந்தது. அங்கிருந்து நிக்கிற சிஸ்டர் அப்படியே கத்துறாங்க, டாக்டர் வாங்க, இந்த அந்த பேஷண்ட்டுக்கு இதாகுது, அவர் இதாகிறாருன்னு. அதுக்குள்ளார அங்க பார்த்தா பயங்கரமான சத்தம், ஒரு யாரோ ஒருத்தர் அழற சத்தம் கேக்குது, அவங்க அழுகிற சத்தம் கேக்குது, டாக்டர்ஸ் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கிடையில என்ன வந்து பாப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு, ஏசப்பா நான் எனக்கு இதோட இந்த பிளட் வெளியில வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் நான் முடிஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் கரெக்டா என்னோட தொண்டைட்டு அந்த பிளட் வந்து சேருற நேரத்தில் பாத்தீங்கன்னா கரெக்டா கரண்ட் வருது. டாக்டர்ஸ் வந்து அதை ஆஃப் பண்றாங்க. கர்த்தர் ஃபர்ஸ்டா என்ன அந்த மாதிரி இதுல இருந்து உயிரோட என்னை காத்தார். அந்த மாதிரி 2-3 விஷயத்துல நான் ஐசியூல இருக்கும் போதே என்னை காத்தார். அதற்கப்புறம் ஐசியூல இருக்கும் போதே சிறு சிறு பிரச்சனைகள், டாக்டர்ஸ் நான் முழிச்சோன்னே ஏதோ பேசினதா பேசி என்னை வந்து பார்ப்பாங்க பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஒரு 9 மணி வாக்குல கொஞ்சம் எனக்கு அப்படியே நினைவு தெரியல நேரத்துல என்னை கூப்பிட்டு, நீ இந்த ரூம்ல இருக்க வேண்டாம், உங்களை தனி ரூமுக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பக்கம் நான் என்னோட அவ்வளவு நினைவுல இல்ல, தூக்கத்துல இருந்தா நம்ம கனவு பாக்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் இருளா இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா வெளிச்சமா இருக்கும். அப்ப நான் என் மனதுக்குள்ளாரே வேண்டுவேன், ஏசப்பா நான் இறந்து போயிட்டேன்னா நான் ஒரு சமயம் பரலோகத்துக்கு போறேன், இல்ல என்னுடைய பாவங்கள்னால நான் நரகத்துக்கு போறேன், அதனால தான் இருளை பாக்குறேனா நான் அப்படின்னு சொல்லி என் மனதுக்குள்ளாரே யோசிப்பேன். அந்த நேரத்திலேயே ஏசப்பா என்னப்பா நான் சிறு வயதுலேருந்து செய்த பாவங்களை எல்லாம் மன்னிங்க, நான் இனி திரும்பி வருவேனா, என் குழந்தைங்களை பார்ப்பனா, என் குடும்பத்தோட இருப்பனா அப்படின்ற ஒரு யோசனையும் பிரயருமா தான் இருந்தேன் மனதுக்குள்ளாரியே. அப்ப பாத்தீங்கன்னா என்னோட ரூம்ல திடீர்னு வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தோன்றும், அந்த இடத்துல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும், இந்த சைடு பார்த்தா யாரோ ஒருத்தர் வெளிச்சத்துல நிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா ஜப சத்தம் எனக்கு கேட்கும், யாரோ எனக்காக ஜபம் பண்ற மாதிரி சத்தமா ஜபம் பண்ற மாதிரி கேட்கும். ஆனாலும் என்னால பெருசா அதை உணர முடியல, என்ன நான் எங்க இருக்கிறேன் அப்படின்றது நான் இனியும் சொல்ல நினைவுக்கு திரும்பி வரவே இல்லை. நான் பார்த்த அதே விஷயத்த அண்ணன் வெளியில பாத்துருக்கிறாங்க, அது பின்னாடி தான் சொன்னாங்க. ஒரு பக்கம் பிசாசு போராடிட்டு இருக்கான், ஒரு பக்கம் ஏசப்பா என்னை மீட்கறக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்து சொன்னாங்க. அன்றைக்கு இரவு வெள்ளிக்கிழமை விடிய காத்தால சனிக்கிழமை காலையில 3:30 இருக்கும், வந்து டாக்டர் எழுப்புறாங்க, மணிகண்டன் பேரு சொல்லுங்க அப்படின்றாங்க. நான் பேரு சொன்னேன், நாக்க காட்டுங்க, நாங்க நாக்க காட்டினேன். அப்பதான் கொஞ்சமா சுயநினைவு எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த காலையில செய்ய வேண்டிய அந்த இதெல்லாம் சிஸ்டர்ஸ் செஞ்சு என்ன கொஞ்சமா உட்கார வச்சு கொஞ்சமா தண்ணி கொடுத்தாங்க. எனக்கு தண்ணி குடிக்க கூடாது இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க நான் ஐசியூல கேட்ட வார்த்தை எல்லாம் பாத்தீங்கன்னா, அண்ணா ஏந்திரிங்க, மூச்சுடுங்க, தூங்காதீங்க, இதையே தான் சொல்லுவாங்க. எனக்கு தூங்குற வியாதி முதலே இருந்தது, ஆனா அது ஒரு வியாதின்னு தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஸ்லீப்பிங் அனிமியான்ற ஒரு வியாதியிலாம் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்றது சொன்னாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தூக்கத்தின இதுல கஷ்டப்பட்டு இருக்கும் போது என்னால மூச்சுடவும் முடியல. அதுக்கிடையில இங்க வெளியில அக்காங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. கர்த்தர் அந்த நாள்ல காலையில 9:30 10:30 இருக்கும், எனக்கு முன்பாக ஒரு வாட்ச் மாட்டப்பட்டிருந்தது, என் தலைக்கு மேல ஒரு லைட் இருந்தது. நான் அந்த வாட்சியை தான் எப்பவுமே பார்த்துட்டு இருப்பேன், இல்லைன்னா அண்ணாந்து பார்த்து அந்த லைட்டை பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு அப்படியே என்னால் முடிஞ்ச ஜபத்தை அப்படியே பண்ணிட்டு இருப்பேன். காலையில 9:30 இருக்கும், எனக்கு அதுக்கு முன்னாடி 4 டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க, என்னோட ரூம்ல கொண்டு வந்து வச்சு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது ஒரு 20% டயாலிசிஸ் போயிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த ரூம்ல இருக்கிற நர்சஸ் என்ன அடுத்ததா டயாலிசிஸ் பண்ணணுமா இல்ல வேற எதுக்காவது கூட்டு போகணுமான்னு சொல்றதுக்கு கூட்டு போறக்காக 2 வந்து நின்று இருக்காங்க. எனக்கு பிளட் எடுக்கிறதுக்காக, ஏபிஜி செக் பண்றதுக்காக வந்து நிக்கிற இனியும் 2 எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. நின்றுட்டு இருக்கும் போது நான் அந்த வாட்சியே பாத்துட்டு இருந்தேன். பாத்துட்டு இருந்துட்டு ஏசப்பா எனக்கு என்ன நடக்க போகுது, நான் உயிரோடு இங்கிருந்து வெளியில போவனா, இல்ல நான் இப்படியே இங்கேயே ஏதாவது ஆயிருவேனா, இதை மட்டும்தான் நான் எப்பவுமே கேட்டுட்டே இருப்பேன். எனக்கு என்ன செய்யறதுனே என்னால சொல்லவே முடியல, ஏன்னா அவ்வளோ என்னை சுற்றிலும் வயரும் மெஷின்ஸும் இது மட்டும்தான் இருந்தது, அதில் தான் நான் சுவாசிச்சுட்டு இருந்தேன். இப்படி நான் இருக்கிற நேரத்தில் 9:30 to 10:30 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த வாட்சிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த செமரில் மிகப்பெரிய ஒரு ஒளி, அதாவது ஒரு 100,000 வாட்ஸ் லைட்டு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வெளி ஒளி பயங்கரமாக அந்த சுவரில் வந்தது. சுவர்ல வந்ததை பார்த்தோன்னா வலது பக்கத்துல ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் அப்படியே இங்கிலீஷ்ல நான் பார்த்தேன். அந்த ஃபாண்ட்டை நான் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்தது இல்லை, அப்படி ஒரு ஃபாண்ட். இடது பக்கம் அந்த வெளிச்சத்தோட இடது பக்கத்திலிருந்து ஒரு சத்தம், ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்ன்ற சத்தத்தை நான் கேட்டேன். அல்லேலூயா, கர்த்தர் மகிமையா இறங்கினார். எல்லாருடைய ஜெபத்தையும் குறிப்பா அக்கா எனக்காக, அண்ணா நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணீங்க, அக்கா கேட்டாங்க ஏசப்பா மணியை எங்களுக்கு பிச்சையாய் தாக சொல்லி. அந்த நேரத்துல கர்த்தர் ஆவியானவர் பேசினார், நான் அதை கேட்டேன், அந்த சத்தத்தை கேட்டேன். இதுவரைக்கும் இத்தனை வருஷம் 30 ஆண்டவரை தெரிஞ்சு கொண்ட ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டதில்லை, நான் பார்த்ததில்லை. அன்னைக்கு நான் கேட்டேன், அந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு 100,000 to 1,000 பேர் ஒன்னா சேர்ந்து சத்தமா ஜெபிக்கிற மாதிரி, அந்நிய பாஷையில ஜெபிக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டது. அக்கா ஜெபிக்கிற சத்தம் எனக்கு கேட்டது, அண்ணா ஜெபிக்கிற சத்தம் எனக்கு கேட்டது. அன்றைக்கு சாயந்தரம் பாத்தீங்கன்னா நான் திடீர்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன், அந்த இதுல ஜான்மாமா ஜெபிக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டது. நான் நல்லா தெளிவானதுக்கு அப்புறம் பிரியாட்ட கேட்டேன், ஜான் மாமா வந்திருந்தாங்களா, அக்கா அண்ணா எல்லாம் வெளியில உட்காந்து எனக்காக சத்தமா ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்களா? இல்ல இல்ல, அன்னைக்கு யாரும் இல்ல, ஏன்னா பாஸ்டிங் பிரேயருக்காக அண்ணா முன்னாடியே போயிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன்னு சொன்னாங்க, அக்காவும் அங்கதான் இருக்கிறாங்க, ஜான் மாமா வரல அப்படின்னாங்க. இந்த சத்தத்தெல்லாம் எனக்காக ஜெபிக்கிற உங்களுடைய சத்தத்தெல்லாம் கர்த்தர் கேட்க செய்தார், கர்த்தர் கேட்க செய்து எனக்கு விடுதலையை தந்தார். விடுதலை தந்தது மாத்திரம் இல்ல, என்னை ரட்சித்தார், என்னை மீட்டு எடுத்துக்கொண்டார். இவ்வளவு நாள் கர்த்தரை தெரிந்து கொண்டேன் அவ்வளவுதான், ஆனா என்னை ரட்சித்தார், என்னை தூக்கி எடுத்தார், கர்த்தருக்காக என்னை சாட்சியாக இந்த நேரத்தில் நிறுத்தினார். கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்ததுக்காய் கொடான கொடி நன்றி. அதுக்கப்புறமும் என்னுடைய கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ் அதிகமா இருந்ததுன்னு சொல்லித்தான் இத்தனையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் போய் பார்த்தோம், கார்பன் டை ஆக்சைடு நார்மல் ஆக்கி கொடுத்தார், சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் நார்மல் ஆக்கி கொடுத்தார். என்னுடைய காலில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறி போனது, இன்றைக்கு என்னுடைய கால் பழைய மாதிரி ஆயிருச்சு. கர்த்தர் தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்தார். எனக்காக போராடி கர்த்தரிடத்திலிருந்து பிச்சையா என்னுடைய ஜீவனை வாங்கி கொடுத்த அக்கா, அப்போ எனக்காக ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்து எல்லா காரியங்களையும் எனக்கு கூட நின்று செய்த அண்ணா, ஜெபித்தவங்க எல்லாருக்கும் நான் நன்றி. இயேசுப்பாக்கு கோடான கோடி நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தவான் திரியேக தேவன் எனக்கு இந்த காரியத்தை செய்து சாட்சியாக நிறுத்தின தேவனை கோடான கோடி நன்றி செலுத்தி துதிக்கிறேன். கர்த்தர் இதை செய்ததுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி.

0: அப்போஸ்தலன் நடவடிக்கையின் புத்தகம் 2:17.
1: கடைசி நாட்களில்
0: நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்.
0: அப்பொழுது
1: உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்.
0: பார்த்தீங்களா, கர்த்தர் சொன்னார் கடைசி நாள் மாம்சம் யார் மேலேயும், இதுதான் கடைசி நாள். இந்த நாள் நம்ம அசதியாக இருந்துட்டோம்னா இன்னொரு நாள் பரிசுத்தான அபிஷேகத்தை கிடைக்கும், நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ சொல்கிறாங்க, உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்தி மேலேயும் என் அபிஷேகத்தை ஊற்று அவங்க என்ன செய்வாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. வாலியல் மலை அபிஷேகத்தை ஊற்று அவங்க என்ன செய்வாங்க, தரிசனம் பார்ப்பாங்க. அப்புறம் மூப்பது மலை அபிஷேகம் ஊற்று அவங்க என்ன செய்வாங்க, சொப்பனை பார்ப்பாங்க. தூங்கும்போது தேவன் சொப்பனை தொழிலே பேசுவார். அது மாத்திரல, என் ஊழிக்காரி மேலே ஊழிக்காரங்களை ஆவி ஊற்றி அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நாட்கிழமை யார் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு உங்கள் மேலாம் உங்களை அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொல்லி. இது எல்லாருக்குமே இதில் பங்கு இருக்குது, சிறு பிள்ளைகளுக்கு இருக்குது, வாலிபர்களுக்கு இருக்குது, மூப்பர்களுக்கு இருக்குது, ஊழியருக்கு இருக்குது. ஆனால் நம்ம இந்த நாளில் வந்து யாருமே இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. பரிசுத்தன் அபிஷேகத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா சொல்லி லூக்காலின் சுவிசேஷம் 11:13 சொல்லியிருக்காரு. பரிசுத்தவனை கொடுப்ப அதிக நிச்சயம், அப்போ தருவாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. கேட்கறதும் கேட்காம இருக்க உங்கள் கையில் தான் இருக்குது. கேட்டீங்கன்னா பரிசுத்தவன் உங்களுக்குள்ளே இருப்பார். அவர் எல்லா விதமான ஆலோசனைகளை எல்லாம் சொல்லித்தருவார். எல்லா காரியத்தையும் நமக்கு சொல்லித்தருவார். பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். பழைய ஏற்பாட்டிலையும் இதை தான் சொல்லியிருக்கிறாரு. யோவேல் புஸ்தகம் 2:28.
1: அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும்
0: என் ஆவியை ஊற்றுவேன்.
1: அப்பொழுது
0: உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும்
1: தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள்.
0: உங்கள் மூப்பர்
1: சொப்பனங்களையும்
0: உங்கள் வாலிபர்
1: தரிசனங்களையும் காண்பார்கள்.
0: ஆமாறுமார்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. சரி, பரிசுத்தாவினர் வந்தால் நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறாருங்கிறத தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். போனோட்டை புதிதாக்குவார்னு பார்த்தோம், பலன் கொடுப்பாருன்னு பார்த்தோம், கர்த்தர் சொன்ன காரியத்தை திரும்ப நினை போயிட்டுவாருன்னு பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் என்ன பார்க்க போகிறோங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறோம் கலாத்தியர் புஸ்தகம் 3:5.
1: அன்றியும்
0: உங்களுக்கு
1: ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே
0: அற்புதங்களை நடப்பிக்கிறவர். பரிசுத்தவர் உங்களுக்கு வந்துட்டார்னா என்ன செய்வாரு, ஆவி அழித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிறவர். அற்புதங்கள் என்ன அற்புதங்கள், வியாதி இருந்தாலும் சுகமாக்குவார், வியாதி மாத்திரல நம் வாழ்க்கையே மாத்துவார். அல்லேலூயா. நம்ம ஒரு காலம் பாவத்தில் வாழ்ந்தோம், சாபத்தில் வாழ்ந்தோம், கண்ணீரில் வாழ்ந்தோம், மனமும் மாம்சமும் விரும்பினபடியெல்லாம் வாழ்ந்தோம். பரிசுத்தவர் நமக்குள்ள வந்துட்டார்னா அவர் என்ன செய்ய, ஆவி அழித்து நமக்குள்ள என்ன செய்வாராம், அற்புதங்களை நடப்பிப்பிக்கிறவர். அற்புதங்களை நடப்பிப்பார், நம்ம வாழ்க்கை மாறும், பழைய சுபாவை நம்மளை விட்டு நீங்கி போவோம், புதிய இதயத்தை நமக்கு தருவார். அற்புதங்களை நடப்பிக்கிறவர், வியாதி மாத்திரம் சுகமாக்குறவர் அல்ல, நோய் மட்டும் சுகமாக்குறவர் அல்ல, வாழ்க்கை மாறும். உங்களுக்குள்ளே என் ஆவியை அழித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர், உங்களுக்கு வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நம்ம நினைப்போம், நம்ம எப்போ நம்மளால மாற முடியாது, நம்ம எப்படி மாறுவோம்னு நினைப்போம். பரிசுத்தவர் வந்துட்டா நம்ம வாழ்க்கையை புதிதாக மாற்ற முடியும், அற்புதங்களை செய்வார். நம்ம வாழ்க்கை அப்படியே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பழைய சுபாவமே நம்மளை விட்ட மாற்ற அவரால் முடியும். அது மாத்திரல, ரோமர்கள் நிறுவோம் 8:11.
1: அன்றியும்
0: இயேசுவை
1: மரித்தோரிலிருந்து
0: எழுப்பினருடைய ஆவி
1: உங்களில் வாசமாயிருந்தால்,
0: அதான் மரித்தோரிலிருந்து இயேசுக்கு எழுப்பின ஆவி உங்களிலே வாசமா இருக்கிறாரா, அதை நம்ம தான் யோசிக்கணும். உங்களிலே வாசமா இருந்தால், அதை பரிசுத்த பவுல் எழுதும்போது சொல்லிட்டாரு, உங்களிலே வாசமா இருந்தால்
1: கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே
0: சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் சரி, என்ன நோய் இருந்தாலும் சரி, சாபுக்கேதனுங்க சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அவரால் உயிர்ப்பிக்க அவரால் முடியும். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, நம்ம அருமையான சாட்சி கேட்டோம் இல்லையா, உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. அவர் நிச்சயம் சாவுக்கேதுவான் சரீரமா கத்தரால் உயிர்ப்பிக்க முடியும். அவர் முழுமையா நீங்க நம்புங்க, விசுவாசிங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லியிருக்கிறார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுடைய சரீரத்தில் என்ன வியாதியா இருந்தாலும் சரி, என்ன பலவீனா இருந்தாலும் சரி, சாவுக்கான சரீரத்தை உங்களுக்கு உயிர்ப்பிப்பார். கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் கூப்பிடுங்க, பரிசு தேவனேரே எனக்குள்ள வாங்க, பரிசு தேவனேரே எனக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுங்க. நம்ம இங்க போகணுமா, அங்க போனாதான் கிடைக்குமா, அப்படி இல்ல. நீங்க வீட்டுல உட்காந்தே ஜெபம் பண்ணுங்க, பரிசு தேவனே உங்களுக்கு கொடுப்பார். பரிசு தேவனேர் கேளுங்க, சபைக்கு வந்தாலும் கொடுப்பாரு, வீட்டுல இருந்து பன்னீரோடு கேட்டாலும் கொடுப்பாரு. எனக்குலாம் பரிசு தேவனே விஷயம் கிடைக்கும் போது, ஒருத்தருக்கு பலவீனமா இருந்தாங்க, அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் பரிசு தேவனே விஷயத்தை கொடுத்தார். பரிசுத்தவனர் அபிஷேகத்தை வந்துட்டாருன்னா, நம்ம சாவுக்கேதுவான சரீரம் வந்தாலும் நம்மளை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் 3:17
1: கர்த்தரே ஆவியானவர்.
0: கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் யாரு நினைக்காதீங்க, கர்த்தரே ஆவியானவர்.
1: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ,
0: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
1: அங்கே விடுதலையும் உண்டு.
0: அங்க விடுதலையும் உண்டு. யாருக்குள்ள இருக்காரோ அவங்க விடுதல் உண்டு. சாபமா விடுதலை தருவார், பாவமா விடுதல் தருவார், வியாதியா விடுதல் தருவார். நமக்கு என்ன நம்ம உள்ளத்துல இருந்தாலும் அது விடுதலையாக்குவார். ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும், பரிசுத்தவனுக்கு விடுதலை வேணும், என்னை மாற்றுன்னு சொல்லி கேட்டா நமக்கு விடுதல் தருவார். பாவம் எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் விடுதல் தர முடியும். நம்ம பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரல, நம் பாவத்தை என்ன செய்றாரா, எவ்வளவு தூரம் நம்ம பாவம் செய்தாலும் நம்மளை விட்டு அந்த பாவத்தை நீக்கி போடுவார். நம் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திர மன்னிச்சு என்ன செஞ்சான், சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுறாரு. மீகான் புஸ்தகம் 7:19
1: அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார்,
0: திரும்ப நம்மேல் இறங்குவார்,
1: நம்முடைய அக்கிரமங்களை,
0: நம்முடைய அக்கிரமங்களை
1: அடக்கி
0: அடக்கி,
1: நம்முடைய பாவங்களை எல்லாம்,
0: நம்முடைய பாவங்களை எல்லாம்
1: சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார்.
0: எங்க போட்டுருவாரா, சமுத்திரத்தின் ஆழங்கள். அது எத்தனை மைல் இருக்கோ எத்தனை இல்ல யாருக்கும் தெரியாது. சமுத்திரத்தின் ஆளுங்களை போட்டுவார், உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருவாரு, உங்களை பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பாரு. எங்க எப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன உண்டு, விடுதலை உண்டு. உங்க பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கண்ணீர்லிருந்து வேதனையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் தொல்லையிலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் மாத்து இருந்த வல்லவர். அது ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன செய்ய விடுதலையும் உண்டு. உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அது மாத்திரல்ல, ரோமர்கள் 8:26
1: அந்தபடியே
0: ஆவியானவரும்
1: நமது பலவீனங்களில்,
0: நமது பலவீனங்களிலே
1: நமக்கு உதவி செய்கிறார்,
0: நமக்கு உதவி செய்கிறார். நம்ம பலவீனம் இருப்போம், என்ன செபிக்கனே தெரியல. சகன் சொன்னாரா இல்லையா, எப்படியோ எத்தனையோ பேர் செபிக்கிற மாதிரி பாருங்க. நமது பலவீனங்களில நமக்கு என்ன செய்வாரு, நமக்கு உதவி செய்வார். எப்படி உதவி செய்யற பாருங்க, அதுக்கு பேர் வாசிக்கலாம்.
1: அந்தபடியே
0: ஆவியானவரும்
1: நமது பலவீனங்களில்,
0: நமது பலவீனங்களில்
1: நமக்கு உதவி செய்கிறார்,
0: நமக்கு உதவி செய்கிறார்.
1: நாம் ஏற்றபடி,
0: நாம் ஏற்றபடி
1: வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று,
0: வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று
1: அறியாமல் இருக்கிறபடியா,
0: அறியாமல் இருக்கிறபடியால்
1: ஆவியானவர் தாமே,
0: ஆவியானவர் தாமே
1: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு,
0: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு
1: நமக்காக வேண்டுதல் செய்கிறார்,
0: நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. சில நல்ல பாத்தீங்கன்னா நமக்கு மனசுல அதிகமான போராட்டம் கவலைகளும் வந்துருச்சுன்னா எதுக்கு செபிக்கனே நமக்கு தெரியாது. என்ன செபிக்கணும், எது எதைத்தான் செபிக்கிறது, இத்தனை பிரச்சனை இருக்கு, எதுதான் செபிக்கிறது, எதைதான் விடுறது, அப்படின்னு நமக்குள்ள போராட்டமா இருக்கும். அப்ப பரிசுத்த நமக்குள்ள வந்துட்டான்னா வாக்கு கடங்க பெருமிச்சோடு நம்ம அன்னிப்பாசையோடு நம்ம நிறைஞ்ச அன்னிப்பாசல் நிறைய செபிக்கும் போது, நம்ம எவ்வளவு நேரம் பரிசுத்தவன் நம்மளை செபிக்கிறாரோ அந்த செபிக்கும் போது நம்ம பாவங்களிலிருந்து விடுதலை தருவா, நம்ம பாரத்திலிருந்து விடுதலை தருவா, நம்ம எதுக்கெல்லாம் கண்ணீரோடு இருந்தோமோ அத்தனை காரியத்துக்கு அவரே நம்மளை மறைச்சி செவிச்சிருவாரு. அதுக்கு தான் பரிசுத்தவியானவர். பரிசுத்தவன் ஏதோ கைத்தட்டி போறதுக்கு மாத்திரம் இல்ல, கைத்தட்டுக்கு மாத்திரம் இல்ல, பரிசுத்தவன் நமக்குள்ள வந்துட்டான்னு என்ன செய்வாரு, நமக்காக பெருமிச்சோடு வேண்டுதல் செய்வார். நம்ம பலவீனத்தில் அவர் நமக்கு உதவிச்சவர். எதுக்கு செவிக்கணும், என்ன செவிக்கணும், நம்மளை மறைச்சி பரிசுத்தவனை செய்வார். அதுதான் பரிசுத்தவியானவர். பரிசுத்தவன் நமக்குல வந்துட்டானா, பரிசுத்தவை நமக்குள்ள, பரிசுத்தவை நம்ம கழித்து அற்புதங்களை செய்வார். சாவுக்கேதான சரீரத்தை கூட உயிர்ப்பிப்பார். அது மாத்திரல்ல, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன உண்டு, விடுதலை உண்டு. அது மாத்திரல்ல, நமக்காக பெருமிச்சோடு கண்ணீரோடு செவிப்பார். அதுக்கு தான் பரிசுத்தவியானவர். இரண்டாவதாக பரிசுத்தவனர் எதுக்கு, வாசிக்க கேட்போம். ரோமர்கள் நிறுவம் 15:15.
1: அப்படி இருந்தும்
0: சகோதரரே,
1: புறஜாதியாகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு,
0: பரிசுத்த ஆவியினர் வந்து நினைச்சுக்கிறேன் நம்மள பரிசுத்தமாக்கிடுவாரு. பரிசுத்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தார்னா அவர் நம்மளை பரிசுத்தமாக்கொண்டே இருப்பார். நம்ம செய்த பாவத்தெல்லாம் காமிச்சுட்டே இருப்பாரு. மகனே, இது அறிக்கைடு, இது அறிக்கைட்டு, இது அறிக்கைட்டு அப்படி சொல்லி காட்டிட்டே இருப்பாரு. அதான் பரிசுத்தாவினர் வந்து பாவத்தை குறிச்சோ, நீதி குறிச்சோ, நியாயத்தீர்ப்பு குறிச்சோ உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதுக்குத்தான் பரிசுத்தாவினர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தாவினர் பெற்றுக் கொண்டோமானால் நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார், பரிசுத்தமாக்குவார். அதுக்குத்தான் பரிசுத்தாவினர். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2:13.
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும்,
0: பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருந்தார்னா நம்மளை பரிசுத்தமாக்கிடுவார். அதுதான் பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுன்னா நம்ம கேட்க மாட்டோம்ன்றோம். எப்படிதான் சொன்னாலும் நான் பரிசுத்தவன் பெற்றுக்கொள்ளுங்கன்னா அமைதி அப்படியே உட்கார்ந்துடுறோம். நம்ம இதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு இருக்கோம். பரிசுத்தவன் கிடைக்கக்கூடாது. நாட்கள் ஒரு நாள் வரப்போகுது, நம்ம கேட்கலையா நம்ம கிடைக்காது. அப்பதான் நீதிமொழி புத்தகத்துல அப்படிதான் வாசிக்கிறேன். நீதிமொழி புத்தகம் 1:23.
1: என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன்.
0: வார்த்தைகள் பரிசுத்தம் நமக்கு வந்தாலும் நமக்கு என்ன சொல்றாரு, என் ஆவி உங்களுக்கு அருள்வேன், என் வார்த்தை உங்களுக்கு தெரிவிப்பேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம பரிசுத்தம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம கேட்டாலும் கத்து ஒரு நாள் கேட்போம், கத்து நமக்கு சத்தமே கொடுக்க மாட்டார். நீ அன்னைக்கு நான் கூப்பிட்டப்ப நீ சத்தம் கொடுக்கலையே. 30:1
1: என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை,
0: என் ஆலோசனை நினைச்ச மாட்டேன்றோம், விரும்ப மாட்டேன்றோம். பரிசுத்தவன் நிறைங்க பரிசுத்தவனை கூப்பிடுங்கன்னா விரும்ப மாட்டேன்றோம். அதான் காண்ட சொல்றாரு, என் ஆலோசனைய
1: அவர்கள் விரும்பவில்லை,
0: என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை. பரிசுத்தாவியார் கர்த்தருடைய ஆலோசனை இறைச்சல விரும்பவில்லை.
1: என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள்.
0: என் கடிந்து நான் கடிந்து கொண்டெல்லாம் என்ன செய்றீங்க, அசட்டை பண்றீங்க. நான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டோம், நீங்க பரிசுத்தால் நிறையன்னு நான் கேட்க மாட்டேன்ங்கிறீங்க.
1: ஆகையால்
0: அவர்கள்
1: தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள்,
0: அவர்கள் வழியின் பலனை புசிப்பார்கள்,
1: தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள்,
0: தங்கள் யோசனை திருப்தி அடைவார்கள்.
1: பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொள்ளும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அளிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி.
0: பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ளுங்க சொல்றாரு. எனக்கு செவி கொடுக்கிற எவனோ விக்கினமின்றி வாசம் பண்ணி
1: ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான்,
0: பரிசுத்தாவினை கூப்பிடுங்க. என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். நீ கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, கடிந்து கொள்ளுங்க, திரும்புங்க. என் ஆவி அருளி என் வார்த்தை உங்களுக்கு தெரிவிப்பேன்னு சொல்றார். பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கேளுங்க, பரிசுத்தவனை கேட்டீங்கன்னா தான் தருவாரு, கேட்காட்டா தரமாட்டாரு. கேட்கறே ஒன்னும் பெற்றுக்கொள்ளோன்னு தான் சொல்லியிருக்காரு. கேளுங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிறையவா இருக்கு. நீங்க அமைதியா இருந்தாலும் உங்களுக்கு பரிசுத்தவன் அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொல்லல, கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்டு பெற்றுக்கொள்ள, பரிசுத்தவன் வந்தா தான் நம்மளை பரிசுத்தமாக்குவாரு. அதுக்குத்தான் பரிசுத்தவியானவர். 1 Corinthians 6:11.
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள்.
0: ஆயினும்
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும்
0: கழுவப்பட்டீர்கள்,
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
0: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பாத்தீங்களா, பரிசுத்தவன் வந்தா நம்மளை பரிசுத்தமாக்குறாரு, நம்மளை நீதிமானாக்குறாரு. கழுவு பட்டிகள், பரிசுத்தமாக்கு பட்டிகள், நீதிமானா மாத்துறாரு. அதுக்குத்தான் பரிசுத்தவியானவர். அது மாத்திர 1 Peter 1:2.
1: பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே
0: ஆவியானவரும்
1: பரிசுத்தமாக்குதலினாலே
0: பரிசுத்தவன் வந்து பரிசுத்தமாக்குறார். பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். 1 Peter 1:22.
1: ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களாகும்படி.
0: எப்படி செய்யணும், மாயமற்ற உண்மையான சகோதர ஸ்நேகம். அதான் சென்னை இது மாறி இருந்துட்டு நம்ம வந்து வெளியே வந்து மாறி இருக்கூடாது. அதுதான் சொல்றாரு, மாயமற்ற சென்னதுல இருந்து
1: ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து.
0: பரிசுத்தாவினர் வந்தா தான் என்ன நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியும். பரிசுத்தாவினர் வந்தா தான் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியும். இல்லைன்னா சத்தியம் என்னதான் கேட்டாலும் அது நமக்கு பிரயோஜனப்படாது. ஆவியானவர் வந்தார் நம்மளை என்ன செய்ய முடியும், சத்தியத்துக்கும் கீழ்ப்படிய முடியும்.
1: உங்கள் ஆத்துமாக்களை
0: சுத்தமாக்கி
1: கொண்டவர்களா இருக்கிறபடியால்
0: உங்க ஆத்து பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தா சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம். நம்ம ஆத்துமாக்களை என்ன செய்யறோம், சுத்தமாக்கி கொண்டபடியால் பரிசுத்தாவி இருந்தாதான் நம்ம சுத்தமாக்க முடியும். பரிசுத்தாவினை கேளுங்க, பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்தா தான் சத்தியத்துக்கு கீழ்ப்படியும், நம்ம ஆத்மாவையும் பரிசுத்தமாக்கி கொள்ளுவோம். அன்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக் கொள்வோம். பரிசுத்தாவின் முதல் வரும்போது என்ன செய்யறாரு, நமக்கு நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை நடப்பிக்கிறார். ஆவி அழித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர். ரெண்டாவது பரிசுத்தாவின் வந்தவர் வரும்போது என்ன செய்யறார், நம்மளுக்கு பரிசுத்தமாக்குறார். மூன்றாவது பரிசுத்தாவின் வரும்போது என்ன செய்யறாரு பாருங்க, நம்ம வாழ்க்கை கேட்ட சகரியன் புஸ்தகம் 12:10
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன்.
0: பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டார், என்ன செய்யறாரு, கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவார். ஐயோ எனக்கு செவிக்கவே முடியல, செவிக்கவே முடியல, எத்தனை பேர் கலங்குறோம். பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டார்னா கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவார். நான் பரிசுத்தன் அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்றுவரையும் எனக்கு பரிசுத்தன் அபிஷேகம் என்னைக்கே பெற்ற அபிஷேகம் இல்லை, ஒவ்வொரு நாளும் தாவீராஜ சொல்றாரு, நான் புதிய எண்ணால அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நேற்று பெற்ற அபிஷேகம் இல்லை, இன்னைக்கு நான் பரிசுத்தாவின் நாள் அபிஷேகம் பண்ண. வாசிங்க 92:10
1: என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர்.
0: என் கொம்பை காண்டாமிருகத்து கொம்பை போல உயர்த்துகிறீர்.
1: புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்.
0: என்னைக்கு அபிஷேகம், நான் பற்றம் பாருங்க 2010 அது இல்ல, புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்னி பாசத்துல பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தாவினோட தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தாவினோட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சொல்றாரு, புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என்னைக்கு பெற்ற அபிஷேகம் இல்ல, ஒவ்வொரு நாளும் புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஒரு நாளும் புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அன்னி பாசத்துல பேசணும், பரிசுத்தாவோட பேசணும், பரிசுத்தால் நிரப்புங்கப்பா நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவராக இயேசுக்கு சொன்னா. நான் அவர் பரிசுத்தாவில நிறைந்தவராய். லூக்காவின் சுவிசேஷம் 4:1
1: இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய்.
0: பரிசுத்தாவினா என்ன செஞ்சார், அவரு நிறைந்தவரா. நம்ம நிறைஞ்சிருக்கணும், ஏதோ அறகுறை ஆவி பெற்றுட்டு அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. உட்கார்ந்துட்டா உங்களுக்கு தான் நஷ்டம், பரிசுத்தாவினுக்கு நஷ்டம் கிடையாது. பரிசுத்தால் நிறைய நிறையன்னு சொன்னா நிறைய மாட்டேன்றோம், நமக்கு தான் நஷ்டம். அவர் நம்ம சொல்லி கொடுக்கிற எல்லாம் நீங்க இப்படி செய்யணும் ஆலோசனை சொல்றாரு, அது கேட்டு நடக்கிறது நடக்காது நம்முடைய விருப்பம், நம்ம கையில இருக்குது. பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவில் நிறைந்தவராக இருந்தார். நீங்க அப்படி அவருக்கே நிறைந்திருந்தார்னா நம்ம ஏமாத்துறோம், நம்ம ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாய் கூப்பிட்டு கூப்பிட்டு பரிசுத்தால் நிறைய வேண்டும். ஆண்டவரே முடிய அபிஷேகத்தால் நிரப்பு நிரப்புன்னு கிருபி நாமியும் விண்ணப்பங்களாமையும் நமக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. பரிசுத்தாண்டவர் வந்துட்டா நம்ம என்ன கொடுக்கிறாரு, கிருபி நாமியும் விண்ணப்பத்தினாமையும் தர்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:1-4 வாசிப்போம்.
1: பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது
0: அவர்கள் எல்லாரும்
1: ஒருமனப்பட்டு
0: ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
1: அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
0: அல்லாமலும்
1: அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது.
0: அவர்கள் எல்லாரும்
1: பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு
0: ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின
1: வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள்.
0: வெவ்வேறு பாஷையில என்ன செஞ்சாங்க, பேச தொடங்கினாங்க. பாத்தீங்களா, பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டாருன்னா அன்றைய பேச நம்ம அறியாம வரும். நீங்க என்னதான் அடக்கினாலும் அடக்க முடியாது. பரிசுத்தேவன் நமக்குள்ள வந்துட்டாருனா பரிசுத்தேவன் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கோங்க. தயவுசு கேளுங்க, யார் அமைதியா இருக்காதீங்க. பரிசுத்தேவன் கிடைக்கக்கூடாது, காலம் வரப்போகுது. பரிசுத்தேவன் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுட்டீங்கன்னா அன்னி பாசல வெவ்வேறு பாசல பேச முடியும். ஆவியார் நம்மளை மறைச்சு பேசுவார். இன்னொரு ஆள் கிடைக்கக்கூடாது காலத்து பாரு. நீங்க என்னதான் அழுதாலும் பேர் கிடைக்காது. கேட்போம், ஆண்டவரே பரிசுத்தேவன் அபிஷேகத்தை தாங்கப்பா, பரிசுத்தேவன் அபிஷேகம் தாங்க. நான் அன்னி பாசல பேசி செபிக்கணும். உங்களுக்குள்ள அந்த வாஞ்ச விருப்பம் தாகம் ஆர்வம் உங்களுக்குள்ள இருந்தா பரிசுத்தேவன் தருவார். உங்களுக்கு முதல் ஆர்வம் வேணும், விருப்பம் வேணும், தாகம் வேணும் பரிசுத்தேவன் மேல. கேட்டா ஆண்டு பரிசுத்தேவன் அபிஷேகம் தருவார். அன்னி பாசல பேச முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் சீசர்கள் என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி கேட்கிறாரு. மத்தேயுவின் சுவிசேஷம் 26:40.
1: பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து,
0: அவர் சீசர்களிடத்தில் வந்து
1: அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு,
0: அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு
1: பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது
0: என்னோட கூட
1: விழித்திருக்க கூடாதா,
0: விழித்திருக்க கூடாதான்னு கேக்குறது. சீசர்கள் தூங்குறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பரிசுத்தவினர் இல்ல. ஆண்டர் கேக்குறாரு சீசர் பார்த்து, சகோதரே ஒரு மணி நேரமாவது என்னோட குடி விழித்திருக்கூடாதா, நான் பாடுபட்டு இருக்கிறேனே, நான் உங்களை விட்டு பிரிய போறேன்னு சொல்லி கேட்கிறாரு. அதனால அவங்களால செவிக்க முடியல. ஆனா பரிசுத்தவினர் வந்த பிறகு பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 6:4.
1: நாங்களோ
0: ஜபம் பண்ணுவதிலும்
1: தேவ வசனத்தை
0: போதிக்கிற ஊழியத்திலும்
1: இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள்.
0: இன்னொரு அரசி,
1: நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும்,
0: என்ன சொல்றாரு, நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும்
1: தேவ வசனத்தை
0: போதிக்கிற ஊழியத்திலும்
1: இடைவிடாமல் தரித்திருப்போம்.
0: நான் ஜெபம் பண்றதுலயும் தேவ வசனத்தை போதிக்கலாம் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஒரு நாள் ஆண்டவரை இயேசுக்கு கேட்டார், சகோதரே ஒரு மணி நேரம் என்னோட கூட விழித்திருக்க கூடாதா, ஏன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் இல்லாதனால உங்களுக்கு பலன் இல்ல, உங்களால செபிக்க முடியல, உங்களுக்கு பரிசுத்தாவினர் இல்ல, செபிக்க முடியல, பரிசுத்தாவினர் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் சொல்றாரு நாங்க இப்போ செபம் பண்ணிருந்தாலும் தேவ வசனத்தை போதிக்கலாம் இடைவிடாமல் தரித்திருப்போம் சொல்றாங்க அந்த அப்போஸ்தலன் நடவடிக்கை 2 அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா அவங்க என்ன செஞ்சாங்க பல பாசையில் பேசினாங்க சுவிச்சாங்க செபிச்சாங்க அவங்க மேல அக்கினி போல இறங்கிச்சு, இடி முழக்கம் போல ஒரு சத்தம் வந்துச்சு, ஒரு சத்தம் வந்துச்சு. அதுக்கு பிறகு அவங்க செபிக்க அதுக்கு பிறகு தான் பேசுறீங்களா அப்போஸ்தல் சொல்றாங்க, நாங்க செபம் பண்ணுறதுலயும் எப்பதான் இடைவிடாம தேவ வசனத்தை போதிக்கிறதுலயும் இடைவிடாம தரித்திருப்போம் சொல்றாங்க. ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்தவினர் வந்தா தான் நம்ம செபிக்க முடியும். பரிசுத்தவினர் வரலினா உங்களுக்கு செபிக்க முடியாது. நீங்க செபிக்கணும், செபிக்க நினைச்சாலும் செபிக்க முடியாது. பரிசுத்தவினர் வந்துட்டாருன்னா உங்களுக்கு செபிக்க முடியும். முதல்ல பரிசுத்தவினர் வந்து என்ன கொடுக்கிறாரு நமக்கு, அற்புதங்களை நடப்பிப்பார் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது பரிசுத்தவினர் வந்துட்டு என்ன செய்யறாரு, பரிசுத்தப்படுத்துறாரு. மூன்றாவது பரிசுத்தினர் வந்தாருமையும் நம்ம செபிக்க வைக்கிறார், இடவிடாம செபிக்க வைக்கிறார், தேவ வசனத்தை போதிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தினர் விஷயத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக யாக்கோபின் புஸ்தகம் 4:5.
1: நம்மில் வாசமாய் இருக்கிற
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று தேவ வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று
0: நினைக்கிறீர்களா? நம்மிடத்தில் பசு தாவே வாஞ்சிருக்க எப்படி இருக்கிறா, வைராக்கிய வாஞ்சாய் இருக்கிறார். கத்திராக்க எதுக்காவது செய்யணும், கத்துக்கான எதையா செய்யணும். இப்ப நிறைய பேர் பாருங்க, பரிசுத்தவினர் இல்லாதனால எப்படா நேரம் கிடைக்கும், எப்படா போய் படுத்துக்கலாம், எப்படா வீட்டுக்கு போகலாம், எப்படா 5 நிமிஷம் கிடைக்கும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பரிசுத்தவினர் உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் வாசம் பண்ணுவாருன்னா எப்ப ஊழியத்து செய்யலாம், எப்ப கர்த்தரை பத்தி யாருக்கு போய் சொல்லலாம், யாருக்காக நம்ம போய் சொல்லலாமா, யாருக்காவது ஆண்டு போய் சொல்லலாமா, யாருக்காக போய் ஜெபிக்கலாமா, நம்ம எப்ப நேரம் கிடைக்கும், எப்படா எங்கடா ஊழியத்து போலாமா, மனசு எப்படி துடிக்கும். பரிசுத்தவினர் வந்துட்டாருனா உங்களுக்கு துடிக்கும் அந்த வாஞ்ச, உங்களுக்கு அறியாம அந்த தாகம், உங்களுக்கு அறியாம அந்த வாஞ்ச, எப்படா எட்டுல எப்படா வீட்டுல படுப்பா, எப்படா அஞ்சு நிமிஷம் கடைக்கு வீட்டுக்கு போலாம் அங்க போலாம் அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஆனா பசுத்தாவினர் வந்துட்டாருன்னா என்ன செய்வார்? யோசிப்பாத யாக்கு நாலஞ்சு
1: நம்மில் வாசமாயிருக்கிற,
0: நம்மில் வாசமாயிருக்கிற
1: ஆவியானவர்,
0: ஆவியானவர் நமக்குள்ள வாசமாயிருக்கிற ஆவியானவர்
1: நம்மிடத்தில்,
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார்.
0: வைராக்கிய வாஞ்சா இருக்க நம்மிடத்தில் வாசமா இருக்கிற, வேற யாரு இடத்துல இல்ல. வைராக்கிய வாஞ்சா இருக்கிறார்.
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று,
0: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று
1: நினைக்கிறீர்களா?
0: நினைக்கிறீங்களா? இல்ல, உண்மையாவே நமக்குள்ள பரிசுத்தாவின் இருந்தார்னா வைராக்கிய வாஞ்சி எப்ப பத்தி கத்தர் பத்தி சொல்லுவோம், எப்ப ஆண்டு யாருக்கா போய் செவிக்கலாமா, யாருக்காவது எப்ப சொல்லலாமா, தேவனை பத்தி சொல்லலாமா, எப்ப அவங்களுக்கு போய் செவிக்க போலாம், அங்க போலாமா, அங்க போலாமா, உள்ளத்துல வாஞ்ச உருவாக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்துல நீங்க பெற்றுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த தாகம் வரும், அந்த வாஞ்ச வரும், அப்பதான் உங்களுக்கு புரியும். அதான் கத்தர் செய்யணும். கத்தர் நல்லர் என்பதை ருசித்து பாருங்கள். நல்ல ருசித்து பார்த்தா தான் தெரியும். நம்ம எப்படா வீட்டு போலாம், எப்படா வீட்டு போலாம், இன்னைக்கு உழித்து பாரு நாளைக்கு போயிடலாம், அப்படித்தான் நமக்கு இருக்கும். பசு தாயார் உங்களுக்கு வாஞ்சியா இருந்தாருன்னா கத்திருக்கா, இதை செய்யலாம், அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, செவிக்கலாமா, துதிக்கலாமா, அப்படி நம்மள அறியாம இந்த எண்ணம் வரும். அல்லேலூயா. அதுக்குத்தான் பரிசுத்தவனை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவனையா எனக்குள்ள வாரு கூப்பிடுங்க, வாஞ்சியோடு கூப்பிடுங்க, தாகத்தோடு கூப்பிடுங்க. சும்மா கூப்பிட்டாலும் வரமாட்டாரு, என்னை சம்போரன் வரப்பும் அப்படிலாம் வரமாட்டாரு, வாஞ்சோட தாகத்தோட. நிறைய பேர் செவிக்கிற பார்த்திருக்கேன், பரிசுத்தவன சம்போரமா தாங்க அப்படிலாம் தரமாட்டாரு, வாஞ்சோட தாகத்தோட விரும்பி வெளிப்படுத்த விசேஷம். 22:17
1: ஆவியும் மனவாட்டி வாய் என்கிறார்கள்,
0: ஆவி மனவாட்டி வாய் என்கிறார்கள்,
1: கேட்கிறவனும் வாய் என்பானாக,
0: கேட்கிறவன் வாய் என்பானாக,
1: தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன்.
0: தாகமா உங்களுக்கு தாகம் இருக்கா? பரிசுத்தவர நீங்க கூப்பிட்டு ஆண்டவரே சம்போரமா தான் அப்படிலாம் தரமாட்டாரு. விருப்பம் தாகமா இருக்கு வரக்கடவன்,
1: விருப்பம் உள்ளவன்,
0: விருப்பம் உள்ளவன்
1: ஜீவ தண்ணீரை,
0: ஜீவ தண்ணீரை
1: இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன்.
0: விருப்பங்களுக்கு இருக்கா ஜீவ தண்ணீர்? பரிசு தண்ணீர் இலவசம் தான், காசு இல்ல. பரிசு தண்ணீர் நம்ம காசு கேட்கல, கத்து காசு கேட்கல, இல்லப்பா எனக்கு அபிஷேகம் தர, எனக்கு இவ்வளவு காசு கொடு அப்படிலாம் சொல்லல. இலவசம் விருப்பங்களுக்கு வேணும், தாகம் வேணும். தாகம் இருந்துச்சுன்னா, விருப்பம் இருந்துச்சுன்னா பரிசு தண்ணி அபிஷேகம் இப்படியே உங்களை அப்பயே கொடுப்பாரு, இந்த நிமிஷத்திலே உங்களுக்கு கொடுப்பாரு. வைராக்கியத்தில் வாஞ்ச வைராக்கியம் நமக்குள்ள வரும், வைராக்கியம் வரும். வாசிப்பா யாக்கோப்பு 4:5
1: நம்மில் வாசமாயிருக்கிற,
0: நம்மில் வாசமாயிருக்கிற
1: ஆவியானவர்,
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில்,
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார்.
0: எப்படி வாஞ்சையா? வைராக்கிய வாஞ்ச கத்திரிக்க எதை செய்யணும்? யோ இத்தனை நாள் என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேனே, இந்த உலகத்துல கத்து என்னை எதுக்காக உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறாரு, இந்த உலகத்துல எத்தனை நாள் கத்திரி எனக்கு அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றாம போயிட்டனே, நமக்குள்ள வைராக்கியம் வருது. கத்திரி என்னை உலகத்துக்கு அனுப்பினாரு, மாசியை சொல்றாரு நான் எல்லாம் செய்து முடிச்சிட்டேன்னு சொல்றாரு, நம்மள அனுப்புற நோக்கத்தை நிறைவேற்றினமா மாசை சொல்றாரு. வாசித்து பாருங்க யாத்திரா புஸ்தகம் 40:16
1: கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம்,
0: கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம்
1: மோசே செய்தார்,
0: மோசே செய்தார். கர்த்தர் என்னென்னலாம் மோசை கற்பித்தாரோ அத்தனையும் அவர் செஞ்சிட்டாரு. உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்த உலகத்துல எதற்காக நம்ம அனுப்பியிருக்கிறாரு அதை ஒரு நாள் யோசித்து பார்த்தோமா? அதை செய்யணும், இதை செய்யணும், அதுக்காக அனுப்பல. கர்த்தர் இந்த உலகத்துல உங்களையும் என்ன எதற்காக அனுப்பினார்? அந்த நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கமா? மோசை நிறைவேற்றினார், நோவா நிறைவேற்றினார். வாசித்து பாருங்க ஆதியாம் புஸ்தகம் 7:5
1: நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்.
0: நோவா என்ன செஞ்சாராம்? கர்த்தர் தமக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார். நம்ம ஆண்டவரே இயேசு கிறிஸ்து செய்தார். வாசித்து பாருங்க யோவான் சுவிசேஷம் 17:4
1: பூமியிலே
0: நான்
1: உம்மை மகிமைப்படுத்தினேன்,
0: நான் உன்னை மகிமைப்படுத்தினேன்,
1: நான் செய்யும்படி
0: நீ, நான் செய்யும்படி
1: நீர் எனக்கு நியமித்த கிரியையை,
0: பிதாடி சொல்றாரு நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை
1: செய்து
0: முடித்தேன். ஆமா அருமையான உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த உலகத்தில் எதற்கு அனுப்பின ஒரு நாள் சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? எதற்கு உலகத்தில் உருவாக்கி அனுப்பியிருக்காரு சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? இந்த உலகத்தில் எதையும் சேர்த்து வச்சாலும் உலகத்திலிருந்து ஒண்ணும் கொண்டு போக முடியாது. கத்திர்க்கா எதை செய்திருக்கோ அதைத்தான் நம்ம கத்திட்ட கொண்டு போக முடியும். கத்தர் உங்களுக்கு உங்களுக்கு என்ன எதுக்காக உலகத்துக்கு அனுப்பினார்? மோசை சொன்னார் கத்தர் எனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து முடித்தேன்னு சொல்லி. நோவா சொன்னார் என்னை கற்பித்தபடியெல்லாம் செய்து முடித்தேன் சொல்லி. நீங்கள் நானும் கத்துருக்க என்ன செஞ்சிருக்கோம் ஒரு நிமிஷம் எல்லாம் சிந்திச்சு பாருங்க. நம்ம செஞ்சிருக்கிறோமா? ஆண்டவரை ஏசுகிறது சொன்னார் பிதாவை நோக்கி, நீரே என்னை அனுப்பின கிரியை என்ன செய்து. அது வாசிப்பா 17:4 யோவான் சுவிசேஷம் 17:4.
1: பூமியிலே
0: நான்
1: உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி
0: நீர்
1: எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன்.
0: ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார் பிதாவை நோக்கி, நீங்கள் நானும் என்ன செஞ்சிருக்கோம் கத்திருக்கா யோசித்து பாருங்க. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் 30 வயசு, 35 வயசு, 40 வயசு, 60 வயசு அப்படி எல்லாம் நமக்கு இருக்குது. நம்ம கத்திருக்கா என்ன செஞ்சிருக்கோம்? இல்லையா நம்ம ஆண்டர் கணக்கு கேட்பாருல, நமக்கு ஆண்டர் வேதாகமத்து கையில குடுத்திருக்காருல, இது வாசித்து பார்த்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கத்திருக்காங்க யோசித்து பாருங்க. ஒரு நாள் கத்தர் நம்மளோட கணக்கு கேட்பார். சரி, வயராக்கித்தி வாஞ்ச இப்ப வாசிக்கலாம். யாக்கோப்பு 4:5.
1: நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர்,
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று.
0: எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா?
0: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் நமக்குள்ள எப்படி இருக்கிறார்? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். நம்ம கத்திருக்க எதையே செய்யணும். அவங்களுக்கு ஆண்டு பிடிச்சுன்னு, ஐயோ இந்த ஆத்தம் அழிஞ்சு போது அவங்க இப்படி இருக்காங்களே, இவங்களுக்கான செபிக்கணும். நம்ம பகைங்கரா இருந்தாலும் அவங்களுக்கு செபிக்கணும் தான் நம்ம உள்ள தோணுது. அப்படியே உள்ள உடையுது, ஐயோ அந்த ஆத்மாரே இது பேசக்கூடாது, அவங்க ஆண்டு அறியாம இருக்காங்களே, எப்படி அவங்க பரலோகத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி. அவங்க நம்ம பகையா இருந்தாலும் கூட நம்ம அறியாம அவங்களுக்கு செம வருது. அந்த வைராக்கிய வாஞ்சு உங்களுக்கு இருக்குதா? அப்ப கர்த்தராவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா தான் அந்த வைராக்கிய வாஞ்சு வரும். கர்த்தராவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னா நம்ம உலகத்துல அதை வாங்கணும், இதை வாங்கணும், உலகத்துக்கு அதை சேர்க்கணும், உலக காரியத்துக்கு அங்க போகணும், இங்க போகணும், அப்படிதான் இருப்பாங்க. ஆனா கர்த்தரத்துல வாஞ்சா இருந்தா ஆண்டவருக்காக எதையோ செய்யணும்னு நினைப்போம். என்ன புஸ்தகம் 25:10-12.
1: கர்த்தர் மோசையை நோக்கி நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை
0: நிர்மூலமாக்காதபடிக்கு
1: ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன்
0: பினகாஸ்
1: என் நிமித்தம்
0: அவர்கள் நடுவே
1: பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால்.
0: அப்படிங்களா? பினகாஸ் என்ன செஞ்சாரா? பக்தி வைராக்கியம் காமித்ததினால். வீட்டுல போய் அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க, என்ன வைராக்கியம் காமித்தார், என்ன பக்தி வைராக்கியம் காமித்தார், உங்களுக்கு வீட்டுல போனா நல்லவே புரியும். என் நிமித்தம் பக்தி வைராக்கியம் காமித்ததினால்
1: இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை
0: திருப்பினான்.
1: ஆகையால்
0: இதோ அவனுக்கு
1: என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன்.
0: வீட்டுல படிச்சு பாருங்க அந்த அதிகாரம். வைராக்கியத்து வாஞ்ச பக்தி வைராக்கியத்து வாஞ்சதுனாலதான் இஸ்ரேல் மக்களை கத்துடி கோபத்தை மாற்றினார். நமக்கு இந்த பக்தி வைராக்கியம் வேணும். என் ஜனங்கள் அரைத்து போக கூடாது, என் ஜனங்கள் பரலோகத்துக்கு வரணும், அதுக்காக என்ன செய்ய முடியும் என்னால சொல்லி நம்ம செபிக்கணும். இந்த ஆண்டர் பத்தி நம்ம சொல்லணும். ஒரு நாளைக்கு ஒத்துருக்காது நம்ம ஆண்டர் பத்தி சொல்லணும். ஒரு நாளைக்காவது ஆண்டர் பத்தி நம்ம சொல்லணும். நமக்கு அந்த வைராக்கியம் வாஞ்சு வேணும். பெண்ணாக்கேசுக்கு வைராக்கியம் வாஞ்சு இருந்துச்சு. உங்களுக்கு எனக்கு இருக்கா இல்லைன்னு சொன்னா நம்ம கேட்ட கேட்கணும். கேட்டு ஏதோ ஒரு காதல கேட்டு ஒரு காதலை விட்டுட்டு போறதுக்காக இல்ல பெரியமானவர்களே. வசனத்தை நம்ம பார்த்து சிந்தித்து நம்ம செயல்பட வேண்டும். வசனத்தை கேட்டு நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும். எலியா சொல்றாரு 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19:10.
1: அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன்.
0: அவர் சேனைகளின் கர்த்தருக்காக எப்படி இருந்தாரா?
1: பக்தி வைராக்கியமா இருந்தார்.
0: எலியா பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. உங்களுக்கு இருக்கா கர்த்தர் மேல? உங்களுக்கு இருக்கா பக்தி வைராக்கியம் கர்த்தர் மேல இருக்குதா? எதையாவது கர்த்தர் செய்யணும், எத்தனை வருஷம் அவங்க நரகத்துக்கு போறாங்களே, அவங்க மேல உங்களுக்கு பக்தி வைராக்கியம் வருதா? அவங்கள தாக வருதா? வாஞ்ச வருதா? நீங்க கத்திருக்கா என்ன செஞ்சிருக்கீங்க? கத்திருக்கா என்ன செஞ்சிருக்கோம்? வெகு பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கா? ஏதோ வாழ்க்கை வாழ்ந்தோ நம்ம இருந்துடுறோமா? சிந்தித்து செயல்படுவோம். அது மாத்திரல்ல, 69:9.
1: உம்முடைய வீட்டை குறித்து,
0: உம்முடைய வீட்டை குறித்து
1: உண்டான பக்தி வைராக்கியம்,
0: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
1: என்னை பட்சித்தது,
0: என்னை பட்சித்தது. வீட்டை குறித்து இவ்வளவு பெரிய வீடெல்லாம் ஆண்டு ஆயத்து படுத்திருக்காரு, இன்னும் சனங்கள் வந்து நிரம்பலையான்னு சொல்லி உங்களுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்ன பட்சித்தது. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்து பண்ணி சொல்லி நம்மளுக்காக செய்யறாரு, நம்ம இப்படி இருக்கமேன்னு சொல்லி பக்தி வைராக்கியம் பட்சித்ததுதான் நமக்கு இருக்குதா சொன்ன கேப்ப. ஆண்டவரே உங்க மேல என் பக்தி வைராக்கியம் வரட்டும் ஐயா, நான் ஏதோ கிறிஸ்தவங்கன்னு வந்துட்டு ஏதோ ஒரு கொஞ்சம் நேரம் வாரம் போறேன் அவ்வளவுதான் ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை வரும், அன்னொரு ஞாயிற்றுக்கிழமை வரும், அவ்வளவுதான் ஆண்டவரே. கத்துக்கு மேல என் பக்தி வைராக்கியம் வேணும் ஆண்டவரே. ஆதி பக்தர்லாம் இப்படி இருந்தாங்களப்பா, எனக்கு இந்த பக்தி வைராக்கியத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். யோவான் சுவிசேஷம் 2:17.
1: அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து,
0: உம்முடைய வீட்டை குறித்து
1: உண்டான பக்தி வைராக்கியம்,
0: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
1: என்னை பட்சித்தது,
0: என்னை பட்சித்தது. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், பிதா வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உங்களுக்கு பக்தி வைராக்கியம் இருக்கா? பரிசுத்தன் இருந்தானா கட்டாயம் பக்தி வைராக்கியம் வரும். அப்ப இன்னும் நீங்கள் பரிசுத்தன் அவிகிதம் பெற்றுக்கொள்ள ஏதா வாரம் போறோம் அவ்வளவுதான். இந்த வசனத்துக்கு இங்கே மறந்துட்டு போயிருவான், என்ன பசு தேநீர் பேசினாலும் கூட யோசிக்க மாட்டோம், சிந்திக்க மாட்டோம். இந்த வசனத்தை கேட்டு இப்படியே விட்டுட்டு போயிருவோம். அதனால யாரு பயனும் இல்ல பிரியமானவர்களே, உங்களுக்கும் பயனும் இல்ல, கருத்துக்கும் பயனும் உள்ளதல்ல. இந்த வசனத்தை சிந்திக்கணும், ஒவ்வொரு நாள் நம்ம யோசித்து கொண்டே இருக்கணும். பரிசு தேநீர் வந்தா என்ன கிடைக்கும் சொன்னாரு, உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பித்து என்ன செய்வாரா? பரிசு தேநீர் ஆவி அழித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிற கர்த்தர். ரெண்டாவது என்ன செய்ய, பரிசுத்தமாக்குற பரிசுத்த ஆவியானவர். மூன்றாவது என்ன செய்யறாரு, விண்ணப்பங்கள் ஆவியோ கிருபை ஆவி ஊற்றாரு. ஒரு மணி நேரம் சீசர்கள் முழித்திருந்து செவிக்க முடியாது இருந்த சீசர்கள், அவங்க சொல்றாங்க செவிப்பதிலையும் வசனத்தை போதிப்பதில் இடவிடாமல் தரித்திருப்பதுன்னு சொல்றாங்க. நாலாவது பரிசுத்தார் உங்களுக்குள்ள வைராக்கியம் வாஞ்சானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா தன்னாகாசு பக்தி வைராக்கியமா இருந்தார் கர்த்தருக்காக, எளிய பக்தி வைராக்கியமா இருந்தாரு, ஏசப்பா பக்தி வைராக்கியம், தாவீது பக்தி வைராக்கியமா இருந்தாரு. உங்களுக்கு எனக்குள்ள இருக்கா பக்தி வைராக்கியம்? என்ன பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள இல்ல, இன்னும் நீங்க உலகம் உலகம் உலகம் உலகத்தையே சார்ந்திருந்தீங்கன்னா பரிசுத்தாவியர் இன்னும் உங்களுக்கு சரியான முறையில இல்ல. பரிசுத்தாவின இருந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை பரிசுத்த பவுல் சொல்றாரு, என் தாயின் கற்பத்தில் நான் என்ன செய்ய பிரித்தெடுக்கப்பட்டேன்னு சொல்றாரு. கலாத்தியர் 1:15 வாசித்து பாருங்க.
1: அப்படி
0: இருந்தும்
1: நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல்,
0: என் தாயின் வயிற்றில் இருந்து முதல்
1: என்னை பிரித்தெடுத்து,
0: என்னை பிரித்தெடுத்து
1: தம்முடைய கிருபையினால் அழைத்தது.
0: தாயின் வயிற்றுல பிரித்தெடுக்கிட்டாரு. உலகத்துக்கு நம்ம சொந்தம் இல்ல, உலக காரியத்தை நம்மள வாழக்கூடாது. என் தாயின் கற்பத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வேணும், அதுதான் கத்திருப்பீங்க. அதான் சொன்னார் ஆண்டவராக இயேசுக்கிட்ட சொன்னார், நான் உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல கத்திர்கா வாழ்வின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. பரிசுத்தர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, தேவன் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கத்து சாமி ஆசீர்வதிப்பார்கள்.
2: நம்ம கேட்கலாம், ஆவியானவர் நோக்கி பார்ப்போம். தகப்பனே, உமது ஆவியானவர் எனக்கு தார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களேப்பா. அப்பா, உங்கள் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், முதியவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர் மீது ஆவி ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள் என்று சொன்னீரேன். எனக்கும் பரிசுத்தாவியானவரை தாரும், எல்லாம் கரங்கள் உயர்த்தி செவிங்க. வாஞ்சையோடு கூட கேட்போம், பரிசுத்தாவி நமக்குள் வரும் பொழுது அவர் தமது ஆவியை அனுப்பி அற்புதங்களை செய்கிறார். சாவுக்கு எதுவான சரீரமாக இருந்தாலும் அதை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். நமது பலவீனங்களிலே நமக்கு ஒரு உதவி செய்கிற தேவன். தேங்க்யூப்பா, வாய் திறந்து சொல்லுங்க. அந்த விலை மதிக்க முடியாத திரியேகத்தில் ஒருவராகிய பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளே எழுந்தருளி வருவீராக. கூப்பிடுங்க, வாஞ்சோடு கூப்பிடுங்க, வாங்க ஆவியானவரே. ஆவியான வரும்பொழுது அடுத்தபடியாக நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம் வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர், எப்படி பரிசுத்தமாகிறோம்? தேங்க்யூ லார்ட். ஆவியானவர் நாளே சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது நம் இதயம் சுத்தமாக்கப்படுகிறதா பாருங்கள். ஆவியானவரே, உமக்கு கீழ்ப்படிய அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்து நான் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து என் இதயத்தை சுத்தமாக்கிக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. கூப்பிடலாமா? வாங்கப்பா, வாங்க, என்னை பரிசுத்தப்படுத்தும்ப்பா. பரிசுத்தம் இல்லால் ஒருவனை தேவனை தரிசிக்க முடியாது. வாங்க பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூப்பா. மூன்றாவது ஆவியானவர் உங்களை ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர், கிருபை நாவி விண்ணப்பத்தை நாவை ஊற்றுகிறார். ஒரு மணி நேரம் கூட இயேசுவோடு கூட இருந்து ஜெபிக்க முடியாத சீசர்கள் தூங்கி வழிந்தார்கள். ஆனால் ஆவியானவர் அவர்கள் வருஷத்தாயின் வந்த பொழுது இடைவிடாமல் நாங்கள் ஜெபிப்போம் என்று சொன்னார்கள். ஜெபித்தார்கள். வாய் திறந்து சொல்லாமா, அப்பா எங்களுக்குள்ள வாங்க பரிசுத்தாவியானவரே, கூப்பிடுங்க பார்க்கலாம். ஓ ஜீசஸ், பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. நாகமுள்ள தண்ணீரை ஊற்றுகிறார் இப்பொழுது, இப்பொழுது. நன்றி ஆவியானவரே. ஆவியானவர், இது ஒரு மகிமை, இதோ நம்மை நிரப்ப விரும்புகிறது. நன்றி, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி ஆவியானவர், பக்தி வைராக்கியத்தை கொடுக்கிறார். கர்த்தர்க்கா எலும்பு இருக்கக்கூடிய பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்காய் எலும்பி பிரகாசிக்கிற பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்காய் சாதிக்க நினைக்கிற பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்காய் பேசுகிற நடக்கிற, கர்த்தர்க்காய் பிழைக்கிற பக்தி வைராக்கியத்தை கொடுக்கிறார். எலியாவுக்குள்ள பக்தி வைராக்கியம், பெனகாசுக்குள்ள பக்தி வைராக்கியம், சங்கீதக்காரன் தாவீதுக்குள்ள பக்தி வைராக்கியம், இயேசுக்குள் பக்தி வைராக்கியம். நன்றி. வாங்க பரிசுத்தாவினரே, ஒரு நிமிஷம் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ரிகபோ ஷாலா, நாளை அல்ல இது, இப்பொழுது ஆவியன் ஊற்றப்படுகிற நேரம். இது ஆவியானவர் நம்மத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்கே இல்லை, உங்க நடுவில் தான் இருக்கிறார். உங்க நடுவில் நிலை கொண்டிருக்கிற ஆவியானவர், பிரைஸ் காட், உங்க நடுவில் நிலை கொண்டிருக்கிற ஆவியானவர், இது உங்க நடுவில் நிலை கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஹோலி கோஸ்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் மணிக்கணக்காக ஜெபிக்க விரும்புகிறோம், பரிசுத்தமா இருக்க விரும்புகிறோம். அல்லேலூயா. உமக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்ட விரும்புகிறோம் ஆண்டவரே. உமக்காய் நாங்கள் நடக்க பிழைக்க, உமக்காய் எலும்பி நிற்க, கர்த்தர்க்காய் வைராக்கியம் பாராட்ட விரும்புகிறோம். வாங்காவியானவரே, எங்களுக்கு அற்புதம் வேணும். எங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும். சாவுக்கு எதுவான எங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும் இப்பொழுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
0: பரிசுத்தாவினை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. பெற்றுக்கொள்ளாதவன் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. வைராக்கிய வாஞ்சி ஆவியை தாரும் ஐயா, வைராக்கிய வாஞ்சி ஆவியை தாரும் ஆண்டவரே. பக்தி வைராக்கியமான ஆவியை தாரும் ஆண்டவரே. கடமைக்கல்ல, பேருக்கல்ல, புகழ்க்கல்ல ஆண்டவரே, பக்தி வைராக்கியமான ஆவியங்கள் தாரும் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. சிக்கமால, சிக்கமால, ரீக்கமால, ரீக்கமால, ரப்பர் கரை வீக்கிறவ ஆண்டவரே. எமக்கு சௌத்திரம், சௌத்திரம் ஐயா. நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. மக்கு மகிமை ராஜா, மக்கு மகிமை ஐயா, மக்கு மகிமை. பலத்த பரலோகத்தின் தேவனேமே துதிக்கிற, வந்து கொண்டு வந்த அத்தனை மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வல்லமையாய் பயன்படுத்துங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசிரிங்க. பாவல போல, எலியா போல, பன்னாக்காசை போல, எங்களுக்கு பக்தி வைராக்கியம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கரணை கடலே, கரண சமுத்திரமே துதிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, சமாந்த கொடுங்க, சந்தோஷம் கொடுங்க. உள்ளத்தில் ஆறுதலின் தேர்தலையும் தாரும். கத்துடி வல்லக்காரன் தாங்க வேண்டும். நீர் அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக, ஜீவனாக இந்த வழி நடத்தும். தேவ பிரச்சனை என்னாலும் தாங்கட்டும். நன்மையான காரியத்தை ஒரு வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனே, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தாவில் நிறைக்கணும், பக்தி வைராய் தரணும், செவிக்கணும், துதிக்கணும், அறிந்து கொள்ளணும், அண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும், மோடு ஒன்றரை கலக்கணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்க. எந்த மந்திரம் செய்வனையும் தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க அப்பாமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க, குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க, சமாளம் இல்லாத மக்கள் சமான் தாங்க, கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டுமே. சமாளாத குடும்பத்தில் சமாந்தை தர வேண்டும். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே. தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிக்கணும், வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதிக்கணும், வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கடன் பறிச்சு எல்லாம் மாறும் ஆண்டவரே. அப்பா உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்ய, கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை, ஞாபகத்தை கொடுங்கிறாச்சா. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லாரும் ஜெபிக்கிறவங்க, எல்லாரும் துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சூட்டி காத்துக்கோங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே, இறங்கும், இறங்கும், இறங்கும் அப்பா. பரிசுத்த ஆவியினர் யாரும் இழந்து போக வேண்டாம் ஆண்டவரே. பெற்று இழந்திருந்தாலும் அவங்க திரும்ப பெற்றுக்கொள்ள உதவிச்சுங்க. கிடைக்கக்கூடாது காலவரிசை சொன்ன

மறக்க முடியாத அழகுடைய ஒரு விஷப்பூவா இருந்தது. அதன் அடித்தளம் குறைவான கொடூரத்துடன் அதிகமான அழகிய துடன் அமைந்திருந்தது. அதன் நிறுவிய கணானியர்கள், சிற்பிகள், இசைக்கலைஞர்கள், கவிஞர்கள், கட்டிடக் கலைஞர்கள் விவரங்களுக்கும் வடிவத்துக்கும் ஆசை கொண்டவர்கள். அவர்கள் பள்ளத்தாக்கின் தெற்கு பகுதியில மாலை நேரத்துல தங்க ஒளியில் சூரியன் மறையும் மெல்லிய மலைகளை தேர்ந்தெடுத்தனர். அங்கே அவர்கள் நுணுக்கமாக அலங்கரிக்கப்பட்ட கோயில்கள், பளிச்சிடும் கற்கள் பதிக்கப்பட்ட தெருக்கள், தொங்கும் தோட்டங்களும், ஊதா நீல நிறத்துல வண்ணமிட்ட பட்டுப்பறவைகளும், இசை போல நீர்விழும் நீரூற்றுகளும் கொண்ட அரண்மனை போன்ற வீடுகளும் கட்டினார்கள். கொமோரா சோதோமுக்கு வலிமையில் போட்டியிடவில்லை, ஆனால் நயமிக்க தன்மையில் போட்டியிட்டது. அது கலை வளர்ந்த நகரம், பாடல்கள் புராணங்களை விவரித்த இடம், அரங்கங்கள் கடவுள்களும் மனித உணர்வுகளும் பற்றிய நாடகங்களை நடத்திய இடம். அந்த மக்கள் உணர்ச்சிகளின் இன்பத்திற்கு தங்களை ஒப்படைத்தனர். ஒவ்வொரு திருவிழாவும் உடலின், இன்பங்களின், எல்லையில்லா சுதந்திரத்தின் கொண்டாட்டமா இருந்தது. அங்கே புனிதமும் உணர்ச்சியும் ஒன்றா கலந்தன. வளர்ச்சி சடங்குகள் பெரும் காட்சிகளாக மாறின. அங்கு ஆண்களும் பெண்களும் மதுவும் ஆசையும் கொண்டு மயங்கி வெட்கமின்றி, ஒழுக்கமின்றி, மனசாட்சியின்றி தங்களை ஒப்படைத்தனர். கொமோரா நாட்டின் முதன் முதலில் ஆட்சி செய்த மன்னன் பீர்ஷா மிகவும் கூர்மையான முக அமைப்பும், அனைவரையும் ஈர்க்கும் வசீகரமான குரல் வளமும், அனைவரையும் எளிதில் மயக்கும் பார்வையும் கொண்டவன் அவன். மக்களை மகிழ்விப்பதுல அவ ஒரு கலைஞன். அவன் தலைமையில காமம் ஒரு நிறுவப்பட்ட அமைப்பாகவும், இன்பம் ஒரு சட்டமாகவும் மாறியது. அவன் வலிமையால் அல்ல, கவர்ச்சியால் ஆட்சி செய்தான். பீர்ஷா எல்லா விதமான ஆசைகளும் செல்லுபடியாகும் முழுமையான சுதந்திர கலாச்சாரத்தை ஊக்குவித்தான். அவ்வாறு சோதோம் மற்றும் கொமோரா இரண்டும் நரகமான இரட்டையர்களாக யோர்தான் சமவெளியில் அதிகாரமும் விரோதமும் கலந்த இரு ரத்தினங்களா மாறின. ஒவ்வொன்றும் மற்றொன்றின் ஊழலை ஊக்குவித்தது. அவர்கள் செய்த பல அசிங்கங்கள்ல ஒன்று சமலிங்க ஆசை. முதன்மையான அறிகுறிகள் செழிப்புடன் வந்தன. மனிதன் இனி அப்பம் பெற போராட வேண்டிய நிலை இல்லாத போது எல்லைகளை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறான். சோதோம் நகரின் ஆண்கள் செல்வமோ சோம்பலும் அகந்தையும் கொண்டவர்கள். தங்கள் இயற்கை ஆசைகளை விலக்க தொடங்கினார்கள். அவர்கள் பெண்கள் மீது கொண்டிருந்த ஈர்ப்பை முழுமையாக கைவிட்டு பிற ஆண்களை தீவிரமாக இச்சை கொள்ள தொடங்கினார்கள். முதல்ல ரகசியமாக செய்தவர்கள் பின்னர் தங்களின் செல்வாக்கு மிக்க அதிகார வட்டங்களுக்குள்ளும் விரைவில் எந்தவிதமான வெட்கமும் இல்லாமல் பொது தெருக்களிலும், மக்கள் கூடும் சதுக்கங்களிலும், அப்பாவி பொதுமக்களுடைய வீடுகளின் தலைவாசல்களுக்கு முன்னாலும் கூட அலைந்தார்கள். இந்த பாவம் ஒரு சாதாரண மறைந்த பழக்கமோ தற்காலிக வழிமாறலோ அல்ல. இது ஒரு கலாச்சாரம், இது ஒரு வழக்கமாகிவிட்டன. இது ஒரு நிறுவப்பட்ட பெருமையாக இருந்தது. மற்ற நாடுகள்ல இன்னும் ஒரு ரகசியமான அவமானமாக கருதப்பட்டது சோதோம் மற்றும் கொமோராவில் அது சுதந்திரத்தின் சின்னமாகவும், தங்களை தாங்களே போற்றும் சமுதாயத்தில் அடையாளத்தின் கிரீடமாகவும் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் தங்களின் கட்டுப்பாடற்ற ஆசைகளை பெருமையா சொன்னாங்க, அதை ஒரு நற்குணமா காட்டினார்கள். அரசரின் விருந்துகள்ல விருப்பத்திற்காக அழைத்து வரப்பட்ட இளைஞர்களுடன் உறவு கொள்ளும் பழக்கம் விருந்தினர்களிடையே சாதாரணமா இருந்தது. அதை மறைக்க எந்த தேவையும் இல்லை, அதை மௌனமாக்கவும் எந்த தேவையும் இல்லை. ஏனெனில் சோதோமில் தீயவர்கள் உயர்த்தி போற்றப்பட்டார்கள். மனிதர்களின் கைத்தட்டலால் கடவுளின் குரல் மௌனமாக்கப்பட்டது. பொய்யான கடவுள்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்கள் கணவன் மனைவி அன்பு வழியாக அல்ல, ஆனால் புனிதமான அனைத்தையும் மீறிய செயல்கள் மூலம் வளமானதை வழிபட்ட இடங்களாக இருந்தன. ஆண்கள் ஆண்களுடன், பூஜாரிகள் உதவியாளர்களுடன், புதியவர்கள் இளைஞர்களுடன், இவை அனைத்தும் ஆன்மீக இணைப்பு என்ற பெயரில் பொய்யான தெய்வத்தின் பாதுகாப்பில் நடந்தன. இன்பமே அவர்களின் கடவுள், விரோதமே அவர்களின் வழிபாட்டு முறை. குழந்தைகள் தூய்மையற்றத ஒரு முன்மாதிரியாக காண்பதற்குள் வளர்ந்தார்கள். எந்த எல்லையும் இல்லை, ஆசையே ஒரே சட்டம் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு படங்கள் காட்டப்பட்டன, கதைகள் சொல்லப்பட்டன. தடையிட்ட கடவுளிடமிருந்து வரும் எந்த பாடத்தையும் நிராகரிக்க வேண்டும் என்று

0: அறிவுறுத்தப்பட்டன. நீதிபதிகள் ஒழுக்கக்கேடுகளை தண்டிக்கவில்லை, மாறாக அதை கண்டித்த நியாயமானவர்களையும் நகரின் வாயிலாக வந்த வெளிநாட்டவர்களையும் தண்டித்தார்கள். சோதோம் நகரின் மக்கள் அவர்களை விருந்தினர்களாக அல்ல, தங்கள் ஆசையின் பலியாகவே பார்த்தார்கள். யாரும் சோதோமில் நுழைய முடியாது, ஆசைக்கு பரிசோதிக்கப்படாம, தொடப்படாம, சோதிக்கப்படாம. எடனிலிருந்து கடவுள் உருவாக்கிய மனிதன் மற்றும் பெண்ணின் ஒன்றிணைவு என்ற பரிசுத்தமான செயல் காலடியில் மிதிக்கப்பட்டது, கேலி செய்யப்பட்டு ஆதிக்கம், இன்பம் மற்றும் அகந்தை ஆகியவற்றால் ஆட்கொள்ளப்பட்ட இயற்கையற்ற உறவுகளின் கலாச்சாரமா மாற்றப்பட்டது. அங்கே காதல் இல்ல, அங்கே நம்பிக்கையும் இல்ல, வெறும் உந்துதல், வெறும் ஆசை, வெறும் உடலும் செழிப்பு மட்டுமே இருந்தன. அந்த செழிப்பே தான் லோத்தை ஈர்த்தது. அவ தன் மாமா ஆபிரகாமுடன் வாழ்ந்தபோது லோத்தும் பெரிதும் செழித்தான். அவனுடைய மாடுகள் பெருகின, அவனுடைய கூடாரங்கள் அதிகரித்தன, அவனுடைய சொத்துக்கள் இவ்வளவு விரிவடைந்ததால் விரைவில் சண்டை எழுந்தது. ஆபிரகாமின் மேய்ப்பர்கள் மற்றும் லோத்தின் மேய்ப்பர்கள் வாதம் செய்தன. அவர்கள் மோதிக்கொண்டார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டினார்கள். அந்த நிலம் இவ்வளவு ஆசீர்வாதத்தை தாங்க முடியல. ஒரு காலத்தில் இருந்த ஒற்றுமை இப்போது பதற்றமா மாறியது. ஒரு காலத்தில் அவர்களை இணைத்த இசை செழிப்பின் சுமையில உடைந்து போக தொடங்கியது. அப்போதுதான் பலிபீடத்தின் மனிதர் கடவுளின் நண்பர் ஆபிரகாம் ஒரு தந்தையின் மரியாதையுடன் எழுந்தார். அவர் தம் மைத்துனனான லோத்திடம் சென்றான். தன் தந்தை இறந்தபோதுதானே பராமரித்த அந்த இளைஞன. அவ லோத்த கருணையோடும் ஆனா உறவியோடும் பார்த்து, நம்மிடையே எந்த சண்டையும் இருக்க வேண்டாம், நீ இடது புறம் போனா நான் வலப்புறம் போவேன், முதல்ல நீ தேர்வு செய் என்று சொன்னான். லோத் தன் கண்களை உயர்த்தி பார்த்தான். அவன் பார்த்தது அவனுடைய விதியை மாற்றியது. அவனுக்கு முன்பாக யோர்தான் சமவெளி விரிந்திருந்தது. அது பூமியில ஒரு சொர்க்க பூமி போல இருந்தது. அது பாவம் விழுவதற்கு முன் ஏதேன் தோட்டம் போல இருந்தது. பசுமை வயல்கள், தெளிவான நீர், இனிமையான காற்று. அங்கே தங்கத்தில் மூடிய ஒரு ஆசை போல பிரகாசித்துக் கொண்டிருந்தன சமவெளியின் நகரங்கள். அவற்றில் சோதம் முக்கியமானது. தொலைவிலிருந்து பார்த்தா சோதம் ஒரு கண்கவர் காட்சியா இருந்தது. அதன் கோபுரங்கள் வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்திருந்தன. அதன் சந்தைகள்ல வெள்ளி மற்றும் தங்க நாணயங்கள் இசை போல் உரித்தன. அதன் சதுக்கங்கள் மக்கள், வாசனை, இசை, சிரிப்புகள் ஆகியவற்றால் நிரம்பியிருந்தன. அது ஒரு உயிரோட்டமானது, கவர்ச்சிகரமானது, சக்தி வாய்ந்த நகரம். அதன் அழகில் லோத்து காதலாகிவிட்டான். அவன் கடவுளிடம் கேட்கவல்ல, அவன் யாரிடமும் ஆலோசனை பெறைய, அவன் வெறும் பார்த்து ஆசைப்படினான். அது முடிவின் தொடக்கம். தன்னம்பிக்கையுடன் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சமவெளிக்கு தாழ்ந்து சென்றான். முதல்ல அவன் தனது கூடாரத்தை சோதோம் அருகே வெறும் அருகில் எல்லையில வைத்தான். ஆனா மாலை நேரத்தில் நீடும் நிழல் போல சோதோமின் தாக்கம் அவனை முற்றிலும் சூழ்ந்தது. சிறிது காலத்துல அவன் வியாபாரம் நகருக்குள் வந்தது, பிறகு அவன் வீடு, பிறகு அவன் மனதும். லோத்து சோதோமில் விரோதம், வீழ்ச்சி, பாவம் ஆகியவற்றின் நடுவில் வாழ்ந்தான். ஆனா வெளியே செல்லவில்லை. அவன் நீதிமானான ஆன்மா அவன் பார்த்தவற்றால் வருந்தினாலும் சுகவிலாசம் அவனுக்கு அதிகமாக பேசியது. ஆறுதல் அவனை தூக்கத்துல ஆழ்த்தியது. அமைதி அவனை சங்கிலியால் கட்டியது. அவன் செழிப்பு நாடினா, ஆனா அந்த முடிவால் அவன் குடும்பத்திற்கு ஏற்படும் விளைவுகளை கவனிக்கவில்லை. அதிக செல்வத்தால் கண்கள் மறைந்த அவன் தனது குடும்பத்தின் எதிர்காலத்தை எண்ணாம தனக்கென ஒரு பாதையை எடுத்தான். அங்கே அந்த ஊழல் நிறைந்த நகரத்துல லோத்து தனது மகள்களை வளர்த்தான். தந்தையின் நம்பிக்கையில் பிறந்த தூய இளம் பெண்கள், ஆனால் சோதோமின் இருளுக்கு தினமும் வெளிப்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் அந்த விரோதத்தை தங்கள் கண்களால் பார்த்தார்கள். அவர்கள் இரவுகளை கிழிக்கும் கத்துகளை கேட்டார்கள். பகல் வெளியில் நடத்தப்படும் அசுத்த சடங்குகளை நேரில் பார்த்தார்கள். அவர்கள் சமலிங்கிகத்தில் மூழ்கிய ஆண்கள் நிறைந்த தெருக்களில் நடந்தார்கள். அங்கு பாவம் மறைக்கப்படவில்லை, பெருமையுடன் கொண்டாடப்பட்டது. அவர்கள் வேதிக்கை இல்லாத இடத்துல வளர்ந்தார்கள். அங்கு கடவுளின் பெயர் கேலி செய்யப்பட்டது. அசுத்தம் வழக்கமாகி புனிதம் மறக்கப்பட்ட நினைவாக மாறியது. இவ்வாறிருந்தும் லோத்தின் மகள்கள் சோதோமில் இருந்த இரு ஆண்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் கடவுளை பயப்படவில்லை. அவர்கள் சோதோமின் ஒரு பகுதியாக இருந்தார்கள். அதன் தெருக்களில் பிறந்தவர்கள், அதன் சூழலில் உருவாக்கப்பட்டவர்கள். அவர்கள் மிக மோசமான செயல்களில் ஈடுபடவில்லை என்றாலும் அவர்கள் நீதிமான்களாகவோ புனிதர்களாகவோ ஆபிரகாமின் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவோ இருக்கவில்லை. அவ்வாறு சோதோமும் கொமோராவும் வாழ்க்கை தொடர்ந்தது. ஒவ்வொரு நாளும் இந்த நகரங்கள் கடவுளுக்கு எதிராக வெளிப்படையாகவும் துணிச்சலாகவும் கிளர்ச்சியில் மேலும் மேலும் மூழ்கின. ஆனால் கடவுள் இதை புறக்கணிக்கவில்லை. பெருமை மிக்கவரும் பொறுமையாக இருந்தவரும் காத்திருந்தவரும் அமைதியாக பார்த்தவரும் அந்த அழுகையை கேட்டார். பூமியிலிருந்து ஒரு அழுகை கசப்பான புகையாய் எழுந்தது. அது அடக்குமுறைக்கு உள்ளானவர்களின், அவமதிக்கப்பட்ட நீதிமான்களின், தூய்மையை இழந்தவர்களின் அழுகை. அது வானத்தின் சிங்காசனத்தை எட்டியது. பின்னர் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. ஆனால் தீ இறங்குவதற்கு முன் கடவுள் தன் நண்பரான ஆபிரகாமை சந்திக்க முடிவு செய்தார். பகலின் வெப்பத்தில் அந்த மூதாட்டி தன் கூடாரத்தின் வாசலில் அமர்ந்திருந்த போது ஆண்டவர் அவரை சந்தித்தார். அவருடன் இரு வானவர்களும் இருந்தனர். ஆபிரகாம் அவர்களை பார்த்ததும் அவர்களிடம் ஓடி சென்று மரியாதை செய்தார். அந்த கணத்தில் தான் தனது இதயத்தை உலுக்கும் ஒரு தீர்ப்பை கேட்கப் போகிறார் என்று அவருக்கு தெரியவில்லை. சோதோம் மற்றும் கொமோராவை எதிர்த்து எழும் கூச்சல் மிகப்பெரியது என்று ஆண்டவர் கூறினார். அவர்களின் பாவம் மிகவும் கடுமையானது. இப்போது நான் இறங்கி சென்று அவர்கள் தீமையை செய்தார்களா என்று பார்ப்பேன். ஆபிரகாம் அழுகிவா. அவர் தன் மைத்துனர் லோத்தையும் அவரது குடும்பத்தையும் அந்த அளவுக்கு இருள கூட இன்னும் சில நீதிமான்கள் இருக்க வாய்ப்பு இருக்குமோ என்ற எண்ணத்தையும் நினைச்சார். அவரது ஆன்மாவில கண்ணீருடன் நடுங்கும் குரலில் அவர் தேவனிடம் மன்றாடினார். நீதி உள்ளவர்களையும் தீயவர்களோடு அழிக்கப் போகிறாயா? ஆண்டவரே, அங்கே 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்களையும் அழிப்பாயா? அப்போது தேவன் பதிலளித்தார். சோதோமில் 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்களுக்காக அந்த நகரத்தை முழுவதும் காப்பாற்றுவேன். ஆபிரகாம் தொடர்ந்து கேட்டார். அங்கே 45 இருந்தால், 40 இருந்தால், 30 இருந்தால், 20 இருந்தால், 10 இருந்தால்? ஆனா அவர் கேட்ட ஒவ்வொரு முறையும் பதில் ஒன்றே இருந்தது. அங்கே 10 நீதிமான்கள் இருந்தா நான் மன்னிப்பேன். ஆனா சோதோமும் கொமோராவும் முழுவதும் அந்த சிறிய ஒளி கூட காணப்படவில்லை. தீமை அனைத்தையும் மசுபடுத்தி விட்டது. லோத்தின் மகிழ்தலுக்கு நிச்சயிக்கப்பட்டவர்கள் கூட ரட்சிப்பு செய்தியை கேலி செய்தார்கள். அப்போது அந்த இரண்டு தூதர்கள் சோதோமுக்கு புறப்பட்டார்கள். அவர்கள் மேலிருந்து மனிதர்களாக இறங்கி வந்தார்கள், தேவனின் தீர்ப்பை எடுத்துச் செல்லும் தூதர்களாக. அந்த நகரம் இன்னும் பாடியது, இன்னும் சிரித்தது, இன்னும் தன் பாவத்தில் மகிழ்ந்தது. ஆனால் அதன் கடைசி இரவு ஆரம்பமாகிவிட்டதை அறியாமல் இருந்தது. அவர்கள் வந்தபோது லோத் நகரின் வாசல்ல உட்கார்ந்திருந்தார். அவர் அங்கு யாத்திரையா இருந்ததில்லை. அவர் நீதிபதியாக தனது பொறுப்பில் இருந்தார். ஒரு தீய தலைமுறையினிடையே தனது கடமையை நிறைவேற்றினார். அவர்களை பார்த்தவுடன் அவருக்குள் ஏதோ ஒன்று நடுங்கியது. அவர் உடனே எழுந்து தாழ்மையா வணங்கி அவர்களை தனது வீட்டிற்கு வருமாறு வேண்டினார். அவர்கள் அவரது அழைப்பை ஏற்று லோத்தின் வீட்டிற்குள் சென்றார்கள். அவர்கள் கதவை மூடினார்கள். இரவு சோதோமில் தடிமனான அமைதியான போர்வையாய் இறங்கியது. ஆனால் நரகம் வெடிக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது. அதற்கு அதிக நேரம் ஆதல் இல்லை. செய்தி காட்டு தீ போல பரவியது. அந்நியர்கள் வந்திருக்கிறார்கள், புதிய வேறுபட்ட ஆண்கள். அந்த வதந்திகள் நகரத்தின் உறங்கிக் கொண்டிருந்த ஆசையை மீண்டும் எழுப்பின. ஒவ்வொரு மூலையிலிருந்தும், ஒவ்வொரு வீட்டில இருந்தும், ஒவ்வொரு ஒழுக்கமற்ற தெருவில் இருந்தும் அவர்கள் கூட ஆரம்பித்தார்கள். இளம் மற்றும் வயதான ஆண்கள், சோதோமின் அனைத்து ஆண்களும் தாகம் கொண்ட ஓநாய்களின் கூட்டம் போல லோத்தின் வீட்டை சுற்றி வந்தார்கள். அவர்கள் கதவை தட்டினார்கள். அவர்கள் கூச்சலித்தார்கள். அவர்கள் கோரிக்கையுட, ஒரு வீட்டில இரவு தங்க வந்த அந்த ஆண்கள் எங்க? அவர்களை வெளியனுப்பு. நாங்க அவர்களுடன் பாலியல் உறவு கொள்ள விரும்புகிறோம் என்று கேட்டார்கள். வெறிச்செயல் இனி மறைக்கப்படப்படதா? இப்போது அது கோரிக்கையுடன் வந்தது. அது ஒவ்வொரு மூலையிலையும் நீதிமான்களின் வீடுகளிலும் ஊடுருவ நிரம்பியது. லோத்து தன் வீட்டை விட்டு நம்பிக்கை இழந்து வெளியே வந்தார். அவர் கதவை பின்னால் மூடி கூட்டத்தை எதிர்கொண்டார். அவரது இதயம் வலுவா துடித்தது. தயவு செய்து என் சகோதரர்களே, இந்த தீய காரியத்தை செய்யாதீர்கள் என்று வேண்டினார். பெரும் அவசரத்துல தன்னை சுற்றியுள்ள கலாச்சாரத்தின் தாக்கத்தில் இருக்கலாம், லோத்தன் சொந்த மகள்களை வழங்கினார். எனக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒருபோதும் ஆணை அறியவில்லை. அவர்களை உங்களிடம் கொண்டு வருகிறேன், நீங்கள் விரும்பினபடி அவர்களிடம் செய்யுங்கள். ஆனால் இந்த ஆண்களுக்கு எதுவும் செய்யாதீர்கள், ஏனெனில் அவர்கள் என் வீட்டின் பாதுகாப்பில் வந்திருக்கிறார்கள் என்று கூறினார். ஆனால் சோதோம் நகரின் ஆண்கள் அந்த மகள்களை விரும்பவில்லை, அவர்கள் பெண்களை நாடவில்லை, அவர்கள் அந்த ஆண்களையே விரும்பினர். அவர்களின் ஆசை குறிப்பிட்டதும் தவறானதும் வன்முறையுடனும் இருந்தது. எங்கள் வழியிலிருந்து விலகு என்று அவர்கள் கூச்சலிட்டனர். இந்த வெளிநாட்டவர் எங்களை நியாயம் செய்ய வந்திருக்கிறார், அவர்களை விட உன்னை அதிகம் பாதிப்போம் என்று கூறினர். அவர்கள் லோத்தின் மீது திரும்பினர். ஆனா அப்போது வானத்தின் கை தலையிட்டது. தூதர்கள் கதவை திறந்து லோத்தை கொண்டு உள்ளே இழுத்தனர். ஒரே வார்த்தையிலும் ஒரே பார்வையிலும் சோதோம் நகரின் ஆண்களின் கண்கள் குருடாகின. இருள் அவர்களை முழுவதும் மூடியது. அவர்கள் ஒருவரை ஒருவர் மோதிக்கொண்டு தடுமாறினர். அவர்கள் கதவை தேடி தடுமாறினர். அவர்கள் சபித்து அவர்கள் கத்தின. ஆனா அவர்கள் இனி பார்க்க முடியவில்லை, ஏனெனில் தீர்ப்பு ஆரம்பமாகிவிட்டது. மன்னிப்புக்கான நேரம் குறைந்து கொண்டிருந்தது. தூதர்கள் அவசரமா லோத்திடம் திரும்பினார். உனக்கு இங்கே வேற யாராவது இருக்கிறார்களா? மருமக்கள், மகன்கள், மகள்கள், அவர்களை இங்கிருந்து வெளியே கொண்டு போ, ஏனெனில் நாங்கள் இந்த நகரத்தை அழிக்க வந்துள்ளோம். இதன் மீது எழும் கூச்சல் மிகவும் பெரிதாக இருந்தது. அது வானத்தை எட்டியுள்ளது. அதனால் ஆண்டவர் எங்களை இதை அழிக்க அனுப்பியுள்ளார். லோத்து நடுங்கினான். அவர் தன் மருமக்கள், தன் மகள்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த ஆண்கள் ஆகியோரிடம் ஓடி சென்று, எழுந்திருங்க, இந்த இடத்திலிருந்து வெளியேறுங்க, ஏனெனில் கடவுள் இந்த நகரத்தை அழிக்கப் போகிறார் என்று வேண்டினார். ஆனா அவர்கள் சிரிச்சனர். அவர் நகைச்சுவை பேசுகிறார் என்று அவர்கள் நினைத்தனர். அவர்கள் அவரை நம்பவில்லை, இறக்க தங்கிவிட்டனர். விடியற்காலை ஆரம்பிக்கும் போது தூதர்கள் லோத்திடம், எழுந்திரு, உன் மனைவியும் இங்கு இருக்கும் உன் இரு மகள்களையும் எடுத்துக்கொண்டு வெளியே போ, இல்லையெனில் இந்த நகரத்தின் தண்டனையில் நீயும் அழிந்து போவாய் என்று தூண்டினார். ஆனா அவர் தயங்கினார். அவர் இன்னும் அந்த இடத்தை நேசித்தார். அவர் இன்னும் பின்னோக்கி பார்த்தார். அப்போது தூதர்கள் அவரையும் அவரது மனைவியையும் இரு மகள்களையும் கையில் பிடித்து வெளியே அழைத்து சென்றனர். அவர்களை வெளியே இழுத்து சென்றனர், ஏனெனில் கடவுளின் இரக்கம் இன்னும் லோத்துக்காக எரிந்து கொண்டிருந்தது. அவர்கள் ஏற்கனவே வெளியே வந்திருந்த போது தூதர்களில் ஒருவர் சக்தி வாய்ந்த குரல்ல பேசினார். உன் உயிரை காப்பாற்ற ஓடு, பின்னோக்கி பார்க்காத, சமவெளியில் நிற்காத, மலைக்கு பறந்து ஓடு, இல்லையெனில் அழிந்து போவாய். லோத்து தனது குடும்பத்தோட ஓடினார். சூரியன் எழுந்து கொண்டிருந்தது. இதற்கிடையில் சோதோம் மற்றும் கோமோராவின் மக்கள் தங்கள் தீய செயல்களை தொடர்ந்தனர். விடியற்காலையில தெருக்கள் உயிர்ப்புடன் இருந்தன. ஆனா அது வழிபாட்டால் அல்ல, பாவத்தால். அந்த பரபரப்பில் ஜபத்தின் ஒலி இல்ல, அது கேலி சிரிப்பின், களங்கமான சந்தைகளின், அவமதிக்கப்பட்ட பலிபீடங்களின், உடனே வழிபாட்டாக அர்ப்பணித்தவர்களின் பரபரப்பாக இருந்தது. புறநாகரிக கோயில்கள்ல மத்தளங்கள் படர்ந்து முழங்கின. பூச செய்யும் தூய்மையற்ற புகையுடன் ஆசாமியர்களும் ஆசாரியர்களும் நடனமாடினர். வானம் இனி அமைதியாக இல்லை என்று யாரும் நினைக்கவில்லை. நீதி தீர்ப்பு ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது. ஆனால் அவர்கள் அதை அறியவில்லை. அவர்களின் அகந்தையில அந்த தருணத்துல வானம் திறந்தது. அது சாதாரண புயல் அல்ல, அது மழை அல்ல, அது தீர்ப்பின் கர்ஜன, அது நித்தியனின் கோபத்தின் இடியோசை. உயரங்கள்ல ஒரு பெரும் பிளவு உருவானது. வானமே ஒரு காணாத வாளால் கிழிக்கப்பட்டது போல. அந்த திறப்பிலிருந்து உயிருள்ள உணர்வுள்ள தாகமுள்ள ஜுவாலைகள் வெளிப்பட்டன. அணைக்க முடியாத கோபத்துடன் தீ மற்றும் கந்தகத்தின் மழை பொழிய தொடங்கியது. சோதம் நடுங்கியது. குமாரா கட்டியலு வீடுகள் தொடும்போதே இருந்தவர். முழு கோபுரங்களும் இடிந்து விழுந்தன. சில வினாடிகளில் பூமி திறந்து அதன் வாசிகளை விழுங்கியது. நரகம் பூமியிலே விடுவிக்கப்பட்டது போல இருந்தது. கற்கள் எரிந்தன, காற்றே தீப்பிடித்தன, ஆறுகள் கொதித்தன, மரங்கள் வெடிச்சன. வாசிகள் புகையால் சூழப்பட்டு வியர்வையில் நனைந்து சாம்பலில் மூடப்பட்டு பைத்தியக்காரமாக ஓடினார்கள். தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை கால செருப்பில்லாம எரியும் தெருக்கல்ல இழுத்து சென்றார்கள். ஒரு காலத்துல தங்கள் அதிகாரத்தை பற்றி பெருமைப்பட்ட அகந்தையுள்ள ஆண்கள் பயத்தால் கண்கள் நிரம்பி திசை தெரியாம ஓடும் விலங்குகளாக ஓடினார்கள். நகரத்தின் மனோ எரியும் மனித உடலும் ஆவியாகும் இரத்தத்தின் துர்நாற்றத்தால மாற்றப்பட்டது. சிலர் தங்கள் கடவுள்களை வேண்டினார்கள். மற்றவர்கள் வானத்தை நோக்கி முழங்கால் விழுந்தனர். ஆனா பதில் இன்னும் தீவிரமானதாக இருந்தது.
1: உபாகமம் 10:8 இப்படியாக வாசிக்கிறோம். அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கு கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். ஆம், உடன்படிக்கை பெட்டி அந்த நாளிலே தேவ சமூகத்தின் அடையாளமாயிருந்தது. அந்த பெட்டி போன இடமெல்லாம் நடந்த அதிசயங்களைத்தான் இப்பொழுது பாடலாய் பாடப்போகிறோம். பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் நாம் சுமக்க வேண்டிய பெட்டி இயேசுவின் திருநாமம். கர்த்தராகிய இயேசு நமக்குள் இருப்பதால் நாம் அவரை சுமந்து செல்கிறோம். அவரை குறித்து சொல்வதுதான் நமது பாக்கியம்.

கர்த்தரின் பெட்டி இருந்த வண்டியை சுமந்த ரெண்டு பசுமாடுகள் எதிரியின் தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு நேர்பாதையில் கொண்டு வந்தன. மிகப்பெரிய அதிசயம். 1 சாமுவேல் 6:12.

தேவனின் பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்த போது கர்த்தர் வீட்டையும் உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். 2 சாமுவேல் 6.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய அன்பின் கரத்தில் இந்த ஆராதனை அர்ப்பணம் செய்து, ஆண்டவராய் கர்த்தர் நம்மை இந்த மாதம் முழுதும் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்ததை நினைத்து நான் நன்றி சொல்லி, பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல கர்த்தாவே, இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுவதும் ஒரு விசை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய். அந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே, இந்த நேரத்தை கர்த்தர் முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த இரண்டாவது ஆராதனையில் உங்கள் மகிமை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதற்கு விரோதமாக எழும்பி வருகிற பொல்லாத ஆவிகள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியில் அடைக்க முடிக்க தேவகுமான் வெளிப்பட்டீரப்பா. இந்த கூட்டலுக்கு விரோதமாக எழும்பி வருகிற பொல்லாத அந்தகர ஆவிகள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாடப்போகும் பாடல்கள், ஜெபிக்கிற ஜபங்கள், அப்பா தியானிக்க போகிற வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும் உங்கள் பிரசனம் எல்லாரையும் மூடட்டும் ஐயா. உங்க ரத்தத்தினால வேலியடைப்பீராகும், அக்கினியினால் ஆவியானவரால் ரத்தத்தை சுற்றி வேலியடைங்க. நாமத்தினால வேலியடைப்பீராக, உங்க பிரசனம் வெளிப்படுவதாக, எங்க மறைத்து வெளிப்படும். துதி கணமாக்கி மேல நமக்கு செலுத்துறோம். இயேசுவின் நல் நாமத்திலே தாழ்மை கொண்டுகிறோம் பிதாவே. கர்த்தரை ஆராதிக்கலாமா? சொல்லுங்க. இயேசுவே நன்றி, தேங்க்யூ லார்ட்.

0: உற்சவம் எல்லாம் நம்ம தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்ம ஜெபிக்கலாமா? அக்கா ஜெப குறிப்பு சொல்லுவாங்க, ஜெபிக்கிறவன் உண்பாக கடந்து வந்து ஜெபம் பண்ணுங்க.
1: விருதுநகர் மாவட்டம் ரட்சிக்கப்படணும். அங்க இந்த பயிராசி நிறைய இருக்கு, மத்தப்புலாம் செய்யறாங்களே அந்த ஆபீஸ், அதனால யாருக்கங்க ஆபத்து வீத்து வரக்கூடாது. அந்த மக்களை தேவன் பாதுகாக்கணும், எந்த ஆபத்துமே அங்க வரக்கூடாது. அதுக்காச்சியா பண்ணும்
2: பரிசுத்த தகப்பனையுமே துதிக்கிறோம் ராஜா. அப்பா விருதுநகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்க இருக்கிறதான எல்லா ஃபயர் ஆபீஸ் மேலயும் ஆண்டவரே முதல் ஆளுகை இறங்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஃபயர் ஆபீஸ்லயும் ஆண்டவரே ஃபயர் ஆக கூடாதுப்பா. எங்க ஜனங்கள் யாருமே ஆண்டவரே கருகி போக கூடாது ஏசப்பா. தேவனே ஒவ்வொரு ஃபயர் ஆபீஸ்லயும் ஆண்டவரே தகப்பனே முது பாதுகாப்பின் காரங்க தங்கி இருக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எத்தனையோ ஜனங்கள் அதை நம்பி பிழைப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. ஒரு ஜனங்கள் கூட ஆண்டவரே கருகி போக கூடாதப்பா. நீங்க முழுமையாய் பொறுப்பெடுக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: அது மாத்திரல்ல, நம்ம சபையில் எல்லா சபைகளையும் எல்லா திருச்சபைகளிலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படணும். எல்லா திருச்சபையிலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படணும். எல்லா மக்களும் தேவையில் அக்கில நிறைஞ்சிருக்கணும். அதுக்காக சம்பளமா
3: ரட்சிக்கப்படாத ஒருத்தருமே இருக்கக்கூடாது. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அக்கினே பெற்றுக்கொள்ளும் சபையில ஒரு எடுப்பில தகப்பனே நீங்க கிருபியாக நீங்க கட்டளையிடும்படிக்காம் பார்த்தவங்களுக்கு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு சபைகளை நீங்க காத்துக்கொள்ளும்படிக்காம் பார்த்தவங்களுக்கு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவனையும் துதிக்கிறோம். நீங்க அப்படி செய்ய போறக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கனமாக்கியுமே உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா. மூலம் ஜெபத்தேற்றுக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே,
1: ஆமென். இந்தியா தேசப்பட்ட அத்தனை குடிகாரங்களும் ரட்சிக்கப்படணும், தேவனை அறிஞ்சிக்கணும். குடிக்கிற சகோதர சகோதரர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு யாரோட்டு சாப்பிடலாம்.
2: ஒரு ஆண்டவரே குடிக்காரர்களை நீங்க அப்பா கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஏசப்பா உண்மை தொழுது கொள்வர்களாக மாற்றுங்க. அவங்க மறக்கப்படணும் ஏசப்பா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை மீட்டுக் கொள்ளுங்க ஏசப்பா. உண்மை அறியணும் ஏசப்பா. எத்தனையோ ஆண்டவரே ஏசப்பா வாலிப பசங்கள் ஏசப்பா உமக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டு அடிமையா இருக்கிறாங்க ஏசப்பா. போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா. உமக்கு விரோதமான காரியங்கள் செய்யறாங்க ஏசப்பா. உம்மை மறந்த ஆண்டவரே ஏசப்பா. அப்பா போதை பொருளுக்கு அடிமையாய்கொண்டு அப்பா அவங்கள அவங்களே மறந்து கொண்டு தவறான வழியில போறாங்க ஏசப்பா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஏசப்பா. நீங்க ஒருவரை மீட்பின் தேவன் ஏசப்பா. எத்தனையோ குடும்பங்கள்ல சண்டை ஏசப்பா. கர்த்தாவே அப்பா உம்மை துதிக்க முடியாம அப்பா உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை கேட்க முடியாத தடைகளா இருக்கிறது ஏசப்பா. அப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க மாற்றி போடுங்கப்பா. குடி நாள் ஆண்டரை எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கிடக்குது ஏசப்பா. நீங்க கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. முது வல்லமை உள்ள கரத்தினால் ஒவ்வொருத்தரையும் தொடுங்க ஏசப்பா. அப்படியாய் தொட்டு ஒவ்வொருத்தரும் ரட்சித்து கொண்டு உங்க நாமத்தை மகிமைப்பட போறதுக்காக நன்றி ஏசப்பா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபக்கேக்கு ஜீவன் நல்ல பிதாவே.
0: வேத பாடங்களை வாசிக்க கேட்க போகிறோம். ரோமர் புத்தகம் 4 அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் கீழதன நிருபம் 4
4: ரோமர் 4 அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரிகளினாலே நீதியமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏதோ உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனமனாய் இல்லாதவனாய் இருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும், விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிசுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றார். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தில் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்கு தத்துவமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினியை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மேறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகியிருப்பதற்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியார்க்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்பதே ஆமென்.
0: வார்த்தை அக்கா இன்றைக்கு நம்ம தலை கொண்டு வருவார்கள்.
1: எழுப்பத்தின் விசேஷம் 16:15 வசனம்.
5: இதோ திருடனை போல் வருகிறேன்,
1: இதோ திருடனை போல வருகிறேன்,
5: தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ திருடனை போல வருகிறேன். எப்ப வருவான்னு தெரியாது. திருடனை எப்ப வருவான், எந்த நேரம் வருவான்னு தெரியாது. நைட்டு வருவானா எப்போ வருவான்னு தெரியாது. அதனால இப்பெல்லாம் திருட நினைச்சிடறேன், பகலில் கூட வந்துடுறான். பேங்கில் எல்லாம் பாருங்கள், எத்தனை பேங்கில் திருட வந்து எவ்வளவு பெண்ணிடுறாங்களே. நிறைய பேர் திருடெல்லாம் எப்போ வருவானே தெரியாது. அப்படிப்பட்ட காலங்களை வாழ்கிறோம். அதனால தான் சொல்கிறாரு, எப்போ வருவான் நமக்கு தெரியாதனால என்ன செய்யணும், நம்ம எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். நம்ம விழிப்பாக இருக்கணும். எப்போ வந்தாலும் சரி, கத்தர் வரி குரல் நம்ம கேட்கணும். எக்கால சத்தம் ஊது, அதை சொல்ல வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. தேவன் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவை எக்காலத்தோடும் அன்று வருவார். எப்போ தேவை எக்கால சத்தம் கேட்கும், பிரதான தூண் சத்தம் எப்போ கேட்கும், தேவனுடைய ஆரவாரம் எப்போ கேட்கணும்னு சொல்லும். ஒவ்வொரு நாளும் அஞ்சோடு காத்திருக்கணும். அதுக்குள்ளே எவ்வளவோ குழப்பங்கள் பிசாசு கொண்டு வர்றான் பாருங்க. நம்ம காத்திருக்க நினைச்சாலும் எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனை போராட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள், சோர்வுகளை கொண்டு வரான். ஆனால் நம்ம அதுக்கு என்ன செய்யணும்,
5: பிசாசுக்கு அதையும் அதான் கட்டுடி வேதம் சொல்லு. பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க, அவங்களை விட்டு ஓடிப்போம். அப்படித்தானே சொல்லுது வசரம், அப்படித்தானே சொல்லுது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்துருங்க. பிசாசு அவங்களை விட்டு ஓடி போயிடுவான். அவன் வந்து ஒன்றும் அதிகாரம் கிடையாது. நம்ம ஒரு நாள் அவனுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இப்போ பிரச்சனை, போராட்டங்கள், உபத்திரங்கள், எத்தனையோ காரியங்களை கொண்டு வரான். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. அதான் யாக்கோபு எழுதுற 4:7
6: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
5: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
6: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
5: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
6: அப்பொழுது
5: அப்பொழுது
6: அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
5: அவன் உங்களை விட்டு என்ன செஞ்சிருவா? எதிர்த்து நிக்கணும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நம்ம சோர்ந்து கவலைப்பட்டனா அவன் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். எதிர்த்துனா ஓடி, நம்மளை விட்டு ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசை பார்த்து நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது? பயக்கூடாது, பயப்படக்கூடாது. இதோ திருடனை போல வர்றேன், தன்மான காணப்படாதபடிக்கு விழித்திருந்து தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவன். விழிப்பா இருக்கணும். எப்போ வந்தாலும், எப்போ ஆண்டு வருவாரோ, நம்ம விழிப்பா, நம்ம இதயத்தில் விழிப்பா இருக்கணும். தெசலனிக்கையில் 1 வாசிக்க கேட்ட 5:1-2 கூட வாசிங்க.
6: சகோதரரே,
5: சகோதரரே,
6: இவைகள் நடக்கும் காலங்களையும்,
5: இவைகள் நடக்கும் காலங்களையும்,
6: சமயங்களையும் குறித்து,
5: சமயங்களையும் குறித்து
6: உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை.
5: உங்களுக்கு இவை நடக்கிற காலங்கள் சமயங்களும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை.
6: இரவிலே திருடன் வருகிற விதமாய்,
5: இரவில் திருடன் வருகிற விதமாய்
6: கர்த்தருடைய நாள் வரும் என்று,
5: கர்த்தருடைய நாள் வரும் என்று
6: நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
5: நீங்களே என்ன செஞ்சிருக்கீங்க? நன்றாய் அறிந்திருக்கீங்களா? அறிந்திருக்க மட்டும் போதாது, நம்ம என்ன செய்யணும்? விழிப்பல்லவர்களா ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். நன்றி அறிந்திருக்கோம். கர்த்தர் திருடனை போல வருவான், எப்போ வருவான்னு தெரியாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் வரியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன செய்யணும்? நம்ம ஆயத்தத்தோடு காத்திருக்கணும். இனி காலம் என்ன செய்யாது? செல்லாது. வாசிங்க, வெளிப்படுத்தல் 10:6.
6: இனி காலம் செல்லாது,
5: இனி காலம் செல்லாது. சொன்ன ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறுது. இனி காலம் செல்லாது. அதான் ஆண்டு சொன்ன இனி சம்பவிப்பார். இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்புனா என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டு வரப்போறாரு. நிறைய ஒரு ஆபத்து, பெரிய ஆபத்து நம்ம தேசத்தை நோக்கி வளர்ந்து கொண்டு வந்திருக்குது, உலகத்தை நோக்கியே வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்துக்கெல்லாம் நம்ம தப்புறோம்னா என்ன செய்யணும்? சிவம் பண்ணி விழித்திருக்கணும். மழை வருதுன்னா என்ன செய்வோம்? உடனே நம்ம மழை காலம் வருது, வீடை சரி பண்ணணும், அங்கே போடெல்லாம் சரி பண்ணணும், இதெல்லாம் சரி பண்ணணும், உடஞ்சிருக்கிறதெல்லாம் சரி பண்ணணும், எத்தனையோ நம்ம சரி பண்ணுறோம். அதே போல் ஆண்டவராக இயேசுக்கு வரப்போறாரு. கர்த்தர் சொல்லிட்டாரு இனி காலம் செல்லாது, வரப்போறாரு. அப்போ நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதலாக நம்ம பார்க்குறோம், கர்த்தர் நமக்காக நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். வாசிங்க, எபிரேயர் புஸ்தகம் 12:1.
6: ஆகையால்
5: மேகம் போன்ற
6: இத்தனை திரளான சாட்சிகள்,
5: மேகம் போன்ற எவ்வளவு சாட்சிகள், பைபிள் எடுத்துக்கொண்ட எவ்வளவு சாட்சிகள், நம்ம வாழ்க்கையிலே எடுத்தாவே எவ்வளவு சாட்சிகள் இருக்கு இல்லையா? அது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
6: நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க,
5: நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க
6: பாரமான யாவற்றையும்
5: நம்ம என்ன செய்யணும்? பாரத்தெல்லாம் தூக்கிட்டுலாம் தூக்கி நடக்க முடியாது, ஓட முடியாது. ஓடுறவங்களுக்கு வந்து பாரத்தெல்லாம் தூக்கிட்டு இருந்தா ஓட முடியாது இல்லையா? பாரமான யாவற்றையும்
6: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு,
5: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
6: விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி
5: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
6: பொறுமையோட ஓடக்கடவும்.
5: பார்த்தீங்களா, நம்மை சுற்றி நிற்கிற பாரம், கவலைகள், சோர்வுகள் இருந்தால் நம்மளால் செவிக்க முடியாது, தூக்கிக்க முடியாது, நம்ம ஓட்டத்தை சரியான முறையில் ஓட முடியாது. பாவமும் நம்ம சின்ன சின்ன பாவங்கள் எத்தனையோ பாவம் செய்ய, இப்பெல்லாம் நிறைய பாவம் செய்யறதுக்கு வழி நிறையா இருக்குது. செல்போன் எடுத்தாவே போதும், செல்போன், வெப் டிவி பார்க்கறதுக்கு எவ்வளவோ பாவங்கள் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. அதான் சொல்லி நம்ம சுற்றி நிற்கிற, நெருங்கி நிற்கிற பாவங்களையும் பார்த்து தள்ளிவிட்டு யாரை நோக்கி ஓடணுமா? விசுவாசத்தை தொடங்குற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி நம்ம போடணும். ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி தான் நம்ம போட வேண்டும். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், நம்ம மற்றவங்களை போடுற ஓட்டத்தில் போடக்கூடாது. நமக்குன்னு நியமிச்சு வச்சிருப்பாரு. அவங்கள போல வளரணும், இவங்களை போல வளரணும் இல்லை, நமக்குன்னு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். வேறு எதை நோக்கி ஓடக்கூடாது. ஓடினா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அவரை நோக்கி ஓட வேண்டும். கர்த்தர் எப்படிலாம் வாழ்ந்தாரு, எப்படிலாம் வாழ்ந்தாரு, எப்படி ஓடினாருங்கிறத நான்கு சுவிசேஷம், மத்தேயுவின் சுவிசேஷம், மார்க்கின் சுவிசேஷம், லூக்காவின் சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம், நான்கு அதிகாரத்தையும் வாசித்து பார்த்தா அவர் எப்படி ஓடினார், எப்படி நடந்தார். அதான் விசுவாசம் தொடங்குறவர், விசுவாசம் முடிக்கிறோம். ஆண்டவரை இயேசுகத்தை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓட வேண்டும். கர்த்தரமுக்கு என்ன நியமிச்சிருக்கிறாரு அந்த ஓட்டத்தை ஓடினா தான் நம்ம என்ன செய்யணும், முடிவில் பரலோகத்துக்கு போக முடியும். ஏதோ ஒரு ஓட்டம் ஓடினோம்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அவரை விட்டு வலது வரவும் சாயக்கூடாது, அவரை விட்டு இடது வரவும் சாயக்கூடாது, நம்ம ஒப்பு கொடுத்த பின்வாங்கவும் கூடாது. முடிவு வரை நிலை நிலைப்பவன் தான் ரசிக்கப்படன்னு வேதம் சொல்லுது. ஆமாங்க, அவரை நோக்கி நம்ம போட வேண்டும். லோகத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆதியாகம புஸ்தகம் 19:17
6: அவர்களை வெளியே கொண்டு போய்
5: பாருங்க, லோகத்தையும் பிள்ளைகளையும் வெளியே கொண்டு போய்
6: விட்ட பின்பு
5: அவர்
6: உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ.
5: லோகத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எங்க ஓடிப்போனுமா, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் ஜீவன் தப்புனும் ஓடிப்போ,
6: பின்னிட்டு பாராதே.
5: பின்னிட்டு பாக்காது. ஆண்டவர் எவ்வளவுலாம் சொல்லி கொடுக்காரு பாருங்க, என்ன செய்யாது, பின்னிட்டு ஐயோ எப்படிலாம் வாழ்ந்தவன், இந்த ஊர்ல தானே இப்படி இருந்தோம், எவ்வளவு சந்தோஷமா இருந்தவன் சொல்லி பின்னிட்டு பாக்காது. மிந்தி நடந்ததுலாம் நினைக்காத, இப்படிலாம் நடந்துச்சா, எப்படிலாம் இருந்த ஒரு காலத்துல, இன்னைக்கு இப்படி இருக்கிறேனே நினைக்காத, அதான் சொல்றாரு, பின்னிட்டு பாக்காத.
6: இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே.
5: சமபூமியில் எங்குமே நிக்காத, இந்த இடத்துல எங்கும் நின்றாத, எல்லாமே ஆபத்து நிறைஞ்ச இடம், சமபூமியில எங்கும் நில்லாத.
6: நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார்.
5: மலைக்கு எங்க, கல்வாரி மலைக்கு என்ன செஞ்சிரு, ஓடிப்போ. அல்லேலூயா,
6: அல்லேலூயா.
0: அர்ப்பணித்து ஜெபங்களை ஏறெடுப்போமா, ஜெபம் செய்வோம்.
5: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு மே துதிக்கிறோம். மகத்தமிழ ராஜாவே மே துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். சமான் சந்தோஷ தாங்க ஆசிரியங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் சம்பூர்ணமா ஒவ்வொரு மக்கள் மேல் நிரப்ப முடியா செபிக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சம்பூர்ணமா நிரப்புங்கப்பா, சம்பூர்ணமா நிரப்புங்கப்பா, சம்பூர்ணமா நிரப்புங்க. தேவ வாக்கில் நிரப்புங்க, தேவ வல்லமில் நிரப்புங்க, துதிக்க செபிக்க உதவிச்சிங்கப்பா. ஆண்டவரே யாருமே அமைதியா இருக்கக்கூடாப்பா, உங்களுடைய அருகே சமயமா இருக்கப்பா. துதிக்கக்கூடிய கிருவை தாங்க, செவிக்கக்கூடிய கிருவை தாங்க, ஆராதிக்கக்கூடிய கிருவை தாங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய கிருவை தாங்கப்பா. யார் வாழ்க்கையிலும் குழப்பங்கள், சோர்வுகள், துக்கங்கள் யாருக்கு வரக்கூடாதப்பா. மகிழ்ச்சியோடு மே துதிக்க செவிக்க மே ஆராதிக்க மே அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. மந்திரம் செவ்வனைகள் பெல்லிசனைகள் எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்தில் அழித்து போட முடியாது செவிக்கிறமையா. ஆண்டவரே மே துதிக்கிறமையா. எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோமே. பண கஷ்டத்தினால கலங்கியிருக்காங்கப்பா, எல்லார் வாழ்க்கையிலும் பண கஷ்டத்தை மாற்றுங்க, கண்ணீரை தொடங்க, கவலையெல்லாம் மாற்றிருங்கப்பா. பணத்தை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். கடன் நடக்க உதவிச்சிங்கப்பா, கஷ்டத்தை மாற்றுங்கப்பா, பிரச்சனை நீக்கிருங்க சப்பா. அண்டு உரிய அதிசயங்களை அற்புதங்களை வாழ்க்கையில் செய்ய முடியாது செபிக்கிறோம். எல்லாம் முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தர முடியாது செபிக்கிறேன் சப்பா. திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தையில்லா சகுலு குழந்தை பயத்தை தரணும், கத்துடி மையம் மூடணும், கத்துடி அக்கினி மூடணும், கத்துடி கிருவாங்களை சூழ்ந்து கொள்ள முடியாது செவிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பெல்லி சுனியங்களை எல்லாம் உடைத்து நிர்மலமாக்க முடியாது செவிக்கிறோம் ஆண்டவரே. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேசில் இருக்க மக்கள் வெட்டி தாங்க, பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. ஆண்டவரே உதவிச்சங்க, உதவிச்சங்க சப்பா. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அம்மோட பாதத்தை பிடிச்சு நாங்கள் கெஞ்சுகிறோங்க, தாவை கெஞ்சுகிறோம். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்க முடியாது செவிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கறாச்சா. படிக்கிற பிள்ளைலாம் துதிக்கிற பிள்ளைகளாச்சா, துதியிலையும் சோத்திரத்திலையும் பெருகக்கூட கிருபை தாங்க ஐயா. மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இறங்கும், இறங்கும், இறங்கும் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய வேண்டும் ஐயா, அதிசயங்களை செய்ய வேண்டும் ஐயா, கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே எத்தனை குடும்பங்கள் தடை ஆண்டவரே, செவிக்க முடியாத தடை, துதிக்க முடியாத தடை ஆண்டவரே, மே ஆராதிக்க முடியாத தடை ஆண்டவரே, எல்லா தடைகளையும் மாற்றி போடும் ஆண்டவரே. ஆமாண்டவரே பஸ்த பவுல் சொன்ன போல் நல்ல ஓட்டத்தை ஓடினே சத்தித்து கீழ்ப்பிடியாம தடைச்சனு யார் என்று சொல்லி பாஸ்டர் பவுல் கேட்டது போல சத்தியத்து கீழ்படியாளுடைய தடைச்சர பல்லதாவி அழிக்கப்பட்டு போட்டு ஏசுகிறது நாமத்தினால பொல்லாத கிரியில நிர்மாணமாக்கப்பட்டுவரை ஒவ்வொரு வரையும் தேவனுடைய பிரசனை இறங்கட்டும் ஐயா. ஆசீர்வித்து உயர்த்துங்க எல்லா துதி கனமாக்கி சொல்கிறோம். எங்களை அன்பு ரச்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே.
7: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-1001, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
9: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
10: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
9: எந்த கண்டம் அந்த குறியை ஏற்க மறுத்துள்ளது? அந்த கட்டிடத்தின் கீழ் உள்ள சுரங்கத்தில் கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள். குறி சரிபார்ப்பு நிறுத்துங்கள். அப்பா, நான் அந்த குறியை எடுத்துக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது, மன்னிக்கவும். என்ன? ஆனால் உன் அம்மா மற்றும் நானும் அதை எடுக்க வேண்டாம் என்று சொன்னோம். உலகம் முழுவதும் நமது அமைதியை குழப்ப விரும்பும் யாரையும் தொடர்ந்து பிடித்து வெளியேற்றுவோம். வெடிகுண்டு தாக்குதல் வருகிறது, முன்னேறுங்கள். கொடியை மறைத்து மீண்டும் கொண்டு வாருங்கள். காவலர், போங்க போங்க. எல்லாம் சீராக உள்ளது, போங்க போங்க. கோவிலை அவமதிக்க நேரம் வந்துவிட்டது.
11: இலக்கு கண்டுபிடிக்கப்பட்டது.
12: முன்னேறி அழிக்கவும்.
11: அதை நகலெடுத்தேன் சி.
12: சார், அவர்களை அப்புறப்படுத்த வேண்டுமா என்று சொல்லுங்கள்.
9: அவர்களை விட்டுவிடலாமா? நேற்று தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்ட பிறகு இப்போது எருசலேம்ல கடும் குண்டு வீச்சு நடக்கிறது.
13: நாம் தரையில பசிக்க போகிறோம்.
9: தரையை கொல்ல முயற்சிப்போம்.
13: பரவா இல்ல,
9: நான் வச்சிருக்கேன், எனக்கு தெரியும். செல்லம் சாண்டா, அமைதியாக இரு. என்ன விடு, நகர்த்து.
12: என் மகள்

0: ஜெனரல், இது உலகம் முழுவதும் நடக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்களா?
1: ஆம் திரு ஜனாதிபதி.
0: இது நடக்குதுன்னு நம்ப முடியல. நீங்க சொன்னீங்க, இந்த மறைவுகளுக்கு காரணம் என்ன?
1: நாம் இன்னும் உறுதிப்படுத்தல ஐயா.
2: மில்லியன்கள் மறைவது ஆரம்பம் மட்டுமே ஆகும்.
0: குழந்தைகள் உட்பட மில்லியன் கணக்கானோர் மறைந்த பின் உலகம் பெரும் துயரை எதிர்கொள்கிறது.
2: இதுக்கு பின்பு நிகழ்வுகளின் தொடர் வருகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வெளிப்படுத்தப்பட்ட வேதங்கள் போல்
0: தோன்றிய உலக ஒழுங்கின் தலைவராக உலகை மறுசீரமைத்து அதை மேம்படுத்துவோம் என உறுதியளிக்கிறேன்.
2: எதிர்கிறிஸ்துவின் எழுச்சி,
0: கலப்பிற்கு அமைதி, இஸ்ரேல் வாழ்க,
2: மிகப்பெரிய துன்பம், இயேசு கிறிஸ்துவின் திரும்பவும் வருகை மற்றும் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்ட கிறிஸ்துவின் ஆட்சி, என் புதிய மின்னூல் இறுதி கவுண்டவுன் ராப்சர் முதல் புதிய பரலோகத்துக்கு என்ற புத்தகத்தில் இந்த நிகழ்வுகளின் முழு வேதாகம கால வரிசையை 29 சக்தி வாய்ந்த அதிகாரங்களில் விளக்குகிறேன். நீங்கள் அதை உடனடியாக பல்வேறு வடிவங்களில் பதிவிறக்கம் செய்து எந்த சாதனத்திலும் வாசிக்க தொடங்கலாம். இதோ ஒரு சிறப்பு விஷயம், முதல் 100 வாங்குபவர்களின் பெயர்கள் எங்கள் அடுத்த திரைப்படத்தின் கிரெடிட்ஸில் இடம்பெறும். மேலும் ஒரு அற்புதமான விஷயம், இயல்பான விலை $9 மற்றும் 99% பதிலாக அறிமுக விலையாக வெறும் $4 மற்றும் 99% இதை பெறலாம். உங்கள் பிரதியை இன்று பெற்றுக் கொள்ளுங்கள். கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்பு உள்ளது மற்றும் கவுண்டவுன் ஏற்கனவே துவங்கிவிட்டது.

0: உலகம் முழுவதும் எங்கள் அமைதியை பாதிக்க விரும்பும் யாரையும் பிடித்து வெளியேற்றுவதை தொடர்வோம். வெளியேறும் துப்பாக்கி சூடு, முன்னேறு, கொடியை நோக்கி வாருங்கள், போங்கள், விரைவாக செய். அவர்கள் அந்த இரு ஆண்களை தேடுகிறார்கள். ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க கட்டாயமான உலகளாவிய அடையாள முறையையும் அறிமுகப்படுத்துவோம். எல்லாம் தெளிவாக உள்ளது. உடன்படிக்கை உடைந்து விட்டது. கவுனா சரிதான்.
1: நம்முடைய பணி முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன்.
2: இப்ப வந்து அவங்க நம்மளை கொல்ல போறாங்க.
0: மறைவிடம் இடு. இதுதான் அவர்கள் பரிசுத்த இடம் என்று அழைப்பதா? கோயிலை அவமதிக்க நேரம் வந்துவிட்டது.

0: கடவுளே,
1: என்ன நடக்கிறது? இது
0: உண்மையா இருக்க முடியாது. நாம்
1: வெளியேற வேண்டும். அவன் மிருகத்தின் உருவத்திற்கு உயிர் கொடுக்கும் அதிகாரம் பெற்றிருந்தான்.
2: இலக்கு கண்டறியப்பட்டது. நான் அவர்களை வீழ்த்தட்டுமா?
3: என் உத்தரவை காத்திருக்கவும்.
2: மீண்டும் சொல்கிறேன், என் உத்தரவை காத்திருக்கவும். நீங்க கேட்டீங்களா?
4: அதை கேட்டேன் சார்.
5: தொடங்கி நிறைவேற்றவும்.
2: மீண்டும் சொல்கிறேன், தொடங்கி அழிக்கவும்.
0: அதை கேட்டேன் சார்.

0: அனுமதிக்க மாட்டார்கள். இரு தீர்க்கதரிசிகள் நேற்று கொல்லப்பட்ட பிறகு இப்போது எருசலேமில் கடும் குண்டுவீச்சு நடக்கிறது. உலகின் பிற பகுதிகளில் மக்கள் அந்த இரண்டு தீர்க்கதரிசிகள் இறந்ததை கொண்டாடி ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்புகிறார்கள். அவர்களின் கருத்துப்படி அந்த இரண்டு தீர்க்கதரிசிகளின் சடலங்கள் தெருவில் கிடக்க வேண்டும், கல்லறையில் வைக்கக்கூடாது.
1: பாதுகாப்புதான் உயிர் வாழ்வை உறுதி செய்கிறது.
2: அடுத்தது
3: உறுதிப்படுத்தப்படவில்லை.
4: என்ன? இல்ல, மீண்டும் சரிபார்க்கவும்.
3: நாங்கள் செய்ய மாட்டோம்.
0: கீழ்ப்படிதல் அனுமதியை வழங்குகிறது.
5: நம்பிக்கை கடவுள் வசிக்க வைக்கும்.
4: எங்களுக்கு வலிமை அளி.
0: இறப்பை கூட எதிர்கொள்ள

ஓ கடவுளே, அவங்கள அவங்கள சுட்டு விட்டாங்க. அந்த இரண்டு சடலங்கள் ஆன்மீகமா சோதோம் மற்றும் எகிப்து என்று அழைக்கப்படும் அந்த பெரிய நகரின் தெருவில் கிடக்கும். இது எதிர் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், நம் மறைவாக இருக்க வேண்டும். பல்வேறு மக்கள், பழங்குடிகள், மொழிகள் மற்றும் நாடுகளிலிருந்து வந்தவர்கள் அவர்களின் சடலங்களை 3 நாள் அரை நாள் வரை பார்ப்பார்கள். அவர்களின் சடலங்களை கல்லறையில் வைக்க

சாம், நீங்கள் இப்போது இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி என்னிடம் சற்று நிதானமாகவும் விரிவாகவும் அதே சமயம் மிகவும் தெளிவாகவும் விளக்க முடியுமா என்று நான் உங்களிடம் இப்போது பணிவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.

0: சபரி, நாங்கள் அவர்களை அகற்ற வேண்டுமா?
1: அவங்களை விட்டு விடலாமா?
2: அணுகல் மறுக்கப்பட்டது. மீண்டும் முயற்சி செய்.
3: அணுகல் மறுக்கப்பட்டது.
2: மீண்டும் முயற்சி செய்.
4: அணுகல் மறுக்கப்பட்டது.
0: அப்பா, என்னை விடு.
5: அப்பா, அப்பா.
0: போகவும் என் மகளே.
6: விரைவாக
7: இதையும் எடுத்துக்கொள்.
8: எடுத்தேன்.
0: அது தரையில உள்ளது. நீயும் அதை எடுக்க முயற்சி செய்யலாம். சரி.
5: பரவாயில்ல, நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும். செல்லும், அமைதியாக இரு.
4: போர்ஸ் பாதுகாப்பை உறுதி செய்கிறார்.

0: அந்த குறியை எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்ததற்கு மன்னிக்கவும்.
1: என்ன? ஆனா உங்க அம்மா மற்றும் நான் அதை எடுக்க வேண்டாம் என்று சொன்னோம்.

0: அது அவரை பாதித்தது.
1: பழைய ஆண்டவர் ஆட்சி செய்கிறார்,
2: கடவுள்
0: அசாதியம்.
1: பாருங்கள்,

0: புரி சரிபார்ப்பு.
1: உறுதியாக விடு,
0: அசையாதே.
1: அவர்களை மன்னிக்கவும். அவர்களை மன்னிக்கவும்.
0: அம்மா,
2: அவர்கள் முழங்கும்.
0: எந்த கண்டம் அந்த குறியை எடுக்க மறுத்தது?
3: இறுதி வரை விசுவாசமாக இருங்கள் என் சகோதரர்களே. மிருகத்தின் குறியை எடுக்காதீர்கள்.
2: அந்த கட்டிடத்தின் கீழ் உள்ள சுரங்கத்தில் கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள்.

0: உயிரை காக்க ஓடுங்கள் சகோதரர்களே. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கள். மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு எதிராக யார் போர் செய்ய முடியும்?

0: JFK டவர் டெல்டா 452 ரன்வே 27 ரைட்டில் புறப்பட அனுமதி. காற்று 3 knots. எல்லையில்லா பார்வை அழைக்கவும். 2000 விமானம் பறக்க தொடங்கும்.
1: அதை பெற்றேன் டவர். டெல்டா 452 புறப்படுகிறது.

0: விரைவாக செய். விளக்கு மாறும் முன் இந்த செல்பியை எடுத்து விடலாம்.
1: சரியானது.
2: அங்கே அந்த ஜம்ப் பார்த்தையா?
0: ஆமா, அது பைத்தியமாக இருந்தது. நாம் திரும்பி செல்ல வேண்டும்.
3: காலை வணக்கம். விமானத்தில் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாங்கள் டவுன் டவுன் நோக்கி செல்கிறோம்.

0: நாம விமான நிலையத்திலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறோம்?
1: 5 நிமிடங்களில் அங்கே இருக்கலாம் அம்மா.
0: ஆம்,
2: திரும்புங்கள், நேரம் நெருங்கிவிட்டது.

0: அன்புருவானவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமானவர். மனுக்குலத்தின் பாவங்களை நீக்கி நித்திய ஜீவனை தருவதற்காக இந்த உலகத்திற்கு தம்மையே முழுமையாக அர்ப்பணித்த உன்னதமான தெய்வம் ஆவார். அவர் தம்முடைய எல்லையற்ற கிருபையினாலும் ஈடிணையற்ற அன்பினாலும் நம்மை வழிநடத்தி இருளில் இருக்கும் மக்களுக்கு ஒளியாகவும் நம்பிக்கையற்றவர்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கையாகவும் விளங்குகிறார். அவருடைய போதனைகள் இன்றும் நம் வாழ்வில் உண்மையான அமைதியையும் நீங்காத சந்தோஷத்தையும் ஆழமான மனமாற்றத்தையும் கொண்டு வந்து நம்மை எப்போதும் நல்வழியில் நடத்துகின்றன. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடைசி வரை சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவும் வரும்.
1: ஆனால் அந்த நாளும் நேரமும் யாருக்கும் தெரியாது. வானத்தில் உள்ள தூதர்களுக்கு கூட இல்லை, என் பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும்.
2: சாம், உங்களை இந்த இடத்தில் சந்திப்பேன் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. உங்களை பார்த்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உங்கள் வாழ்வின் தற்போதைய நிலையை பற்றியும் உங்கள் நலனை பற்றியும் என்னிடம் விரிவாக பேசுங்கள். உங்களை சந்திப்பது எப்போதும் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. இப்பொழுது ஒவ்வொரு கண்டத்தில் இருந்தும் நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உலகளவில் ஏதோ பேரழிவு நிகழ்ந்துள்ளது. கடந்த 15 நிமிடங்களில் மில்லியன் கணக்கான மக்கள் எச்சரிக்கை இல்லாமல் மறைந்து விட்டார்கள். முழு குடும்பங்கள் ஒரு கணத்தில் இல்லாமல் போய்விட்டன. மாணவர்கள், விமானிகள், ஓட்டுநர்கள், மருத்துவர்கள் மறைந்தனர். விமானங்கள் வானில் இருந்து விழும் உறுதிப்படுத்தப்படாத காட்சிகள் உள்ளன. நெடுஞ்சாலைகளில் வாகன பேருந்து விபத்துகள் மற்றும் ரயில் தடம் புரண்ட சம்பவங்கள் நடந்துள்ளன. வானில் நடுவே விமானங்கள் மறைந்து விட்டதாகவும் பின்னால் தீ மற்றும் சிதைவுகள் மட்டுமே இருப்பதாகவும் கூட தகவல்கள் வந்துள்ளன. அவசர சேவை துறைகள் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளன. மருத்துவமனைகள் குழப்பத்தில் உள்ளன. மின்சார கட்டமைப்புகள் மின்மினுக்கின்றன. ஜனாதிபதி தற்போது பாதுகாப்பு முறையில் இருப்பதாக தகவல் மற்றும் G7 தலைவர்கள் 1 மணி நேரத்துக்குள் அவசர உச்சி மாநாட்டை கூட்ட அழைத்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம் நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல பெரிய நகரங்களில் ஏற்கனவே இராணுவ சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியா முழுவதும் வான்வழி மூடப்பட்டுள்ளது. காத்திருக்கவும், இப்போது எங்களுக்கு தகவல் வருகிறது. மத குழுக்கள் இது நீண்ட நாட்களாக முன்கூட்டியே கூறப்பட்ட ராப்சர் என்று கூறுகின்றன. பைபிளில் நீதிமான்கள் எடுத்து செல்லப்படும் தருணம் இது எனப்படுகிறது. என்ன நடக்கிறது என யாருக்கும் தெரியவில்லை. இதை கேட்பவர்கள் அமைதியாக பாதுகாப்பான இடத்தை தேடுங்கள். சாலைகளுக்கு செல்லாமல் முடிந்தால் காயமடைந்தவர்களுக்கு உதவுங்கள். ஏனெனில் இது வெறும் தொடக்கம் மட்டுமே என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்னல் இருக்கும் வரை நாங்கள் உங்களுடன் இருப்போம். இது WNRC செய்தி வானொலி. இருளில் நேரலை ஒளிபரப்புகிறது. நாங்கள் ஒளிபரப்பை நிறுத்தவில்லை. இன்னும் இல்லை.
3: கடவுளே, என்ன நடக்கிறது? இது உண்மையில ராப்சரா? நான் பின்னால் விட்டுவிடப்பட்டு விட்டேனா ஆண்டவரே?
4: முழு உலகமும் குழப்பத்தில் மூழ்கியுள்ள நிலையில் பின்னால் விட்டுவிடப்பட்ட பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்போது தேவாலயங்களில் கூடி ஜெபிக்கிறார்கள்.

சாலைகள் அனைத்தும் சிதைவுகள், குழப்பம் மற்றும் தீயால் நிரம்பியுள்ளன. இதற்கிடையில் நியூயார்க் நகரம் முழுவதும் போலீஸ் ஹெலிகாப்டர்கள் சேதங்களை மதிப்பீடு செய்து வருகின்றன. இது

0: யூத மதத்தில் யூத ரபாய்கள் மோசேயின் சட்டத்தில் இருந்து இந்த கோடிக்கணக்கான மக்களின் மறைவு என்ன அர்த்தம் என்பதை கண்டுபிடிக்க இன்னும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் மெசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இதை ராப்ஷர் என்று நம்புகிறார்கள். இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் நடைபெற்று வரும் G7 கூட்டம் ஒரு தீர்வை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உறுதி செய்யப்படாத செய்திகளின்படி உலகம் முழுவதும் ஒழுங்கும் அமைதியும் மீண்டும் நிலைநிறுத்த அனைத்து அரசுகளும் ஒரே உலக அரசின் கீழ் வருவதாக கூறப்படுகிறது.
1: பாதுகாப்பு விளைவுகள் அனைத்து உறுப்பினர்களிடமிருந்தும் ஒரு கூட்டு பதிலை கோருகின்றன.
2: நிச்சயமாக இந்த சவால்களுக்கு எதிராக நாம் வலிமையும் தீர்மானமும் காட்ட வேண்டும்.
0: எங்களது பணி எது நடந்தாலும் காத்திருந்து அதை தெரிவிப்பதே. தொடர்ந்து கவனிக்கவும்.
1: எனவே நீங்கள் உங்கள் ஆண்டவர் எந்த நேரத்தில் வருகிறார் என்று அறியாததால் விழிப்புடன் இருங்கள்.

0: டிரெயின் டிரெயின் டிரெயின், மேடே மேடே. விமானம் எண் 279 கட்டுப்பாடற்ற நிலையில் கீழே இறங்குகிறது.
1: உடனடி உதவி தேவை.
0: டிரெயின் டிரெயின் டிரெயின்.

0: 啊。
1: ஓ ஆஹ் ஆஹ், இப்போது பூமியிலிருந்து கோடிக்கணக்கான மக்கள் மர்மமாக மறைந்துவிட்ட 2 மணி நேரங்கள் ஆகிவிட்டன. உலகம் முழுவதும் பொறுப்புணர்வு வயதுக்கு கீழ் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் காணாமல் போனதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் கிறிஸ்துவர், முஸ்லிம், இந்து அல்லது அதுவும் இல்லை, நாத்திகர் குடும்பங்களில் வளர்ந்திருந்தாலும் கூட. குழு குடும்பங்களும் இதே அனுபவத்தை தெரிவித்துள்ளன. குழந்தைகள் இல்லை, எங்கே சென்றார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. உலகம் முழுவதும் ஒலிக்கின்ற ஒரே கேள்வி இதுதான், குழந்தைகள் எங்கே சென்றார்கள்? இந்த குழப்பத்தின் நடுவில் பல்வேறு கருதுகோள்கள் உருவாகியுள்ளன. அதில் மிக அதிகமாக பேசப்படுவது ஒரு வெளிநாட்டு உயிரினங்களின் தலையீடு என்ற குற்றச்சாட்டு. ஆனால் நிபுணர்கள் ஏற்கனவே அந்த யோசனையை எதிர்க்க தொடங்கியுள்ளனர். வெளிக்கிரக வாசிகள் இதற்கு பொறுப்பாக இருந்தால் அவர்களின் கற்பனையான விண்கலங்கள் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் எப்படி களமிறக்கப்பட்டன? மேலும் ஏன் அவர்கள் தேர்ந்தெடுத்து குழந்தைகளையும் நீதிமான்களையும் மட்டும் எடுத்துச் சென்றார்கள்? எந்த ராடார் கண்டறிதலும் இல்லை, எந்த வளிமண்டல மீள் பிரவேசும் இல்லை, அடையாளம் தெரியாத எந்த ஒரு விமானத்தையும் பார்வையில் காணவில்லை. இந்த குறைபாடுகள் வெளிநாட்டு உயிரின கருதுகோளை அதன் சொந்த சுமையில் சிதறடிக்க செய்துள்ளன. பதில்களுக்கு பதிலாக அதிகமான பயத்தை உருவாக்குகின்றன. இதனால் அதிகமானோர் வேறு ஒரு ஆதாரத்தை நோக்கி திரும்புகிறார்கள், அதாவது பைபிளின் எழுத்துக்களை. சிலர் நடந்தது புனித வேதாகமம் முன்கூட்டியே கூறியதுதானோ என்று சந்தேகிக்க தொடங்கியுள்ளனர். அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் உள்ள மால்கள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் உள்ள காட்சிகள் மேலும் மேலும் மோசமாகிக் கொண்டிருக்கின்றன. பல முக்கிய சில்லறை மையங்கள் இப்போது காலியான தளபாடங்களுடன் நிற்கின்றன. சில இடங்களில் காணாமல் போனவர்களின் நிகழ்வுக்கு பிறகு ஏற்பட்ட குழப்பத்தில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. அல்லது பயந்த குடிமக்கள் தங்களால் வாங்க முடிந்த அனைத்தையும் வாங்க ஓடிச் சென்றதால் முழுமையாக காலியாக்கப்பட்டுள்ளன. சில நகரங்களில் முழு வரிசைகளே வெறுமையாக உள்ளன. உறைந்த உணவுகள், பாட்டிலில் நீர், குழந்தை உபகரணங்கள், மருந்துகள் மற்றும் டினில் உள்ள பொருட்கள் ஆகியவை கிடைக்கவே முடியாத நிலை உள்ளது. பல இடங்களில் பாதுகாப்பு கேமரா காட்சிகள், துடிப்பான கூட்டங்கள் வலுக்கட்டாயமாக உள்ளே நுழைந்து சேதமடைந்த கடைமுனைகள் மற்றும் குப்பைகளை விட்டு செல்கின்றனர் என்பதை காட்டுகின்றன. இதற்கிடையில் இன்னும் போதுமான பொருட்கள் உள்ள சில கடைகள் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகின்றன. பல கடைகள் தங்களது விலைகளை பெரிதும் உயர்த்தியுள்ளன என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சில கடைகள் 3 முதல் 5 மடங்கு வரை விலையை உயர்த்தியுள்ளன. பணிக்குழப்பம் அதிகரிக்கும் போது குடும்பங்கள் அடிப்படை தேவைகளை வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. உள்ளூர் அதிகாரிகள் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். ஆனால் தொடரும் விநியோக சங்கிலி சிக்கல்கள், எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் போக்குவரத்து தாமதங்கள் காரணமாக தளபாடங்கள் எப்போது மீண்டும் நிரப்பப்படும் என்பது குறித்து இன்னும் தெளிவான காலக்கெடு இல்லை. வெறும் 72 மணி நேரத்தில் உருவான பொருளாதார அதிர்ச்சி அலை இனி புறக்கணிக்க முடியாததாக மாறியுள்ளது. மேலும் பலருக்கு இப்போது உயிர் வாழ்வதே முக்கிய கவலையாக உள்ளது. இதற்கிடையில் உலகளாவிய விநியோக நெருக்கடி மேலும் தீவிரமாகி வருகிறது. ஒவ்வொரு கண்டத்திலும் உள்ள நாடுகள் உணவு, மருந்து, எரிபொருள் மற்றும் தூய்மையான நீர் ஆகியவற்றின் கடுமையான பற்றாக்குறையை தெரிவிக்கின்றன. பெரிய நாணயங்கள் வேகமாக மதிப்பிழந்து வருகின்றன. பல பகுதிகளில் பணவீக்கம் கட்டுப்பாட்டை மீறி உயர்ந்து வருகிறது. அனைத்து அரசுகளும் குறைந்த வளத்துடன் அதிகரிக்கும் குற்ற செயல்கள் மற்றும் குடியரசு குழப்பங்களால் சோர்வடைந்துள்ளன மற்றும் அடிப்படை அமைப்புகளின் முறிவு. ஆனால் இந்த நிலைத்திருப்பத்தின் நடுவில் உலகம் ஒரு புதிய தலைவரின் எழுச்சியை காண்கிறது. பல வாரங்கள் கடுமையான ஆலோசனைகளுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக ஒருமித்த முடிவை அறிவித்துள்ளது. அனைத்து உறுப்பு நாடுகளும் மத்திய கிழக்கை சேர்ந்த 30 வயதான அரசியல் உத்தி நிபுணர் இட்ரிஸ் கானை OWO எனப்படும் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அமைப்பின் முதல் தலைவராக நியமிக்க ஒப்புக்கொண்டுள்ளன. OWO என்பது அமைதி, பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையை மீட்டெடுக்க உருவாக்கப்பட்ட புதிய உலகளாவிய கூட்டமைப்பாகும். கரிஸ்மாவும் புத்திசாலித்தனமும் கூர்மையான பார்வையும் கொண்டவர் என விவரிக்கப்பட்டுள்ள கான் அங்கிருந்த அனைத்து நாடுகளிடமிருந்தும் ஒருமித்த வாக்குகளை பெற்றார்.
0: ஒன் வேர்ல்ட் ஆர்டரை தலைமை வகிக்கும் இந்த உயரிய பொறுப்பை எனக்கு நம்பிக்கையுடன் வழங்கியதற்கு நன்றி.
1: தன் பதவியேற்பு உரையில் அவர் புதிய உலக அமைப்புடன் உண்மையுடன் செயல்படுவதாக தெரிவித்தார்.
0: என் தலைமையின் முதல் 3 மற்றும் அரை ஆண்டுகளில் உலகத்திற்கு நிலைத்தன்மையும் ஒழுங்கும் உறுதி செய்யப்படுவதை உறுதிப்படுத்துகிறேன்.
1: உலகளாவிய பிளவுகளுக்கு காரணமாக இருப்பதாக அவர் கூறும் அனைத்து மதங்களையும் ஒழிப்பது அவரது மிக சர்ச்சைக்குரிய முன்மொழிவுகளில் ஒன்றாகும். மேலும் அவரது சொற்களில் காணாமல் போனவர்களுக்கு காரணம் இதுவே என கூறினார். கான் அறிவித்தார், நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தியவர்கள் இனி நம்மிடையே இல்லை. இப்போது அவர்கள் அழித்ததை நாம் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். அதேபோல் அனைத்து தேசிய நாணயங்களையும் கைவிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரே உலக நாணயத்தை OWO அமைப்பின் கீழ் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார்.
0: நாம் ஒரே உலக நாணயத்தை கொண்டிருப்போம், மதங்களை உலகிலிருந்து நீக்குவோம் மற்றும் அழிக்கப்பட்டவற்றை மீண்டும் கட்டியெழுப்புவோம்.
1: உலகம் ஒரு திருப்பு முனையில் நிற்கிறது. பலர் இட்ரிஸ்கானை மனித குலத்தை அதன் ஆழமான நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய இரட்சகராக பாராட்டுகிறார்கள்.
2: போகோவின் புதிய ஜனாதிபதியை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறது?
3: நேர்மையா சொன்னால் அவர் சிறந்த தலைவர் தான்.
1: மற்றவர்கள் இதுவே இன்னும் அதிகமாக பதற்றமூட்டும் ஒரு புதிய தொடக்கம் தான் என்று பயப்படுகிறார்கள். இந்த தலைவர் தான் உலகத்தை இழுத்து செல்ல போகிறாரா?
2: உலகளாவிய காணாமல் போன சம்பவத்திற்கு 10 மாதங்கள் கழித்து உலகம் இன்னும் குணமடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மீண்டும் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொண்டு வருகிறது. ஒரு காலத்தில் பிரிந்திருந்த நாடுகள் இப்போது ஒரே மேசையில் அமர்ந்துள்ளன. எல்லைகள் மீண்டும் திறக்கப்படுகின்றன மற்றும் சந்தைகள் நிலை பெற்று வருகின்றன. ஜெருசலேமிலிருந்து ஜெனீவா வரை தலைவர்கள் இதை ஒரு திருப்பு முனையாக அழைக்கின்றனர்.

நாம் நேசித்தவர்களை இழந்தோம். ஆனால் உடைந்த நிலையில் இருப்பது அவர்களை மீண்டும் கொண்டு வராது.

0: நாம் எதிர்காலத்துக்கு சிறந்த ஒன்றை வழங்க கடமைப்பட்டுள்ளோம்.
1: பல ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக மத்திய கிழக்கில் போர் ஒலி அமைதியாகியுள்ளது.

0: உண்மையில் சொல்ல போனால் இது ஒரு சாதாரணமான மரணம் என்று நாம் கருத முடியாது.
1: என்னவாடா இது? நாம் இப்போது என்ன விரும்புகிறோம்? வட்டார எல்லையில எல்லாம் அமைதியா? ஆம், எந்த இயக்கமும் இல்லை. நல்லது, கவனமாக இரு. புரிஞ்சது.
2: இன்று இரவு சிலர் இந்த தருணத்தை இட்ரிஸ் கானின் தலைமையில் புதிய உலக ஒழுங்கின் விடியலாக ஏன் அழைக்கின்றனர் என்பதை நாம் ஆராய்கிறோம்.
1: நான் மத்திய கிழக்கில் பிறந்து வளர்ந்தவன். நான் இங்கு ஒரு அரசியல்வாதியாக இல்லை.
3: நான் இங்கு ஒரு கேட்பவராக இருக்கிறேன். அமைதி உடன்படிக்கைகளில் தொடங்குவதில்லை. நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது அமைதி தொடங்குகிறது. மீண்டும் மனிதராக தொடங்காத போரை குழந்தைகள் பெறக்கூடாது. அவர்கள் தொடங்கவில்லை. எனவே நாம் பஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒற்றுமையை கொண்டு வரப் போகிறோம்.

0: எங்கள் செய்தி நிருபர் மத்திய கிழக்கில் உள்ளார். மேலும் தகவல்களை அவர் வழங்குகிறார்.
1: நன்றி ஜோ. இன்றைய தினத்தில் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அமைப்பின் ஜனாதிபதி திரு அவர்கள் இட்ரிஸ் கானின் வரலாற்று போர் நிறுத்தம் மத்திய கிழக்கில் பல ஆண்டு தோல்வி மற்றும் வன்முறைக்கு பின் ஒரு அமைதி ஒப்பந்தம் இறுதியாக கையெழுத்தானது.
2: வாழ்த்துக்கள். கலப்பகுதிக்கு அமைதி.
1: பல மாத சர்வதேச விவாதங்களுக்கு பின் இந்த ஒப்பந்தம் சமீபத்திய உலக தலைவரால் முன்னெடுக்கப்பட்டது. இந்த வரலாற்று அமைதி ஒப்பந்தத்தால் மத்திய கிழக்கு பதற்றம் குறைந்து உலக சந்தைகள் நேர்மறையாக உள்ளன.
2: அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: இந்த ஒப்பந்தத்தின்படி எருசலேம் இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஆலயம் விரைவில் மீண்டும் கட்டப்படும். இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக நிலவிய நிச்சயமற்ற நிலைக்கு பிறகு மக்கள் அனைவரும் திரு இட்ரிஸ் கான்
2: மத்திய கிழக்கில் அமைதி. நான் இதை பார்க்கும் நாள் வரும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை.

பாகிஸ்தான் நாட்டிற்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கட்டும். அதேபோல் பாலஸ்தீன தேசத்திற்கும் முழுமையான சுதந்திரம் கிடைக்கட்டும். இட்ரிஸ் அவர்களே,

0: இது அமைதி ஒத்துழைப்பின் புதிய தொடக்கம் என்கின்றனர் ஆய்வாளர்கள். விவரங்களுடன் மீண்டும் சந்திப்போம்.
1: எங்களுடைய சொந்த மரியான் எருசலேமில நேரலையில உள்ளார். இந்த சமாதான ஒப்பந்தம் குறித்து அவர் தொடர்ந்து எங்களை புதுப்பித்து வருவார்.
2: எருசலேம் கோடிக்கணக்கான மக்களுக்கு முக்கியமானது. மதத்திற்கு மீண்டும் ஒரு வீடு கிடைக்கட்டும். ஆலயம் மீண்டும் கட்டப்படட்டும்.
3: அற்புதம்.
2: ஆலயத்தை மீண்டும் எழுப்புவதற்காக எனக்குள்ள சக்தியும் தேவையான அனைத்தையும் நான் இயக்குவேன்.

எந்த ஆளும் இதுபோல் எங்கள் வழிபாட்டை கவனித்ததில்லை. இது வேத காலத்தைப் போல உணரப்படுகிறது.

0: தயாருமா? மூன்றில் தூக்குங்கள். 1, 2, 3. மெதுவாக வலப்புறம் தள்ளுங்க. அது உள்ள போயிருச்சு. நல்லது.
1: பதுமுறும் கனமா இருக்கு. விளிம்புகளை சரிபார்ப்போம்.

0: ஒன் பேரல் டாடர் தலைவர் இட்ரிஸ் கான் கூறுவதாவது, அமைதியான உலகில் யாரும் பசிக்க கூடாது.
1: அமைதியான உலகில் யாரும் பசிக்க கூடாது.
0: இதுக்காக உணவு கிடைக்கிறது அதிகரித்துள்ளது, குறைபாடுகள் குறைந்துள்ளன. இப்போது மக்கள் உலகம் முழுவதும் இலவசமாக உணவு பெறுகிறார்கள். இதோ உங்களுக்காக நான் கூடுதலாக சில ஆப்பிள்களை சேர்த்துள்ளேன். ஓ, மிகவும் நன்றி செல்லம், உங்களுக்கு எப்போதும் வரவேற்பு. நல்ல நாளா இருக்கட்டும் செல்லம், மேலும் திரு அவருக்கு நன்றி. தான் உங்களுக்கும் நல்ல நாளாக இருக்கட்டும் பாட்டி. இந்த புதிய உலக ஒழுங்கின் தலைவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சகோதரர்களே?
2: அது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. நல்லாவே அவர் தேவாலயத்தை தொடல. நாம் இன்னும் நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தும் சுதந்திரம் கொண்டிருக்கிறோம். மேலும் அவர் கடவுளை மறுக்கவும் இல்லை, எனவே இப்போது நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம்.
0: நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்தாலும் இந்த மனிதரை பற்றி எனது உள்ளத்தில் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. எனக்கு தெரியவில்லை. அதே உணர்வுதான் எனக்கும். அதனாலதான் முதலில் அந்த கேள்வியை கேட்டேன். நான் காலம்தான் சொல்லும்.
2: பேபி, நம்முடைய ஆசிரியை மறைந்ததற்கு முன்பு கற்றுக் கொடுத்தது போல இந்த மனிதர் எதிர் கிறிஸ்துவா என்று நினைக்கிறியா?
0: உண்மையில் அவர் எதிர் கிறிஸ்துவாக இருக்க மிகவும் நல்லவர். இஸ்ரேலை ஆதரிக்கும் அவர் அதுவாக இருக்க வாய்ப்பில்லை.
2: நல்ல புகழ்ச்சியல், அவர் ஒரு பலரை ஏமாற்றுவார். இன்னும் இந்த மனிதரை பற்றி எனக்கு ஏன் ஒரு அமைதியின்மை இருக்கிறது? ஆம், அவர் சிறப்பாக செயல்படுகிறார். ஆனால் வேதாகமம் எங்களை எச்சரித்தது, ஆனால் நல்லதாக தோன்றுவதை பயப்பட வேண்டாம் என்றும் சொல்கிறது. கர்த்தாவே, எங்களுக்கு பகுத்தறிவு அளி.

0: இப்பொழுது ஒரே உலக ஆணையத்தின் ஜனாதிபதி திரு இட்ரிஸ் கான் அவர்கள் தனது உரையை நிகழ்த்தும் அரங்கில் இருக்கிறார்.
1: யாருடைய நம்பிக்கையும் அழிக்கப்படவில்லை, யாருடைய குரலும் அடக்கப்படவில்லை, ஒன்றிணைவு மட்டுமே. இந்நாளின் முடிவில் நாம் அனைவரும் சகோதரர்களும் சகோதரிகளும் தான். நமது பொருளாதாரங்கள் நிலை பெற்றுள்ளன, நமது வழங்கல் அமைப்புகள் மீண்டும் சீரமைக்கப்பட்டுள்ளன. யாரும் உணவு அல்லது பாதுகாப்பு இன்றி விடப்பட மாட்டார்கள். இந்த அமைதி ஒரு நாட்டின் வெற்றி அல்ல, மனித குலத்தின் வெற்றியே. ஒவ்வொரு குடும்பமும் போர் அல்லது பசிக்கு பயப்படாமல் வாழக்கூடிய எதிர்காலத்தை நாம் கட்டி வருகின்றோம். இது பயணத்தின் முடிவல்ல, இது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம். என்னோட நின்று நம்ம ஒன்னா இந்த அமைதியை பாதுகாப்போம்.
0: இப்பொழுது அவங்க போர்களுக்கு பயந்து வளர வேண்டிய அவசியம் இல்லை.

0: பாஸ், தயவு செஞ்சு என்னிடம் கொடுங்கள்.
1: ஆமாம், அந்த மேடையின் விவரங்களை போய் பாருங்கள்.
2: அற்புதம், கட்டிடம் இன்னும் நிலைத்திருக்கிறது.
3: அந்த துல்லியத்துடன் நாமும் பொருந்த வேண்டும்.
1: நாம் அதை முடித்து விடுவோம். அது செய்தி ஹெலிகாப்டரா? அவர்கள் கோவிலை காண நல்ல பார்வை வேண்டும் போல் இருக்கிறது.
2: ஆமாம், அப்படித்தான் தெரிகிறது.
3: பெரிய செய்தியாக இருக்க வேண்டும். வரலாற்றில் மிக முக்கியமான தருணத்தில் எருசலேமில் உள்ள யூதர் கோவில் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக முடிக்கப்பட்டுள்ளது.

0: ஒன் வேர்ல்ட் ஆர்டர் தலைவர் திரு இட்ரிஸ் கான் இந்த சிறப்பு விழா திறப்பு நிகழ்ச்சிக்காக அந்த இடத்திற்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் தலைவரை அமைதியாளர் என புகழ்ந்து வருகின்றனர்.
1: அமைதியை நிலைநாட்டும் அமைதியாளர், அமைதியை நிலைநாட்டும் அமைதியாளர், அமைதியை நிலைநாட்டும் அமைதியாளர்.
0: சில நகரங்களில் திரு இட்ரிஸ் கானின் கிராஃபிட்டிகள் தெரு சுவர்களில் காணப்படுகின்றன. இது இந்த புதிய உலக தலைவரை மக்கள் எவ்வளவு விரும்புகிறார்கள் என்பதை காட்டுகிறது. வாவ், இது நம்ப முடியாதது.
1: இதோ இதோட ஒரு செல்ஃபி எடுக்கலாம். சரி, நான் கிளம்புகிறேன்.

0: சார், நான் முன்ன உங்களுடன் ஒரு விஷயத்தை பகிர விரும்புகிறேன். நம்முடைய பல்வேறு திட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளால் உலகம் உங்களை நம்புகிறது. நம் 95% மதிப்பீட்டில் இருக்கிறோம்.
1: நம்பிக்கையே எல்லாவற்றையும் கட்டுகிறது.

அவர் ஆழமான மற்றும் இரகசியமான விஷயங்களை வெளிப்படுத்துகிறார். ஏன் இது ஆறுதலாக உணரப்படுகிறது? இப்போது நம்முடைய செய்தி நிருபர் கிறிஸ்டினை எருசலேமில் நேரலையில் இணைத்து அங்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றி புதுப்பிப்பு பெறலாம். நன்றி டெரி. ஸ்டுடியோவில் வரலாற்று சிறப்புமிக்க ஆலய அர்ப்பணிப்புக்காக எருசலேமில் நடைபெறும் தயாரிப்புகளை நேரலையில் உங்களுக்கு காட்டுகிறேன். என் பின்னே தெரிவது போல் மத்திய கிழக்கில் மகிழ்ச்சி நட்பின் அடையாளமாக கொண்டாட்ட ராக்கெட்டுகளை ஏவுகிறார்கள். முன்பு ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேல் இதே ராக்கெட்டுகளை பயன்படுத்தியது. இப்போது அவர்கள் கூட்டாளிகள். ஆலய நீதிமன்றத்தில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை காண ஒரு பெரும் கூட்டம் வந்துள்ளது. சாலமோனின் நாட்களில் போலவே பலிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. பணியை செய்கிறோம். யூத உயர்மறை மாவட்ட ஆசாரியர்கள் மற்றும் யூத ரபாய்கள் மற்ற மத தலைவர்களுடன் சேர்ந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலய அர்ப்பணிப்பு விழாவை நடத்துகிறார்கள்.

0: முன்பே நீங்கள் குறிப்பிட்டது போல திரு இத்ரிஸ் கான் ஏற்கனவே இந்த விழாவிற்கு வந்துள்ளார்.
1: இந்த ஆலயம் மனித குலத்திற்கு சொந்தமானது. இது நமக்கு எல்லோருக்கும் சொந்தமானது. மதத்தின் பேரில் நாம் மீண்டும் பிரிக்கப்பட அனுமதிக்க மாட்டோம். இது புதிய உலக ஒழுங்கு. இங்கு அமைதி மற்றும் வளம் நிலவுகிறது, குறிப்பாக எங்கள் பாலஸ்தீனிய மற்றும் இஸ்ரேலி சகோதரர்களுக்காக. இன்று எருசலேம் மக்கள் மற்றும் உலகின் குடிமக்கள் வரலாற்றின் சந்திப்பில் நிற்கிறார்கள். பல தலைமுறைகளாக இந்த நகரம் பிளவு, துயரம் மற்றும் இரத்த பாய்ச்சலை அனுபவித்துள்ளது. இன்று நாம் ஒரு வேறுபட்ட எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்கிறோம். எங்கு மோதல் இருந்ததோ இப்போது ஒழுங்கு உள்ளது. எங்கு பயம் இருந்ததோ இப்போது பாதுகாப்பு உள்ளது. எங்கு குழப்பம் இருந்ததோ இப்போது அமைதி உள்ளது. இது நம் அனைவரின் பெருமை. மதங்களை கடந்து ஒன்றிணைந்தால் இன்னும் அதிகம் சாதிக்கலாம் என இது காட்டுகிறது. இன்று உலகம் புதிய அத்தியாயத்தை தொடங்கி புதிய யுகத்தை ஆரம்பிக்கிறது. நன்றி.
0: இந்த நாள்ல தெளிவா இருப்பது இதுதான், எருசலேம் வந்து மீண்டும் உலக கவனத்தின் மையமாக நிற்கிறது. இன்றைய அர்ப்பணிப்பு நிகழ்வுக்கு பிறகு பிராந்திய தலைவர்களின் எதிர்வினைகளை தொடர்ந்து கண்காணிப்போம். மீண்டும் ஸ்டுடியோவுக்கு திரும்புகிறோம். அது நம்முடைய கிறிஸ்டின் தான். எருசலேமில் நேரலை, அங்கு கோயில் அர்ப்பணிப்பு மற்றும் தொடக்க விழா தற்போது நடைபெற்று வருகிறது.
2: உலக தலைவர் மிகவும் ஒத்துழைப்பாக இருக்கிறார் போல் தெரிகிறது. நாம் இறுதி வரை உறுதியாக நிற்போம். ஆமென்,
3: ஆமென்.
2: எங்களிடமிருந்து எதுவும் பறிக்கப்பட்டிருக்கவில்லை என்றாலும் நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். இது எதிர் கிறிஸ்துவாக இருக்கலாம். உடன்படிக்கை துரோகிகளை பாராட்டால் கெடுப்பார் என தானியேல் கூறினார். அவர் செயல்கள் யாவும் பாராட்டாக இருக்கலாம். ஆமென். நாம் அனைவரும் இறுதி வரை விசுவாசமாக இருக்க வேண்டும். துன்புறுத்தல் வந்தாலும் வந்திராவிட்டாலும் நாம் ஜீவனின் கிரீடம் பெற வேண்டும். ஆமென்.
0: அனைவரும் ஆலயத்தின் நிறைவு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் போது ஆலய வளாகத்தில் இருமர்மமான ஆண்கள் தோன்றியுள்ளனர் என்ற தகவல்கள் எங்களுக்கு கிடைத்துள்ளன. நம்முடைய கிறிஸ்டின் தற்போது நேரலையில் எருசலேமில் உள்ளார். இந்த இரு ஆண்கள் குறித்து மேலும் தகவல்களை அவர் வழங்க உள்ளார். கிறிஸ்டின், உங்கள் பக்கம். நன்றி. சமீபத்திய ஆலய அர்ப்பணிப்புக்கு பின் இங்கு சூழல் பதட்டமாக உள்ளது. இப்போது இந்த இரு முதியவர்கள் வந்துள்ளனர்.

0: சாட்சிகள் ஆலய பகுதியில் உள்ள இந்த மர்மமான ஆண்கள் மிகுந்த அதிகாரத்துடன் பேசுகிறார்கள் என்று விவரிக்கின்றனர்.
1: எருசலேம் மக்கள், இந்த வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் கற்களை மீண்டும் கட்டியுள்ளீர்கள், ஆனால் மூளை கல்லை மறந்து விட்டீர்கள்.
0: எச்சரிக்கைகள் வழங்கி மனம் திரும்ப அழைக்கின்றனர். இந்த செய்திகள் இஸ்ரவேலை மட்டுமல்ல உலகம் முழுவதையும் நோக்கி கூறப்படுகின்றன. நீங்கள்
1: பஞ்சக ஒப்பந்தம் செய்தீர்கள், திரும்புங்கள், கணக்கு நாள் நீங்கள் நினைப்பதை விட அருகில் உள்ளது.
0: அவர்களை அகற்றவோ மௌனப்படுத்தவோ முயன்றது தோல்வி என அதிகாரிகள் கூறினர். இதனால் இந்த ஆண்கள் யார் என்று அறிய விரும்பும் பலரின் ஆர்வம் அதிகரிக்கிறது.
1: அடையாளம் பேச்சால் ஏமாறாதீர்கள், வாக்குறுதி அதிகாரத்திற்கு பணியாதீர்கள்.
0: வைரலாகும் வீடியோவில் இந்த ஆண்கள் விளக்க முடியாத செயல்களை செய்கின்றனர். இதனால் அதிகாரிகள் பதிலளிக்க முடியாமல் திணறுகின்றனர்.
1: நீங்கள் குத்தியவரே, அவரே ஒரே அரசன், கருணை கதவின் முன் நிற்கும் போது மனம் திரும்புங்கள். இந்த ஆண்கள் யார் எனக்கு தெரியல, அவர்கள் வெறுமனே தோணிவிட்டார்கள். சுற்றிலும் கேட்டு பாருங்கள், யாராவது ஒருவருக்கு தெரிய வேண்டும்.
0: மத தலைவர்கள் வேறுபடுகின்றனர். சிலர் தீர்க்கதரிசிகள், இரு சாட்சிகள் என்கின்றனர். பிறர் ஆபத்தான தீவிரவாதிகள் என்கின்றனர்.
1: வானம் எங்களை அனுப்பியுள்ளது, நேரம் கணிக்கப்பட்டு விட்டது, எழுதப்பட்டவை இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவர்கள் பொய்யர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. எங்கள் அமைதியை அழிக்க விரும்புகிறவர்கள், அவர்களை கேட்குவதை நிறுத்துங்கள். இந்த ஆலயம் உங்களை காப்பாற்றாது, இந்த அமைதி நீடிக்காது. மனம் திரும்புங்கள், ஏனெனில் தேவனுடைய ராஜ்யம் அருகில் உள்ளது.
0: இவர்கள்தான் அந்த இரு சாட்சிகள் என்று நினைக்கிறேன். இது அரசியலும் அல்ல, மதமும் அல்ல, இது வேறுபட்டதாக உணரப்படுகிறது. இந்த இரு ஆண்கள் உலகம் முழுவதும் பரவியுள்ள 144,000 யூத பிரசங்கர்களை வழிநடத்துகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது.

சாட்சிகள் அவர்களை ஒரே செய்தியுடன் ஜோடியாகவோ சிறு குழுக்களாகவோ சென்று இறுதி மனம் திரும்புதல் அழைப்பை விடுப்பதாக கூறுகின்றனர். இந்த இயக்கம் இவ்வளவு விரைவாக தோன்றி எல்லைகளை கடந்து பரவியதை அதிகாரிகள் அறியவில்லை என ஒப்புக்கொள்கின்றனர். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக உள்ளது, அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. தொடர் தகவல்களுடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஸ்டுடியோவுக்கு, ஜெருசலேமிலிருந்து கிறிஸ்டினுக்கு நன்றி. உலகெங்கும் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தெருக்களில் சிசிடிவி பொருத்தப்பட அமெரிக்காவெங்கும் மர்மப் பொருட்கள் மற்றும் ட்ரோன்கள் தென்படுகின்றன.

நண்பர்களே, எதிர்காலத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். எதிர்காலம் இப்போது நிலையானது மற்றும் ஒன்றுபட்டது. உலகத்தின் குடிமக்களே, இன்று இரவு நீங்கள் பலர் உணரும் கவலையை நேரடியாக பேச விரும்புகிறேன். சமீப நாட்களில் இரண்டு ஏஷ் அஷ்காசும் அவர்களுடன் இணைந்து விரைவாக வளர்ந்து வரும் ஒரு குழுவும் எருசலேமில் தோன்றியுள்ளனர். இந்த ஆட்கள் பயம், பிளவு மற்றும் விரைவில் வரும் தீர்ப்பு என்ற செய்திகளை பரப்பி வருகின்றனர். ஆனால் இதை பற்றி நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நாம் கடுமையாக உழைத்து கட்டி எடுத்துள்ள இந்த மெல்லிய அமைதியை யாருக்கும் பாதிப்பதற்கு உரிமை இல்லை. நாம் நம்பிக்கையின் சுதந்திரத்தை மதிக்கிறோம். ஆனால் ஒன்றுபாட்டை பாதிக்கும் குரல்களில் இருந்து உலக சமுதாயத்தை பாதுகாக்கவும் வேண்டும். யாரும் சட்டத்திற்கு மேல் இல்லை. மேலும் எந்த இயக்கமும், அது மதம் சார்ந்ததாக இருந்தாலும் இல்லை எனினும், மனித குலத்தை மீண்டும் பிளக்க அனுமதிக்கப்படாது. நாம் வெறுப்பில் அல்ல, பொறுப்புடன் செயல்பட போகிறோம். வன்முறையில் அல்ல, ஒழுங்கில். ஏனெனில் அமைதி பாதுகாக்கப்பட வேண்டும். எதிர்காலம் அழிவை முன்வைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கு சொந்தமானது அல்ல. இது ஒற்றுமையை தேர்ந்தெடுப்போருக்கானது. மற்றும் நாம் அனைவரும் ஒன்றாக முன்னேற போகிறோம்.

இது ராப்சர் நிகழ்வதற்கு முன்பு நடந்தது. இந்த உலகளாவிய தலைவன் எருசலேமில் உள்ள அந்த இரு சாட்சிகளுக்கு அடுத்ததாக செய்ய போகும் விஷயம் இதுதான். பைபிள் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டுச்சு.

அவர்கள் இப்போது அமைதியை அனுபவிக்கட்டும். நான் விரைவில் உடன்படிக்கையை முறிக்கவும் அந்த ஆலயத்தை மாசுபடுத்தவும் போகிறேன். நாம் இப்பொழுதுதான் துவங்குகிறோம்.

0: உலகம் முழுவதும் எங்கள் அமைதியை பாதிக்க விரும்பும் யாரையும் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பதை தொடரப்போகிறோம்.
1: வெடிகுண்டு தாக்குதல் வருகிறது, முன்னேறு, அவர்களை கீழே தள்ளு, பக்கவாட்டில் செல் போ. அவர்கள் அந்த இரு ஆண்களை தேடுகிறார்கள்.
0: ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக கட்டாயமான உலகளாவிய அடையாள முறையையும் அறிமுகப்படுத்த போகிறோம்.
1: எல்லாம் தெளிவாக உள்ளது. உடன்படிக்கை முடிக்கப்பட்டு விட்டது. கோப்பை அழகான மணப்பெண், கோப்பை அழகான மணப்பெண். மோசே, நம்முடைய பணி முடிந்துவிட்டது என்று நினைக்கிறேன். இப்போது அவர்கள் நம்மளை கொல்லப் போகிறார்கள். மறைவிடம் எடு.
2: இதேதான் அவர்கள் பரிசுத்த இடம் என்று அழைப்பதா? ஆலயத்தை அவமதிக்க நேரம் வந்துவிட்டது.

0: நான் கடவுள். ஓ கடவுளே, என்ன நடக்கிறது? இது உண்மையாக இருக்க முடியாது. நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டும்.
1: அவன் மிருகத்தின் உருவத்திற்கு உயிர் கொடுக்கும் சக்தியை கொண்டிருந்தான். இலக்கு கண்டறியப்பட்டது.
2: ஐயா, அவர்களை கீழே தள்ளவா?
3: என் உத்தரவை காத்திரு, மீண்டும் சொல்கிறேன், என் உத்தரவை காத்திரு. கேட்கிறாயா?
4: அதை பெற்றேன் ஐயா.
3: தொடர்ந்து செயல்படுத்து, மீண்டும் சொல்கிறேன்.

0: ஓ கடவுளே, அவர்கள் அவர்களை சுட்டுவிட்டார்கள்.
1: மற்றும் அந்த இரண்டு சடலங்கள் ஆன்மீகமாக சோதோம் மற்றும் எகிப்து என்று அழைக்கப்படும் மகா நகரத்தின் தெருவில் கிடக்கும்.
0: இவன் கண்டிப்பாக எதிர்கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், நம்ம மறைவாக இருக்க வேண்டும்.
2: பல்வேறு இன மொழி நாட்டு மக்கள் அவ்வுடல்களை 3.5 நாட்கள் பார்ப்பார்கள், அவற்றை அடக்கம் செய்ய விட மாட்டார்கள்.
1: நேற்று இரு தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்ட பிறகு இப்போது எருசலேமில் கடும் குண்டுவீச்சு நடைபெற்று வருகிறது. உலகின் பிற பகுதிகளில் மக்கள் அந்த இரு தீர்க்கதரிசிகள் இறந்ததை கொண்டாடி ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்புகிறார்கள். அவர்களின் கருத்துப்படி அந்த இரு தீர்க்கதரிசிகளின் சடலங்கள் தெருவில் கிடக்க வேண்டும், அவற்றை கல்லறையில் வைக்க கூடாது.
0: பாதுகாப்பு தான் உயிர் வாழ்வை உறுதி செய்கிறது.

0: அடுத்தது அடுத்தது
1: உறுதிப்படுத்தப்படவில்லை.
0: என்ன இல்லை, மீண்டும் சரிபார்க்கவும். நாம் தலைவணங்க மாட்டோம்.
1: கீழ்ப்படிதல் அனுமதியை வழங்குகிறது.

0: சார் அவர்களை அகற்ற வேண்டுமா?
1: அவர்களை விட்டுவிடலாமா?
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
3: மீண்டும் முயற்சி செய்.
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
3: மீண்டும் முயற்சி செய்.
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
0: அப்பா என்னை விடு.
3: அப்பா
4: அப்பா
0: போகவும் என் மகளே. விரைவாக
2: இதையும் வந்து எடுத்துக்கோ. எடுத்துக்கொண்டேன்.
0: தரையில் வை. முயற்சி பண்ணலாம். இப்ப உங்க திரையில நீங்க மிக தெளிவா பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் இப்போது விரிவாக காண்போம்.
5: நான்
0: பிடிச்சிருக்கேன்.
6: ஆம் எனக்கு தெரியும். செல்லம்
2: அமைதியாக இரு. ஓர்ஷ் பாதுகாப்பை உறுதி செய்கிறார்.

0: அப்பா மன்னிக்கவும்,
1: நம்மள அந்த கூரியை எடுத்துக்கொள்ள வேண்டி இருந்தது.
2: என்ன உங்க அம்மா மற்றும் அதை எடுக்க கூடாது என்று சொன்னோம்?

அது அவரை நகர்த்தியது. கர்த்தர் ஆள்கிறார். அசாத்தியம். அது

0: குறி சரிபார்ப்பு.
1: முற்றிலும் பிடித்து வைத்திரு.
0: நடமாட்டாமல் இரு.
2: அவர்களை மாட்டினுங்க.
0: அவர்களை மன்னியுங்கள். அம்மா, அவங்கள் முழங்கும். எந்த கண்டம் கூறிய எடுக்க மறுத்துள்ளது.
3: இறுதி வரை விசுவாசமாயிருங்கள் சகோதரர்களே.
1: மிருகத்தின் குறியை எடுக்காதீர்கள்.
0: அக்கட்டிடத்தின் கீழ் உள்ள சுரங்கத்தில் கிளர்ச்சியாளர்கள் இருக்கின்றனர்.

0: உங்கள் உயிரை காக்க ஓடுங்கள் சகோதரர்களே. எனக்கு உதவி செய்யுங்கள். வார்த்தை மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
0: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
2: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
0: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
0: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு எதிராக யார் போர் செய்ய முடியும்?
3: JFK டவர் டெல்டா 452க்கு அழைக்கிறது. நீங்கள் ரன்வே 27 புறப்பட அனுமதிக்கப்பட்டுள்ளீர்கள். ரெய்டர் காற்று 3 நாட்களில் வீசுகிறது. காணும் தூரம் எந்த வரம்பும் இல்லை. 2000 mil பறக்கும் போது அழைக்கவும்.
4: அதை பெற்றேன் டவர் டெல்டா 4152 புறப்படுகிறது.

0: விரைவாக செய், விளக்கு மாறும் முன் இந்த செல்பியை எடுத்து விடலாம்.
1: சரியாக இருக்கு.
0: நீ அந்த ஜம்ப் அங்க பாத்தியா?
1: ஆமா, அது பைத்தியமாக இருந்தது. நாம் திரும்ப போக வேண்டும்.
2: காலை வணக்கம், வண்டியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாங்க டவுன் டவுன் நோக்கி செல்கிறோம்.

0: விமான நிலையத்திலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறோம்?
1: 5 நிமிடங்களில் அங்கே இருப்போம் அம்மா.
2: ஆம்,
1: மனம் திரும்புங்கள், நேரம் நெருங்கிவிட்டது.

0: இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடைசி வரை சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்படிதான் முடிவும் வரும்.
1: அந்த நாள் மற்றும் நேரம் யாருக்கும் தெரியாது,
0: வானத்தில் உள்ள தூதர்களுக்கும் இல்லை, என் பிதாவுக்கு மட்டும் தெரியும்.
2: சாம், நீங்கள் இப்போது இங்கே வந்திருப்பது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கிறது. உங்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதில் நான் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை பார்த்தது எனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது.

0: இப்போது ஒவ்வொரு கண்டத்திலிருந்தும் நாங்கள் தகவல்கள் பெறுகிறோம். ஏதோ பேரழிவு நிகழ்ந்துள்ளது. உலகளாவிய அளவில் கடந்த 15 நிமிடங்களில் கோடிக்கணக்கான மக்கள் எச்சரிக்கையின்றி மறைந்து விட்டார்கள்.
1: மறைஞ்சிட்டாங்க.
0: முழு குடும்பங்கள் ஒரு கணத்தில் இல்லாமல் போய்விட்டன. பள்ளி, குழந்தைகள், விமானிகள், டிரைவர்கள், மருத்துவர்கள், அவங்க எல்லாம் இல்லாமல் போய்விட்டார்கள். வானில் இருந்து விமானங்கள் விழும் உறுதிப்படுத்தப்படாத காட்சிகள் எங்களிடம் உள்ளன. பெரிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் மோதி கொண்டுள்ளன. பஸ்கள் மோதி ரயில்கள் தடம் புரண்டுள்ளன. வானில் நடுவே விமானங்கள் மறைந்து பின்னால் தீ மற்றும் சிதைவுகளை மட்டுமே விட்டு சென்றதாகவும் தகவல்கள் உள்ளன. அவசர சேவைகள் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளன. மருத்துவமனைகள் குழப்பத்தில் உள்ளன. மின்சார வலையமைப்புகள் மின்மினுக்கின்றன. ஜனாதிபதி தற்போது பாதுகாப்பு முறையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்றும் G7 தலைவர்கள் 1 மணி நேரத்துக்குள் அவசர உச்சி மாநாட்டை கூட்ட அழைத்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம் நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல பெரிய நகரங்களில் ஏற்கனவே இராணுவ சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியா முழுவதும் வான்வழி மூடப்பட்டுள்ளது. 1 நிமிடம், இப்போது எங்களுக்கு தகவல் வருகிறது. மத குழுக்கள் இது நீண்ட நாட்களாக முன்கூட்டியே கூறப்பட்ட ராப்சர் என்று கூறுகின்றன. பைபிளில் வந்து நீதிமான்கள் எடுத்துச் செல்லப்பட்டு மற்றவர்கள் பின்னால் விடப்படுவார்கள் என்று எச்சரிக்கப்பட்ட அந்த தருணம் இது என கூறப்படுகிறது. என்ன நடக்கிறது என எனக்கு தெரியவில்லை. இல்லை, எங்களில் யாருக்கும் தெரியவில்லை. நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால் அமைதியாக இருங்கள். ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடுங்கள். சாலைகளில் செல்ல வேண்டாம். முடிந்தால் காயமடைந்தவர்களுக்கு உதவுங்கள். ஏனெனில் இது வெறும் தொடக்கம் மட்டுமே என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்னல் இருக்கும் வரை நாங்கள் உங்களுடன் இருப்போம். இது WNRC நியூஸ் ரேடியோ இருளில் நேரலை ஒளிபரப்புகிறது. நாங்கள் ஒளிபரப்ப நிறுத்தல. இன்னும் இல்ல.
2: கடவுளே, என்ன நடக்கிறது? இது உண்மையில ராப்சரா? நான் பின்னால் விட்டுவிட பட்டு விட்டேனா ஆண்டவரே?
3: முழு உலகமும் குழப்பத்தில் மூழ்கியுள்ள நிலையில் பின்னால் விட்டுவிடப்பட்ட பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்போது தேவாலயங்களில் கூடி ஜெபிக்கிறார்கள்.

0: யூத மதத்தில் யூத ரப்பாய்கள் மோசேயின் சட்டத்திலிருந்து இந்த கோடிக்கணக்கானோர் மறைவு என்ன அர்த்தம் என்பதை கண்டுபிடிக்க முயற்சிக்கின்றனர். அவர்கள் இன்னும் மெசியாவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாலும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இது ராப்சர் என்று நம்புகிறார்கள். இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் நடைபெற்று வரும் G7 கூட்டம் ஒரு தீர்வை முன்வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உறுதி செய்யப்படாத செய்திகளின்படி உலகம் முழுவதும் ஒழுங்கும் அமைதியும் மீண்டும் நிலைநாட்ட அனைத்து அரசுகளும் ஒரே உலக அரசின் கீழ் வருவதாக கூறப்படுகிறது.
1: பாதுகாப்பு விளைவுகளுக்கு அனைத்து உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த பதில் தேவை. ஆம், இந்த சவால்களை எதிர்கொள்ள நமது வலிமையையும் உறுதியையும் காட்ட வேண்டும்.
0: எங்களுடைய பணி காத்திருந்து எது நடந்தாலும் அதை தெரிவிப்பதே. தொடர்ந்து கவனிக்கவும்.
2: இப்பொழுது உங்கள் ஆண்டவர் வருவார் என்று நீங்கள் அறியாததால் விழிப்புடன் இருங்கள்.

0: ஜெனரல், இது உலகம் முழுவதும் நடக்கிறதா? ஆம் ஜனாதிபதி, இதை என்னால் நம்ப முடியவில்லை. இந்த மறைவுகளுக்கு என்ன காரணம் என்று சொன்னீர்களா? நாங்கள் இன்னும் உறுதி செய்யவில்லை ஐயா.
1: இந்த மில்லியன்கள் மறைவது வெறும் தொடக்கமே ஆகும்.
2: உலகம் தனது மிக மோசமான கனவு கொள்கையை அனுபவிக்கிறது.
3: மில்லியன் கணக்கான மக்கள், குழந்தைகள் உட்பட பூமியிலிருந்து மறைந்த பிறகு
1: அதற்கு பிறகு நிகழ்வுகள் தொடர் நிகழும். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வேதாகமங்கள் வெளிப்படுத்தின,
2: ஒன்றுபட்ட உலக ஆணைய தலைவராக இந்த உலகை மீண்டும் கட்டியெழுப்பி அதை சிறப்பாக்குவோம் என உறுதியளிக்கிறேன்.
1: எதிர கிரைஸ்ட் இன் எழுச்சி. கலப்பை பகுதியில் அமைதி நிலவட்டும், இஸ்ரேல் நீடிக்கட்டும். மிகப்பெரிய துன்பம் இயேசு கிறிஸ்துவின் திரும்பவும் வருகை மற்றும் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டல்.

0: வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 9:4-6.
1: கர்த்தர் அவனை நோக்கி,
0: நீ
1: எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய்,
0: அதற்குள்ளே
1: செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற.
0: எப்படி அழுகணுமா? பெருமூச்சு விட்டு அழுகிற. நம்ம அதை பார்த்தோம், முதல்ல பார்த்தோம். எப்படி பெருமூச்சு விடணுமா? இடுப்பு நொறுங்கவும் அவங்க கண்களுக்கு முன்பாக என்ன செய்யணும்? கசந்து பெருமூச்சோடு அழுகணுமா? பெருமூச்சோடு அழுகிற.
1: மனுஷரின் நெற்றிகளில்
0: அடையாளம்
1: போடு என்றார்.
0: பாத்தீங்களா, யாரு பெருமூச்சோடு அழுகுறாங்களோ அவங்க நெத்தியில கத்தர் என்ன செய்யறாரு? அடையாளம் போடுறாரு. பாருங்க, யாரெல்லாம் நம்ம தேசத்துக்காக உன்னை போல பிறரை நேசின்ற முழுத்தோடு கத்தர் அன்பு இரு, அதே போல உன்னை போல பிறரையும் நேசின்னு அன்று சொல்லியிருக்காரு. அப்படி நேசித்து செவிக்கும் போது கத்திர நம்ம நத்தியில் என்ன போடுறாரு? அடையாளம் போடு.
1: பின்பு
0: தீங்கு
1: அவர் என் காதுகள் கேட்க,
0: மற்றவர்களை நோக்கி
1: நீங்கள்
0: இவன் பின்னாலே
1: நகரம் எங்கும் உருவப்போய்
0: வெட்டுங்கள்.
1: உங்கள் கண்
0: தப்ப விடாமலும்
1: நீங்கள் இறங்க வேண்டாம்.
0: உங்களை பண்ண சின்ன பிள்ளைல பார்த்து, ஐயோ குழந்தைங்களே அவங்களை விட்டுறலாம் அப்படின்னு உங்கள் கண் தப்ப விடக்கூடாது. நீங்க அவங்கள பார்த்து என்ன செய்யக்கூடாது? இறங்கக்கூடாது. இறங்காமலும்
1: முதியோரையும்
0: வாலிபரையும்
1: கன்னிகளையும்
0: குழந்தைகளையும்
1: ஸ்திரீகளையும்
0: சங்கரித்து கொண்டு போடுங்கள்.
1: அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள்.
0: அடையாளம் யாரெல்லாம் பெருமூச்சோடு அழுதாங்களோ அவங்க நெத்தியில என்ன போட்டிருக்காரு? அடையாளம் போட்டிருக்க. அவங்க பக்கத்துல நீ போயிடாத. முதியோரு, சிறு பிள்ளைங்க, அப்புறம் யாரு? வாலிபர்கள், கன்னிகைகள், குழந்தைகள், எல்லாத்திலையும் நீ வெட்டு. அவங்களுக்கு நீ இறங்க வேண்டாம். அவங்க கண்கள் தப்ப விட்டுறாத. யார் நெத்தியில் அடையாளம் போடுறாரு? பெருமூச்சோடு செபிக்கிற நெத்தியில் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அடையாளம் போடுறாரு. கண்ணீரோடு ஆத்மபாரத்தோடு உன்னை போல பிறரை நேசி, சும்மா நம்ம செய்யப்பதில்லை, உன்னை போல பிறரை நேசி. அப்படி யாரை நேசித்து செபிக்கிறோமோ அவங்க நெத்தியில அடையாளம் போடுவார். அவங்கள அடையாளம் போட்டவங்க மட்டும் என்ன செய்யாத? கிட்டாத, அவன் பக்கத்தோட போயிடாத அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரே கேட்குமா, ஆண்டவரே நான் பெருமூச்சோடு செபிக்கணுமையா? இது வரைக்கும் நான் கொல குலாடும் செபிச்சிட்டப்பா, மன்னிமப்பா. பெருமூச்சோடு செபிக்கணுமையா? கண்ணீரோடு செபிக்கணும். அழுவனும் பலமுன்னு ஆண்டவரே, எனக்கு இந்த ஆத்ம பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்க உள்ளத்துல பாரம் என் உள்ளத்துல வைங்க ஆண்டவரே. நான் கண்ணீரோடு செபிக்கணும். அழுவனும் பலமுனும் நான் ஏனாதானந்தான் ஜெபிச்சுட்டு இருக்கப்பா, என்னை மன்னியும் சொல்லி கேட்போம். எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட செவ்வாவியை தாங்கப்பா. நெகிமை போல மன்றாடி செபிக்கக்கூடிய ஆவிய எனக்கு தாங்க ஏசப்பா. இறைமை போல புலம்பி செவிக்க ஆவியை தாங்க ஆண்டவரே. எஸ்தரை போல கண்ணீரோடு 3 நாள் உபவாசம் இருந்து தண்ணி கூட குடிக்காம இருந்தாங்களப்பா. அப்படிப்பட்ட செவ்வாவி எனக்கு தாங்கப்பா. என் தேசத்துக்காக நான் ஜெபிப்பாண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கடைசி வினாடியில் இருக்கிறோம். அல்லேலூயா. 91:15.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து
0: அவனை தப்புவித்து
1: அவனை கனப்படுத்துவேன்.
0: இப்ப யாரெல்லாம் பெருமூச்சோடு செபிக்கிறாங்களோ, கண்ணீரோடு செபிக்கிறாங்களோ, அவை நோக்கி கூப்பிட மறு உத்தரவு அருள் செய்து ஆபத்துல நான் என்ன ஆபத்து இருந்தாலும் நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். யாரெல்லாம் தேசத்துக்கு அழுது புலம்பி செபிக்கிறீங்களோ, நம்ம ஒவ்வொரு நெத்தியில் அடையாளம் போடுற அது மாத்திர அவைய நோக்கி கூப்பிடுவான். மருவத்தில் அருளிச்சு ஆபத்துல நானே அவனோடு இருந்து அவளை தப்புத்து அவனை கடப்படுத்துவேன். நீடித்த நாட்களும் திருப்தியாக்கி என் ரட்சிப்பன் காண்பேன்பார். அவர் நோக்கி கூப்பிடுமா? கூப்பிடுறது என்ன? அவர் நோக்கி செபிக்கிறதான் கூப்பிடுறதுன்றாரு. அவர் நோக்கி நம்ம சேம் பண்ணுமா? ஆண்டவரே எனக்கு செவ்வாவியை தாங்க ஏசப்பா, செபிக்க உதவிச்சுன்னு கேட்போம். முத பார்த்தோம் பெருமூச்சோடு பெருமூச்சோடு செபிக்கிற மத்தியில் என்ன போடுறாரு? அடையாளம் போடுறாரு. அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். நம்ம தேசத்துக்காக, நம்ம குமார்த்திகளுக்காக, அன்று சொன்னார்கள், நம்ம எல்லாத்தையும் எப்படி எப்படி தோண்ட எப்படி இப்ப தோண்டப்பு ஒரே ரத்தத்தினால தான் நம்ம எல்லாரையும் தோண்டப்பு. நம்ம எல்லாம் நம்ம சகோதர சகோதரிகள் தான், எல்லாருமே பாவத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டும், அழுக வேண்டும், புலம்ப வேண்டும். எரேமியன் புஸ்தகம் 33:3
1: என்னை நோக்கி கூப்பிடு.
0: கூப்பிடுற என்ன செய்யணும்? செவம் பண்ணணும். அதான் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு.
1: அப்பொழுது நான் உனக்கு
0: உத்தரவு கொடுத்து
1: நீ அறியாததும்
0: உனக்கு எட்டாததுமான
1: பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்.
0: என்னை நோக்கி கூப்பிடு, மருவத்தை கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். அவரை நோக்கி நம்ம செவிக்க வேண்டும். கூப்பிடுற என்னது? செவிக்கணும், பெரிய காரியத்தை செய்வேன் சொல்றாரு. இங்க அதான் ஆண்டர் சொன்னார். 32:8
1: நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
0: பாத்தீங்களா, நான் போதிப்பேன், எப்படி நடக்கணும், எப்படி செவிக்கணும் போதிப்பேன். நான் போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்றாரு. அவர் நோக்கி கூப்பிடுமா, அவருக்கு அறியாது எட்டாவது பெரிய காரியம் அறிவிப்பார். நம்ம தேசத்தில் என்ன செய்ய போறாரு, என்ன செய்யறார், எல்லாம் நமக்கு சொல்லி தருவார். இவங்களுக்கு மட்டும் சொல்லி தரு, அவங்களுக்கு தான் சொல்லி தருன்னு சொல்லல. நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு தருவார். அருளி அறியாதது எட்டாவதுமான காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். இங்க சொல்ற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உனக்கு காட்டு, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி எல்லா காரியத்தையும் சொல்லி தருவேன். தேசத்தை என்ன நடக்க போகுது, என்ன ஆபத்து வரப்போகுது, என்ன ஆபத்து எப்படி செய்யணும், நீ இந்த ஆபத்து தப்பு வைக்கணும், என்ன செய்யணும், எல்லாமே சொல்லுவார். நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டியவளை உன் காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொன்னார். நம்ம நடக்க வேண்டியவளையை காமிப்பார். அவர் நோக்கி விடுமா இன்னும் தாமதமாக பண்ணாதீங்க அருமையானவர்களே. இன்னும் தாமதம் பண்ணி நம்ம ஆண்டு வரும்போது கைவிடப்பட்டுருவோம். தாமதம் பண்ண வேண்டாம், செபம் பண்ணுவோம். ஏசாயின் புஸ்தகம் 30:21
1: நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும்
0: இடதுபுறமாய் சாயும் போதும்
1: வழி இதுவே இதிலே நடங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும்.
0: உங்கள் தேவனுடைய வார்த்தையை எதுக்கு நம்ம காதுகள் கேட்கும்? ஆண்டு விட்டு வலதுபுறம் சாயும் போதும் ஆண்டு விட்டு இடதுபுறம் சாயும் போதும் இதுவே வழி, இதில் நடங்கன்னு சொல்லி கத்திர சத்தத்தை நம்ம காது கேட்கும். அதான் சொல்லி கத்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கான். கத்திர விட்டு வலதுறமும் இடவரும் சாயும் போது இதிலே நடங்கன்னு சொல்லி கத்திர சத்தம் நம்மளோட பேசுவார். அவர் விட்டு வலதுறம் சாயும் போதும் அவர் விட்டு வழி விலகும் போதும் வலதுறம் இடவரும் சாயும் போதும் இதிலே நடங்க நம்மளோட பேசுவார். பாக்கம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 5:32
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
0: உங்களுக்கு
1: கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: என்ன செய்யக்கூடாது? வலதுபுறமும் செய்யக்கூடாது, இடதுபுறமும் செய்யக்கூடாது. நேர அவரை நோக்கி போகணும். அதான் சொல்றாரு, வலதுபுறமும் இடதுபுறம் செய்யும் போது இதுவே வழி, இதுல நடங்கள் சத்தத்தை பின்னால உங்க காது கேட்கும். இங்க திட்டமா சொல்லிட்டாரு, வலதுபுறமும் செய்யாதீங்க இடதுறவும் செய்யாதீங்க. நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஆபோ புக்கில் வாசிக்கிறோம் 2:1 அவருக்கு எத்தனை வாஞ்ச பாருங்க. ஆபோ புக் 2:1
1: நான் என் காவலிலே தரித்து
0: அவர் காவல் காத்துட்டு போல வாட்ச்மேன் போல நான் என் காவலிலே தரித்து
1: அறையிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார்
0: எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன சொல்வார் என்றும்
1: அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வோம் என்றும்
0: கவனித்து பார்ப்பேன் என்றேன். அவர் நம்ம என்ன சொல்லும் போது என்ன சொல்வேன் சொல்லி கவனித்து கொண்டிருந்தாரா, எதிர்பார்த்து கொண்டிருந்தார். நம்ம ஆத்மா இப்படி இருக்கு, எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம்? ஆண்டு கேட்போம், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஆத்மா பாரத்தை கொடுங்கப்பா, கண்ணீரின் சவத்தை கொடு. இது வரைக்கும் எனக்காக என் குடும்பத்துக்காக வாழ்ந்த ஆண்டவரே, இனிமேல் என் ஆத்மா வெளியேறப்பட்டதப்பா, ஆத்மா மீட்பு மிகவும் வெளியேறப்பட்டது, நமக்காக காத்திருக்கேன் எனக்கு உதவிச்சுன்னு கேட்போம். 4:56
1: நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன்
0: நமக்கு பச்சத்திற்குள் நமக்கு சத்திருக்கார் யாரு சொல்லுங்க பிசாசு தான் பிசாசு நமக்கு விரோதமா வரான் பாத்தீங்களா நம்ம கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு அவன் என்ன செஞ்சான் பின்னிட்டு திரும்புவான் கர்த்தர் பச்சத்தில் இருக்காரான்னு பிசாசு அறிவான் ஐயையோ இவங்களுக்கு பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறாரே ஒண்ணுமே செய்ய முடியாதே அப்படின்னு நம்மளை விட்டு பின்னிட்டு போயிடுவான் நம்மளை விட்டு தூரமா போயிடுவான் அல்லேலூயா அதங்க சொல்றாரு உன்னிப்பேதின் புஸ்தகம் 5:8
1: தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள்
0: விழித்திருங்கள்
1: ஏனெனில் உங்கள் எதிரியாளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார்
0: யார ஆண்டு பிரிக்கலாம் யார் ஆண்டு பிரிக்க அவனுக்கெல்லாம் வேலை என்ன வரும் தெரியுமா நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டு விட்டு பிரிக்கதான் வேலை அவனுக்கு வேற வேலையே கிடையாது கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமனு என்ன விழுங்குற என்ன கர்த்தர் விட்டு நம்மளை பிரிக்கணும் வேற இல்லை அவனுடைய வேலை ஒன்றும் வேற வேலையே கிடையாது கர்த்தர் விட்டு நம்மளை பிரிச்சிடணும் கர்த்தருக்கும் நமக்கு சொந்தம் இல்லாமல் நம்மளை அவர் விட்டு பிரிக்கணும் அவனுக்கு அதுதான் வேலை ஏன்னா நம்ம ஆத்தம் பரலோகத்து பாரு அவனுக்கு பிடிக்காது இல்லையா ஆண்டு அவளை தள்ளிட்டார்ல நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்க எஸ்ஐக்கள் புஸ்தகம் 28 14 இதில் வாசித்து பாருங்க ஆண்டு அவனை தள்ளிட்டார்ல நம்மளைத்தானே துதிக்கிறதுக்காக தேவை நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு அதனால பிசாசர் நினைச்சாரு எவ்வளவு விழுங்கலமோ என்று என்ன செய்கிறா வகை தேடி சுட்டி தீரா எப்படி இவங்க விழுங்கல எப்படி கர்த்தருடைய பிரிக்கலாம் எப்படி சொன்னா இவங்க பிரிஞ்சிருவாங்க எப்படி செஞ்சா இப்ப செய்யலன்னு சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான் நம்ம என்ன செய்யக்கூடாது அவனுக்கு யாருமே நம்ம அடிமையாக கூடாது அல்லேலூயா அல்லேலூயா நம்ம இதயத்தை கெடுப்பான நம்ம மனசை கெடுக்குது அவனுடைய வேலை வாசித்து பாருங்க 2 Corinthians 11:3
1: ஆகிலும்
0: சர்ப்பமானது
1: தன்னுடைய தந்திரத்தினால்
0: வல்லமே ஒண்ணும் கிடையாது தன்னுடைய தந்திரத்தினால
1: ஏவாளை வஞ்சித்தது போல
0: ஏவாளை அன்னைக்கு என்ன செஞ்ச அந்த பழத்தை சாப்பிடு சாப்பிடு நல்லா தேவனோடு உறவாடி கொண்டிருந்தாங்க தேவனோட ஆதாமும் ஏவாளும் உறவாடி கொண்டிருந்தாங்க காலை வந்து ஆதாமே அதாம் எங்க இருக்குன்னு கேட்டார் அவங்க முகம் மறைக்கப்பட்டு போச்சு ஆண்டவரோடு உலாவிக்கிட்டு இருந்தாங்க இவன் என்ன பார்த்தான் இவங்களை எப்படியா பிரிச்சிடணும்னு சொல்லி ஆண்டு பழத்தோட சாப்பிட வேண்டான்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு ஆமாண்டாங்க இது சாப்பிட்டீங்கன்னா தேவரை போல ஆயுங்க நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட வச்சு தேவனை விட்டு அந்த ஆவாளை ஏவாளையும் ஆதாமையும் பிரிச்சிட்டான் அதே போல அதான் சொல்றாரு பாருங்க
1: உங்கள் மனதும்
0: கிறிஸ்துவை பற்றிய
1: உண்மையின் நின்று விலகும்படி
0: கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்திலிருந்து விலகும்படி
1: கெடுக்கப்படுமோ என்று
0: பயந்திருக்கிறேன் சொல்றாரு ஆதாமையும் ஏவாளை வஞ்சித்த பிசாசு தந்திரத்தினால வஞ்சிச்சிட்டான் என்ன வஞ்சிட்டான் இந்த பழவனுக்கு ஒன்ன ஆண்டு சாப்பிட வேண்டாம் சொல்லியிருக்காரா ஆமா சாப்பிடு நீங்க தேவனை போல அவர்னு சொல்லிட்டு பழம் சாப்பிட்டதுனால மறைஞ்சிட்டாங்க சரி ஆனாலும் ஆண்டு என்ன செஞ்சிருக்கு தோல் போடைய கொடுத்தார் நம்ம மனதும் கிறிஸ்து பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ என்று சொல்லி என்ன செய்யற பரிசுப்பாவில் வேதனைப்படுறாரு கெடுக்கப்படுமோ என்று நான் என்ன செய்யற
1: பயந்திருக்கிறேன்றாரு
0: அருமையான சகோதரி சகோதரி கர்த்தர் வெட்டி ஒரு நாளும் பிரியக்கூடாது யோவான் சொன்னாரு என் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுக்குத்தோடு ஐக்கியம் இருக்குன்னு சொன்னாரு அந்த ஐக்கியம் நான் நினைச்சிருக்கணும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க இடம் கொடுத்தா தான் உள்ள வர முடியும் அதான் பரிசு பாவில் எழுதுறாரு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க பிசாசுக்கு இடம் கொடுத்தா தான் வரல உள்ள வருவா பிசாசுக்கு இடம் கொடுக்கட்ட உள்ள வர முடியாது அல்லேலூயா அல்லேலூயா நம்ம அவரை எப்படி கூப்பிடணுமா உண்மையாய் அவரை கூப்பிடணும் உள்ள எங்கேயோ இருக்கும் மனசு எங்கேயோ வச்சு அப்படி கூப்பிடக்கூடாது உண்மையான மனசோட அதுதான் சொல்றாரு 145:18
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
0: உள்ள எங்கேயா இருக்கும் நம்ம இயேசுவே இயேசுன்னு சவம் பண்ணுவோம் உள்ள எங்கேயா இருக்கும் அதுதான் சொல்றாரு. உண்மையாய் தமிழ் நோக்கி கூப்பிடுற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமா இருக்கிறார்.
0: உண்மையா யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ கர்த்தர் அவங்களுக்கு எப்படி இருக்காரு? சமீபமா இருக்கிறாரு. கூப்பிடுமா? ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, புலம்பி செவிக்கு எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே, பெருமைச்சோடு செவிக்கு எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே. உண்மை உண்மையாய் நான் கூப்பிடணும் ஆண்டவரே. பிசாசு என்னை தொடக்கூடாதப்பா, பிசாசுக்கு என்னை இடம் கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. எனக்கு உதவிச்சிங்க, நம்ம வீட்டு வலதுறம இடதுறம் சாயக்கூடாதப்பா. என்னை காத்துக்கொள்ளும், உங்களுடைய கரங்களை நான் அர்ப்பணிக்கிற ஐயா. தேவனே, நீ மாற்றும் ஆண்டவரே. நீங்க தான் என்ன மாற்ற முடியும், என்னால முடியலப்பா. எனக்கு உதவிச்சுன்னு கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா நமக்கு உதவிச்சுவார். கர்த்தர் நிச்சயமா நம்ம ஆசீரிப்பா. அந்த வசனத்தை திரும்ப வீட்டுல போய் வாசிங்க, உங்க ஆத்மா பிரயோஜனமா இருக்கும்.
2: நாம் எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து நமது இணைந்த ஜெபங்களை நாம் ஏறெடுப்போம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாகிவிட்டது. ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், கர்த்தருடைய பாதத்திலே நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்பதாய் ஆவியானவர் இன்றைக்கே நம்மோடு கூட பேசியிருக்கிறார். விழித்திருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லி இயேசு நம்மோடு கூட இன்றைக்கு பேசியிருக்கிறார். ஒருவேளை ஜெபிக்க முடியவில்லையே என்று கலங்கர் நம்முடைய வாழ்க்கையில இதோ விண்ணப்பங்கள் ஆவியை ஊற்றுவேன், குருபை ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று நம்ம அறியாமல் இருக்கும் பொழுது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு கூட அவர் நமக்காக ஜெபிக்கிறார், ஜெபிக்க ஏவுகிறார், அந்த பலத்தை கொடுக்கிறார் என்று நாம் கேட்டோம். அர்ப்பணிக்கலாமா ஆண்டவரே? நான் இரவு பகலாக நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேசத்திற்காக, தேசத்தின் மேல் வரப்போகிற ஆபத்துகள் தீங்குகளுக்கு எங்கள் தேசத்தின் காப்பாற்ற நான் ஜெபிக்க அர்ப்பணிக்கிறேன். எல்லாம் கத்த நோக்கி பார்த்து கேட்கலாமா? ஹாலேலூயா. தோமாப்பா, ஜபாவியை எனக்கு தாரும், எங்கள் மீது உங்களை ஜபாவியை ஊற்றும் ஆண்டவரே. வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? ஜபாவி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. முதலாவது நாம் மன்றாடி ஜெபிக்கிறோம். எழுத்து ராஜாமத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. தெருக்களிலே மூச்சித்து கிடக்கிற உன் பிள்ளைகளின் பிராணனுக்காக உன் கரங்களை என்னிடத்திலே ஏறிடு என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினாரே. வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரே, கிருபை கொடுங்கப்பா. இரவெல்லாம் ஜெபிக்க நிறைமே சொன்னார், என் தலை தண்ணீர், என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாக இருக்கும் என்று சொன்னாரே. எல்லாரும் கேட்போம் அப்பா, இந்த பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாருமாட்டார். பாரத்தோடு மன்றாடக்கூடிய ஒரு இருதயத்தை ஆவியானவரே எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் வைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசாயா சொன்னாரே, அழிந்து கொண்டிருக்க மக்களுக்காக, என் தேசத்தின் மக்களுக்காக நான் மன்றாடி ஜெபிப்பேன். கர்த்தர் சொன்னார், இடுப்பு நொறுங்கும்படி ஜெபி என்று சொன்னார். பெருமூச்சோடு ஒரு ஜெபி என்று இசைகளை பார்த்து சொன்னாரே. அந்த பாரம் நிறைந்த இருதயத்தை எனக்கும் எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. தேசத்தின் மக்களுக்காக போராடி ஜெபிக்கணும் ஆண்டவரே. இரண்டாவது, ஆபத்துகளுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டுமா? இனி சம்பவிக்க போற இவர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமார் குன்பாய் நிற்க பாத்திரமானா என்ன பண்ணுவதற்கு? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க என்று சொன்னார். அர்ப்பணிக்கலாமா ஆண்டவரே? எப்பொழுது ஜெபம் பண்ணி நாங்கள் விழித்திருக்க எங்களுக்கு அப்படி கிருபையை நிறைவாய் தாரும் ஆண்டவரே. இந்த ஜெபாவி எங்கள் மீது ஊற்று ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன் என்று சொன்னீரே. என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் விடுவிப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்தவன் தப்பிவித்தானே காணப்படுத்து என்று சொன்னார். எல்லாரும் வாய் திறந்து கேட்கலாமா? எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஆபத்துகள் தப்பித்துக் கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு மறுஉத்தரவு கொடுத்து நீ அறியாதும் நீ எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். நீ வலதுபுறம் வலதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே நடவுங்கள் என்று கூப்பிடுகிற சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொன்னார். மூன்றாவது, தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபிக்க வேண்டும். நான்காவதாக ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னார், நாம் கர்த்தரை நோக்கி மன்றாடும் பொழுது சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் சிதறி ஓடும். உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நம் அருகில் வருகிறார். தேவன் நம் அருகில் வந்துவிட்டார். அவர் எழுந்தருளி வரும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். எவனை விழுங்கலாமோ என்ற வகை தேடி சுற்றித் திரிகிற பிசாசுகள் நம்மை விட்டு விலகி ஓடும். உண்மையாயும் நோக்கி கூப்பிடக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தான் எல்லாம் ஜெபிக்கலாமா? உலகத்திலே வாசமா இருக்கிற நல்ல கர்த்தாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் கர்த்தருடைய கரம் எங்கள் மீது கடந்து வருவதாக, ஆவியானவர் எங்கள் மீது அசைவாடுவீராக. அப்பா, ஜெபாவை எங்கள் மீது ஊற்றும் ஆண்டவரே. அப்பா, எப்பொழுதுமே நாங்கள் பாரத்தோடு திருப்பில் என்று ஜெபிக்க அந்த ஜெபாவியை தார். விண்ணப்பம் பண்ணுகில்லை என்று சொல்லி நீர் ஆச்சரியப்பட்டீரப்பா. விண்ணப்பம் பண்ணுகிறோம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நீர் அங்கலாய்ப்பாய் பார்க்கிறீர். எங்களுக்குள்ளே அந்த ஆத்ம பாரத்தை, அந்த ஜெப ஜீவியத்தை, அந்த ஜெப ஆவியை எனக்கும் எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. அப்பா, தேசத்தின் மக்களுக்காக நாங்கள் எழுந்திருந்து கண்ணீரோடு முதற் ஜாமத்தில் கூப்பிடு என்று சொன்னீரே. நாங்கள் கண்ணீரோடு புலம்பி அழுகின்ற நேரத்திலே அப்பா, எங்கள் தேசத்தின் மக்களுக்கு ஜீவனை தருவீர் ஐயா. அப்பா அப்பா அப்பா, மூர்ச்சித்து போயிருக்கிற மக்களுக்கு நீ உயிர் கொடுப்பீர் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அப்பா, எங்கள் பொறுப்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, அது மாத்திரம் இல்லை, ஆபத்து காலங்கள் நெருங்கி வருகிறது. நாங்கள் அதிகமாக பார்த்தல நாங்கள் காத்திருக்க ஜெபிக்க விழித்திருந்து ஜெபிக்க எங்கள் இருதயம் விழிப்பாக இருக்க அப்பா, அவங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருப கொடுங்கப்பா, கிருப கொடுங்கப்பா, கிருப கொடுங்கப்பா. அப்பா, அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எப்பொழுதுமே ஜெபிக்கணும் அப்பா. அந்த ஜெப சிந்தையை, ஓ அந்த ஜெப ஆவியை ஆண்டவரே எங்கள் மீது ராஜா நீர் ஊற்றும்படியாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாத்திரமல்ல, சத்துருக்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னீரே. எப்பொழுது நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்க அந்த ஜெப ஆவி இன்றைக்கு எங்களுக்கு தாரும் அப்பா. அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும், எனக்கும் எங்களுக்கும் இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவியை, நீ சொன்ன விண்ணப்பத்தின் ஆவியை, பெருமூச்சோடு ஜெபிக்கக்கூடிய ஆவியானவர் எங்கள் மீது ஊற்றும்படிக்கு நாங்கள் மன்றாடுகிறோம். அப்படி செய்வதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியாக நம் அனைவரின் ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பாங்க. எல்லாரும் கதை நோக்கி பார்க்கலாமா? தகப்பனே, எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. உங்க கரம் எங்கள் மீது இறங்கிட்டு ஆண்டவரே, எதை பெற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ ஜபாவியை கேட்டு பெற்றுக்கொள்வோம். எங்களுக்கு அந்த ஜபாவியை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். அக்கா கூட இணைந்து நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம்.
0: சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரும் விட்டு வளதுரமும் இடவரும் சாயாது பிடிக்கி முடிவெறிந்து நினைச்சிருக்கணும். எங்களை எல்லாரும் ரசித்து உங்களோடு இணைச்சிக்கோங்க. பரிசுத்தாவில் நிரப்புங்க. பக்தி வர தாங்க, செவிக்க துதிக்க உதவிச்சிங்க. உம்மோடு இருக்க போது உம்மோடு இருக்க உதவிச்சிங்க ஏசப்பா. என்ன வியாதியோடு மக்கள் வந்திருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா. ஆண்டவரே, பலவீனத்தை மாற்றுங்க. தலைவலி, தலைப்பாரெல்லாம் மாற்றுங்க. தலை சுத்தல், பலவீனங்களை அனைத்து நீக்கி போடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க ஏசப்பா. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. அவங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கண்ணீரோடு கெஞ்சி செவிக்க எங்களுக்கு உதவி செய்ய செவிக்கிறோம் ஐயா. அப்பா, மந்திரத்தின் ஆவி, செய்வன் ஆவி, பெல்லிசன் ஆவி எல்லாவற்றையும் அழித்து போடுங்க. நிர்மலமாக்கிறோம் ஏசுக்கிறது நாமத்தினால. பொல்லாத கட்டுகள் உடை தெரியுற ஏசுக்கிறது நாமத்தினால. அப்பா, நம்மளோட பாதத்தை பிடிச்சி கெஞ்சுறாச்சா, கெஞ்சுறோம் ஐயா. ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திரும்ப நடக்கணும்ப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும் ஏசப்பா. சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தாங்க. கடன் பிரச்சனையோடு இருக்க மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க. கஷ்டங்களை நீக்குங்க. கண்ணீரை துடைச்சிருங்க ஏசப்பா. ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா. கண்ணீரோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க. எங்க தேசத்துக்காக செபிக்கிற மக்களா எங்களை ஒவ்வொருத்தரை மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுற ஐயா. மாற்றும் ஐயா, மாற்றும் ஆண்டவர. நாங்களுக்கு தேசத்துக்காக அழுது பொல்லம்ப எங்களுக்கு உதவிச்சிங்கப்பா, உதவிச்சிங்க ஏசப்பா. பெருமூச்சோடு செபிக்க எங்களுக்கு உதவிச்சிங்கப்பா. அப்பாமை தூக்கி நாங்களை கெஞ்சுகிறோம். தொழில் சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க அப்பா, வீடு தாங்கப்பா. பிரிந்து குடும்பம் அணைக்கின்மையா, சமான் இல்லாத குடும்பத்தில் சமான் தரணும் ஐயா. சிறு பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ஞானத்தையும் ஞாபகத்தை தரணும். சிறு பிள்ளைகளாம் செபிக்கிறவங்களாய் மாற்றணும், துதிக்கிறவங்களாய் மாற்றணும். அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கப்பா. எல்லா ஒலியிலேயே வல்லமையாய் பயன்படுத்துங்க. தேவக்கருவ எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க. ஒலியர் மேல் தேவண்ட வல்லமை சம்பூர்ணமாக இறங்கட்டும். தேவக்கினி மூடட்டும். தேவக்கருவ எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஏசப்பா, ஏசப்பா, அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமக்கி பிடிட்டும். எல்லா துதிகா நாமக்கி முக்கியம் தரும். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: யாக்கோபின் புஸ்தகம் 5:17.
1: எலியா என்பவன்,
0: நம்மை
1: போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும்.
0: எலியா எப்படி இருந்தாரா? நம்மை போல பாடுள்ள, அவர் பெரிய எங்கேயோ இருந்து வரல, நம்மளை போல இந்த உலகத்துல பிறந்து நம்மளை போல பாடுகளா இருந்தும்.
1: மழை பெய்யாதபடி,
0: கருத்தாய் ஜெபம் பண்ணினார். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். நம்மளும் அதுதான், கருத்தாய் ஜெபிக்கணும். ஏதோ ஜெபிக்கிறோம் இல்ல, கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். மழை பெய்யாதபடிக்கு அவர் எப்படி ஜெபித்தாரா? கருத்தாய் ஜெபித்தார். எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்றாரு. எப்படி ஜெபிச்சாரா? கருத்தாய் ஜெபித்தார். நம்மளும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு, எனக்கும் ஜெபாவை தாங்கப்பா, நானும் ஜெபிக்கினேன் சப்பா, ஜெபிக்கக்கூடிய கிருபை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கருத்தாய் ஜெபிக்கணும். எதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும்? 1 Timothy 2:1-2.
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால்,
0: முக்கியமாய் புத்தி சொல்வது என்னவென்றால்,
1: எல்லா மனுஷருக்காகவும்,
0: எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். நம்ம உலகத்துல, நம்ம இந்த உலகத்துல இருக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கணும். எல்லா மனிதருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும்,
0: ஜெபங்களையும்,
1: வேண்டுதல்களையும், சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும், நல்லொழுக்கத்தோடும்,
0: கலகமில்லாமல்
1: அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி,
0: ராஜாக்களுக்காகவும்,
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும், அப்படியே செய்ய வேண்டும்.
0: யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்? நம்ம எல்லா மனிதருக்காகவும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரிகளுக்காக. நம்ம அமைதி உள்ள ஜீவன் முடி. பாருங்க, நம்ம தேசத்துல பிரச்சனை இருந்துச்சு பாத்தீங்களா? அப்ப யாருடைய காரணம்? நம்ம குறைதான். நம்ம தான் என்ன செய்யல, சரியான முறையில ஜெபிக்கல, அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு பாத்தீங்களா? அத எல்லா மனிதர்களுக்காகவும். அப்புறம் யாருக்கு ஜெபிக்கணும்? ராஜாக்களுக்காகவும், அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிறதுனாலதான் நம்ம செபிச்சிட்டோம்னா நம்ம தேசம் பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், மாநிலம் பெரிய ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னும் நம்ம செபிக்கணும். செபிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. தினந்தோறும் வீட்டுல செபிக்கிறோமா? நம்மளே நம்ம கேட்டு பார்த்தா தெரியும் நம்ம செபிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி. இப்ப நம்ம செபிக்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். 2வதாக யாருக்கெல்லாம் செபிக்கணும் பாருங்க. 2 Thessalonians 3:2.
1: துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று, நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.
0: யாருக்காக? யாருக்காக செபிக்கணும்? ஊழியக்காருக்காக செபிக்கணும். யார் கையிலிருந்து? பொல்லாத மனிதர் கையிலிருந்து அவர் விடுவிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அப்ப ஊழியர்க்காக நம்ம கட்டாயம் செபிக்கணும். என்ன செய்யணும்? ஊழியர்க்காக கட்டாயம் நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஊழியராகிய நாங்க உங்களுக்காக ஜெபிக்கணும். கண்டிப்பா ஜெபிப்போம். ஏன்னா உத்தரவாதம் கொடுத்து நாங்க ஜெபிக்கணும். நாங்க உங்களுக்காக உத்தரவாதம் ஜெபிக்கட்டா, கர்த்தர் ஒரு நாள் எங்கிட்ட கேட்பாரு. நல்ல காணிக்கு மட்டும் வாங்கிட்டு வீட்டுல இருந்தா கர்த்தர் ஒரு நாள் எங்க கேட்பாரு. அதே போல நாங்க கட்டாயம் உங்களுக்காக ஜெபிக்கணும். நீங்களும் எங்களுக்காக என்ன செய்யணும்? ஊழியர்க்காக ஜெபிக்கணும். எதுக்காக? அந்த ஒரு ராசி பார்த்தா,
1: துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர், கையில் நின்று,
0: நாங்கள்
1: விடுவிக்கப்படும்படிக்கும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.
0: எங்களுக்காக வேண்டிக்கு. பாத்தீங்களா, எத்தனையோ தீய மக்கள் இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் பார்த்தாலும் ஊழியர்களா எவ்வளவோ

0: ஊழியர்களா எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கு, அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அப்ப உங்களுக்காக நாங்க செபிக்கணும், நீங்க எங்களுக்காக செபிக்கணும், நாங்கள் உங்களுக்காக கட்டாயம் செபிக்கணும். செபிக்கேட்ட ஆண்டவர் கிட்ட கட்டாயம் கேட்பாரு, உங்களுக்காக இவ்வளவுலாம் செய்யறாங்களே நீங்க ஏன் செய்யல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நம்ம கண்டிப்பா உங்களுக்காக உங்களுக்காக நாங்க செபிக்கணும், நீங்கள் எங்களுக்காக செபிக்கணும், நாங்க உங்களுக்காக செபிக்கேட்ட கத்துறதுனால எங்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் எடுத்து நாங்க செபிக்கணும். சும்மா கடமைக்காக செபிக்கிறது இல்ல, உத்தரவாதம் எடுத்து செபிக்கணும். எபிரேயர் புத்தகம் 13:17
1: உங்களை நடத்துகிறவர்கள்
0: உங்கள்
1: ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்.
0: அப்ப நாங்க உங்களுக்கு என்ன செய்ய உத்தரவாதத்தோட கட்டாயம் செபிக்கணும், நீங்களும் என்ன செய்யணும் ஊழியர்க்காக எல்லாரும் செபிக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. மொதல் யாருக்கெல்லாம் செபிக்கணும்? எல்லா மனிதருக்காக செபிக்கணும். ரெண்டாவது யாருக்கு செபிக்கணும்? ராஜாக்களுக்காக, அதிகாரங்களுக்காக செபிக்கணும். மூன்றாவது யாருக்காக செபிக்கணும்? ஊழியர்க்காக செபிக்கணும். நான்காவது பாருங்க, நீங்க யாருக்கு செபிக்கணும்? நம்ம எல்லாரும். எபேசி புத்தகம் 6:18
1: எந்த சமயத்திலும்
0: சரி இன்னைக்கு எனக்கு வந்து முடியலங்க செவிக்க முடியல, அதனால செவிக்கலன்னு சொல்ல முடியாது. கர்த்தருங்க சொல்லிட்டாரு, எந்த சமயத்தில் துன்பமானாலும் இன்பமானாலும் எந்த சமயத்திலோ
1: சகல விதமான வேண்டுதலோடு
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும்
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவோ
1: பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள்.
0: சகல பரிசுத்தவான்கள் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம செபிக்கணும். எல்லா மனிதர்களுக்கு செபிக்கணும், ராஜாக்களுக்கு அதிகாரிகளுக்கு செபிக்கணும், ஊழியர்களுக்கு செபிக்கணும், பரிசுத்தவர்களுக்கும் நம்ம செபிக்கணும். அவங்களுக்கு பாதுகாவலுக்காக அவங்களுக்கு எந்த ஆபத்து விட்டு வரக்கூடாதுன்னு நம்ம செபிக்கணும். எலியா அப்படிதான் செபிச்சாரு, அதனால தான் எலியா என்ன செஞ்சாரு, கத்தர் சோழர் காத்துல எங்க எடுத்துட்டு போயிட்டாரு, பர்வதத்துக்கு எடுத்துட்டு போனாரு. கேட்கலாமா? 2 Kings 2:11
1: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில்
0: இதோ அக்கினி ரதமும்
1: அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார்.
0: சுழல் காற்றுல எங்க ஏறி போயிட்டாரு? பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாரு. நம்மளும் பரலோகத்துக்கு போகணும். எலியா என்ன செஞ்சாரு? எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறேன் நான். அப்படித்தானே வாசித்தோம், வாசிப்பா 1 Kings 17:1
1: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன்.
0: நான் அப்ப எப்பவுமே தேவனுக்கு முன்பாக நின்று செவிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. நம்மளும் செவிக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது எலியா என்ன செஞ்சாரன் பாருங்க, 1 Kings 17:5
1: அவர் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே
0: தங்கியிருந்தார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் என்ன செஞ்சாராம்? கேரீத்தின் ஆற்றண்டை போய் தங்கியிருந்தார். அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்யணும். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன உங்களோட தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்கலாம், இல்ல உங்களோட பைபிள் வாசிக்கும் போது பேசியிருக்கலாம், உங்களோட அன்று செய்தி கேட்கும் போது கூட பேசலாம். கர்த்தர் என்ன சொன்னாலும் அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அன்னை மரியா சொன்னாங்க, யாசப்பா பார்த்து அங்க இருக்கிற மக்கள்லாம் அன்னைக்கு திராட்சை ரசம் குறைபட்டு போயிடுச்சு, திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி எல்லாம் கசமசான்னு பேசியிருப்பாங்க. அப்ப அன்னை மரியா சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்க. வாசிங்க 2:5
1: அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி
0: அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ
1: அதன்படி செய்யுங்கள் என்றார்.
0: நம்மளும் கூட அருமையானவர்களே, கர்த்தர் என்ன சொல்றாரு அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அதனாலதான் எலியா வந்து என்ன செஞ்சார், பர்லோகத்துல சோழல் காத்துல ஏறி பர்லோகத்துக்கு போனார், உயிரோடே போனார். முதல் எப்பயுமே தேவனுக்கு முன்பாக நின்னாரு, ரெண்டாவது ஜெபம் பண்ணாரு, ரெண்டாவது என்ன செஞ்சாரு, கர்த்தர் சொன்னபடி அவர் செஞ்சாரு. அதனாலதான் அவர் என்ன

0: செஞ்சார், பரலோகத்துக்கு போக முடிஞ்சிச்சு. அதனால நம்மளும் கூட அந்த உலகத்தில் வாழும் மட்டும் நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் எல்லாருக்கும் சேவம் பண்ணணும், ராஜாக்களுக்காக அதிகாரங்களை யாருக்கும் சேவம் பண்ணணும், ஊழிக்கருக்கு சேவம் பண்ணணும், அது மாத்திரம் இல்லை பரிசுத்தவன்களுக்கு சேவம் பண்ணணும், அது மாத்திரம் இல்லை கத்தர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செய்யணும். எலியா செஞ்சாரு. அதனால தான் இப்போ வாசிப்பா ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 17:5.
1: அவன் போய்
0: அவர் போய்
1: கர்த்தருடைய வார்த்தையின்படி,
0: கர்த்தருடைய வார்த்தையின்படி பாத்தீங்களா, அவர் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தர் வார்த்தையின்படியே என்ன செஞ்சார பாருங்க,
1: யோர்தானுக்கு
0: நேராயிருக்கிற
1: கேரீத் ஆற்றண்டையிலே,
0: கேரீத் ஆற்றண்டையிலே
1: தங்கி இருந்தான்,
0: தங்கி இருந்தார் பாத்தீங்களா, கர்த்தர் கர்த்தர் வார்த்தையின்படியே தங்கி இருந்தார். நம்ம கர்த்தர் வார்த்தையின்படி தங்கி செய்யறோமா, கர்த்தர் வார்த்தையின்படி நம்ம செய்யறோமா இல்லையான்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்ப ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின்படியே நான் செய்யணும் ஆண்டவரே, அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம் ஆண்டவருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யும்போது கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அன்னை மாதிரியே ஆண்டவர் தாய் சொல்றாங்க, வேலைக்கிழமை அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதன்படி செய்யுங்க. நமக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு அதன்படி நம்ம செய்யணும். இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை. ஒரு நாள் நம்ம கண்ணம் வரும்போது பரலோர் ராஜ்யத்தில் கர்த்தர் மடியில் இருப்போம். அல்லேலூயா. அதான் யாக்கோபின் புஸ்தகம் 4:7.
1: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
0: என்ன செய்யும், யாரு கீழ்ப்படினோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
1: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
0: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
1: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: நமக்கு தேவன் கீழ்ப்படிந்தாவே பிசாசு நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவானா, ஓடி போயிடும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போயிடும். அவன் ஒண்ணும் இல்லை, பெருச மாதிரி பெரிய இவன் மாதிரி நம்ம காமிப்பான், நாம் தெரியவன் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. தேவன் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து போமானால் அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவன் கீழ்ப்படிய வேண்டும், தேவன் வார்த்தையின்படி எலியா போல செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வோமானால் நிச்சயமா கர்த்தர் நம்மளையும் பரலோகத்துல உயிரோடு எடுத்துக்கொள்வது உறுதி. அல்லேலூயா, அல்லேலூயா. ரகசியம் வரும்போது நம்மளும் பரலோகத்துக்கு போவோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். வாசித்து பாருங்க, பிலிப்பியர் புஸ்தகம் 2:8.
1: அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு,
0: அவர் கடவுள், வானத்தின் பூமியும் படைத்தவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், என்ன செஞ்சாராம், மனுஷரூபமாய் காணப்பட்டு
1: மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம்
0: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார்.
0: வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், சமுத்திரத்தை நீரூற்ற மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன் என்ன செஞ்ச, இந்த உலகத்தில் நம்மளை போல மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தம்மே தாழ்த்தினார். தேவன் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இப்ப நீங்கள் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை எதிர்பார்க்கிறார். அவர் என்ன சொல்றாரோ அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதான் தேவன் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துங்களா, உங்களை விட்டு ஓடிப்போமா. அவருக்கு நம்ம ஆண்டவர் கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அவன் நம்மளை விட்டு ஓடி போயிடுவான், நம்மளை பார்த்த பயந்து ஓடிடுவான். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்த எலியா என்ன செஞ்சாரு, தேவனுக்கு முன்பாக நிக்கிற நான். ரெண்டாவது அவர் என்ன செய்ய, தேவனுடைய வார்த்தையின்படியே அவர் என்ன செய்ய, கேரை தாத்தினடியில் போய் தங்கியிருந்தார். மூன்றாவதாக எலியாட்ட என்ன குறாருது பாருங்க, 1 Kings 19:14.
1: அதற்கு அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக
0: வெகு பக்தி வைராக்கியமா இருந்தாராம் தேவனுக்காக. அப்படி ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கா, தேவனுக்காக பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்க, பக்தி மாத்திரல பக்தி வைராக்கியம். என்ன வந்தாலும் என் கேசுதான், எப்படி வந்தாலும் சரி இயேசு கிறிஸ்து தான். வெகு பக்தி வைராக்கியமா இருந்தாராம் எலியா. மூணாவது முதல்ல பார்த்தோம், அவர் கர்த்தருக்கு முன்பாக நின்னாரு. ரெண்டாவது என்ன செஞ்சாரு, கர்த்தரி வார்த்தையின்படி செய்தார். மூன்றாவது என்ன இருந்தது, அவர்கிட்ட வெகு பக்தி வைராக்கியமா இருந்தாராம். அம்மா ஆண்டுக்கு இப்ப ஆண்டவரே உண்மையில எனக்கு பக்தி வைராக்கியம், உண்மையில அப்படி வைராக்கியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, வைராக்கியத்தை தாரும் ஆண்டவரே, வைராக்கியம் எனக்கு வேணும் ஆண்டவரே, வைராக்கியத்தை தாரும் சொல்லி நம்ம கேட்கணும். அந்த பைராக்கி எனக்கு எலியா கொடுத்த பைராக்கி எனக்கு தாங்க ஏசப்பா, நான் ஏதோ சேவம் பண்ணா பண்றேன் இல்லைன்னா பேசாம வீட்டில இருந்துடுறேன், சர்ச்சைக்கு வர வரேன், நாலு வாரம் கூட நான் வராம இருக்கேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. இனிமே என்ன செய்யணும், தேவனுக்காக வெகு பத்தி வைராக்கியமா இருக்கணும். கத்திற்காக நான் எதை செஞ்சாலும் செய்வேன், இனிமேல் கத்திற்காக வாழும் ஒரு பக்தி வைராக்கியத்தை நம்ம கேட்கணும். ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் உமக்காக பக்தி வைராக்கியத்தை தாங்க ஏசப்பா வாழ உதவி செய்யும் சொல்லி கேட்கணும். 69வது சங்கீதம் 9வது வசனம்
1: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்,
0: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
1: என்னை பச்சித்தது.
0: கர்த்தர் வீட்டை கொடுத்த பக்தி வைராக்கியம் நம்ம பச்சிக்கணும். நம்ம உள்ளத்துல அப்படியே பற்றி எரியணும். கர்த்தருக்காக நான் வாழ்வேன். எத்தனை ஜனங்கள் அழிஞ்சு போறாங்க, என் ஜனம், என் சகோதரர், என் சகோதரி, என் குடும்பம், நமக்குள்ள அப்படி ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். அவங்களுக்காக போராடி செபிக்கணும், அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கணும், அழுகணும், புலம்பணும். அப்ப ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் எனக்கு கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வைராக்கியத்தை தாங்கப்பா, எனக்கு அத்தனை குத்தி பக்தி வைராக்கியத்தை தாங்க ஏசப்பா, நான் வெறுமையான இருக்கிறேன், ஏதோ செபத்துக்கு வந்தா வரேன் இல்லைன்னா ரெண்டு வாரம் கழிச்சு வராமல் இருக்கேன், ரெண்டு இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படிதான் இருக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னிங்க, எனக்கு பக்தி வைராக்கியத்தை தரும், வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்ததுன்னு சொல்றாரு, எனக்கு அப்படி பக்தி வைராக்கியத்தை தாங்க ஏசப்பான்னு கேட்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம்
1: நம்மில் வாசமாயிருக்கிற
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா?
0: வேத வாக்கியம் வீணாய் சொல்லு நினைக்கிறீர்களா? தாய் நமக்குள்ள எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சியோடு இருக்கிறாரு. எப்படியாவது என் பிள்ளைகளை கொண்டு இந்த சனங்கள் ரட்சிக்கப்படணும், இந்த சனங்கள்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி வைராக்கிய வாஞ்சியோடு இருக்கிறாரு. இன்னொரு வாசிடா,
1: நம்மில் வாசமாயிருக்கிற
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று
0: நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாரா? வைராக்கியத்தில் வாஞ்சா இருக்கிறார் என்று
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று
0: நினைக்கிறீர்களா? இல்ல, உண்மையாவே நம்ம வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாரு. நம்மளுக்கு அந்த வைராக்கிய வாஞ்சி பரிசுத்தவனவரே உங்களுக்கு எப்போ எனக்கு இந்த வைராக்கிய வாஞ்சி தாங்காண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம்
1: நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க
0: நியமித்தபடியால்
1: உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
0: தேவ எப்படி இருக்கறா? தேவ வைராக்கியமான வைராக்கியம் அப்படின்னு என்னன்னா, கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து தான் நம்ம மனவாளன், அவங்களுக்காக உங்களுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்காக என்ன எப்படி இருக்கிற வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற அப்படின்னு என்னன்னா, நம்மளை வந்து பரலோகத்துக்கு ஆண்டவர்கிட்ட ராஜ்யத்துக்கு அவருடைய மனவாட்டியை நம்மளை கொண்டு கொடுக்கறதுக்காக பவுலுக்கு எப்படி இருந்தது? வைராக்கிய வாஞ்சியா இருந்தாரு. கற்பிள கண்ணி என்னன்னு தெரியுமா? விசுவாசம். விசுவாசம் நமக்குள்ள அழிஞ்சு போகாத வெடிக்கு, விசுவாசம் நம்ம குறைஞ்சு போகாத வெடிக்கு, அதுதான் கற்புள்ள கண்ணி அம்மா. விசுவாசம் நமக்குள்ள குறைஞ்சு போகாத வெடிக்கு, விசுவாசம் நமக்குள்ள ஒரு நாள் கூட குறையக்கூடாது. இயேசுக்கு ஜீவிக்கிறார், அன்றைக்கு உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். என்னை கட்டாயம் கைவிட மாட்டார். நமக்குள்ள பிரச்சனை வரலாம், 1000 குழப்பங்கள் வரலாம், அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இயேசுக்கு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், என்ன சொல்லுங்க, கைவிட மாட்டாரு. என்ன பிரச்சனை இருந்தாலும், பிசாசை நீ பிரச்சனை கொண்டிருந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு அந்த வைராக்கியம் அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு. இப்போ ஆசிப்பா,
1: நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக
0: கிறிஸ்து என்னும்
1: ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால்
0: அவர் அதுதான் கர்த்தர் என்ன பவுல நியமிச்சிருக்கிறாரு. இந்த மக்களை எல்லாம் நீ பரலோகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவரை நியமிச்சிருக்காரு. நியமித்தபடியால்
1: உங்களுக்காக
0: பாத்தீங்களா, நம்மளுக்காக
1: தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
0: உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அந்த மக்களை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போகணும், எப்படியாவது பரிசுத்தவனை மாறணும் சொல்லி அவ்வளவு வைராக்கியமா இருந்தாரு. கருப்புக்கு எதை குறிக்கின்னு சொன்னா, விசுவாசம். விசுவாசம் மாத்திரம் ஒரு நாள் இழந்து போக கூடாது. அத உலக விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். வாசிங்க 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம் அந்த விசுவாசம் நம்ம வீட்டு போகாத வடிக்கு பார்த்தோம், அதான் கருப்புன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த விசுவாசத்தை நம்ம இழந்து போக கூடாது. வாசி பாருங்க,
1: நம்முடைய
0: விசுவாசமே
1: உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
0: ஜெயம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ன? விசுவாசம் தான். உலகத்துல எத்தனையோ காரியங்களை பிசாசு கொண்டு வருவான், உலக ஆசை பாசங்கள், உலகத்துடைய இது, உலக காரியங்கள் என்ன, அவங்களும் இப்படித்தானே இருக்காங்க. சும்மா நீ கொஞ்ச நேரம் உலகத்துல இருந்தா என்ன, யார் உன்னை பாக்குறா, நீ உலக காரி ஒன்ன வந்து யாரு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பிசாசு நம்மளை ஏமாத்துவான். ஆனா நம்மளை யார் பார்த்துட்டு இருக்கா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. யாசுவா நம்ம பார்த்துட்டு இருக்காருன்னா இந்த பயத்தோட விசுவாசத்தோட இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசத்தோட இருந்தா அதை கருப்புள்ள கண்ணியாக உங்களுக்காக வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கேன்னு பார்த்த பவுல் சொன்னார். அப்படிப்பட்ட விசுவாசம், அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு வர வேண்டும். ஆண்டவரே இந்த வைராக்கியத்தை தாங்க இயேசப்பா.
2: திருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரி வார்த்தை கேட்டிருக்கோம், நம்ம இப்ப செவிப்போம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அற்புதங்கள், அதிசயங்களை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மையப்படுத்துங்க இயேசப்பா. தேவைகளை சந்திக்க முடியாது, செபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. ஊழியருக்கு வேண்டிய வரங்களின் வல்லமைகளை தாருமப்பா, அவன் அண்டி கொள்ளமே சார்ந்து கொள்ள கிருவை செய்யப்பா. எங்கள் தேசத்தில் நல்ல ஒரு எழுப்பறி உயிர்மைச்சை தாங்க ஏசப்பா, ரச்சனை சந்தோஷம் தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடியும் செய்யுங்கப்பா. ராஜாமை துதிக்கிறோம், எல்லா சபையிலையும் எழுப்பலையும் உயிர்மைச்சு தர முடியாது, செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு ஊழியரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பராமரித்துக் கொள்ளுங்கப்பா, அக்கினி மலர்ந்து காத்துக்கோங்க. கத்தடி மகிமை மூடிக்கொள்ளட்டும் ஐயா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நானே நல்ல மைப்பேன்னு சொன்னீங்க ஏசப்பா, ராஜா எங்களுக்காக ஜீவன் கொடுக்கவும் பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. ஏசப்பா மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நேசடி கரம் தாங்கட்டும் ஐயா. ஆண்டவரே மே துதிக்கிற எத்தனை குடும்பங்கள் அப்பா வேலை இல்லாம தவிக்கிறாங்களப்பா ஏசப்பா. எவ்வளோ பேர் வேலை இழந்திருக்காங்கப்பா, வேலை இழந்தவங்களுக்குலாம் வேலை கொடுங்க, வேலை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே சமானத்தை இழந்திருக்கிற மக்களுக்கு சமானத்தை கொடுங்க, கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்கப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. குழந்தை பாக்கியத்தை தாங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. குடியிலிருந்து விடுதலை தாங்கப்பா, கஞ்சாலிருந்து விடுதலை தாங்கப்பா, ஊசியிலிருந்து விடுதலை தாங்க, போதைப் பொருளிலிருந்து விடுதலை தாங்க, பீடி சிகரெட்டிலிருந்து விடுதலை தாங்கப்பா, எத்தனைப்பா கோயில போடுற மக்களை விடுதலை செய்யுங்க. என் தேவனை அண்டிக்கொள்ளும், தேவனை அறிந்து கொள்ளணும் ஐயா. கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றியறி அண்டிக் கொள்ற யாரும் பாக்கிய வேண்டு சொன்னீரே. மே அண்டிக் கொள்ள, மே அறிந்து கொள்ள, மே சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் இடப்படாமல் செபித்து துதித்து உம்மை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. பலப்படுத்துங்க ஏசப்பா, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. வேதத்தினோ எத்தனையோ பேர் வாசித்தாலும் புரிய மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் வேதத்தை வாசிக்கிறது இல்லப்பா. வேதத்தை வாசிக்க அவங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. பலப்படுத்துங்க ஏசப்பா, காத்துக்கோங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசிரிங்க. அப்பா அம்மை துதிக்கிறோம், தகப்பனே வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க, துன்பங்கள் தொல்லைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்கப்பா ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளா, ஆராதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. நேசுடைய கரம் தாங்கட்டும், நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சுங்க, ஆசீர்வதி உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம், கேஸ்பா நமக்கு தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு
4: உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
5: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address acvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வெளிப்படுத்தின விசேஷம் 14:7.
1: மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும்
0: சமுத்திரத்தையும்
1: நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுதுகொள்ளுங்கள் என்று கூறினார்.
0: கர்த்தருக்கு நியாயத்தீர்ப்புக்கு கொடுக்கல என்னசே வந்துருச்சு பாத்தீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 15:4.
1: கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர்.
0: உலகத்துல யாரும் பரிசுத்தம் கிடையாது. தேவர் ஒருவரே பரிசுத்தர்.
1: எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள்.
0: எல்லா ஜாதிகளும் வந்து என்ன செய்வாங்களா? கர்த்தருக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். இன்னைக்கு எத்தனையோ சனங்கள் இயேசுவை பற்றி வேண்டாம், எனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டான்றாங்க. ஒரு நாள் எல்லா ஜாதிகளும் இருந்து கர்த்தருக்கு முன்பாக வந்து முழங்கல் போட்டு தொழுது கொள்வாங்க. அவர் ஒருத்தரே பரிசுத்தர். அவர் ஒருவர் தான் பரிசுத்தர். அவர் பயப்படாம யாரும் இருக்கவே முடியாது. ஒருவரே பரிசுத்தர். ஜெபம் குறைஞ்சிட்டீங்க. ஜெபம் குறைஞ்சினால் என்னாச்சு? நமக்கு உலக காரியம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சு விட்டுது. ஜெபம் குறைஞ்சினால என்ன வந்துருச்சு நமக்குள்ள? உலக காரியங்கள் அதிகமாக வந்துருச்சு. ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேளுங்க, கத்துட்டு ஒப்பு கொடுங்க. கத்துட்டு வரகிற சமீபம் எங்க பார்த்தாலும் பூமி அரிசி, எங்க பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் சனத்துக்குறதுமா சனமும் பூமி எதிர்ச்சும் கொள்ளை நோயும் இப்படி நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. நம்ம நாளுக்கு நாள் என்ன பண்ணுறோம்? கத்தர் விட்டு தூரமாக இருக்கும். நல்ல நீங்களே யோசித்து பாருங்க. நிறைய பேர் கத்திருக்கு நமக்கு தூரம். உலகத்து காரியத்துக்கு இடம் கொடுத்துட்டோம். தயவுசெய்து மாறிக்கோங்க. கடைசி வினாடியில் இருக்கிறோம். தயவுசெய்து மாறிக்கணும். இவ்வளோ நாள் நீங்கள் கத்தர் தேடி, இவ்வளோ நாள் கத்திருக்கா எல்லாம் செய்துட்டு, இவ்வளோ நாள் கர்த்தரோடு ஒப்புறம் இருந்துட்டு இன்னைக்கு உலக காரியத்தில் இருப்போமானால் தேவனாய் கர்த்தர் வரும்போது என்ன பண்ணுவோம்? அதான் சொன்னார், முடிவேற இந்த நிலைப்பேனா சொல்லியிருக்கு. இல்லை கர்த்தர் ரசி கர்த்தர் தேடுறவங்களாம் ஆண்டர் வந்துடுவாங்கன்னு சொல்ல என்ன சொன்னார்? முடிவெறிந்தோம் நிலை நிலைப்பவன் தான் ரசிக்க போடுவோம். நீங்கள் முந்தி நாம் முந்தி செய்த நனவில் நினைக்க மாட்டார். முடிவெறிந்த நிலையில இருப்பான். மத்திய சுவிசேஷம் 14:13. நிறைய பேர் பின்வாங்கியிருக்கேன். தயவு செய்து ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்து பின்னால் வாங்க. பின்வாங்கலாம் விட்டுருங்க.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: நான் இந்தி அப்படி செய்விச்சேன், இப்படி செய்விச்சேன் எவ்வளோ நேரம் பைபிள் வச்சேன். இப்போ எங்கே பயிற்சி செப்பமெல்லாம் இப்போ துதியில் எங்கே பயிற்சி? சோத்திரம் சொல்லிகிட்டே இருப்போமே, தூச்சிட்டே இருப்போமே, இப்போ துதி இல்லையே. எப்போ பார்த்தாலும் யோசனையும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கமே. கத்துருவார்களா என்ன செய்ய போகிறோம்? கத்துரு வர போகிறாரு. கத்துரு சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுது. பிரசங்கின் புஸ்தகம் 12:13.
1: காரியத்தின்
0: கடைத்தொகையை கேட்போமாக.
1: தேவனுக்கு பயந்து
0: அவர் கற்பனைகளை கைக்கொள்.
1: எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே.
0: எது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை? எனக்கு தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனை, அவர் கட்டளையை கைக்கொள். இதுதான் எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை. முத கர்த்தர் பயப்படணும். எங்கிருந்தாலும் என்னை கர்த்தர் பார்க்கிறார், எங்கிருந்தாலும் என் தேவனை பார்த்து கொண்டே இருக்கிறார் சொல்லி பயப்படுங்க. ஒரு காலம் பணம் போகும். யாருக்கும் சொந்த பணம் வந்து யாருக்கும் நிலையானது இல்லை. ஒரு காலம் பணமாக பணக்காராக இருப்போம், இன்னொரு காலம் பணம் நம்மளை விட்டு பிறந்து போயிடும். அதை பற்றி நம்ம பணத்தை நம்பி நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கிறாதீங்க. தயவு செய்து பின்வாங்கிறாதீங்க. கர்த்தரை விட்டு பின்வாங்கிறாதீங்க. ஒரு காலம் பணம் நம்மகிட்ட இருக்கோம், இன்னொரு காலம் இன்னொருத்திட்டு போயிடும். அதனால் கர்த்தரை விட்டு பின்வாங்காதீங்க. கர்த்தருக்குள்ளே அதிகமாக நெருங்கி செய்வீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹலிலூயா. நானே சொல்ல யாஸ்பா சொல்ல சொன்னார். நிறைய பேர் உள்ளத்தில் உள்ள உலகம் உலகத்தை விட்டு வெளியே வாங்க வேண்டாம். கர்த்தருக்குள்ளே இருந்தால் தான் நம்ம கர்த்தர் ஆட்சிக்கு போக முடியும். கர்த்தர் விட்டுட்டோம்னா நமக்கு ஒரு நாள் கூட கர்த்தர் ஆட்சிக்கு போக முடியாது. பிறகு அழுது அழுது அழுது அழுது அழுது அழுது செவிச்சா கூட போக முடியாது. இந்த நாளுக்கு நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். இந்த நாட்களை விட்டுட்டோம்னா நாளைக்கு இந்த நாள் நமக்கு கிடையாது. எப்படி சார் 5:14 இருந்து வாசி.
1: ஆனபடியினாலே
0: நீங்கள்
1: ஞானமற்றவர்களைப் போல நடவாமல்
0: ஞானமுள்ளவர்களைப் போல
1: கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து.
0: எப்படி நடக்கணுமா? கவனமா நைட்டு போறேன்னு வச்சுக்கோங்க, பாதையில் என்ன சொல்லி லைட்டிங் கையில் வச்சுக்கோம், கவனமாக நடப்போம். எங்கே விழுந்துருவோம் எங்கே விழுந்துருவான்னு பயந்து கவனமாக நடக்க பார்த்து.
1: நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்.
0: காலத்தை என்ன செஞ்சிடணும்? பிரயோஜனப்படுத்தி இந்த காலம் விட்டுறாதீங்க சார். சகோதரர் சகோதரே, இந்த காலத்தை விட்டுற வேண்டாம். காலம் கடைசி காலம், ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் வருகை பற்றி எங்கே வந்தாலும் கர்த்தர் வருகை கூறிக்கொண்டே இருக்கிறது. காலங்கள் செய்திகள் கர்த்தர் வருகை பற்றி கூறிக்கொண்டே இருக்கிறது. இந்த நாள் நம்ம தயசு யாரும் விட்டுறாதீங்க, கெஞ்சி கேட்குறோம். கர்த்தர் பயந்தால் இன்னெல்லாம் நம்ம கிடைக்கும் தான் பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்குறோம் 25:14.
1: கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது.
0: அவர்களுக்கு
1: தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார்.
0: தம்முடைய உடன்படிக்கை கர்த்தர் பயந்தா அவரிடத்தில் ரகசியம் இருக்குது. அவர் ரகசிய கர்த்தருடைய ரகசியத்தை தமக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நமக்கு போதிப்பார். அது மாத்திரல்ல, உடன்படிக்கையும் போதிப்பாராம். நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இப்பெல்லாம் பண்ணியிருக்கேன்னு கர்த்தர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் பயந்துருங்க, உங்களுக்கு கர்த்தர் ரகசியத்தை போதிப்பார். அது மாத்திரல்ல, சங்கீதம் 25:12.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார்.
0: அவருக்கு என்ன செய்வோம்? தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். தாம் என்ன வழி வச்சிருக்கிறார் அந்த வழியை நம்ம போதிப்பார். கர்த்தர் பயந்திருந்தா அவர் தாம் தெரிந்து கொண்ட வழியை போதிப்பார். என்னது கர்த்தர் பயப்படுற பயம்? நீதிமணியின் புஸ்தகம் 8:13.
1: தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம்.
0: கர்த்தர் பயப்படுற பயம் எது? எது கர்த்தர் பயப்படுற பயம்? தீமை வெறுப்பு தான் கர்த்தர் பயப்படுற பயம். தீமையான கர்த்தர் வெறுத்துட்டோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டு, உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 32:8.
1: நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
0: உன்மேல் என் கண்ணை வைத்து
1: உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
0: உனக்கு ஆலோசனை சொல்லு. கர்த்தர் மேல் கண்ணை வச்சு என்ன செய்வார்? நமக்கு ஆலோசனை சொல்லுவார். கர்த்தருக்கு எப்போதும் பயந்துருக்கணும். கர்த்தர் பயப்படுறவங்களுக்கு என்ன செய்யற? ஞாயிற்றுக்கு நாட்கள் வந்துருச்சு, கர்த்தர் வரப்போறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எப்போதும் நம்ம பயந்துருக்க வேண்டும். கர்த்தர் பயந்தவங்களுக்கு குறைவே கிடையாது. ரெண்டாவதாக முதல் கர்த்தர் பயப்படுங்கிற தான் ரகசியத்தை நமக்கு சொல்லித்தராரு. ரெண்டாவது பாருங்க, சங்கீத புஸ்தகம் 115:13.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும்
0: சிறியோரையும்
1: ஆசீர்வதிப்பார்.
0: கர்த்தர் பயப்படுற பெரியோரையும் ஆசீர்வதிப்பார், சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். பெரியோரையும் ஆசீர்வதிப்பார், சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பயப்படுற பயத்தை தாரும் கர்த்தாவே. உங்க பயப்படுற பயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நான் பயந்து எவ்வளவோ பயந்து வாழ்ந்தேன், இப்ப பார்த்தேன் எங்கேயோ இருக்கிறேன்னு ஆண்டவரே. எனக்கு பயப்படுற பயத்தை கொடுங்கன்னு கேட்போம். கர்த்தர் பயப்படுற பயத்தை பயப்படுறவங்கள பெரியோரே ஆசீர்வதிப்பார், சிறியோரே ஆசீர்வதிப்பார். 14.
1: கர்த்தர் உங்களையும்
0: உங்கள் பிள்ளைகளையும்
1: வர்த்திக்க பண்ணுவார்.
0: பார்த்தீங்களா, பயந்துறீங்க நினைச்சிரோம். உங்களையும் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பயந்துறீங்க, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நீங்க கர்த்தர் பயந்துருங்க, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அது மாத்திரல்ல, 128 ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம்.
1: கர்த்தருக்கு பயந்து
0: அவர்
1: வழிகளில் நடக்கிறவன் எவனோ,
0: அவர் கர்த்தர் வழியில் நடக்கிறவன் எவனோ
1: அவன் பாக்கியவான்,
0: அவன் பாக்கியவான்.
1: உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்,
0: கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்.
1: உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்.
0: உனக்கு என்ன இருக்கும்? நன்மையும் பாக்கியம் உண்டாயிருக்கும். கர்த்தர் பயந்தீங்கன்னா பிரயாசத்தை, கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். உனக்கு என்ன சொல்லி, உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். கர்த்தர் பயந்து பாருங்க. நம்ம விருப்பம் போல வாழ்ந்த நாள் போதும், கர்த்தர் பயந்து வாழ்வோம். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பயப்படும் போது அவர் ரகசியத்தை சொல்லித்தரார். அது மாதிரி நான் உனக்கு போதித்து நீ அடைப்பேன் சொல்லி உன் காட்டி உன் மேலே என் கண்ணு வைத்து உனக்கு ஆலோசனை. பயப்படுற பயன் என்ன? தீமை விட்டு தீமையான காரியம் எல்லாருக்கும் தெரியும். எது தீமை எது நன்மைன்னு எல்லாருக்குமே தெரியும். தீமை விட்டு விலகுது என்னது? கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆதியாம் புஸ்தகம் 22:12.
1: அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே,
0: பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே,
1: அவனுக்கு ஒன்றும் செய்யாதே.
0: ஆண்டவர் சொல்றாரு. ஒரு நாள் சொன்னாரு, மகனை வந்து பழியிடுன்னு சொன்னாரு. அப்புறம் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் பிள்ளையாண்டு மேல உன் கைய போடாதே,
1: அவனுக்கு ஒன்றும் செய்யாதே,
0: அவனுக்கு ஒன்றும் செய்யாதே.
1: நீ அவனை உன் புத்திரன் என்றும்,
0: நீ அவனை உன் புத்திரன் என்றும்,
1: உன் ஏகசுதன் என்றும் பாராமல், எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று,
0: நான் தேவனுக்கு பயப்படுறவன் என்று
1: இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா, கர்த்தர் எதை கேட்கிறான்னு செய்யணும். மகனை கேட்டார், ஆவரகம் உன் மகனை எனக்கு பலியிடுன்னு சொன்னாரு. பள்ளியோடு கொண்டு போனப்ப அவர் என்ன சொல்லி மனசார சொன்னாரு, எப்படியோ என் பையனை திருப்பி தருவான்னு அவருக்குள்ள விசுவாசம். அவர் செஞ்சுக்கலாம்னு சொல்றாரு.
1: அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே
0: சொல்றாரு. பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே,
1: அவனுக்கு ஒன்றும் செய்யாதே,
0: ஒன்றும் செய்யாதே.
1: நீ அவனை உன் புத்திரன் என்று,
0: ஏக சுதன் என்று பாராமல்
1: எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன்
0: சொல்லி இப்பொழுது அறிந்திருக்கிறேன் சொன்னார். 17 ஆதியாகமம் 22:17.
1: நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து,
0: கர்த்தர் பயந்ததுனால என்ன சொல்ற, நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து
1: உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும்,
0: உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும்,
1: கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
0: சத்துருக்களின் வாசல் கூட என்ன செய்யும் சந்ததியா சுதந்திரித்துக் கொள்வார்கள். யாரெல்லாம் கர்த்தர் பயந்திருக்கீங்களோ நிச்சயமா கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. மத என்ன செஞ்ச, கர்த்தர் பயப்படுறவங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? தன்னுடைய ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார். ரெண்டாவது என்ன, கர்த்தர் பயப்படுற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திர என்ன செய்யறாராம், ஆபரகம் கர்த்தர் பயந்ததுனால உன் சந்ததிய கடலத்தனை மணலை போலவும் வானத்தின் நட்சத்திர போலவும் பெருகப்படுவேன் சொன்னார். அல்லேலூயா. மூணாவது பார்க்கிறோம், மூணாவது கர்த்தர் பயந்த என்ன கிடைக்கும்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 11:18.
1: ஜாதிகள் கோபித்தார்கள்.
0: அப்பொழுது
1: உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர்
0: நியாயத்தீர்ப்பு அடைகிறதற்கும்
1: தீர்க்கதரிசிகளாகிய
0: உம்முடைய ஊழியக்காரருக்கும்
1: பரிசுத்தவான்களுக்கும் உம்முடைய நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர்
0: பெரியோருக்கும்
1: பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள்.
0: முத பாருங்க, ஊழிக்காரு, அப்புறம் தீர்க்கதரிசிகள், அப்புறம் பரிசுத்தவான்கள், அவங்களுக்கு பலன் அளிக்க இருப்பார். அவங்களுக்கும் சிறியோ பெரியோர் இருந்து கத்து பயபக்தியோடு யாரெல்லாம் இருக்காங்களோ சும்மா பிள்ளைகள் அங்கங்கே எந்திரிச்சு போடாதீங்க. வசனம் சொல்றது பார்த்தீங்களா, கத்துடைய பிள்ளைகள் எழுந்துச்சுமா வாசிப்பாது, சிறியோர் பெரியோர்
1: உமது நாமத்தின் மேல்,
0: உமது நாமத்தின் மேல்
1: பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும்,
0: சிறியோர் பெரியோருக்கும்
1: பலன் அளிக்கிறதற்கும்,
0: பலன் அளிக்கிறதுக்கும்
1: பூமியை கெடுத்தவர்களை,
0: கர்த்தருடைய நாமத்து மேல் பயபக்தியா இருந்தவர்கள் பலன் அளிக்கிறாரு. பூமியை கெடுத்தவங்களுக்கு,
1: பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும்,
0: பூமியை கெடுத்தவங்களை என்ன செய்வாரா கெடுக்கிறதுக்கும்
1: காலம் வந்தது என்று சொல்லி,
0: காலம் வந்தது என்று சொல்லி
1: தேவனை தொழுது கொண்டார்கள்,
0: தேவனை தொழுது கொண்டார். அப்ப கர்த்தருக்கு பயந்தவங்களுக்கு, ஊழிக்காருக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, கர்த்தர் நாமத்தினால பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியவர்களுக்கு பலன் அளிக்கிறதுக்கும், பூமியை கெடுத்தவங்களுக்கு கெடுக்கிறதுக்கும் காலம் வந்தது என்று சொல்லி தொழுது கொண்டார்களாம்.
1: என்னென்ன
0: கிரி அந்த உலகத்தில் செஞ்சிருக்கீங்களோ, ஒவ்வொருத்தரும் கத்திற்காக எவ்வளவோ காணிக்க கொடுக்குறீங்க, எவ்வளவோ செபிக்கிறீங்க, எவ்வளவோ செய்றீங்க, அவனவன் கிரிகள் தகுந்த பலன் அளிக்கிறது.
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
0: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
1: என்னோட கூட வருகிறது,
0: என்னோட கூட வருகிறது. ஊழிக்காருக்கும், தீர்க்கதரிசிகளுக்கும், பரிசுத்தவான்களுக்கும், கர்த்தருடைய நாமத்தின் மேல பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோருக்கும் என்ன செய்தான் பலன் அளிக்கிறதுக்கும், பூமியை கெடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கும் காலம் வந்துன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, தொழுது கொண்டாங்க தேவனை. இங்க சொல்றாரு, நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நீங்க மறந்தாலும் நான் மறந்தாலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் செய்த எல்லாத்தையும் அவர் எழுதி வைப்பாரு. அதான் சொல்றாரு 11 அநியாயம் செய்றவன், வாசி 11
1: அநியாயம் செய்கிறவன்,
0: அநியாயம் செய்கிறவன்
1: இன்னும் அநியாயம் செய்யட்டும்,
0: இன்னும் அநியாயம் செய்யட்டும்,
1: அசுத்தமாய் இருக்கிறவன்,
0: அசுத்தமாய் இருக்கிறவன்
1: இன்னும் அசுத்தமாகட்டும்,
0: இன்னும் அசுத்தமாகட்டும்,
1: நீதி உள்ளவன்,
0: நீதி உள்ளவன்
1: இன்னும் நீதி செய்யட்டும்,
0: இன்னும் நீதி செய்யட்டும்,
1: பரிசுத்தம் உள்ளவன்,
0: பரிசுத்தம் உள்ளவன்
1: இன்னும் பரிசுத்தமாகட்டும்,
0: இன்னும் பரிசுத்தமாகட்டும். பார்த்தீங்களா, நம்ம அநியாயம் செய்யணும், அநியாயம் செய்யட்டும், நீ செஞ்சுட்டே இருப்பா, நீ வந்து அநியாயம் செய்யணும், அநியாயம் செய்யட்டும், அப்புறம் அசுத்தமா இருக்கிறவ இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்றவன் நீதி செய்யட்டும், இன்னும் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இரு. எப்படி நம்ம செய்யறது அவருக்கு தெரியுமானா, நம்ம செய்யறது நம்ம என்ன செய்யறோங்கிறத ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு, மத்தியான சுவிசேஷம் 18:14 நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் தூதர் ஒவ்வொரு நாளும் தேவனோட சந்தான சமூகத்தை வந்து தரிசிப்பாங்களாம். நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோன்னு சொல்லி அவங்க வந்து கொண்டு கொடுத்து நம்ம செய்த நல்லது தீமை எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. வாசிங்க,
1: இவ்விதமாக இந்த சிறியரில்,
0: இந்த சிறியரில்
1: ஒருவனாயிலும் கெட்டு போவது,
0: ஒருவனாயும் கெட்டு போறது
1: பரலோகத்தில் இருக்கிற,
0: பரலோகத்தில் இருக்கிற
1: உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல,
0: சித்தம் அல்ல.
1: இவ்விதமாக இந்த சிறியரில்,
0: இந்த சிறியரில்
1: ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடி,
0: இந்த சிறியரில் ஒருத்தர் கூட என்ன செஞ்சிடக்கூட நம்ம அற்பமா யாரையுமே எண்ணக்கூடிய, இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமா எண்ணாமலும்
1: எச்சரிக்கையா
0: இருக்க, எப்படி இருக்கணுமா எச்சரிக்கை, ஒரு சிறுவத்தர் கூட யாரையும் கூட நம்ம என்ன செய்ய கூடாது, அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்.
1: அவர்களுக்குரிய,
0: அவர்களுக்குரிய
1: தேவ தூதர்கள்,
0: தேவ தூதர்கள்
1: பரலோகத்திலே,
0: பரலோகத்திலே
1: என் பரம பிதாவின் சமூகத்தை,
0: என் பரம பிதாவின் சமூகத்தை
1: எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று,
0: எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று
1: உங்களுக்கு சொல்லுகிறேன்,
0: உங்களுக்கு சொல்லுகிறோம். என்னென்ன செய்யறோமோ நன்மை செஞ்சாதும் அங்க போய் தூதர் வந்து சொல்லிடுவாரு, நம்ம தீமை செஞ்சாலும் அங்கங்க. அதுதான் பாமர்ல சொல்றாரு 14:12 தன்னை குறித்து நம்ம ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்பிக்கிறவர்களா இருக்கிறோம்.
1: ஆதலால் ஒவ்வொருவனும்,
0: ஒவ்வொருவனும்
1: தன்னை குறித்து,
0: தன்னை குறித்து
1: தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான்.
0: தேவனுக்கு என்ன செய்வான், நம்ம எல்லாரும் கணக்கு ஒப்பி, ஏன்னா பிதாவை வந்து பிதா சமூகத்தை வந்து தூதன் தரிசிக்கிறாராம். சிறியவனா சிறு பிள்ளைகள் மாத்திரல எல்லாரையும் தான். நமக்குன்னு ஒரு தூதன் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. அந்த தூது வந்து நல்ல செய்கிறோமா தீமை செய்யுமா அங்கே வந்து பிதான் சமூகத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை பற்றி கணக்கு கொடுப்பார். அதுதான் நம்ம பயந்துருந்தா நமக்கு என்ன செய்யற பலன் அளிப்பார். ஹலேலூயா. ஊழியக்காருக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவுடைய நாமத்தை பயந்த சிறியோரையும் பெரியவரையும் பலன் அளிக்கிறதுக்கு காலம் வந்தது. அநியாயம் தருவேன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கு நானே அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்வேன் நீதி செய்யட்டும், இன்னும் பரிசுத்தமாக இருக்கு இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். அவன் நம்மளுக்கு அழிக்கும் பல என்னோடு கொடுன்னு சொன்னார். அது இங்கே சொல்கிறாரு சங்கீத புஸ்தகம் 34 சங்கீதம் 9 வசனம்.
1: கர்த்தருடைய பரிசுத்தவான்களே,
0: கர்த்தருடைய பரிசுத்தவான்களே,
1: அவருக்கு பயந்திருங்கள்,
0: அவருக்கு பயந்திருங்கள்,
1: அவருக்கு பயந்தவர்களுக்கு,
0: அவர் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு
1: குறைவில்லை,
0: குறைவில்லை. கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்திருக்குமோ நமக்கு எந்த குறையுமே இருக்காது. சிறியோரையும் ஆசீர்விக்கிறாரு. அது மாத்திரல அவங்க பிள்ளைகளை என்ன செய்கிறாரா வர்த்திக்க பண்ணுகிறாரு. ஹல்லேலூயா. அது மாத்திரல அவங்க பயந்ததுனால அவன் சந்ததி என்ன செய்யுமா கடல் மணலத்தில் போலவோ வானத்து நட்சத்திர போல இருப்பாங்க. 3 கர்த்தர் பயப்படும் போது பலன் அளிக்க வர்றாரு. யாரெல்லாம் ஊழிக்காரு, தீர்க்க தரிசிகள், பரிசுத்தவான்கள், அப்புறம் கர்த்தர் பயப்படுற சிறியோர் பெரியோர் எல்லாருக்கும் பலன் அளிக்கிற காலம். இங்கே சொல்கிறாரு கர்த்தர் பயந்தவங்களுக்கு என்ன இல்லையா குறைவே இல்லை. கர்த்தருக்கு யாரெல்லாம் பயப்படுறோமோ நமக்கு என்ன இல்லை குறைவே இல்லை. எப்படி தெரியும் கர்த்தர் நம்மளுடைய நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பிதாவின் சமூகத்தை தரிசிப்பார். இன்றைக்கி நன்மை செஞ்சால் அங்கே போய் சொல்லுவார், நம்ம தீஜை செஞ்சாலும் அங்கே போய் சொல்லுவார். அது அநியாயம் செய்வேன் அநியாயம் செய்யட்டும், சுத்தமாக இருக்கணும்னு அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்வோம் நீதி செய்யட்டும், அப்புறம் என்னது பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். கர்த்தர் நமக்கு என்ன நம்ம என்ன இந்த உலகத்தில் என்ன செஞ்சுருக்குமோ அந்த பலனை ஒரு நாள் கர்த்தர் நமக்கு கொண்டு வருவார். அதனால் நம்ம என்ன செய்யணும் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே உங்க பயப்படுற பயத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே உங்கள் நீங்கள் கர்த்தர் பயந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு ரகசியங்களை சொல்லித்தருவார், ரகசியங்களை சொல்லித்தருவார், தாம் நடக்க வேண்டிய வழியை சொல்லித்தருவார். அது மாத்திரல கர்த்தர் பயந்திருந்தா உங்கள் சிறியோரையும் பெரியோரையும் ஆசிரியப்பா உங்களுக்கு பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. அது மாத்திரல என்ன செய்கிறாரா சொல்லுங்க. அப்புறமா கர்த்தர் பயந்திருந்தார் அவருக்கு என்ன கொடுத்தாரு ஆசிரியக்கு ஆசிரியத்து. அது மாத்திரல கர்த்தர் பயப்படும் போது என்ன செய்கிறார் ஊழியக்காரையும் தீர்க்க தரிசிகளையும் பரிசுத்தவான்களையும் கர்த்தர் பயப்படுற சிறியோர் பெரியோர் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு பலனளிக்க காலம் வந்தது. கத்தர் வரப்போறாரு, நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா. இயேசுவே இயேசுவே ஒவ்வொருவருக்கும் தேடக்கூடிய இதயத்தை தாரும், பயப்படக்கூடிய இதயத்தை தாரும். மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை பிரசனை மூடட்டும். வியாதி சுகமாக்கு, நோய் சுகமாக்குங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்க மக்கள் வெட்டி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கணும். சமாளாத குடும்பத்தில் சமான் தாரும், சந்தோஷத்தை மகிழ்ச்சி தாரு, ஆறுதலை தாரு, தேர்தலை தாரு. அப்பா படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. தேவன் அரியர் அருள் நிரப்பப்படட்டும். எல்லா துதி கனமாக்கும் சொல்தரும். எல்லா மக்கள் வாழ்க்கையிலும் புதிய ரீதி புது பலத்தை தாரு, புது கிருவை தாரு. உன்னதாவில் நிரப்புங்க. எல்லா துதி கனமாக்கும் சொல்தரும். எல்லாவற்றையும் அன்பு ரச்சகரியாஸ்பநாமத்தில் தாழ்மையாக ஜீரோ பரப்பிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன். இன்று ஒரு அதிசயம் நிகழப்போகிறது. ஒரு அபூர்வ சிறுவனை அறிமுகப்படுத்தப் போகிறேன். அவனுக்கு ஒரு படகின் மீது நேசிப்பு இருக்கிறது. இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒன்றிவிடும், அதை மாற்றியும் விடும். அதனால் எங்கும் சென்றுவிடாதீர்கள். இந்த கதை உங்களுக்காக.

0: இந்த ஆண்டு படகு போட்டியில் முதல் பரிசு பெறுபவர் நமது நித்தின் கோலி. அதற்காக நமது மீனவர் சொசைட்டி சார்பில் அவருக்கு ஒரு புத்தம் புது போட் வழங்கப்படுகிறது.
1: அம்மா, இதோ பாருங்க அப்பாவோட புது போட். இனிமே நாம போட் கடன் வாங்க வேண்டாம்.

0: राजू, राजू, राजू இங்க வாப்பா, என்ன பண்ணிட்டு இருக்க?
1: அம்மா, நான் ஆஷாவுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: எல்லாரும் ஜபம் பண்ண காத்துட்டு இருக்காங்க. வா, சீக்கிரம் வா.
1: அம்மா பாருங்க, நான் இதுக்கு பேரு ஆஷான்னு வச்சிருக்கேன்.
0: வா வா வா.
2: கர்த்தாவே, உமக்கு நன்றி. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, இவங்களுக்கு நீங்க புது போட் கொடுத்தீங்க. அதை நீங்கள் ஆசீர்வதியும் எல்லாரையும் நீங்கள் காத்து ரட்சிக்கிறீர்கள். உமக்கு நன்றி. மனம் நிறைந்த நன்றியை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். தயை கூர்ந்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது நாங்கள் எதிர்பார்த்ததையும் நினைத்ததையும் விட அதிகம். பிரபு இயேசுவின் நாமத்தால் ஆமீன்.
3: ஆமீன்.
2: May God be with you. May Lord be with you.
1: சீக்கிரம் சீக்கிரம் வா, சீக்கிரம் வா.

0: அப்பா.
1: அடே, நீ முடிச்சிட்டியா?
0: நான் தூங்கவே இல்லையே, நானும் வரேன்.
1: உனக்கு ஸ்கூல் இருக்கு, நான் மீன் பிடிக்க கடல்ல ரொம்ப தூரம் போகணும், அங்க கடல் பயங்கரமா இருக்கும்.
0: அட இல்லப்பா, இங்கதான் என் ஆஷா வரைக்கும் தான்.
1: ஓ, உன்னோட ஆஷாவா?
2: மறந்துட்டீங்களா, நம்ம படகுக்கவன் ஆஷான்னு பேரு வச்சிருக்கான்.
1: அப்படியா? அம்மா, ஏன் ஆஷான்னு பேர் வச்ச?
0: ஆஷாங்கிற பேரு எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஃப்ரெண்ட் பேரும் ஆஷா
1: தான். சரி சரி சரி, போலாம். ராஜு, நீ ஸ்கூல் கிளம்பு சரியா? ஸ்கூல்ல இருந்து வந்ததும் வீட்டு பாடம் எல்லாம் செய்யணும், ஒழுங்கா பண்ணு. இதோ உன்னோட ஆஷா. நான் உன்னோட ஆஷாவை கூட்டிட்டு போட்டுமா?
0: போங்கப்பா, ஆனா ஜாக்கிரதையா பாத்துக்குங்க.
1: ஆகட்டும்பா.
2: வா தள்ளு.
1: வாங்கப்பா. தள்ளு.

0: அப்பா நீங்க ஏன் இவ்வளவு லேட்? இன்னைக்கு
1: லேட்டா? இன்னைக்கு நான் சீக்கிரமே வந்துட்டேன். பல தடவை ரெண்டு மூணு நாள் கூட நிறைய மீன் கிடைக்காது, ஆனா இன்னைக்கு நல்ல நாள், பக்கத்திலேயே நிறைய மீன் கிடைச்சிடுச்சு.
0: நாள் ஏங்க நல்லா இருக்காது? ராஜுவோட ஆஷாவில எல்லாம் மீன் பிடிக்க போயிருக்கீங்க.
1: அது சரிதான். ராஜு, உனக்கு தெரியுமா, தேவன் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சப்புறம் அவரோட சீடர்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப பேதுரு சொன்னாரு, நான் மீன் பிடிக்க போறேன்னு. மற்ற சீடர்களும் அவர் கூட வரேன்னு சொன்னாங்க. எல்லாரும் போய் படகுல ஏறினாங்க. அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு மீன் எதுவும் கிடைக்கல. அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சப்ப இயேசு வந்து கரையில நின்னாரு. சீடர்களுக்கு அவர் அடையாளம் தெரியல. அப்ப இயேசு சொன்னாரு, உங்களுக்கு மீன் கிடைக்கலையா? அவங்க இல்லைன்னாங்க. அப்ப இயேசு சொன்னாரு, வலைய படகுக்கு வலது பக்கமா வீசுங்கன்னு. அவங்களும் வீசினாங்க. ஏராளமான மீன் சிக்கிக்குச்சு. அவங்களால வலையை இழுக்க கூட முடியல. இயேசு நேசிச்ச அந்த சீடர்கள் எல்லாம் சொன்னாங்க, பேதுரு கிட்ட சொன்னாங்க, இது கர்த்தர்னாங்க. ராஜு பாத்தியா தேவனோட மகிமைய? ஹீலா, இயேசுவோட கருணை எப்பவும் இப்படியே நம்ம மேல இருந்தா நம்ம ராஜு நிச்சயமா காலேஜில் படிப்பான்.
2: ஜாகிரதையா போயிட்டு வாங்க.
1: வர

0: ஒரு முக்கிய அறிவு. இன்று புயல் காற்று மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசப் போகிறது. கடல் கொந்தளிப்பு ஏற்படலாம். மீனவர்கள் அடுத்து 24 மணி நேரம் கடலில் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.
1: அம்மா, அம்மா, அம்மா, அப்பா ஏமா இன்னும் வரல?
2: வந்துருவாரு கண்ணா, பயப்படாத. நாம இயேசு கிட்ட வேண்டிக்குவோம், அப்பா கண்டிப்பா வந்துருவாரு. நீ தூங்குடா செல்லம், அப்பா வந்த உடனே நான் உன்னை எழுப்பி விடுறேன். தூங்கு.

Ah!

0: மெதுவா மெதுவா மெதுவா மெதுவா அந்த சரியா புடிங்க கொண்டு வா கொண்டு வா
1: மெதுவா அப்படிதா
0: மெதுவா
1: புடி புடி
0: அந்த பக்கம் அந்த பக்கம்
1: இப்படி இங்க போ
0: பாய் போடு பா பாய் போடு
1: அதல படுக்கு வைங்க பா
0: கொண்டு வா
1: கொண்டு வா இப்படிதா மெதுவா மெதுவா
2: என்னாச்சு
3: கேளும்மா சீலா சகோதரி, இவர் நீ பேச மாட்டாருமா? கர்த்தர் இவர தன்னிடம் அழைச்சுக்கிட்டாரு. ஆமா ஆமாப்பா ராஜு, உங்க அப்பா கர்த்தர்கிட்ட போயிட்டாரு, இனிமே இவர் பேச மாட்டாரு, பேசவே மாட்டார் மகனே, எப்பவும் பேச மாட்டார். கர்த்தர் நம் சகோதரரை அழைத்துக் கொண்டு விட்டார். அவர் மிகவும் நல்ல மனிதர், உழைப்பாளி, இயேசுவிடம் மிகவும் விசுவாசமாக இருந்தார். தேவரே, இனி சகோதரி ஷீலாவிற்கும் ராஜுவிற்கும் நீரே துணை. தேவன் இயேசு சொன்னார், நான் ஜீவனோடு இருக்கிறேன், எனவே நீங்களும் ஜீவித்திருக்கிறீர்கள், இவரும் ஜீவித்திருக்கிறார்.

0: ഷീല മകളെ, മകളെ ഷീല മകളെ,
1: വണക്കങ്க.
0: എപ്പടിമാ இருக்க?
1: நல்லா இருக்கேங்க.
0: நம்ம ராஜு எங்க?
1: அவ ஸ்கூல் போயிருக்கா.
0: சரி மகளே, நீ மேல என்ன செய்யறதுன்னு யோசிச்சிருக்கியாமா? அதாவது வயத்து சாப்பாட்டுக்கு வழி?
1: இஸ்திரி பண்ணி வயத்தை கழுவலான்னு நினைக்கிறேன்.
0: அம்மா, இங்க உள்ள ஜனங்க இஸ்திரி துணி எங்க உடுத்துறாங்க? எப்பவாச்சும் வேண்டி வந்தா அவங்களே இஸ்திரி பண்ணிக்குவாங்க.
1: இங்க பக்கத்து காலனில இருக்கிறவங்க துணிகளை வாங்கிட்டு வந்து இஸ்திரி பண்ணி கொடுப்பேன். அதுல நான் அதிக நேரம் வீட்டுல இருக்கலாம், ராஜுவையும் கவனிக்கலாம்ல.
0: இது நல்ல யோசனை, பிரமாதமான யோசனை. அது சரி, இந்த உடஞ்ச போட்டை என்ன பண்ணலாம்னு இருக்க?
1: என்னத்த பண்றது, கிடக்கட்டும்.
0: இத சரி பண்ணி வாடகைக்கு கொடுக்கலான்னு நான் நினைச்சேன். ஆனா இத பழுது பார்க்க நிறைய செலவாகும் போல் இருக்கு. நாம இத வித்துட்டா?
1: விக்கிறதா? யாரு வாங்குவாங்க?
0: இயேசு கிறிஸ்துவ விரும்புறவங்க ரொம்ப நல்லவங்க. அந்த வேலையை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். சரி, நல்லா இருமா, வரேன். நண்பர்களே, நம் மீனவர் சொசைட்டிக்காரங்க தங்கள் சமூகத்தையும் குடியிருப்பையும் கருத்தோடு பராமரிக்கிறார்கள். நம்மில் யாருக்காவது கஷ்டம் வந்தால் நாம் அனைவரும் கூடி அவருக்கு உதவி செய்வோம். இன்றும் அதுபோன்ற ஒரு நிலை நம்முன் வந்துள்ளது. இன்று இந்த படகுக்கு எந்த மதிப்பும் இல்லை என நான் அறிவேன். ஆயின் இதை ஏலம் விட்டு நாம் நம் அன்பை ராஜுவுக்கு வெளிப்படுத்துவோம். இந்த ஏலம் லாபம் சம்பாதிக்க அல்ல, இது உதவி செய்ய மட்டுமே. எனவே ஏலத்தை நானே ஆரம்பித்து வைக்கிறேன் நண்பர்களே. இதற்கு நான் 3000 தருகிறேன்.
2: 3500? முழுசா 4000?
0: 4000? என்னப்பா விசாலமான மனசோட கேளுங்க, இது ஒரு ரொம்ப நல்ல காரியத்துக்கு.
2: 4500?
0: சபாஷ், 4500. ஆனா இதை விட ஜாஸ்தி கேட்க கூடியவங்க உங்கள எங்க இருக்கீங்க? ஆமா,
2: பள்ளிசா 5000.
0: 5000?
2: 5100?
0: 5100? 5100? வேற யாராவது? 5100 ரொம்ப நல்ல தொகை. 5100 ஒரு தரம், 5100 ரெண்டு தரம், 5100 மூணு தரம். நன்றி, நன்றி தேவகுடு சார். இந்த படகு உங்களுடையது. நில்லுப்பா ராஜு, ராஜு மகனே. அட அட, இதெல்லாம் ஒன்னும் நன்மைக்கு தான்ப்பா மகனே. வா வாப்பா, இங்க வாப்பா, இங்க வா வா வா வா. நான் சொல்றத கேளு. என்னமா ஷீலா, அவனுக்கு எடுத்து சொல்லுமா? அட ராஜு, இரு இரு இரு ராஜு, வேண்டாம்.
1: ராஜு கண்ணா, சொன்ன கேளு. இவங்க நம்ம நல்லதுக்கு தான் செய்யறாங்க. அம்மா பேச்ச கேட்க மாட்டியா? நல்ல பிள்ளைல
3: எழுப்பா. அம்மா அழாதீங்கம்மா.

இந்தா தண்ணி குடி, தண்ணி குடிப்பா, குடிடா குடிடா கண்ணு.

0: நினைச்சு நெத்தியில வச்சா ஜுரம் இறங்கிடும். அப்புறம் ராத்திரி ஜுரம் ஜாஸ்தியானா இந்த மருந்து கொடுங்க, தண்ணி கூட.
1: சரிங்க.
0: அப்புறம் காலையில என் கிளினிக் வந்து மருந்து வாங்கிட்டு போங்க. சரி, வரேன்.

12/6/72. பசங்களா, அவங்க அவங்க நோட்டை எடுங்க, இந்த வாய்ப்பாட்டை எழுதிங்க, நாளைக்கு வீட்டுல 5 தடவை எழுதி எடுத்துட்டு வாங்க.

இந்த ராஜு பால் குடி, கையில வாங்கி குடி. டீச்சர் இது ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்களா? இது என்ன?

0: வணக்கம்.
1: இயேசுக்கு தோத்திரம், எப்பவும் தோத்திரம்.
2: வணக்கம் அங்கிள்.
1: மே லார்ட் பி வித் யூ. மே லார்ட் பி வித் யூ. என்னமா ஷீலா, எப்படி இருக்க?
3: நல்லா இருக்கோம் ஐயா.
1: நம்ம ராஜு உடம்பு இப்போ நல்லா ஆயிடுச்சுல?
3: நல்லா இருக்கான், ஸ்கூலுக்கு போயிருக்காங்க.
1: நல்லது, ஆண்டவனுக்கு தோத்திரம்.
3: ஆனா ஆஷாவை மட்டும் அவனால மறக்கவே முடியலையே. எப்ப பார்த்தாலும் ஆஷா ஆஷா. புஸ்தகத்திலாம் ஆஷாவோட படம், செவத்துலலாம் எங்க பார்த்தாலும் ஆஷாதான். இப்படி ஒரு பைத்தியம் போட்டு மேல நான் பார்த்ததே இல்ல.
1: ஆமா, எல்லாம் ஆண்டவன் சித்தம்.
3: பாருங்களேன், கிறிஸ்மஸ் வரப்போகுது. அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா அவனுக்கு ஏகப்பட்ட சாமான் வாங்கி கொடுத்திருப்பாரு.
1: என்னமா, நீ அவனுக்கு ஏகமா அன்பு அள்ளித்தர இல்ல? அவனுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுற நீ. சகோதரி, தாயாகிறது பாக்கியசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கிற வரம். மனச தளர விடாதேம்மா. கர்த்தர் நம் எல்லோருக்கும் துணை இருப்பாருமா.

0: ராஜு, இன்னைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை. ஆனா என்கிட்ட உனக்கு தர அன்பு தவிர வேற எதுவுமே இல்ல. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
1: ஆமாமா, எங்க டீச்சரும் இதே தான் சொன்னாங்க. தேவன் இயேசு கர்த்தரின் மகத்தான பரிசு, நம்மோட நம்பிக்கை, நம்மோட ஆசை.
2: பல பல பல பிரமாதம், நம்ம ராஜு ரொம்ப புத்திசாலி ஆயிட்டான். சரி, இதோ இது நீ ராஜுக்கு தர பரிசு.
0: இது இதுக்கு நன்றி. இந்த ராஜு உன்னோட பரிசு.
1: Thank you uncle, thank you god, thank you jesus, thank you அம்மா.
2: Thank you மகனே. நல்லா இரு மகனே, நல்லா இரு, நல்லா இரு. சரி, இன்னைக்கு நிறைய இடம் போக வேண்டியிருக்கு, நான் வரேன்.
0: கொஞ்சம் கேக் சாப்பிட்டுட்டு போங்க.
2: வேண்டாம்மா, வேண்டாம். ஆண்டவனுக்கு நன்றி.

0: அம்மா பாருங்கம்மா, எப்படி இருக்கு என் போட், இதோட கலரை பாருங்க.
1: அடே அப்பா, நிஜமாவே ரொம்ப அழகான போட். இதோட கலரும் ரொம்ப அழகா இருக்கு. நீதான் கலர் பண்ணியா? இந்த நூல் எல்லாம் நீதான் கட்டினியா? ரொம்ப அழகா இருக்கு. ஆஹா, இதுக்கு பேரும் ஆஷான்னு வச்சிருக்கியா? ரொம்ப நல்லா இருக்குடா, பாடுபட்டு தயார் பண்ணிருக்க.
0: அம்மா நான் விளையாட போகட்டுமா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை காட்டணும்.
1: போயிட்டு வா. நில்லு, இரு, முதல்ல கொஞ்சம் கேக் சாப்பிடு. அதுக்கப்புறம் இத நீ கஷ்டப்பட்டு பண்ணிருக்க, ஜாகிரதையா வச்சுக்க. நீயும் ஜாகிரதையாரு, சீக்கிரம் வந்துரு. போயிட்டு வா.
0: பாருங்க பாருங்க, எப்படி இருக்கியே போட், நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல?
2: நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரியா ராஜு, ஓட்டி பாக்குற?
0: இல்லப்பா, முடியவே முடியாது.
2: உன் போட் ரொம்ப சின்னது, ஒரு ஆள் கூட உட்கார முடியாது.
3: ஏய் ராஜு, எனக்கு தாடா நான் உன் ஃப்ரெண்டு தானே?
0: இல்ல இல்ல, இப்ப இல்ல, அப்புறம் பாக்கலாம்.
2: எனக்கு தாடா உன் போட்ட, நான் என் பால் தர.
0: முடியாது, நான் தரமாட்டேன் என் போட்ட. நான் போறேன் ஜான் அங்கிள் கிட்ட ரிஹர்சலுக்கு. ஆட்டம் முடிச்சது, காசு வந்தது. பாய்.
4: பிரபு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்தார். யார் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு நம்பிக்கை அளித்தார். யார் பாவங்களில் கட்டுண்டு நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு முக்தி வழி காட்டினார். அவரே உலகை உய்வித்தார். அவரால் மட்டுமே நம்மை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க முடியும். இன்று அவரே உங்கள் இதயங்களில் அவதரிக்க விரும்புகிறார். அவரது விருப்பத்தை கேட்டு அவரை உங்கள் இதயங்களில் ஏற்று இடமளிப்பீர்களா? சிந்தியுங்கள், நன்கு சிந்தியுங்கள்.

0: என்ன மறைக்கிற? கையில என்ன காட்டு? போட் லீவு நாள் முழுக்க இதோட விளையாடியாச்சு. இப்ப ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக வேண்டாம்.
1: நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகவே இல்லையே. என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டணும். அவங்க இத பார்க்கல.
0: வேண்டாம் கண்ணா, டீச்சர் கோச்சுக்குவாங்க. போட்டை பிடுங்கி வச்சுக்கிட்டு திரும்பி தரமா போயிட்டா

0: வந்துட்டே கண்ணா, என்ன இவ்வளவு சீக்கிரம்?
1: ஆமாமா, இன்னைக்கு அரை நாள் தான். அம்மா, எங்கே ஆஷா? எங்கே போட்?
0: முதல்ல இந்த ஸ்கூல் வெள்ள ஷர்ட்டை கட்டிட்டு இத போட்டுக்க. ஏதாவது கரப்பட்டுட்டா போறது கஷ்டம். சீக்கிரம்.
2: இந்தா முதல்ல இத சாப்பிடு, அப்புறம் ஆஷாவை தரேன்.

0: இவருக்கு இப்படி ஒரு பைத்தியமா ஆஷா மேல?
1: ஏய், ஓம்போட் நெஜம் போட்டே இல்ல, தண்ணியில நகரவே மாட்டேங்குது, ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வருது.
2: இல்ல இல்ல, இப்ப போகும் பாரு.
3: ராஜு, ஏய் ராஜு, நீ என்ன பண்ற? நீ இங்க வா, இங்க வா, எழுந்துரு, இங்க வா, இங்க வாப்பா, நான் சொல்றத கேளு, இங்க வா. இந்த பார்ப்பா, என்னப்பா பண்ற நீ? பாரு, கர்த்தர் கொடுத்தாரு, பாருப்பா, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தரே எடுத்துக்கிட்டாரு, நீ இதுக்காக சாகணுமா? எழுந்துருப்பா, எழுந்துருப்போ, நல்ல பையனா வீட்டுக்கு போ. ஆமா, நீங்களா என்ன பாக்குறீங்க, என்ன வேடிக்கை பாக்குறீங்களா? எல்லாரும் வீட்டுக்கு போங்க, போங்க, போங்க. அப்பா, இயேசுவுக்கு தோத்திரம், இயேசுவுக்கு தோத்திரம்.

0: Raju! Raju! Raju! Raju! Raju! Raju! Raju, ये राजू इंगेने पड़ीட்டு இருக்க.
1: அம்மா அம்மா அம்மா ये बोट मुड़ी के पड़ीச்சு. ये ஆஷா என்ன விட்டுட்டு போயிடுச்சு. நான் தண்ணி பக்கத்துல விளையாடிட்டு இருந்தேன். அப்ப அது தண்ணில முழுகிடுச்சு. அம்மா கடல் ஆஷாவ முழுகடிச்சிடுச்சு.
0: ராஜு இத பாரு இத பாரு அழாதே அழாதே இத பாரு பாரு பாரு உனக்கு உனக்கு தேவன் இயேசு மேல விசுவாசம் இருக்குல்ல, அவர் கட்டாயம் உன் போட்டை உனக்கு திருப்பி தருவாரு. அழக்கூடாது அழாத. இத பாரு ராஜு, தேவன் இயேசு நம்மளோட ரட்சகர். அவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வாரு. நமக்கு எந்த குறையும் வராது. அவரே உன்னோட ஆஷாவையும் திருப்பி தருவாரு. இங்க பாரு என்ன எழுதிருக்கு, நான் உலகின் முடிவு வரை எப்போதும் உன்னுடன் இருப்பேன். தேவன் இயேசு எப்போ நம்ம கூட இருக்காரு. உன் ஆஷா நிச்சயம் உனக்கு கிடைக்கும். சரியா, வா சாப்பிடலாம் வா.

0: இது ஏ போர்ட். ஏ போர்ட் கடிச்சிருச்சு.
1: என்னது என்ன?
0: இது என்னோட போட்டு. இத நான் தான் செஞ்சேன். அங்க கடல் கிட்ட தொலைஞ்சு போச்சு. இது என்னோடது.
1: ஏய், ஒரு பையன் என்கிட்ட வித்துட்டு போனா. வல்லிசா காசு கொடுத்திருக்கேன். தொலைய 150 ரூபாய் எடு, அப்புறம் இத தொடு.
0: 150 ரூபாய்
1: எங்க இருந்தா வரத சாவகிராக்கி?
0: அவ்வளவு பணமா? அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா, சீக்கிரம் 150 ரூபாய் தாங்கம்மா.
2: 150? இரு, உனக்கு இப்ப 150 ரூபாய் எதுக்கு வேணும்?
0: அம்மா, என்னோட ஆஷா கடிச்சிருச்சு, என்னோட போட், என்னோட படகு கடிச்சிருச்சு.
2: உன்னோட படகா? அதுக்கு எதுக்கு 150 ரூபாய்?
0: அந்த பழைய பேப்பர்காரர் காளியப்பன் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் என்னோட ஆஷா இருக்கு. அது என்னோடது, தந்துடுங்கன்னு எவ்வளவோ சொன்னேன், கெஞ்சினே. அதுக்கு அவர் யாரோ பையன் அவர்கிட்ட வித்துட்டதா சொன்னாரு. நான் 150 ரூபாய் கொடுத்தாதான் அதை எனக்கு தருவாராம்.
2: ஓ, அப்படியா சங்கதி? ஆனா ராஜு, நம்ம கிட்ட அவ்வளவு காசு ஏதுப்பா? கையில இருந்ததெல்லாம் கூட செலவாகி போச்சு. விலைவாசி விக்கிற வேலையில குடும்பம் நடத்துறதே கஷ்டமா இருக்கு.
0: அப்படின்னா என் போட் எனக்கு கிடைக்காதா?
2: இல்ல, கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். ஆனா அதுக்கு நாம நிறைய பாடுபடணும். கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பிடிச்சு 150 ரூபாய் சேர்ந்ததும் நீ உன் படக மீட்டுட்டு வரலாம்.
0: அதுக்குள்ள வேற யாராவது வாங்கிட்டாங்கன்னா?
2: வாங்க மாட்டாங்கடா. நீ ஒரு வேலை செய், நீ அந்த காடி அண்ணகிட்ட போய் அவர்கிட்ட அன்பா சொல்லு, போட்டை யாருக்கும் விக்க வேணா, நீ சீக்கிரம் காசு சேர்த்து வந்து வாங்கிட்டு போறேன்னு சொல்லு. சரியா?

0: டோட்டல் 130 ரூபாய்.
1: கண்ணா ராஜு, ஹோம்வொர்க் பண்ணிட்டியா? ராத்திரி ஆயிடுச்சுப்பா, தூங்கு.
0: அம்மா, 130 ரூபாய் சேர்ந்துருச்சு, இப்ப அவர் எனக்கு தருவாரு? இல்ல,
1: கண்டிப்பா தருவாருப்பா, நம்ம காலையில போய் வாங்கிட்டு வரலாம். இப்ப தூங்கு.

0: எந்த போட்? அதுவா? அது வித்து போச்சே. இங்க ரொம்ப நாள் எதுவும் இருக்காதுப்பா. ராஜு தம்பி, இது யாரோட போட்டு? இத நான் உனக்காக பத்திரமா வச்சிருந்தேன், இல்லனா எப்போ வித்து போயிருக்கோம். இந்த
1: Thank you, Uncle.
2: Yay!

0: போட்டு குடிடா. முடியாது, நான் தரமாட்டேன். இது என்னது? நான் பண்ணினது. இதுக்கு நான் காசு கொடுத்து இந்த மீட் இருக்கேன். இப்ப இது ரெண்டு மடங்கு என்னோடது, டபுள் என்னோடது.
1: தேவன் நமது ரட்சகர், நம்மை படைத்தவர். நாம் பாவத்தில் கட்டுண்டிருந்த போது, ஆதரவின்றி இருந்த போது அவர் நம்மை கண்டெடுத்தார், அன்பு தந்தார், அதோடு நம்மை வாங்கினார். உயிரற்ற பொருளால் அல்ல, தங்கம் வெள்ளியால் அல்ல, தன் விலை உயர்ந்த இரத்தத்தால் அவர் சிலுவையில் உயிர் நீத்தார் நமக்காக. பின் அவர் மீண்டும் நம்மை வாங்கினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.

இந்த கிறிஸ்துமஸின் சிறப்பு படம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மன்னிப்பு, மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷம், இதன் சிறப்பை உணர்ந்திருப்பீர்கள். இது பரமலோகத்தில் இருக்கும் பரமபிதாவை நம்பியதால் கிடைத்தது. இந்த படம் உங்களை மாற்றிய விதத்தை எழுதி அனுப்புங்கள். மேலும் இந்த புத்தகத்தை இலவசமாக பெறுங்கள். இதன் தலைப்பு த புக் ஆஃப் ஹோப். எங்கள் விலாசம் மை ஹோப் இண்டியா, போஸ்ட் பேக் 52, செகந்தராபாத் 500003, ஆந்திர பிரதேஷ், இந்தியா. பரமபிதா உங்களை நேசிப்பார். எங்களின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்.

0: சகரியான் புஸ்தகம் 14:5.
1: என் தேவனாகிய கர்த்தர் வருவார்.
0: என் தேவனாகிய கர்த்தர் வருவார்.
1: தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள்.
0: எல்லா பரிசுத்தவான்களும் வருவாங்க. பயரங்கமா வருகிற வருகை. இன்னொரு வருகை வந்து ரகசிய வருகை. இந்த குறித்திருக்கிறது 2வது வருகை பற்றி ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அது மாத்திர ஒன்று புஸ்தகம் 14:16-17.
1: கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும்
0: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்
1: தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
0: அப்பொழுது
1: கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
0: பின்பு
1: உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
0: மேகங்கள் மேல்
1: அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
0: இவ்விதமாய்
1: எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
0: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்படி இருக்குமா? கர்த்தரோட எப்போதும் கூட இருப்போம். இது வந்து ரகசிய வருகை. அதுக்கு முன்னால கிறிஸ்துக்கள் மறித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு நாமளும் உயிரோடு இருக்கு நாமும் கர்த்தரை தேவை ஆரபாரத்தோடு எக்கால சத்தத்தோடும் பிரதான தூது சத்தோடு கர்த்தர் வருவார். நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவார். அப்போ நம்ம என்ன செய்வோம்? எப்போதும் அவரோடு இருப்போம். இது ரகசிய வருகை. இன்னொரு வசனம் வாசிக்கிறோம். 2:1-7
1: தேவனை அறியாதவர்களுக்கும்
0: பார்த்தீங்களா, தேவனை அறியாதவங்களுக்கும்
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு
0: கர்த்தராகிய இயேசு
1: தம்முடைய வல்லமையின் தூதரோடும்
0: ஜாலித்து எரிகிற
1: அக்கினியோடும்
0: வானத்திலிருந்து
1: வெளிப்படும் போது அப்படியாகும்.
0: தேவனை அறிஞ்சு வசனத்தை கீழ்ப்படியாதவங்க அவங்க விரும்புவது என்ன செய்யும்? தேவன் எப்படி வருவாரா? 8வது வசனம்.
1: கர்த்தராகிய இயேசு தம்முடைய வல்லமையின் தூதரோடும்
0: ஜுவாலித்து எரிகிற
1: அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது
0: அப்படியாகும். கர்த்தர் வரப்போறார். எத்தனை பேர் வசனத்தை கேட்குறோம், வசனத்தை வாசிக்கிறோம், ஆனால் நம்ம கீழ்படுகிறதில்லை. தேவனை அறியாதவங்களுக்கு எல்லாமே ஒரே ஆக்கினே தான். அதனால் இந்த நாள்லையாவது நம்ம கர்த்தத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இது 2வது வருகை. கர்த்தர் கடைசி வரல 2வது வருகை. 1 Thessalonians 4:10 பார்த்தீங்களா, அதுதான் ரகசிய வருகை. அதை பற்றி தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ரகசியரை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதனால் வாசிக்கிறோம். 1 Thessalonians 5:2.
1: இரவிலே
0: திருடன் வருகிற விதமாய்
1: கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீங்களே.
0: கர்த்தருடைய நாள் எப்படி வருவோம்? திருடன் வருகிற விதமாய் வரும். திருடன் வந்து சொல்லிட்டு வருவா? சொல்ல மாட்டான் தானே. அவன் எப்பாரா என்னன்னு தெரியாது. எப்பாரா என்ன சொறா என்னைக்கு வரப்போறான்னு யாருக்குமே தெரியாது. அதே போல் கர்த்தர் வருகிறதும் பிதா தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அப்போ நம்ம எப்போ நான் என்ன செய்யணும்? ஆயத்தத்தோடு இருக்கணும். அவர் சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். எப்போ வந்தாலும் சரி, நம்ம அவர் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தராக இயேசுகிறது வரப்போகிறாரு. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்தியும் கேள்விப்படுவீங்க. கொள்ளை நோய், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சி, எரிமலை வெடிக்குது. அப்புறம் பூமி அதிர்ச்சி எங்கே பார்த்தாலும், போன வாரத்தில் கூட ரஷ்யாவில் பூமி அதிர்ச்சி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசி நாளில் அக்கிரமத்தின் மிகுதினால் அன்பு தன் அனைவருடைய அன்பு தனிந்து போகும். உலகத்தில் பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் தாயி பிள்ளைகளுக்கு அன்பு இல்லை, கணவனுக்கு மனைவிக்குள்ளே அன்பு கிடையாது. இப்படிப்பட்ட காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஆண்டவராய் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? அவர் திருடனை போல வருவார். நம்ம வரு எப்போ வர்றாரு நமக்கு தெரியாது. ஏன் அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாருன்னா, திருட வர்றது யாருமே அறிய முடியாது. திருடர் வர்றது யாருக்கும் என்ன தெரியாது தெரியுமா? திருட வருவான் எப்போ வருன்னு தெரியுமா? ஒருத்தருக்குமே தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதுமே விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அத்தா சொல்கிற ரெண்டு ஒன்று தேசம் புஸ்தகம் 5:6
1: ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல,
0: மற்றவங்க தூங்குறது போல
1: நாம் தூங்காமல்,
0: நாம் தூங்க மற்றவங்க தூங்குவாங்க. எப்படி வேணாலும் தூங்குவாங்க, குடிச்சிட்டு தூங்குவாங்க, சின்ன பார்த்துட்டு தூங்குவாங்க, ஃபோன் பார்த்துட்டு தூங்குவாங்க. மற்றவங்க தூங்குறது போல நம்ம தூங்காமல்
1: விழித்து கொண்டு,
0: விழித்து கொண்டு
1: தெளிந்தவர்களா இருக்க கடவும்.
0: எப்படிமே விழித்திருக்கணும், ஆனா என்ன செய்யணும்? தெளிந்தவர்களா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் குழம்பிட்டு இருக்க கூடாது, விழித்து கொண்டு இருக்கணும். ஆத்து மாத்திர விழிப்பா இருக்கணும். ஆத்து மாத்திர அதுக்குன்னு தூங்காமல இருக்க சொல்லலையா சப்பா? ஆத்து மாத்திர எப்பவுமே விழிப்பா இருக்கணும். விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருக்கணும். குழம்பிட்டு யோசித்துட்டு எப்ப பார்த்தாலும் யோசனை எப்போ பார்த்தாலும் குழப்பம் இருக்கக்கூடாது. விழித்து கொண்டு இருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். எங்கள் அப்பா சொல்லுவார், நான் ஏதாச்சும் எனக்கு ஒன்றுமே இல்லையாப்பா, விட்டுட்டு சும்மா போறீங்கப்பா அப்படி சொன்ன சொல்லுவார். தெளிஞ்ச தண்ணியில் தாண்டா மோதிரம்லாம் போட்டால் நல்ல மின்னும் தெரியும், கண்டுபிடிக்க முடியும். அந்த தண்ணி குழம்பிருந்தா அதுலேருந்து என்ன போட்டாலும் தெரியாது. அதே போல் நீ தெளிஞ்ச புத்தியாக இருந்து இல்லை கடவுள். அப்போ எங்கள் அப்பா கேஸ் பண்ணி சொல்ல தெரியாது, கடவுள் உன் கூட இருப்பார்ப்பா, நீ இந்த பணம் அதெல்லாம் நினைக்கவே கூடாது, கடவுள் உன் கூட இருக்குன்னு சொன்னால் நீ தெளிந்து இருக்கணும் அப்படி சொல்லுவார். அது மாதிரி நம்ம எப்பவும் தெளிஞ்சவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஏசப்பா குரலை கேட்க முடியும், ஏசப்பாவோட நம்ம உறவாட முடியும், நம்ம ஆண்டவரோடு சஞ்சரிக்க முடியும். நான் எப்பொழுதுமே அவரோட நம்ம இருக்கணும். அதான் தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொல்கிறாரு. லூக்காலின் சுவிசேஷம் 22:45 46
1: அவர் ஜெபம் பண்ணி முடித்து,
0: அவர் ஜெபம் பண்ணி முடித்து
1: எழுந்திருந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு,
0: துக்கம் வந்தா என்ன வந்துடும், நித்திரை வந்துடும். துக்கத்தினாலே நித்திரை பண்ணிருந்த பார்த்து,
1: நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன,
0: நித்திரை பண்ணுகிறது என்ன,
1: சோதனைக்கு உட்படாதபடிக்கு,
0: எழுந்திருந்து
1: ஜபம் பண்ணுங்கள் என்றார்.
0: சோதனைக்கு உட்பட பண்ணாம என்ன சரி, எழுந்திருந்து என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். தூக்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். உட்காந்துட்டே இருப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் தூக்கம் வந்து அவ்வளவுதான். இந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது, நம்ம துக்கப்படாமல் எப்போதும் தேவனோட உறவாடி கொண்டிருக்க வேண்டும். அதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், சோதனைக்குள்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளுன்னு சொல்லி பரமண்ட செவத்தில் சொல்லியிருக்கிறாரு. சோதனைக்குள்பட பண்ணாமல் என்ன செய்யணும், தீமையிலிருந்து என்ன ரட்சித்துக்கொள்ளுன்னு செவம்மனு சொல்லி கர்த்தர் நம்ம செவத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. தீமையான காரியங்கள் அதிகமாக இருக்குது, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக்கொள்ளும். சோதனைக்குள்பட பண்ணாமல் எங்களை தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளும். சோதனைக்குள்பட பண்ணக்கூடாது ஆண்டவரே, எங்களால் தாங்க முடியாது, எங்கள் தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளும் ஆண்டவர் கேட்குறதுக்காக நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறாரு. யாராலும் அந்த செவம் பண்ணுங்களோ எங்களுக்கு தெரியல. துக்கம் என்ன செய்யக்கூடாது, நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. துக்கம் வந்து தூக்கம் வந்துடும். அதான் ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், துக்கம் வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறார் கொலோசியர் புஸ்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணி,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நினைக்கிற இடைவிடாமல் எப்படி, நீங்களாம் வீட்டில் இருக்கீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவீங்க, நாங்களாம் வேலைக்கு போகிறோம் எப்படின்னு சொன்னால், நீங்கள் நடந்து போகலாம், பஸ்ஸில் போகலாம், வாகனம் என்ன வாகனத்தில் போனாலும் தூச்சிட்டு சோத்திரம் பண்ணிட்டு போகணும். நாங்களே எந்த வாகனத்தில் போகலான்னு செவிச்சுட்டு தான் போவோம். அதான் சொல்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, சோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்துருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணும், சோத்திரத்தோடு செவத்தில் விழித்திருக்கணும், விழிப்பாக இருக்கணும். விழிப்பு இல்லைன்னா நம்ம சோதனை வரும். சோதனைக்குள்ளப்பட்டோம்னா கர்த்தராட்சிக்கு போக முடியாது. யோசனை பண்ணிட்டு உட்காந்துருந்தா கர்த்தரன் மேலே தருவோம். இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழ வேண்டும். அப்போ தான் ரகசிய வரைக்கும் போக முடியாது. தேவன் ஆரவாரத்தோடு பிரதான தூதன் சத்தத்தோடு தேவக்கால சத்தத்தோடு வருவார். அன்றைக்கி அவர் ராஜ்யத்துக்கு போனால் என்ன செய்யணும், அவன் இந்த உலகத்திலே ஆயத்தப்பட வேண்டும். அங்கே போயில் ஆத்துப்பட முடியாது. பத்தாவது படிக்கிற பிள்ளைகளை பாருங்கள், பத்தாவது ஆயிடுச்சுன்னா ஆயத்தப்பட்டுருவாங்க. ஃபஸ்ட்லேருந்தே ஐயோ பத்தாவது தரிசனம் எழுதணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பிள்ளைகள் வாஞ்சையோடு படிக்கிறாங்க. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு ராஜ்யத்தில் அழிவில்லாத ராஜ்யத்தில் ஒவ்வொரு நாள் நம்ம அங்கே அவரோடு கூட இருக்குன்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது. உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போவோம். என்ன பொன் பொருளை சேர்த்து வச்சாலும் நம்ம கூட ஒன்றும் வராது. நம்ம கர்த்தரை சந்திக்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தத்தோடு இருக்கணும். அதான் பரிசுத்தப்பாவில் நம்ம கருவேறை சொல்லியிருக்கிறார், இடவிடாமல் செவலுங்க ஸ்தோத்திரத்தோட செவத்தில் விழித்திருங்க. நான் பரலோகத்துக்கு போக முடியாது, பரலோகத்தில் இழந்துருவோம். பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ரெண்டாவதாக ரகசிய அறிவு போகணும்னா என்ன செய்யணும்? ஒன்று தசலன் புஸ்தகம் 5 23 வசனம் பின்பகுதி.
1: நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது,
0: நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது
1: குற்றமற்றதாய் இருக்கும்படி,
0: குற்றமற்றவர்களாய் இருக்கும்படி
1: காக்கப்படுவதாக.
0: ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தரலாம், எப்படியானாலும் வாழ்ந்தரலாம், பரலோகத்துக்கு போகலான்னு சொல்லி நம்ம ஏமாந்தப்படக்கூடாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகிற என்ன செய்யணும்? குற்றமற்றவராக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் குற்றம் வராதிக்கு நம்ம தான் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். குற்றமற்றவராக வாழ கர்த்தர்கிட்ட கேட்கணும், பலன் கேட்கணும். ஆண்டவரே இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கைப்பா, குற்றமற்றவளாக வாழ்ன ஆண்டவரே. எவ்வளோ காலங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம், எவ்வளோ காலங்கள் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆண்டவரே. இனிமேல் காலங்களில் நான் குற்றமற்றவளாக வாழ எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, இறக்கம் பாராட்டுங்க ஆண்டவர் கேட்கணும். இன்னமும் நம்ம அமைதியாக எப்படி வேணாலும் வாழ்னாலும் வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. 1 Corinthians 1:8
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே,
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே
1: நீங்கள்,
0: நீங்கள்
1: குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி,
0: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாத இருக்கும்படி
1: முடிவு பரியந்தம்,
0: முடிவு பரியந்தம்
1: அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்.
0: அவர் என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். அவர் கையில நம்ம ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே குற்றமில்லாத வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் மனம் போல வாழ்ந்த நாள் உண்டு ஆண்டவரே, உன் பிரியமில்லாத காரியம் செய்த நாள் உண்டாப்பா. என்னை குற்றமில்லாத வாழ்க்கை வாழ என் இதயத்தை சிறப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் குற்றமற்றவர்கள்.

0: வேண்டும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் குற்றமற்றவராக தான் இருந்திருக்கிறாரு. வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:46.
1: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று,
0: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று
1: உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்?
0: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களை யார் என்னை வந்து குற்றப்படுத்த கூடும்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கேட்டார். என்னிடத்துல பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த முடியும் அப்படி சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கேட்டார். அவர் குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, எபிரேயன் புஸ்தகம் 7:26 அப்படியே சொல்லுகிறது.
1: பரிசுத்தரும் குற்றமற்றவரும்.
0: அவர் எப்படி இருந்தாரா? பரிசுத்தரும் குற்றமற்றவருமாய் இருந்தார். அருமையான சகோதரே சகோதரியே, நம்ம ஆண்டவர் கேட்டால் நம்ம கட்டாயம் என்ன செய்வார்? குற்றமில்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வார். நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் இடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எப்படி வாழ்ந்துட்டப்பா, இனிமேல் குற்றமற்றவளாக வாழ எனக்கு உதவி செய்ங்க, இனிமேல் இந்த குற்றமில்லாத வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஒரு வேளைக்கு நீங்கள் நினைக்கலாம், அவர் ஆண்டவர், அவர் வானாதி வானவர், வானத்தை படைத்தவர், பூமி படைத்தவர், அவர் குற்றமற்றவர் வாழ்ந்தார், நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்மளை போல பாடுள்ள மனுஷன் தானியேல், அவர் குற்றமற்றவராய் வாழ்ந்தார். வாசித்து பாருங்க, தானியேல் புஸ்தகம் 6:4.
1: அப்பொழுது
0: பிரதானிகளும்
1: தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள்.
0: ஆனாலும்
1: ஒரு முகாந்திரத்தையும்
0: குற்றத்தையும்
1: கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது.
0: ஒரு முகாந்திரத்தையும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவரால் கூடாதிருந்தது.
1: அவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியால்.
0: தானியேல் எப்படி இருந்தாரு? உண்மையுள்ளவராய் இருந்தார். உண்மையிலா இருந்தபடியால்
1: அவர் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை.
0: யாதொரு குற்றமும் காணப்படலை. நம்மளை போல பாடு உள்ள ஒரு மனுஷன் தான் இல்லையா? தானியேல் ஆண்டவர் வழி நடத்துவார், உங்களையும் என்னை வழி நடத்துவார். கருத்தை நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை குற்றமற்றவளாக வாழ எனக்கு உதவிச்சிங்க. ஆண்டவரே, அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, தானியேல் புஸ்தகம் 6:22.
1: சிங்கங்கள்
0: என்னை சேதப்படுத்தாதபடிக்கு
1: தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார்.
0: சிங்கங்களை எத்தனை சிங்கம் தான் தெரியாது, சிங்கன்னு போடல, சிங்கங்கள் அப்படி போட்டிருக்கு, எத்தனை சிங்கம் தான் தெரியாது.
1: அது ஏனென்றால் அவருக்கு முன்னாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன்.
0: இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக எப்படி குற்றமற்றவராய் காணப்பட்டார்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவும் குற்றமற்றவராய் காணப்பட்டார். பரிசுத்தாவினருக்கு முன்பாகவும் அதே போல நீங்கள் நானும் குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும். எப்படினாலும் வாழ்ந்தாலும் பரலோகத்துக்குன்னு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. நம்ம கிறிஸ்தவங்க வாரம் சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம், எல்லாம் செய்கிறோம், நம்ம என்ன செஞ்சிடலாம், கட்டாயம் பரலோகத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி கொள்ளக்கூடாது. இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் கர்த்தர் தேடக்கூடாது. அன்று சொல்ற பாருங்க, 1 Corinthians 15:19.
1: இம்மைக்காக மாத்திரம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால்,
0: நம் கிறிஸ்துமே இம்மைக்குரிய காரியம், வீடு வேணும், அது வேணும், அது மட்டும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பேரமைத்து நல்லா படிக்கணும், இது மட்டும் இருந்தா,
1: எல்லா மனிதரை பார்க்கிறோம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம்.
0: இம்மைக்கார காரியத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்படி இவைகளை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பணத்துக்காக மாத்திரம் இல்லை, எனக்கு அது வேணும் இது வேணும் அதுக்காக தேடக்கூடாது. ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவர், என் நீதியாக வாழணும் ஆண்டவர், குற்றமற்றவளாக வாழணும், உண்மை போல குற்றமற்றவளாக வாழணும் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்க. முதல்ல என்ன பார்த்தோம், திருடனை போல வரும்போது அவர் என்ன செய்யணும், விழித்திருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். அது மாத்திரல நம்ம என்ன செய்யணும், இடைபடாமல் செய்வீங்கன்னு சோத்திரத்தோட செவத்தில் விழித்திருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், குற்றமற்றவளாய் வாழ வேண்டும். மூன்றாவதாக, நம்ம எப்படி வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போக முடியும்? கர்த்தர்கிட்ட நம்ம இடைவிடாமல் செவம் போடணும், விழிப்புள்ளவர்களாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது குற்றமற்ற

0: வாழ்ந்த பார்லோஸ் போலாம். மூன்றாவது என்ன செய்யணும் இங்க சொல்ற பாருங்க, 22:12.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி,
0: அவனவனுடைய கிரிகளின்படி,
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
0: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
1: என்னோட கூட வருகிறது,
0: என்னோட கூட வருகிறது. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட. என்ன இந்த உலகத்துல கத்திற்காக கிரிய செய்றீங்களோ, ஒளித்துக்காக என்ன செய்றீங்க, நீங்க கத்திரத்தை எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க, நீங்க கர்த்தருக்காக என்ன செய்றீங்களோ அதுதான் அந்த பலனை தான் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு வருதுன்னு சொன்னார். நம்ம என்னென்ன கர்த்தருக்காக செய்கிறோம் அதை கர்த்தர் கொண்டு வருவார். ஒரே ஒரு வாழ்க்கை, மனம் போல வாழணுனாலும் வாழலாம், ஆண்டருக்கு எதை வேணாலும் செய்யணும்னு செய்யலாம், செய்யாமல் இருக்குன்னா இருக்கலாம். கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிண்டல் கேலி அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தால் பர்வத்துக்கு எப்படி போக முடியும் யோசித்து பாருங்க. இறைமை சொல்றாரு, பரியாசம் பண்ணுற இடத்துல உட்கார்ந்தது இல்லை, இல்லை உட்காரே மாட்டேன். இறைமையின் புஸ்தகம் 15:17 பாருங்க, அவர் சொல்றாரு, நான் பரியாசம் பண்ற இடத்துல உட்கார மாட்டேன். இந்த காலத்தில் எத்தனையோ நாளைக்கு நான் வேஸ்ட் பண்ணிட்டோம்.
1: நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை.
0: பரியாசக்கார இடத்துல உட்கார்ந்து என்ன செய்யறதில்லை, நானு களி கூர்ந்தது இல்லை, சிரிச்சிட்டு இருக்கிறது இல்லை. பரியாசக்கார இடத்துல உட்காரக்கூடாது, பரலூர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதுவும் சொல்ற அவன் அவனுக்கு அழிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு, பிலிப்பியர் புத்தகம் 1:5.
1: உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி
0: நற்கிரியை செய்யறதுக்காக தேவன் நம்மளை இந்த உலகத்தில் நியமிச்சிருக்கிறாரு. எது வரைக்கும் செய்யணும், இயேசு கிறிஸ்து நாள் வரைக்கும் செய்யணும். ஒரு 2 மாதம் செய்கிறோம், 2 மாதம் காணி கொடுப்போம், 3 மாதம் கொடுக்க மாட்டோம். அந்த காசு நமக்கு எதுக்காவது ஆகுமே, அதையும் கொடுக்கணும். அது இருந்தால் நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகலாம், அங்கே போகலாம், இது வாங்கலாம் அது வாங்கலாம். இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்மளை நடத்தி வருவார் நம்பி சோத்திரம் பண்றையும்.
1: நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம்
0: என்
1: தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்,
0: நாள் பரியந்தம் அந்த நற்கிரியை செய்வீங்கன்னு சொல்லி ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் கட்டாயம் கடைசி வரைக்கும் நற்கிரியை செய்வாங்க நினைச்சு உங்க தேவனை, என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதான் சொல்ல அவன் அவனுக்கு அழிக்கும் போல என்னோட கூட வரும். இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றுமே ஆண்டுருக்காய் சேட்டா எப்படி உங்க கூட வரும், என்ன வரும் யோசித்து பாருங்க. 2 யோவான் ஒரே அதிகாரம் தான், 8 வசனம்.
1: உங்கள் செய்கைகளின் பலனை
0: இழந்து
1: போகாமல்
0: பூரண பலனை
1: பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்.
0: கர்த்தர் வரப்போறாரு. கர்த்தர் வரும்போது நான் குற்றமற்றவளாக இருக்கணும். இயேசுக்கு வரும்போது நம்ம குற்றமற்றவளாக இருக்கணும். உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழணும். மொதல் என்ன செய்யணும், நம்ம இடவிடாமல் ஜெபம் பண்ணணும்.

0: 1 Corinthians 2:1 திரும்ப வாசிக்கலாம்.
1: உங்கள் செய்கைகளின் பலனை,
0: உங்க செய்கைகளின் பலனை
1: இழந்து போகாமல்,
0: நீங்க செய்த பலனை இழந்து போகாமல்,
1: பூரண பலனை பெறும்படிக்கு,
0: பூரண பலனை பெறும்படிக்கு
1: எச்சரிக்கையா இருங்கள்.
0: எச்சரிக்கையா இருங்க. நீங்க செய்திருக்கீங்க, அந்த பலன் இழந்து போறதுக்கும் காலம் உண்டு. அது இழந்து போக அப்படிக்கு என்ன செய்யணும்? பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க நிறைய செஞ்சிருக்கல அப்படின்னு நினைக்கலாம், அதன் இழந்து போறதுக்கும் ஒரு காலம் உண்டு. எழுந்து போகாம பூர்ண பலனை பெறும்படிக்கே எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பாண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? நற்கிரியை செய்யணும். முதல் என்ன செய்யணும்? இடைவிடாமல் செபிக்கணும். துக்கம் வந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும், இடைவிடாமல் செபிக்கணும். அது மாத்திரல, திருடனை போல இயேசு கிறிஸ்து வருவே நேசராரு வெளித்திருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். அது மாத்திரல நம்ம என்ன செய்யணும்? இடைவிடாமல் செபிக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், யார் என்னத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னார். நம்மளை தானிய நம்மளை பாடுள்ள மனுஷன் குற்றமற்றவராக வாழ்ந்தார். அதுக்கு மாத்திரம் இல்லை, நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்யணும், செய்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதான் அவன் அவனுக்கு அழிக்கும் போல என்னோடு கூட வருது. நீங்கள் எதா செஞ்சிருந்தா தானே அந்த பலன் கத்திர வரும்போது கூட வரும். நீங்கள் ஒன்றும் செய்யல, கத்திர வரும்போது உங்களுக்கு என்ன வரும் யோசித்து பாருங்கள். கத்திரக்காக ஒளியும் செய்யணும், இல்லாட்டி கத்திரக்காக ஏதாவது செய்யணும், காணிக்க செய்யணும், இல்லாட்டா ஏழை எளி மக்களுக்கு உதவி செய்யணும், ஏதாவது செய்யணும். அப்போ கத்திர வரும்போது அது செய்யத்தக்கவர்கள் செய்யணும், யாருக்கோ செஞ்சிடக்கூடாது. சொல்கிறாரு, ஏழை கடங்கிறவன் கத்திருக்கு கடன் கொடுக்குறான். அப்போ இங்கே சொல்கிறாரு, நீதிமொழியின் 3:27 என்ன சொல்கிறாரு?
1: நன்மை செய்யும்படி,
0: நன்மை செய்யும்படி
1: உனக்கு திராணி இருக்கும்போது,
0: திராணி இருக்கும்போது
1: அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.
0: செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யாத? செய்யாமல் இராது. எல்லாருக்கும் இல்லை, செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும். கர்த்தர் வரும்போது உங்களுக்கு கூட அந்த பலனை கொண்டு வருவார். தீத்தியின் புஸ்தகம் 3:14
1: நற்கிரியை செய்ய பழகட்டும்.
0: நற்கிரியை செய்ய என்ன செய்யுங்க? பழகுங்க. நம்முடையவர்களும் நற்கிரியை செய்ய பழகுங்கன்னு சொல்றாரு. இது வரைக்கும் நற்கிரியை செய்யலையா? இனிமே நற்கிரியை செய்ய பழகுங்க. கர்த்தர் வரும்போது, அவர் வரும்போது அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பலனை ஆண்டவர் கொண்டு வருவார். முதல் பார்த்தோம், திருடரை போல வருவார். நம்ம தெளிந்தவர்களாக இருக்கணும், செபம் பண்ணுறவங்களாக இருக்கணும். ரெண்டாவது குற்றமற்றவர்களாக வாழணும். மூணாவது நற்கிரியை செய்யணும். கடைசியாக எபிரேயன் புஸ்தகம் 11:5
1: விசுவாசத்தினாலே
0: ஏனோக்கு
1: மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
0: பார்த்தீங்களா, விசுவாசம் வேணும் நமக்கு. ஏனோக்கு என்ன செஞ்சார்? விசுவாசிச்சார். மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசுவாசம் இருக்கா? கர்த்தர் எனக்கு செய்வார், என்னையும் காப்பாற்றுவார், என்னையும் ரகசியருக்கு எடுத்துகிட்டு போவார்னு சொல்லி உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? நம்பிக்கையாக இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கீங்களா? ஏனோக்கு ஆயத்தத்தோடு இருந்தார். விசுவாசத்தினால தேவன் காணப்படாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் என்ன செஞ்சார்? ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 5:22
1: ஏனோக்கு மெத்தூசலாவை
0: பெற்ற பின்
1: 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து.
0: பார்த்தீங்களா, எத்தனை வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்தாரா? 300 வருஷம் தேவனோட என்ன செஞ்சிருந்தாரா? சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு. பார்த்தீங்களா, குடும்பம் இருந்திருக்கு. ஆனாலும் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நினைக்கல எனக்கு குடும்பம் இருக்கு, இல்லைன்னா கூட தேவனோடு செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏனோக்கு 300 வருஷம் பெத்து சாலை பெற்ற பெண் கத்திரியை சேர்த்தா ஏனோக்கு என்ன செஞ்சாரா? 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார்.
1: ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரத்திகளையும் பெற்றார்.
0: 300 வருஷம் தேவனோட செஞ்சிருந்தார், குடும்பத்தில் இருந்தார். நீங்கள் இருக்கலாமல் இருக்கக்கூடாதா? தேவனோடு செஞ்சிருக்க வேண்டும். அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம வச்சு வந்தல்ல அருமையானவர்களே, உலகத்தின் வேஷம் கடந்து போய் கொண்டிருக்கிறது.
1: நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஏன்னா அந்த உலகம் நமக்கு சொந்தமே கிடையாது. ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பரோ என்று சொன்னார். இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபத்திரங்கள் வரும்போதே எத்தனையோ பேர் சோர்ந்துட்டாங்க. வாஸ்து பாருங்க, லூக்கான சுவிசேஷம் 18:8
2: சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்
1: ஆகிலும்
2: மனுஷகுமாரன் வரும்போது
1: பூமியிலே
2: விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
1: எப்படி இப்ப விசுவாசம் இருக்கு, அப்ப எப்படி நம்ம விசுவாசம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நம்ம நிறைய பேருக்கு உபத்திரம் பாடுகள் எவ்வளவு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அந்த பாடுகள் உபத்திரத்தை பாத்திரமே செஞ்சுக்கூடாது, சோர்ந்து போகக்கூடும். ஒவ்வொரு நாளும் ஆண்டு கையில் ஒப்புக்கணும். ஆண்டவரே, என்னை உங்களோட கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம், முடித்தல் முன்வைத்துக்கள் பின் வைக்காது காத்துக்கொள்ளும் விட்டு வலதுறவு இடவரை சாயக்கூடாது. இந்த உலகத்தில் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேசம் கடந்து போகுது. ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க வேண்டும். ஏனோக்கு எப்படி சஞ்சரித்தாரோ அதே போல் நம்மளும் சஞ்சரிக்க வேண்டும். சும்மா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற நம்ம சொன்னால் நினச்சிட்டு போய் ஏமாந்துடக்கூடாது. அவர்களோடு நம்ம சஞ்சரிக்க வேண்டும். கர்த்தர் வரப்போகிறார். இங்கே சொல்கிறாரு மத்தியான சுவிசேஷம் 10:22
2: என் நாமத்தின் நிமித்தம்
1: நீங்கள்
2: எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்.
1: எல்லாரும் நம்ம அன்பாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருந்திருப்பாங்க, எல்லாரும் என் நாமத்தின் நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள்.
2: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
1: எல்லாரும் நம்மளை வெறுப்பாங்க, நல்லா அன்பாக இருந்தவங்களும் வெறுப்பாங்க, எல்லாம் திட்டுவாங்க, அதை பார்க்கக்கூடாது. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். முடிவெறிந்த நிலை நிலைப்பேனா ரட்சிக்கப்படாதான்னு சொன்னேன். முடிவெந்த நிலைச்சிருக்கேன்னு உதவி செய்யுமாப்பா. என்ன பாடுகள் வந்தாலும் என்ன பத்திரம் வந்தாலும் என்னை அவன் வீட்டு வளதுறமும் இடவரையும் சாயக்கூடாது. முடிவெறியும் நினைச்சிருக்கேன், என்னை முற்று முடிய என்னை ரட்சிங்க, நித்தி ரட்சி பெற்றாங்க, பூர்ண ரட்சி பெற்றாங்க, எனக்காக ஜீவன் கொடுக்கவும் ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படந்தேன்னு சொன்னிடே, என்னை பரிபூர்ணப்படுத்துவையான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முடிவிறந்து நினைச்சிருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். திருடனை போல வருவேன்னு சொன்னார். நீங்கள் விழித்திருங்க, தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொன்னார். சவம் பண்ணி கொண்டிருங்கன்னு சொன்னார். துக்கத்தினால நமக்கு தூக்கம் வந்துடும், துக்கம் வராதபடி காத்துக்கொள்ளணும். துக்கம் நம்ம தூக்கம் விடிவிடிய தூக்கப்பட்டால் நடக்கிறது தான் நடக்கும். இயேசுவை பிடிச்சிக்கணும். ஆண்டவரே, இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, இந்த கண்ணிலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்கன்னு கேட்கணும். அது மாத்திரம் ரெண்டாவது என்ன செய்யணும், குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். தானியில் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தேன். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். நம்மளும் வாழணும். மூணாவது என்ன செய்யணும், நற்கிரியை செய்ய பழகணும். ஒன்றுமே செய்ய முடியாத பர்வத்துக்கு எப்படி போக முடியும், நற்கிரியை செய்யணும். நான்காவது விசுவாசம் வேணும். ஏனோக்கு இப்போ தேவனோட சஞ்சரிக்கணும், அப்போ தான் பர்வத்துக்கு போக முடியும். வருங்காலத்தில் பயங்கரமான பாடுகள் வரப்போகுது. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். மத்தியான சுவிசேஷம் 22:22 அந்த காலத்துக்குள்ள தான் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம்.
2: அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால்
1: ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை
2: தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ
1: அந்த நாட்கள் குறைக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க, போராடி சிவம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த நாட்கள் வர்றதுக்குள்ள என்ன செய்யணும், போராடி சிவம் பண்ணும், விசுவாச காத்துக்குள்ள தேவனிட்ட பலன் கேட்கணும், ஏனோ கூட சஞ்சரிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனையோட சஞ்சரிச்சுட்டே இருந்தால் பரலோகத்திற்கு நம்ம போக முடியும். முதல் ரகசிய வரும், ரெண்டாவது பயிரங்கமான வரும். காயத்தப்படுறதுக்கு தேவன் கையில் நம்ம உப்பு கொடுத்து சாமணும். கர்த்தர் தம்மை எங்களை ஆசீர்வதிப்பார்.

0: இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்பதை குறித்து நாம் கேட்டோம். திருடனை போல் அவர் வருவார், எக்கால சத்தத்தோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின் உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு விதமாய் கர்த்தரோடு கூட எப்பொழுது இருப்போம் என்று நாம் கேட்டோம். கர்த்தன் வருகையில் பங்கு பெறுவதற்கு நான்கு விதமான காரியங்களை ஆவியானவர் நமக்கு காண்பித்தார். தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டுமா? தூங்காமல் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆத்மத்தில் விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆத்மாவில் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். துக்கம் தூக்கத்தை கொண்டு வரும் என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில துக்கத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு எப்பொழுதும் விழிப்பாக இருந்து நான் ஜெபித்துக் கொண்டே இருக்க, எழுந்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க, ஜெப ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? மாத்திரமல்ல, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். தானியேல் எங்களைப் போல் ஒரு பாடுள்ள மனிதன், ஆனாலும் ஒரு குற்றமற்றவராய் வாழ்ந்தாரப்பா. நாங்களும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? மாத்திரமல்ல, நல்ல கிரியை செய்ய பழக வேண்டும். நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் வருகை பரியந்தும் அந்த நாள் பரியந்தும் நாம் நற்கரியை செய்ய வேண்டுமா? கனியற்றவர்களாக ஏதாவதுபடி கனிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டோம். தகப்பனே, நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக என்னை மாற்றும் என்று நாம் ஜபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட், என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. வாய் திறந்து கேட்கலாமா? நல்ல கிரியை செய்யக்கூடியவனாக எங்களை மாற்றும் ஆண்டவர். கடைசி ஒரு காரியத்தை பார்த்தோம், விசுவாசம். ஏனோக்கு விசுவாசம் உள்ளவராக இருந்தாராம். அப்பொழுது மரணத்தை காணாதபடிக்கு அவர் உயிரோடு கூட பரலோகத்திற்கு போனார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில விசுவாசமானா இருக்கணும். விசுவாசம் இழந்து விடக்கூடாதப்பா, எனக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா. ஜெபிக்கலாமா? மனசுக்குமான் வரும் பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டோம். எனக்கு விசுவாசத்தை தாரும். ஜெபிக்கலாமா? பரலோகத்திலே வாசமா இருக்கின்றதானே அன்பின் தேவனாகி கர்த்தாவே, திருடனை போல வருவேன் என்று சொன்னீரே. உன் வருகையில் நாங்கள் காணப்பட நான்கு விதமான காரியங்களை நீங்கள் காண்பித்தீர் ஐயா. நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டும். தூங்கி விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க அந்த ஜப ஆவி எங்கள் மீது ஊற்றம் ஆண்டவரே. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா உடல் நீர் வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் ராஜா. மற்ற மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். செய்யத்தக்கவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய எங்கள் கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஏனோக்கு போய் எங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவியை வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களாக எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. ஒருபோது விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். நீங்க இப்படி செய்ய போவதற்காக கோடி கோடி நன்றிகளை எடுக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளும் ஆசீர்வதிங்க. இப்படி செய்வதற்காக கோடி கோடி நன்றி. நான் இணைந்து ஜெபிக்கலாமா? தேவனே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கரங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து இணைந்து ஜெபங்களை எடுப்போம்.
1: நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்க, மந்திர கட்டி சிவனை கட்டி உடைங்க, பிசாசன்களை அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், தொழில் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், வியாபாரம் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், கேஸில் மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமம் இல்லாத மக்கள் சமான் தரணும், சந்தோஷம் தரணும் அப்பா. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. நேசருடைய கரம் தாங்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபக சக்தியை தாங்கப்பா. தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. கர்த்தர் தேடுறவங்க பிழைப்பாங்கன்னு சொன்னீரு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னீங்களே. எல்லாருமே தேடட்டும், அண்டி கொள்ளட்டும், அம்மோடு இருக்கட்டும் ஐயா. அப்பா மே ஸ்தோத்திரம், தகப்பனே மே ஸ்தோத்திரம். உலகத்துல உபத்திரம் உண்டு, தடன் கொள்கிற உலகத்தை செய்தின்னு சொன்னீரு. அதன் மத்தியில நாங்கள் அண்டிக் கொள்ள வேண்டும், உம்மோடு ஒன்றரை கலக்க வேண்டும், சார்ந்து கொள்ள வேண்டும், உம்மோடு இருக்க வேண்டும் ஐயா. பிரியமான பிள்ளைகளை எங்களை அணிந்து கொள்ள வேண்டும் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பிழைந்தாலும் குணமாக்குங்க, கட்டி குணமாக்குங்க. ஆண்டு ஒரேமே துதிக்கிறோம். தகப்பனே கிட்னியை குணமாக்குங்க, பல்சரை குணமாக்குங்கப்பா. தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க. பேர் பெறாய் தனித்தனியாக ஆசீர்வதிங்க. பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா. உள்ளத்திலேயே வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க. வியாதிகள் சுகமாக்கு, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க. பிசாசனங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே. அது மாதிரி போடுங்க. நான்கு காரியத்தை சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே, அதன்படி எங்களுக்கு செய்ய எங்களுக்கு கிருவையும் ஒத்தாசியார்களும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்குமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எல்லா துதி கனமாக்குமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எல்லாவற்றையும் எங்களை அன்பு ரச்சகர் யேசுவா நாமத்தில் தாழ்மையாக்கி கெஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள் கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். நம் யாவரும் எழுந்திருந்து கர்த்தருடைய அன்பின் கரத்தில் இந்த ஆராதனை அர்ப்பணம் செய்து கர்த்தராகிய தேவன் தாமே பிரசன்னராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கல்வி பரிசுத்தப்படுத்தும் அப்பா. என் அருவில் நீ அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஐயா, உமக்கு நன்றி அப்பா. உங்க ரத்தத்தை இந்த இடம் முழுவதும் தெளிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த கூட்டங்களின் முழு பொறுப்பை எடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டான்னு சொன்னீரே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. எல்லாம் நாம் மகிமைக்காய் நடைபெறணும். எல்லாரையும் மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். இந்த வருடத்திலே ஒரே எங்களை இமட்டும் பாதுகாத்து வந்தீங்களேப்பா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா.

0: கொஞ்ச நேரம் தேசத்திற்காக, தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜபம் பண்ண போறோம். ஜபக்குருவி சொல்லும் பொழுது
1: சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க சபைகள் எல்லாம் எழுப்புதல தயவை தர வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைகள் ஆத்துமாக்கள் நிரம்பி வழியக்கூடிய கிருபைகளை தேவரே தர வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபை மக்கள் எல்லாரும் ஆவினால நிரப்பப்பட்ட மக்களாக தேவரீர் மாற்ற வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைக்கு வர ஒவ்வொரு மக்களை தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனேமே துதிக்கிறேன், சபைகள் வளர்ந்து பெருகணும் ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறேன், நீங்க இறங்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்கள் ஆண்டவரே சபைக்கு ஓடி வரணும் ஏசப்பா. தேவரீர் தாமே உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம், துதி கண்ண மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
2: ஞானத்தில் இருக்க மக்களுக்கு ஜெபிப்போம்.
3: இந்த வேலையில கூட தகப்பனே நம்ம ராணுவ படைக்காக நகல் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், பெற்றோர்களை விட்டு தகப்பனே, குழந்தை குட்டிகளை விட்டு ஏசப்பா. ஆண்டவரே எல்லை பகுதியில பாதுகாத்து கொண்டிருக்கும் தகப்பனே, ஒவ்வொரு பால அப்பா அம்மா துதிக்கிற ஒவ்வொரு ராணுவ வீரர்களையும் தகப்பனே நீங்க பாதுகாத்து கொள்ள முடிக்காம ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவனவரே நீங்க கருவியாக இறங்க முடிக்காம ஜெபிக்கிறோம். ராணுவ வீரர்கள் எல்லாம் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அது போல ராணுவத்தில் ஒவ்வொரு அதிகாரிகளையும் தகப்பனே நீங்க பாதுகாத்து கொள்ள முடிக்காம ஜெபிக்கிறேன் ஏசப்பா. செய்ய போறக்காய் நாங்கள் நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கண மகிமை உம்மக்கு செலுத்துறோம் ஏசப்பா மூலம் ஜெபத்தேட்டுக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே.
2: எங்கள் அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை மே துதிக்கிறோம். எங்கள் பிரதமருக்காக செபிக்கிறோம். எங்கள் பிரதமர் ஆசிரியப்படணும், ரட்சிக்கப்படணும். அவர் மேலே தேவண்ட ஆளுகை இறங்கட்டுமையா. மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இறங்குமப்பா இறங்கும் சகப்பனே ஐயா மே துதிக்கிறோம். அவங்க எல்லாம் மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் ஆசிரியப்படணும், ரட்சிக்கப்படணும். இயேசு அறிஞ்சுக்கணும், இயேசு வண்டிக்கணும் நம்பப்பா. தேவண்ட ஆளுகை அவங்களுக்கு இறங்கணும். எங்க போகும்போது வரமெல்லாம் பாதுகாவலையும் பராமரிப்பை தாங்க. எங்க சென்றாலும் தேவ கிருவங்களை சூழ்ந்து கொள்ளட்டுமையா. அப்ப நாட்டு ஆளத்தக்கதாக நல்ல ஆலோசனை தந்து கரம் பிடித்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சிறைச்சாலை இருக்க ஒவ்வொரு மக்களை ரட்சித்து முடி பிள்ளையாய் மாத்திக்கொள்ளுங்க. பரலோகத்துக்கு வர உதவி செய்ய. யாருமே நரகத்துக்கு போக கூடாதப்பா, பரலோகத்துக்கு வரணும். உங்க நாம் மகிழப்படணும். எல்லா துதிகனா மாக்கிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
0: வேத பாடங்களை வாசிக்க போகின்றோம். இப்பொழுதும் முதலாம் திருமறை பாடமாக ஒன்று பேதர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் சகோதரிகள் யாராவது வாசிக்கலாம். ஒன்று பேதுரு புஸ்தகம் முதலாம் அதிகாரம்.
4: பேதுரு ஒன்றாம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமலும் இருந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபியை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்திலே விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதினறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபியின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியத்தை நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாயிருக்கும்படி ஆவினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படைந்து உங்கள் ஆத்துமக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவவசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டுகிற வசனம் இதுவே என்பதே ஆமீன். வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட வேத படம் வாசித்து முடிந்தாயிற்று.
2: ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே, நீர் தந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துறோம். படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதித்தலாம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில பெற்று உம்முடைய கரங்களில கொடுக்க கர்த்தாவே, எங்கள் கொடுத்த பாக்கியத்திற்காக சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துறோம். குடும்பங்களில் எந்த குறைவும் வராதபடி எல்லா நிறைவாக இருக்க கர்த்தத்தாமே கிருபை பாராட்டுங்க. நீரே முழுமையாய் நீர் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க. நீங்க இப்படி செய்ய கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
5: ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஏசப்பா என்னை மறைத்து பேசுங்கப்பா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏசப்பா உங்களோட வார்த்தை கேட்கத்தக்கதாக எங்களுக்கு ஒருமைப்படுத்த முடியாத கூட கெஞ்சிகிறோம். நீர் அப்படி செய்யப்படுற அன்புக்காக இறக்கத்துக்காக கோடி கோடி நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரம பிதாவே. ஆமே கத்துடி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நிறையிலே பாக்குற மக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்ம வாசிக்க கேட்டோம் மத்தேயு சுவிசேஷம் 5:5 கேட்டோம். என்ன கேட்டோம்?
4: சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
5: சாந்தகுணம் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்களா? பாக்கியவான்கள்.
4: அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
5: அவங்க என்ன செய்வாங்க? இதுலயும் அது கர்த்தருடைய வேதாம்பிரதம் சொல்றது. சாந்தகுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டு கேட்டு சாந்த குணத்தை கேட்டு பெற்றுக்கலாமா? ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தங்கப்போ, உங்களை போல சாந்த குணத்தை தாரும். நீங்க தான் எனக்கு அந்த சாந்த குணத்தை தரணும் ஆண்டவரின் சொல்லி கேட்போம். சாந்த குளம்பு ஒரு பாக்கியவர்கள். என்ன செய்வாங்களா? பூமிய சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தவன்கள் கர்த்தர் போதிக்கிறார். லேவியராகம் புஸ்தகம் 19:2
4: நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்.
5: ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தவன்கள் கர்த்தர் போதிக்கிறார். உங்கள் தேவனும் கர்த்தராகிய நான் பரிசுத்தர். ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அதத்தங்க பேதுரு எழுதுறாரு, ஒன்னு பேதுரு வாசிக்க கேட்ட ஒன்று பேதுரு ஒன்றா அதிகாரம் 15:16.
4: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல,
5: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல,
4: நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும்,
5: நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும்
4: பரிசுத்தராயிருங்கள்.
5: பரிசுத்தராயிருங்கள்.
4: நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது.
5: ஆகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. பாத்தீங்களா, நம்ம எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும் தேவனுடைய சித்தம். எபிரேயன் புஸ்தகம் 13:12.
4: அந்தபடியே
5: இயேசுவும்
4: தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
5: எதற்கு? உங்களை என்னையும் பரிசுத்தமாக்குறது தான். ஆண்டவரை இயேசுகிறது நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். பாடுபட்டாலும் சின்ன சின்ன பாடல, நமக்காக அந்த கேடு அடைந்தார். நம்ம மீக்கிறது தான் கைகளில் காலில் ஆணி அடிக்கப்பட்டார், விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு வெட்டப்பட்டார், முதுவெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். வாசி பாருங்க, யசாயின் புஸ்தகம் 52:14. நீங்கள் பாடு மரணத்தெல்லாம் தியானிக்கணும், அப்பதான் நமக்குள்ள கத்துக்களை நம்ம அதிகமா நெருங்கி சீவிக்க முடியும். பாருங்க,
4: மனுஷனை பார்க்கிலும் அவருடைய
5: முகப்பார்வையோ
4: மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால்
5: பாத்தீங்களா. எனக்காக உங்களுக்காக நம்ம ஒவ்வொருவருக்காக தான் என்ன செஞ்சாரு, நமக்காக அந்த கேடு அடைந்தார். இங்கு வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீத புஸ்தகம் 129:3 வாசிக்கிறோம், அவர் முதுவெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார நமக்காக. ஏன் நீங்கள் நானும் பரிசுத்தமா இருக்கிறதுக்காக தான். வாசிங்க,
4: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள்.
5: படைசால் என்ன செஞ்சாங்களா? நீளமாக்கினார்கள். அப்படி உழுகப்பட்ட நிலத்தை போல அவர் முதுவெல்லாம் பிக்கப்பட்டார். ஏன் என்னையும் உங்களையும் பரிசுத்தமாக்குறது தான். நம்ம எங்கேயோ இருந்தோம், இங்கேயோ இருந்தோம், நம்மளை பரிசுத்தமாக்குறது தான் தேவலைக்கத்த. நமக்காகத்தான் நமக்கு அந்த கேடு அடைந்தார். நமக்காகத்தான் முழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். அது மாத்திர ஏசாய் 53:8 வாசித்து பாருங்க,
4: இடுக்கங்களிலும் நியாயத்தீர்ப்பிலும் இருந்து
5: அவர் எடுக்கப்பட்டார்.
4: அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார்.
5: இந்த உலகத்துல இருந்து அவர் என்ன செஞ்சாராம்? அற்புண்டு போனார். அத்தனை பாடுகள்
4: என் ஜனத்தின் மீறுதல்களின் நிமித்தம்.
5: யாரு பாத்தீங்களா எதுக்காக அழைக்கப்பட்டாரன் பாருங்க, என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம்
4: அவர் வாதிக்கப்பட்டார்.
5: பாத்தீங்க, நம்முடைய மீறுதல் நிமித்தமா தான் வாதிக்கப்பட்டார். எதற்காக? அவருக்காக இல்ல, நம்முடைய மீறுதல் நிமித்தம் வாதிக்கப்பட்டார். அதங்க வேதத்துல வாசிக்கிறோம், எபிரேயர் புஸ்தகம் 13:12. தன் ஜனத்தை பரிசுத்தமாக்குறதுக்காக நமக்கு என்ன சொந்த ரத்தத்தை நமக்கா சிந்தினார். வாசி பைப்ப 13:12.
4: அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
5: அருமையான சகோதரி சகோதரியே, நம்முடைய மீறுதல் நிமித்தமாக தான், நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக தான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நமக்காக தான் அந்த கேடு அடைந்தார். அதனால ஆண்டவரே கேப்ப, ஆண்டவரே உங்க ரத்தத்தால என்னை கழுவுங்கப்பா. எத்தனையோ குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, உங்க ரத்தத்தை கழுவணும், என்னை பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நாம் பரிசுத்தமா இருக்கும்போது நமக்கு போதிக்கிறார். முத பார்த்தோம், கர்த்தர் பரிசுத்தாவினை பெற்றவங்களுக்கு பரிசுத்தர் வந்துட்டார். நமக்குள்ள சகலத்தையும் குறித்து போதிக்கிறார். ரெண்டாவது என்ன செய்யறாரு? சாந்த குடும்பங்களுக்கு போதிக்கிறார். மூன்றாவது என்ன செய்யறாரு? பரிசுத்தவன்கள் பார்த்துருந்து போதனை அடைகிறார்கள். நம்மளை பரிசுத்தமாக்க வேண்டிய அவர் ரத்தத்தில் நம்ம பரிசுத்தமாக்குறார். நம்ம வாசித்தோம், கர்த்தர் நானும் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொல்லி. எப்படி பரிசுத்தமாக்குறாரா? அவர் ரத்தத்தினால் நம்மளை பரிசுத்தமாக்குறார். அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கைகள் ஆணி கார்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார். முதுவெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். பரிசுத்தமாக்குனார் நம்மளை. அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை பரிசுத்தமாக்குறார். நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், இயேசுவேன் உள்ளத்தில் வாங்கப்பா, என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என் மீறுதல் நிமித்தமாக நொறுக்கப்பட்டீங்க, சனத்தின் மீறுதல் நிமித்தமா, என்னுடைய மீறுதல் நிமித்தமாக நொறுக்கப்பட்டீங்க, என்னை எப்படியாவது பரிசுத்தமாக்குன்னு சொல்லி கேட்கணும். அது மாத்திரல, பிறகு எப்படி பரிசுத்தமாக்குறாரா? யோவான் சுவிசேஷம் 17:17
4: உம்முடைய சத்தியத்தினாலே,
5: உம்முடைய சத்தியத்தினாலே
4: அவர்களை பரிசுத்தமாக்கும்,
5: அவர்களை பரிசுத்தமாக்கும்.
4: உம்முடைய வசனமே சத்தியம்,
5: வசனமே சத்தியம். நம்ம ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஏன்னா இந்த பொல்லாங்கு நிறைஞ்ச உலகத்துல எங்க பார்த்தாலும் பாவமும் அக்கிரமும் நிறைஞ்ச உலகத்துல வாழ்றோம். கர்த்தர் வசனம், இந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா நமக்கு என்ன, கர்த்தருடைய வசனம் தான் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். அன்றைய வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்க வேண்டும். ஏன்னா பொல்லாங்கு நிறைந்த உலகத்துல வாழ்றோம். விசுவாசி எப்படியாவது நம்ம பாவத்தில் தடுறதுக்கு அவர் அதிகமா பிரயாசப்படுறா. எப்படியாவது நம்ம நரகத்து போயிட்டோம், இவங்க பரலோகத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி நம்ம தடுறதுக்கு எத்தனையோ பிரயாசப்படுறா. அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கலன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்க வேண்டும், ஒரு வாசித்து தியானிக்க வேண்டும். பைபிள் வாசிக்கிற மாத்திரல, வாசித்து தியானிக்க வேண்டும்.
0: அவரோடு கூட இணைந்து நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? வாய் திறந்து எல்லாம் ஜெபிங்க. அப்பா, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாரும் ஆண்டவர். இப்படி போதிப்பை நாங்க பெறணும். ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவரோடு இணைந்து ஜெபிக்கலாமா?
5: ஏ இயேசுவே, பரிசுத்தன் அபிஷேகம் ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றுமையா. அக்கில் நிரப்புங்க தே, வல்லமேல் நிரப்புங்க தே. பிரசனத்தினால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய மகிமை எங்களை மூடட்டும், உங்களுடைய பிரசனைகளை மூடட்டும், அக்கிரி எங்களை மூடட்டும் ஐயா. தேவ கிருவைங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனைகளை மூடட்டும் ஆண்டவரே. நேரலையா பார்த்து கொண்டிருக்க மக்களை ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க. சமாந்தை தந்து கத்த தமிழை சனத்தை பலப்படுத்தி சமாந்தை அருளி ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தருணு சொன்னீர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்தை உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சு ஊட்டி காத்துக்கொள்ளுங்க. அப்பா, பொம்மிக்குரிய ஆசீர்வத்தை பிள்ளைகள் ஒவ்வொரு சுகந்தரித்துக் கொள்ளட்டும் ஐயா. உமக்குள்ள கிட்டி சேரட்டும், அறிந்து கொள்ளட்டும், அண்டிக் கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும். என் இயேசோடு இணைந்து வளட்டுமே, இயேசோடு ஒன்றர கலக்கட்டும் ஐயா. கத்தோடு இசைந்திருக்கிற ஒரையாவியா இருக்கிற அப்பா, கத்தோடு இசைந்திருக்க ஒரையாவியா இருக்கிறேன்னு சொன்னீரே. உமோடு இசைந்து உமோடு ஒன்றர கலக்க கிருவைச்சிங்க, வியாதிகள் நோய்கள் பலவீனம் நீங்கி போட்டு ஆண்டவர். என்ன பலவீனந்தாலும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா. எந்த மந்திரம் செய்வனை கட்டிருந்தாலும் இயேசுக்கு திராமத்தை உடை தெரியறம் ஆண்டவர். எந்த மந்திரம் செய்வனிகள் பெரியிருந்தாலும் இயேசுக்கு திராமம் உடை தெரியறம் ஆண்டவர. எந்த குடும்பத்துல மந்திரம் செய்வனிருந்தாலும் இயேசுக்கு திராமது உடை தெரியறம் ஆண்டவர. சாத்தான் கிரியந்தால் அழித்து படுங்க, இயேசுக்கு திராமத்துல அழித்து படுகிற ஆண்டவர. நீங்க தானப்ப சொன்னீங்க பிசாசன்களை அழிக்க முடியும், தேவக்கமர் வெளிப்பட்டாரு சொன்னீரு. எந்த கட்டு எந்த மந்திரம் செய்வனிருந்தாலும் இயேசுக்கு திரும்ப உடை தெரியற ஆண்டவர. கத்தாவே மெய் சோத்திரிக்கிறோம் அப்பாவை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. அற்புதத்தை செய்ய, அச்சயங்களை செய்யப்பா. அப்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்தை தரணும் ஏசப்பா. கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யப்பா. குடிக்கிற குடும்பத்துல குடியிலிருந்து விடுதலை செய்யுங்க ஏசப்பா, குடியிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவர. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. தொழில் சிறக்கணும், தலைக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்விக்கணும், தெளிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வதித்து உயர்த்தணும்ப்பா. சகல ஆசீர்வத்தை சம்பூர்ணமா கொடுங்கப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம், உத்தம ஆசீர்வாதத்தால் நிரப்பி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர. பரலோகக்கிரி மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க ஏசப்பா. அன்றுவரையுமே துதிக்கிறோம். உலகம் யாரையும் தொடாதபடி காத்துக்கோங்க. உலகத்தின் வேஷம் கடந்து போகணும் சொல்லியிருக்கிறேன். உலகத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இயேசுக்காக வாழக்கூடிய கிருபை தாங்குவோங்க. நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரம பிதாவே, ஆமே.
0: எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு நீடித்து நிலைத்திருப்பதாக.
6: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598111-2435. in English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurnool, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, acvinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: பிலிப்பியர் புஸ்தகம் 1:5
1: உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி
0: நற்கிரியை செய்யறதுக்காக தேவ நம்மள இந்த உலகத்துல நியமிச்சிருக்கிறாரு. எது வரைக்கும் செய்யணும்? இயேசு கிறிஸ்து நாள் வரைக்கும் செய்யணும். ஒரு 2 மாசம் செய்யறோம், 2 மாசம் காணி கொடுப்போம், 3 மாசம் கொடுக்க மாட்டோம். அந்த காசு நமக்கு எதுக்காவது ஆகுமே, அதையும் கொடுக்கணும். அது இருந்தால் நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகலாம், அங்கே போகலாம், இது வாங்கலாம் அது வாங்கலாம். இயேசுக்கு வரு வரைக்கும் நம்மளை நடத்தி வருவார் நம்பி சோத்திரம் பண்றதானே பாஸ்டர் ஆரையும்.
1: நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: நாள் பரியந்தம் அந்த நற்கிரியை செய்வீங்கன்னு சொல்லி ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் கட்டாயம் கடைசி வரைக்கும் நற்கிரியை செய்வாங்க நினைச்சவங்க தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் அவனுக்கு அழிக்கும் போல என்னோட கூட வரும். இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றுமே ஆண்டவருக்காய் சேட்டா எப்படி உங்க கூட வரும், என்ன வரும் யோசித்து பாருங்க. 2 யோவான் ஒரே அதிகாரம் தான், 8 வசனம்.
1: உங்கள் செய்கைகளின் பலனை
0: இழந்து போகாமல்
1: பூரண பலனை பெறும்படிக்கு
0: எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தர் வரப்போறாரு. கர்த்தர் வரும்போது நம்ம குற்றமற்றவளாக இருக்கணும். இயேசுக்கு வரும்போது நம்ம குற்றமற்றவளாக இருக்கணும். உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழணும். முதல் என்ன செய்யணும், நம்ம இடவிடாமல் ஜெபம் பண்ணணும்.

0: ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் திரும்ப வாசிக்கலாம்.
1: உங்கள் செய்கைகளின் பலனை,
0: உங்கள் செய்கைகளின் பலனை
1: இழந்து போகாமல்,
0: நீங்க செய்த பலனை இழந்து போகாமல்,
1: பூரண பலனை பெறும்படிக்கு,
0: பூரண பலனை பெறும்படிக்கு
1: எச்சரிக்கையாக இருங்கள்.
0: எச்சரிக்கையா இருங்க. நீங்க செய்திருக்கீங்க, அந்த பலனை இழந்து போறதுக்கும் காலம் உண்டு. அது இழந்து போக அப்படிக்கு என்ன செய்யணும்? பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க நிறைய செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம், அதன் இழந்து போறதுக்கும் ஒரு காலம் உண்டு. எழுந்து போகாம பூர்ண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பாண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? நறுக்கிறியை செய்யணும். முதல் என்ன செய்யணும்? இடவிடாமல் செபிக்கணும், இடவிடாமல் செபிக்கணும். துக்கம் வந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும், இடவிடாமல் செபிக்கணும். அது மாத்திரல, திருடனை போல இயேசு கிறிஸ்து வருவேன்னு செய்கிறாரு. விழித்திருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். அது மாத்திரல, நம்ம என்ன செய்ய இடவிடாமல் செபிக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், யார் என்னிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னார். நான் நம்மளை தானியில் நம்மளை போல பாடுள்ள மனுஷன் குற்றமற்றவராக வாழ்ந்தார். அதுக்கு மாத்திரம் இல்லை, நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்யணும், செய்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதான் அவனவனுக்கு அழிக்கும் பலன் என்னோடு கூட வருது. நீங்கள் எதா செஞ்சிருந்தா தானே அந்த பலன் கத்திர வரும்போது கூட வரும். நீங்கள் ஒன்றும் செய்யல, கத்திர வரும்போது உங்களுக்கு என்ன வரும் யோசித்து பாருங்கள். கத்திரக்காக ஒளியும் செய்யணும், இல்லாட்டி கத்திரக்காக ஏதாவது செய்யணும், காணிக்க செய்யணும், இல்லாட்டா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும், ஏதாவது செய்யணும். அப்போ கத்திர வரும்போது அதை செய்யத்தக்கவர்கள் செய்யணும், யாருக்கோ செஞ்சிடக்கூடாது. சொல்கிறாரு, ஏழை கடங்கிறவன் கத்திருக்கு கடன் கொடுக்குறான். அப்போ இங்கே சொல்கிறாரு, நீதிமொழியின் மூணாம் அதிகாரம் 27 வசனத்தில் என்ன சொல்கிறாரு?
1: நன்மை செய்யும்படி,
0: நன்மை செய்யும்படி
1: உனக்கு திராணி இருக்கும்போது,
0: திராணி இருக்கும்போது
1: அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.
0: செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யாத? செய்யாமல் இராது. எல்லாருக்கும் இல்லை, செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும். கர்த்தர் வரும்போது உங்களுக்கு கூட அந்த பலனை கொண்டு வருவார். தீத்தியின் புஸ்தகம் 3 அதிகாரம் 14 வசனம்,
1: நற்கிரியைகளை செய்ய பழகட்டும்.
0: நற்கிரியை செய்ய என்ன செய்யுங்க? பழகுங்க. நம்முடையவர்களும் நற்கிரியை செய்ய பழகுங்கன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நற்கிரியை செய்யலையா? இனிமேல் நற்கிரியை செய்ய பழகுங்க. கர்த்தர் வரும்போது, அவர் வரும்போது அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த பலனை ஆண்டவர் கொண்டு வருவார். அதை பார்த்தோம், திருடனை போல வருவார். நம்ம தெளிந்தவர்களாக இருக்கணும், செபம் பண்ணுறவங்களாக இருக்கணும். ரெண்டாவது குற்றமற்றவர்களாக வாழணும். மூணாவது நற்கிரியை செய்யணும். கடைசியாக எபிரேயன் புஸ்தகம் 11 அதிகாரம் 5 வசனம்,
1: விசுவாசத்தினாலே,
0: விசுவாசத்தினாலே
1: ஏனோக்கு,
0: ஏனோக்கு
1: மரணத்தை காணாதபடிக்கு,
0: மரணத்தை காணாதபடிக்கு
1: எடுத்துக்கொள்ளப்பட்டான்,
0: எடுத்துக்கொள்ளப்பட்டான். பார்த்தீங்களா, விசுவாசம் வேணும் நமக்கு. ஏனோக்கு என்ன செஞ்சார்? விசுவாசிச்சாரு, மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசுவாசம் இருக்கா? கர்த்தர் எனக்கு செய்வார், என்னையும் காப்பாற்றுவார், என்னையும் ரகசியருக்கு எடுத்துகிட்டு போவார் சொல்லி உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? நம்பிக்கையாக இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கீங்களா? ஏனோக்கு ஆயத்தத்தோடு இருந்தார். விசுவாசத்தினால தேவன் காணப்படாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் என்ன செஞ்சார்? ஆதியாகம புஸ்தகத்தில் வாசி பார்த்தீங்கன்னா 5 22 வசனம்,
1: ஏனோக்கு,
0: ஏனோக்கு
1: மெத்தசலாவை பெற்ற பின்,
0: மெத்தசலாவை பெற்ற பின்
1: 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து.
0: பார்த்தீங்களா, எத்தனை வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்தாரா? 300 வருஷம் தேவனோடு என்ன செஞ்சிருந்தாரா? சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குழந்தெல்லாம் பிறந்திருக்கு. பார்த்தீங்களா, குடும்பம் இருந்திருக்கு, ஆனாலும் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நினைக்கல எனக்கு குடும்பம் இருக்குது, இல்லைன்னா கூட தேவனோடு செஞ்சுருக்கலாமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏனோக்கு 300 வருஷம் பெத்து சாலை பெற்ற பெண் கத்திர சேர்த்தா, ஏனோக்கு என்ன செஞ்சாரா? 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார்.
1: ஏனோக்கு,
0: ஏனோக்கு
1: மெத்துசலாவை பெற்ற பின்,
0: மெத்துசலாவை பெற்ற பின்
1: 300 வருஷம்
0: 300 வருஷம்
1: தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து,
0: தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து
1: குமாரரையும்,
0: குமாரனையும்
1: குமாரத்திகளையும் பெற்றான்,
0: குமாரத்திகளையும் பெற்றார். 300 வருஷம் தேவனோடு செஞ்சிருந்தார், குடும்பத்தில் இருந்தார். நீங்க இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், அப்போதான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம வச்சு வந்த எல்லாருமே ஆனவர்களே, உலகத்தின் வேஷம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஏன்னா அந்த உலகம் நமக்கு சொந்தமே கிடையாது. ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பரோ என்று சொன்னார். இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபத்திரங்களும் வரும்போதே எத்தனையோ பேர் சோர்ந்துட்டாங்க. வாஸ்து பாருங்க, லூக்கான சுவிசேஷம் 18:8
1: சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்
0: ஆகிலும்
1: மனுஷகுமாரன்
0: வரும்போது
1: பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
0: எப்படி இப்ப விசுவாசம் இருக்கு? அப்ப எப்படி நம்ம விசுவாசம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நம்ம நிறைய பேருக்கு உபத்திரம் பாடுகள் எவ்வளவு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அந்த பாடுகள் உபத்திரத்தை பார்த்துருமே செஞ்சுக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டு கையில் ஒப்புக்கணும். ஆண்டவரே, என்னை உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம், முடித்தல் முன் வைத்துக்கள் பின் வைக்காது இப்படி காத்துக்கொள்ளும். நம்ம விட்டு வலதுவரம் இடவரம் சாயக்கூடாது. இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போகுது. ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க வேண்டும். ஏனோக்கு எப்படி சஞ்சரித்தாரோ அதே போல் நம்மளும் சஞ்சரிக்க வேண்டும். சும்மா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற நம்ம சொன்னால் நினச்சிட்டு போய் ஏமாந்துடக்கூடாது. அவர்களோடு நம்ம சஞ்சரிக்க வேண்டும். கர்த்தர் வரப்போகிறார். இங்கே சொல்கிறாரு மத்தியான சுவிசேஷம் 10:22
1: என் நாமத்து நிமித்தம்
0: நீங்கள்
1: எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்.
0: எல்லாரும் நம்ம அன்பாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருந்திருப்பாங்க, எல்லாரும் என் நாமத்து நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: எல்லாரும் நம்மளை வெறுப்பாங்க, நல்லா அன்பாக இருந்தவங்களும் வெறுப்பாங்க, எல்லாம் திட்டுவாங்க, அதை பார்க்கக்கூடாது. என் நாமத்து நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். முடிவெறிந்த நிலை நிலைப்பேனா ரட்சிக்கப்படாதான்னு சொன்னேன். முடிவெந்த நிலைச்சிருக்கேன்னு உதவி செய்யுமாப்பா. என்ன பாடுகள் வந்தாலும் என்ன பத்திரம் வந்தாலும் என்னை அவன் விட்டு வளதுறமும் இடவரையும் சாயக்கூடாது. முடிவெறியும் நினைச்சிருக்கேன், என்னை முற்று முடிய என்னை ரட்சிங்க. நித்திய ரட்சி பெற்றாங்க, பூர்ண ரட்சி பெற்றாங்க. எனக்காக ஜீவன் கொடுக்கவும் ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படந்தேன்னு சொன்னிடே. என்னை பரிபூர்ணப்படுத்துவையான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முடிவிறந்து நினைச்சிருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். திருடனை போல வருவேன்னு சொன்னார். நீங்கள் விழித்திருங்க, தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொன்னார். சவம் பண்ணி கொண்டிருங்கன்னு சொன்னார். துக்கத்தினால நமக்கு தூக்கம் வந்துடும், துக்கம் வராத விடி காத்துக்கொள்ளணும். துக்கம் நம்ம தூக்கம் விடிவிடி தூக்கப்பட்டால் நடக்கிறது தான் நடக்கும். இயேசுவை பிடிச்சிக்கணும். ஆண்டவரே, இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, இந்த கண்ணிலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க எனக்கு கேட்கணும். அது மாத்திரம் ரெண்டாவது என்ன செய்யணும், குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். தானியல் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். நம்மளும் வாழணும். மூணாவது என்ன செய்யணும், நற்கிரியை செய்ய பழகணும். ஒன்றுமே செய்யமாதிரி பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்? நற்கிரியை செய்யணும். நான்காவது விசுவாசம் வேணும். ஏனோக்கு இப்போ தேவனோடு சஞ்சரிக்கணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். வருங்காலத்தில் பயங்கரமான பாடுகள் வரப்போகுது. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். மத்தியான சுவிசேஷம் 24:22 அந்த காலத்துக்குள்ள தான் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம்.
1: அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும்.
0: தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க? போராடி சிவம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த நாட்கள் வர்றதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? போராடி சிவம் பண்ணும், விசுவாச காத்துக்குள்ள தேவனுக்கு பலன் கேட்கணும், ஏனோ கூட செஞ்சரிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனையோடு சஞ்சரிச்சுட்டே இருந்தால் பரலோகத்திற்கு நம்ம போக முடியும். முதல் ரகசிய வரும், ரெண்டாவது பயிரங்கமான வரும். காயத்தப்படுறதுக்கு தேவன் கையில் நம்ம உப்பு கொடுத்து சாமணும். கத்திர தம்மை எங்களை ஆசீர்விப்பார்.

0: இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்பதை குறித்து நாம் கேட்டோம். திருடனை போல் அவர் வருவார், எக்கால சத்தத்தோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின் உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு விதமாய் கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இருப்போம் என்று நாம் கேட்டோம். கர்த்தன் வருகையில் பங்கு பெறுவதற்கு நான்கு விதமான காரியங்களை ஆவியானவர் நமக்கு காண்பித்தார். தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டுமா? தூங்காமல் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆத்மத்தில் விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆத்மாவில் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். துக்கம் தூக்கத்தை கொண்டு வரும் என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில துக்கத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு எப்பொழுதும் விழிப்பாக இருந்து நான் ஜெபித்துக் கொண்டே இருக்க, எழுந்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க, ஜெப ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? மாத்திரமல்ல, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். தானியேல் எங்களைப் போல ஒரு பாடுள்ள மனிதன், ஆனாலும் ஒரு குற்றமற்றவராய் வாழ்ந்தாரப்பா. நாங்களும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? மாத்திரமல்ல, நல்ல கிரியை செய்ய பழக வேண்டும். நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தும் அந்த நாள் பரியந்தும் நாம் நற்கிரியை செய்ய வேண்டுமா? கனியற்றவர்களாய் ஏதாவது அப்படி கனி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கேட்டோம். தகப்பனே, நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாம் என்னை மாற்றும் என்று நான் ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட், என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. வாய் திறந்து கேட்கலாமா? நல்ல கிரி செய்யக்கூடியவனாக எங்களை மாற்றும் ஆண்டவர். கடைசி ஒரு காரியத்தை பார்த்தோம், விசுவாசம். ஏனோக்கு விசுவாசம் உள்ளவராக இருந்தாராம். அப்பொழுது மரணத்தை காணாதபடிக்கு அவர் உயிரோடு கூட பரலோகத்திற்கு போனார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில விசுவாசமானா இருக்கணும். விசுவாசம் இழந்து விடக்கூடாதப்பா, எனக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா. ஜெபிக்கலாமா? மனசுக்குமான் வரும் பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டோம். எனக்கு விசுவாசத்தை தாரும். ஜெபிக்கலாமா? பரலோகத்திலே வாசமாக இருக்கின்றதானே அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, திருடனே போல வருவேன் என்று சொன்னீரே. உன் வருகையிலே நாங்கள் காணப்பட நான்கு விதமான காரியங்களை காண்பித்தீர் ஐயா. நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டும். தூங்கி விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க அந்த ஜப ஆவி எங்கள் மீது ஊற்றம் ஆண்டவரே. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா உடல் நீர் வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் ராஜா. மற்ற மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். செய்யத்தக்கவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய எங்கள் கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஏனோக்கு போய் எங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவியை வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களா எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. ஒருபோது விசுவாசத்தில் குறைந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். நீ இப்படி செய்ய போவதற்காக கோடி கோடி நன்றிகளை எடுக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளும் ஆசீர்வதிங்க. இப்படி செய்வதற்காக கோடி கோடி நன்றி. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? தேவனே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் கரங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து இணைந்து ஜெபங்களை எடுப்போம்.
1: நோய் சுகமாக்க, பலனித்த பணமாக்க, மந்திர கட்டி சிவனை கட்டி உடைங்க, பிசாசன்களை அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், தொழில் செய்கிற மக்களை ஆசிரிக்கணும், வியாபாரம் செய்கிற மக்களை ஆசிரிக்கணும், கேஸில் மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா, சமாளாத மக்கள் சமான் தரணும், சந்தோஷம் தரணும் அப்பா, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, நேசருடைய காரன் தாங்கட்டும், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கப்பா, தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க, கர்த்தர் தேடுறவங்க பிழைப்பாங்கன்னு சொன்னீரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னீங்களே, எல்லாருமே தேடட்டும், அண்டி கொள்ளட்டும், அம்மோடு இருக்கட்டும் ஐயா. அப்பா மே ஸ்தோத்திரம், தகப்பனே மே ஸ்தோத்திரம், உலகத்துல உபத்திரம் உண்டு, தேடன் கொள்கிற உலகத்தை செய்தின்னு சொன்னீரு, அதன் மத்தியில நாங்கள் அண்டி கொள்ள வேண்டும், உம்மோடு ஒன்றரை கலக்க வேண்டும், உண்மை சார்ந்து கொள்ள வேண்டும், உம்மோடு இருக்க வேண்டும் ஐயா, பிரியமான பிள்ளைகளை எங்களை அணிந்து கொள்ள வேண்டும் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பிழைந்தாலும் குணமாக்குங்க, கட்டி குணமாக்குங்க, அண்டு ஒரேமே துதிக்கிறோம். தகப்பனே கிட்னியை குணமாக்குங்க, பல்சரை குணமாக்குங்கப்பா, தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க, பேர் பெறாய் தனித்தனியாக ஆசீர்வதிங்க, பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா, உள்ளத்திலே வெளியிறங்கமாக அற்புதம் செய்யுங்க, வியாதிகளை சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க, பிசாசுகளை அழித்து போடுங்க ஆண்டவரே, அது மாதிரி போடுங்க. நான்கு காரியத்தை சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே, அதன்படி எங்களுக்கு செய்ய எங்களுக்கு கிருவையும் ஒத்தாசியார்களும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க, எல்லா துதி கனமாக்கிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எல்லா துதி கனமாக்கிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எல்லாவற்றையும் அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமே.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். June 20 இவரோட காலில் வந்து அப்படியே ரெட்டிஷா அங்கங்க அப்படியே டாட் டாட்டா இருந்தது. நான் பார்த்துட்டு இது என்ன, ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி இருக்கா இல்லை என்னன்னு கேட்டேன். அப்ப அவர் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை, அது ஒரு அலர்ஜி மாதிரி இருக்கும் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப ஈவினிங்கே நாங்க இங்க லோக்கல் டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம், ஒரு ஆயில்மெண்ட் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாரு, போட்டு ஒன்னும் சரியாகல. அப்ப பார்த்தா அந்த நைட்டே பயங்கர எரிச்சல் வலி, ஒண்ணுமே செய்ய முடியல, காலை கீழே ஊன முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அப்ப நான் அக்காட்டையும் அண்ணட்டி கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணேன். அவங்களும் அக்காவும் அண்ணவும் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க, நான் அப்பப்ப கூப்பிட்டு ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்ப சரி ட்ரீட்மெண்ட் இவருக்கு கீழே பாத்துட்டு இருக்கனால கீழே கூட்டிட்டு போய் பாத்துடலாம், இங்க லோக்கல் டாக்டர்கிட்ட பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியல, சரி அங்கேயே போயிடலாம் சொல்லிட்டு கோயம்புத்தூர் கூப்பிட்டு போய் 2 நாள்ல கூப்பிட்டு போய் பார்த்தோம். அவங்க பார்த்துட்டு அவரும் அதே தான் பிளட்ல அலர்ஜியா இருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட்டும் ஒரு ஆயில்மெண்ட்டும் கொடுத்து அனுப்பிட்டாரு. வந்த ஒவ்வொரு நாளும் அவரு பட்ட பாடு வேதனையும் சகிக்க முடியாத வேதனைகள் பாடுகள் அவரோட காலில், அந்த டாட்டாட்டா இருந்தது எல்லாமே பெருசு பெருசா அப்படியே பபுள்ஸ் பபுள்ஸா ரொம்ப பெருசாயிருச்சு ரெண்டு கால்லையும். அதுல இருந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்கும், அதை கிளீன் பண்ணிட்டு திரும்ப மருந்து போடுவேன், அது சரியாயிருச்சு, ஒன்னு உடஞ்சிருச்சு அது சரியாயிருச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அது திரும்ப பெருசாயிடும். நான் டெய்லி அக்காட்டி அண்ணன்ட்டி நைட்டு கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணுவேன், அவங்களும் வாரத்தோடு ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு இல்ல அவருக்கு அட்மிஷன் பண்ணி தான் பாக்கணும், அவருக்கு பாக்கணும், கொஞ்சம் அவருக்கு சிவியரா தான் இருக்கு, அவருக்கு ஹியூமனிட்டி பவர் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கனால அவர் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்காருன்றத அண்ணாட்ட அன்னைக்கே டாக்டர் சொன்னாரு. அப்ப சரி இங்க பாத்துட்டு அப்புறம் கீழே நாங்க கோயம்புத்தூருக்கு எழுதி தர, நீங்க கோயம்புத்தூர் கூட்டு போய், அவர் இங்கே சொல்லிட்டாரு இவர் ஒரே ஒரு டாக்டர் பார்க்க வேண்டியது இல்ல, குரூப்பா ஒரு டாக்டர் ஸ்டடி பண்ணி 4-5 பேர் பார்த்தாதான் அவருக்கு என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இங்க இல்ல, அதனால நாங்க கீழே உனக்கு எழுதி தரேன்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் அண்ணா வந்துட்டு வீட்டுல விட்டுட்டு அடுத்த நாள் 11 மணிக்கு போய் அட்மிஷன் ஆனாரு. அங்க டாக்டர் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாரு, பண்ணிட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் உடச்சு கிளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டாங்க. 2 நாள் கழிச்சு திரும்ப இன்னொரு ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க, அங்கேயே ஒரு கான்சியஸ் இல்ல, யாரு வராங்க போறாங்கன்றது கூட அவருக்கு தெரியாது. நான் கேப்பேன் ஏன் இப்படி தூங்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு நர்ஸ்ட்ட கேப்பேன், டாக்டர்ட்ட கேப்பேன் ஏன் இவர் இவ்வளோ தூங்கிட்டே இருக்காரு அப்படின்னு. அப்ப நானே கேப்பேன் இன்ஜெக்ஷன் நீங்க இவ்வளோ டோஸ் போடுறதுனால அப்படி இருக்காரான்னு சொல்லிட்டு இல்ல அதனாலதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்ப 5ஆம் தேதி டாக்டர் கீழே உடனே நீங்க கூட்டு போங்கன்னு சொன்னாரு. நான் கோயம்புத்தூர் KMCH கூட்டு போனேன், அங்க கூட்டு போனோடனே ஜென்ரல் வார்டில் அவங்க அனுமதி இது பண்ணவே இல்லை, அட்மிஷன் போடவே இல்லை, நீங்க உடனே நீங்க அவரை எமர்ஜென்சி கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. எமர்ஜென்சி கூட்டு போய் அங்க அட்மிட் பண்ண உடனே அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாங்க, அங்க வெளியவே உட்காந்து இருந்தோம். நான் அப்பா அக்காக்கா அண்ணாவுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ டாக்டர்ஸ்ங்க அதை நான் சொல்லிட்டே இருப்பேன், இங்க குழுவா இணைஞ்ச அக்காவா அண்ணன் எல்லாரும் போராடி ஜெபிச்சுட்டே இருந்தாங்க, என்னை ரொம்ப தைரியப்படுத்தினாங்க. ஏன்னா என்னோட சிச்சுவேஷன் என்னன்னா நான் யோசிச்சேன்னா எனக்கு ரொம்ப முடியாம ஆயிடும், கான்சியஸ் இல்லைன்னா எனக்கு 3 hours 4 hours எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல அவர் அப்படி பாக்கும்போது நான் எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி எனக்கு ஒரு பயம். அப்ப அக்காவானவே என்ன தைரியப்படுத்திட்டே இருந்தாங்க, பயப்படாத ஏசுப்பா அவங்க கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அங்கிருந்து ஐசியூல இருந்து எமர்ஜென்சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு டாக்டர் சொன்னாரு ரூமுக்கு நான் ஷிஃப்ட் பண்றமா நீ அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப 5ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு நான் அவர் தூங்கின உடனே நான் வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் காலையில 9 மணிக்கு வந்து பார்க்கும் போது அவருக்கு சுயநிலைவே இல்லை, என்ன பேசுறோன்றது கூட அவருக்கு, நான் கூப்பிடுறது கூட அவரு கேட்கல. கடைசியா கண் முழிச்சு பார்த்து என்கிட்ட என் குழந்தைங்களை நீ கூப்பிட்டு வந்து என்கிட்ட காமி, நான் பாக்கணும் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன் நீங்க இப்ப குழந்தைங்களெல்லாம் கூப்பிடுறீங்க, அவங்கள நல்லா இருக்காங்க, நான் மத்தியானமா கூப்பிட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன். பார்த்தா மடமடன் ஆக்சிஜன் லெவல் லோ ஆயிடுச்சு, பல்ஸ் கம்மி ஆயிடுச்சு, சாப்பிடும் போது அந்த மாஸ்க் எடுத்து சாப்பிடறதுக்குள்ளேயே ஆக்சிஜன் லெவல் 40-50 வந்துருச்சு. அப்ப டாக்டர்ஸ்ங்க உடனே அங்கிருந்து இல்ல உடனே ஐசியு கொண்டு போறேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. கதர்னு நான் அண்ணட்டி அக்காட்டையும் சொல்லி இந்த மாதிரி ஐசியுக்கு இப்பவே கூட்டு போக சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்கன்னு சொல்லி அக்காட்டையும் அண்ணட்டி சொல்லி அழுத அவங்க போராடி ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. ஐசியுல போன உடனே டாக்டர்ஸ்ங்க அப்ப என்ன உள்ள விடவே இல்ல, 1 மணிக்கு போய் பார்க்கும் போது டாக்டர்ஸ்ங்க சொன்னது அவரு, நான் கேட்டேன் டாக்டர் அவர் என்ன சிச்சுவேஷன்ல இருக்காரு எனக்கு சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காருன்னு. கிரிட்டிக்கல் இல்லாம இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க, அவரு ரொம்ப சீரியஸா தான் இருக்காரு, இப்ப எதுவும் எங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நான் வெளியே வந்துட்டு அக்காட்டி அண்ணாட்டி சொன்னேன். அப்ப அண்ணா சரி நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அக்காங்க இங்க ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அண்ணா உடனே கிளம்பி வந்தாரு. 7 மணிக்கு வந்தோடனே செகண்ட் விசிட்டர்ஸ் ஹவுஸ்ல போய் பார்க்கும் போது டாக்டர்ஸ் வந்துட்டு சொன்னாங்க அவருக்கு பிரீத்திங் இஷ்யூ ரொம்ப இருக்கு, அவர் பிரீத் பண்ற பண்றதே இல்ல. அதனால மெஷின்ஸ் ஃபுல்லா வச்சுதான் அவருக்கு பிரீத்திங் எல்லாமே போயிட்டு இருந்தது. அவர் சுத்தில ஒரு 4-5 மெஷின் வயஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்ப டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க, இல்ல அவருக்கு இப்ப கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அவருக்கு எதுவுமே இதாகல, அவருக்கு ஜீவன் அவருக்கு உயிர் வேணும்னா அவருக்கு டயாலிசிஸ் பண்ணணும், டயாலிசிஸ் பண்றதுக்கு அவருக்கு பிரீத்திங் இது நார்மலா இல்ல, அதனால செயற்கை சுவாசம் கொடுத்ததா அவருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், டாக்டர் அவர் எனக்கு கிடைச்ச போதும் நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்றீங்களோ அதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். அப்ப 12 மணி ஆச்சு, அந்தாங்களும் வந்துட்டாங்க. நாங்க எல்லாரும் ஐசியூ முன்னாடி உட்காந்து ஜெபிச்சுட்டு இருந்தோம், அக்காங்களும் இங்க உட்காந்து குழுவா எல்லாரும் ஹால் நைட் ப்ரேயர் மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த ஜெபத்தை எல்லாம் ஏஸ்பா கேட்டாரு. அப்ப அதே போல அங்க ஐசியூல 11:30 வந்து எனக்கு டயாலிசிஸ்க்கு சைன் வாங்கிட்டு போனாங்க. 2 மணி நேரத்துல சொல்லிடுவோம் சொன்னாங்க. 2 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம்ன்றது 4 மணி நேரம் ஆச்சு. என்னை கூப்பிடவும் இல்ல, எதுவும் சொல்லவும் இல்லை. நான் அண்ணன்ட்ட சொல்லிட்டே இருக்கேன், அண்ணா கூப்பிட மாட்டேன்றாங்க, என்னன்னு எனக்கு தெரியல, பயமா இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரேயர் பண்ணலாம் எதுவும் இருக்காது, ஏதாவது இருந்தா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அண்ணாங்க உட்காந்து ஜெபிக்கும் போது அண்ணா பார்க்கும் போது ஒரு திடீர்னு பார்த்தா அண்ணா ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாரு, அவரோட முகம் மாறுபடும். அப்ப எனக்கும் பயமா இருக்கும், ஏதாவது ஏஸ்பா சொல்றாரு அவரு குறிச்சுன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டே இருப்பேன். அப்ப அண்ணா என்னை தைரியப்படுத்திட்டே இருந்தாரு. அப்ப அடுத்த நாள் காலையில நான் போய் பார்க்கும்போது எல்லாமே முடிச்சு 4 நாள் அவர் கான்சியஸே இல்லை. வெள்ளிக்கிழமை தான் அவருக்கு அந்த கான்சியஸ் சுய நினைவே வந்தது. எல்லாரும் அதுவரை போராடி ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கான்சியஸ் வந்த உடனே அவர் என்ன பார்த்து அழுகும் போது, ஏஸ்பா உங்களுக்கு ஜீவன் கொடுத்துட்டாரு, நீங்க அழுகாதீங்க, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறமா இவர் நிறைய காரியங்கள் ஏஸ்பா அவருக்கு உணர்த்தினாரு, அது அவரே இப்ப சொல்லுவாரு.
1: ஐசியூல எமர்ஜென்சில கொண்டு போய் வச்சதுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா நான் அங்கிருந்து என்ன நடந்ததுன்னு எனக்கு 4 நாள் எனக்கு சுய நினைவே இல்லை. என்னை கூப்பிட்டுருக்காங்க, எழுப்பியிருக்காங்க, பிரியா வந்து பார்த்துருக்காங்க, அண்ணன் வந்து பார்த்துருக்காங்க, யார் வந்து பார்த்தது எனக்கு தெரியவே தெரியாது. வெள்ளிக்கிழமை சாயந்தரமா இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சமா அப்படியே சுயநினைவு வந்தது. அப்போ ஒரு சத்தம், மணிகண்டன் ஏந்திரிங்க, மூச்சுடுங்க, மூச்சுடுங்கன்ற சத்தம் மாத்திரம் கேட்டது. என்னால கண்ணு திறக்க முடியல, எனக்கு யார் கூப்பிடுறாங்கன்னு தெரியல. நான் ஏந்திரிக்க முயற்சி பண்றேன், என்னால ஏந்திரிக்கவும் முடியல. அப்போ திடீரென்று எனக்கு டயாலிசிஸ் போயிட்டு இருந்ததா என்னன்னு தெரியல. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு பண்ணாங்கன்றது எனக்கு ஞாபகமே இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. அப்போ திடீர்னு பார்த்தா என்னோட டயாலிசிஸ் போயிட்டு இருந்த அந்த டைம்ல நினைக்கிறேன், என்னோட ரத்தம் மணமணமணமணமணன்னு என் தொண்டை வரைக்கும் வர்றத நான் உணர்ந்தேன். அப்ப பார்த்தா திடீர்னு கரண்ட் போன மாதிரி இருந்தது. அங்கிருந்து நிக்கிற சிஸ்டர் அப்படியே கத்துறாங்க, டாக்டர் வாங்க, இந்த அந்த பேஷண்ட்டுக்கு இதாகுது, அவர் இதாகிறாருன்னு. அதுக்குள்ளார அங்க பார்த்தா பயங்கரமான சத்தம், ஒரு யாரோ ஒருத்தர் அழற சத்தம் கேக்குது, அவங்க அழுகிற சத்தம் கேக்குது, டாக்டர்ஸ் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கிடையில என்ன வந்து பாப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு, ஏசப்பா நான் எனக்கு இதோட இந்த பிளட் வெளியில வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், நான் முடிஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் கரெக்டா என்னோட தொண்டைட்டு அந்த பிளட் வந்து சேருற நேரத்தில் பாத்தீங்கன்னா கரெக்டா கரண்ட் வருது, டாக்டர்ஸ் வந்து அதை ஆஃப் பண்றாங்க. கர்த்தர் ஃபர்ஸ்டா என்ன அந்த மாதிரி இதுல இருந்து உயிரோட என்னை காத்தார். அந்த மாதிரி 2-3 விஷயத்துல நான் ஐசியூல இருக்கும் போதே என்னை காத்தார். அதற்கப்பறம் ஐசியூல இருக்கும் போதே சிறு சிறு பிரச்சனைகள், டாக்டர்ஸ் நான் முழிச்சோனையே ஏதோ பேசினதா பேசி என்னை வந்து பாப்பாங்க பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஒரு 9 மணி வாக்குல கொஞ்சம் எனக்கு அப்படியே நினைவு தெரியல நேரத்துல என்னை கூப்பிட்டு, நீங்க இந்த ரூம்ல இருக்க வேண்டாம், உங்களை தனி ரூமுக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பக்கம் நான் என்னோட அவ்வளவு நினைவுல இல்ல, தூக்கத்துல இருந்தா நம்ம கனவு பாக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் இருளா இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா வெளிச்சமா இருக்கும். அப்ப நான் என் மனதுக்குள்ளாரே வேண்டுவேன், ஏசப்பா நான் இறந்து போயிட்டேனா, நான் ஒரு சமயம் பரலோகத்துக்கு போறேன், இல்ல என்னுடைய பாவங்கள்னால நான் நரகத்துக்கு போறேன், அதனால தான் இருளை பாக்குறனா நானு அப்படின்னு சொல்லி என் மனதுக்குள்ளாரே யோசிப்பேன். அந்த நேரத்திலேயே ஏசப்பா என்னப்பா நான் சிறு வயதுல இருந்து செய்த பாவங்களை எல்லாம் மன்னிங்க, நான் இனி திரும்பி வருவனா, என் குழந்தைங்களை பாப்பனா, என் குடும்பத்தோட இருப்பனா அப்படின்ற ஒரு யோசனையும் பிரயருமா தான் இருந்தேன் மனதுக்குள்ளாரியே. அப்ப பாத்தீங்கன்னா என்னோட ரூம்ல திடீர்னு வந்து ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தோன்றும், அந்த இடத்துல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும், இந்த சைடு பார்த்தா யாரோ ஒருத்தர் வெளிச்சத்துல நிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா ஜெப சத்தம் எனக்கு கேட்கும், யாரோ எனக்காக ஜெபம் பண்ற மாதிரி சத்தமா ஜெபம் பண்ற மாதிரி கேட்கும். ஆனாலும் என்னால பெருசா அதை உணர முடியல. என்ன நான் எங்க இருக்கிறேன் அப்படின்றது நான் இனியும் சுய நினைவுக்கு திரும்பி வரவே இல்லை. நான் பார்த்த அதே விஷயத்தை அண்ணன் வெளியில பாத்துருக்காங்க, அது பின்னாடிதான் சொன்னாங்க. ஒரு பக்கம் பிசாசு போராடிட்டு இருக்கான், ஒரு பக்கம் இயேசுப்பா என்னை மீட்கறக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்து சொன்னாங்க. அன்றைக்கு இரவு வெள்ளிக்கிழமை விடிய காத்தால சனிக்கிழமை காலையில 3:30 இருக்கும், வந்து டாக்டர்ஸ் எழுப்புறாங்க, மணிகண்டன் ஏந்திரிங்க பேரு சொல்லுங்க அப்படின்றாங்க. நான் பேரு சொன்னேன், நாக்க காட்டுங்க, நாங்க நாக்க காட்டினேன். அப்பதான் கொஞ்சமா சுயநினைவு எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த காலையில செய்ய வேண்டிய அந்த இதெல்லாம் சிஸ்டர்ஸ் செஞ்சு என்ன கொஞ்சமா உட்கார வச்சு கொஞ்சமா தண்ணி கொடுத்தாங்க. என்ன தண்ணி குடிக்க கூடாது இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க நான் ஐசியூல கேட்ட வார்த்தை எல்லாம் பாத்தீங்கன்னா, அண்ணா ஏந்திரிங்க, மூச்சுடுங்க, தூங்காதீங்க, இதையேத்தான் சொல்லுவாங்க. எனக்கு தூங்குற வியாதி முதலே இருந்தது, ஆனா அது ஒரு வியாதின்னு தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஸ்லீப்பிங் அனிமியான்ற ஒரு வியாதியிலாம் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்றது சொன்னாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தூக்கத்தின இதுல கஷ்டப்பட்டு இருக்கும் போது என்னால மூச்சுடவும் முடியல. அதுக்கிடையில இங்க வெளியில அக்காங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. கர்த்தர் அந்த நாள்ல காலையில 9:30 to 10:30 இருக்கும், எனக்கு முன்பாக ஒரு வாட்ச் மாட்டப்பட்டிருந்தது, என் தலைக்கு மேல ஒரு லைட் இருந்தது. நான் அந்த வாட்சியை தான் எப்பவுமே பார்த்துட்டு இருப்பேன், இல்லைன்னா அண்ணாந்து பார்த்து அந்த லைட்டை பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு அப்படியே என்னால் முடிஞ்ச ஜபத்தை அப்படியே பண்ணிட்டு இருப்பேன். காலையில 9:30 to 10:00 இருக்கும். எனக்கு அதுக்கு முன்னாடி 4 times டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க, என்னோட ரூம்ல கொண்டு வந்து வச்சு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது ஒரு 20% டயாலிசிஸ் போயிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த ரூம்ல இருக்கிற நர்சஸ் என்ன அடுத்ததா டயாலிசிஸ் பண்ணணுமா இல்ல வேற எதுக்காவது கூட்டு போகணுமான்னு சொல்ற கூட்டு போறக்காக 2 பேர் வந்து நின்று இருக்காங்க. எனக்கு பிளட் எடுக்கிறதுக்காக, ஏபிஜி செக் பண்றதுக்காக வந்து நிக்கிற இனியும் 2 sisters எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு இருக்கும் போது நான் அந்த வாட்சியே பாத்துட்டு இருந்தேன். பாத்துட்டு இருந்துட்டு ஏசப்பா எனக்கு என்ன நடக்க போகுது, நான் உயிரோடு இங்கிருந்து வெளியில போவனா இல்ல நான் இப்படியே இங்கேயே ஏதாவது ஆயிருவேனா, இதை மட்டும்தான் நான் எப்பவுமே கேட்டுட்டே இருப்பேன். எனக்கு என்ன செய்யறதுன்னே என்னால சொல்லவே முடியல. ஏன்னா அவ்வளோ என்னை சுற்றிலும் வயரும் மெஷின்ஸும் இது மட்டும்தான் இருந்தது, அதில் தான் நான் சுவாசிச்சுட்டு இருந்தேன். இப்படி நான் இருக்கிற நேரத்தில் 9:30 to 10:30 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த வாட்சிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த செமரில் மிகப்பெரிய ஒரு ஒளி, அதாவது ஒரு 1,000,000 watts லைட்டு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வெளி ஒளி பயங்கரமாக அந்த சுவரில் வந்தது. சுவர்ல வந்ததை பார்த்தோன்னா வலது பக்கத்துல ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் அப்படியே இங்கிலீஷ்ல நான் பார்த்தேன். அந்த ஃபாண்ட்டை நான் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்லை, அப்படி ஒரு ஃபாண்ட்டு. இடது பக்கம் அந்த வெளிச்சத்தோட இடது பக்கத்திலிருந்து ஒரு சத்தம், ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்ன்ற சத்தத்தை நான் கேட்டேன். அல்லேலூயா, கர்த்தர் மகிமையா இறங்கினார். எல்லாருடைய ஜெபத்தையும் குறிப்பா அக்கா எனக்காக அண்ணா நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணீங்க. அக்கா கேட்டாங்க ஏசப்பா மணியை எங்களுக்கு பிச்சையாய் தாக சொல்லி. அந்த நேரத்துல கர்த்தர் ஆவியானவர் பேசினார். நான் அதை கேட்டேன், அந்த சத்தத்தை கேட்டேன். இதுவரைக்கும் இத்தனை வருஷம் 30 வருடமாய் ஆண்டவரை தெரிஞ்சு கொண்ட ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டதில்லை, பார்த்ததில்லை. அன்னைக்கு நான் கேட்டேன். அந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு 100,000 to 1,000,000 பேர் ஒன்னா சேர்ந்து சத்தமா ஜெபிக்கிற மாதிரி, அந்நிய பாஷையில ஜெபிக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டது. அக்கா ஜெபிக்கிற சத்தம் எனக்கு கேட்டது, அண்ணா ஜெபிக்கிற சத்தம் எனக்கு கேட்டது. அன்றைக்கு சாயந்தரம் பாத்தீங்கன்னா நான் திடீர்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன், அந்த இதுல ஜான் மாமா ஜெபிக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டது. நான் நல்லா தெளிவானதுக்கு அப்புறம் பிரியாட்ட கேட்டேன், ஜான் மாமா வந்திருந்தாங்களா, அக்கா அண்ணா எல்லாம் வெளியில உட்காந்து எனக்காக சத்தமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களா? இல்ல இல்ல, அன்னைக்கு யாரும் இல்ல, ஏன்னா பாஸ்டிங் பிரேயருக்காக அண்ணா முன்னாடியே போயிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன்னு சொன்னாங்க, அக்காவும் அங்கதான் இருக்கிறாங்க, ஜான் மாமா வரல அப்படின்னாங்க. இந்த சத்தத்தெல்லாம் எனக்காக ஜெபிக்கிறவங்களுடைய சத்தத்தெல்லாம் கர்த்தர் கேட்க செய்தார். கர்த்தர் கேட்க செய்து எனக்கு விடுதலையை தந்தார். விடுதலை தந்தது மாத்திரம் இல்ல, என்னை ரட்சித்தார், என்னை மீட்டு எடுத்துக்கொண்டார். இவ்வளவு நாள் கர்த்தரை தெரிந்து கொண்டேன் அவ்வளவுதான், ஆனா என்னை ரட்சித்தார், என்னை தூக்கி எடுத்தார், கர்த்தருக்காக என்னை சாட்சியாக இந்த நேரத்தில் நிறுத்தினார். கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்ததுக்காய் கொடான கொடி நன்றி. அதுக்கப்புறமும் என்னுடைய கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ் அதிகமா இருந்ததுன்னு சொல்லித்தான் இத்தனையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் போய் பார்த்தோம், கார்பன் டை ஆக்சைடு நார்மல் ஆக்கி கொடுத்தார், சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் நார்மல் ஆக்கி கொடுத்தார். என்னுடைய காலில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறி போனது. இன்றைக்கு என்னுடைய கால் பழைய மாதிரி ஆயிருச்சு. கர்த்தர் தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்தார். எனக்காக போராடி கர்த்தரிடத்திலிருந்து பிச்சையா என்னுடைய ஜீவனை வாங்கி கொடுத்த அக்கா, அப்போ எனக்காக ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்து எல்லா காரியங்களையும் எனக்கு கூட நின்று செய்த அண்ணா, ஜெபித்த உங்க எல்லாருக்கும் நான் நன்றி. இயேசுப்பாக்கு கோடான கோடி நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தவான் திரியேக தேவன் எனக்கு இந்த காரியத்தை செய்து சாட்சியாக நிறுத்தின தேவனை கோடான கோடி நன்றி செலுத்தி துதிக்கிறேன். கர்த்தர் இதை செய்ததுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி.

0: அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 2:17.
1: கடைசி நாட்களில்
0: நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்.
0: அப்பொழுது
1: உங்கள் குமாரரும்
0: உங்கள் குமாரத்திகளும்
1: தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
0: உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்.
1: உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்.
0: பார்த்தீங்களா, கர்த்தர் சொன்னார் கடைசி நாள் மாம்சம் யார் மேலேயும், இதுதான் கடைசி நாள். இந்த நாள் நம்ம அசதியா இருந்துட்டோம்னா இன்னொரு நாள் பசுத்தான அபிஷேகத்தை கிடைக்கும், நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப சொல்றாரு, உங்க குமாரரும் உங்க குமார்த்தி மேலேயும் என் அபிஷேகத்தை ஊற்று. அவங்க என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. வாலியல் மலை அபிஷேகத்தை ஊற்று. அவங்க என்ன செய்வாங்க? தரிசனம் பார்ப்பாங்க. அப்புறம் மூப்பர்களை அபிஷேகம் ஊற்று. அவங்க என்ன செய்வாங்க? சொப்பனை பார்ப்பாங்க. தூங்கும்போது தேவன் சொப்பன தொழிலே பேசுவார். அது மாத்திரல, என் ஊழிக்காரி மேலே ஊழிக்காரி அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நாட்கிழமை யார் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்க மேலாம் உங்களை அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொல்லி. இது எல்லாருக்குமே இதுல பங்கு இருக்கு. சிறு பிள்ளைகளுக்கு இருக்கு, வாலிபர்களுக்கு இருக்கு, மூப்பர்களுக்கு இருக்கு, ஊழியருக்கு இருக்கு. ஆனா நம்ம இந்த நாளில் வந்து யாருமே இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. பரிசுத்தன் அபிஷேகத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா சொல்லி லூக்காலின் சுவிசேஷம் 11:13 சொல்லியிருக்காரு. பரிசுத்தவனை கொடுப்ப அதிக நிச்சயம், அப்போ தருவாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. கேட்கறதும் கேட்காம இருக்க உங்க கையில தான் இருக்குது. கேட்டீங்கன்னா பரிசுத்தவன் உங்களுக்குள்ள இருப்பாரு. அவர் எல்லா விதமான ஆலோசனைகளை எல்லாம் சொல்லித்தருவாரு. எல்லா காரியத்தையும் நமக்கு சொல்லித்தருவாரு. பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். பழைய ஏற்பாட்டிலையும் இதுதான் சொல்லியிருக்கிறாரு. யோவேல் புஸ்தகம் 2:28.
1: அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும்
0: என் ஆவியை ஊற்றுவேன்.
1: அப்பொழுது
0: உங்கள் குமாரரும்
1: உங்கள் குமாரத்திகளும்
0: தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
1: உங்கள் மூப்பர்
0: சொப்பனங்களையும்
1: உங்கள் வாலிபர்
0: தரிசனங்களையும் காண்பார்கள். ஆமாறுமார்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. சரி, பரிசுத்தாவினர் வந்தால் நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறாருங்கிறத தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். போனோட்ட புதிதாக்குவார்னு பார்த்தோம், பலன் கொடுப்பாருன்னு பார்த்தோம், கர்த்தர் சொன்ன காரியத்தை திரும்ப நினைப்பு விட்டுவார்னு பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் என்ன பார்க்க போகிறோங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறோம் கலாத்தியர் புஸ்தகம் 3:5.
1: அன்றியும்
0: உங்களுக்கு
1: ஆவியை அளித்து
0: உங்களுக்குள்ளே
1: அற்புதங்களை நடப்பிக்கிறவர்.
0: பரிசுத்தவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா என்ன செய்வாரு? ஆவி அளித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிறவர். அற்புதங்கள் என்ன அற்புதங்கள்? வியாதி இருந்தாலும் சுகமாக்குவார், வியாதி மாத்தரல நம் வாழ்க்கையே மாத்துவார். அல்லேலூயா. நம்ம ஒரு காலம் பாவத்தில் வாழ்ந்தோம், சாபத்தில் வாழ்ந்தோம், கண்ணீரில் வாழ்ந்தோம், மனமும் மாம்சமும் விரும்பினா வாழ்ந்தோம். பரிசுத்தவன் நமக்குள்ள வந்துட்டார்னா அவர் என்ன செய்ய? ஆவி அழித்து நமக்குள்ள என்ன செய்வாராம்? அற்புதங்களை நடப்பிப்பிக்கிறவர். அற்புதங்கள் நடப்பிப்பார், நம்ம வாழ்க்கை மாறும். பழைய சுபாவை நம்மளை விட்டு நீங்கி போவோம். புதிய இதயத்தை நமக்கு தருவார். அற்புதங்களை நடப்பிக்கிறவர். வியாதி மாத்திரம் சுகமாக்குறவர் அல்ல, நோய் மட்டும் சுகமாக்குறவர் அல்ல. வாழ்க்கை மாறும். உங்களுக்குள்ளே ஆவியை அழித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர். உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நம்ம நினைப்போம், நம்ம எப்போ நம்மளால மாற முடியாது, நம்ம எப்படி மாறுவோம்னு நினைப்போம். பரிசுத்தவர் வந்துட்டா நம்ம வாழ்க்கையை புதிதாக மாற்ற முடியும். அற்புதங்களை செய்வார். நம்ம வாழ்க்கை அப்படியே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பழைய சுபாவமே நம்மளை விட்ட மாற்ற அவரால் முடியும். அது மாத்திரல, ரோமர்கள் நிறுவோம் 8:11.
1: அன்றியும்
0: இயேசுவை
1: மரித்தோரிலிருந்து
0: எழுப்பினருடைய ஆவி
1: உங்களில் வாசமாயிருந்தால்.
0: அதான், மரித்தோர் இருந்து இயேசு கிறிஸ்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமா இருக்கிறாரா? அதை நம்ம தான் யோசிக்கணும். உங்களிலே வாசமா இருந்தால், அதை பரிசுத்த பவுல் எழுதும்போது சொல்லிட்டாரு, உங்களிலே வாசமா இருந்தால்
1: கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற
0: தம்முடைய ஆவியினாலே
1: சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார்.
0: உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் சரி, என்ன நோய் இருந்தாலும் சரி, சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அவரால் உயிர்ப்பிக்க அவரால் முடியும். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, நம்ம அருமையான சாட்சி கேட்டோம் இல்லையா, உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. அவர் நிச்சயமாக சாவுக்கு ஏதுவான்னு சரீரமா கத்தரால் உயிர்ப்பிக்க முடியும். அவர் முழுமையாக நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா உங்களுடைய சரீரத்தில் என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, என்ன பலவீனம் இருந்தாலும் சரி, சாவுக்கான சரீரத்தை உங்களுக்கு உயிர்ப்பிப்பார். கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் கூப்பிடுங்க, பரிசு தேவனேரே எனக்குள்ளே வாங்க, பரிசு தேவனேரே எனக்குள்ளே வாங்கின்னு கூப்பிடுங்க. நம்ம இங்கே போகணுமா, அங்கே போனால் தான் கிடைக்குமா, அப்படி இல்லை. நீங்கள் வீட்டில் உட்காந்தே ஜெபம் பண்ணுங்க, பரிசு தேவனே உங்களுக்கு கொடுப்பார். பரிசு தேவனேர் கேளுங்க, சபைக்கு வந்தாலும் கொடுப்பாரு, வீட்டிலிருந்து பன்னீரோடு கேட்டாலும் கொடுப்பாரு. எனக்கெல்லாம் பரிசு தேவனை விஷயம் கிடைக்கும்போது ஒருத்தருக்கு பலவீனமாக இருந்தாங்க, அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் பரிசு தேவனை விஷயத்தை கொடுத்தார். பரிசு தேவனர் அபிஷேகத்தை வந்துட்டாருன்னா நம்ம சாவுக்கேதான் சரீரம் வந்தாலும் நம்மளை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் 3:17
1: கர்த்தரே ஆவியானவர்.
0: கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் யாருன்னு நினைக்காதீங்க, கர்த்தரே ஆவியானவர்.
1: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ,
0: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
1: அங்கே விடுதலையும் உண்டு.
0: அங்க விடுதலையும் உண்டு. யாருக்குள்ள இருக்காரோ அவங்க விடுதல் உண்டு. சாபமா விடுதல் தருவார், பாவமா விடுதல் தருவார், வியாதியா விடுதல் தருவார். நமக்கு என்ன நம்ம உள்ளத்துல இருந்தாலும் அது விடுதலையாக்குவார். ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும், பரிசுத்தாவினுக்கு விடுதலை வேணும், என்னை மாற்றுன்னு சொல்லி கேட்டா நமக்கு விடுதல் தருவார். பாவம் எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் விடுதலை தர முடியும். நம்ம பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரல, நம்ம பாவத்தை என்ன செய்யறாரா, எவ்வளவு தூரம் நம்ம பாவம் செய்தாலும் நம்மளை விட்டு அந்த பாவத்தை நீக்கி போடுவார். நம் பாவத்தை மன்னிக்கிற மாத்திர மன்னிச்சு என்ன செஞ்சான், சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுறாரு. மீகான் புஸ்தகம் 7:19
1: அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார்,
0: திரும்ப நம்மேல் இறங்குவார்,
1: நம்முடைய அக்கிரமங்களை,
0: நம்முடைய அக்கிரமங்களை
1: அடக்கி
0: அடக்கி
1: நம்முடைய பாவங்களை எல்லாம்,
0: நம்முடைய பாவங்களை எல்லாம்
1: சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார்.
0: எங்க போட்டுவாரா, சமுத்திரத்தின் ஆழங்கள். அது எத்தனை மைல் இருக்கோ எத்தனை இல்லை யாருக்கும் தெரியாது. சமுத்திரத்தின் ஆளுங்களை போட்டுருவார், உங்க பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருவாரு, உங்களை பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பாரு. எங்க எப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன உண்டு, விடுதலை உண்டு. உங்க பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கண்ணீரிலிருந்து வேதனையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் தொல்லையிலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் மாத்து இந்த வல்லவர். அது ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன செய்ய விடுதலையும் உண்டு. உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அது மாத்திரல்ல, ரோமர்கள் 8:26
1: அந்தபடியே ஆவியானவரும்
0: நமது பலவீனங்களிலே
1: நமக்கு உதவி செய்கிறார்.
0: நம்ம பலவீனம் இருப்போம், என்ன செபிக்கணும் தெரியல. சகோதரன் சொன்னாரா இல்லையா, எப்படியோ எத்தனையோ பேர் செபிக்கிற மாதிரி பாருங்க. நமது பலவீனங்களில நமக்கு என்ன செய்வாரு, நமக்கு உதவி செய்வார். எப்படி உதவி செய்வார பாருங்க, அதுக்கு பேர் வாசிக்கலாம்.
1: அந்தபடியே
0: ஆவியானவரும்
1: நமது பலவீனங்களில்
0: நமக்கு உதவி செய்கிறார்.
1: நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே
0: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு
1: நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
0: அல்லேலூயா. சில நல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு மனசுல அதிகமான போராட்டம் கவலைகளும் வந்துருச்சுன்னா எதுக்கு செபிக்கனே நமக்கு தெரியாது. என்ன செபிக்கணும், எது எதைத்தான் செபிக்கிறது, இத்தனை பிரச்சனை இருக்கு, எதுதான் செபிக்கிறது, எதை தான் விடுறது, அப்படின்னு நமக்குள்ள போராட்டமா இருக்கும். அப்ப பரிசுத்தம் நமக்குள்ள வந்துட்டான்னா வாக்கு கடங்க பெருமிச்சோடு நம்ம அன்னிப்பாசையோடு நம்ம நிறைய அன்னிப்பாசையில் நிறைய செபிக்கும் போது, நம்ம எவ்வளவு நேரம் பரிசுத்தம் நம்மளை செபிக்கிறாரோ அந்த செபிக்கும் போது நம்ம பாவங்களிலிருந்து விடுதலை தருவா, நம்ம பாரத்திலிருந்து விடுதலை தருவா. நம்ம எதுக்கெல்லாம் கண்ணீரோடு இருந்தோமோ அத்தனை காரியத்துக்கு அவரே நம்மளை மறைச்சி செவிச்சிருவாரு. அதுக்கு தான் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவினர் ஏதோ கைத்தட்டி போறதுக்கு மாத்திரம் இல்ல, கைத்தட்டுக்கு மாத்திரம் இல்ல, பரிசுத்தாவ நமக்குள்ள வந்துட்டான்னு என்ன செய்வாரு, நமக்காக பெருமிச்சோடு வேண்டுதல் செய்வார். நம்ம பலவீனத்தில் அவர் நமக்கு உதவிச்சவர். எதுக்கு செவிக்கணும், என்ன செவிக்கணும், நம்மளை மறைச்சி பரிசுத்தாவினர் செய்வார். அதுதான் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவினர் நமக்குள்ள வந்துட்டானா பரிசுத்தேவை நம்ம கழித்து அற்புதங்களை செய்வார். சாவுக்கு ஏதாவது சரீரத்தை கூட உயிர்ப்பிப்பார். அது மாத்திரல்ல, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன உண்டு, விடுதலை உண்டு. அது மாத்திரல்ல, நமக்காக பெருமூச்சோடு கண்ணீரோடு செவிப்பார். அதுக்கு தான் பரிசுத்தேவையானவர். இரண்டாவதாக பரிசுத்தேவனர் எதுக்கு வாசிக்க கேட்போம், ரோமர்கள்
1: பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம்.
2: அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு,
1: பரிசுத்த ஆவியினர் நினைச்சு நம்மள பரிசுத்தமாக்கிடுவாரு. பரிசுத்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தார்னா நம்மளை பரிசுத்தமாக்கொண்டே இருப்பார். நம்ம செய்த பாவத்தெல்லாம் காமிச்சுட்டே இருப்பாரு. மகனே, இது அறிக்கைடு, இது அறிக்கைட்டு, இது அறிக்கைட்டு அப்படி சொல்லி காப்பிட்டுட்டே இருப்பாரு. அப்பதான் பரிசுத்தாவினர் வந்து பாவத்தை குறிச்சோ, நீதி குறிச்சோ, நியாயத்தீர்ப்பை குறிச்சோ உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதுக்குத்தான் பரிசுத்தாவினர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தாவினர் பெற்றுக்கொண்டோமானால் நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார், பரிசுத்தமாக்குவார். அதுக்குத்தான் பரிசுத்தாவினர். ரெண்டு தோசன் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம்.
2: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும்,
1: பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருந்தார்னா நம்மளை பரிசுத்தமாக்கிறார். அதுதான் பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுன்னா நம்ம கேட்க மாட்டோம்ன்றோம். எப்படிதான் சொன்னாலும் நான் பரிசுத்தான பெற்றுக்கொள்ளுங்கன்னா அமைதி அப்படியே உட்கார்ந்துடுறோம். நம்ம இதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு இருக்கோம். பரிசுத்தவரை கிடைக்க கூடாது. நாட்கள் ஒரு நாள் வரப்போகுது, நம்ம கேட்கலையா நம்ம கிடைக்காது. அப்பதான் நீதிமொழி புஸ்தகத்துல அப்படிதான் வாசிக்கிற. நீதிமொழி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் 23வது வசனம்.
2: என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவி உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன்.
1: பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தாலும் நமக்கு என்ன சொல்றாரு, என் ஆவி உங்களுக்கு அருள்வே, என் வார்த்தை உங்களுக்கு தெரிவிப்பேன் சொல்றாரு. இப்ப நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம கேட்டாலும் கத்து ஒரு நாள் கேட்போம், கத்து நமக்கு சத்தமே கொடுக்க மாட்டார். நீ அன்னைக்கு நான் கூப்பிட்டப்ப நீ சத்தம் கொடுக்கலையே. 30ல் இருந்து வாசி,
2: அவர்கள் விரும்பவில்லை.
1: என் ஆலோசனை நினைச்ச மாட்டேன்றோம், விரும்ப மாட்டேன்றோம். பரிசுத்தவன் நிறைங்க பரிசுத்தவனை கூப்பிடுங்கன்னா விரும்ப மாட்டேன்றோம். அதான் காண்ட சொல்றாரு, என் ஆலோசனைய
2: அவர்கள் விரும்பவில்லை.
1: என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை. பரிசுத்தாவியார் கர்த்தருடைய ஆலோசனை இறைச்சல விரும்பவில்லை.
2: என் கடிந்து கொள்ளுதல எல்லாம் அசட்டை பண்ணினார்கள்.
1: என் கடிந்து கொண்டெல்லாம் என்ன செய்றீங்க, அசட்டை பண்றீங்க. என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டோம். நீங்க பரிசுத்தாவில் நிறையன்னு சொன்னா கேட்க மாட்டேன்ங்கிறீங்க.
2: ஆகையால்
1: அவர்கள்
2: தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள்.
1: அவர்கள் வழியின் பலனை புசிப்பார்கள்.
2: தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொள்ளும். மூடரின் நிர்விசாரம் அவர்களை அளிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ
1: அவன் விக்க

0: தானே பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளு சொல்றாரு. எனக்கு செவி கொடுக்கற எவனா விக்கணும் என்று வாசம் பண்ணி
1: ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான்.
0: ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். பரிசுத்த அவனை கூப்பிடுங்க, என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். நீ கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, கடிந்து கொள்ளுங்க, திரும்புங்க. என் ஆவி அருளியோ என் வார்த்தை உங்களுக்கு தெரிவிப்பேன்னு சொல்றாரு. பரிசுத்தவன் அவிசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கேளுங்க, பரிசுத்தவனை கேட்டீங்கன்னா தான் தருவாரு, கேட்காட்ட அவர் தரமாட்டாரு. கேட்கறே ஒன்னும் பெற்றுக்கொள்ளன்னு தான் சொல்லியிருக்காரு. கேளுங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிறையவா இருக்கு. நீங்க அமைதியா இருந்தாலும் உங்களுக்கு பரிசுத்தவனை அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொல்லல, கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டு பெற்றுக்கொள்ள, பரிசுத்தவன் வந்தா தான் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அதுக்கு தான் பரிசுத்தாவியானவர். ஒன்னுக்கு வந்த புஸ்தகம் 6:11
1: உங்களில் சிலர்,
0: உங்களில் சிலர்
1: இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்,
0: இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்,
1: ஆயினும்
0: ஆயினும்
1: கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலும்,
0: கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலும்,
1: நமது தேவனுடைய ஆவியினாலும்,
0: நமது தேவன் ஆவியினாலும்
1: கழுவப்பட்டீர்கள்,
0: கழுவப்பட்டீர்கள்,
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
1: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்,
0: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பார்த்தீங்களா, பரிசுத்தன் வந்தா நம்மளை பரிசுத்தமாக்குறாரு, நம்மளை நீதிமானாக்குறாரு. கழுவு பட்டிகள், பரிசுத்தமாக்கு பட்டிகள், நீதிமானா மாத்துறாரு. அதுக்கு தான் பரிசுத்தவியானவர். அது மாத்திர ஒன்னு பேதின் புஸ்தகம் 1:2
1: பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே,
0: பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படியே,
1: ஆவியானவரின்
0: ஆவியானவரும்
1: பரிசுத்தமாக்குதலினாலே,
0: பரிசுத்தமாக்கு நினைச்சாரு, பரிசுத்தமாக்குறாரு. பரிசுத்தவன விஷயத்தை பெற்றுக்கொள்ளணும். 1 Peter 1:22
1: ஆகையால் நீங்கள்,
0: ஆகையால் நீங்கள்
1: மாயமற்ற சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களாகும்படி.
0: நம்ம இருக்க எப்படி செய்யணும், மாயமற்ற உண்மையான சகோதர ஸ்நேகம். அதான் சென்னை மாறி இருந்துட்டு நம்ம வந்து வெளியே வந்து மாறி இருக்கூடாது. அதுதான் இங்க சொல்றாரு, மாயமற்ற சினேகத்தில் இருந்து
1: ஆவியினாலே,
0: ஆவியினாலே
1: சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து.
0: பரிசுத்தாவினர் வந்தா தான் நினைச்சு நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படி முடியும். பரிசுத்தாவினர் வந்தா தான் சத்தியத்து கீழ்படிய முடியும். இல்லைன்னா சத்தியம் என்னதான் கேட்டாலும் அது நமக்கு பிரயோஜனப்படாது. ஆவியானவர் வந்தாரு, நம்ம என்ன செய்ய முடியும், சத்தியத்துக்கும் கீழ்படி முடியும்.
1: உங்கள் ஆத்துமாக்களை,
0: உங்கள் ஆத்துமாக்களை
1: சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியா.
0: உங்க ஆத்து பரிசுத்தம் நமக்குள்ள வந்தானா சத்தியத்து கீழ்படிவோம். நம்ம ஆத்துமாக்களை என்ன செய்யறோம், சுத்தமாக்கி கொண்டபடியால் பரிசுத்தம் இருந்தாதான் நம்ம சுத்தமாக்க முடியும். பரிசுத்தவனை கேளுங்க, பரிசுத்தவன் நமக்குள்ள இருந்தா தான் சத்தியத்துக்கு கீழ்படியும், நம்ம ஆத்மாவையும் பரிசுத்தமாக்கி கொள்ளுவோம். அன்று பரிசுத்தவன் அவசியத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம். பரிசுத்தவன் முதல்ல வரும்போது என்ன செய்யறாரு, நமக்கு நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை நடப்பிக்கிறார். ஆவி அழித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர். ரெண்டாவது பரிசுத்தவன் வந்தவர் வரும்போது என்ன செய்யறார், நம்மளுக்கு பரிசுத்தமாக்குறார். மூன்றாவதாக பரிசுத்தவன் வரும்போது என்ன செய்யறாரு பாருங்க. நம்ம வாசிக்க கேட்ட சகரியன் புஸ்தகம் 12:10
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்,
0: நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும்,
1: எருசலேம் குடிகளின் மேலும்,
0: எருசலேமின் குடிகள் மேலும்
1: கிருபையின் ஆவியையும்,
0: கிருபையின் ஆவியையும்
1: விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன்,
0: விண்ணப்பங்களாக ஊற்றுவேன். பரிசுத்தவர் நமக்குள்ள வந்துட்டார், என்ன செய்யறாரு, கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவார். ஐயோ எனக்கு செவிக்கவே முடியல, செவிக்கவே முடியலன்னு எத்தனை பேர் கலங்குறோம். பரிசுத்தவர் நமக்குள்ள வந்துட்டார்னா கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தினாவும் ஊற்றுவார். நம் பரிசுத்தன் அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே என் பரிசுத்தன் அபிஷேகம் என்னைக்கே பெற்ற அபிஷேகம் இல்ல, ஒவ்வொரு நாளும் தாவீதாச்சார் சொல்றாரு, நான் புதிய எண்ணால அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நேற்று பெற்ற அபிஷேகம் இல்ல, இன்னைக்கு நான் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ண போற. வாசிங்க 92:10
1: என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர்,
0: என் கொம்பை காண்டாமிருத்து கொம்பை போல உயர்த்துகிறீர்,
1: புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்.
0: என்னைக்கு அபிஷேகம், நான் பற்றம் பாருங்க 2010 அது இல்ல, புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்னி பாசத்துல பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தவனோட தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தவன பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சொல்றாரு, புதிய நாள் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என்னைக்கு பெற்ற அபிஷேகம் இல்ல, ஒவ்வொரு நாளும் புதிய நாள் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஒரு நாளும் புதிய நாள் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அன்னி பாசத்துல பேசணும், பரிசுத்தவனோட பேசணும், பரிசுத்தவன் நிரப்புங்கப்பா நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவராய் இயேசுக்கு சொன்னா, நான் அவர் பரிசுத்தாவில நிறைந்தவராய். லூக்காவின் சுவிசேஷம் 4:1
1: இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய்.
0: பரிசுத்த ஆவியினால் என்ன செஞ்சார், அவரு நிறைந்தவரா நம்ம நிறைஞ்சிருக்கணும். ஏதோ அறகுறை ஆகி

0: பெட்டிட்டு அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. உட்கார்ந்துட்டா உங்களுக்கு தான் நஷ்டம், பசுத்தேவனுக்கு நஷ்டம் கிடையாது. பசுத்தேல் நிறைய நிறையன்னு சொல்ல நிறைய மாட்டேன்றோம், நமக்கு தான் நஷ்டம். அவர் நம்ம சொல்லி கொடுக்குற எல்லாம் நீங்க இப்படி செய்யும் நம்ம காலாசனம் சொல்றாரு, அது கேட்டு நடக்கிறது நடக்காது, நம்முடைய விருப்பம் நம்ம கையில இருக்குது. பசுத்தேவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசுக்கு பரிசுத்தவில் நிறைந்தவரா இருந்தார். நீங்க அப்படி அவருக்கே நிறைந்திருந்தா நம்ம ஏமாத்துறோம், நம்ம ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவை கூப்பிட்டு கூப்பிட்டு பரிசுத்தல் நிறைய வேண்டும். ஆண்டவரே முடிய அபிஷேகத்தில் நிரப்பு நிரப்புன்னு கிருபி நாமியம் விண்ணப்பங்களாமே நமக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. பரிசுத்தாண்டவர் வந்துட்டா நம்ம என்ன கொடுக்கிறாரு? கிருபி நாமியம் விண்ணப்பத்தினாமியம் தர்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2 அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிப்போம்.
1: பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது,
0: பெந்தெகோஸ்தே என்று நாள் வந்தபோது,
1: அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
0: அப்பொழுது
1: பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து
0: சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி
1: அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
0: அல்லாமலும்
1: அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள்
0: அவர்களுக்கு காணப்பட்டு
1: அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது.
0: அவர்கள் எல்லாரும்
1: பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு
0: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
1: வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினாங்க.
0: பாத்தீங்களா, பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டாருன்னா அந்த பேச நம்ம அறியாம வரும். நீங்க என்னதான் அடக்கினாலும் அடக்க முடியாது. பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டாருன்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கோங்க. தயவுசு கேளுங்க, யார் அமைதியா இருக்காதிங்க. பரிசுத்தாவினர் கிடைக்கக்கூடாது, காலம் வரப்போகுது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுட்டீங்கன்னா அந்நிய பாசையில் வெவ்வேறு பாசையில பேச முடியும். ஆகியோர் நம்மளை மறைச்சி பேசுவார். இன்னொரு கிடைக்கக்கூடாது காலத்து பாரு, நீங்க என்னதான் அழுதாலும் பாரு கிடைக்காது. கேட்போம், ஆண்டவரே பரிசுத்தேன் அபிஷேகத்தை தாங்கப்பா, பரிசுத்தேன் அபிஷேகம் தாங்க. நான் அன்னி பாசையில் பேசி செபிக்கணும். உங்களுக்குள்ள அந்த வாஞ்ச விருப்பம் தாகம் ஆர்வம் உங்களுக்குள்ள இருந்தால் பரிசுத்தேன் தருவார். உங்களுக்கு முதல் ஆர்வம் வேணும், விருப்பம் வேணும், தாகம் வேணும் பரிசுத்தேன் மேலே. கேட்டால் ஆண்டவர் பரிசுத்தேன் அபிஷேகம் தருவார், அன்னி பாசையில் பேச முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் ஜீசர்கள் என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி கேட்கிறாரு. மத்தேயு சுவிசேஷம் 26:40
1: பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட
0: விழித்திருக்க கூடாதான்னு கேக்குறாரு. சீசர்கள் தூங்குறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன இல்ல, பரிசுத்தவினர் இல்ல. ஆண்டவர் கேக்குறாரு சீசரை பார்த்து, சகோதரே ஒரு மணி நேரமாவது என்னோட குடி விழித்திருக்கூடாதா? நான் பாடுபட்டு இருக்கிறேனே, நான் உங்களை விட்டு பிரிய போறேன்னு சொல்லி கேட்கிறாரு. அதனால அவங்களால செவிக்க முடியல. ஆனா பசுத்தாவினர் வந்த பிறகு பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 6:4
1: நாங்களும்
0: ஜபம் பண்ணுவதிலும்
1: தேவ வசனத்தை
0: போதிக்கிற ஊழியத்திலும்
1: இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள்.
0: இன்னொரு அரசி,
1: நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும்,
0: என்ன சொல்றாரு, நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும்
1: தேவ வசனத்தை
0: போதிக்கிற ஊழியத்திலும்
1: இடைவிடாமல் தரித்திருப்போம்.
0: நான் ஜெபம் பண்றது இல்லையோ, தேவ வசனத்தை போதிக்கலாம், இடைவிடாமல் தரித்திருப்போம். ஒரு நாள் ஆண்டவரை இயேசுக்கு கேட்டார், சகோதரே ஒரு மணி நேரம் என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? ஏன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் இல்லாதனால உங்களுக்கு பலன் இல்ல, உங்களால செபிக்க முடியல. உங்களுக்கு பரிசுத்தாவினர் இல்ல, செபிக்க முடியல. பரிசுத்தாவினர் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் சொல்ற, நாங்க இப்போ செபம் பண்ணுறதுலயும் தேவாசனத்தை போதிக்கலும் இடைவிடாமல் தரித்திருப்போம்னு சொல்றாங்க. அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க என்ன செஞ்சாங்க, பல பாஷையில பேசினாங்க, சுவிச்சாங்க, செவிச்சாங்க. அவங்க மேல அக்கினி போல் அக்கினி நாவு போல இறங்கிச்சு, இடி முழக்கம் போல ஒரு சத்தம் வந்துச்சு. அதுக்கு அவங்க செவிக்கு அதுக்கு பேர் தான் பேசுறதுலாம் அப்போஸ்தலர் சொல்றாங்க. நாங்க ஜெபம் பண்ணுவதிலையும் எப்பதான் இடைவிடாம தேவசனத்தை போதிக்கிறதுலயும் இடைவிடாம தரித்திருப்போம் சொல்றாங்க. ஹலேலூயா. அதுதான் பரிசுத்தவான் வந்தா தான் நம்ம செவிக்க முடியும். பரிசுத்தவான் வரலைன்னா உங்களுக்கு செவிக்க முடியாது. நீங்க செவிக்கணும், செவிக்க நினைச்சாலும் செவிக்க முடியாது. பரிசுத்தவான் வந்துட்டாருன்னா உங்களுக்கு செவிக்க முடியும். முதல்ல பரிசுத்தவர் வந்து என்ன சொல்ற என்ன கொடுக்கிறாரு நமக்கு, அற்புதங்களை நடப்பிப்பார் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது பரிசுத்தவர் வந்துட்டு என்ன செய்யறாரு, பரிசுத்தப்படுத்துறார். மூன்றாவது பரிசுத்தவர் வந்தாருனையும் நம்ம செவிக்க வைக்கிறார், இடவிடாம செவிக்க வைக்கிறார், தேவ வசனத்தை போதிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தவான் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக யாக்கோபின் புஸ்தகம் 4:5
1: நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேதவாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா
0: நம்மளுக்கு பசு தாவேர் வாஞ்சிருக்க எப்படி இருக்கிறா வைராக்க வாஞ்சா இருக்கிறார். கத்திராக்க எதுக்காவது செய்யணும், கத்துக்கா எதையா செய்யணும். இப்ப நிறைய பேர் பாருங்க பரிசுத்தவான் இல்லாதனால எப்படா நேரம் கிடைக்கும், எப்படா போய் படுத்துக்கலாம், எப்படா வீட்டுக்கு போகலாம், எப்படா 5 நிமிஷம் கிடைக்கும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பரிசுத்தவான் உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் வாசம் பண்ணுவாருன்னா எப்ப உழித்து செய்யலாம், எப்ப கர்த்தரை பத்தி யாருக்கு போய் சொல்லலாம், யாருக்காக நம்ம போய் சொல்லலாமா, யாருக்காவது ஆண்டரை பத்தி சொல்லலாமா, யாருக்காக போய் ஜெபிக்கலாமா, நம்ம எப்ப நேரம் கிடைக்கும், எப்படா எங்கடா உழித்து போலாமா, மனசு எப்படி துடிக்கும். பரிசுத்தவான் வந்துட்டாருனா உங்களுக்கு துடிக்கும் அந்த வாஞ்ச, உங்களை அறியாம அந்த தாகம், உங்களுக்கு அறியாம அந்த வாஞ்ச, எப்படா எட்டு எப்படா வீட்டுல படுப்போம், எப்படா 5 நிமிஷம் கிடைக்கும் வீட்டுக்கு போலாம் அங்க போலாம் அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஆனா பரிசுத்தவான் வந்துட்டாருனா என்ன செய்வார், என்ன வாசிப்பாரு, யாக்கோபு 4:5
1: நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர்
0: நமக்குள்ள வாசமாயிருக்கிற ஆவியானவர்
1: நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா
0: இருக்கிறார். வைராக்கிய வாஞ்சா இருக்க நம்மிடத்தில் வாசமா இருக்கிறார், வேற யார் இடத்துல இல்ல, வைராக்கிய வாஞ்சா இருக்கிறார்.
1: வேதவாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று
0: நினைக்கிறீர்களா இல்ல, உண்மையாவே நமக்குள்ள பரிசுத்தவான் இருந்தார்னா வைராக்கிய வாஞ்சி எப்ப பத்தி கர்த்தரை பத்தி சொல்லுவோம், எப்ப ஆண்டு யாருக்கா போய் செவிக்கலாமா, யாருக்காவது எப்ப சொல்லலாமா, தேவனை பத்தி சொல்லலாமா, எப்ப அவங்களுக்கு போய் செவிக்க போலாம், அங்க போலாமா, அங்க போலாமா, உள்ளத்துல வாஞ்ச உருவாக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்துல நீங்க பெற்றுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த தாகம் வரும், அந்த வாஞ்ச வரும், அப்பதான் உங்களுக்கு புரியும். அதான் கர்த்தர் செய்யணும். கர்த்தர் நல்லர் என்பதை ருசித்து பாருங்கள், நல்ல ருசித்து பார்த்தா தான் தெரியும். நம்ம எப்படா வீட்டு போலாம், எப்படா வீட்டு போலாம், இன்னைக்கு உழித்து பாரு நாளைக்கு போயிடலாம், அப்படித்தான் நமக்கு இருக்கும். பசு தாவிர உங்களுக்குள்ள வாஞ்சியா இருந்தாருன்னா கத்திருக்கா இதை செய்யலாம், அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, செவிக்கலாமா, துதிக்கலாமா, அப்படி நம்மள அறியாம இந்த எண்ணம் வரும். ஹல்லேலூயா. அதுக்குத்தான் பரிசுத்தவானே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவானே எனக்குள்ள வாரு கூப்பிடுங்க, வாஞ்சியோடு கூப்பிடுங்க, தாகத்தோடு கூப்பிடுங்க. சும்மா கூப்பிட்டாலும் வரமாட்டாரு, என்னை சம்போரன் நிரப்பும் அப்படிலாம் வரமாட்டாரு, வாஞ்சியோட தாகத்தோட. நிறைய பேர் செவிக்கிற பார்த்திருக்கேன், பரிசுத்தவானே சம்போரமா தாங்க அப்படிலாம் தரமாட்டாரு, வாஞ்சியோட தாகத்தோட விரும்பி வெளிப்படுத்தின விசேஷம் 22:17
1: ஆவியும் மனவாட்டி வாய் என்கிறார்கள்,
0: ஆவியும் மனவாட்டி வாய் என்கிறார்கள்,
1: கேட்கிறவனும் வாய் என்பானாக,
0: கேட்கிறவன் வாய் என்பானாக,
1: தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன்.
0: தாகமா உங்களுக்கு தாகம் இருக்கா, பரிசுத்தவர நீங்க கூப்பிட்டு ஆண்டவரே சம்பூர்ணமா தான் அப்படிலாம் தரமாட்டார், விருப்பம் தாகமா இருக்கு வரக்கடவன்,
1: விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன்.
0: விருப்பங்களுக்கு இருக்கா ஜீவ தண்ணீர், பரிசுத்தவன் இலவசம் தான், காசு இல்ல பரிசுத்தவன் நம்ம காசு கேட்கல, கத்து காசு கேட்கல, இல்லப்பா எனக்கு அபிஷேகம் தர எனக்கு இவ்வளவு காசு கொடு அப்படிலாம் சொல்லல, இலவசம் விருப்பங்களுக்கு வேணும், தாகம் வேணும். தாகம் இருந்துச்சுன்னா விருப்பம் இருந்துச்சுன்னா பரிசுத்தவான் அபிஷேகத்தை இப்படியே உங்களை கொடுப்பாரு, இந்த நிமிஷத்திலேயே உங்களுக்கு கொடுப்பாரு. வைராக்கியத்தின் வாஞ்ச வைராக்கியம் நமக்குள்ள வரும், வைராக்கியம் வரும். வாசிப்பா யாக்கோபு 4:5 நம்மில் வாசமாய் இருக்கிற
1: ஆவியானவர்
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார்.
0: எப்படி வாஞ்சையா, வைராக்கிய வாஞ்ச கத்திரிக்க எதை செய்யணும், யோ இத்தனை நாள் என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேனே, இந்த உலகத்துல கத்திரிக்க என்ன எதுக்காக உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறாரு, இந்த உலகத்துல எத்தனை நாள் கத்திர எனக்கு அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றாம போயிட்டேனே, நமக்குள்ள வைராக்கியம் வருது. கத்திர என்ன உலகத்துக்கு அனுப்பினாரு, மாசியை சொல்றாரு நான் எல்லாம் செய்து முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. நம்மளை அனுப்புற நோக்கத்தை நிறைவேற்றினமா மாசை சொல்றாரு. வாசித்து பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 40:16.
1: கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தார்.
0: கர்த்தர் என்னென்னலாம் மோசே கற்பித்தாரோ அத்தனை அவர் செஞ்சிட்டாரு. உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்த உலகத்துல எதற்காக நம்ம அனுப்பியிருக்கிறாரு, அதை ஒரு நாள் யோசித்து பார்த்தோமா? அதை செய்யணும், இதை செய்யணும், அதுக்காக அனுப்பல. கர்த்தர் இந்த உலகத்துல உங்களையும் என்ன எதற்காக அனுப்பிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கமா? மோசே நிறைவேற்றினார், நோவா நிறைவேற்றினார். வாசித்து பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 7:5.
1: நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்.
0: நோவா என்ன செஞ்சாராம்? கர்த்தர் தமக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார். நம்ம ஆண்டவரே இயேசு கிறிஸ்து செய்தார். வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 17:14.
1: பூமியிலே
0: நான்
1: உம்மை மகிமைப்படுத்தினேன்,
0: நான் உன்னை மகிமைப்படுத்தினேன்,
1: நான் செய்யும்படி
0: நீ நான் செய்யும்படி
1: நீர் எனக்கு நியமித்த கிரியையை
0: பிதாடி சொல்றாரு, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை
1: செய்து முடித்தேன்.
0: ஆமா அருமையான உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த உலகத்தில் எதற்கு அனுப்பின ஒரு நாள் சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா?
2: சாதாரண மனிதர்கள் ஒரு
0: எதிர்க்கு உலகத்தில் உருவாக்கி அனுப்பியிருக்காங்க சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா?
2: மீறுவதாக
0: இந்த உலகத்துல எதையும் சேர்த்து வச்சாலும் உலகத்திலிருந்து ஒண்ணும் கொண்டு போக முடியாது. கத்திர்காய் எதை செய்திருக்கோ அதைத்தான் நம்ம கத்திட்ட கொண்டு போக முடியும். கத்திர உங்களுக்கு என்ன எதுக்காக உலகத்துக்கு அனுப்பினார்? மோசே சொன்னார், கத்தர் எனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து முடித்தேன்னு சொல்லி. நோவா சொன்னார், எனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து முடித்தேன்னு சொல்லி. நீங்கள் நானும் கத்திர்காய் என்ன செஞ்சிருக்கோம் ஒரு நிமிஷம் எல்லாம் சிந்திச்சு பாருங்க. நம்ம செஞ்சிருக்கிறோமா? ஆண்டவரை ஏசுகிறது சொன்னார் பிதாவை நோக்கி, நீர் என்னை அனுப்பின கிரியை என்ன செய்து. அது வாசிப்பார், 17:4 யோவான் சுவிசேஷம் 17:4.
1: பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்,
0: நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்,
1: நான் செய்யும்படி
0: நீர்
1: எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன்.
0: ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் பிதாவை நோக்கி, நீங்கள் நான் என்ன செஞ்சிருக்கோம் கத்திருக்கா யோசித்து பாருங்க. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் 30 வயசு, 35 வயசு, 40 வயசு, 60 வயசு அப்படி எல்லாம் நமக்கு இருக்குது. நம்ம கத்திருக்கா என்ன செஞ்சிருக்கோம்? இல்லையே, நம்ம ஆண்டர் கணக்கு கேட்பாருல, நமக்கு ஆண்டர் வேதாகமத்து கையில கொடுத்திருக்காருல, இது வாசித்து பார்த்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கத்திருக்காங்க யோசித்து பாருங்க. ஒரு நாள் கத்தர் நம்மளை கணக்கு கேட்பார். சரி, வைராக்கியத்தின் வாஞ்ச இப்ப வாசிக்கலாம். யாக்கோபு 4:5.
1: நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர்
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று.
0: எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா?
0: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் நமக்குள்ள எப்படி இருக்கிறார்? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். நம்ம கத்திருக்கா எதைய செய்யணும்? அவங்களுக்கு ஆண்டு பிடிச்சு, ஐயோ இந்த ஆத்மா அழிஞ்சு போதே, அவங்க இப்படி இருக்காங்களே, இவங்களுக்கான செபிக்கணும். நம்ம பகைங்கரா இருந்தாலும் அவங்களுக்கு செபிக்கணும் தான் நம்ம உள்ள தோணுது. அப்படியே உள்ள உடையுது, ஐயோ அந்த ஆத்மாரே இது பேசக்கூடாது, அவங்க ஆண்டு அறியாம இருக்காங்களே, எப்படி அவங்க பரலோகத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி. அவங்க நமக்கு பகையா இருந்தாலும் கூட நம்மளை அறியாம அவங்களுக்கு செம வருது. அந்த வைராக்கிய வாஞ்ச உங்களுக்கு இருக்குதா? அப்ப கர்த்தராவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா தான் அந்த வைராக்கிய வாஞ்சி வரும். கர்த்தராவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னா, நம்ம உலகத்துல அதை வாங்கணும், இதை வாங்கணும், உலகத்துக்கு அதை சேர்க்கணும், உலக காரியத்துக்கு அங்க போகணும், இங்க போகணும், அப்படிதான் இருப்பாங்க. ஆனா கர்த்தரத்துல வாஞ்சா இருந்தா ஆண்டவருக்காக எதையா செய்யணும்னு நினைப்போம். என்ன புஸ்தகம் 25:10-12.
1: கர்த்தர் மோசேயை நோக்கி,
0: நான்
1: என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை
0: நிர்மூலமாக்காதபடிக்கு
1: ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன்
0: பினகாஸ்
1: என் நிமித்தம்
0: அவர்கள் நடுவே
1: பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால்.
0: பினகாஸ் என்ன செஞ்சாரா? பக்தி வைராக்கியம் காமித்ததினால். வீட்டுல போய் அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க, என்ன வைராக்கியம் காமித்தார், என்ன பக்தி வைராக்கியம் காமித்தார், உங்களுக்கு வீட்டுல போனா நல்லவே புரியும். என் நிமித்தம் பக்தி வைராக்கியம் காமித்ததினால்
1: இஸ்ரவேல்
0: புத்திரர் மேல்
1: உண்டான என்
0: உக்கிரத்தை
1: திருப்பினான். ஆகையால்
0: இதோ அவனுக்கு
1: என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன்.
0: என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். வீட்டுல படிச்சு பாருங்க, அந்த அதிகாரம் வயராகித்து வாஞ்ச பக்தி வயராகித்து வாஞ்சதுனாலதான் இஸ்ரேல் மக்களை பார கத்துளி கோபத்தை மாற்றினார். நமக்கு இந்த பக்தி வயராக்க வேணும். என் ஜனங்கள் அரைத்து போக கூடாது, என் ஜனங்கள் பரலோகத்துக்கு வரணும். அதுக்கான என்ன செய்ய முடியும் என்னால சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இந்த ஆண்டர் பத்தி நம்ம சொல்லணும். ஒரு நாளைக்கு ஒத்துக்காது நம்ம ஆண்டர் பத்தி சொல்லணும். ஒரு நாளைக்காவது ஆண்டர் பத்தி நம்ம சொல்லணும். நமக்கு அந்த வயராக்க வாஞ்சு வேணும். பெண்ணாக்கேசுக்கு வயராக்க வாஞ்சு இருந்துச்சு. உங்களுக்கு எனக்கு இருக்கா இல்லைன்னு சொன்னா நம்ம கேட்ட கேட்கணும். கேட்டு ஏதோ ஒரு காதல கேட்டு ஒரு காதலை விட்டுட்டு போறதுக்காக இல்ல பெரியமானவர்களே. வசனத்தை நம்ம பார்த்து சிந்தித்து நம்ம செயல்பட வேண்டும். வசனத்தை கேட்டு நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும். எலியா சொல்றாரு, ஒன்றாச்சாக்கள் புஸ்தகம் 19:10.
1: அதற்கு அவன் சேனைகளின் தேவனாய் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன்.
0: அவர் சேனைகளின் கர்த்தருக்காக எப்படி இருந்தாரா?
1: வெகு
0: பக்தி வைராக்கியமா இருந்தார். எலியா பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. உங்களுக்கு இருக்கா கர்த்தர் மேல? உங்களுக்கு இருக்கா பக்தி வைராக்கியம் கர்த்தர் மேல இருக்குதா? எதையாவது கர்த்தர் செய்யணும். எத்தனை வருஷம் அவங்க நரகத்துக்கு போறாங்களே, அவங்க மேல உங்களுக்கு பக்தி வைராக்கியம் வருதா? அவங்களுக்கு தாக வருதா? வாஞ்ச வருதா? நீங்க கர்த்தருக்கா என்ன செஞ்சிருக்கீங்க? கர்த்தருக்கா என்ன செஞ்சிருக்கோம்? வெகு பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கா? ஏதோ வாழ்க்கை வாழ்ந்தோ நம்ம இருந்துடுறோமா? சிந்தித்து செயல்படுவோம். அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 69:9.
1: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
0: என்னை பட்சித்தது. வீட்டை குறித்து இவ்வளவு பெரிய வீடெல்லாம் ஆண்டு ஆயத்து படுத்திருக்காரு, இன்னும் ஜனங்கள் வந்து நிரம்பலையான்னு சொல்லி உங்களுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்ன பட்சித்தது? உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்து பண்ணி சொல்லி நம்மளுக்காக செய்யறாரு, நம்ம இப்படி இருக்கமேன்னு சொல்லி பக்தி வைராக்கியம் பட்சித்ததுதான். நமக்கு இருக்குதா சொன்ன கேப்ப ஆண்டவரே, உங்க மேல என் பக்தி வைராக்கியம் வரட்டும் ஐயா. நாங்க ஏதோ கிறிஸ்தவங்க வந்துட்டு ஏதோ ஒரு கொஞ்சம் நேரம் வாரம் போறோம், அவ்வளவுதான் ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை வரோம், இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை வரோம், அவ்வளவுதான் ஆண்டவரே. கத்துக்கு மேல என் பக்தி வைராக்கியம் வேணும் ஆண்டவரே. ஆதி பக்தர்லாம் இப்படி இருந்தாங்களப்பா, எனக்கு இந்த பக்தி வைராக்கியத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். யோவான் சுவிசேஷம் 2:17.
1: அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
0: என்னை பட்சித்தது. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், பிதா வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உங்களுக்கு பக்தி வைராக்கியம் இருக்கா? பரிசுத்தன் இருந்தானா கட்டாயம் பக்தி வைராக்கியம் வரும். அப்ப என்ன, நீங்கள் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஏதோ வாரம் போறோம், அவ்வளவுதான். இந்த வசனத்தை இங்கேயே மறந்துட்டு போயிருவான். என்ன பசுத்தேன் பேசினாலும் கூட யோசிக்க மாட்டோம், சிந்திக்க மாட்டோம். இந்த வசனத்தை கேட்டு இப்படியே விட்டுட்டு போயிருவோம். அதனால யாரு பயனும் இல்ல பிரியமானவர்களே. உங்களுக்கும் பயனும் இல்ல, கருத்துக்கும் பயனும் உள்ளதல்ல. இந்த வசனத்தை சிந்திக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம யோசித்து கொண்டே இருக்கணும். பரிசுத்தேன் வந்தா என்ன கிடைக்கும் சொன்னாரு. உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பித்து என்ன செய்வாரா? பரிசுத்தேன் ஆவி அழித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிற கர்த்தர். ரெண்டாவது என்ன செய்யறது? பரிசுத்தமாக்குற பரிசுத்த ஆவியானவர். மூன்றாவது என்ன செய்யறாரு? விண்ணப்பங்கள் ஆவியோ கிருபை ஆவி ஊற்றாரு. ஒரு மணி நேரம் சீசர்கள் முழித்திருந்து செபிக்க முடியாது இருந்த சீசர்கள் அவங்க சொல்றாங்க, செபிப்பதிலையும் வசனத்தை போதிப்பதில் இடைவிடாம தரித்திருப்பதுன்னு சொல்றாங்க. நாலாவது பரிசுத்தார் உங்களுக்குள்ள வைராக்கியம் வாஞ்சானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா பெண்ணாக்கேசு பக்தி வைராக்கியமா இருந்தார் கர்த்தருக்காக. எளிய பக்தி வைராக்கியமா இருந்தாரு. ஏசப்பா பக்தி வைராக்கியம், தாவீது பக்தி வைராக்கியமா இருந்தாரு. உங்களுக்கு எனக்குள்ள இருக்கா பக்தி வைராக்கியம்? என்ன பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளல, இன்னும் நீங்க உலகத்தே சார்ந்திருந்தீங்கன்னா பரிசுத்தாவியர் இன்னும் உங்களுக்கு சரியான முறையில இல்ல. பரிசுத்தாவின இருந்தது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. பரிசுத்த பவுல் சொல்றாரு, என் தாயின் கற்பத்தில் நான் என்ன செஞ்சேன், பிரித்தெடுக்கப்பட்டேன்னு சொல்றாரு. கலாத்தியர் 1:15 வாசித்து பாருங்க.
1: அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்து முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்தது.
0: தாயின் வயிற்றுல பிரித்தெடுக்கிட்டாரு. உலகத்துக்கு நம்ம சொந்தம் இல்ல, உலக காரியத்தை நம்மள வாழக்கூடாது. என் தாயின் கற்பத்திலிருந்தே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒண்ணும் அதுதான் கத்திரிப்பிரி. அதான் சொன்னார் ஆண்டவராக இயேசுக்கிட்ட சொன்னார், நான் உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல கத்திரிக்கா வாழ்வின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. பரிசுத்தர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கத்திரிசாமி ஆசீர்வதிப்பாராக.
2: நம்ம கேட்கலாம், ஆவியனவர் நோக்கி பார்ப்போம். தகப்பனே, உமது ஆவியானவர் எனக்கு தார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களேப்பா. அப்பா, உங்கள் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், முதியவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள் என்று சொன்னீரே. எனக்கும் பரிசுத்த ஆவியானவரை தாரும். எல்லாம் கரண்ட் உயர்த்தி செவிங்க, வாஞ்சையோடு கூட கேட்போம். பரிசுத்தாவி நமக்குள் வரும் பொழுது அவர் தமது ஆவியை அனுப்பி அற்புதங்களை செய்கிறார். சாவுக்கு எதுவான சரீரமாக இருந்தாலும் அதை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். நமது பலவீனங்களிலே நமக்கு ஒரு உதவி செய்கிற தேவன். தேங்க்யூப்பா. வாய் திறந்து சொல்லுங்க, அந்த விலை மதிக்க முடியாத திரியகத்தில் ஒருவராகிய பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே எழுந்தருளி வருவீரா? கூப்பிடுங்க, வாஞ்சோடு கூப்பிடுங்க. வாங்க ஆவியானவரே. ஆவியான வரும்பொழுது அடுத்தபடியாக நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம் வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர் எப்படி பரிசுத்தமாகிறோம்? தேங்க்யூ லார்ட். ஆவியானவர் நாளே சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது நம் இதயம் சுத்தமாக்கப்படுகிறதா பாருங்கள். ஆவியானவரே, உமக்கு கீழ்ப்படிய அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்து நான் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து என் இதயத்தை சுத்தமாக்கிக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. கூப்பிடலாமா? வாங்கப்பா, வாங்க. என்னை பரிசுத்தப்படுத்தும்ப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனு தேவனை தரிசிக்க முடியாது. வாங்க பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூப்பா. மூன்றாவது ஆவியானவர் உங்களை ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர். கிருபை நாவி, விண்ணப்பத்தை நாவி ஊற்றுகிறார். ஒரு மணி நேரம் கூட இயேசுவோடு கூட இருந்து ஜெபிக்க முடியாத சீசர்கள் தூங்கி வழிந்தார்கள். ஆனால் ஆவியானவர் அவர்கள் பரிசுத்தாவி வந்த பொழுது இடைவிடாமல் நாங்கள் ஜெபிப்போம் என்று சொன்னார்கள், ஜெபித்தார்கள். வாய் திறந்து சொல்லாமா? அப்பா, எங்களுக்குள்ள வாங்க பரிசுத்தாவியானவரே. கூப்பிடுங்க பார்க்கலாம். ஓ ஜீசஸ், பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. தாகமுள்ள தண்ணீரை ஊற்றுகிறார் இப்பொழுது. இப்பொழுது நன்றி ஆவியானவரே. ஆவியானவர், இதோ ஒரு மகிமை, இதோ நம்மை நிரப்ப விரும்புகிறது. நன்றி. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி ஆவியானவர். பக்தி வைராக்கியத்தை கொடுக்கிறார். கர்த்தர்க்காய் எலும்பி இருக்கக்கூடிய பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்காய் எலும்பி பிரகாசிக்கிற பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்காய் சாதிக்க நினைக்கிற பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்காய் பேசுகிற நடக்கிற கர்த்தர்க்காய் பிழைக்கிற பக்தி வைராக்கியத்தை கொடுக்கிறார். எலியாவுக்குள்ள பக்தி வைராக்கியம், பெனகாசுக்குள்ள பக்தி வைராக்கியம், சங்கீதக்காரன் தாவீதுக்குள்ள பக்தி வைராக்கியம், இயேசுக்குள் பக்தி வைராக்கியம். நன்றி. வாங்க பரிசுத்தாவினரே, ஒரு நிமிஷம் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ரிகாபோ ஷாலா, நாளை அல்ல இது, இப்பொழுது ஆவியன் ஊற்றப்படுகிற நேரம். இது ஆவியானவர் நம்மத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்கேயும் உங்க நடுவில் தான் இருக்கிறார். உங்க நடுவில் நிலை கொண்டிருக்கிற ஆவியானவர், பிரைஸ் காட். உங்க நடுவில் நிலை கொண்டிருக்கிற ஆவியானவர், இது உங்க நடுவில் நிலை கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஹோலி கோஸ்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் மணிக்கணக்காக ஜெபிக்க விரும்புகிறோம், பரிசுத்தமா இருக்க விரும்புகிறோம். அல்லேலூயா. உமக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்ட விரும்புகிறோம் ஆண்டவரே. உமக்காய் நாங்கள் நடக்க பிழைக்க, உமக்காய் எலும்பி நிற்க கர்த்தர்க்காய் வைராக்கியம் பாராட்ட விரும்புகிறோம். வாங்கவியானவரே, எங்களுக்கு அற்புதம் வேணும். எங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும். சாவுக்கு எதுவான எங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும் இப்பொழுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
0: பரிசுத்தாவினை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. பெற்றுக்கொள்ளாத பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. வைராக்கிய வாஞ்சி ஆவியை தாரும் ஐயா. வைராக்கிய வாஞ்சி ஆவியை தாரும் ஆண்டவரே. பக்தி வைராக்கியமான ஆவியை தாரும் ஆண்டவரே. கடமைக்கல்ல, பேருக்கல்ல, புகழ்க்கல்ல ஆண்டவரே. பக்தி வைராக்கியமான ஆவியங்கள் தாரும் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. சிக்கமல, சிக்கமல, ரீக்கமல, ரீக்கமல, ரப்பர கரை வீக்கிறவ ஆண்டவரே. மக்கு சௌத்திரம், சௌத்திரம் ஐயா. நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. வல்லமையாய் பயன்படுத்துங்க. கருணை சமுத்திரமே துதிக்கிறோம். எல்லா மக்களை ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷம் கொடுங்க, உள்ளத்தில் ஆறுதலின் தேர்தலின் தாரும். கத்துடி வல்லக்காரன் தாங்க வேண்டும். நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக ஜீவனாக இந்த வழி நடத்தும். தேவ பிரச்சனை நாளும் தாங்கட்டும். நன்மையான காரியத்தை ஒரு வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனே, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தாவில் நிறைக்கணும், பக்தி வயராய் தரணும், செவிக்கணும், துதிக்கணும், அறிந்து கொள்ளும், அண்டிக்கொள்ளும், சார்ந்து கொள்ளணும், உமோடு ஒன்றரை கலக்கணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பல இருந்தாலும் குணமாக்க, எந்த மந்திரம் செய்வனையும் தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க. அப்பாமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க, குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க, சமாளாத மக்கள் சமான் தாங்க, கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டுமே, சமாளாத குடும்பத்தில் சமாந்தை தர வேண்டும், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே. தொழில் செய்கிற மக்களை ஆசீர்விக்கணும், வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்விக்கணும், வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கடன் பரிசு எல்லாம் மாறும் ஆண்டவரே. அப்பா உள்ளத்தில் வெளியிறங்கமா செய்ய, கவலைகள் சோர்வுகள் துக்கங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஞாபகத்தை கொடுங்கிற அச்சா, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லாரும் ஜெபிக்கிறவங்க எல்லாரும் துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சூட்டி காத்துக்கோங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே, இறங்கும் இறங்கும் இறங்கும் அப்பா. பரிசுத்த ஆவியினர் யாரும் இழந்து போக வேண்டாண்டவரே, பெற்று இழந்திருந்தாலும் அவங்க திரும்ப பெற்றுக்கொள்ள உதவிச்சுங்க. கிடைக்கக்கூடாது காலவருது, நீ சொன்ன வாக்கு திட்டத்தை நிறைவேறு ஐயா ஆண்டவரே. ஒருத்தருவர் வெறுமையாய் போயிடக்கூடாது சுவாமி. எல்லார் வாழ்க்கையிலும் புதிய இதயத்தையும் புது பலத்தையும் புதுச்சேமனை பெற்று, பரிசுத்தனை அபிஷேகத்தை பெற்று, வாயிராக்க வாஞ்சோடு ஜீவிக்க பலன் கொடுங்க, காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே நீ பெரிய காரியத்தை செய்யுங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை எண்ணி முடியாத செய்யுங்களை செய்யுங்க. அவங்க நாம மாத்திரம் மகிப்பிடட்டு ஏசப்பா. எல்லா துதிக்கான மகிமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
5: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிக்கை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435.
7: our email address acminkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
8: ஏனோக்கு சாதாரண மனிதர்கள் ஒருபோதும் காணாத தரிசனங்களை கண்டார். அவர் தேவதூதர்கள் நிற்கும் இடங்களில் நடந்தார். உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து மறைக்கப்பட்ட இரகசியங்களை கேட்டார். அவர் வானவர்களின் வீழ்ச்சியையும் இன்னும் வரவிருக்கும் ராஜ்யங்களின் எழுச்சியையும் பார்த்தாரு. அவர் எழுதியது கற்பனை அல்ல, அது எல்லா தலைமுறைகளுக்கும் ஒரு எச்சரிக்கை. பெருங்கொழிப்பு வருவதற்கு முன், மோசேக்கு முன், அரசர்களும் ராஜ்யங்களும் உருவாகும் முன் ஏனோக்கு என்ற ஒரு மனிதர் இருந்தார். உலக இருள மூழ்கும் போது கூட அவர் தேவனுடன் நடந்தார். ஒரு நாள் தேவன் அவருக்கு ஒரு பயங்கரமானத உலக முடிவின் ஒரு தரிசனத்தை காட்டினார். அது ஒரு சிறிய எச்சரிக்கை அல்ல, அது அமைதியான செய்தி அல்ல, அது தேவன் தாமாகவே பூமியை நியாயம் செய்ய இறங்கும் நாளின் ஒரு சின்ன காட்சி. ஏனோக்கு பரிசுத்தவரே வானத்திலிருந்து வருவதை கண்டார். அவர் தேவன் சினாய் மலையில இறங்குவத ஆயிரக்கணக்கான பரிசுத்த தூதர்கள் அவரை சூழ்ந்திருப்பதை பார்த்தார். அவரது இருப்பால் ஆகாயம் எரிந்தது, அவரது காலடியில பூமி நடுங்கியது, ஒவ்வொரு கண்களிலும் பயம் நிரம்பியது. மலைகள் ஆழமாக நடுங்கின, உயர்ந்த மலைச்சரிவுகள் உலர்ந்த மண் போல உடைஞ்சன. பூமியின் மிக வலிமையான பகுதிகளும் அவர் தோன்றும் போது நிலைத்திருக்க முடியல. அந்த தரிசனத்துல பரிசுத்தவர்கள் தேவனை சுற்றி திரண்டனர். அவர் மகா வல்லமையுடன் வந்தார். அப்போது ஏனோக்கு இதன் அர்த்தத்தை அறிவித்தார். தேவன் அனைவரையும் நியாயம் செய்ய வருகிறார். அவர் தீயவர்களை அடிப்பார், தீமையில் தொடரும் அவர்களை அழிப்பார். அவருக்கு எதிராக செய்யப்பட்ட ஒவ்வொரு பாவமும், பேசப்பட்ட கடுமையான வார்த்தையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும், எதுவும் மறைஞ்சிருக்காது. அந்த நாள்ல மலைகள் தீயில் மெழுகு போல உருகும், பூமி உடைந்து போகும், எல்லா பெருமை கொண்டவர்களும் தீயவர்களும் பயத்தில் நடுங்குவார்கள் என்று ஏனோக்கு கூறினார். மக்கள் வலிமையானதும் அசைக்க முடியாதது என்று நினைத்த உலகம் பரிசுத்தவானின் வல்லமையின் முன் சிதறிவிடும். ஆனா இந்த தீர்க்க தரிசனம் பயத்தை மட்டும் பற்றியதல்ல, அது நம்பிக்கையும் பற்றியது. நீதிமான்கள் அழிக்கப்பட மாட்டார்கள், நம்பிக்கையுடன் நிலைத்திருந்தவர்கள் அமைதி அடைவார்கள். தீமைக்கு தீர்ப்பு விழும்போது அவர்கள் அவருடைய பாதுகாப்பில் பாதுகாப்பா நிற்பார்கள். கடவுள் பூமியை சுத்தம் செய்து நீதியை நிலைநிறுத்துவார். இது ஏனோக்கு முதல்ல பேசிய செய்தி, உலகிற்கு ஒரு எச்சரிக்கை. அரிசுத்தமான மகத்தானவர் வரப்போகிறார். அவர் தீமையை என்றென்றும் புறக்கணிக்க மாட்டார். ஒரு தீர்ப்பு நாள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது வந்தபோது அவருடைய முன் எந்த தீமையும் தப்பிக்க முடியாது. ஏனோக்கு தன்னை சுற்றியுள்ள உலகத்தை பார்க்க தொடங்கினார். தீர்ப்பு பற்றிய தரிசனத்தை கண்ட பிறகு அவர் தனது கண்களை பூமி, ஆகாயம் மற்றும் கடவுள் படைத்த அனைத்திலும் திருப்பினார். அவர் கண்டது எளிமையானதா இருந்தாலும் அதில் மிகுந்த சக்தி இருந்தது. படைக்கப்பட்ட அனைத்தும் தங்களது பாதையை பின்பற்றின. அனைத்தும் அதை இயக்க சொன்னபடி நகர்ந்தது. எதுவும் தன் இடத்தை விட்டு வெளியேறலைய. அவர் காலையிடன் சூரியனையும் மாலை மறையும் சூரியனையும் பார்த்தார். அது ஒருபோதும் தவறவில்லை. அவர் நிலவும் தங்களது பருவங்கள்ல பிரகாசிக்கும் நட்சத்திரங்களையும் பார்த்தார். அவை தங்களது காலங்களை தாமதமின்றி பின்பற்றின. குளிர்கால பனி தக்க நேரத்தில் நிலத்தை மூடியது. வெயில் பருவம் கட்டளையிடப்பட்ட போது வந்தது. பருவங்கள் ஒன்னுக்கு பிறகு ஒன்று கடவுள் ஆரம்பத்தில் ஏற்படுத்தியபடி மாறின. ஏனோக்கு மரங்களை உறுதியா நிற்கும் நிலையில பார்த்த. கடுமையான குளிர்காலங்களையும் சில பழமையான தேவதாறு மரங்கள் ஆண்டுதோறும் பசுமையாகவே இருந்தன. ஆறுகள் தங்களது வாய்க்கால்களில் ஓடின. காற்றுவேல் தங்களது நேரத்தில் வீசியது. மழை அனுப்பப்பட்ட போது பெய்தது. பூமியில உள்ள ஒவ்வொரு உயிரினமும் அதற்கு விதிக்கப்பட்ட சட்டத்தை பின்பற்றின. யாரும் பாதிக்கவில்லை, யாரும் எதிர்க்கவில்லை, யாரும் தங்களது பாதையை மாற்ற முயற்சிக்கவில்லை. ஆனா ஏனோக்கு மனிதர்களை பார்த்தபோது வேறுபட்ட ஒன்றை கண்டார். அவர் கிளர்ச்சியை கண்டார். சூரியன் கீழ்ப்படியும், நட்சத்திரங்கள் தங்களது ஒழுங்கை காக்கும் போது மனிதர்கள் தங்களது சொந்த வழியை தேர்ந்தெடுத்தனர். மரங்களும் கற்களும் தங்களது இடத்துல இருந்த போது மக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை மீறினர். பிரபஞ்சம் தம் படைப்பாளையை மதித்தது. ஆனா மனிதன் முகந்திருப்பினான். ஏனோக்கு இதை புரிஞ்சுக்க முடியல. மலைகள் தங்களை வைத்து இடத்துல நிலைத்திருக்கும் போது மனிதர்கள் எப்படி இவ்வளவு துணிச்சலா கிளர்ச்சி செய்ய முடியும்? பூமியின் இயற்கை அனைத்தும் முழுமையான கீழ்ப்படிதலுடன் இயங்கும் போது அவர்கள் எப்படி கடவுளின் கட்டளையை புறக்கணிக்க முடியும்? பூமிதானே அவர்களுக்கு எதிராக சாட்சியாக இருந்தது. அதனால் ஏனோக்கு ஒரு எச்சரிக்கை வழங்கினர். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் தங்களது இடத்தை காக்கும் போது மனிதர்கள் அதைவிட அதிகமா தங்களது இடத்தை காக்க வேண்டாமா? கடவுளின் கட்டளையை மீறும்பவர்கள் அமைதியே காண மாட்டார்கள். பருவங்கள் தங்களது பாதையை பின்பற்றுவது போல கிளர்ச்சிக்கு பிறகு தீர்ப்பும் வரும். அவர்களை சுற்றியுள்ள உலகம் கடவுளின் சட்டம் உறுதியாக நிற்கிறது என்பதற்கான சான்றாக இருந்தது. அதை எதிர்த்து போராடுவோர் தனியாக நிற்க நேரிடும். ஏனோக்கு சொர்க்கமும் பூமியில் பற்றிய மறைந்த விஷயங்களை பற்றி மேலும் அறிவை பெற்றுக் கொண்ட போது தேவதூதர்களிடையே ஒரு பெரிய மாற்றம் எப்படி தொடங்கியது என்பதையும் அவருக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த நாட்கள்ல பூமியில் மக்கள் பெருகி அவர்களுக்கு மகள்கள் பிறந்தபோது சில தேவதூதர்கள் வானத்திலிருந்து கீழே பார்த்து அவர்களை கண்டார்கள். இந்த தேவதூதர்கள் வாச்சர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பங்கு வழங்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு ஒரு இடம் இருந்தது. அவர்கள் உயர்ந்தவரின் கட்டளை கீழ் கவனித்து சேவை செய்ய வேண்டும் அர்த்தம். அதே தேர்வு எடுத்து 200 பேராக இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஹிர்மோன் மலையில இறங்கினார்கள். அந்த மலை அவர்களின் உடன்பாட்டின் இடமா ஆனது. அவர்களின் தலைவன் செம்யாசான் என்று அழைக்கப்பட்டார். அவர் மற்றவர்களிடம் வெளிப்படையாக பேசினார். அவர்கள் யோசித்ததை செய்யும் பொறுப்பின் பாரத்தை அவர் நன்கு அறிந்திருந்தார். இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சா குற்றம் முழுவதும் தனக்கு மட்டுமே வரும் என்று அவர் பயந்தார் என்று சொன்னார். அதனால் எல்லோரும் ஒன்றாக சத்தியம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டார். அங்கே ஹெர்மோன் மலையில் அவர்கள் ஒரு தீவிரமான உறுதிமொழி எடுத்தார்கள். தாங்கள் எடுத்த முடிவிலிருந்து யாரும் திரும்பிவிடக் கூடாதுன்னு தங்களை தாங்களே சபதம் செய்து கட்டுப்படுத்திக் கொண்டார்கள். மனித மகள்களில் இருந்து மனைவிகளை தேர்ந்தெடுக்க ஒப்புக்கொண்டார்கள். மனித பெண்களுடன் இணைந்து பூமியில மனிதர்களாக வாழ ஒப்புக்கொண்டார்கள். இது ஒரு சிறிய படி அல்ல, இது ஒரு எல்லையை கடந்தது. வாச்சர்கள் தங்களுக்கான சரியான வாசஸ்தலத்தை விட்டு வெளியேறினர். அவர்களுக்கு அமைக்கப்பட்ட ஒழுங்கிலிருந்து அவர்கள் விலகி நின்றார்கள். அவர்கள் மனிதர்களின் உருவத்தை எடுத்துக்கொண்டு மனிதர்களிடையே வெளிப்படையாக நடந்தார்கள். பூமியின் மக்களுக்கு அவர்கள் மனிதர்களாக தோன்றினார்கள், ஆனால் மற்ற மனிதர்களை போல இல்ல. அந்த சத்தியத்திற்காக ஹெர்மோன் மலைக்கு அந்த பெயர் வந்தது. ஏனெனில் அங்கே அவர்கள் தங்கள் முடிவில் ஒன்றிணைந்தார்கள். தங்கள் வாக்குறுதியில ஒன்றுபட்டு அவர்கள் முன்னேறிட அவர்களின் இதயங்களில் தோன்றிய ஆசை செயலில் மாறியது. அந்த கணத்திலிருந்து மனித வரலாற்றின் ஓட்டம் மாறத் தொடங்கியது. கவனித்து வழிநடத்த வேண்டும் என இருந்த வாச்சர்கள் வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் எடுத்த முடிவு மனிதர்களின் உலகிற்கு அறிவும் சக்தியும் மாற்றத்தையும் கொண்டு வந்தது. அவர்கள் முதலில் ஒன்றிணைந்த அந்த மலையை தாண்டி இவையெல்லாம் பரவத் தொடங்கின. வாச்சர்கள் மனிதர்களின் மகள்களிலிருந்து மனைவிகளை எடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் ஹெர்மோன் மலையில் எடுத்து சொன்ன பிரமாணப்படி அவர்கள் அவர்களுடன் வாழ்ந்தார்கள் மற்றும் பூமியின் மக்களிடையே குடும்பங்களை வளர்த்தாங்க. ஆனா இந்த இணைவிகளில் இருந்து பிறந்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களின் பிள்ளைகள் எந்த மனிதனை விட பலத்திலும் உயரத்திலும் அதிகமாக வளர்ந்தார்கள். அவர்கள் நெபிலிம் என்று அழைக்கப்பட்டாங்க. இந்த பெரும் மனிதர்கள் வளர வளர மேலும் மேலும் உயர்ந்தார்கள். அவர்கள் 3000 குபிடங்கள் உயரம் கொண்டவர்கள் என்று கூறப்பட்டது. நகரங்களையும் மயில்களையும் தாண்டி உயர்ந்தார்கள். அவர்கள் நடக்கும் போது அவர்களின் காலடியில் நிலம் சிறியதா தோன்றியது. முதல்ல மக்கள் அவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்திருக்கலாம், ஆனா அந்த ஆச்சரியம் விரைவில் பயமா மாறியது. அந்த பெரும் மனிதர்கள் தங்கள் வழியில வந்த அனைத்தையும் விழுங்கினார்கள். அவர்கள் வயல்களின் அறுவடையை எதுவும் மீதமில்லாம பயன்படுத்தினார்கள். அவர்கள் மாடுகளை எடுத்துக்கொண்டார்கள். நிலத்தில் இருந்த உணவை முழுமையா எடுத்துக்கொண்டார்கள். மக்கள் உழைத்தார்கள் மற்றும் விதைத்தார்கள், ஆனா அது ஒருபோதும் போதவில்லை. அவர்களால் பூமி முழுவதும் பற்றாக்குறை பரவியது. மேலும் அவர்களுக்கு உணவு எதுவும் மீதமில்லாத போது அந்த பெரும் மனிதர்கள் மக்களை எதிர்த்து திரும்ப தொடங்கினார்கள். அவர்கள் கட்டுப்பாடின்றி பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டார்கள். அவர்கள் இனி ஒழுங்கையோ அமைதியையோ கவலைப்படல. கிராமங்கள் வெறிச்சோறின, குடும்பல்ல சிதறன. வலிமையுடையவர்கள் பலவீனர்களை தள்ளிவிட்டார்கள். பயம் பலரின் இதயங்களில் ஆட்சி செய்தது. மக்கள் அந்த பெரும் மனிதர்களிடமிருந்து மறந்தனர். ஆனா பாதுகாப்பு கிடைக்கும் இடம் மிக குறைவுதான். மிருகங்களுக்கு கூட பாதிப்பு ஏற்பட்டது. பெரும் மனிதர்கள் நிலத்தில் உள்ள விலங்குகளையும் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளையும் விரட்டினார்கள். எதுவும் பாதிக்கப்படாம எதுவும் மீதமில்ல. ஏனோக்கு ஒரு காலத்துல விவரித்த இயற்கை ஒழுங்கு, சூரியன், பருவங்கள், மரங்கள் பூமியில் பரவும் குழப்பத்துக்கு எதிராக தெளிவாக நிற்கின்றன. பிறப்பில் படைப்புக்கு ஒரு சட்டம் இருந்தது. ஆனா இப்போது மனிதர்கள் குழப்பத்துல சிக்கிக்கின்றாங்க. வாச்சர்கள்ல ஒரு பேர் மற்றவர்களை விட அதிகமா அறியப்பட்டது. அசாசை அவ மனிதர்களிடையே நடந்து கொண்டது மட்டுமே. முன்பு அறியாத விஷயங்களை அவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சான். முதல்ல இந்த அறிவு பயனுள்ளதாகவும் ஆச்சரியமாகவும் தோன்றியிருக்கலாம். ஆனா இந்த அறிவை கடவுள் மனிதர்களுக்கு வழங்கவில்லை. அசாசில் மனிதர்களுக்கு உலோகங்களை எப்படி பயன்படுத்துவதுன்னு காட்டினான். அவன் அவர்களுக்கு வாள்கள் மற்றும் கத்திகள் உருவாக்க கற்றுக் கொடுத்தான். போருக்காக கவசங்கள் மற்றும் மார்பு கவசங்களை எவ்வாறு வடிவமைப்பது என்பதையும் அவன் காட்டினான். மண்ணை தோண்டி அதில் மறைந்திருக்கும் தாதுக்களை எடுத்து வருவது எப்படி என்பதையும் அவன் வெளிப்படுத்தினான். திறமையும் தீயும் கொண்டு மனிதர்கள் மூல உலோகங்களை ஆயுதங்களா மாற்ற கற்றுக்கொண்டார்கள். முன்பு சாதாரண கருவிகளாயிருந்தவ இப்போ தீங்கு விளைவிக்கும் சாதனங்களா மாறின. ஆனா அசாசேல் அங்கே நின்றுவில்ல. அவ அலங்காரங்கள் மற்றும் அளவு பற்றியும் கற்றுக் கொடுத்தான். கைப்பொத்துகள் மற்றும் நகைகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதையும் அவன் காட்டினான். வண்ண நிற பூச்சிகள் மற்றும் உடலை அழகுபடுத்தும் முறைகள் பற்றியும் அவன் வெளிப்படுத்தினான். அமைதியான இடங்கள்ல பெண்கள் தங்களது தோற்றத்தை மாற்றும் வகையில அழகு சாதனங்களை பயன்படுத்த கற்றுக்கொண்டார்கள். முன்பு இயற்கையா இருந்தது இப்ப மாற்றப்பட்டு அலங்கரிக்கப்பட்டதாக மாறியது. மற்ற காவலர்களும் தங்களது சொந்த பாடங்களை பகிர்ந்தனர். செம்ஜாசா மந்திரங்கள் மற்றும் இரகசிய பயன்பாட்டிற்காக வேர்களை வெட்டும் முறைகளை கற்றுக் கொடுத்தான். பரகிஜால் நட்சத்திரங்களின் அடையாளங்களை கற்றுக் கொடுத்தார். மற்றவர்கள் சூரியனின் இயக்கங்கள் மற்றும் சந்திரனின் பாதைகள் பற்றி விளக்கினார்கள். அவர்கள் வானத்தின் மறைந்துள்ள அறிவை அந்த வகையில வெளிப்பட வேண்டாத விஷயங்களை வெளிப்படுத்தினாங்க. இந்த அறிவு பரவ தொடங்கிய போது மனிதர்களின் இதயங்களில் ஏதோ ஒன்று மாறத் தொடங்கியது. உருவாக்கினரை மதிப்பதற்கு பதிலாக அவர்கள் கற்றுக்கொண்டவற்றில் கவனம் செலுத்த தொடங்கினார்கள். அதிகாரம், அழகு, கட்டுப்பாடு மற்றும் மறைந்த கலைகள் அவர்களின் ஆசையாகின. ஆவணர்களிடமிருந்து அவர்கள் அதிகம் கற்றுக்கொண்ட போதும் கடவுளிடமிருந்து அவர்கள் மேலும் மேலும் விலகினர். கற்கள் மற்றும் உலோகங்கள் இருந்து விக்கிரகங்கள் உருவாக்கப்பட்டன. மக்கள் தங்கள் சொந்த கைகளால் செய்தவற்றுக்கு முன்பாக வணங்க தொடங்கினார்கள். மந்திரவாதம் மற்றும் இரகசிய பழக்கங்கள் மறைந்த இடங்கள்ல வளர தொடங்கின. அமைதி குலைந்தலே, ஆசஞானத்தை மேலோங்கி ஆண்டது. பூமி ஏற்கனவே அரக்கர்களால காயமடைந்தது. இப்போது மேலும் குழப்பம் மற்றும் தவறான செயல்கள்லாம் ஆழமா மூழ்கியது. இதுவே தடை செய்யப்பட்ட அறிவின் விளைவாகும். இது வெறும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதல்ல, ஏற்கனவே அமைக்கப்பட்ட எல்லைய மீறுவதாக இருந்தது. அசாசேலின் போதனையின் கீழ் மனிதர்கள் தாங்கள் தாங்க தயாராக இல்லாத விஷயங்களில் காலடி வைத்தனர். இந்த இரகசியங்கள் உலகம் முழுவதும் பரவிய போது மனிதகுலமும் கடவுளும் இடையிலான தூரம் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாகியது. உலகம் இருள மூழ்கிய போது எனோக்கு தனது கண்களுக்கு அப்பாற்பட்ட ஆழமான ஒன்றை உணர தொடங்கினார். பூமியிலிருந்தே எடும் ஒரு அழுகுலன். ஒரு காலத்துல அமைதியும் வளமும் இருந்த நிலம் இப்போது துக்கத்துல மூடப்பட்டது. ஒரு காலத்துல உயிரளித்த வயல்கள் இப்போ அழிவின் சின்னங்களை சுமந்தன. ஆறுகள் எப்போதும் போல் ஓடின, ஆனா அவை தங்களுக்குள் துக்கத்தை சுமந்து ஓடுவதை போல இருந்தது. மலைகள் உயரமாக நின்றன, ஆனாலும் அவற்றும் கீழே நடக்கும் நிகழ்வுகளுக்கு சாட்சியாக இருந்தன போல தோன்றியது. உருவாக்கம் மௌனமாக இல்லை என்பதை எனக்கு புரிந்து கொண்டார். ஒரு காலத்துல சுதந்திரமா அலைந்த விலங்குகள் இப்போது பயத்துல வாழ்ந்தன. பூமியின் சமநிலை கொலைஞ்சிருத்தது. எங்கு பார்த்தாலும் உலகமே ஒரு பாரத்தை சுமப்பது எனக்கு உணர்ந்த. மண்ணை அழுது கொண்டிருப்பது போல இருந்தது. ஆனா அந்த அழுகுரல் அங்கே நின்றுள்ளவில்லை. உயிரிழந்தவர்களின் ஆன்மாக்களும் தங்களது குரனை எழுப்புகிறார்கள் என்பதை எனக்கு உணர்ந்தார். மனித கண்கள் காண முடியாத இடத்திலிருந்து அவர்களின் வேண்டுகோள் மேலே எழுந்தது. அவர்கள் நீதியை நாடினார்கள். அவர்களுக்கு நடந்த தவறுகள் சரி செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கூவினர். நாள் கடந்தும் அந்த அழுகுரல் எண்ணோ கூட இருந்தது. அது மங்கியதாக அல்ல, அது மறைஞ்சு போகவில்லை. அது மேலும் வலிமையாகவும் கனமாகவும் கவனிக்காம இருக்க முடியாத அளவுக்கு வளர்ந்தது. அது அவனது எண்ணங்களில் ஒழுத்தது, அவனது இதயத்தில் தங்கியது. அது அவனது சொந்த குடும்பம், சொந்த மக்களுக்கே சேர்ந்தது போல அதன் பாரத்தை அவன் உணர்ந்தான். எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தா இருந்திருந்தா அந்த மாதிரியான ஒரு அழுகுரல் கேட்கப்படாம என்றென்று எழ முடியாது. அந்த ஒலிக்கு வானத்தின் வாசல்கள் எங்கும் மூடப்பட்டிருக்காது. எல்லாவற்றையும் படைத்தவர் பூமியை நோக்குகிறார். அதில் நடக்கும் அனைத்தையும் அவர் கேட்கிறார். அதனால எனோக்கு விழுந்தவர்களின் குரல் வானத்தை எட்டும் என்று எழுதியார். அவர்களின் அழுகுரல் கடவுளின் முன்மன்போ. அந்த தருணம் வந்தபோது வானத்தையும் பூமியையும் ஆளும் ஒருவன் பதிலளிப்பான். படைப்பின் துயரம் மறக்கப்படாது. பூமியின் அழுகுரல் பதில் இல்லாம இருக்காது. பூமியின் அழுகுரல் கவனிக்கப்படாம எழவில்லை. வானத்துல நான்கு பெரிய பிரதான தூதர்கள் அதை தெளிவாக கேட்டார்கள். அவர்கள் எல்லாம் வல்லவரின் முன்னிலையில நின்று வலிமையும் அதிகாரமும் கொண்டு பிரகாசித்தார்கள். அவர்களின் பெயர்கள் மிக்கேல், கப்ரியேல், ரஃபாயேல் மற்றும் முரியேல். ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருந்தது. ஒவ்வொருவரும் சக்தியை ஏந்தினார்கள். மேலும் கீழே நடப்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டார்கள். மிக்கேல் வலிமையானவரும் உறுதியானவரும் குழப்பம் பரவுவதை பார்த்தார். கப்ரியேல் செயல்களில் வல்லவராக மனிதர்களின் துன்பத்தை நோக்கினார். ரபாயல் குணமாக்குபவராக பூமியை மூடியிருந்த வலியை உணர்ந்தார். உரிய ஞானமும் ஒழியும் காக்கும் தூதர் இதற்கு பின்னால் உள்ள ஆழமான காரணத்தை பார்த்தார். அவர்கள் அனைவரும் ஒன்றா கீழே பார்த்து உலக இனி அமைதியில இல்லை என்பதை உணர்ந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். குழப்பம் மிக அதிகம், பூமி அழைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஒரு காலத்துல கவனமா உருவாக்கப்பட்ட உலகம் இப்போது சுமையால் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தது. அதிலிருந்து எழும் குரல்கள் வானத்தை எத்தின. அதனால் அந்த நான்கு பிரதான தூதர்கள் எல்லாம் எல்லாம் வல்லவரின் சிங்காசனத்திற்கு முன் சென்றார்கள். அவர்கள் அமைதியா இருந்துவதில்ல, அவர்கள் அந்த விஷயத்தை அவரிடம் எடுத்துச் சென்றார்கள். ஏனோக்கு ஆவியில அவர்களின் வேண்டுகோளை புரிஞ்சு கொண்டார். வீழ்ந்த காவலர்களை கணக்குக்கு அழைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். பூமியில் துயரப்படுபவர்களை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டார்கள். பிரதான தூதர்கள் தேவனின் மகத்துவத்தை அறிவித்தார்கள். அவரிடமிருந்து எதுவும் மறைக்கப்படவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். பூமியில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் அவரால் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ரகசியமான தேர்வும் அவருக்கு தெரியும். அவர்கள் கிளர்ச்சியை வழிநடத்தியவர்களின் பெயர்களை, அதாவது அசாசேல் மற்றும் செம்மியாசா என்பவர்களின் பெயர்களை கூறி அவர்களின் செயல்கள் உலகத்திற்கு தீங்கு விளைவித்ததாக தெளிவுபடுத்தினார்கள். ஏனோக்கு பயங்கொண்ட ஆச்சரியத்தில் மூழ்கினார். வானத்தின் வல்லமையுள்ள உயிர்கள் பூமியில் நடக்கும் நிகழ்வுகளை பற்றி கவலைப்பட்டார்கள். அவர்கள் தொலைவில் இல்ல, அவர்கள் அறியாமலோ இல்ல, அவர்கள் தேவனின் முன்னிலையில் நின்று படைப்பின் சார்பாக பேசினார்கள். அவர்களின் வார்த்தைகள் தூபமாக சிங்காசனத்தின் முன் எழுந்தன. அவர்களின் வேண்டுகோள் கேட்கப்பட்ட போது செயலுக்கான நேரம் நெருங்கி வந்துவிட்டது என்பது தெளிவாகியது. வானம் கேட்டது. பூமியின் அழுகுரல் இலக்கை அடைந்தது. ஒரு திருப்புமனை அழுகில் வந்துவிட்டது. பின்னர் உயர்ந்தவராகி அவர் தமது கட்டளையை வணங்கின. அமைதிக்கு எனக்கு அலம் முடிஞ்சது. பூமியிலிருந்து எழுந்த அழுகுரல்கள் கேட்கப்பட்டன. வானம் பதிலளித்தது. ஏனோக்கு தேவனின் வார்த்தை இல்லாம எதுவும் நடக்காது என்பதை பார்த்தார். அவர் பேசும்போது அனைத்து படைப்பும் கேட்கிறது. மிகேல் முதல்ல ஏன்றா. அவரது கைகள்ல பெரிய சங்கிலிகள் இருந்தன. இந்த தருணத்திற்காக அவை தயார் செய்யப்பட்டிருந்தன. அவர் செம்யாசாவையும் அவரை தொடர்ந்து சென்ற மற்ற காவலர்களையும் நோக்கி சென்றார். அவர்களின் சுதந்திர காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. அவர்கள் பிடிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டார்கள். மனிதர்களின் உலகிலிருந்து பிரிக்கப்பட்டார்கள். அவர்கள் இனி பூமியில வெளிப்படையா நடமாட மாட்டார்கள். ரபாயல் அசாசேல நோக்கி அனுப்பப்பட்டா. அவர் அவனை ஒரு தனிமையான பாலைவனமான இடத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு கூர்மையான கற்கள் மற்றும் ஆழமான நிழல்களுக்கு இடையில் அசாசேல் முடக்கப்பட்டான். அவனின் மீது கற்கள் வைக்கப்பட்டன. இருள் அவனை சூழ்ந்தது. அவன் அங்கேதான் பிரிக்கப்பட்டும் மறைக்கப்பட்டும் கடைசி நாள் வரை, கடவுள் நியமித்த நாள் வரை இருக்க வேண்டும். நபரை எழுப்பி இன்னொரு பணி கொடுக்கப்பட்டது. அவர் பரபரப்பு பரப்பிய வல்லமையுள்ள ராட்சசர்களுக்கு எதிராக சென்றார். அவர் அவர்களை ஒருவருக்கொருவர் எதிராக தூண்டினார். வலிமை வலிமைக்கு எதிராக மாறியது. அதிகாரம் அதிகாரத்துக்கு எதிராக எழுந்துங்க. ராட்சசர்கள் தங்களது சொந்த கைகளால் வீழ்ந்தார்கள். அவர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அவர்களின் தந்தைகளான வாச்சர்கள் கூட வெறும் பார்வையிட மட்டுமே முடிஞ்சது. அவர்களின் அடிகளால் பூமி இனி நடுங்காது. ஏனோக்கு கற்களால் நிரம்பிய பள்ளத்தாக்குகளையும் அமைதியான நினைவு சின்னங்களையும் பார்த்தான். ஒரு காலத்துல வாச்சர்கள் பேசிய பெருமை மிகு வார்த்தைகள் மங்கிவிட்டன. அவர்களின் திட்டங்கள் முடிவடைந்தன. அவர்களின் செல்வாக்கு முற்றிலும் உடைந்தது. அடங்காததாக தோன்றியது. ஆனா அதுவும் உயர்ந்தவரின் கட்டளையால் தாழ்த்தப்பட்டது. மனிதர்களை தவறான வழியில் அழைத்துச் சென்றவர்களின் ஆவிகள் இனி சுதந்திரமா சுற்றி விளையாட முடியாது என்று தேவதூதர்கள் அறிவித்தார்கள். கோளாறு கட்டுப்படுத்தப்பட்டது. இருள் அடக்கப்பட்டது. உலகம் மீண்டும் சுவாசிக்க தொடங்கியது. ஏனோக்கு பார்த்தபோது அவன் ஆழமாக ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டான். எந்த உயிரினமோ எவ்வளவு வலிமை வாய்ந்தவராக இருந்தாலும் கடவுளின் அதிகாரத்திற்கு மேல நிக்க முடியாது. கீழ்படையாம எதிர்த்தவர்கள் கூட அவர் அழைக்கும் போது பதிலளிக்க வேண்டியதான். இறுதியில எல்லா படைப்புகளும் அவரது குரலுக்கு பதிலளிக்கின்றன. முறிந்த சமநிலை இப்போது மீண்டும் நிலைநாட்டப்பட்டது. வாச்சர்கள் கட்டுப்படுத்தப்பட்டதும் இராச்சர்கள் வீழ்த்தப்பட்டதும் உயர்ந்தவர் மீண்டும் பேசினார். பூமி நீண்ட நாட்களாக குழப்பத்தால் நிரம்பி இருந்தது. படைக்கலத்தின் சமநிலை முறிஞ்சு விட்டுங்க. ஒரு சுத்திகரிப்பு வரப்போகிறது. இந்த முறையில் தீயால் அல்ல, நீரால் உலகமே சுத்தமா கழுவப்பணும். ஏனோக்கு ஒளி மற்றும் தீயின் தேவதூதர் உரியல ஒரு செய்தியுடன் அனுப்பப்பட்டதா பார்த்தான். அவர் லாமேக்கின் வம்சத்துக்கு நோவா என்ற மனிதரிடம் சென்றார். நோவா மற்றவர்களை விட வேறுபட்டவர். பலர் கடவுளின் வழிகளை விட்டு விலகியிருந்த போதிலும் நோவா நீதியில நடந்தார். அவரது மனது உறுதியாக இருந்தது. அவரது நட விசுவாசமா இருந்தது. உரியல் அவருக்கு ஒரு எச்சரிக்கையை கொண்டு வந்தால். பூமியில் ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகிறது என்று அவர் நோவாவிடம் சொன்னார். நீர்கள் உயர்ந்து நிலத்தை மூடிவிடும். பாதுகாப்பான இடத்திற்கு வெளியே உள்ள அனைத்தும் அழிக்கப்பட்டு விடும். நோவாவுக்கு தயார் செய்யவும் தன்னை மறைக்கவும் கடவுள் காட்டும் ஒன்றை கட்டவும் சொல்லப்பட்டது. அந்த செய்தி தெளிவாகவும் அவசரமாகவும் இருந்தது. வானமே கனமாக இருந்தது போல தோன்றிய காற்றும் வேறுபட்டதாக உணரப்பட்டது. உலகம் எப்போது இருந்தது போலவே தொடர்ந்தல. ஆனா மாற்று அருகில் இருந்தது. வானத்துல சொல்லப்பட்டது இப்போது பூமியில நிகழப்போகிறது. பிறகு மழை ஆரம்பமானது. அது மெதுவா பெய்யவில்லை, அது இடையராது பெருமழையாக பெய்தது. நாள் கடந்தோம், இரவு கடந்தோம், நீர் அதிகரித்தது. 40 நாட்களும் 40 இரவுகளும் மழை பூமிய மூடியது. ஆறுகள் கரபுரண்டு ஓடியது. பள்ளத்துகள் நீரால் நிரங்கின. மலைகள் எலும்பு மலைகளுக்கு கீழே மறைந்தன. ஒரு காலத்துல உயரமாகவும் பயங்கரமாகவும் இருந்த அரக்கர்கள் அந்த நீருக்கு எதிராக நிற்க முடியல. பெருவெள்ளத்தின் முன் அவர்களின் வலிமை ஒன்றும் இல்லையா. நகரங்கள் மறைஞ்சு போனது. மனிதர்களின் பெருமை மிக்க படைப்புகள் எல்லாம் நீரில் அடிச்சு செல்லப்பட்டன. பாதுகாப்பான இடத்திற்கு வெளியே இருந்த அனைத்தும் வெள்ளத்தில மூழ்கின. ஆனா நோவா மற்றும் அவரது குடும்பம் பாதுகாப்பாக இருந்தன. படகுக்குள்ள அவர்கள் பாதுகாப்பாக இருந்தவ. அவர்களை சுற்றி நீர் உயர்ந்த போதும் அவர்கள் அதன் மேல் தூக்கி செல்லப்பட்டனர். படகு ஆழமான நீர்ல நகர்ந்தது. கடவுளின் கையில் வழி நடத்தப்பட்டது. இறுதியில மழை நின்றது. நீர் மெதுவாக குறைய தொடங்கியது. வெள்ளம் தனது வேலையை முடித்த போது பூமி அமைதியா இருந்தது. ஒரு காலத்துல குழப்பம் நிறைந்திருந்தது இப்போது சுத்தமாக கழுவப்பட்டது. இது கதையின் முடிவல்ல, புதிய தொடக்கம் என்று ஏனோக்கு கண்டார். இந்த நீர்களிலிருந்து ஒரு புதுப்பிக்கப்பட்ட உலகம் எழும். நீதிக்கு தயாரான உலகம், அதன் படைப்பாளி அமைத்த ஒழுங்கில் நடக்க இன்னொரு வாய்ப்பு வழங்கப்பட்ட உலகம். ஏனோக்கு பூமியிலிருந்து எடுத்துச் செல்லப்படுவதற்கு முன் அவருக்கு ஒரு இறுதி பொறுப்பு வழங்கப்பட்டது. இருட்டில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்த காவலர்கள் ஏனோக்கு இன்னும் மனிதர்களிடையே நடக்கிறார் என்றும் கடவுளின் அருளை பெற்றுள்ளார் என்றும் கேட்டார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் வலிமை மிக்கவர்களாக இருந்தாலும் இப்போது அவர்கள் கலங்கியிருந்தனர். அவர்கள் இனி சுதந்திரமாக நகர முடியவில்லை. அவர்கள் இனி தங்களது பழைய இடத்திற்கு திரும்ப முடியல. அவர்கள் ஏனோக்கிடம் ஒரு வேண்டுகோள் அனுப்பினாம்பு. அவர்கள் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பேசுமாறு அவரிடம் கேட்டார்கள். அவரது வாயிலாக தங்கள் வார்த்தைகள் உயர்ந்தவரிடம் செல்லும் என்று அவர்கள் நம்பினார். யாராவது தங்களுக்காக பேச முடியும் என்றா அது கடவுளுடன் நெருக்கமா நடந்த ஏனோக்கே என்று அவர்கள் நம்பினர். ஏனோக்கு அவர்கள் தான் சென்ற. அவர்கள் பேசும்போது அவர் கவனமா கேட்டார். அவர்களின் குரல்கள் இனி பெருமையோடு இல்லை. ஒரு காலத்தில் இருந்த அந்த நம்பிக்கை இப்போது மங்கிவிட்டது. அவர்கள் அவரிடம் தங்களுக்காக ஒரு மனுவை எழுதுமாறு, தங்களது நிலைமையை மாற்றுமாறு கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டார்கள். ஏனோக்கு அவர்களது வேண்டுகோளை எடுத்துச் செல்ல சம்மதித்தார். ஆனா ஏற்கனவே ஒரு முக்கியமான விஷயத்த அவர் புரிஞ்சுகிட்டு இருந்தார். கடவுள் ஒரு தீர்ப்பு வழங்கினா அது உறுதியா நிற்கும். இருப்பினும் அவர்கள் கேட்டதை அவர் செய்தார். அவர்களின் வார்த்தைகளை எழுதி பிரார்த்தனையில ஆண்டவரிடம் எடுத்து சென்றார். பின்னர் ஏனோக்கு பதில பெற்றார். அவர் வாச்சர்களிடம் திரும்பி அவர்களுக்கு தெளிவாக பேசினார். அவரது குரல் நிலையாக இருந்தது, கடுமை இல்லாம ஆனா தெளிவாக. அவர் அவர்களுக்கு உயர்ந்தவரின் தீர்ப்பு மாற்றப்பட மாட்டாதுன்னு சொன்னார். என்ன அறிவிக்கப்பட்டதோ அது நிலைத்திருக்கும். கடவுள் நியமித்த இறுதி நாள் வரை அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல தங்க வேண்டும். மிகவும் விசுவாசமான ஊழியக்காரனாலும் படைப்பாளியின் விருப்பத்தை மாற்ற முடியாது. அதிகாரம் அவருக்கே சொந்தம். யாரும் வேண்டுகோள் வைக்க முடியாது, வாதிக்க முடியாது. ஏற்கனவே நிறுவப்பட்டதை எந்த வேண்டுகோளும் மாற்ற முடியாது. ஏனோக்கு நடந்த அனைத்தையும் கவனமாக பதிவு செய்தார். எந்த இடத்திலையும் நம்பிக்கை வழங்கப்படாபோது அவர் அதை சேர்க்கவில்லை. அவர் செய்திய மாற்றமியா. நியாயமானவர்கள் அமைதியில் வாழ்வார்கள், கீழ்ப்படியும் பாதையில் நடப்பார்கள். ஆனால் கிளர்ச்சி தேர்ந்தெடுத்தவர்கள் புதுப்பிக்கப்பட்ட உலகில் தொடரமாட்டார்கள் என்று அவர் விசுவாசமாக எழுதியார். இதனுடன் நடுநிலையாளர் என்ற ஏனோக்கின் பங்கு முடிவடைந்தது. அவர் உண்மையாக பேசினார். அவர் பயமின்றி செய்தியை வழங்கினார். விரைவில் அவர் சொன்ன எச்சரிக்கைகளுக்கு பிறகு அவரது சொந்த பயணம் பூமியை தாண்டி செல்லும். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு ஏனோக்கு காணா காண்புகளின் வழியாக பூமியின் பல மறைந்த இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் தனது சொந்த வலிமையால நடக்கிறது. இந்த இடங்களை அவருக்கு காண்பித்தார்கள். தேவனுடைய படைப்பு எவ்வளவு பரவலாகவும் ஆழமாகவும் இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ளும் வகையில். அவர் பார்த்தவ சாதாரண மனிதர்களுக்கு தெரியாதவற்றை விட அதிகம் இருந்தது. அவர் ஒரு பரந்த பாலைவனத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு காற்று மிகுந்த சக்தியுடன் வீசியது. அங்கே அவர் சாதாரண நெருப்ப போல பரவாத நெருப்ப கண்டார். அது ஒரு நோக்கத்துடன் நகரும் போல் தெரிந்தது. கட்டளையிடப்பட்டது போல் ஒரு இடத்துல தங்கியிருந்தது. வெப்பத்தால காற்று திகழ்ந்தது. ஆனா அதன் எல்லைக்கு வெளியே எதுவும் எரியவில்லை. அது தயார் செய்யப்பட்டு தனியாக வைக்கப்பட்ட ஒரு இடம். வேறொரு பகுதியில ஏனோக்கு நதிகள் நெருப்பு ஓடைகளாக ஓடுவதை பார்த்தார். அவை இருளில் ஒளிர்ந்தபடி நிலையாக நகர்ந்தன. அவற்றருகே அவர் சில உருவங்களை பார்த்தார். தங்கள் இடத்திலிருந்து விலகிய ஆவிகள் அருகில் நின்றும் தப்ப முடியாம இருந்தனர். நெருப்பு வெறித்தனமா நகரல, அது கட்டளையிடப்பட்ட இடத்துலதான் இருந்தது. அவர் அங்கு பெரிய பனிக்கட்டைகள் கோபுரங்களை போல நின்றத அவற்றை சுற்றி நெருப்பு இருந்தும் எதுவும் தொடாதிய பார்த்தார். அருகில் விலை மதிப்புள்ள கற்கள், சுரங்கங்கள் மற்றும் ஒளிரும் பாறைகள் குவியலாக இருந்தன. அவை வெறிச்சத்துல பிரகாசித்தன. நெருப்பு அவற்றை எரிக்கல, எல்லாம் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட எல்லைக்குள் தான் இருந்தன. இந்த விசித்திரமான பகுதிகளிலும் கூட ஒழுங்கு இருந்தது. பின்னர் ஏனோக்கு ஒரு ஆழமான பள்ளத்தாக்க கடுமையான பாறைகளால் சூழப்பட்டதை காண்பிக்கப்பட்டது. அது இரண்டும் கனமான அமைதியுமா இருந்தது. அங்கு தங்கள் முதலிடத்தை விட்டு விலகிய சில தேவதூதர்களை அவர் பார்த்தார். அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டு மேலுள்ள உலகிலிருந்து பிரிக்கப்பட்டிருந்தனர். அவர்களின் முகங்கள் தாழ்ந்திருந்தன. அவர்கள் தங்கள் நிலையை புரிந்து கொண்டு கடவுள் நிர்ணயித்த நேரத்தை எதிர்பார்த்தனர். அந்த பள்ளத்தாக்கிலிருந்து தொலைவில் ஏனோக்கு பிரகாசமான ஒளியால் நிரம்பிய ஒரு இடத்திற்கு அழைத்து

ஒளியால் நிரம்பிய ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவர் இதற்கு முன்பு பார்த்ததல்லாத ஒரு மரம் இருந்தது. அதன் அழகு விவரிக்க முடியாததா இருந்தது. அதன் மனம் இனிமையாகவும் அதன் கிளைகள் பரவலாக விரிந்திருந்தன. இது உயிரின் மரம். பரிசுத்த தேவதூதர்கள் அதை சுற்றி காவல் காத்து சரியான நேரம் வரைக்கும் பாதுகாத்தன. ஏனோக்கு இணையடமா நகரும் போது ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுகிட்டார். கடவுளின் படைப்புல மிகுந்த அழகும் கணக்கெடுக்கும் இடங்களும் உள்ளன. எதுவும் நோக்கமில்லாம ஈயா ஒழுங்கில்லாதது எதுவும் அல்ல. மிகவும் இருண்ட பகுதிகளிலும் கூட கட்டமைப்பு இருந்தது. ஒளி நிறைந்த இடங்களிலும் கவனமா பாதுகாப்பு இருந்தது. எல்லாமும் உயர்ந்தவரின் கட்டளைக்கு கீழ்ப்படைத்தன. ஏனோக்கு ஒவ்வொரு விவரத்தையும் கவனமாக கவனிச்ச அவர் பாயும் நெருப்பின் சத்தையும் பிரகாசிக்கும் கற்களின் அமைதியையும் அவர் பார்த்தவர்களின் முகபாவனைகளையும் நினைவில் வைத்திருந்தார். இவற்றை பற்றி ஒரு நாள் பூமியின் மக்களுக்கு அவர் பேசுவார் என்று அவர் அறிந்திருந்தார். அவர் பார்த்தவை எதுவும் சீரற்றவை அல்ல. அவருக்கு இது காட்டப்பட்டது ஏனெனில் மற்றவர்கள் உலகம் அவர்கள் நினைப்பை விட பெரியதும் ஆழமானதும் ஒழுங்கானதும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏனோக்கின் பயணம் தொடர்ந்த போது அவரை தூய ஒளியால் நிரம்பிய ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டது. அந்த இடத்துல காற்று தூய்மையாகவும் அமைதியாகவும் இருந்தது. அங்க பயமும் இல்ல, துயரமும் இல்ல, தொந்தரவு தரும் எந்த சத்தமும் இல்ல. அந்த பிரகாசமான நாட்டின் நடுவுல அவர் பார்த்ததை விட அழகான ஒன்று நின்றது. ஜீவனின் மரம். அதன் இலைகள் தெளிவான சுருக்குமணிகள் போல பிரகாசமாகவும் மென்மையாகவும் இருந்தன. அவை மங்கவோ உலர்வோ இல்ல. அதன் பழங்கள் மென்மையான உயிருள்ள ஒளியுடன் ஜொலித்தன. அது தன்னுள் உயிரை கொண்டிருப்பது போல இருந்தது. அந்த மரம் உயரமாகவும் வலுவாகவும் அழுகாம நின்றது. அது பூமியின் மரங்களை போல இல்ல. அது தனித்துவமா வைக்கப்பட்டது. ஒரு தேவதூதர் ஏனோக்கின் அருகில் நின்று மெதுவாக அவரிடம் பேசினார். இந்த மரம் எதிர்கால காலத்திற்கு பாதுகாக்கப்படுகிறது என்று அவர் ஏனோக்கிடம் கூறினார். அந்த நாளுக்கு பிறகு எல்லாம் சரியாக அமைக்கப்பட்ட பின் நீதிமான்களுக்கு உயிர் மரம் வழங்கப்படும். நம்பிக்கையுடன் நிலைத்திருந்தவர்கள் அதன் பழத்தை உண்ணுவார்கள். அதை உண்டவர்கள் முடிவில்லாத உயிரை பெறுவார்கள். இந்த செய்தியை ஏனோக்கு கேட்டபோது அவரது மனம் கலங்கியது. அவர் மகிழ்ச்சியும் துக்கமும் ஒரே நேரத்தில் உணர்ந்தார். மகிழ்ச்சி ஏனெனில் இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி இருக்கிறது. துக்கம் ஏனெனில் மனிதர்களின் மனம் எவ்வளவு எளிதாக தூய்மையை விட்டு விலகிவிடும் என்பதை அவர் அறிவார். பலர் அதிகாரத்தையும் இன்பத்தையும் விரும்பி ஓடுகிறார்கள். ஆனால் சிலரே தூயதும் நிலைத்ததுமானதை நாடுகிறார்கள். இருப்பினும் அந்த மரம் உறுதியா நின்னது. அது பொறுமையா காத்திருந்தது. அதன் வேர் பரிபூர்ண ஒளியின் அடித்தளங்கள்ல ஆழமாக ஊன்றியிருந்தது. அது தன்னுள் சிகிச்சையை கொண்டிருந்தது போல தோன்றியது. அது மனிதர்களுக்கே அல்லாம பூமிக்கே கூட இருந்தது. மனித குலத்தின் கதை அழிவில் முடிவடையாது என்பதற்கான ஒரு அடையாளமா அது இருந்தது. தேவதூதர் ஏனோக்கிடம் இதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த செய்தியை மீண்டும் கொண்டு செல்லுமாறு சொன்னார். நீதிமான்களுக்கு ஒரு பாரம்பரியம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. மனிதர்களின் கண்கள் காண முடியாத ஒன்றும் இருக்கிறது. இப்போது இருக்கும் உலகமே இறுதி அத்தியாயம் அல்ல. ஏனோக்கு மீண்டும் பார்த்தபோது மரத்தின் அருகில் தேவதூதர்கள் கூடி வந்ததை கண்டார். அவர்கள் தங்க கோப்பைகளை பிடித்து அதன் கிளைகளின் கீழ் தெளிவான நீரை கொடுத்தார்கள். அவர்களின் குரல்கள் புகழ்ச்சியில் எழுந்தன. அந்த இடத்திலிருந்து பாயும் உயிரில் அவர்கள் மகிழ்ந்தார்கள். அந்த மரம் முடிவில்லாத புதுப்பிப்பும் அமைதியும் குறிக்கும் ஒரு சின்னமா நின்றது. கிளர்ச்சியான பிறகும் பெருவல்ல ஆன பிறகும் எல்லாம் தவறாக நடந்த பிறகும் கூட விசுவாசமாக இருப்பவர்களுக்கு தேவன் அழகான ஒன்றை தயார் செய்திருந்தார். வாழ்க்கை மரம் ஒரு நாள்ல உலகம் மீண்டும் புதுப்பிக்கப்படும் என்றும் முடிவில்லாத அமைதியில வாழ்க்கை தொடரும் என்றும் ஒரு வாக்குறுதியாக நின்றது. ஏனோக்குக்கு இன்னொரு தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இந்த முறையில அது எதிர்காலத்தை பற்றியும் பூமியில வரவிருக்கும் ஒரு பெரிய திருப்பத்தை பற்றியும் இருந்தது. அவர் உயர்ந்த ஆசனங்களில் அமர்ந்திருக்கும் அரசர்களை கண்டார். அவர் செல்வம் நிறைந்த உடைகள் அணிந்திருக்கும் ஆட்சி அதிகாரிகளை பார்த்தார். அவர் தங்கள் அதிகாரம் ஒருபோதும் குறையாது என்று நம்பும் வலிமை மிக்க ஆங்களை பார்த்தார். அவர்களில் பலர் விசுவாசிகளை கீழாக பார்த்து பெருமையோடும் கடுமையோடும் நடந்து கொண்டார்கள். நியாயமானவர்கள் அவர்களுடன் ஒப்பிடும் போது சிறியவர்களாக தோன்றினர். அவர்களுக்கு எந்த ராணுவமும் இல்ல. அவர்களுக்கு எந்த பிரம்மாண்டமான மண்டபங்களும் கனமான கிரீடங்களும் இல்ல. சிலர் பக்கவாட்டுல தள்ளப்பட்டாண்டு, சிலர் கவனிக்கப்படாளே, சிலர் எதிராக பேசப்பட்டாண்டு. பெருமை கொண்டவர்கள் எப்போதும் எழுத்திருப்பார்கள் போல தோன்றியது அவர்களுக்கு மேலாக. ஆனா அப்போது அந்த தரிசனத்துல ஒரு குரல் முழங்கியது. அது தெளிவாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது. பெருமை கொண்டவர்கள் தாங்கள் நிற்கும் இடத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று அது அறிவித்தது.
தங்களை உயர்த்தி கொண்டவர்கள்.

தாழ்த்தப்படுவார்கள். அரியணைகள் என்றென்றும் நிலைத்திருக்காது. ஒவ்வொரு தலையிலையும் கிரீடம் நிலைத்திருக்காது. ஏனோக்கு ஒரு பெரிய மாற்றம் நிகழத் தொடங்குவதை பார்த்தார். அதிகாரத்தின் இருக்கைகள் நடுந்து தொடங்கல. அநியாய ஆட்சி செய்த இடங்கள் சிதறத் தொடங்கின. அங்கு சொந்த வலிமையில மட்டும் நம்பிக்கை வைத்திருந்தவர்கள் குழப்பத்துடனும் நிலைத்தடுமாறியும் இருந்தார்கள். பூமி தானாகவே சுவாசிக்க வசதியாக இருந்தது. இந்த கணத்தை எதிர்பார்த்திருந்தது போல பெருமை கொண்டவர்கள் பேசிய வார்த்தைகள் மறக்கப்படாதுன்னு அவர் கேட்டார். ரகசியமாய் எடுத்த முடிவுகள் மறைந்திருக்காது. தவறான செயல்களின் உயர்ந்த இடங்கள் தாழ்த்தப்படும். பெருமையில கட்டப்பட்ட எதுவும் நிலைத்திருக்காது. ஆனா நீதிமானுகளுக்கு வேறொரு எதிர்காலம் தயார் செய்யப்பட்டது. ஏனோக்கு அவர்களின் கைகள் காலியாகவே இருக்காது என்பதை பார்த்தார். அவர்களுக்கு ஒரு பாரம்பரியம் வாக்குறுதி செய்யப்பட்டகளே, அவர்களின் நாட்கள் காரணம் இல்லாமல் குறைக்கப்படாது. அவர்கள் அமைதியில் நிலைத்திருப்பாங்க. அவர்களுக்கு உண்டாக வேண்டிய அவமானம் அவர்களுடன் நிலைத்திருக்காது. நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டாலும் உறுதியாக நின்றவர்கள் உயர்த்தப்படுவார்கள். தாழ்மையுடன் இருப்பவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். துக்கத்துக்கு பதிலா மகிழ்ச்சி ஹோ. நம்பிக்கையுடன் இருந்தவர்கள் தங்கள் நம்பிக்கை வீணாகவில்லை என்பதை காண்பார்கள். மற்றவர்கள் புரிந்து கொள்ள ஏனோக்கு இந்த ஓமையை எழுதி வைத்தார். பரிசுத்தமான மகத்தானவர் தன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அமைதியை வழங்குவார். அவர் அனைத்தையும் முழுமையா சரி செய்வார். கடவுள் நகரும் போது மலைகள் நடுங்குவது போல அநியாயமானவர்கள் தங்கள் நிலையை இழப்பாங்க. நம்பிக்கையுள்ளவர்கள் மனம் தளராம இருக்க இந்த செய்தி வழங்கப்பட்டது. உலகம் சமநிலையற்றதாக தோன்றினாலும் ஒரு திரும்ப நாள் வரப்போகிறது. அந்த நாள் வந்தபோது தாழ்மையுள்ளவர்கள் உறுதியா நிற்பார்கள். பெருமை மறைந்து போகும். காணொளி தொடர்ந்த போது ஏனோக்கு அதன் மையத்திற்கே அழைச்சு செல்லப்பட்டார். அங்கு சூரியனை விட பிரகாசமான ஒளியில நிரம்பிய இடத்துல அவர் விண்ணக சிங்காசனத்தின் முன் நின்ற ஒரு உருவத்தை பார்த்தார். அந்த உருவம் அவர் பார்த்த எந்த தேவதையும் போல இல்லை. அவர்ல வலிமை இருந்தது, அதே சமயம் ஆழமான தயவும் இருந்தது. அவரது முகம் அமைதியான அதிகாரத்துடன் பிரகாசித்தது. அவரது கண்கள் உண்மையால் எரிந்தன. கோபத்தால் அல்ல, ஆனா எல்லாவற்றையும் தெளிவாக காணும் தெளிவால். ஏனோக்கு ஆச்சரியத்துடன் நகர்ந்தார். அருகில் இருந்த தேவதையிடம் கேட்டார், இவர் யார்? அந்த தேவதை மென்மையாக பதிலளித்தார், இவர் மனிதகுமாரன். அவர் நீதியில நடக்கிறார். உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரித்து வைக்கப்பட்டார். மனிதகுமாரன் அந்த நாள்களின் தலைவனாகிய நித்தியவரின் அருவில் நின்றதை ஏனோக்கு பார்த்தார். அவர் தூரமாவோ தனியாவோ ஹியர். அவர் நெருக்கத்திலையும் மரியாதையிலும் நகர்ந்தார். அவரை சுற்றி எண்ணற்ற தேவதைகள் இருந்தனர். மரியாதையுடன் அவருக்கு சேவை செய்து கவனித்தனர். விண்ணகமே அவருடைய இடத்தை உணர்ந்தது போல இருந்தது. மனிதகுமாரனின் பெயர் படைப்பு தொடங்குவதற்கு முன்பே எழுதப்பட்டதாக அந்த தேவதை விளக்கினார். மலைகள் உருவாகும் முன்போம், நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் அமைக்கப்படும் முன்போம் அவரது பெயர் அறியப்பட்டிருந்தது. அது தூய்மையானதும் மாற்றமற்றதும் ஆரம்பத்திலிருந்து தேவனால் நிறுவப்பட்டது. மனிதகுமாரன் ஒரு காலத்திற்கு மறைக்கப்பட்டிருந்ததை ஏனோக்கு பார்த்தார். அவர் தேவனுடைய சந்நிதியில பாதுகாக்கப்பட்டார். சரியான தருணம் வந்தபோது மட்டுமே வெளிப்படுத்தப்பட்டார். அவர் உயர்ந்தவரால் அளிக்கப்பட்ட ஞானத்தையும் புரிதலையும் எடுத்து சென்றார். தேவனுடைய இரகசியங்கள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. பின்னர் ஏனோக்கு தேவதைகள் மௌனமாக பேசுவதை கேட்டான். ஒரு நாள் மனிதகுமாரன் மகிமையின் சிங்காசனத்தில் அமர்வார் என்று அவர்கள் கூறினார்கள். அவர் ஜாதிகளும் அரசர்களும் முன்பாக நிற்பார். அவர் உண்மையை வெளிப்படையாக கொண்டு வருவார். அவரது சந்நிதியில பொய்யான எதுவும் நிலைத்திருக்காது. பெருமையும் அநியாயத்தையும் தேர்ந்தெடுத்தவர்கள் அவரை பார்த்தபோது அதிர்ச்சி அடைவார்கள். ஆனா நீதிமான்கள் ஆனந்தத்துடன் அருகில் வருவார்கள். அவர்கள் அவரை நீதிக்காக நிற்பவராக அடையாளம் காண்பார்கள். ஏனோத்து பார்த்தபோது ஆழமான அமைதி அவரது இதயத்தை நிரப்பியது. அதற்கு பாதுகாவலர் இல்லாம விடப்படாது. ஆரம்பத்திலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதகுமாரன் ஒரு நாள் அனைவருக்கும் வெளிப்படுவார். அந்த நாள் வந்தபோது உண்மை இதுவரை இல்லாத அளவுக்கு பிரகாசமாக ஒளிரும். அப்போது ஏனோக்கு உயர்ந்த பரலோகத்தின் ஒரு தரிசனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் ஆவிகளின் ஆண்டவரின் சிங்காசன அறைய பார்த்தான். சிங்காசனத்தை உயிருள்ள நெருப்பு போல ஒளி சூழ்ந்திருந்தது. ஆனா அது நிலைத்தும் தூய்மையுமாக இருந்தது. ஒளியின் கிரீடங்கள் அவரை சுற்றி வட்டமாக இருந்தன. காற்றே கூட புகழ்ச்சியால் உயிரோடு இருப்பது போல இருந்தது. எண்ணற்ற தேவதூதர்கள் ஒழுங்காக நின்று அமைதியிலும் மரியாதையிலும் பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆவிகளின் ஆண்டவரின் அருகில் மகிமையின் சிங்காசனத்தில் மனிதகுமாரன் அமர்ந்திருந்தார். அவரது முகம் பூமிக்கு மேலே எழும் காலை சூரியனை விட அதிகமாக பிரகாசித்தது. அவரில் அமைதியும் வலிமையும் இல்லை. அவர் அதிகாரத்திற்காக பிடித்துக் கொள்ளவில்லை.
ஆரம்பத்திலிருந்தே நியமிக்கப்பட்டவரை போல அவர் அதை இயற்கையாகவே தாங்கினார். பரலோக இராணுவங்கள் அவர்களை சுற்றி வரிசை வரிசையாக ஒளிர்ந்து அமைதியாக நின்றன. யாரும் தங்களுக்காக பேசவில்லை, எந்த இயக்கமும் ஒழுங்கா குலைக்கவில்லை. அனைத்து கண்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை நோக்கி நிலைத்திருந்தன. அப்போது ஏனோக்கு மனிதகுமாரன் தனது கையை நீட்டுவதை பார்த்தார். அந்த தருணத்தில் பூமியின் ஜாதிகள் அவர் முன் கொண்டு வரப்பட்டன. ஒரு காலத்தில் தாங்கள் நிலையான அதிகாரம் பெற்றவர்கள் என்று நம்பிய அரசர்களும் ஆட்சித் தலைவர்களும் இப்போது அதைவிட பெரிய ஒன்றை உணர்ந்தார்கள். அவர்கள் பெருமையுடன் முன்னேறவில்லை, ஆனால் உணர்வில் உண்மையான அதிகாரம் தங்களுக்கு சொந்தமல்ல என்பதை அவர்கள் பார்த்தார்கள். ஒரு தேவதூதன் தெளிவான குரல்ல அறிவித்தான், உலகம் உருவாகும் முன்பே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஜாதிகளுக்காக ஒளியாகவும் துயரமடைந்தவர்களுக்கு நம்பிக்கையாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த வார்த்தைகள் பரலோகத்தில் முரணின. பூமியின் அரசர்கள் தலைவணங்கினார்கள். ஒரு காலத்தில் தங்கள் ஆட்சியின் சின்னமாயிருந்த கிரீடங்கள் இப்போது ஒப்பிடும்போது சிறியதாக தோன்றின. அனைத்து அதிகாரமும் உயர்ந்தவரிடமிருந்து வருகிறது என்பதை அவர்கள் பார்த்தார்கள். மனிதகுமாரனிடம் அந்த அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாழ்மையானவர்களை உயர்த்துவா. அமைதியாகவும் விசுவாசமாகவும் இருந்தவர்கள் மறக்கப்பட மாட்டார்கள். அதே நேரத்தில் பெருமை அவருடைய முன்னிலையில் நிலைக்காது. அகந்தையின் கூச்சல் குரல்கள் மங்கிவிடும். நியாயமானவர்களின் கையில ஒரு ஊன்றுகோளாக மனிதகுமாரன் இருப்பார், உறுதியான ஆதரவாக அவர்கள் தடுமாறாமல் இருப்பதற்காக. இரண்டு நாட்களிலும் உறுதிப்படாத காலங்களிலும் அவர் அவர்களை வழிநடத்துவார். அவருடைய ஒளி எப்போதும் நிலைத்திருக்கும், மற்ற அனைத்தும் குலுங்கும் போதும். ஏனோக்கு இந்த தரிசனத்தை கவனமாய் அருகியார். இது வானத்தின் மகிமையின் ஒரு படம் அல்ல, இது ஒரு வாக்குறுதி. இடர் நாட்கள்ல விசுவாசிகள் இரக்கம் பெறுவார்கள். பயத்தின் தருணங்களில் அவர்கள் ஒளிய காண்பார்கள். ஆரம்பத்திலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர்களின் பலமாக என்றும் நிலைப்பார். ஒரு காலத்தில் அசைக்க முடியாததாக நினைக்கப்பட்ட சிங்காசனங்கள் நடுங்க தொடங்கின. பூமியின் ஆட்சி நடத்துபவர்கள் தங்களது அதிகாரம் மங்கிவிட்டதாக உணர்ந்த நேரம் அருகில் வந்துவிட்டது என்று ஏனோக்கு கண்டார். இவர்கள் படைகளை கட்டளையிட்டவர்கள், நகரங்களை கட்டியவர்கள், தங்களது வார்த்தைகள் சட்டம் போல பேசினவர்கள். அவர்கள் தங்கத்துல பலத்துல தங்களது ஞானத்துல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா இப்போது அவர்களுக்கு முன் அதைவிட பெரிய ஒன்று நின்றது. மனிதனின் சூரியனின் ஒளி மேலும் மேலும் பிரகாசமாகி அவர்களை சூழ்ந்தது. அது குறைய முடியாத ஒரு உதய சூரியனை போல இருந்தது. அது ஒவ்வொரு மூலையையும் நிரப்பியது. மறைவதற்கான நிழல் எதுவும் எஞ்சவில்லை. ஒன்றா ஒன்றா அந்த வல்லரசு ஆட்சி நடத்துபவர்கள் தப்பிக்க இறந்தேடுகிறாங்க. அவர்கள் தங்களது செல்வத்தையும் தங்களது கடவுள்களையும் தங்களது பட்டங்களையும் நோக்கினர். ஆனா அவை எதுவும் அவர்களுக்கு உதவவில்லை. ஏனோக்கு அவர்களின் செல்வம் ஒரு கணத்தில் மதிப்பிழந்ததா பார்த்தார். ஒரு காலத்தில் உறுதியானதும் நிலைத்ததுமாக தோன்றியது இப்போது உலர்ந்த பாய போல வெப்பத்தில் பறந்து போனது. முடிகள் அவர்களின் தலைகளிலிருந்து வழுக்கி விழுந்தன. அவர்களின் வலிமையான குரல்கள் அமைதியாகிவிட்டன. ஒரு காலத்தில் இருந்த தன்னம்பிக்கை நிலத்தில் ஊறி வரும் நீர் போல அவர்களிடமிருந்து வடி ஆரம்பித்தது. அவர்கள் தாங்கள் எடுத்த முடிவுகளின் உண்மையை எதிர்கொண்டது அவர் பார்த்தார். அவர்கள் ஆவிகளின் ஆண்டவரை புறக்கணித்திருந்தாண்டல். அவர்கள் அவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவரை திரும்பி பார்த்திருக்கவில்லை. உயிர் கொடுத்தவரை மதிப்பதற்கு பதிலாக அவர்கள் தங்களை நம்பினார்கள். இப்போது அவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் நின்றனர். அந்த நாள்ல எந்த மனித கையும் அவர்களை பாதுகாக்க முடியல, எந்த கூட்டணியும் அவர்களை காப்பாற்ற முடியல, எந்த பட்டமும் இழந்ததை மீட்டு தர முடியல. அவர்களின் இருதயங்கள்ல மறைந்திருந்த எண்ணங்கள் வெளியில் கொண்டு வரப்பட்டன. அவர்கள் ரகசியமா செய்தவை இனி மறைக்கப்படப்படவில்லை. ஏனோக்கு பூமியில ஒரு பெரிய மாற்றம் வந்ததை பார்த்தார். ஒரு காலத்துல தீமைக்கு கொண்டாட்டம் செய்தவர்கள் தங்கள் தலைகளை குனிந்தார்கள். அரண்மனைகளை நிரப்பிய பெருமை மங்கியது. கடுமையான தலைவர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அவர்களின் இடத்துல புதிதாக ஏதோ ஒன்று எழத் தொடங்கியது. பொறுமையாக காத்திருந்த பணிவானவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அமைதியாகவும் விசுவாசமாகவும் இருந்தவர்கள் வலிமையை கண்டாரு. அமைதி அந்த நிலத்தை முழுவதும் மெதுவா போர்வை பொல் போர்த்தியது. பெருமையுடன் ஆட்சி செய்தவர்களுக்கு பூமி இனி சேவை செய்யாது. பயம் அல்லது வலிமை மீது அல்ல, நீதியும் உண்மையும் மீது கட்டப்பட்ட புதிய ஒழுங்கு நிலை நிலைநிறுத்தப்படும். அந்த காட்சி மங்கவில்லை, அதற்கு பதிலாக அது விருந்தடில். ஏனோக்கு மீண்டும் பூமியை தாண்டி உயர்த்தப்பட்டார். அவர் அறிந்த இரவுகளை விட ஆழமான ஆகாயம் உள்ள இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்க வல்லமையான தேவதூதர்கள் நின்று அவரை வழிநடத்த தயாராக இருந்தார்கள். அவர்கள் கவனமின்றி பேசறில்லை. அவர்கள் அவருக்கு காட்டியது மறைந்த விஷயங்கள், மிக குறைவானவர்கள் பார்த்த மர்மங்கள்.
உருவாக்கத்தின் சக்திகள் எவ்வாறு இயக்கப்படுகின்றன என்பதை அவருக்கு காட்டப்பட்டது. அவர் காற்றுகளுக்காக தயார் செய்யப்பட்ட பரந்த களஞ்சியங்களை பார்த்தார். சில காற்றுகள் மென்மையானவை, பூமியை புத்துணர்ச்சி செய்ய அனுப்பப்பட்டவை. மற்றவை வலிமையானவை, அவை வீச உத்தரவு வரும் வரை தடுத்து வைக்கப்பட்டிருந்தன. அவர் இடிய காத்திருக்கும் அறைகளையும் அனுப்பு தயாராக இருக்கும் ஒரு பணியாளனை போல மின்னல் காத்திருக்கும் இடங்களையும் பார்த்தார். எதுவும் தானாக நகனம் இல்ல, எல்லாமும் உயர்ந்தவரிடமிருந்து வரும் கட்டளையை எதிர்பார்த்திருந்தன. பின்னர் நட்சத்திரங்கள் தெளிவாக காணப்பட்டன. அவை நோக்கமற்ற சிதறிய ஒளிகள் அல்ல. ஒவ்வொன்றும் பல காலங்களுக்கு முன்பு நிர்ணயிக்கப்பட்ட பாதையை பின்பற்றின. அவன் நிலையானதும் அளவிட்டதுமான பாதைகள்ல பயணித்தன. நட்சத்திரங்களுக்குள்ளோம் தங்கள் வரிசையில் இருந்து விலகியவை இருப்பத ஏனோக் பார்த்தார். அவை தனியாக பிரிக்கப்பட்டு தங்கள் இடத்தில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தன, கீழே விழுந்த காவலர்களைப் போல. ஒழுங்கு கட்டாயம் என்பதை அவை ஒரு அடையாளமாக நின்றன. வாடத்துல தூதர்கள் விளக்கினார்கள். ஒவ்வொரு கிரகமும், ஒவ்வொரு ஒளி மற்றும் இருட்டின் சுழற்சியும், ஒவ்வொரு உதயம் மற்றும் அஸ்தமனமும் உடைக்க முடியாத ஒரு சட்டத்தால் ஆளப்படுகிறது. வானம் துல்லியமா இயக்கப்படுகிறது. காலங்கள் தங்கள் நேரத்தை மறக்கவில்லை. சூரியன் தம் பாதையிலிருந்து விலகி அலைவதில்லை. சந்திரன் தன் விருப்பத்தடி தம் பாதையை தேர்வு செய்வதில்லை. ஏனோக்கு தெளிவாக கூறப்பட்டது, வானத்தில் எதுவும் சர்வ வல்லவரின் ஆட்சியிலிருந்து தப்ப முடியாது. சிறிய நட்சத்திரத்திலிருந்து மிகப்பெரிய ஒளி வர எல்லாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்படுகின்றன. இதுவே அந்த ஓமையின் உள்ளார்ந்த அர்த்தம். நட்சத்திரங்கள் தங்கள் நியமிக்கப்பட்ட பாதையில செல்லும் போல ஒவ்வொரு உயிரினமும் ஒரு நாள் தங்களை உருவாக்கியவரின் முன் நிற்க வேண்டியதுதான். இந்த உண்மைகள் வெளிப்படும் போது ஏனோக்கு ஒரு பெரிய அறிவு விருந்தில் அமர்ந்திருப்பது போல உணர்ந்தார். பிரபஞ்சத்து ரகசியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அவருக்கு முன்பாக விரிக்கப்பட்டன. வானமே குழப்பத்திற்கு எதிராக ஒரு சாட்சியாக நிற்கிறது என்பதை அவர் பார்த்தார். அதன் அழகு சீரற்றதல்ல, அதன் இசை ஒற்றுமை எளிதில் உடையதல்ல. அது கடவுளின் சித்தத்தால் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது. அவர் பூமியில பார்த்தன. அதன் போராட்டங்கள், அதன் பெருமை, அதன் குழப்பம், இவை அனைத்தும் ஒரு பெரிய வடிவமைப்புல ஒரு சிறிய பகுதியே. அனைத்துக்கும் மேலாகவும் எல்லாவற்றையும் தாண்டியும் அளவிட முடியாத கட்டமைப்பு, ஞானம் மற்றும் மகிமை இருந்தது. பூமியின் கதை தனக்கே அல்ல என்பதை ஏனோக்கு புரிந்து கொண்டார். வானங்கள் அந்த சித்த உண்மையை மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றன. அனைத்து படைப்பும் உயர்ந்தவரின் அதிகாரத்துக்குள் நகர்கிறது. ஒரு நாள் நட்சத்திரங்கள் தங்கள் பாதையில் நிலைத்திருப்பதைப் போலவே ஒவ்வொரு உயிரும் அவற்றை அமைத்தவரை அறிந்து கொள்ளும். அவர் ஏற்கனவே பார்த்த இடங்களை விட வெகு தொலைவில் ஏனோக்கு மனித கண்களுக்கு மறைந்துள்ள பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டார். இவை மனிதர்கள் அறிந்த பூமி அல்லது ஆகாய நிலங்கள் அல்ல. இவை களஞ்சியங்கள், தயார் செய்து முத்திரை போட்டு உயர்ந்தவரின் அதிகாரத்தில் பாதுகாக்கப்பட்டவை. அவர் ஒளிரும் காற்றுகளால் நிரம்பிய அறைகளை பார்த்தார். அவை தங்கள் எல்லைகளுக்குள் மெதுவா நகர்ந்தன. பூமி எங்கும் அனுப்பப்படும் அந்த தருணத்தை எதிர்பார்த்து சில காற்றுகள் பருவங்களை மாற்றுவதற்காக இருந்தன. மற்றவை கடவுளுக்கே தெரிந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு காத்திருக்கப்பட்டிருந்தன. ஒரு சிறிய காற்றும் நோக்கமின்றி நகரவில்லை. வேறொரு இடத்துல ஏனோக்கு தனியாக வைக்கப்பட்ட பெரிய நீர் களஞ்சியங்களை பார்த்தார். இவை கீழுள்ள உலகின் நதிகள் அல்லது கடல்கள் அல்ல. இவை தயாராக வைத்து பாதுகாக்கப்பட்டு பரந்த இடங்கள்ல அடக்கப்பட்டிருந்தன. அவர் நீர்களும் கட்டளைக்கு கீழ்ப்படைவதை புரிந்து கொண்டார். அவை உத்தரவில்லாம பெருக்கமடகாக அவை தங்களை வைத்த இடத்துல செயல்படும் நேரம் வரும் வரை நிலைத்திருக்கின்றன. பின்னர் அவருக்கு இன்னும் நெருக்கமான ஒன்றை காண்பித்தார்கள். அவர் ஒரு அறைய பார்த்தார். அங்கு பதிவுகள் பாதுகாக்கப்பட்டு மனிதர்களின் வாழ்வுகள் கவனமாக எழுதப்பட்டிருந்தன. எதுவும் கவனிக்கப்படாமல் விடப்படவில்லை. ஒவ்வொரு பாதையும், ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு தருணமும் அறியப்பட்டிருந்தது. அது குழப்பமாக எழுதப்படப்படையில, ஆனால் முழுமையான ஒழுங்கில் எழுதப்பட்டது. ஒவ்வொரு மனிதரின் விதியும் அனைத்தையும் ஆளும் ஒருவரின் முன் தெளிவாக காணப்பட்டது. ஏனோக்கு நாட்களின் ஒளி பாதுகாக்கப்படும் இடத்தையும் பார்த்தார். அது நிலத்த ஒளியாக பிரகாசித்தது, ஒருபோதும் மங்கவில்லை. அருகில் பரலோக ஞானம் பெருகும் ஊற்றுகள் இருந்தன. இந்த ஞானம் உண்மையாக தேடுமர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று தேவதூதர்கள் விளக்கினர். இது யாருக்கும் கட்டாயப்படுத்தப்படவில்லை, ஆனால் புரிதலுக்காக இயங்குபவர்களுக்கு இது கிடைக்கிறது. அவர் தொடர்ந்தபோது ஒரு தேவதூதர் அவருக்கு சூரியனின் ஒரு வாயில காட்டினார். அது வானில் ஒரு பெரிய பொன்னிற கதவு போல் இருந்தது. ஏனோக்கு விடியற் காலையில சூரியன் அந்த வாயில்ல நுழைந்து தன் நேரத்தில் எழும் காட்சியை பார்த்தார். பூமியை வெப்பமாக்கும் அன்றாட ஒளியும் ஆரம்பத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்ட பாதையை பின்பற்றுகிறது என்பதை அவர் கண்டார்.
இந்த காட்சிகள் ஏனோக்கே பணிவுடன் ஆக்கின. மனிதர்களுடன் நடந்ததிலிருந்து ஏற்பட்ட எந்த பெருமையும் அவரிடம் மங்கிவிட்டது. அவர் தேவதூதரின் முன் முழமினார். ஒவ்வொரு உயிரின் விதி, சூரியனின் இயக்கம், பருவங்களின் மாறுதல், மனித உடலில் உள்ள மூச்சு, இவை அனைத்தும் தெய்வீக பராமரிப்பில் உள்ளன என்று தேவதூதர் விளக்கினார். எதுவும் சீரற்றதாக இல்ல, எதுவும் மறக்கப்படவில்லை. வானத்தின் ஒவ்வொரு பொக்கிசமும் ஒரு நோக்கத்திற்காகவே உள்ளது. ஒவ்வொரு களஞ்சியமும் படைப்பின் ஒழுங்கை ஆதரிக்கிறதே. இந்த பொக்கிசங்கள் நிலைத்திருப்பதால் கடவுளின் வாக்குறுதிகளும் நிலைத்திருக்கின்றன. புதுப்பிப்பின் காலங்களும் கணக்கெடுக்கும் நேரங்களும் ஏனோக்கு கண்டவற்றால் நிலை பெற்றுள்ளன. அப்போது அவர் வானத்தின் மறைந்துள்ளவை கதைகள் அல்லது புராணங்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டார். அவை உண்மையானவை, செயல்படுகின்றன. உலகத்தை நாள்தோறும் தாங்கி நிறுத்துவது, இவை அனைத்திற்கும் மேலாக ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் சிறப்பா சமநிலைப்படுத்தி வைத்திருக்கும் உயர்ந்தவரின் ஞானமே. அந்த தரிசனம் உச்சகட்டத்தை இப்பியது. ஏனோக்கு முன்பு எதிலும் காணாத அளவுக்கு ஒரு பரந்த கூட்டத்தை பார்த்தார். பூமியும் வானமும் ஒன்றா திறக்கப்பட்டதாக தோன்றியது. எல்லா திசையிலிருந்தும் பெரும் கூட்டங்கள் தோன்றிம. நீண்ட நாட்களாக மண்ணில் ஓய்ந்திருந்தவர்கள் எழுந்தனர். அவர்கள் ஒளிரும் தூய்மையான வெளிர் வெள்ளை பருத்தி போல ஒளிரும் ஆடைகளில் ஆடை அணிந்திருந்தார்கள். இவர்கள் நீதிமந்தர். அவர்கள் ஆவிகளின் ஆண்டவரின் சிங்காசனத்திற்கு முன் கூடினார்கள். அவர்களின் முகங்கள்ல பயம் இல்ல, ஆனந்தம் மட்டுமே நிரம்பியிருந்தது. அவர்கள் மௌனமாக சொன்ன பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டிருந்தன. மற்றவர்கள் சந்தேகித்த அந்த நம்பிக்கை இப்போது வெளிப்படையா மதிக்கப்பட்டது. அவர்கள் ஒரே ஜனமாக அமைதியிலே ஒன்றிணைந்து நின்றன. அவர்களை சுற்றி தேவதூதர்கள் ஒழுங்காக நகர்ந்தன. புத்தகங்கள் முன்வைக்கப்பட்டன. பதிவுகள் திறக்கப்பட்டல. எதுவும் அவசரப்படுத்தப்படவில்லை. எதிலும் கொள்கல. எல்லாமும் தெளிவாகவும் அளவாகவும் உண்டுது. பின்னர் ஏனோக்கு வேறொரு குழுவை தனியாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். இவர்கள் தாங்கள் விரும்பிய பாதையை தேர்ந்தெடுத்து நேர்மையானதை விட்டு விலகியவர்கள். அவர்களின் தன்னம்பிக்கை மறைந்துவிட்டது. மண்ணில் அவர்கள் காட்டிய துணிச்சல் இப்போது மங்கிவிட்டது. அவர்களுக்கு முன்பாக ஒரு தீப்பொழிவான உருவம் தீக்கத்தும் வாளை போல பிரகாசமாகவும் கவனிக்காமல் இருக்க முடியாதவாறு மிதந்தது. ஒருவருக்கொருவர் உயிரின் புத்தகத்திலிருந்து பெயர்கள் அழைக்கப்பட்டன. அங்கே பெயர்கள் எழுதப்பட்டிருந்தவர்கள் ஒளியின் இடத்துல தங்கினர். ஆனா பெயர்கள் காணப்படாதவர்களுக்கு பிரிவு இருந்தது. அவர்கள் ஆவண கூட்டத்தின் மகிழ்ச்சியிலிருந்து தொலைவில் ஆழமான நிழலுள்ள இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அது பல காலங்களுக்கு முன்பு தயார் செய்யப்பட்டு தனியாக வைக்கப்பட்டு முத்திரை போடப்பட்ட இடம். ஒரு வலிமையான குரல் அந்த கூட்டத்தில் முழங்குளது. தீயவர்கள் இனி பேச வேண்டாம். அவர்களின் பெருமை மிகு வார்த்தைகள் முடிவடையட்டும். கிளர்ச்சியின் சத்தம் நின்று ஒலிச்சு மண்ணை நிரப்பிய பெருமை பேசும் சத்தம் அமைதியாகிவிட்டது. இறுதி தீர்ப்பு நிறைவடைந்தது. நியாயமானவர்களுக்கு நிலையான மகிழ்ச்சி வழங்கப்பட்டது. புலி அவர்களை சுற்றி இருந்தது. அமைதி அவர்கள் மீது தங்கியது. மற்றவர்கள் கூட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு ஒரு காலத்தில் அவர்கள் புறக்கணித்த மகிமையிலிருந்து பிரிக்கப்பட்டனர். காணிக்க உறுதியானதும் இறுதியானதும் இருந்தது. இதற்கு மேலும் எதையும் சேர்க்க தேவையில்ல. தீர்மானத்தின் காலம் முடிவுக்கு வந்தது மற்றும் மிக உயர்ந்தவரின் ஒழுங்கு அனைத்திலும் உறுதியாக நிலைத்திருந்தது. காணிக்கையை நிரப்பிய ஒலி ஏனோக்கு அருகே வரத் தொடங்கியது. அவ அரசர்களின் வீழ்ச்சியையும் நீதிமான்களின் எழுச்சியையும் மகனாகிய மனிதன் மகிமையில் அமர்ந்திருப்பதையும் பார்த்திருந்தான். ஆனா இப்போது அந்த காணிக்கை அவனை நோக்கி திரும்பியது. அரியணையை சுற்றி இருந்த பிரகாசம் அவனை விளக்கவில்லை. அதற்கு பதிலாக அது மெதுவாக அவனை சுற்றி பயத்தை தாண்டி உயர்த்தியது. மகனாகிய மனிதன் அருகில் வந்தார். அவரது இருப்பு உறுதியானதும் அமைதியோடும் நிரம்பியிருந்தது. ஏனோக்கு அவர் முன் நின்றபோது வானமும் பூமியும் பின்னணியாக மங்கிவிட்டது போல உணர்ந்தான். ஒளி மேலும் வலுவடைஞ்சது. ஆனா அது அவனுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. அவன் இதுவரை அனுபவிக்காத அளவுக்கு இன்னும் ஆழமான யதார்த்தத்துக்குள் இழுக்கப்படுகிறான் என்று உணர்ந்தான். அவன் அருகில் ஒரு தேவதூதன் பேசினா ஏனோக்கு என்று அழைத்தான். உன் பெயர் பரிசுத்தர்கள் எழுதப்பட்டுள்ளது. நீ தேவனோடு நடப்பாய். நீ மரணத்தை அனுபவிக்க மாட்டாய். இந்த வார்த்தைகள் பெரிதாக ஒலிக்கவில்லை. ஆனால் அவை பெரும் பாரத்தை கொண்டிருந்தன. அவை உறுதியானதும் மாற்றமற்றதும் இருந்தன. ஏனோக்கு தன்னை மேலும் உயர்த்தப்பட்டதாகவும் ஆவிகளின் ஆண்டவரின் முன்னிலையில கொண்டுவரப்பட்டதாகவும் உணர்ந்தான். அந்த இடத்தின் மகிமை விவரிக்க முடியாததாக இருந்தது. அது வெறும் ஒளி மட்டும் அல்ல, அது உயிரே ஆகும். அவன் பயத்துல மூழ்கறல. அதற்கு பதிலாக அமைதியும் ஆச்சரியமும் அவனை நிரப்பினான். அவனுக்காக தயார் செய்யப்பட்ட ஒரு சிங்காசனம் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. அது ஜாதிகள் ஆளவோ படைகளை கட்டளையிடவோ உள்ள சிங்காசனம் அல்ல. அது ஒரு மரியாதையின் இடம்,
அவன் வானுலகத்தில் தூதராகவும் சாட்சியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டான் என்பதற்கான அடையாளம். தேவதூதர்கள் அவனை சுற்றி நின்று அவன் விசுவாசத்திற்கு புகழ்ச்சி பாடல்கள் பேசினார்கள். அவன் பூமியில நடந்த பாதையை அவர்கள் மரியாதை செய்தார்கள். அந்த தருணத்தில் ஏனோக்கு அவன் பயணம் எப்போதும் இங்கேயே வழிநடத்தப்பட்டதாக கண்டான். மற்ற மனிதர்களைப் போல மண்ணில் கட்டுப்பட்டவனாக அவன் இருக்க மாட்டான். அவன் ஆண்டவரின் சந்நிதியில் மறைக்கப்பட்டு பரிசுத்தர்களுடன் பாதுகாக்கப்படுவான். மனிதகுமாரனின் மகிமையில அவனும் பங்கெடுப்பான் என்பதும் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. அவனுக்கு சமமாக அல்ல, ஆனால் அவனுக்கு அருகில் வெளிப்படுத்தப்பட்ட அனைத்திற்கும் சாட்சியாக அவன் நிற்பான். அவன் கண்ட தரிசனங்கள் அவன் காலத்திற்கே மட்டும் அல்ல, வருங்கால தலைமுறைகளுக்கும் பேசும் வகையில் இருந்தன. அவனுடைய பங்கு பூமியை தாண்டியும் தொடரும் என்பது தெளிவாக காட்டப்பட்டது. அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் பரலோக இடங்களில் பாதுகாக்கப்பட்டவனாகவே இருப்பான். அவன் எழுதிய ரகசியங்கள் அவனுடைய சாட்சியை எதிர்காலத்துக்கும் எடுத்து செல்லும். ஏனோக்கு அந்த தரிசனத்திலிருந்து வெளியே வந்தபோது அவனை சுற்றிய உலகம் வேறுபட்டதாக உணரப்பட்டது. அவன் காலடியிலிருந்த நிலமோ, அவன் தலையிலிருந்த வானோ அவன் கண்டவற்றுடன் ஒப்பிடும்போது இவை அனைத்தும் தற்காலிகமாகவே தோன்றின. பூமியில் அவனுடைய காலம் புனிதமானது, அவனை விட பெரிய ஒரு நோக்கத்திற்காகவே தனியாக வைக்கப்பட்டது என்பதை அவன் அறிந்தான். ஒரு புதிய தரிசனம் தொடங்கியது. அது சிங்காசனங்களையோ கூட்டங்களையோ பற்றியதல்ல, ஆனால் வானங்களை பற்றியது. உரியல் ஏனோக்கு அணுகி வானத்தின் தொலைவான எல்லைக்கு தன்னை அழைத்து சென்றான். அவர்கள் கிழக்கு திசைக்கு பயணம் செய்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒளி முதலில் தோன்றும் இடத்திற்கு. அங்க ஏனோக்கு மனித கண்களுக்கு மறைந்திருக்கும் ஒன்றை கண்டான். வானத்தின் சுவரில் அமைக்கப்பட்ட ஒரு பெரிய வயலை கண்டான். அது பளிச்சென்ற தங்கம் போல பிரகாசித்து உயரமாகவும் வலுவாகவும் நின்றது. இதற்கு பெயர் சூரியனின் பாதை என்று அழைக்கப்பட்டது. கிழக்கு பக்க வாயிலை நோக்கி சூரியன் வருவதை ஏனோக்கு பார்த்தான். நியமிக்கப்பட்ட நேரத்தில் அந்த வாயில் திறக்கப்பட்டது. சூரியன் அந்த வாயில ஊடுருவி வானில் தனது பயணத்தை தொடங்கியது. அது திசை தெரியாம அலைந்ததில்லை, அது அவசரமா ஓடியதில்லை. அது தெளிவான மற்றும் நிலையான பாதையை பின்பற்றி பூமியில் ஒடியூட்டியது, அதற்கு கட்டளையிடப்பட்டபடியே. நாள் முடிவை எட்டிய போது ஏனோக்கு மேற்கு பக்கத்துல இன்னொரு வாயில காண்பித்தார்கள். மாலை நேரம் வந்ததும் சூரியன் அந்த மேற்கு வாயில நுழைஞ்சு பார்வையிலிருந்து மறைந்தது. அந்த வாய்கள் இரவுக்காக மூடப்பட்டன. உரியல் இந்த வாய்கள் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒழுங்கின்படி திறக்கப்பட்டும் மூடப்பட்டும் இருப்பதாக விளக்கினார். எதுவும் யாத்திரையாக நடக்காதீங்க. இதுதான் உரியல் கூறினார், தேவன் வானத்தின் ஒளிகளுக்காக அமைத்த ஒழுங்கு. சூரியன் தனது கடமையை நம்பிக்கையுடன் நிறைவேற்றுகிறது. அது தன்னேரத்தில் உதயமாகி தன்னேரத்தில் அஸ்தமிக்கிறது. அது பூமிக்கு வெப்பமும் ஒளியும் அளித்து தன் நாள் பணியை முடித்ததும் விலகுகிறது. ஏனோக்கு வியப்பு நம்பார். பொழுது பிறக்கும் நேரமும் மாலை நேரமும் யாத்திரை அல்ல என்பதை அவர் கண்டார். அவை ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகும். வானத்தின் சுவர்கள் அனைத்தையும் தக்க வைத்து நிற்கின்றன. வாய்கள் முன்பே திறக்கவோ தாமதமாக மூடவோ செய்யப்படுவதில்லை. அவை உயர்ந்தவரின் சித்தப்படி இயங்குகின்றன. சூரியன் தன் பாதையை பின்பற்றுவதை பார்த்தபோது ஏனோக்கு அதில் ஒரு ஆழமான அர்த்தத்தை கண்டார். சூரியனுக்கு நியமிக்கப்பட்ட பாதை இருப்பது போலவே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பாதை உள்ளது. வாழ்க்கையில் பருவங்கள் உள்ளட. எலும்பு நேரம், ஓய்வெடுக்கும் நேரம், செயல்படும் நேரம், காத்திருக்கும் நேரம், ஆள் இவை உள்ளன. அவையெல்லாம் தொடங்கும் முன்பே அறியத்தப்பற. சூரியனின் நிலையான இயக்கம் வானில் எழுதப்பட்ட பாடமாக மாறியது. ஒழுங்கு வானங்கள் ஆளுகிறது, ஒளி கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. அதை இயக்கியவரின் கவனத்திலிருந்து எதுவும் தப்புவதில்லை. சூரியனின் பாதையை காட்டிய பிறகு யூரியல் ஏனோக்கின் கவனத்தை சந்திரனிடம் திருப்பினார். அவர்கள் பரந்த வானின் கீழ் நின்றனர். ஏனோக்கு சந்திரனை தன் கண்முன்னே மாறிக்கொண்டிருப்பதை பார்த்தார். ஒரு தருணத்துல அது மெல்லியதும் மங்கலானதும் வெள்ளி நூல் போல் இருந்தது. பின்னர் அது பிரகாசமாகவும் வட்டமாகவும் வளர்ந்து முழுமையாகவும் வலிமையாகவும் ஒளிர்ந்தது. அதற்கு பிறகு அது மீண்டும் மெதுவா மங்கத் தொடங்கியது. இரவு இரவாக சுருங்கி கிட்டத்தட்ட மறைஞ்சுவிட்டது. பின்னர் அந்த சுழற்சி மீண்டும் தொடங்கலவே. யூரியல் சந்திரன் காரணமில்லாம மாறுவதில்லைன்னு விளக்கினார். சூரியனைப் போலவே அதற்கும் தனித்துவமான வாயில்கள் மற்றும் மறைந்த அறைகள் உள்ளன. அதன் ஒளிக்காக சேமிப்பிடங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. இந்த இடங்களிலிருந்து அதன் பிரகாசம் அளவிட்டு துல்லியமாக வரியிடப்படுகிறது. அது மிக விரைவாக வளங்கறில்ல, அது மிக மெதுவாக மங்குவதும் இல்ல. ஒவ்வொரு நிலவும் ஒரு சிறந்த வடிவமைப்பு பின்பற்றுகிறது. ஏனோக்கு தேவதூதர்கள் பிடித்திருந்த பலகைகள் காண்பிக்கப்பட்டன. அவற்றில் தெளிவான குறிகள், கோடுகள் மற்றும் நாட்களை என்னும் எண்கள் எழுதப்பட்டிருந்தன.
அவை அம்மாவாச, பௌர்ணமி மற்றும் இடைநிலைகளை குறித்திருந்தன. எதுவும் ஊகமாக இல்லை, எதுவும் சந்தேகமாக விடப்படவில்லை. ஒவ்வொரு மாதமும் அதற்கு முந்தையத ஒழுங்காக தொடர்ந்தது. இது தெய்வீக நாட்காட்டின் ஒரு பகுதியாகும் என்று யூரியல் அவரிடம் கூறினார். ஒரு ஆண்டு 364 நாட்களாக அளக்கப்பட்டது. வாரங்களும் மாதங்களும் ஆரம்பத்திலிருந்தே அமைக்கப்பட்டிருந்தன. வானில் உள்ள ஒளிகள் இந்த மாதிரியை பின்பற்றி கட்டளையிட்டபடி நேரத்தை துல்லியமாக கணக்கிடுகின்றன. இந்த நாட்காட்டி நாட்களை எண்ணுவதற்காக மட்டுமில்ல, புனித கூட்டங்கள் மற்றும் பரிசுத்த காலங்களை கடவுள் நியமித்த விதமாகும். இந்த நாட்களை குறிக்க சந்திரனின் இயக்கம் உடவில்லது. அது வானில் ஒரு சாட்சியாக இருந்து காலமே உன்னதமானவருக்கே சொந்தம் என்று பூமிக்கு நினைவூட்டுகிறது. சந்திரன் தமது பாதையை விட்டு வெளியே செல்லாது, யூரியல் கூறினார். இவற்றில் எதையும் மாற்ற முடியாது. அதன் பால நம்பிக்கையோடு தொடங்குகிறது. அதன் ஒளி துல்லியமா அதிகரித்து குறைகிறது. அது தனது கடமையை மறத்தாது. எனக்கு சந்திரனை அதன் நிலையான ஒத்திசைவுடன் தொடர் மோசுவ பக் மங்குவது போல தோன்றினாலும் அது அழிந்துவிடவில்லை, அதன் பருவத்தில் மட்டும் நகர்கிறது என்பதை அவர் கண்டார். அந்த முனை எப்போதும் திரும்பி வருகிறது. அந்த ஒழுங்கு எப்போதும் இழைத்திருக்கிறது. இந்த மர்மங்கள் அவர் உணரும் போது ஒரு மனிதனின் வாழ்நாள்களும் அறியப்பட்டு அளக்கப்பட்டுள்ளன என்பதை அவர் கண்டார். சந்திரன் தனது பாதையை பாதுகாப்பது போல மனிதனின் நாட்களும் கவனத்துடன் எண்ணப்படுகின்றன. வானகம் துல்லியத்துடன் இயக்கப்படுகிறது. அதில் எதுவும் வீணாகவோ தவறாகவோ இல்லை. உரியல் தனது கையை உயர்த்தி ஏனோக்கின் கண்களை இன்னும் மேலே நோக்கி திருப்பினார். அவர்களின் மேல உள்ள ஆகாயம் எண்ணற்ற ஒளிகளால் நிரம்பியிருந்தது. நட்சத்திர கூட்டங்கள் இருண்ட துணியில் நெய்யப்பட்ட வடிவங்களைப் போல வானில் விரிந்திருந்தன. அவை காரணம் இல்லாம துடிக்கிறங்க. அவன் நிலையான பிரகாசத்துடன் இருந்து கொண்டிருந்தன. உரியல் பெரிய நட்சத்திர கூட்டங்களை நோக்கி சுட்டினார். ஒரியான் தன் இடத்தில் வலிமையாக நின்று கொண்டிருந்தான். பிளியாட்ஸ் ஒன்றாக நெருக்கமாக கூடியிருந்தது. ஒவ்வொன்னும் தான் பாதியில நிலைக்கிருந்தது. ஏனோ கவனமா பார்த்தார். நட்சத்திரங்கள் சீரற்ற முறையில் சிதறி இல்லை என்பதை அவர் கண்டார். ஒவ்வொன்றும் பல வருடங்களுக்கு முன்பு நிர்ணயிக்கப்பட்ட பாதையில நகர்ந்தன. அவை நியமிக்கப்பட்ட பருவங்கள்ல உதயமாகி அஸ்தமனமாகின. அவை வருடத்தின் சில காலங்களில் தோன்றின, மற்ற காலங்களில் மறைந்தன. அவற்றின் ஒழுங்கு மிக துல்லியமா இருந்தது. எதுவும் மற்றொன்றின் பாதையில் நுழையவில்லை. நட்சத்திரங்களுக்கு விதிகள் எழுதப்பட்டுள்ளன என்று உரியல் விளக்கினார். இவை கல்லுல பொறிக்கப்பட்ட விதிகள் அல்ல, கடவுளின் வார்த்தையால் நிறுவப்பட்ட கட்டளைகள். நட்சத்திரங்கள் எந்த கேள்வியும் இல்லாம கீழ்படியும. அவை தங்களுக்கே விருப்பமான திசையை தேர்ந்தெடுக்கவில்லை. அவ சுதந்திரமா அளந்து தெரியவில்லை. யாராவது வலி தவறினால் என்று உரியல் சொன்னார், ஒரு வலிமையான சக்தி அதை மீண்டும் இழுத்துக் கொண்டு வரும். ஏனோக்கு அவர் ஒரு காலத்துல கட்டுப்படுத்தப்பட்டிருந்த விழுந்த தேவதைகளை நினைவு கூர்ந்தார். அந்த உயிர்கள் தங்கள் இடத்துல கட்டுப்படுத்தப்பட்டிருந்ததை போலவே ஒழுங்க விட்டு வெளியேறும் எந்த நட்சத்திரமோ உறுதியாக பிடிக்கப்பட்டு வைக்கப்படும். சில கிளர்ச்சி செய்த நட்சத்திரங்கள் ஏற்கனவே தனியாக வைக்கப்பட்டுள்ளன. விண்ணக ஒளிகளும் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கான அடையாளமாக அவை இருக்கின்றன. ஏனோக்கு விண்ணகத்துல பாதுகாப்பாக வைத்திருக்கும் பெரிய நீர்மூட்டைகளையும் பார்த்தார். அவ கட்டளையின்றி வெளியே சிந்தப்படப்பட அவை அடக்கப்பட்டே இருந்தன. அதுவே மிக உயர்ந்த உலகங்களும் கவனத்துடன் ஆளப்படுகின்றன என்பதற்கான தெளிவான அடையாளம். சில நட்சத்திரங்கள் வானில் வேகமாக நகரும் போல் தெரிந்தன. வானின் காற்றுகள் அவற்றை தங்கள் பாதையில் இழுத்து செல்கின்றன என்று உரியல் விளக்கினார். ஆனா அந்த காற்றுகளும் தனியாக செயல்படுவதில்லை. அவ அனுமதி கிடைக்கும் போதுதான் நகரும். அவற்றின் வலிமையும் திசையோ மிக உயர்ந்தவரின் சித்தத்தால் வழிநடத்தப்படுகிறது. ஏனோக்கு நட்சத்திரங்கள் சிறப்பாக ஒழுங்காக ஜொலிக்கும் போது தன் மேலுள்ள அனைத்தும் ஒழுங்காக கட்டுப்பட்டிருப்பதை பார்த்தார். எதுவும் மோதவில்லை, எதுவும் இலக்கில்லாம அலைஞ்சு கொண்டிருக்கவில்லை. விண்ணகம் காட்டுமிராண்டியாகவோ குழப்பமாகவோ இல்ல. அவை கட்டமைக்கப்பட்டும் நிலைத்தும் இருந்தன. பூமியின் பருவங்கள்ல அவர் பார்த்த அதே மாதிரி படலம் வானிலும் எழுதப்பட்டிருந்தது. சூரியன் தன் வாயுகளை காத்து கொண்டது, சந்திரன் தன் சுழற்சிகளை காத்து போடுது, நட்சத்திரங்கள் தங்கள் சப்பியங்களை பின்பற்றிருந்த வானின் சேனைகள் கூட இந்த கட்டளைகளுக்குள் பணிந்திருந்தன. அனைத்தும் பரவலாக இருந்தாலும் எல்லையில்லா சுதந்திரத்தை அது காட்டவில்லை. அது வடிவமைப்பால் ஒன்றாய் இணைக்கப்பட்டுள்ள ஒரு பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தியது. வானில் ஒவ்வொரு ஒளியும் தன்னை விட பெரிய ஒரு ஆட்சி இருப்பதை சாட்சியாக கூறியது. தன்னிடத்தில நம்பிக்கையுடன் பிரகாசித்தது. வானத்தின் காட்சி சூரியன், சந்திரன் அல்லது நட்சத்திரங்களோடு மட்டும் முடிவடையவில்லை. அவை அனைத்தும் ஒன்றாக சிறப்பாக இயங்கும் ஒரு முழுமையான அமைப்பாக இருப்பது ஏனோக்கு காண்பிக்கப்பட்டார். 364 நாட்கள் கொண்ட ஆண்டின் வடிவத்தை அவர் தெளிவாக கண்டார். அது நிலையானது, சமநிலையுடன் முழுமையானது.
இந்த நாட்காட்டி வெறும் நாட்களை எண்ணும் ஒரு முறையாக மட்டும் இல்ல, இது மாற்றமில்லாத ஒழுங்கின் ஒரு அடையாளமா இருந்தது. ஒவ்வொரு பருவமும் தன் நேரத்துல வந்தது. ஒவ்வொரு வாரமும் முன்வாரத்தை தொடர்ந்து குழப்பமின்றி வந்தது. எதுவும் குறைவாக ஐயா, எதுவும் கூடவில்லை. இந்த சுழற்சி தொடக்கத்திலிருந்து முடிவு வரை உறுதியாக இருந்தது. நேரம் தன்னிச்சையாக செல்ல அனுமதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்று ஏனோக்கு காண்பிக்கப்பட்டது. நாட்கள் தவறாக அமைக்கப்பட்டாலோ அல்லது பருவங்கள் தங்கள் பாதையில் இருந்து விலகினாலோ படைப்பின் இசைமை உடைய தொடங்கும். விளைச்சல்கள் தவறான நேரத்தில் வரும். புனித கூடுகைகள் தக்க இடத்துல இருக்காது. ஒளி மற்றும் இருட்டின் இடையிலான கவனமாக்கப்பட்ட சமநிலை பலவீனமாகும். ஆனா அவர் பார்த்த வடிவமைப்பில் இப்படிப்பட்ட குழப்பத்திற்கு இடமில்ல. அவர் பார்த்தார், தேவதூதர்கள் வழிகாட்டும் கட்டளைகளால் நிரப்பப்பட்ட உருளைகளை எடுத்து சென்றனர். இந்த உருளைகள் நாட்களை மிக துல்லியமாக குறித்திருந்தன. அவை வாரங்கள் மாறும் முறையையும் மாதங்கள் நகரும் முறையையும் பதிவு செய்திருந்தன. ஒரு தூதர் தம் படியிலிருந்து விலக முயன்றா உடனே திருத்தம் செய்யப்பட்டது. ஒன்னும் ஒழுங்கல் இல்லாம இருக்க அனுமதிக்கப்படவில்லை. அவரது ஞானத்துல ஒரு தேவதூதர் சொன்னா, கடவுள் மனிதர்களுக்கு நாட்களின் ஒரு இயந்திரத்தை வழங்கியுள்ளார். நேரமே ஒரு நன்கு வடிவமைக்கப்பட்ட கருவி போல் நகர்ந்தது. ஒவ்வொரு பகுதியும் மற்றவற்றுடன் இணைந்து செய்யப்பட்டது. சூரியன் தன் மாய்களல்ல திட்டமிட்டபடி நுழைங்கல. சந்திரன் தன் நிலைகளை நேரத்துல முடிச்சது. நட்சத்திரங்கள் தங்கள் பருவங்களை தாமதமின்றி குறித்தன. இந்த நாட்காட்டி ஒரு பெரிய உண்மையின் ஒரு பகுதியா இருப்பதை ஏனோக்கு உணர்ந்தார். இது கடவுளின் திட்டம் காரணமின்றி வழி தவறவோ மாறவோ செய்யப்படுவதில்லை என்பதை காட்டியது. நாட்கள் தங்கள் வரிசையை போலவே அவருடைய நோக்கங்களும் அவ்வாறே செல்கின்றன. நேரம் கடந்து போவது வெறுமனேவோ அல்லது சீரற்றதோ அல்ல. அதில் அர்த்தம் உண்டு. இந்த நாட்காட்டியை புரிந்து கொள்வது படைப்பின் வடிவமைப்பின் இன்னொரு அடுக்கை ஒளிவிடுவதை போன்றது. இதனால் யாகைதான் வரலாறு கூட ஒரு நிர்ணயிக்கப்பட்ட மாதிரியில் விரிகிறது என்பதை வெளிப்படுத்தியது. ஒவ்வொரு தலைமுறையும் அது பிறக்க முன் நீண்ட காலமா நிறுவப்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள் நகர்கிறது. இந்த தரிசனம் அவரது இதயத்தில் உறைந்த போது ஏனோக்கு காலம் உலகை கட்டுப்படுத்தும் ஒரு சக்தி அல்ல என்பதை கண்டார். அது அதை உருவாக்கியவருக்கு ஒரு பணியாளன் மட்டுமே. அழகான நாட்காட்டி மிக உயர்ந்தவர் நிகழ்வுகளை மட்டுமல்ல, அவை நடைபெறும் தாளையும் ஆள்கிறார் என்பதற்கான சான்றாக நின்றது. தரிசனங்கள் மெதுவா அமைதியாக ஆரம்பித்தன. அப்போது உரியல் ஏனோக்கை நோக்கி முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகளை சொன்னார். நீ பார்த்தவே உனக்காக மட்டுமல்ல என்று தேவதூதர் கூறினார். நீ அதை எழுதி வைத்திருக்க வேண்டும். வருங்கால தலைமுறைகள் இந்த அறிவை தேவைப்படுவார்கள். ஆணை தெளிவாக இருந்தது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் நேரத்தின் சரியான ஒழுங்கின் இரகசியங்கள் வானத்தில் மறைந்திருக்க வேண்டியவை அல்ல. ஏனோக்கு தாழ்மையுடன் தலையை வணங்கினார். அவருக்கு தன் முன் வைக்கப்பட்ட பணியின் தீவிரம் உணரப்பட்டது. பின்னர் அவர் எழுத ஆரம்பித்தார். புரிதல் எந்த சிரமமும் இல்லாம அவரை ஊடுருவி வந்தது போல இருந்தது. அவர் சூரியனின் வாயில பற்றியும் அது எப்படி உதயமாகி அஸ்தமிக்கிறது என்பதையும் பதிவு செய்தார். அவர் சந்திரனின் அறைகள் மற்றும் அதன் சுழற்சிகளின் நிலையான ஒத்திசைவை விவரித்தார். 364 நாட்கள் கொண்ட ஆண்டும் ஒழுங்காக அமைக்கப்பட்ட வாரங்களும் தங்கள் இடங்களில் நிலைத்திருக்கும் பருவங்களும் பற்றி அவர் கவனமாக எழுதியார். நட்சத்திரங்களா அவர் தவிக்கமல்ல. அவை செல்லும் பாதைகள் மற்றும் அவற்றை வழிநடத்தும் விதிகள் பற்றி அவர் எழுதியார். ஒரு காலத்துல வழி தவறியவைகளும் தங்கள் சரியான இடத்தில் பிடித்து வைக்கப்பட்டுள்ளன என்பதை அவர் குறிப்பிட்டார். காற்றுகள், நீர்கள் மற்றும் வானத்தின் ஒளிகள் எல்லாம் ஆணைப்படி எப்படி நகர்கின்றன என்பதையும் அவர் விளக்கியார். எழுதி கொண்டிருந்த போது ஏனோக்கு தன் மீது வைத்த நம்பிக்கையை உணர்ந்தார். அவர் ஒரு அரசன் அல்ல. அவர் படைகளை வழிநடத்தவில்லை, இருந்தாலும் அதே அளவுக்கு முக்கியமான ஒன்றுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஒரு சாட்சி, ஒரு எழுத்தாளர், வானத்தின் ஒழுங்க மனிதர்களின் உலகிற்கு கொண்டு செல்லும் ஒரு குரலாக இருக்க வேண்டும். சில நேரங்கள்ல அவர் எழுத்து நிறுத்தி வானத்தை நோச்சி பார்த்து தாம் கண்டவற்றை நினைவு கூர்ந்தார். பின்னர் அவர் தொடர்ந்தார். ஒரு விவரத்தை மாற்றாம கவனமா எழுதியார். இவை கற்பனையால் உருவாக்கப்பட்ட கதைகள் அல்ல. இவை நோக்கத்துடன் அவருக்கு காண்பிக்கப்பட்ட உண்மைகள். அறியாதவர்கள் கற்றுக்கொள்ளட்டும் என்று அவர் எழுதியார். நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் புரிந்து கொள்ளும் மகிழ்ச்சியை அடையட்டும். அவரது வார்த்தைகள் வழிகாட்டவும் நினைவூட்டவும் குழப்பமான காலங்களில் மனதை உறுதிப்படுத்தவும் இருந்தன. இந்த பொறுப்பு ஏனோக்கு திசை தந்தது. இப்போது அவரது வாழ்க்கை தனிப்பட்ட முறையில் கடவுளுடன் நடப்பது மட்டும் அல்ல, அவருக்கு காட்டப்பட்டதை பாதுகாப்பது பற்றியும் அது ஆனது. காலமோ இடமோ பற்றிய ரகசியங்கள், வானத்தின் ஒழுங்கு, நாட்களின் ஓசை, இவை அனைத்தும் இப்போது அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன.
அதனால் ஏனோக்கு வரிசையாக வரிகளை எழுதி வானத்தின் வடிவத்தை கீழுள்ள பூமி நினைவில் வைத்துக் கொள்ளும் வகையில பரப்பினார். அது கூட உயர்ந்தவரின் பராமரிப்பில் நகர்கிறது என்பதை உணரச் செய்தார். மறுபடி ஏனோக்கு தூக்கம் ஆட்கொண்டது. அதோடு இன்னொரு கனவும் ஒன்றது. இந்த காணொலி மற்றவற்றிலிருந்து வேறுபட்டது. இது அவருக்கு பரலோகத்தின் வாயில்கள் அல்லது ஒளியின் அறைகள் எதையும் காட்டவில்லை. அதற்கு பதிலாக இது சின்னங்களாக வந்தது. உயிருள்ள படங்களால் சொல்லப்படும் ஒரு கதைய போல. அவர் ஒரு வெள்ளக்காலையா அகலமான புல்வெளியில் தனியாக நிற்கும் நிலையில பார்த்தார். அது வலிமையானதும் தூய்மையானதும் எந்த கலங்கமும் இல்லாததாக இருந்தது. இந்த காலை குற்றமற்ற நிலையில உருவாக்கப்பட்ட முதல் மனிதனை குறிக்கிறது. அதிலிருந்து மற்ற காளைகள் தோன்றி நிலம் முழுவதும் பரவின. காலம் கடந்தபோது அவற்றின் எண்ணிக்கை அதிகரித்து பூமி அவற்றால் நிரம்பியது. அவற்றில் ஏனோக்கு 4 சிறிய காளைகளை தனியா பார்த்தார். அவை ஒன்றோடொன்று அருகில் நின்றன. மற்றவைகளிலிருந்து வேறுபட்டவையாக அவை நோவாவின் மக்களை சின்னமா காட்டுவதாக அவர் உணர்ந்தார். அவற்றை சுற்றி உலக அமைதியற்றதும் கலங்கியதும் போல தெரிந்தது. மண் அசைந்தது, வானை இருந்தது, காட்டுல ஒரு மாற்றம் வரப்போகிறது என்ற உணர்வு இருந்தது. பின்னர் நீர்கள் உறங்கின. அந்த கனவுல அது வெறும் மழை அல்ல, ஆனா ஒரு பெரிய குழப்ப கடல் எல்லாவற்றையும் மூடியது. நிலத்தை நிரப்பிய காளை உருவங்கள் நீர் பரவிய போது அடித்துச் செல்லப்பட்டன. உலகம் மீண்டும் ஒரு பெரிய வெள்ளமா மாறியது. அந்த உயிரினங்கள் உயரும் அலைகளுக்கு எதிராக போராடின. ஆனால் அலைகள் மிகவும் வலுவாக இருந்தன. ஏனோக்கு நீர்கள் பூமியை முழுமையாக மூடுவதை பார்த்தார். அவர் முன்பு தரிசனத்துல பார்த்ததை இப்போது சின்னமா மீண்டும் கண்டார். அந்த வெள்ளம் சீரற்றதாக இல்ல. நீண்ட நாட்களாக அதன் ஒழுங்க விட்டு விலகிய உலகிற்கு அது பதிலாக இருந்தது. இறுதியில் நீர்கள் அமைந்த போது நிலம் வெறிச்சோடியும் உலர்ந்தும் தோன்றியது. நிலம் முழுமையா உறிஞ்சும் வெறிச்சோடியும் வாழ்க்கை மீண்டும் தொடங்க காத்திருந்தது. அந்த காட்சியை அமைதி மூடியிருந்தது. ஆனா அந்த எல்லாவற்றிலும் ஒரு சிறிய வெள்ளக்காலம் மட்டும் பாதுகாப்பா இருந்தது. அது வெள்ளத்தில் அடிபட்டு விடவில்லை. அது அமைதியாக நின்றது. குழப்பத்திலிருந்து காக்கப்பட்டது. ஏனோக்கே இதுவே நீதிமான்களின் வழி, நோவாவின் குடும்பத்தை குறிக்கிறதுன்னு பார்த்தார். உலகம் மாறினாலும் அவர்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளப்பட்டனர். மற்ற விலங்குகள் கனவில் போராடி வீழ்ந்தாலும் தூய வழிக்கு பாதுகாப்பு இருந்தது. இது இரக்கம் மற்றும் நோக்கம் இன்னும் நிகழ்வுகளை வழிநடத்துகிறது என்பதற்கான ஒரு அறிகுறியா இருந்தது. வெள்ளம் கதையின் முடிவல்ல, ஒரு திருப்பு முனை. அந்த கனவு வார்த்தைகள் இல்லாம தெளிவா பேசியது. தண்ணீர் பூமியை மூடியிருந்தாலும் புதுப்பிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்டனர். உலகம் அதிர்ந்தாலும் தனியாக வைக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு எப்போதும் இருக்கும். கனவு தொடர்ந்தது, ஆனா காட்சி மீண்டும் மாறியது. இந்த முறையில ஏனோக்கு முன்னிலையில முழு வரலாறும் ஒரு பெரிய புலமாக விலங்குகளால் நிரம்பி தோன்றியது. மனிதர்கள் இனி மனிதர்களாக காட்டப்படவில்லை. அவர்கள் பல வகை விலங்குகளா தோன்றினர். ஒவ்வொரு சின்னமும் ஒரு அர்த்தத்தை கொண்டிருந்தது. அவர்களுக்கு மேல ஏனோக்கு வானில் நட்சத்திரங்கள் பிரகாசமா ஒளிருங்கத பார்த்தார். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பெயர் இருந்தது. இந்த நட்சத்திரங்கள் வாச்சர்கள் ஒரு காலத்தில் இறங்கிய தேவதூதர்கள் என்பதை கண்டறிந்தார். அவர்கள் அந்த புலத்தை கீழிருந்து பார்த்தனர். கீழே நடக்கும் நிகழ்வுகளை கவனித்தனர். அவர்களின் ஒளி நிலைத்தும் தொலைவிலும் இருந்தது. பூமியில ஏனோக்கு ஒரு குழு வெள்ளாடுகளை பார்த்தார். அவை ஒரு கூட்டமா சேர்ந்து நகர்ந்தன. இந்த ஆடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களை குறித்தன. அவை சுற்றியுள்ள விலங்குகளுடன் ஒப்பிடும் போது சிறியதாக இருந்தாலும் தூய்மையுடன் அடையாளம் காணப்பட்டன. அவற்றில ஆரம்பத்துல ஒரு ஆடு தனித்துவமாக இருந்தது. அதிலிருந்து பல மற்ற ஆடுகள் வந்தன. இது ஆபிரகாமின் வீட்டை குறித்தது. மெதுவாக ஆனா உறுதியாக வளர்ந்தது. ஆனா அந்த புலம் அமைதியாக இருக்கவில்லை. சிங்கங்க ஆடுகளை சுற்றி உலாகின. காட்டு விலங்குகள் கூரிய பார்வையுடன் அவற்றை சுத்தி வந்தன. இந்த உயிரினங்கள் சக்தி வாய்ந்த நாடுகள், ஆடுகளின் கூட்டத்திற்கு எதிராக எழுந்த வலிமையான இராச்சியங்களை குறித்தன. சில நேரங்கள்ல ஆடுகள் சிலரல்ல, சில நேரங்கள்ல அவை எல்லா பக்கங்களிலும் அழுத்தப்பட்டன. இருந்தாலும் அழிக்கப்படல. ஏனோக்கு ஆடுகளுக்கு மேல் மேய்ப்பர்களை வைத்திருப்பதை கவனித்தார். சில மேய்ப்பர்கள் அவற்றை கவனித்து பாதுகாப்பான இடத்திற்கு வழிநடத்தினார்கள். மற்றவர்கள் கவனக்குறைவாக இருந்ததால் ஆபத்து அருகில் வர அனுமதித்தனர். இந்த மேய்ப்பர்கள் மக்களை வழிநடத்திய அல்லது வழிநடத்த தவறிய தலைவர்கள் மற்றும் அரசர்களை குறித்தன. இதையெல்லாம் மேலாக நட்சத்திரங்கள் பார்த்து கொண்டிருந்தது போல இருந்தது. சில ரகசியமா திட்டமிட்டன. அப்போது ஏனோக்கு கடவுளால் எழுப்பப்பட்ட ஒரு பெரிய மேய்ப்பரை பார்த்தார். இந்த மேய்ப்பர் உறுதியும் விசுவாசமும் கொண்டவர். அவர் ஆடுகளை வலிமையுடனும் தெளிவான வழிகாட்டலுடனும் வழிநடத்தினார். அவரின் மூலம் ஆடுகள் மீண்டும் தங்கள் பாதையை கண்டுபிடித்தன.
இந்த சின்ன மோசையை குறிக்கிறது என்பதை ஏனோக்கு அறிந்தார். மக்களை ஆபத்தில் இருந்து வெளியே கொண்டு சென்று வாக்குறுதியான நிலைக்கு வழிநடத்த நியமிக்கப்பட்டவர் அவர். இந்த காணொலி தலைமுறைகளை கடந்த ஒரு கதையை போல முன்னேறியது. புதிய விலங்குகள் தோன்றின. சில சிங்கங்களைப் போலவும் சில புலிகளையோ சக்தி வாய்ந்த பறவைகளையோ போலவும் இருந்தன. அவை ஒன்றுக்கொன்று பின்னெழும் ராஜ்யங்களை குறித்தன. சிலர் வெற்றி பெற்றனர், சிலர் கடுமையை ஆட்சி செய்தனர். ஆனா ஒவ்வொருவரும் தங்களது காலம் முடிந்ததும் மறைந்தனர். ஆடுகள் பல நேரங்களில் சிறியதாகவும் சூழப்பட்டதாகவும் தோன்றினாலும் காணாத ஒரு கை அவர்களை பாதுகாத்தது. ஆபத்து மிக அதிகமாக வளர்ந்த போது உதவி வந்தது. அவர்கள் சிதறிய போது மீண்டும் ஒன்று சேர்க்கப்பட்டனர். எல்லா மேய்ப்பர்களிலும் மேலான மேய்ப்பர் அவர்களை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. தனது கனவில் இது விலங்குகளின் கதையை விட அதிகம் என்று ஏனோக்கு புரிந்தது. இது ஆதாமின் பிள்ளைகளின் கதையை சின்னங்களாக கூறியது. ஆடுகளின் போராட்டங்கள் உண்மையான மக்களின் போராட்டங்களா இருந்தன. மிருகங்கள் நாடுகளாக இருந்தன. நட்சத்திரங்கள், விண்ணக காவலாளிகள் நிகழும் திட்டத்தை கவனித்துக் கொண்டிருந்தனர். வரலாறு தானாகவே அந்த வெளியில நீண்ட பேரணியாக நகர்ந்தது. ராஜ்யங்கள் எழுந்தும் வீழ்ந்தும் போனக தலைவர்கள் வந்தும் போனும் செய்தார்கள். ஆனால் ஆடுகளின் கூட்டம் நிலைத்திருந்தது. அந்த தரிசனம் வலிமையான சக்திகளால் சூழப்பட்டிருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வரிசை அழியாது என்பதை காட்டியது. அவர்களின் கதை எந்த ஒரு பேரரசையும் விட பெரிய நோக்கத்தால் வழிநடத்தப்பட்டது. கனவு முன்னேறியது, விலங்குகளின் விழி மீண்டும் மாறியது. ஆடுதலின் கூட்டத்துல ஒருவர் விசித்திரமான வலிமையுடன் எழுந்தான். இந்த ஆடு அளவுல பெரியதாக தெரியவில்லை, ஆனா அது அதிகாரத்தை கொண்டிருந்தது. அது கவனமாக கேட்டது காற்றில் எங்கோ தொலைவில் வரும் அழுகுரலை கேட்பது போல. அந்த வெளிக்கு புறம் ஒரு பெரிய ஆற்றின் அருகிலிருந்து வேதனையின் சத்தம் அதன் காதல வந்தது. இந்த ஆடு முன்னேறி நடந்தது. ஏனோக்கு அது வழிகாட்டுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை பார்த்தான். வலிமையான மிருகங்கள் சூழ்ந்திருந்தாலும் அது பின்னடையவில்லை. முன்பு கூட்டத்தை சுற்றி இருந்த சிங்கங்கள் இப்போது கோபத்துடன் கர்ஜித்தன. ஆனா ஏதோ மாறிவிட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடு தனது குரலை உயர்த்தியது. கூட்டம் அதன் பின்னால திரண்டது. காணக்காட்சியில ஆடுகள் இனி சிதற இருக்கவில்லை. அவ ஒன்றாக நகர்ந்தன. தங்கள் தலைவரை தொடர்ந்து சிங்கங்களின் பிடியிலிருந்து விலகின. முன்பு அவர்களின் பாதையை தடுத்திருந்த ஆறு அவர்களுக்கு முன் பிளந்தது. நீர்கள் பக்கமாக நின்றன. தெளிவான வழியை திறந்தன. ஆடுகளின் கூட்டம் பாதுகாப்பாக கடந்து சென்றது. ஆனா மிருகங்கள் பின்தொடர முடியல. ஏனோக்கு ஆடுகளத்திலிருந்து பயம் விலக மோசப்ப பார்த்தான். முன்பு அவற்றை தலகுனிந்து வைத்திருந்த அச்சம் மங்க தொடங்கியது. அவற்றை ஆட்சி செய்த சிங்கங்கள் தங்கள் பிடியை இழந்தன. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டின் பின்னுள்ள சக்தி அதன் சொந்தமானதல்ல. அது மேலிருந்து வந்தது. எல்லாவற்றையும் வழிநடத்தும் காணாத மெய்ப்பரிடம் இருந்து செய்தி எளிமையானது, ஆனா வலிமையானது. அவர்களுக்குள் உள்ள தலைவர் இந்த தருணத்திற்காகவே நியமிக்கப்பட்டிருந்தார். என் ஜனங்களை விடுதலை செய்யுங்கள்னு சொல்வது போல அவர் பேசினார். அந்த வயலும் அதற்கு பதிலளிப்பது போல் இருந்தது. கூட்டம் அடிமைத்தனத்திலிருந்து விலகி வாக்குறுதியை நோக்கி ஒரு புதிய இடத்திற்கு முன்னேறியது. ஆபத்தில் இன்னும் எழும் என்றாலும் அவர்கள் இனி திசை இல்லாமல் இல்ல. வானத்திலிருந்து கவனிப்பவர் காலத்துல செயல்படுவதா அவர்களுக்கு காட்டப்பட்டது. ஏனோக்கு கனவுல கூட அவனுக்குள் மகிழ்ச்சி எழுந்தது. இந்த தரிசனம் ஆடுகள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை என்பதை காட்டியது. நரி சிங்கங்கள் சூழ்ந்திருந்தாலும் கூட ஒரு விடுவிப்பவர் எழுப்பப்படுகிறார். மேய்ப்பரின் கை அவன் ஆடுகளின் மீது எப்போதும் இருக்கிறது. அவர்களை நீரிலும் காட்டிலும் வழிநடத்தி விடுதலைக்கு அழைத்து செல்கிறார். கனவு தாமதிக்கலையா? விலங்குகளின் வெளி எப்போதும் போராட்டம் நிறைந்த இடமா மாறியது. ஏனோக்கு ஒரு பின்னொன்றாக கொடூரமான விலங்குகள் எழுந்ததை பார்த்தான். ஒவ்வொன்றும் முந்தையதை விட சக்தி வாய்ந்ததாக இருந்தது. முதல்ல அதன் முதுகில் விரிந்த சிறகுகளுடன் ஒரு புலி வந்தது. அது விரைவாக நகர்ந்தது. எச்சரிக்கை இல்லாம தாக்கியது. அதன் வேகம் மற்றும் கூர்மையான பற்கள் அதை நிலத்தை கைப்பற்ற அனுமதிச்சன. இந்த விலங்கு ஒரு காலத்திற்கு ஆட்சி செய்தது. சிறிய விலங்குகளை விட உயரமாக இருந்தது. ஆனால் அது நீண்ட நேரம் தனியாக இருக்கவில்லை. வெளியின் மற்றொரு மூலையிலிருந்து பெரிய பல்லுகளும் மிகுந்த வலிமையும் கொண்ட ஒரு உயிரி வந்தது. அது வலிமையுடன் முன்னேறி சிறகுள்ள புலியை அப்புறப்படுத்தியது. அதன் எடையில நிலம் நடுங்கியது. இந்த புதிய விலங்கு அந்த நிலத்தை தன் சொத்தாக கொண்டது. பின்னர் ஒரு பெரிய கனடி தோன்றியது. சக்தியும் பசிக்குமாக எழுந்தது. அது வெளியில் ஊடுருவி மீதமுள்ள அனைத்தையும் சிதறடிச்சது. அதன் குரங்கால் வலிமையானவை அதன் கர்ஜனை தொலைவில் ஒலித்தது. ஆனா கரடியின் காலமோ நீடிக்கவில்லை. அதற்கு பிறகு முதப்புலியை விட பெரியதும் பயங்கரமானதும் ஒரு கொடிய புலி வந்தது. அது கட்டுப்பாடும் ஒழுங்கும் கொண்டு நகர்ந்தது. கவனமாக நிலங்களை கைப்பற்றியது. அதன் ஆட்சி பரவலாக விருந்தது. வெளியின் பெரும்பகுதியை மூடியது. அதை எதிர்த்து எந்த உயிரியும் நிற்க முடியாத போல தோன்றியது.
ஏனோக்கு இந்த விலங்குகளை பேரால் அல்ல, அவற்றை நிறம், வடிவம், ஆயுதங்கள் மூலம் அறிந்தார். ஒவ்வொன்றும் அதிகாரத்திற்கு ஏடும் ஒரு ராஜ்யத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியது. ஒவ்வொன்றும் அதற்கு முன்னிருந்ததை வென்றது. ஒவ்வொன்றும் தன் ஆட்சி என்று முடிவடையாது என்று நம்பினடு. ஆனா ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று பலவீனம் அடைந்தன. இறக்கைகள் கொண்ட புலி தன் வேகத்தை இழந்தது. அல்லுடன் கூடிய விலங்கு சோர்வடைந்தது. கரடியின் வலிமை மஞ்சுகு. அந்த பயங்கரமான புலிக்கும் அதன் எல்லா ஆட்சியுடனும் முதுமையின் அறிகுறிகளை காட்டத் தொடங்கியது. யாரும் அந்த வெளியில் என்றென்றும் நிலைத்திருக்க முடியல. ஒவ்வொரு மாற்றத்திலையும், ஒவ்வொரு பற்கள் மற்றும் நகங்களின் மோதலிலும் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி மட்டும் நிலைத்திருந்தது. அது ஆதிக்கம் செலுத்தவில்லை. அது வெற்றி கொள்வதில்லை, ஆனால் அது விசுவாசமாக இருந்தது. அது குழப்பத்தால் சூழப்பட்டிருந்தாலும் அது அழிக்கப்படவில்லை. விலங்குகள் அதிகாரமும் பெருமையுமாக பெரிதாகி வந்தபோது அந்த ஆட்டுக்குட்டி அமைதியா உயிர் வாழ்ந்தது. ஏனோக்கு காட்டில் ஆட்டுக்குட்டிகள் ஒன்று சேருவதை பார்த்தா அவை விலங்குகளால் அல்ல, மேலிருந்து வரும் உதவியால் ஊட்டப்பட்டன. அவர்கள் எதுவும் இருக்கக்கூடாத இடத்துல தேவையை கண்டார்கள். விலங்குகள் முதுமை அடைந்து குருடாகும் போது ஆட்டுக்குட்டிகள் தாங்கிக் கொண்டன. அந்த கனவு தெளிவாக காட்டியது, பலத்தின் மீது கட்டப்பட்ட எந்த ஆட்சியும் என்றென்றும் நீடிக்காது. அரசுகள் பலமாய் எழுந்து பலவீனத்தில் வீழ்கின்றன. அதிகாரம் ஒருவரிடமிருந்து மற்றொருவரிடம் செல்கிறது, ஆனா விசுவாசம் நிலைத்திருக்கிறது. ஏனோக்கு அவன் கண்டவத்தில் ஆறுதல் உணர்ந்தான். புலம்போரால் நடுங்கனா, ஆனா எந்த அடக்குமுறையும் என்றென்றும் நிலைக்காது. காணப்படாத மெய்ப்பொருடம் தங்கள் நம்பிக்கை இருக்கும்போது சிறியதும் விசுவாசமானதும் வலிமையானதை விட நீடிக்கின்றன. கனவு அதன் இறுதி காட்சிக்கு நகர்ந்தது. புலம் பதற்றமாகவும் கனமாகவும் ஆனது. மந்தையில புதிய மேய்ப்பர்கள் தோன்றில. முதல்ல அவர்கள் ஆடுகளை வழிநடத்த நியமிக்கப்பட்டவர்கள் போல தோன்றினார்கள். ஆனா அவர்களின் செயல்கள் வேறு கதையை கூறின. மந்தைய பாதுகாப்பதற்கு பதிலாக அவர்கள் அவற்றை அடித்தார்கள். பாதுகாப்பான இடத்திற்கு வழிநடத்துவதற்கு பதிலாக அவர்கள் அவற்றை சிதறடித்தார்கள். அவர்களின் பராமரிப்பில் ஆடுகள் மெலிந்து சோர்ந்தன. இந்த மேய்ப்பர்கள் தங்களுக்காகவே நடந்து கொண்டார்கள். அவர்கள் தீங்கு அருகில் வர அனுமதித்தார்கள். சிலர் கூட ஆடுகளை தங்களது மேய்ச்சல் நிலத்திலிருந்து விரட்டினார்கள். உலம் குழப்பத்தினிடமா மாறியது. மந்த யார நம்ப வேண்டும் அறிவதும்ல. அப்போது ஏனோக்கு ஒரு விசித்திரமானதை பார்க்க, அழகிய மெய்ப்பர்களின் கண்களிலிருந்து தீப்பொறிகள் போல மின்னல்கள் வந்தன. அது வழிகாட்டும் ஒளி அல்ல, அது அவர்களின் மறைக்கப்பட்ட நோக்கங்கள் வெளிப்பட ஆரம்பித்ததற்கான அறிகுறி. ஆடுகள் தெளிவா பார்க்க ஆரம்பிச்சத. முன்பு மறைக்கப்பட்டிருந்தது இப்போது வெளிப்பட்டது. எதிர்பாராத விதமாக புலத்தின் ஓரத்திலிருந்து ஒரு பெரிய பாம்பு தோன்றியது. அதன் இருப்பு இருண்டதும் ஆணை அளிப்பது போலவும் இருந்தது. அது விலங்குகளை விட உயரமா வலிமையுடன் நகர்ந்தது. அந்த பாம்பு 12 குட்டிகளில் இரண்டை பிடித்து அவற்றை ஒதுக்கி எறிந்தது. பயம் மந்தையில பரணின. பின்னர் அந்த பாம்பு ஆடுகளுடன் கலந்திருந்தாலும் அவர்களின் இயல்பை பகிராத வெள்ளாடுகளை அழைத்தது. அந்த வெள்ளாடுகள் மந்தைக்கு எதிராக திரும்பி தங்கள் கொம்புகளால் தள்ளி தாக்கின. புலம் குழப்பத்தால நிரம்பியது. ஏனோக்கு அந்த காட்சியின் பரத்த உணர்ம. மண்டை முற்றிலும் சூழப்பட்டதாக தோன்றியது. பாம்பு பெருமையா நின்றது. அழுக்காரான மெய்ப்பர்கள் மற்றும் வெள்ளாடுகள் மேலோங்கியதாக தோன்றியது. ஆனா அப்போது புலத்தின் மேல் வானம் திறந்தது. வானத்திலிருந்து ஒளி பொங்கி பெருகி வந்தது. மனிதகுமாரன் பரிசுத்தவர்களால் சூழப்பட்டு தோன்றினார். அவரது இருப்பு அனைத்தையும் மாற்றியது. பாம்பின் தைரியம் சலித்தது. அழுக்காரான மெய்ப்பர்கள் அந்த பிரகாசத்தின் முன் நில்ல முடியவில்லை. வெள்ளாடுகள் குழப்பத்தில் சிதறன. மந்தைக்கு தீங்கு செய்தவர்கள் ஒவ்வொருவராகவும் புலத்திலிருந்து அகற்றப்பட்டனர். அவர்கள் அந்த காலத்திற்காக தயார் செய்யப்பட்ட ஒரு பெரிய ஆழ்கடல்ல வீசப்பட்டனர். பாம்பின் சக்தி முற்றில் ஓடுது. வெள்ளாடுகள் இனி ஆடுகளை மிதிக்கவில்லை. பொய்யான மேய்ப்பர்களுக்கு இனி ஆட்சி செய்ய அனுமதி இல்லை. உல அமைதியாகியது. சதறியிருந்த ஆடுகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டன. மீண்டும் காற்று தூய்மையாக உணரப்பட்டது. மிதிக்கப்பட்டவ மீண்டும் பழைய நிலைக்கு வந்தன. உண்மையான மந்த உரிய மெய்ப்பெரின் பாதுகாப்புல பாதுகாப்பா நின்றது. கனவு குழப்பத்தில முடிவடையவில்லை, புதுமையில முடிந்தது. உளம் தூய்மைப்படுத்தப்பட்டது. பொய்யான தலைவர்களால் ஏற்பட்ட சேதம் முடிவுக்கு வந்தது. மற்றும் சகிப்பு தன்மையுடன் இருந்த ஆடுகள் இறுதியில் வெளிப்படையான வானின் கீழ் அமைதியடைந்தன. அந்த கனவு போர்ல முடிவடையவில்லை, அது ஒளியில் முடிந்தது. வயல் சுத்தமாக்கப்பட்டதும் பொய்யான மெய்ப்பர்கள் அகற்றப்பட்டதும் ஏனோக்கு தனது கண்களை உயர்த்தி மேலிருந்து ஏதோ ஒன்று இறங்கி வருவதை பார்த்தார். அது ஒரு மேகம் அல்ல, புயல் அல்ல, தீயும் அல்ல. அது ஒரு நகரம். மெதுவாகவும் நிலையான பிரகாசத்துடன் ஒரு பெரிய நகரம் வானிலிருந்து கீழே இறங்கியது.
அது மனிதர்களின் நகரங்களைப் போல இல்ல, பயத்தால் கட்டப்பட்டும் போர் சுவர்களால் பாதுகாக்கப்பட்டு இருந்த நகரங்கள் அல்ல. இந்த நகரம் அமைதியுடன் பிரகாசிச்சது. அதன் சுவர்கள் பளிச்சிடும் தங்கம் போல ஜொலித்தன. அதன் அடித்தளங்கள் விலைமதிப்பற்ற ரத்னங்களால் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொன்றும் தெளிவாகவும் பிரகாசமாகவும் இருந்தன. ஏனோக்கு அந்த நகரத்துல 12 வாயில்கள் இருப்பதா பார்த்தான். ஒவ்வொரு வாயிலும் திறந்த வண்ணம் நின்று வருபவர்களை வரவேற்றது. அவை வலுவாக இருந்தாலும் பாதுகாப்புக்காக மூடப்படவில்லை. அவற்றின் மேல் ஒழுங்கும் அழகும் இருந்தது, அச்சமும் இல்ல. வாயில்கள் எந்த எதிரியை நீ இல்லை என்று சொல்வதை போல இருந்தன. நகரத்தின் நடுவுல மற்ற அனைத்தை விட அதிகமா பிரகாசிக்க ஒரு பெரிய ஆலயம் நின்றது. அது மீட்கப்பட்ட ஆடுகளுக்காக எல்லா காலங்களிலும் விசுவாசமாக நிலைத்திருந்தவர்களுக்காக கட்டப்பட்டது. அதன் தூண்கள் உறுதியாகவும் அதன் முற்றங்கள் விசாலமாகவும் இருந்தன. அங்க எந்த நிழலும் தங்கவில்லை. நகரத்தின் மையத்துல ஏனோக்கு ஒரு உயிருள்ள ஊற்ற பார்த்தார். அதிலிருந்து வெளிவரும் தண்ணீர் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருந்தது. அது ஒருபோதும் வறண்டு போகவில்லை. அது நகரம் முழுவதும் மெதுவாக நகர்ந்து தொடும் இடமெல்லாம் உயிரை கொண்டு வந்தது. அதன் ஒளி அமைதியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருந்தது. பிறகு ஆடுகள் உள்ளே நுழைய தொடங்கின. அவர்கள் இனி செதறியோ பயந்தோ ஏன்? அவர்கள் தைரியமா நடந்தார்கள். மேய்ப்பரால் வழி நடத்தப்பட்டார்கள். மனிதகுமாரன் அவர்களுடன் நின்று அவர்களை வாயில்கள் வழி நடத்தினார். அங்கு பாம்பு எங்கும் தெரியாறில்ல. எந்த காட்டு மிருகமோ விளிம்புகளில் சுற்றி கொண்டிருக்கவங்க. எந்த ஊழல் மேய்ப்பரும் தங்கள் குரலை உயர்த்தவில்லை. நகருக்குள் அமைதி ஆட்சி செய்தது. அது எளிதில் உடையும் மெல்லிய அமைதி அல்ல. அது நிலைத்தும் நீடித்தும் இருந்தது. மக்கள் மகிழ்ச்சியில தங்கள் குரலை உயர்த்தினார. சிலர் பாடினார்கள், சிலர் நன்றியுடன் தலை வணங்கினார்கள், சிலர் அமைதியாக அற்புதத்தில் நின்றார்கள். அவர்கள் வீடு திரும்பி இருந்தார்கள். ஏனோக்கு தேவன் தாமாகவே அவர்களுடன் இருப்பதை, தூரமாகவோ மறைந்தோ இல்லாமல் இருப்பதை பார்த்தார். அவரது மகிமை நகர கால வெளிச்சம் போல நிரப்பியது. பயப்பட தேவையில்லை. ஆபத்தை தடுக்க சுவர்களும் தேவையில்லை. ஒரு காலத்துல வயல மூடியிருந்த இருள் மறைஞ்சு விட்டது. ஒரு காலத்துல காட்டில் அலைந்திருந்த ஆட்டுக்குட்டிகள் இப்போது பாதுகாப்பாக ஓய்வெடுத்தன. அவர்கள் சிந்திய கண்ணீர் இப்போது மகிழ்ச்சியாக மாறிவிட்டது. முந்தைய தலைமுறைகளின் போராட்டங்கள் அவர்கள் முன்னிலையில் இருந்த அமைதியுடன் ஒப்பிடும் போது சிறியதா தோன்றின. நகரம் கனவு போல் மங்களாக இல்ல, அது உறுதியாக நின்றது. அது தேவனால் தயார் செய்யப்பட்டு திட்டமிடப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. ஒவ்வொரு கல்லும் நோக்கத்தோட பதிக்கப்பட்டது. ஒவ்வொரு வாயிலும் அர்த்தமுள்ள திசையை நோக்கி இருந்தது. எதுவும் முடிக்கப்படாம விடப்படாதுங்க. ஏனோக்கு மக்கள் அதன் தெருக்களில் சுதந்திரமாக நடமாடுவதை பார்த்தபோது அவரது இதயம் பெருமிதத்தால் நிரம்பியது. குழந்தைகள் சிரித்தன, குரல்கள் புகழ்ச்சியிலே எழுந்தன. உயிர்த்த நீர் முடிவில்லாம ஓடிக்கொண்டிருந்தது. மேய்ப்பன் தனது மந்தைய நடுவே நடந்தார். அவர்கள் பயமின்றி அவரை பின்தொடர்ந்தனர். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட இறுதி காட்சி. போர்களுக்கும் பெருகுகளுக்கும் பிறகு, மிருகங்களுக்கும் அரக்கர்களுக்கும் பிறகு, அரசர்களும் மேய்ப்பர்களும் எழுந்து விழுந்த பிறகு இது அந்த தரிசனத்தின் முடிவு. தேவனே தயார் செய்த ஒரு வீடு. ஏனோக்கு விழித்த போது அந்த நகரத்தின் நினைவு அவரது இதயத்தின் தெளிவாகவே இருந்தது. வரலாற்றின் சோதனைகள் இறுதி வார்த்தை அல்ல. ஒவ்வொரு போராட்டத்துக்கும் அப்பால் விசுவாசிகளுக்காக ஒரு வாசஸ்தலம் காத்திருந்தது. கதை குழப்பத்தில முடிவடையவில்லை, வாக்குறுதியில முடிந்தது. மிருகங்களும் நகரங்களும் பற்றிய தரிசனங்களுக்கு பிறகு, ராஜ்யங்கள் எழுந்து விழுந்த பிறகு ஏனோக்கு தனது எண்ணங்களை ஒழுங்குபடுத்த தொடங்கினார். அவர் பார்த்ததை மட்டும் அவர் மீண்டும் கூறவில்லை. அதற்கு பதிலாக அவர் அதை ஒரு வடிவமாக, நேரம் தன்னைத்தானே தெளிவாக கட்டமைக்கப்பட்ட கட்டங்களா அமைத்தார். அவர் வாரங்களை பத்தி பேசினார். 7 சாதாரண நாட்கள் கொண்ட வாரங்கள் அல்ல, ஆனால் காலங்களை குறிக்கும் வாரங்கள். ஒவ்வொரு வாரமும் வரலாற்றின் ஒரு பகுதிய, மனிதகுல கதையின் ஒரு அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியது. அவை அனைத்தும் சேர்ந்து ஒரு முழுமையான வடிவத்தை உருவாக்கின. 10 பெரிய காலங்கள் ஆரம்பத்திலிருந்தே அளக்கப்பட்டும் அறியப்பட்டு இருந்தன. முதல் வாரத்துல நீதிமே அதன் ஆரம்ப ஒளியில பிரகாசிக்கும் என்று ஏனோக்கு எழுதியுள்ளார். அது ஆரம்ப காலம். உயிரின் வாக்குறுதி முதன் முதல்ல வழங்கப்பட்ட நேரம். நம்பிக்கையின் வேர் நாட்டப்பட்டது. உலகம் இன்னும் இலை இருந்தாலும் பாதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. 2வது வாரத்துல அவர் வளர்ச்சியும் போராட்டமும் பார்த்தார். நல்லதும் கெட்டதும் பக்க பக்கமா நகர்ந்தன. மக்கள் பெருகினர். உலகம் அழகையும் குழப்பத்தையும் காட்டத் தொடங்கியது. எதிர்காலத்தை வடிவமைக்கும் தேர்வுகள் செய்யப்பட்டன. 3வது வாரத்துல ஒருவர் நீதியின் செடியா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரிடமிருந்து ஒரு தனிப்பட்ட வம்சம் வளர்ந்திடும். அவரது குடும்பம் அந்த வாக்குறுதிய தலைமுறைகள் முழுவதும் முன்னேற்றும். முதல்ல சிறியது என்றாலும் அது நிலைத்திருக்கும். 4வது வாரம் சத்தமும் வழிகாட்டலும் பற்றிய தரிசனங்களை கொண்டு வந்தது.
மக்கள் நேர்மையா நடக்க ஒரு பாதை காட்டப்பட்டது. ஒளிய சுமக்கும் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனத்தை வழி நடத்த ஒழுங்கு வழங்கப்பட்டது. ஐந்தாவது வாரம் மகிமையின் இல்லத்தால், அதாவது உயரியவருக்காக கட்டப்பட்ட ஆலயத்தால் குறிப்பிடப்பட்டது. அது கடவுள் தமது மக்களுடன் வாசிக்கிறார் என்பதற்கான அடையாளமா நின்றது. ஆனா இதுவும் மாற்றத்தால பாதிக்கப்படாம இருக்காது. ஆறாவது வாரத்துல சிக்கல்கள் அதிகரிச்சன. அரசுகள் பெருமையுடன் எழுந்தன. ஆலயம் அழிவை எதிர்கொள்ளும். நம்பிக்கை உள்ளவர்கள் சோதிக்கப்படுவார்கள். அது குழப்பம் அதிகரிச்சது போல தோன்றிய காலம் ஏழாவது வாரம் ஒரு திருப்பத்தை வெளிப்படுத்தியல. நேர்மைக்கால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முழு இழம் மற்றவர்கள் வழிதவரும் போது அவர்கள் உறுதியாக நிற்பார்கள். கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்கு அறிவும் உண்மையும் தெளிவாக எழுதப்படும். எட்டாவது வாரம் நீதியின் காலமா இருந்தது. ஒரு வாழ் வழங்கப்படும், அது

அது குழப்பத்திற்கானது அல்ல, உண்மைக்கானது. அனைத்தையும் சரி செய்யும். மொத வீட்டை விட சிறந்த ஒரு புதிய வீடு கட்டப்படும். அது எலகுவாக குலுங்காதுல. 9வது வாரத்துல நீதியான தீர்ப்பு வெளிப்படையா வெளிக்காட்டப்படும். நேர்மையை விட்டு விலகியவர்களின் செயல்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும். உலகம் தெளிவா காண தொடர்ந்த பின்னர் 10வது வாரம் அது இவை இறுதி கட்டமாக இந்த வாரத்துல வானங்கள் திறக்கப்படும் என்று ஏனோக் எழுதியுள்ளார். ஒரு பெரிய புதுப்பிப்பு நிகழும். குழப்பத்தை ஏற்படுத்தும் சக்திகள் அகற்றப்படும். நீதிமை இனி உயிர் வாழ போராட வேண்டியதில்லை, அதை ஆட்சி செய்யும். இந்த 10 வாரங்களை தாண்டி ஏனோக் இன்னும் பெரிய ஒன்றை கண்டார். முடிவில்லாத ஒரு புதிய யுகம், நன்மை நிலைத்திருக்கும், அமைதி மங்காத ஒரு காலத்தை அவர் கண்டார். வாரங்களின் வடிவமைப்பு இருளை நோக்கி அல்ல, நிலையான ஒளியை நோக்கி வழிநடத்தியது. இந்த காட்சியை அவர் வாரங்களின் இரகசியம் அழைத்தார். இது ஒரு புதிய தீர்க்க தரிசனம் அல்ல, ஆனா அவர் கண்ட அனைத்துக்கும் ஒரு கட்டமைப்பா இருந்தது. பெருக்கம், இராச்சியங்கள், மெய்ப்பர்கள், நகரம், இவை அனைத்தும் இந்த நியமிக்கப்பட்ட காலங்கள்ல பொருந்தின. வரலாறு சிதறியதாகவோ கட்டுப்பாடின்றி நடந்ததாகவோ இல்ல. அது ஒரு ஓலைச்சீதல் நாட்கள் எனப்படுவது போல படிப்படியா முன்னேறியது. யுகங்களை வாரங்களா பிரிப்பதன் மூலம் காலத்துக்கே ஒரு நோக்கம் இருப்பதை ஏனோ காட்டினார். ஒவ்வொரு காலத்துக்கும் அதன் பங்கு உண்டு. ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு பெரிய வடிவமைப்பில் நிற்கிறது, மற்றும் இறுதி வாரத்தின் முடிவில் புதுப்பிக்கப்பட்ட உலகின் வாக்குறுதி உறுதியாகவே உள்ளது. வாரங்களின் வடிவ பேட்டர்ன் அமைத்த பிறகு ஏனோக்கு வேறு பாதையை தேர்ந்தெடுத்தவர்களை நோக்கி தனது குரலை திருப்பினார். அவரது வார்த்தைகள் நேரடியா மாறில. அவை கோபத்தில் பேசப்படவில்லை, ஆனா எச்சரிக்கையாக இருந்தது. அவர் மிகவும் பார்த்துவிட்டார், அமைதியாக இருக்க முடியவில்லை. கண்கள் மூடிய நடக்கிறவர்களுக்கு அழிவு என்று அவர் எழுதியார். மற்றவர்களை வழிநடத்துகிறீர்கள், ஆனால் நீங்களே வழியை பார்க்கவில்லை என்றால் உங்களுக்கு அழிவு. அவரது குரல் தன்னிடம் காண்பிக்கப்பட்ட உண்மைகளை பிரதிபலிச்சது. அவர் வானப்பின் ஒழுங்கையும், இராச்சியங்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியையும், நீதிமான்களின் இறுதி கூடுகையையும் பார்த்துள்ளார். இப்போது இந்த விஷயங்களை புறக்கணித்தவர்களை அவர் நோக்கி பேசினார். தவறானவற்றை விரும்புபவர்களிடமிருந்து ஒளி விலகும் நாள் வரும் என்று அவர் எச்சரித்தார். அது ஒரு கனமான, தீவிரமான நாள். மறைக்கப்பட்ட செயல்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் நாள். சுயநல ஆசையில தங்கள் வாழ்க்கையை கட்டியவர்கள் அந்த நேரத்தில் எந்த பாதுகாப்பும் பெறமாட்டாங்க. நீதி இல்லாம பெற்ற அதிகாரம் நிலைத்திருக்காது என்று ஏனோ அறிவித்தார். அரசர்கள் தங்களுக்காக மட்டும் மகிமையை நாடினா அவர்களின் அரியணைகள் நடுங்கும். முன்னணியில் இருப்பவர்கள் நீதிக்கு பதிலாக கட்டுப்பாட்டை நாடினால் அவர்களின் வலிமை மங்கும். இன்று பாதுகாப்பாக தெரிகிறவ நாளை இருக்காது. அவர் எழுத்தாளர்கள் மற்றும் ஆசிரியர்களையும் நோக்கி பேசினார். உண்மையை வளைத்து பேசுகிறவர்களுக்கு அழிவு என்று அவர் எழுதியார். நேரானதா வளைந்ததாக மாற்றுகிறவர்களுக்கு அழிவு. பொய்யான வார்த்தைகளால் நிரம்பிய ஓலைச்சுவடிகள் நிலைத்திருக்காது. ஏமாற்றம் ஒரு காலத்துக்கு வெற்றி பெறலாம், ஆனா கடவுள் நிறுவிய உண்மையை விட நீடிக்க முடியாது. ஏனோக்கு 8 பெரிய எச்சரிக்கைகளை, 8 அழிவுகளை தெளிவாக ஒன்றுக்கொன்று தொடர்ந்து கூறினார். ஒவ்வொன்றும் வெவ்வேறு கிளர்ச்சி பாதையை குறித்தவே. கருணை இல்லாம செல்வம் சேர்ப்பவர்கள், தங்கள் பதவியை பயன்படுத்தி பிறருக்கு தீங்கு செய்பவர்கள், விசுவாசிகளின் துயரத்தில் மகிழ்பவர்கள், தங்கள் இதயம் நீதியிலிருந்து தொலைவில் இருக்கும்போது பெருமையாக பேசுபவர்கள். ஒவ்வொரு எச்சரிக்கைக்கும் இடையில ஒரு இடைவேளை இருந்தன. ஒவ்வொரு அறிவிப்பிற்கும் பின் அமைதி நிலவியது. அந்த வார்த்தைகளின் பாரம் பதிய இடம் தேவைப்படுவது போல அந்த அமைதியில தவறாக வாழ்ந்தவர்கள் தங்களை பாதுகாக்க எந்த ஆதாரமும் இல்லை என ஏனோ கண்டார். உண்மை வெளிப்படையா நிற்கும் போது காரணங்கள் அனைத்தும் விழுந்துவிடும். அவரது எழுத்தின் இந்த பகுதி அமைதியான வாணி இடியாய் தாக்கியது. தவறில் திளைத்து வசதியாக வாழ்ந்தவர்களை விழிப்பூட்ட இதுவாக இருந்தது. நம்பிக்கை இல்லாம தண்டிக்க அவர் எழுதவில்லை. இன்னும் நேரா இருக்கும்போது மனங்களை மாற்ற எழுதினார். உங்கள் வழிகளை இப்போது மாற்றுங்கள் என்று அவர் வலியுறுத்தினார். நியமிக்கப்பட்ட நாள் அவரை காத்திருக்க வேண்டாம். தண்டனைக்காக ஒதுக்கப்பட்ட பள்ளத்தாக்குகளை அவர் பார்த்திருந்தார். பெருமை வளைந்து கொண்ட மறுக்கும் போது என்ன நடக்கிறது என்பதையும் அவர் கண்டிருந்தார். அவரது எச்சரிக்கை ஏற்கனவே அவருக்கு காண்பிக்கப்பட்டவற்றிலிருந்து வந்தது. அந்த செய்தி உறுதியானதும் தெளிவானதும் ஆக இருந்தது. சுயநலத்தின் பாதை இழப்பை நோக்கி செல்கிறது, ஆனா நீதியின் பாதை வாழ்வை நோக்கி செல்கிறது. உடல்ல உயிர் இருக்கும் வர தேர்வு திறந்தே உள்ளது. இறுதி நேரம் வருவதற்கு முன்பே கேட்கும் நேரம். கடுமையான எச்சரிக்கைகளை கூறிய பிறகு ஏனோக் தனது குரலை மென்மையாக்கினார்.
சுற்றியுள்ள உலகம் சத்தமாவும் அமைதியாக

தாவும் இருந்த போதும் கேட்டு விசுவாசமாக இருந்த ஒளியின் பிள்ளைகள் நோக்கி அவர் தனது வார்த்தைகளை திருப்பினார். பயப்பட வேண்டாம் என்று அவர் எழுதியார். உங்கள் இடம் அறியப்பட்டிருக்கிறது, உங்கள் அழைப்பு உறுதியாக உள்ளது. அவர் வெறுமனே ஆறுதல் கூறவில்லை, மகிமையின் சிங்காசனத்தை அவர் பார்த்திருந்தார். வெள்ள ஆடையில ஆட்கொணரப்பட்ட நீதிமான்களின் கூறுகையை அவர் பார்த்திருந்தார். அவரது ஊக்குவிப்பு ஏற்கனவே அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டவற்றிலிருந்து வந்தது. நீதிமை என்பது அணையாத தீப்பொறி போல இருக்கிறதுன்னு அவர் அவர்களுக்கு சொன்னார். காற்றுகள் அதற்கு எதிராக வீசலாம், இருள் அதை சுற்றி இருக்கலாம், இருந்தாலும் அது தொடர்ந்து பிரகாசிக்குது. அது சில நேரங்களில் சிறியதாக தோன்றலாம், ஆனா எந்த நிழலும் விழுங்க முடியாத ஒளியை அது கொண்டுள்ளது. நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் பூமியை சிரமத்தால் அல்ல, கையில் பிடித்த சக்தியால் அல்ல, நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியால் தான் உரிமை பெறுவார்கள் என்றே ஏனோக்கு எதிர்காலத்தை விவரித்தார். அந்த நிலம் இனி பெருமையால் ஆளப்படாது, அமைதி கால பனித்துளி போல நிலைபெறும். கருணை அவர்களுடன் நெருங்கிய தோழனா நடந்து செல்லும். விழுந்து விட்டால் தோல்வி என்ற அர்த்தம் இல்லை என்பதை அவர் அவர்களுக்கு நினைவூட்டினார். நீங்கள் விழுந்தாலும் என்று அவர் எழுதியார், மீண்டும் எழுவீர்கள். நீதியின் பாதை போராட்டம் இல்லாம இருக்காது, ஆனா அது கைவிடப்படுவதில்லை. அதிக உயர்ந்தவர் ஒவ்வொரு அடியையும் கவனிக்கினார். அவரை நம்புகிறவர்களை அவர் புறக்கணிப்பதில்லை. ஏனோக் தற்போதைய சிரமங்களை தாண்டி செல்லும் மகிழ்ச்சியின் ஒரு படத்தை வர்ணித்தார். துக்கம் மகிழ்ச்சிக்கு இடம் கொடுக்கும் நாட்கள் வரும், கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கும், அமைதியாக சுமந்த பாரங்கள் தூக்கி எடுக்கப்படும் நாட்கள் வரும்னு அவர் பேசினார். நம்பிக்கையின் நினைவாக இயற்கை உலகில் உள்ள அடையாளங்களை அவர் காட்டின. கடுமையான புயல்களுக்கு பிறகு சூரியன் மீண்டும் வரான். மேகங்கள் என்றென்றும் நிலைத்திருக்காது. அதே போல் கஷ்டங்களும் இறுதியில் வெல்லாது. நியாயத்துக்கான அழைப்பு தாமதமாக தோன்றினாலும் அது கேட்கப்படுகிறது. அது விண்ணுக்கு எழும்பி நினைவில் வைக்கப்படுகிறது. அறிவு ஊற்றாக பாயும் என்ற வாக்குறுதி அவர் மீண்டும் கூறினார். புரிதலை நாடுபவர்கள் என்றென்றும் தாகப்பட மாட்டார்கள். விளக்கம் தேடுவர்களுக்கு ஒளி கிடைக்கும். நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் வழிகாட்டுதல் இன்றி அலைந்து திரிய மாட்டார்கள். நீண்ட ஆயுளை பற்றி அவர் பேசினார். அது ஆண்டுகள்ல மட்டும் அல்ல, நிலையான அமைதியிலும் அளக்கப்படுகிறது. நேர்மையில வேரூன்றிய வாழ்க்கை ஒரு தலைமுறையின் எல்லைகளை தாண்டி நீளுகிறது. அது தொடரும் ஒரு தடத்தை விட்டு செல்கிறது. ஏனோக்கின் வார்த்தைகள் மனங்களை உறுதிப்படுத்தும் வகையில் இருந்தன. உலகம் நிலை பெறாததாக தோன்றலாம், இராச்சியங்கள் எழுந்து வீழலாம், சிலர் கேலி செய்து எதிர்க்கலாம், ஆனா நீதிமான்களின் அடித்தளம் உறுதியா நிக்குது. நீங்கள் நேசிக்கப்பட்டவர்கள் என்று அவர் எழுதியார். நீங்கள் மறக்கப்படவில்லை. உயர்ந்தவராகி ஆண்டவர் எப்போதும் அருகில்தான் இருக்கிறார். உண்மையில் நடப்பவர்களுக்கு அவர் தூரமான இல்லை, அவர்கள் எப்போதும் காண முடியாத விதங்களில் அவர் அவர்களை சூழ்ந்திருக்கிறார். இந்த இறுதி ஊக்கத்தில ஏனோக்கு தன் கண்ட அனைத்தையும், வாழ்க்கை மரம், பிரகாசமான நகரம், மகிமையின் சிங்காசனம் ஒன்றாக சேர்த்து உறுதிப்படுத்தும் வாக்கா வழங்கினார். பயணம் நீண்டதாக இருக்கலாம், ஆனா அது அமைதிக்கே வழிவகுக்கும். ஒளி சிறியதாக தோன்றலாம், ஆனால் அது அணைக்கப்படாது. விசுவாசமாக நிலைத்திருப்பவர்கள் மீது கூறப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தமும் உறுதியாக நிற்கும் என்பதை அவர்கள் காண்பார்கள். தன் எழுத்துகளின் முடிவில் ஏனோக்கு உறுதியும் நிறைவும் கொண்ட ஒரு குரல்ல பேசினார். அவர் வானங்களை, காவலர்களை, பெருவெள்ளத்தை, ராஜ்யங்களை, மேய்ப்பர்களை மற்றும் பரிசுத்த நகரத்தை விவரித்தார். இப்போது யோக ஐதிகாசியின் அனைத்தும் நடப்படும் அந்த கடைசி நிமிடத்தை பற்றி அவர் பேசினார். ஒவ்வொரு பாதையும் அதன் முடிவு அடையும் நாள் வரும் என்று அவர் கூறினார். இருளை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்தவர்கள், ஞானம் வழங்கப்பட்ட போது அதை திரும்பிவிட்டவர்கள், அவர்கள் ஒளியிலிருந்து பிரிக்கப்பட்டு விடுவார்கள். அவர்கள் ஒரு காலத்தில் கேட்ட அந்த ராஜ்யத்தின் பிரகாசத்திலிருந்து தொலைவில் வெளிப்புற இருளுக்குள் அழைத்துச் செல்லப்படுவார்கள். அது மகிழ்ச்சி இல்லாத இடமாவும் அமைதி இல்லாத இடமாவும் இருக்கும். அங்கே ஆழ்ந்த துயரம் இருக்கும், தவறுவிட்ட வாய்ப்புகளுக்கான வருத்தம் இருக்கும். ஒரு காலத்துல பெருமையா ஒழித்த வார்த்தைகள் இருந்த இடத்துல இப்போது அமைதி மட்டுமே இருக்கும். ஒரு காலத்துல நம்பிக்கையுடன் உச்சரிக்கப்பட்ட அவர்களின் பெயர்கள் இனி உயிரோடு இருப்பவர்களிடையே நிலைநிறுத்தப்படாது. அவர்கள் நம்பியவை நிலைத்திருக்காது. ஏனோக்கு இதை உற்சாகத்துடன் அல்லாம தீவிரமா விவரித்தார். இறுதி தீர்ப்பு அவசரமாவோ கவனக்குறைவாகவோ இருக்காது, அது தெளிவாகவும் அளவாகவும் இருக்கும். எதுவும் கவனிக்கப்படாம விடப்படாது. மறைந்த எந்த செயலும் மறைக்கப்படாம வெளிப்படும். ஒவ்வொரு உயிரின் உண்மை முழுமையா வெளிச்சத்துல வெளிப்படும். ஆனா பிறகு அவர் மீண்டும் விசுவாசிகளிடம் திறந்தான். நியாயமானவர்களுக்கு அவர்கள் பிறக்கும் முன்பே தயார் செய்யப்பட்ட ஒளியின் ராஜ்யம் இருக்கும். அது எளிதில் உடையக்கூடிய ஒரு பலவீனமான அமைதி அல்ல, அது மிளைத்தும் உறுதியானதாகவும் இருக்கும். அவர்கள் மங்காத ஒளியில் வாழ்வார்கள்,
பயமின்றி ஒரு காலத்துல சுமந்த பாரம் இல்லாம நடப்பார்கள். ஆவிகளின் ஆண்டவரின் நாமத்துல அவர்கள் வாழ்ந்து நிலைத்திருப்பார்கள் என்று அவர் எழுதியுள்ளார். அவர்களை பின்னுக்கு இழுத்த போராட்டங்கள் முடிவடையும், துக்கத்தின் சங்கிலிகள் விழுந்து போகும், பாதுகாப்பு தேடி இடம் இடமா அலைந்து திரிய மாட்டார்கள். அவர்கள் தங்க வீட்டிலேயே இருந்தாங்க. ஏனோக்கு அவர்களின் மகிழ்ச்சியை முழுமையானதாக விவரித்தார். அவர்களின் குரல்கள் நன்றியுடன் எழும், அவர்களின் முகங்கள் சுற்றியுள்ள ஒளிய பிரதிபலிக்கும். அவர்கள் கடந்த சோதனைகளை நினைவு கூறுவார்கள், ஆனா அந்த சோதனைகள் இனி அவர்களை வரைய இருக்காது. அவர் அங்கீகாரம் பற்றியோ பேசல. நியாயத்தை கேலி செய்தவர்கள் அதை மதிப்புடன் காண்பார்கள். அமைதியா சகித்தவர்கள் உயர்த்தப்படுவார்கள். இறுதி தீர்ப்பு ஒரு காலத்துல பதில் தெரியாததாக இருந்த ஒவ்வொரு கேள்விக்கும் விடையளிக்கும். இது கற்பனையால் உருவான கதை அல்ல என்பதை ஏனோக்கு தெளிவாக கூறினார். அவர் தனது வார்த்தைகளை உறுதிப்படுத்தி முடித்தார். அவர் எழுதியவையெல்லாம் உயரியவரால் வழங்கப்பட்ட தரிசனங்களில் இருந்து வந்தவை. அவர் விண்ணில் கண்ட ஒழுங்கு பூமியில் நிகழும் முடிவுக்கு உத்தரவாதமாகும். எப்படி சூரியன் தனது பாதையை தொடர்ந்து செல்கிறது, சந்திரன் தனது சுழற்சியை பாதுகாக்கிறது, அதுபோல இறுதி தீர்ப்பும் நிலையாக உள்ளது. அவர் உறுதிப்படுத்தும் வார்த்தையோட முடித்தார். கடவுளின் நீதிக்கு காரணம் இல்லாம தாமதம் இல்ல, அது நிலைத்திருக்கிறது, அது உறுதியானது. நியமிக்கப்பட்ட நாள் வந்ததும் அனைவரும் புரிந்து கொள்வார்கள். எல்லா காலங்களையும் தாண்டி செல்லும் ஒரு வாக்குறுதியுடன் ஏனோக்கு தனது புத்தகத்தை முடித்தார். விசுவாசிகளுக்காக ஒளி எப்போதும் இருக்கும் மற்றும் எல்லா படைப்புகளிலும் இறுதியில் உண்மைதான் வெல்லும். தன் வாழ்நாளின் இறுதியில ஏனோக்கு தனது கடைசி எண்ணங்களை சேகரித்து இடிமுழக்கம் இல்லாம ஆனா உஷ்ணத்துடன் பேசினார். அவர் விண்ணகத்தின் உயரங்களையும் ஒளிய மறுத்தவர்களுக்கு தயார் செய்யப்பட்ட ஆழங்களையும் பார்த்திருந்தார். அவர் நெருப்பும் சதுரங்கம் விலங்குகளும் நகரங்களும் தீர்ப்பும் புதுப்பிப்பும் ஆகிய காட்சிகளுக்குள் நடந்து வந்தார். இப்போது அவரது குரல் மென்மையா மாறியது. தந்தை தன் பிள்ளைகளிடம் பேசுவது போல, நீங்கள் கடவுளை நேசிப்பவர்கள் என்று அவர் கூறினார். மகிழ்ச்சியுடன் இருங்கள். அவர் அவர்களை உயிரின் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் என்று அழைத்தார். பயத்தின் அடிமைகள் அல்ல, திசை தெரியாமல் அலைந்து திரிபவர்கள் அல்ல, ஆனால் வாக்குறுதியின் வாரிசுகள். நேர்மை வீணாகாது என்பதை அவர் அவர்களுக்கு நினைவூட்டினார். ஒவ்வொரு அமைதியான விசுவாச செயலும் காணப்படுகிறது, ஒவ்வொரு ரகசியமான ஜபமும் கேட்கப்படுகிறது. மற்றவர்கள் வழி தவறிய போதும் நிலைத்திருந்தவர்கள் அவர் ஆசீர்வதித்தார். பொய் எளிதாக இருந்த போதும் உண்மையை தேர்ந்தெடுத்தவர்களை அவர் ஆசீர்வதித்தார். நம்பிக்கையை விடாம துன்பங்களை தாங்கியவர்களை அவர் ஆசீர்வதித்தார். அவர்கள் மீது அவர் சமாதானத்தை பேசினார். சூழ்நிலைகளால மங்கிவிடும் அமைதி அல்ல, ஆன்மாவின் ஆழத்தில் வேரூன்றிய அமைதி. ஏனோக்கு முன்பே வாக்குறுதி அளித்ததை மீண்டும் வாக்குறுதி அளித்தார். நம்பிக்கையுள்ளவர்கள் ஒளிய காண்பார்கள், அவர்கள் உறுதியாக நிற்பார்கள், அவர்கள் தங்களுக்காக தயார் செய்யப்பட்ட ராஜ்யத்துல வாழ்வாங்க. கருணை அவர்களை எதிர்படுதும், மகிழ்ச்சி அவர்களை சூணும். அவர்களின் கதை துக்கத்துல முடிவதில்லை. அவர் எழுதிய அனைத்தையும் அவர்களுக்கு நினைவூட்டினார். வானத்தின் ஒழுங்கு, வரலாற்றின் வாரங்கள், ராஜ்யங்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி, ஆடுகளின் திரட்டல், பிரகாசிக்கும் நகரம், இவை அனைத்தையும் அவர் நினைவூட்டினார். இதில் எதுவும் நோக்கமில்லாமல் இல்ல, இவை அனைத்து ஒரு பெரிய திட்டத்தின் பகுதியா நிறைவேற்றத்தை நோக்கி நிலையா நகர்ந்தன. பின்னர் அமைதியாத ஒரு தருணம் வந்தது. ஏனோக்கு மற்றவர்கள் போல விழவில்லை. அவர் வயதினால மெதுவா மங்கிவிடவும் இல்ல. ஒரு நாள் அவர் மனிதர்களிடையே இனி காணப்படவில்லை. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பூமியிலிருந்து தூக்கி பரிசுத்தவர்களுடன் வாழ அழைக்கப்பட்டார். ஆதாமின் நாட்களிலிருந்து யாரும் கடவுளுடன் இவ்வளவு நெருக்கமா நடந்து இவ்வாறு அவருடைய சன்னதியில் அழைத்துச் செல்லப்படவில்லை. அங்கு எந்த பெரிய விடைபெறலும் நீண்ட ஊர்வலமும் இல்ல. இறுதி வர விசுவாசமாக நடந்த நீதிமானின் நினைவே மட்டும் இருந்தது. அவர் விட்டு சென்ற இறுதி சுருள் அவர் பிரிவின் செய்தியை கொண்டிருந்தது. வெற்றியும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு பாடல். அது பயத்தால் நிரம்பியதாக இல்ல, அது உறுதியால் நிரம்பியது. அது ஒவ்வொரு வாசகருக்கும் வரலாறு மலி நடத்தப்படுகிறது. ஒளி இருளை வெல்லும், விசுவாசம் ஒருபோது வீணாகாது என்பதை நினைவூட்டியது. அவரது குரல் குகைகள்ல இனி ஒலிக்கவில்லை என்றாலும் அவரது வார்த்தைகள் நிலைத்திருந்தன. அவை அமைதியான அறைகளில் படிக்கப்பட்டன, கவலையுள்ள காலங்களில் பேசப்பட்டன. விசுவாசிகள் அவற்றை இரவில் ஒரு விளக்க போல பிடிச்சு கொண்டாங்கள். அவரது தரிசனங்களில் அவர்கள் திசையை கண்டார்கள். அவரது எச்சரிக்கைகள்ல அவர்கள் தெளிவை கண்டார்கள். அவரது வாக்குறுதிகள்ல அவர்கள் நம்பிக்கையை கண்டாங்க. மரபுகள் கடந்த போதும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறும் நாளே அவர்கள் தொடர்ந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏனோக்கு அவர்களின் பார்வையிலிருந்து மறைந்து விட்டார், ஆனா அவரது சாட்சி நிலைத்திருந்தது. அதனால் அவரது கதை அமைதியோட அல்ல, எதிர்பார்ப்போடு முடிகிறது.
நம்பிக்கை இழப்போடு அல்ல, வாக்குறுதியோடு முடிகிறது. இந்த அனைத்தையும் வெளிப்படுத்திய தேவன் விசுவாசமாகவே இருக்கிறார். ஏனோக்கு கண்ட ஒளி இன்னும் அதில் நடக்க தேர்ந்தெடுக்கும் அனைவருக்கும் பிரகாசிக்கிறது.

இறுதி நியாயத்தீர்ப்பு நாள் எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய கூடுகை அதிர்வூட்டும் ஒன்று. ஒரு நாள் வரும், அப்போது மனித குலத்தின் எல்லா பாதைகளும் ஒன்னா சந்திக்கும். ராஜாக்களும் பிச்சைக்காரர்களும் நீதிமான்களும் தீயவர்களும் நம்பிக்கையுள்ளவர்களும் சந்தேகிப்பவர்களும் எல்லோரும் ஒரே சிங்காசனத்தின் முன்பக்கத்துல பக்கமாக நிற்பாங்க. எந்த பேரரசோ, எந்த செல்வமோ, எந்த அதிகாரமோ இந்த கூடுகையை தடுக்க முடியாது. இது எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய சந்திப்பு ஆகும். அந்த நாள்ல வரலாறு முடிந்து நித்தியம் தொடங்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை ஒளிர வைத்த சூரியன் கூட தேவனுடைய முகத்தின் மதிமையின் முன் மங்கிவிடும். அந்த தருணத்தை கற்பனை செய்து பாருங்க. கடலும் தாய் இறந்தவர்களை மீட்டடிக்கும். கல்லறைகள் திறக்கப்படும். வானங்களில் ஒருபோதும் கேட்கப்படாத ஒரு குரல், கொம்பின் ஒளி முழங்கும். முழு பூமியும் படைப்பாளியின் குரலை கேட்க அமைதியாகும். அங்கு எந்த கடிகாரம் அல்லது நேரம் கணக்கிடும் சாதனமும் இருக்காது. நேரம் முடிவுக்கு வந்திருக்கும். வெள்ள சிங்காசனத்தின் முன் ஒரு காலத்தில் ஆட்டுக்குட்டியாக வந்தவர் இப்போது நீதிமானும் முழு அதிகாரமும் கொண்ட நீதிபதியாக தோன்றுவார். எந்த ஒரு வார்த்தையும் நோக்கம் இல்லாம பேசப்படாது. எந்த ஒரு ஆன்மாவும் அழைக்கப்படாம விடப்படாது. அந்த நாளில் எல்லா பெயர்களும் சொல்லப்படும். எல்லா உண்மைகளும் வெளிப்படும். எல்லா முகமுடிகளும் அகற்றப்படும். அது இறுதி தீர்ப்பு நாள். அப்போது கடவுளின் அன்பும் நீதியும் பரிசுத்தமும் சந்தித்து ஒவ்வொரு இதயத்தின் நித்திய விதியை நிர்ணயிக்கும் தருணம். வரலாற்றிலேயே மிகப்பெரிய நீதிமன்றம் எந்த அரண்மனையிலும் அல்லது பூமியின் ஆலயங்களிலும் நடைபெறாது. ஆனால் கடவுளின் சிங்காசனத்திலேயே நடைபெறும். நம்ம ஒவ்வொருவரும் எந்த விதமான விளக்குமின்றி நித்தியத்தின் விதியை தீர்மானிக்கும் அந்த சந்திப்புல பங்கேற்போம். ஒரு கணம் உள்ளது. அப்போது காலம் ஓடுவதை நிறுத்தி நித்தியத்தின் ஒளி ஒளிக்க தொடங்கும். அந்த கணமே கடவுளின் கடிகாரம் மனித வரலாற்றின் முடிவையும் தெய்வீக நியாயத்தின் துவக்கத்தையும் குறிக்கிறது. எபிரேயர் 9:27 வசனத்துல பைபிள் சொல்கிறது, மனிதர்களுக்கு ஒரு முறை மறிக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு நியாயம் வருகிறது. அந்த நாள்ல எந்த ஒரு பெயரும் மறக்கப்படாது. எந்த ஒரு இதயமும் அழைக்கப்படாம விடப்படாது. முழு வானமும் அமைதியா இருக்கும். உயிரோடும் இறந்தோடும் உள்ள அனைவரையும் படைத்தவரின் முன்னிலையில் அழைக்கும் அந்த குரலை கேட்டு கம்பி ஊதப்படும் போது பூமியை ஆட்கொள்ளும் அந்த அமைதியை கற்பனை செய்து பாருங்க. நகரங்களின் சத்தம் நிற்கும். எல்லைகள் மறையும். வானத்தை பிளக்கும் அந்த ஒளியின் முன் எல்லா மொழிகளும் அமைதியாகும். அப்போஸ்தலர் யோவான் இந்த காட்சியை வெளிப்படுத்தல் 20:12 விவரித்தார். நான் பெரியவர்களும் சிறியவர்களும் இறந்தவர்களாக த்ரோனின் முன் நின்றதை பார்த்தேன். அங்கே எந்த சிறப்புரிமையும் வட்டமோ நிலையும் இருக்காது. எல்லோரும் நித்தியத்தின் முன் சமமாக இருப்பார்கள். அந்த அழைப்பு தடுக்க முடியாததா இருக்கும். யாரும் நான் கேளவில்லை என்று சொல்ல முடியாது. பலர் முடிவென்று நினைப்பத கடவுள் துவக்கம் என்று அழைக்கிறார். அந்த தருணத்துல காணாதது உண்மையா மாறும். தொலைவா இருந்தது தவிர்க்க முடியாததாக மாறும். ஒவ்வொரு ஆன்மாவும் நித்தியம் தனது பெயரை உச்சரிக்கும். அதே ஒளிய கேட்கும். ஆன்மா தம் படைத்தவரின் குரலை உணர்ந்து அறிந்து கொள்ளும். அந்த நாள் வானங்கள் எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய கூடுகையின் சாட்சியா இருக்கும். மனிதன் தன்னை மண்ணிலிருந்து உருவாக்கிய கடவுளை சந்திக்கும் சந்திப்பு. ஆனா தீர்ப்பு தொடங்கும் முன் வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒன்று அனைவரின் கண்களுக்கும் வெளிப்படும். வெள்ளை அரியணை மற்றும் அதில் அமர்ந்திருப்பவர். அப்போஸ்தலர் யோவா சொற்கள் தாங்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒன்றை பார்த்தார். நான் ஒரு பெரிய வெள்ள அரியணையும் அதில் அமர்ந்திருந்தவரையும் பார்த்தேன். அவருடைய முகத்திலிருந்து பூமியும் வானமும் ஓடி போனது. வெளிப்படுத்தல் 20:11. இந்த அரியணையை விட அதிக மகிமை மிக்கதும் தூய்மையானதும் பயமுறுத்துவதும் எதுவும் இல்லை. இது மனிதர்களால் செய்யப்பட்ட தங்கத்தால் அல்ல, பூமியில் உள்ள அதிகாரத்தால் ஆதரிக்கப்படுவதும் இல்லை. இது முழுமையான பரிசுத்தத்தின் அரியணை. அதில் இருப்பவர் முன் தேவதூதர்களே தங்கள் முகத்தை மூடுகிறார்கள். அந்த நாள்ல இன்று நம்பிக்கையால் மட்டும் காணக்கூடியதை எல்லோரும் காண்பார்கள். அரசாளுபவரின் முகம் கோபத்தை அல்ல, நீதியை வெளிப்படுத்தும். அவர் பழி வாங்குவது அல்ல, உண்மையை காட்டுவார். அவரது இருப்பு இதயங்களின் மறைந்திருப்பவற்றை வெளிப்படுத்தும். ஏனெனில் வெள்ளை அரியணையின் முன் எல்லா முகமுடிகளும் அகற்றப்படும். அரசர்களும் பிச்சைக்காரர்களும் தீர்க்கதரிசிகளும் தீயவர்களும் எல்லோரும் பக்கத்தில் பக்கமாக நிற்பார்கள். ஒவ்வொரு பார்வையும் ஒளிக்க மூவாச்சை செய்யும். அது எதையும் நிழலில் விடாது. இவர் ஆபிரகாமின், மோசேயின், தாவீதின் தேவன். இப்போது பூமியின் நீதிபதியாக வெளிப்படுகிறார். மனிதர்களின் எந்த வாதமும் அந்த பார்வையின் முன் போதுமானதாக இருக்காது. எந்த வழக்கறிஞரும் எந்த காரணமும் எந்த வேடமும் கூட அரியணையின் ஒளிக்கு எதிராக நிலைத்திருக்க முடியாது.
இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறும், மறைக்கப்பட்ட எதுவும் வெளிப்படாம இருக்காது. லூக்கா 12:2. வானத்தின் அமைதி நிலை பெறும் போது ஏதோ ஒன்று நடக்க தொடங்கும். புத்தகங்கள் திறக்கப்படும், ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஆன்மாவின் கதையை சுமக்கும். திருத்தூதர் யோவான் எழுதியுள்ளார், புத்தகங்கள் திறக்கப்பட்டன, இறந்தவர்கள் அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்ததை பொறுத்து தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டனர். வெளிப்படுத்தல் 20:12. இந்த புத்தகங்கள் காகிதத்தில் செய்யப்படவில்லை, ஆனால் என்றென்றும் நிலைக்கும் நினைவில் உருவாக்கப்பட்டவை. அவை எண்ணங்கள், சொற்கள், நோக்கங்கள் மற்றும் செயல்களை உள்ளடக்கியுள்ளன. நாம் நினைவில் கொள்ளத்தகாததாக கருதும் மிகச் சிறியவற்றையும் கூட. தெய்வீக நீதியின் எழுத்துக்கோள் எதையும் தவிர்க்காது, ஏனெனில் இரகசியமாக காணும் கடவுள் பொதுவாகவும் பலனளிப்பார். இதை குறித்து சிந்தியில, ஒவ்வொரு அன்பு செயலும், ஒவ்வொரு மன்னிப்பும், ஜெபத்ல சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் அங்க பாதுகாக்கப்படுகிறது. அதே போல் ஒவ்வொரு அவமதிப்பு சொல்லும், ஒவ்வொரு பொய்யும், ஒவ்வொரு பெருமையும் அங்கே தங்களது தரங்களை விட்டுள்ளன. இயேசு சொன்னார், மனிதர்கள் பேசும் ஒவ்வொரு வீணான சொல்லுக்கும் அவர்கள் தீர்ப்பு நாள்ல கணக்கு சொல்ல வேண்டி இருக்கும். மத்தேயு 12:36. கடவுளின் தீர்ப்பு கொடூரமானது அல்ல, அது முழுமையானது. அவர் தவறாக தண்டிப்பதில்லை, ஆனால் முழு உண்மையையும் வெளிப்படுத்துகிறார். நற்செயல்களின் புத்தகங்கள் திறக்கப்படும் போது ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மட்டும் நியமிக்கப்பட்ட நேரம் வரை மூடப்பட்டே இருக்கும். அது ஜீவனின் புத்தகம். அந்த புத்தகத்தில்தான் ஆட்டுக்குட்டியின் கிருபையை பெற்றவர்கள், இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள் ஆகியோரின் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன. அந்த புத்தகம் திறக்கப்படும் போது ஒவ்வொரு ஆன்மாவின் விதியும் வெளிப்படும், ஏனெனில் அதில் படிக்கப்படுவது மனிதன் செய்ததை அல்ல, கிறிஸ்து அவனுக்காக செய்ததை. அந்த நாளில் திறக்கப்படும் அனைத்து புத்தகங்களிலும் ஒரு புத்தகம் மட்டும் தூய தங்கத்தை விட பிரகாசமாகும். அது ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகம். அதில் செயல்கள் எழுதப்படவில்லை, பெயர்களை எழுதப்பட்டுள்ளன. அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு பெயரும் ஒரு மீட்கப்பட்ட கதையையும் கிருபையால் சென்றடைந்த ஒரு ஆன்மாவையும் குறிக்கிறது. பிலிப்பியர் 4:3 பவுல் தன் உடனுழைப்பாளர்கள் ஜீவனின் புத்தகத்தில் பெயர் கொண்டவர்கள் என்று கூறுகிறார். இது நம்மை தேவனால் நித்தியத்தில் நினைவு கூறப்படுவது போல பெரிய வெற்றி வேறொன்றும் இல்லை என்று நினைவூட்டுகிறது. அதில் பொறிக்கப்பட்டது காலத்தால் அழிக்க முடியாததும் பாவத்தால் களங்கப்படுத்த முடியாததும் ஆகும். இந்த புத்தகம் சாதனையின் பலன் அல்ல, இரக்கத்தின் பலன். இது கிறிஸ்துவின் அன்பிற்கு அடங்கியவர்களின் பெயர்களையும், ரட்சிப்பு என்பது ஒரு வெற்றிக்குன்னால மன்னிப்பே என்று புரிந்து கொண்டவர்களின் பெயர்களையும் கொண்டுள்ளது. வெளிப்படுத்தல் 3:5 இயேசு வாக்குறுதி அளித்தார், வெற்றி பெறுபவரின் பெயரை நான் உயிரின் புத்தகத்தில் இருந்து அழிக்க மாட்டேன். ஒவ்வொரு பக்கமும் சிலுவை வீணாக இல்லை என்பதற்கும், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எந்த குற்றச்சாட்டையும் விட வலிமையாக பேசுகிறது என்பதற்கும் சான்றாக உள்ளது. இது விசுவாசம் உலகை வென்றதற்கான பதிவாகும். ஆனா இதில் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையும் உள்ளது. வெளிப்படுத்தல் 20:15 கூறப்பட்டுள்ளது, உயிரின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் எரியப்பட்டார். இது நித்தியத்தை பிரிக்கும் கூடு. பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. நியாய தீர்ப்பு நாள்ல இந்த வேறுபாடு ஒவ்வொருவரின் நியதி என்ன என்பதை தீர்மானிக்கும். அந்த நேரத்துல நீதிமான் ஆகிய இயேசு அனைத்தையும் மாற்றும் ஒரு காரியத்தை செய்வார். அவர் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பார், ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் வெளிப்படுத்துவார். மத்தேயு 25 இயேசு நியாய தீர்ப்பின் முழு நோக்கத்தையும் பிரிப்பதற்கான அந்த தருணத்தையும் சுருக்கமாக காட்டும் ஒரு காட்சியை வெளிப்படுத்தினார். அனைத்து ஜாதிகளும் அவருடைய முன்னிலையில ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஒருவரை ஒருவர் பிரிப்பார். மெய்ப்பர் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போன. 32 அதுதான் அன்பும் நீதியும் சந்திக்கும் அந்த நிமிடம். மெய்ப்பர் தமது ஆடுகளை அறிவார். யார் விசுவாசத்தில் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்பதை அவர் அறிவார். வெளிப்படையாக வாழ்ந்தவர்களையும் அவர் அறிந்து கொள்கிறார். அரசனின் சிங்காசனத்தின் முன் போலியான மத நடிப்பு எதுவும் இருக்காது, அங்கு உள்ளங்கள் மட்டும் வெளிப்படையாகும். ஆடுகள் என்பது மெய்ப்பரின் குரலை கேட்டும் உலகம் எதிராக கூச்சலிட்டாலும் அவரை பின்தொடர்ந்தவர்களே. இவர்கள் தான் பாராட்டுகளை நாடாம சேவை செய்தவர்கள், பதிலுக்கு எதுவும் எதிர்பார்க்காம அன்பு காட்டியவர்கள், யாரும் பார்க்காம உதவி செய்ய கையை நீட்டியவர்கள். இயேசு அவர்களிடம் சொல்வார், என் பிதாவின் ஆசீர்வாதம் பெற்றவர்களே வாருங்கள், உலகம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து உங்களுக்காக தயார் செய்யப்பட்ட ராஜ்யத்தை மரபாக பெறுங்கள். மத்தேயு 25:34. இந்த நேரத்துல தங்களுக்காக மட்டும் வாழ்ந்தவர்களின் குறியீடாக உள்ள ஆடுகள் தங்களது அண்டைவரை புறக்கணிப்பது கிறிஸ்துவையே நிராகரிப்பதாகும் என்பதை புரிந்து கொள்வார்கள். இந்த பிரிவு என்பது மனிதர்களுக்கு இடையிலானது மட்டும் இல்ல, அவர்களின் விதிகளுக்கு இடையிலானதும் ஆகும்.
ஒரு புறம் நித்திய ஜீவனுக்கான அழைப்பு கேட்கப்படும், மறுபுறம் நித்திய பிரிவின் பாரம் உணரப்படும். அந்த தருணத்துல உண்மையான நம்பிக்கை எப்போதும் பலன்களை தந்தது என்பதை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் தன் முடிவற்ற நீதியில் கடவுள் தீர்ப்பு கண்மூடித்தனமாக நடைபெறாது என்பதை காட்டுவார். ஏனெனில் ஆன்மீக சாட்சிகள் மற்றும் வாழ்க்கையில் எடுத்த ஒவ்வொரு தேர்வையும் உறுதிப்படுத்தும் பதிவுகள் உள்ளன. ஒரு மனிதனும் கடவுளின் சிங்காசனத்தின் முன் தனியாக இருக்க மாட்டான். இறுதி தீர்ப்பு தனிப்பட்ட செயல் அல்ல, அது ஒரு வானக கேள்வி கூடமாகும். இயேசு சிறியவர்களின் தூதர்கள் என் பிதாவின் முகத்தை எப்போதும் காண்கிறார்கள் என்று உறுதிப்படுத்தினார். மத்தேயு 18:10 என்பது வானவரங்கள் நம் வாழ்வுகளுக்கு சாட்சியாக இருக்கின்றன என்பதை காட்டுகிறது. அவர்கள் தெய்வீக கட்டளைகளை மட்டும் நிறைவேற்றுவதில்ல, ஆன்மீக விளைவுகளையும் பதிவு செய்கிறார்கள். ஒவ்வொரு நல்ல செயலும், ஒவ்வொரு நெறிப்படுத்தப்பட்ட தேர்வும், ஒவ்வொரு சிந்திக்காம சொன்ன வார்த்தையும் அனைத்தும் அந்த மறைமுக ராஜ்யத்தால் கவனிக்கப்படுகிறது. வானம் சிறப்பான பதிவுகளை வைத்திருக்கிறது, ஆனால் சாட்சிகள் தூதர்களில் மட்டும் மட்டுப்படவில்லை. அதே போல் புத்தகங்களும் உள்ளன, அவற்றை யோவான் திறக்கப்படுவதை பார்த்தார். வெளிப்படுத்தல் 20:12, அவை தேவனின் எல்லா அறியும் தன்மையின் பிரதிபலிப்பாகும், எதுவும் இழக்கப்படுவதில்லை. பிரசங்கி 12:14 கூறுகிறது, ஏனெனில் தேவன் ஒவ்வொரு கிரியையையும் மறைந்திருக்கும் அனைத்தையும் நல்லதா கெட்டதா என்பதை விசாரிக்க நீதிக்கு கொண்டு வருவார். இந்த நித்திய பக்கங்களில் செய்கைகளுக்கு மேல் இன்னும் அதிகம் உள்ளது. அவை நோக்கங்களை பாதுகாக்கின்றன. நாம் என்ன செய்தோம் என்பதல்ல, ஏன் செய்தோம் என்பதும் முக்கியம். 3வது சாட்சி அது மனசாட்சி தான். பவுல் ரோமர் 2:15-16 வசனங்கள்ல மனசாட்சி சாட்சி அளிக்கிறது என்றும், எண்ணங்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டவோ தற்காப்பு பேசவோ செய்கின்றன என்று எழுதியுள்ளார். அந்த நாள்ல மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் புறக்கணித்த அந்த உள்ளார்ந்த குரலை கேட்பான். அது அவனது தேர்வுகளை உறுதிப்படுத்தவோ அல்லது குற்றம் சாட்டவோ செய்யும். அப்படி இருக்க இந்த சாட்சிகள், தேவதூதர்கள், பதிவுகள் மற்றும் மனசாட்சி முன்னிலையில் தேவன் நீதியோடு தீர்ப்பு வழங்குவார். தீர்ப்பு வழங்கப்படும் போது பூமியின் அரசர்களும் அதிகாரமும் கொண்டவர்களும் ராஜாதி ராஜாவுக்கு முன் தலை வணங்குவாங்க. அந்த மகாநாள்ல தனிநபர்கள் மட்டும் இல்ல, முழு நாடுகளும் அந்த சிங்காசனத்தின் முன் நிற்கும். இயேசு சொன்னார், எல்லா ஜாதிகளும் அவன் முன் கூடுவார்கள். மத்தேயு 25:32. ஜனங்கள், ராஜ்யங்கள் மற்றும் அரசாங்கங்கள் உண்மையான அரசரின் முன் நின்று விசாரணை செய்யப்படுவார்கள். கொடியெல்லாம் கீழே விழும், பூமியின் சிங்காசனங்கள் பயனற்றதாகிவிடும், மனிதர்களின் கிரீடங்கள் தங்களின் பிரகாசத்தை இழக்கும். ஏனெனில் அந்த கணத்துல மனித அதிகாரம் அனைத்தும் தெய்வீக அதிகாரத்தின் முன் நிற்கும். அநியாயமாக ஆட்சி செய்தவர்கள் பூமியின் சிங்காசனம் அவர்களை வானத்தின் சிங்காசனத்திலிருந்து விடுவிக்காது என்பதை புரிந்து கொள்வார்கள். வெளிப்படுத்தல் புத்தகம் ஆட்டுக்குட்டிய ராஜாதிராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும் என காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 19:16, அவரது முன் பேரரசுகளை ஆட்சி செய்தவர்களும் பேரில்லாம வாழ்ந்தவர்களும் அனைவரும் தலை வணங்குவாங்க. மனித வரலாறு நித்தியத்தின் பார்வையில மறுபரிசீலனை செய்யப்படும். வாழ்க்கைகள், மக்கள், தலைமுறைகளை பாதித்த ஒவ்வொரு முடிவும் தெய்வீக நீதியின் தராசில இடுகூறப்படும். எந்த உத்தரவோ, எந்த போரோ, எந்த அதிகார செயலோ பதில் இல்லாம போகாது. தேவன் ஜாதிகளுக்கு நடுவில் நீதியை வழங்குவார். அவர்தான் பூமியின் உண்மையான நீதிபதி என்று காட்டுவார். தீர்க்கதரிசிகள் இந்த கணத்தை ஏற்கனவே அறிவித்துள்ளனர். யோவேல் 3:12 கூறுகிறது, ஜாதிகள் விழித்தெழுங்கள், ஏனெனில் அங்கே நான் சுற்றியுள்ள அனைத்து ஜாதிகளையும் நியாயம் தீர்க்க அமர்வேன். இது தீர்க்கதரிசியின் நிபுணர்ச்சி மற்றும் மனித அகந்தையின் முடிவாகும். வெள்ள அரியணையின் முன் பெரியவர்களும் அதிகாரமுள்ளவர்களும் தேவனுடைய தூய்மைப்படுத்தும் நெருப்புக்கு பட்டம், பதவி என்ற வேறுபாடு இல்லை என்பதை உணர்வார்கள். அவர் செயல்களின் மதிப்பை சோதிப்பார். அந்த நெருப்பே உண்மை எது, வெளிப்படையானது எது என்பதை வெளிக்கொணரும். செயல்கள் நித்திய உண்மையின் நெருப்பால் சோதிக்கப்படும். திருத்தூதர் பவுல் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த காட்சியை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொருவரின் செயலும் வெளிப்படும், ஏனெனில் அந்த நாளவே வெளிப்படும், அது நெருப்பில் வெளிப்படும். மொதக்கொரிந்தியர் 3:13, இறுதி தீர்ப்புல தேவனுடைய நெருப்பு அழிக்காது, அது வெளிப்படுத்தும். அது தூயதையும் தூய்மை அற்றதையும், அன்புக்காக செய்யப்பட்டதையும் வீணாக செய்யப்பட்டதையும் பிரிக்கும். எதுவும் தப்பிக்கார். உள்ளார்ந்த நோக்கங்கள், உந்துதல்கள் மற்றும் ரகசியங்கள் எல்லாம் உண்மையின் ஜுவாலையில தூய்மைப்படுத்தப்படும். இது தெய்வீக நீதியின் எருப்பு. அது பொய்யை அழித்து நேர்மையை உயர்த்துகிறது. பலர் மனிதர்களின் பார்வையில பெரிய செயல்களை செஞ்சிருக்கலாம், ஆனா அவை தேவனுக்கு முன் வீணாக இருக்கலாம். மற்றவர்கள் அமைதியில் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கொண்ட பாலங்களை கட்டியிருக்கிறாங்க, ஆனா ஒருபோதும் பாராட்ட தரவில்லை.
நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாம் தலைகீழாகும். சிறியதாக தோன்றியது பெரிதாக மாறும், மகிமையாக தெரிந்தது வெறுமையாக வெளிப்படும். ஏனெனில் தேவனின் நெருப்பு வெளிப்பாட்டால சாரத்தை அளக்கும். அது யார் பாறையில கட்டினார்கள், யார் மனித அகந்தையின் மணலில் கட்டினார்கள் என்பதை காட்டும். பவுல் தொடர்கிறார், யாருடைய செயல் நிலைத்திருக்கிறதோ அவன் ஒரு வெகுமதி பெறுவான். V14 மிறப்பு விசுவாசிகளை அழிக்க வரவில்லை, அவர்களுக்கு வெகுமதி அளிக்க வருகிறது. அது என்றென்றும் நிலைக்கும் ஒரு வடிகட்டி, விசுவாசத்திற்கு ஒரு சோதனை. மின்சாரங்கள் அணைந்த பிறகு எஞ்சியிருப்பது தங்கம் போல தூய்மையாக இருக்கும். அப்போது சிங்காசனத்தின் முன் ராஜா தன் ஊழியர்களை அழைத்து அவர்களுக்கு உரியதை, நீதிமான்களுக்கு தயார் செய்யப்பட்ட நித்திய வெகுமதியை வழங்குவார். நீதிமான்களின் தீர்ப்பு ஒரு பயத்தின் தருணமா இருக்காது, அது ஒரு கொண்டாட்டமா இருக்கும். திருத்தூதர் பவுல் உறுதியாக சொல்கிறார், ஏனெனில் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நீதிமன்றத்தின் முன் நிற்க வேண்டும், ஒவ்வொருவரும் தன் உடலில் இருந்தபோது செய்த நன்மை அல்லது தீமைக்கேற்ப பெறுவதற்காக. 2 கொரிந்தியர் 5:10 இந்த நீதிமன்றம் தண்டனைக்கானது அல்ல, வெகுமதிக்கானது. அந்த நாள்ல ஆண்டவர் விசுவாசத்திற்கு உள்ள மதிப்பையும் தியாகத்தின் விலையையும் நிலைத்திருப்பதின் சக்தியையும் வெளிப்படுத்துவார். அங்க ரகசியமாக சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தின் முன் நினைவூட்டப்படும். இயேசு அன்பின் சிறிய செயலை கூட வெகுமதி அளிப்பதாக வாக்குறுதி அளித்தார். என் பெயரில் ஒருவருக்கு குளிர்ந்த தண்ணீர் ஒரு கோப்பை கொடுத்தாலும் அவன் தனது வெகுமதியை இழக்க மாட்டான் என்று கூறினார். Matthew 10:42 இது தேவனுடைய பார்வைக்கு எதுவும் தப்புவதில்லை என்பதை காட்டுகிறது. முடிவு வர விசுவாசத்தை காத்தவர்களுக்கு மகிமையின் கிரீடமோ, நீதியின் கிரீடமோ, நித்திய ஜீவனின் கிரீடமோ வழங்கப்படும். அங்கே பொறாமையோ ஒப்பீட்டோ இருக்காது. வெறும் நன்றியும் பரிபூரணமான அன்புடன் வெகுமதி அளிப்பவரை நோக்கி மரியாதையும் மட்டுமே இருக்கும். வெகுமதிகள் பெருமையின் கோப்பைகள் அல்ல, ஆனால் விசுவாசமான சேவையின் சின்னங்கள். நியாயமானவர்கள் தங்கள் வெகுமதியை பெறும்போது அவர்கள் சிங்காசனத்தின் முன் விழுந்து தங்கள் கிரீடங்களை ஆட்டுக்குட்டியின் காலடியில் எறிவார்கள். Velippaduthal 4:10 அவர்கள் செய்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் கிருபையால் மற்றும் அவரில்தான் செய்ததாக அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். அப்போது பரலோகம் நித்தியத்திலேயே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வார்த்தைகளை கேட்கும். நல்லவன் நல்லும் விசுவாசமான ஊழியக்கார. ஆனா நியாயமானவர்கள் மகிமையை பெறும்போது, கடைசி தீர்ப்பு தேவனால் அறிவிக்கப்படும் போது தீயவர்களின் விதி முடிவடையும். ஒரு தருணம் வருகிறது, அப்போது அமைதி பரலோகத்தை ஆட்கொண்டு தேவனின் தீர்ப்பு முழு படைப்பிலும் ஒலிக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகம் கூறுகிறது, உயிரின் புத்தகத்தில பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் எரியப்பட்டார். Velippaduthal 20:15 இது வரலாற்றில் மிக முக்கியமான தருணம், திரும்ப முடியாத புள்ளி. பூமியில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நித்தியமாகின்றன. ஒவ்வொரு ஆன்மாவும் தானே தேர்ந்தெடுத்த விதியை பெறுகிறது. வாழ்நாளில் வழங்கப்பட்ட தேவனின் அன்பு இப்போது நிறைவேற்றப்பட்ட நீதியாக மாறுகிறது. அருளின் காலம் முடிந்து நீதியின் காலம் தொடங்குகிறது. தீக்குளம் என்பது கொடூரத்தின் சின்னம் அல்ல, ஆனா நீதிமானோ அநீதிமானோ, ஒளியோ இருளோ இடையே நிரந்தர பிரிவின் சின்னமாகும். தேவன் நரகத்தை மனிதனுக்காக அல்ல, சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்காகவே உருவாக்கினார். Matthew 25:42 ஆனால்

0: நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்ம தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்ம ஜெபிக்கலாமா? அக்கா ஜெபக்குறிப்பு சொல்லுவாங்க, ஜெபிக்கிறவன் உண்டாக கடந்து வந்து ஜெபம் பண்ணுங்க.
1: விருதுநகர் மாவட்டம் ரட்சிக்கப்படணும். அங்கே இந்த பயோகிராஃபிஸ் நிறைய இருக்கு, மத்தாப்புலாம் செய்யறாங்களே அந்த ஆபீஸ். அதனால யாருக்கு அங்க ஆபத்து வீத்து வரக்கூடாது, அந்த மக்களை தேவன் பாதுகாக்கணும், எந்த ஆபத்துமே அங்க வரக்கூடாது, அதுக்காக பண்ணும்.
2: பரிசுத்த தகப்பனையுமே துதிக்கிறோம் ராஜா. அப்பா விருதுநகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்க இருக்கிறதான எல்லா ஃபயர் ஆபீஸ் மேலயும் ஆண்டவரே முத ஆளுகை இறங்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஃபயர் ஆபீஸ்லயும் ஆண்டவரே ஃபயர் ஆக கூடாதுப்பா. எங்க ஜனங்கள் யாருமே ஆண்டவரே கருகி போக கூடாது ஏசப்பா. தேவனே ஒவ்வொரு ஃபயர் ஆபீஸ்லயும் ஆண்டவரே தகப்பனே முத பாதுகாப்பின் கரங்க தங்கி இருக்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எத்தனையோ ஜனங்கள் அதை நம்பி பிழைப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. ஒரு ஜனங்கள் கூட ஆண்டவரே கருகி போக கூடாதப்பா. நீங்க முழுமையாய் பொறுப்பெடுக்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: அது மாத்திர நம்ம சபையில் எல்லா சபைகளையும் எல்லா திருச்சபைகளையும் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படணும். எல்லா திருச்சபையிலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படணும். எல்லா மக்களும் தேவை அக்கில நிறைஞ்சிருக்கணும். அதுக்காக சம்பளமா
3: ஒருத்தருமே இருக்க கூடாது. நீங்க கிருபையாக நீங்க கட்டளையிடும்படிக்காம் பார்த்தவங்களுக்கு ஜெபிக்கிற மேசப்பா. ஒவ்வொரு சபைகள் நீங்க காத்துக்கொள்ளும்படிக்காம் பார்த்தவங்களுக்கு ஜெபிக்கிற மேசப்பா. தேவனையும் துதிக்கிறோம். நீங்க அப்படி செய்ய போறக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கனமாக்கியும் உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா. மூலம் ஜெபத்தை கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே.
1: இந்திய தேசப்பட்ட அத்தனை குடிகாரங்களும் ரட்சிக்கப்படணும், தேவனை அறிஞ்சிக்கணும், குடிக்கிற சகோதர சகோதரர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கண்ணீரோடு ஆரோக்கிய சாப்பிடலாம்.
2: ஒரு ஆண்டவரே குடிக்காரர்களை நீங்க அப்பா கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஏசப்பா உண்மை தொழுது கொள்ளவர்களாக மாற்றுங்க. அவங்க மறக்கப்படணும் ஏசப்பா. அந்த அடிமைத்தனத்துல இருந்து அவங்களை மீட்டுக் கொள்ளுங்க ஏசப்பா. உண்மை அறியணும் ஏசப்பா. எத்தனையோ ஆண்டவரே ஏசப்பா வாலிப பசங்களே ஏசப்பா உமக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டு அடிமையா இருக்கிறாங்க ஏசப்பா. போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா. உமக்கு விரோதமான காரியங்கள் செய்யறாங்க ஏசப்பா. உமை மறந்த ஆண்டவரே ஏசப்பா. அப்பா போதை பொருளுக்கு அடிமையாய் கொண்டு அப்பா அவங்களை அவங்களே மறந்து கொண்டு தவறான வழியில போறாங்க ஏசப்பா. அந்த அடிமைத்தனத்துல இருந்து நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஏசப்பா. நீங்க ஒருவரே மீட்பின் தேவன் ஏசப்பா. எத்தனையோ குடும்பங்கள்ல சண்டை ஏசப்பா. கர்த்தாவே அப்பா உமை துதிக்க முடியாம அப்பா உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை கேட்க முடியாத தடைகளா இருக்கிறது ஏசப்பா. அப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க மாற்றி போடுங்கப்பா. குடியினால் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கிடக்குது ஏசப்பா. நீங்க கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. முது வல்லமை உள்ள கரத்தினால் ஒவ்வொருத்தரையும் தொடுங்க ஏசப்பா. அப்படியாய் தொட்டு ஒவ்வொருத்தரையும் ரட்சித்துக் கொண்டு உங்க நாமத்தை மகிமைப்பட போறதுக்காக நன்றி ஏசப்பா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெப கேட்கும் ஜீவன் நல்ல பிதாவே.
0: வேத பாடங்களை வாசிக்க கேட்க போகிறோம். ரோமர் புத்தகம் 4 அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் கிழதன நிருபம் 4
4: ரோமர் 4 அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரிகளினாலே நீதியமானாக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏதோ உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர்

0: எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோதோ, விருத்த சேதனமனாய் இல்லாதவனாய் இருந்தபோதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும், விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிசுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றார். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தில் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்கு தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினியை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மேறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகியிருப்பதற்கும் படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியார்க்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்பதே ஆமென்.
1: வார்த்தை அக்கா இன்றைக்கு நம்ம தலை கொண்டு வருவார்கள்.
2: எழுப்பத்தின் விசேஷம் 16:15.
3: இதோ திருடனை போல் வருகிறேன்,
2: இதோ திருடனை போல வருகிறேன்.
3: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
2: தன் மானம் காணப்படத்தக்கதாக
3: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
2: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
3: விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான்,
2: தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். ஆண்டவராக இயேசுகிறிஸ்து சொன்னார், இதோ திருடனை போல வருகிறேன். எப்ப வருவான்னு தெரியாது. திருடனை எப்ப வருவான், எந்த நேரம் வருவான்னு தெரியாது. நைட்டு வருவானா எப்போ வருவான்னு தெரியாது. அதனால இப்பெல்லாம் திருட என்ன செய்யறான், பகலில் கூட வந்துடுறான். பேங்க்லாம் பாருங்கள், எத்தனை பேங்கில் திருட வந்து எவ்வளவு பெண்ணிடுறாங்களே. நிறைய பேர் திருடெல்லாம் எப்போ வருவானே தெரியாது. அப்படிப்பட்ட காலங்களை வாழ்கிறோம். அதனால தான் சொல்கிறாரு, எப்போ வருவான் நமக்கு தெரியாதனால என்ன செய்யணும், நம்ம எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அதை விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். நம்ம விழிப்பாக இருக்கணும். எப்போ வந்தாலும் சரி, கத்திர் வரி குரல் நம்ம கேட்கணும். எக்கால சத்தம் ஊது, அதை சொல்ல வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. தேவன் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவை எக்காலத்தோடும் ஆண்டு வருவார். எப்போ தேவை எக்கால சத்தம் கேட்கும், பிரதான தூதனுடைய சத்தம் எப்போ கேட்கும், தேவனுடைய ஆரவாரம் எப்போ கேட்கும்னு சொல்லும். ஒவ்வொரு நாளும் அஞ்சோடு காத்திருக்கணும். அதுக்குள்ளே எவ்வளவோ குழப்பங்கள் பிசாசு கொண்டு வர்றான் பாருங்க. நம்ம காத்திருக்க நினைச்சாலும் எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனை போராட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள், சோர்வுகளை கொண்டு வரான். ஆனால் நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? பிசாசுக்கு அதையும் அதான் கத்தடி வேதம் சொல்லு. பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க, அவங்கள விட்டு ஓடிப்போம். அப்படித்தானே சொல்லுது வசரம், அப்படித்தானே சொல்லுது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்துருங்க. பிசாசு அவங்கள விட்டு ஓடி போயிடுவான். அவன் வந்து ஒன்றும் அதிகாரம் கிடையாது. நம்ம ஒரு நாள் அவனுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். பிரச்சனை போராட்டங்கள் விபத்திரங்கள் எத்தனையோ காரியங்களை கொண்டு வரான். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. அதான் யாக்கோபு எழுதுற 4:7
3: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
2: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
3: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
2: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
3: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
2: அவங்களை விட்டு என்ன செஞ்சிருவா? எதிர்த்து நிக்கணும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நம்ம சோர்ந்து கவலைப்பட்டனா அவன் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். எதிர்த்துனா ஓடி, நம்மளை விட்டு ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசை பார்த்து நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது? பயக்கூடாது, பயப்படக்கூடாது. இதோ திருடனை போல வர்றேன், தன்மானம் காணத்தக்க காணப்படாதபடிக்கு விழித்திருந்து தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவன். விழிப்பா இருக்கணும். எப்போ வந்தாலும் எப்போ ஆண்டு வருவாரோ, நம்ம விழிப்பா நம்ம இதயத்தில் விழிப்பா இருக்கணும். தெசலனிக்கையில் 1 வாசிக்க கேட்ட 5:1-2 கூட வாசிங்க.
3: சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும்
2: சமயங்களையும் குறித்து
3: உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை.
2: உங்களுக்கு இவைகள் நடக்கிற காலங்களும் சமயங்களும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. இரவில் திருடன் வருகிற விதமாய்
3: கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
2: நீங்களே என்ன செஞ்சிருக்கீங்க? நன்றாய் அறிந்திருக்கீங்களா? அறிந்திருக்க மட்டும் போதாது, நம்ம என்ன செய்யணும்? விழிப்புள்ளவர்களா ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். நன்றி அறிந்திருக்கோம். கத்தர் திருடனை போல வருவான், எப்போ வருவான்னு தெரியாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். கத்தர் வரியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன செய்யணும்? நம்ம ஆயத்தத்தோடு காத்திருக்கணும். இனி காலம் என்ன செய்யாது? செல்லாது. வாசிங்க, வெளிப்படுத்தல் 10:6.
3: இனி காலம்
2: செல்லாது. சொன்ன ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறுது. இனி காலம் செல்லாது. அதான் ஆண்டு சொன்ன இனி சம்பவிப்பார். இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்புனா என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டு வரப்போறாரு. நிறைய ஒரு ஆபத்து, பெரிய ஆபத்து நம்ம தேசத்தை நோக்கி வளர்ந்து கொண்டு வந்திருக்குது. உலகத்தை நோக்கியே வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்துக்கெல்லாம் நம்ம தப்புறோம்னா என்ன செய்யணும்? சிவம் பண்ணி விழித்திருக்கணும். மழை வருதுன்னா என்ன செய்வோம்? உடனே நம்ம மழை காலம் வருது, வீடை சரி பண்ணணும், அங்கே போடெல்லாம் சரி பண்ணணும், அந்த இதெல்லாம் சரி பண்ணணும், உடஞ்சிருக்கிறதெல்லாம் சரி பண்ணணும். எத்தனையோ நம்ம சரி பண்ணுறோம். அதே போல் ஆண்டவராக இயேசுக்கு வரப்போறாரு. கத்தர் சொல்லிட்டாரு, இனி காலம் செல்லாது, வரப்போறாரு. அப்போ நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்குறோம், கர்த்தர் நமக்காக நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். வாசிங்க, எபிரேயர் புஸ்தகம் 12:1.
3: ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்,
2: மேகம் போன்ற எவ்வளவு சாட்சிகள், பைபிள் எடுத்துக்கொண்ட எவ்வளவு சாட்சிகள், நம்ம வாழ்க்கையில எடுத்தாவே எவ்வளவு சாட்சிகள் இருக்கு இல்லையா? அது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
3: நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும்
2: நினைச்சிடணும். பாரத்தெல்லாம் தூக்கிட்டுலாம் தூக்கி நடக்க முடியாது, ஓட முடியாது. ஓடுறவங்களுக்கு வந்து பாரத்தெல்லாம் தூக்கிட்டு இருந்தா ஓட முடியாது இல்லையா? பாரமான யாவற்றையும்
3: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி
2: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
3: பொறுமையோட ஓடக்கடவும்.
2: பார்த்தீங்களா, நம்மை சுற்றி நிற்கிற பாரம், கவலைகள், சோர்வுகள் இருந்தால் நம்மளால் செவிக்க முடியாது, தூதிக்க முடியாது, நம்ம ஓட்டத்தை சரியான முறையில் ஓட முடியாது. பாவம், நம்ம சின்ன சின்ன பாவங்கள் எத்தனையோ பாவம் செய்ய, இப்பெல்லாம் நிறைய பாவம் செய்யறதுக்கு வழி நிறையா இருக்குது. செல்ஃபோன் எடுத்தாவே போதும், செல்போன், வெப் டிவி பார்க்கறதுக்கு எவ்வளவோ பாவங்கள் இருக்கு. இதெல்லாம் இருந்தால் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. அதான் சொல்லி நம்ம சுற்றி நிற்கிற எறிங்கி நிற்கிற பாவங்களையும் பார்த்து தள்ளிவிட்டு யாரை யாரை நோக்கி ஓடணுமா? விசுவாசத்தை தொடங்குற
3: முடிக்கிற
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி நம்ம போடணும். ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி தான் நம்ம ஓட வேண்டும். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், நம்ம மற்றவங்களை ஓடுற ஓட்டத்தில் ஓடக்கூடாது. நமக்குன்னு நியமிச்சு வச்சிருப்பாரு. அவங்கள போல வளனு இவங்களை போல வளனு இல்லை, நமக்குன்னு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். வேறு எதை நோக்கி ஓடக்கூடாது. ஓடினா நம்ம என்ன பரலோகத்துக்கு போக முடியாது. அவரை நோக்கி ஓட வேண்டும். கர்த்தர் எப்படிலாம் வாழ்ந்தாரு, எப்படிலாம் வாழ்ந்தாரு, எப்படி ஓடினாருங்கிறத நான்கு சுவிசேஷம், மத்தேயுவின் சுவிசேஷம், மார்க்கின் சுவிசேஷம், லூக்காவின் சுவிசேஷம், யோவானின் சுவிசேஷம், நான்கு அதிகாரத்தையும் வாசித்து பார்த்தா அவர் எப்படி ஓடினார், எப்படி நடந்தார். அதான் விசுவாசம் தொடங்குறவர், விசுவாசம் முடிக்கிறோம். ஆண்டவரை இயேசுகத்தை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓட வேண்டும். கர்த்தர் நமக்கு என்ன நியமிச்சிருக்கிறாரு அந்த ஓட்டத்தை ஓடினா தான் நம்ம என்ன செய்யணும், முடிவில் பரலோகத்துக்கு போக முடியும். ஏதோ ஒரு ஓட்டம் ஓடினோம்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அவரை விட்டு வலது வரவும் சாயக்கூடாது, அவரை விட்டு இடது வரவும் சாயக்கூடாது, நம்ம ஒப்பு கொடுத்த பின்வாங்கவும் கூடாது. முடிவரை நிலை நிலைப்பதும் தான் ரசிக்கப்படன்னு வேதம் சொல்லுது. ஆமாந்த அவரை நோக்கி நம்ம போட வேண்டும். லோகத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆதியாகம புஸ்தகம் 19:17.
3: அவர்களை வெளியே கொண்டு போய்
2: பாருங்க, லோகத்தையும் பிள்ளைகளையும் வெளியே கொண்டு போய்
3: விட்ட பின்பு
2: அவர்
3: உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ.
2: லோகத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எங்க ஓடிப்போனுமா, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் ஜீவன் தப்புனும் ஓடிப்போ.
3: பின்னிட்டு பாராதே,
2: பின்னிட்டு பாக்காது. ஆண்டவர் எவ்வளவுலாம் சொல்லி கொடுக்காரு பாருங்க, என்ன செய்யாது, பின்னிட்டு ஐயோ எப்படிலாம் வாழ்ந்தவன், இந்த ஊர்ல தானே இப்படி இருந்தோம், எவ்வளவு சந்தோஷமா இருந்தவன் சொல்லி பின்னிட்டு பாக்காது. மிந்தி நடந்ததுலாம் நினைக்காத, இப்படிலாம் நடந்துச்சா, எப்படிலாம் இருந்த ஒரு காலத்துல, இன்னைக்கு இப்படி இருக்கிறனே நினைக்காத. அதான் சொல்றாரு, பின்னிட்டு பாக்காத.
3: இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே,
2: சமபூமியில் எங்குமே நிக்காத, இந்த இடத்துல எங்கேயும் நின்றாத, எல்லாமே ஆபத்து நிறைஞ்சிடும், சமபூமியில எங்கும் நில்லாத.
3: நீ அழியாத படிக்கு,
2: அழியாத படிக்கு
3: மலைக்கு ஓடிப்போ என்றார்.
2: மலைக்கு எங்க, கல்வாரி மலைக்கு என்ன செஞ்சிரு, ஓடிப்போ. அல்லேலூயா,
3: அல்லேலூயா.
1: அர்ப்பணித்து ஜெபங்களை ஏறெடுப்போமா, ஜெபம் செய்வோம்.
2: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். மகத்தமிழ ராஜாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சமான் சந்தோஷத்தாங்க ஆசிரியங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் சம்பூர்ணமா ஒவ்வொரு மக்கள் மேல் நிரப்பபடியா செபிக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சம்பூர்ணமா நிரப்புங்கப்பா, சம்பூர்ணமா நிரப்புங்கப்பா, சம்பூர்ணம் நிரப்புங்க. தேவாக்கில் நிரப்புங்க, தேவல்லமில் நிரப்புங்க, துதிக்க செபிக்க உதவிச்சிங்கப்பா. ஆண்டவரே, யாருமே அமைதியா இருக்கக்கூடாப்பா, உங்களுடைய அருகே சமயமா இருக்கப்பா. துதிக்கக்கூடிய கிருவை தாங்க, செவிக்கக்கூடிய கிருவை தாங்க, ஆராதிக்கக்கூடிய கிருவை தாங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய கிருவை தாங்கப்பா. யார் வாழ்க்கையிலும் குழப்பங்கள், சோர்வுகள், துக்கங்கள் யாருக்கு வரக்கூடாதப்பா. மகிழ்ச்சியோடு மே துதிக்க செவிக்க மே ஆராதிக்க மே அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. மந்திரம் செய்வனைகள் பெல்லிசனைகள் எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்தில் அழித்து போட முடியாது. செவிக்கிறமையா ஆண்டவரே, மே துதிக்கிறமையா. எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா மே ஸ்தோத்திருக்கிறமே, பண கஷ்டத்தினால கலங்கியிருக்காங்கப்பா. எல்லார் வாழ்க்கையிலும் பண கஷ்டத்தை மாத்துங்க, கண்ணீரை தொடங்க, கவலையெல்லாம் மாத்திருங்கப்பா. பணத்தை சந்திக்க முடியாது செவிக்கிறோம். கடன் அடைக்க உதவிச்சிங்கப்பா, கஷ்டத்தை மாத்துங்கப்பா, பிரச்சனை நீக்கிருங்க சப்பா. ஆண்டவரே, அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்க்கையில செய்ய முடியாது செவிக்கிறோம். எல்லாம் முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்க முடியாது செவிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தர முடியாது செவிக்கிறேன் சப்பா. திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தையில்லா சகுல் குழந்தை பாய்த்த தரணும், கத்துடி மையம் மூடணும், கத்துடி அக்கினி மூடணும், கத்துடி கிருவாங்களை சூழ்ந்து கொள்ள முடியாது செவிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பெல்லி சுனியங்களை எல்லாம் உடைத்து நிர்மலமாக்க முடியாது செவிக்கிறோம் ஆண்டவரே. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேசில் இருக்க மக்கள் வெட்டி தாங்க, பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. ஆண்டவரே உதவிச்சிங்க, உதவிச்சிங்க சப்பா. அற்புதங்களை அதிர்ச்சிங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அம்மா பாதத்தை பிடிச்சு நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவை, கெஞ்சுகிறோம். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்க முடியாது செவிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கறாச்சா. படிக்கிற பிள்ளைலாம் துதிக்கிற பிள்ளைலாம் துதியிலையும் சோத்திரத்திலையும் பெருகக்கூட கிருபை தாங்க ஐயா. மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இறங்கும், இறங்கும், இறங்கும் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய வேண்டும் ஐயா, அதிசயங்களை செய்ய வேண்டும் ஐயா, கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே எத்தனை குடும்பங்கள் தடை ஆண்டவரை, செவிக்க முடியாத தடை, துதிக்க முடியாத தடை ஆண்டவரை, ஆராதிக்க முடியாத தடை ஆண்டவரை, எல்லா தடைகளையும் மாற்றி போடும் ஆண்டவரை. ஆமாண்டவரே பஸ்த பால் சொன்ன நல்ல ஓட்டத்தை ஓடினே சத்தியத்து கீழ்ப்படியாம தடைச்சனு யார் என்று சொல்லி பஸ்த பால் கேட்டது போல சத்தியத்து கீழ்ப்படியால் தடைச்சர பொல்லதாவி அழிக்கப்பட்டு போட்டு ஏசுகிறது நாமத்தினால பொல்லாத கிரியில நிர்மாணமாக்கப்பட்டு ஆண்டவரை ஒவ்வொரு வரையும் தேவனுடைய பிரசனை இறங்கட்டும் ஐயா, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிகனமாக சொல்கிறோம் எங்கள் அன்பு ரச்சகரேஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே.
4: எங்களின் இசையும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, Tollbar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643101, Nilgiri, South India. Cellphone numbers 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
6: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
7: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
6: எந்த கண்டம் அந்த குறியை ஏற்க மறுத்துள்ளது? அந்த கட்டிடத்தின் கீழ் உள்ள சுரங்கத்தில் கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள். குறி சரிபார்ப்பு நிறுத்துங்கள். அப்பா, நான் அந்த குறியை எடுத்துக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது, மன்னிக்கவும். என்ன? ஆனால் உன் அம்மா மற்றும் நானும் அதை எடுக்க வேண்டாம் என்று சொன்னோம். உலகம் முழுவதும் நமது அமைதியை குழப்ப விரும்பும் யாரையும் தொடர்ந்து பிடித்து வெளியேற்றுவோம். வெடிகுண்டு தாக்குதல் வருகிறது, முன்னேறுங்கள். கொடியை மறைத்து மீண்டும் கொண்டு வாருங்கள். காவலர், போங்க போங்க. எல்லாம் சீராக உள்ளது, போங்க போங்க. கோவிலை அவமதிக்க நேரம் வந்துவிட்டது.
8: இலக்கு கண்டுபிடிக்கப்பட்டது.
9: முன்னேறி அழிக்கவும்.
8: அதை நகலெடுத்தேன்.
10: அவர்களை அப்புறப்படுத்த வேண்டுமா என்று சொல்லுங்கள்.
6: அவர்களை விட்டுவிடலாமா? நேற்று தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்ட பிறகு இப்போது எருசலேம்ல கடும் குண்டு வீச்சு நடக்கிறது.
11: நாம் தரையில பசிக்க போகிறோம்.
6: தரையை கொல்ல முயற்சிப்போம்.
11: நான்
6: வச்சிருக்கேன், எனக்கு தெரியும். செல்லம் சாண்டா, அமைதியாக இரு. என்ன விடு, நகர்த்து.
10: என் மகள்

0: ஜெனரல், இது உலகம் முழுவதும் நடக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்களா?
1: ஆம் திரு ஜனாதிபதி.
0: இது நடக்குதுன்னு நம்ப முடியல. நீங்க சொன்னீங்க, இந்த மறைவுகளுக்கு காரணம் என்ன?
1: நாம் இன்னும் உறுதிப்படுத்தல ஐயா.
2: மில்லியன்கள் மறைவது ஆரம்பம் மட்டுமே ஆகும்.
0: குழந்தைகள் உட்பட மில்லியன் கணக்கானோர் மறைந்த பின் உலகம் பெரும் துயரை எதிர்கொள்கிறது.
2: இதுக்கு பின்பு நிகழ்வுகளின் தொடர் வருகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வெளிப்படுத்தப்பட்ட வேதங்கள் போல்
0: தோன்றிய உலக ஒழுங்கின் தலைவராக உலகை மறுசீரமைத்து அதை மேம்படுத்துவோம் என உறுதியளிக்கிறேன்.
2: எதிர்கிறிஸ்துவின் எழுச்சி,
0: கலப்பிற்கு அமைதி, இஸ்ரேல் வாழ்க,
2: மிகப்பெரிய துன்பம், இயேசு கிறிஸ்துவின் திரும்பவும் வருகை மற்றும் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்ட கிறிஸ்துவின் ஆட்சி, என் புதிய மின்னூல் இறுதி கவுண்டவுன் ராப்சர் முதல் புதிய பரலோகத்துக்கு என்ற புத்தகத்தில் இந்த நிகழ்வுகளின் முழு வேதாகம கால வரிசையை 29 சக்தி வாய்ந்த அதிகாரங்களில் விளக்குகிறேன். நீங்கள் அதை உடனடியாக பல்வேறு வடிவங்களில் பதிவிறக்கம் செய்து எந்த சாதனத்திலும் வாசிக்க தொடங்கலாம். இதோ ஒரு சிறப்பு விஷயம், முதல் 100 வாங்குபவர்களின் பெயர்கள் எங்கள் அடுத்த திரைப்படத்தின் கிரெடிட்ஸில் இடம்பெறும். மேலும் ஒரு அற்புதமான விஷயம், இயல்பான விலை $9 மற்றும் 99% பதிலாக அறிமுக விலையாக வெறும் $4 மற்றும் 99% இதை பெறலாம். உங்கள் பிரதியை இன்று பெற்றுக் கொள்ளுங்கள். கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்பு உள்ளது மற்றும் கவுண்டவுன் ஏற்கனவே துவங்கிவிட்டது.

0: உலகம் முழுவதும் எங்கள் அமைதியை பாதிக்க விரும்பும் யாரையும் பிடித்து வெளியேற்றுவதை தொடர்வோம். வெளியேறும் துப்பாக்கி சூடு, முன்னேறு, கொடியை நோக்கி வாருங்கள், போங்கள், விரைவாக செய். அவர்கள் அந்த இரு ஆண்களை தேடுகிறார்கள். ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க கட்டாயமான உலகளாவிய அடையாள முறையையும் அறிமுகப்படுத்துவோம். எல்லாம் தெளிவாக உள்ளது. உடன்படிக்கை உடைந்து விட்டது. கவுனா சரிதான்.
1: நம்முடைய பணி முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன்.
2: இப்ப வந்து அவங்க நம்மளை கொல்ல போறாங்க.
0: மறைவிடம் எடு. இதுதான் அவர்கள் பரிசுத்த இடம் என்று அழைப்பதா? கோயிலை அவமதிக்க நேரம் வந்துவிட்டது.

0: கடவுளே,
1: என்ன நடக்கிறது? இது
0: உண்மையா இருக்க முடியாது. நாம்
1: வெளியேற வேண்டும். அவன் மிருகத்தின் உருவத்திற்கு உயிர் கொடுக்கும் அதிகாரம் பெற்றிருந்தான்.
2: இலக்கு கண்டறியப்பட்டது. நான் அவர்களை வீழ்த்தட்டுமா?
3: என் உத்தரவை காத்திருக்கவும்.
2: மீண்டும் சொல்கிறேன், என் உத்தரவை காத்திருக்கவும்.
1: நீங்க கேட்டீங்களா?
4: அதை கேட்டேன் சார்.
5: தொடங்கி நிறைவேற்றவும்.
2: மீண்டும் சொல்கிறேன், தொடங்கி அழிக்கவும்.
0: அதை கேட்டேன் சார்.

0: ஓ கடவுளே, அவங்கள அவங்களை சுட்டு விட்டாங்க. அந்த இரண்டு சடலங்கள் ஆன்மீகமா சோதோம் மற்றும் எகிப்து என்று அழைக்கப்படும் அந்த பெரிய நகரின் தெருவில் கிடக்கும். இது எதிர் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், நாம் மறைவாயிருக்க வேண்டும். பல்வேறு மக்கள், பழங்குடிகள், மொழிகள் மற்றும் நாடுகளிலிருந்து வந்தவர்கள் அவர்களின் சடலங்களை 3 நாள் 1/2 நாள் வரை பார்ப்பார்கள். அவர்களின் சடலங்களை கல்லறையில் வைக்க அனுமதிக்க மாட்டார்கள். இரு தீர்க்கதரிசிகள் நேற்று கொல்லப்பட்ட பிறகு இப்போது எருசலேமில் கடும் குண்டுவீச்சு நடக்கிறது. உலகின் பிற பகுதிகளில் மக்கள் அந்த இரண்டு தீர்க்கதரிசிகள் இறந்ததை கொண்டாடி ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்புகிறார்கள். அவர்களின் கருத்துப்படி அந்த இரண்டு தீர்க்கதரிசிகளின் சடலங்கள் தெருவில் கிடக்க வேண்டும், கல்லறையில் வைக்கக்கூடாது.
1: பாதுகாப்பு தான் உயிர் வாழ்வை உறுதி செய்கிறது.
2: அடுத்தது
3: உறுதிப்படுத்தப்படவில்லை.
4: என்ன? இல்ல, மீண்டும் சரிபார்க்கவும்.
3: நாங்கள் செய்ய மாட்டோம்.
0: கீழ்ப்படிதல் அனுமதியை வழங்குகிறது.
5: நம்பிக்கை கடவன் பதிக்க வைக்கும்.
1: எங்களுக்கு வலிமை அளி.
0: இறப்பை கூட எதிர்கொள்ள

சாம், நீங்கள் இப்போது இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி என்னிடம் சற்று நிதானமாகவும் விரிவாகவும் அதே சமயம் மிகவும் தெளிவாகவும் விளக்க முடியுமா என்று நான் உங்களிடம் இப்போது பணிவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.

0: செபுரினங்களில் அவர்களை அகற்ற வேண்டுமா?
1: அவங்களை விட்டு விடலாமா?
2: அணுகல் மறுக்கப்பட்டது. மீண்டும் முயற்சி செய்.
3: அணுகல் மறுக்கப்பட்டது.
2: மீண்டும் முயற்சி செய்.
4: அணுகல் மறுக்கப்பட்டது.
0: அப்பா, என்னை விடு.
5: அப்பா, அப்பா.
0: போகவும் என் மகளே.
6: விரைவாக
5: இதையும் எடுத்துக்கொள்.
7: எடுத்தேன்.
0: அது தரையில உள்ளது. நீயும் அதை எடுக்க முயற்சி செய்யலாம். சரி.
5: பரவாயில்ல, நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன். எனக்கு தெரியும், செல்ல, அமைதியாக இரு.
4: போர்ஷ் பாதுகாப்பை உறுதி செய்கிறார்.

0: கண்மணி, தயவு செய்து என்னை பார்.
1: நான் முடியாது.
0: அது என்ன ஒன்று? முடியாது.

0: புரி சரிபார்ப்பு.
1: உறுதியாக விடு,
0: அசையாதே.
1: அவர்களை மன்னிக்கவும். அவர்களை மன்னிக்கவும்.
0: அம்மா,
2: அவர்கள் முழங்கும்.
0: எந்த கண்டம் அந்த குறியை எடுக்க மறுத்தது?
3: இறுதி வரை விசுவாசமாக இருங்கள் என் சகோதரர்களே. மிருகத்தின் குறியை எடுக்காதீர்கள்.
2: அந்த கட்டிடத்தின் கீழ் உள்ள சுரங்கத்தில் கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள்.

0: உயிரை காக்க ஓடுங்கள் சகோதரர்களே.
1: ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள்.
2: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
3: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு எதிராக யார் போர் செய்ய முடியும்?

0: JFK டவர் டெல்டா 452 ரன்வே 27 ரைட்டில் புறப்பட அனுமதி. காற்று 3 நாட்ஸ். எல்லையில்லா பார்வை அழைக்கவும். 2000 விமானம் பறக்க தொடங்கும்.
1: அதை பெற்றேன் டவர். டெல்டா 452 புறப்படுகிறது.

0: விரைவாக செய். விளக்கு மாறும் முன் இந்த செல்பியை எடுத்து விடலாம்.
1: சரியானது.
2: அங்கே அந்த ஜம்ப் பார்த்தையா?
0: ஆமாம், அது பைத்தியமாக இருந்தது. நாம் திரும்பி செல்ல வேண்டும்.
3: காலை வணக்கம். விமானத்துல வரவேற்கிறோம். இன்னைக்கு நாங்கள் டவுன் டவுன் நோக்கி செல்கிறோம்.

0: நாம விமான நிலையத்திலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறோம்?
1: 5 நிமிடங்களில் அங்கே இருக்கலாம் அம்மா.
0: ஆம்,
2: திரும்புங்கள், நேரம் நெருங்கிவிட்டது.

0: அன்புருவானவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமானவர். மனுக்குலத்தின் பாவங்களை நீக்கி நித்திய ஜீவனை தருவதற்காக இந்த உலகத்திற்கு தம்மையே முழுமையாக அர்ப்பணித்த உன்னதமான தெய்வம் ஆவார். அவர் தம்முடைய எல்லையற்ற கிருபையினாலும் ஈடிணையற்ற அன்பினாலும் நம்மை வழிநடத்தி இருளில் இருக்கும் மக்களுக்கு ஒளியாகவும் நம்பிக்கையற்றவர்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கையாகவும் விளங்குகிறார். அவருடைய போதனைகள் இன்றும் நம் வாழ்வில் உண்மையான அமைதியையும் நீங்காத சந்தோஷத்தையும் ஆழமான மனமாற்றத்தையும் கொண்டு வந்து நம்மை எப்போதும் நல்வழியில் நடத்துகின்றன. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடைசி வரை சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவும் வரும்.
1: ஆனால் அந்த நாளும் நேரமும் யாருக்கும் தெரியாது. வானத்தில் உள்ள தூதர்களுக்கு கூட இல்லை, என் பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும்.
2: சாம், உங்களை இந்த இடத்தில் சந்திப்பேன் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. உங்களை பார்த்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உங்கள் வாழ்வின் தற்போதைய நிலையை பற்றியும் உங்கள் நலனை பற்றியும் என்னிடம் விரிவாக பேசுங்கள். உங்களை சந்திப்பது எப்போதும் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. இப்பொழுது ஒவ்வொரு கண்டத்திலிருந்தும் நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உலகளவில் ஏதோ பேரழிவு நிகழ்ந்துள்ளது. கடந்த 15 நிமிடங்களில் மில்லியன் கணக்கான மக்கள் எச்சரிக்கை இல்லாமல் மறைந்து விட்டார்கள். முழு குடும்பங்கள் ஒரு கணத்தில் இல்லாமல் போய்விட்டன. மாணவர்கள், விமானிகள், ஓட்டுநர்கள், மருத்துவர்கள் மறைந்தனர். விமானங்கள் வானில் இருந்து விழும் உறுதிப்படுத்தப்படாத காட்சிகள் உள்ளன. நெடுஞ்சாலைகளில் வாகன பேருந்து விபத்துகள் மற்றும் ரயில் தடம் புரண்ட சம்பவங்கள் நடந்துள்ளன. வானில் நடுவே விமானங்கள் மறைந்து விட்டதாகவும் பின்னால் தீ மற்றும் சிதைவுகள் மட்டுமே இருப்பதாகவும் கூட தகவல்கள் வந்துள்ளன. அவசர சேவை துறைகள் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளன. மருத்துவமனைகள் குழப்பத்தில் உள்ளன. மின்சார கட்டமைப்புகள் மின்மினுக்கின்றன. ஜனாதிபதி தற்போது பாதுகாப்பு முறையில் இருப்பதாக தகவல் மற்றும் G7 தலைவர்கள் 1 மணி நேரத்துக்குள் அவசர உச்சி மாநாட்டை கூட்ட அழைத்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம் நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல பெரிய நகரங்களில் ஏற்கனவே இராணுவ சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியா முழுவதும் வான்வழி மூடப்பட்டுள்ளது. காத்திருக்கவும், இப்போது எங்களுக்கு தகவல் வருகிறது. மத குழுக்கள் இது நீண்ட நாட்களாக முன்கூட்டியே கூறப்பட்ட ராப்சர் என்று கூறுகின்றன. பைபிளில் நீதிமான்கள் எடுத்து செல்லப்படும் தருணம் இது எனப்படுகிறது. என்ன நடக்கிறது என யாருக்கும் தெரியவில்லை. இதை கேட்பவர்கள் அமைதியாக பாதுகாப்பான இடத்தை தேடுங்கள். சாலைகளுக்கு செல்லாமல் முடிந்தால் காயமடைந்தவர்களுக்கு உதவுங்கள். ஏனெனில் இது வெறும் தொடக்கம் மட்டுமே என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்னல் இருக்கும் வரை நாங்கள் உங்களுடன் இருப்போம். இது WNRC செய்தி வானொலி. இருளில் நேரலை ஒளிபரப்புகிறது. நாங்கள் ஒளிபரப்பை நிறுத்தவில்லை. இன்னும் இல்லை.
3: கடவுளே, என்ன நடக்கிறது? இது உண்மையில ராப்சரா? நான் பின்னால் விட்டுவிடப்பட்டு விட்டேனா ஆண்டவரே?
4: முழு உலகமும் குழப்பத்தில் மூழ்கியுள்ள நிலையில் பின்னால் விட்டுவிடப்பட்ட பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்போது தேவாலயங்களில் கூடி ஜெபிக்கிறார்கள்.

சாலைகள் அனைத்தும் சிதைவுகள், குழப்பம் மற்றும் தீயால் நிரம்பியுள்ளன. இதற்கிடையில் நியூயார்க் நகரம் முழுவதும் போலீஸ் ஹெலிகாப்டர்கள் சேதங்களை மதிப்பீடு செய்து வருகின்றன. இது

0: யூத மதத்தில் யூத ரபாய்கள் மோசேயின் சட்டத்தில் இருந்து இந்த கோடிக்கணக்கான மக்களின் மறைவு என்ன அர்த்தம் என்பதை கண்டுபிடிக்க இன்னும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் மெசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இதை ராப்ஷர் என்று நம்புகிறார்கள். இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் நடைபெற்று வரும் G7 கூட்டம் ஒரு தீர்வை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உறுதி செய்யப்படாத செய்திகளின்படி உலகம் முழுவதும் ஒழுங்கும் அமைதியும் மீண்டும் நிலைநிறுத்த அனைத்து அரசுகளும் ஒரே உலக அரசின் கீழ் வருவதாக கூறப்படுகிறது.
1: பாதுகாப்பு விளைவுகள் அனைத்து உறுப்பினர்களிடமிருந்தும் ஒரு கூட்டு பதிலை கோருகின்றன.
2: நிச்சயமாக இந்த சவால்களுக்கு எதிராக நாம் வலிமையும் தீர்மானமும் காட்ட வேண்டும்.
0: எங்களது பணி எது நடந்தாலும் காத்திருந்து அதை தெரிவிப்பதே. தொடர்ந்து கவனிக்கவும்.
1: எனவே நீங்கள் உங்கள் ஆண்டவர் எந்த நேரத்தில் வருகிறார் என்று அறியாததால் விழிப்புடன் இருங்கள்.

0: டிரெயின் டிரெயின் டிரெயின், மேடே மேடே. விமானம் எண் 279 கட்டுப்பாடற்ற நிலையில் கீழே இறங்குகிறது.
1: உடனடி உதவி தேவை.
0: டிரெயின் டிரெயின் டிரெயின் டிரெயின் டிரெயின்.

0: இப்போது பூமியில் இருந்து கோடிக்கணக்கான மக்கள் மர்மமாக மறைந்துவிட்ட 2 மணி நேரங்கள் ஆகிவிட்டன. உலகம் முழுவதும் பொறுப்புணர்வு வயதுக்கு கீழ் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் காணாமல் போனதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் கிறிஸ்துவர், முஸ்லிம், இந்து அல்லது அதுவும் இல்லை, நாத்திகர் குடும்பங்களில் வளர்ந்திருந்தாலும் கூட. முழு குடும்பங்களும் இதே அனுபவத்தை தெரிவித்துள்ளன. குழந்தைகள் இல்லை, எங்கே சென்றார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. உலகம் முழுவதும் ஒலிக்கின்ற ஒரே கேள்வி இதுதான், குழந்தைகள் எங்கே சென்றார்கள்? இந்த குழப்பத்தின் நடுவில் பல்வேறு கருதுகோள்கள் உருவாகியுள்ளன. அதில் மிக அதிகமாக பேசப்படுவது ஒரு வெளிநாட்டு உயிரினங்களின் தலையீடு என்ற குற்றச்சாட்டு. ஆனால் நிபுணர்கள் ஏற்கனவே அந்த யோசனையை எதிர்க்க தொடங்கியுள்ளனர். வெளிக்கிரகவாசிகள் இதற்கு பொறுப்பாக இருந்தால் அவர்களின் கற்பனையான விண்கலங்கள் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் எப்படி களமிறக்கப்பட்டன? மேலும் ஏன் அவர்கள் தேர்ந்தெடுத்து குழந்தைகளையும் நீதிமான்களையும் மட்டும் எடுத்துச் சென்றார்கள்? எந்த ராடார் கண்டறிதலும் இல்லை, எந்த வளிமண்டல மீள் பிரவேசும் இல்லை, அடையாளம் தெரியாத எந்த ஒரு விமானத்தையும் பார்வையில் காணவில்லை. இந்த குறைபாடுகள் வெளிநாட்டு உயிரின கருதுகோளை அதன் சொந்த சுமையில் சிதறடிக்க செய்துள்ளன. பதில்களுக்கு பதிலாக அதிகமான பயத்தை உருவாக்குகின்றன. இதனால் அதிகமானோர் வேறு ஒரு ஆதாரத்தை நோக்கி திரும்புகிறார்கள், அதாவது பைபிளின் எழுத்துக்களை. சிலர் நடந்தது புனித வேதாகமம் முன்கூட்டியே கூறியதுதானோ என்று சந்தேகிக்க தொடங்கியுள்ளனர். அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் உள்ள மால்கள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் உள்ள காட்சிகள் மேலும் மேலும் மோசமாகிக் கொண்டிருக்கின்றன. பல முக்கிய சில்லறை மையங்கள் இப்போது காலியான தளபாடங்களுடன் நிற்கின்றன. சில இடங்களில் காணாமல் போனவர்களின் நிகழ்வுக்கு பிறகு ஏற்பட்ட குழப்பத்தில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன, அல்லது பயந்த குடிமக்கள் தங்களால் வாங்க முடிந்த அனைத்தையும் வாங்க ஓடிச் சென்றதால் முழுமையாக காலியாக்கப்பட்டுள்ளன. சில நகரங்களில் முழு வரிசைகளே வெறுமையாக உள்ளன. உறைந்த உணவுகள், பாட்டிலில் நீர், குழந்தை உபகரணங்கள், மருந்துகள் மற்றும் டினில் உள்ள பொருட்கள் ஆகியவை கிடைக்கவே முடியாத நிலை உள்ளது. பல இடங்களில் பாதுகாப்பு கேமரா காட்சிகள், துடிப்பான கூட்டங்கள், வலுக்கட்டாயமாக உள்ளே நுழைந்து சேதமடைந்த கடைமுனைகள் மற்றும் குப்பைகளை விட்டு செல்கின்றனர் என்பதை காட்டுகின்றன. இதற்கிடையில் இன்னும் போதுமான பொருட்கள் உள்ள சில கடைகள் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகின்றன. பல கடைகள் தங்களது விலைகளை பெரிதும் உயர்த்தியுள்ளன என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சில கடைகள் 3 முதல் 5 மடங்கு வரை விலையை உயர்த்தியுள்ளன. பணிக்குழப்பம் அதிகரிக்கும் போது குடும்பங்கள் அடிப்படை தேவைகளை வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. உள்ளூர் அதிகாரிகள் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். ஆனால் தொடரும் விநியோக சங்கிலி சிக்கல்கள், எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் போக்குவரத்து தாமதங்கள் காரணமாக தளபாடங்கள் எப்போது மீண்டும் நிரப்பப்படும் என்பது குறித்து இன்னும் தெளிவான காலக்கெடு இல்லை. வெறும் 72 மணி நேரத்தில் உருவான பொருளாதார அதிர்ச்சி அலை இனி புறக்கணிக்க முடியாததாக மாறியுள்ளது. மேலும் பலருக்கு இப்போது உயிர் வாழ்வதே முக்கிய கவலையாக உள்ளது. இதற்கிடையில் உலகளாவிய விநியோக நெருக்கடி மேலும் தீவிரமாகி வருகிறது. ஒவ்வொரு கண்டத்திலும் உள்ள நாடுகள் உணவு, மருந்து, எரிபொருள் மற்றும் தூய்மையான நீர் ஆகியவற்றின் கடுமையான பற்றாக்குறையை தெரிவிக்கின்றன. பெரிய நாணயங்கள் வேகமாக மதிப்பிழந்து வருகின்றன. பல பகுதிகளில் பணவீக்கம் கட்டுப்பாட்டை மீறி உயர்ந்து வருகிறது. அனைத்து அரசுகளும் குறைந்த வளத்துடன் அதிகரிக்கும் குற்றச்செயல்கள் மற்றும் குடியரசு குழப்பங்களால் சோர்வடைந்துள்ளன மற்றும் அடிப்படை அமைப்புகளின் முறிவு. ஆனால் இந்த நிலை திருப்பத்தின் நடுவில் உலகம் ஒரு புதிய தலைவரின் எழுச்சியை காண்கிறது. பல வாரங்கள் கடுமையான ஆலோசனைகளுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக ஒருமித்த முடிவை அறிவித்துள்ளது. அனைத்து உறுப்பு நாடுகளும் மத்திய கிழக்கைச் சேர்ந்த 30 வயதான அரசியல் உத்தி நிபுணர் இட்ரிஸ் கானை ஓடபிள்யூஓ எனப்படும் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அமைப்பின் முதல் தலைவராக நியமிக்க ஒப்புக்கொண்டுள்ளன. ஓவுஓ என்பது அமைதி, பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையை மீட்டெடுக்க உருவாக்கப்பட்ட புதிய உலகளாவிய கூட்டமைப்பாகும். கரிஸ்மாவும் புத்திசாலித்தனமும் கூர்மையான பார்வையும் கொண்டவர் என விவரிக்கப்பட்டுள்ள கான் அங்கிருந்த அனைத்து நாடுகளிடமிருந்தும் ஒருமித்த வாக்குகளை பெற்றார்.
1: ஒன் வேர்ல்ட் ஆர்டரை தலைமை வகிக்கும் இந்த உயரிய பொறுப்பை எனக்கு நம்பிக்கையுடன் வழங்கியதற்கு நன்றி.
0: தன் பதவியேற்பு உரையில் அவர் புதிய உலக அமைப்புடன் உண்மையுடன் செயல்படுவதாக தெரிவித்தார்.
1: என் தலைமையின் முதல் 3 மற்றும் 1/2 ஆண்டுகளில் உலகத்திற்கு நிலைத்தன்மையும் ஒழுங்கும் உறுதி செய்யப்படுவதை உறுதிப்படுத்துகிறேன்.
0: உலகளாவிய பிளவுகளுக்கு காரணமாக இருப்பதாக அவர் கூறும் அனைத்து மதங்களையும் ஒழிப்பது அவரது மிக சர்ச்சைக்குரிய முன்மொழிவுகளில் ஒன்றாகும். மேலும் அவரது சொற்களில் காணாமல் போனவர்களுக்கு காரணம் இதுவே என கூறினார். கான் அறிவித்தார், நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தியவர்கள் இனி நம்மிடையே இல்லை. இப்போது அவர்கள் அழித்ததை நாம் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். அதேபோல் அனைத்து தேசிய நாணயங்களையும் கைவிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரே உலக நாணயத்தை OWO அமைப்பின் கீழ் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார்.
1: நாம் ஒரே உலக நாணயத்தை கொண்டிருப்போம், மதங்களை உலகிலிருந்து நீக்குவோம் மற்றும் அழிக்கப்பட்டவற்றை மீண்டும் கட்டியெழுப்புவோம்.
0: உலகம் ஒரு திருப்பு முனையில் நிற்கிறது. பலர் இட்ரிஸ்கானை மனித குலத்தை அதன் ஆழமான நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ரட்சகராக பாராட்டுகிறார்கள்.
2: ஓவோவின் புதிய ஜனாதிபதியை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறது?
3: நேர்மையா சொன்னால் அவர் சிறந்த தலைவர் தான்.
0: மற்றவர்கள் இதுவே இன்னும் அதிகமாக பதற்றமூட்டும் ஒரு புதிய தொடக்கம்தான் என்று பயப்படுகிறார்கள். இந்த தலைவர் தான் உலகத்தை இழுத்து செல்ல போகிறாரா?
2: உலகளாவிய காணாமல் போன சம்பவத்திற்கு 10 மாதங்கள் கழித்து உலகம் இன்னும் குணமடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மீண்டும் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொண்டு வருகிறது. ஒரு காலத்தில் பிரிந்திருந்த நாடுகள் இப்போது ஒரே மேசையில் அமர்ந்துள்ளன. எல்லைகள் மீண்டும் திறக்கப்படுகின்றன மற்றும் சந்தைகள் நிலை பெற்று வருகின்றன. ஜெருசலேமிலிருந்து ஜெனீவா வரை தலைவர்கள் இதை ஒரு திருப்பு முனையாக அழைக்கின்றனர்.

0: நம் எதிர்காலத்துக்கு சிறந்த ஒன்றை வழங்க கடமைப்பட்டுள்ளோம்.
1: பல ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக மத்திய கிழக்கில் போர் ஒலி அமைதியாகியுள்ளது.

0: உண்மையில் சொல்ல போனால் இது ஒரு சாதாரணமான மரணம் என்று நாம் கருத முடியாது.
1: என்னவாடா இது? நாம் இப்போது என்ன விரும்புகிறோம்? வட்டார எல்லையில எல்லாம் அமைதியா? ஆம், எந்த இயக்கமும் இல்லை. நல்லது, கவனமாக இரு. புரிஞ்சது.
2: இன்றைக்கு இரவு சிலர் இந்த தருணத்தை இட்ரிஸ் கானின் தலைமையில் புதிய உலக ஒழுங்கு

0: இன்றைக்கு இரவு சிலர் இந்த தருணத்தை இட்ரிஸ் கானின் தலைமையில் புதிய உலக ஒழுங்கின் விடியலாக ஏன் அழைக்கின்றனர் என்பதை நாம் ஆராய்கிறோம்.
1: நான் மத்திய கிழக்கில் பிறந்து வளர்ந்தவன். நான் இங்கு ஒரு அரசியல்வாதியாக இல்லை.
2: நான் இங்கு ஒரு கேட்பவராக இருக்கிறேன். அமைதி உடன்படிக்கைகளில் தொடங்குவதில்லை. நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது அமைதி தொடங்குகிறது. மீண்டும் மனிதராக தொடங்காத போரை குழந்தைகள் பெறக்கூடாது. அவர்கள் தொடங்கவில்லை. எனவே நாம் பஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒற்றுமையை கொண்டு வரப் போகிறோம்.

0: எங்கள் செய்தி நிருபர் மத்திய கிழக்கில் உள்ளார். மேலும் தகவல்களை அவர் வழங்குகிறார்.
1: நன்றி ஜோ. இன்றைய தினத்தில் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அமைப்பின் ஜனாதிபதி திரு அவர்கள் இட்ரிஸ் கானின் வரலாற்று போர் நிறுத்தம் மத்திய கிழக்கில் பல ஆண்டு தோல்வி மற்றும் வன்முறைக்கு பின் ஒரு அமைதி ஒப்பந்தம் இறுதியாக கையெழுத்தானது.
2: வாழ்த்துக்கள். கலப்பகுதிக்கு அமைதி.
1: பல மாத சர்வதேச விவாதங்களுக்கு பின் இந்த ஒப்பந்தம் சமீபத்திய உலக தலைவரால் முன்னெடுக்கப்பட்டது. இந்த வரலாற்று அமைதி ஒப்பந்தத்தால் மத்திய கிழக்கு பதற்றம் குறைந்து உலக சந்தைகள் நேர்மறையாக உள்ளன.
2: அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: இந்த ஒப்பந்தத்தின்படி எருசலேம் இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஆலயம் விரைவில் மீண்டும் கட்டப்படும். இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக நிலவிய நிச்சயமற்ற நிலைக்கு பிறகு மக்கள் அனைவரும் திரு இட்ரிஸ் கான்
2: மத்திய கிழக்கில் அமைதி. நான் இதை பார்க்கும் நாள் வரும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை.

பாகிஸ்தான் நாட்டிற்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கட்டும். அதேபோல் பாலஸ்தீன தேசத்திற்கும் முழுமையான சுதந்திரம் கிடைக்கட்டும். இட்ரிஸ் அவர்களே,

0: அற்புதம்.
1: ஆலயத்தை மீண்டும் எழுப்புவதற்காக எனக்குள்ள சக்தியும் தேவையான அனைத்தையும் நான் இயக்குவேன்.

0: இது அமைதி ஒத்துழைப்பின் புதிய தொடக்கம் என்கின்றனர் ஆய்வாளர்கள். விவரங்களுடன் மீண்டும் சந்திப்போம்.
1: எங்களுடைய சொந்த மரியான் எருசலேமில நேரலையில உள்ளார். இந்த சமாதான ஒப்பந்தம் குறித்து அவர் தொடர்ந்து எங்களை புதுப்பித்து வருவார்.
2: எருசலேம் கோடிக்கணக்கான மக்களுக்கு முக்கியமானது. மதத்திற்கு மீண்டும் ஒரு வீடு கிடைக்கட்டும், ஆலயம் மீண்டும் கட்டப்படட்டும்.

எந்த ஆளும் இதுபோல் எங்கள் வழிபாட்டை கவனித்ததில்லை. இது வேத காலத்தைப் போல உணரப்படுகிறது.

0: தயாருமா? மூன்றில் தூக்குங்கள். 1, 2, 3. மெதுவாக வலப்புறம் தள்ளுங்க. அது உள்ள போயிடுச்சு. நல்லது.
1: பதுமுறும் கனமா இருக்கு. விளிம்புகளை சரிபார்ப்போம்.

0: ஒன் பேரல் டாடர் தலைவர் இட்ரிஸ் கான் கூறுவதாவது, அமைதியான உலகில் யாரும் பசிக்க கூடாது.
1: அமைதியான உலகில் யாரும் பசிக்க கூடாது.
0: இதுக்காக உணவு கிடைக்கிறது அதிகரித்துள்ளது, குறைபாடுகள் குறைந்துள்ளன. இப்போது மக்கள் உலகம் முழுவதும் இலவசமாக உணவு பெறுகிறார்கள். இதோ உங்களுக்காக நான் கூடுதலாக சில ஆப்பிள்களை சேர்த்துள்ளேன். ஓ, மிகவும் நன்றி செல்லம், உங்களுக்கு எப்போதும் வரவேற்பு. நல்ல நாளா இருக்கட்டும் செல்லம், மேலும் திரு அவருக்கு நன்றி. தான் உங்களுக்கும் நல்ல நாளாக இருக்கட்டும் பாட்டி. இந்த புதிய உலக ஒழுங்கின் தலைவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சகோதரர்களே?
2: அது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. நல்லாவே அவர் தேவாலயத்தை தொடல, நாம் இன்னும் நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தும் சுதந்திரம் கொண்டிருக்கிறோம். மேலும் அவர் கடவுளை மறுக்கவும் இல்லை, எனவே இப்போது நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம்.
0: நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்தாலும் இந்த மனிதரை பற்றி எனது உள்ளத்தில் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. எனக்கு தெரியவில்லை. அதே உணர்வுதான் எனக்கும். அதனாலதான் முதலில் அந்த கேள்வியை கேட்டேன். நான் காலம்தான் சொல்லும்.
2: பேபி, நம்முடைய ஆசிரியை மறைந்ததற்கு முன்பு கற்றுக் கொடுத்தது போல, இந்த மனிதர் எதிர்கிறிஸ்துவா என்று நினைக்கிறையா?
0: உண்மையில் அவர் எதிர்கிறிஸ்துவாக இருக்க மிகவும் நல்லவர். இஸ்ரேலை ஆதரிக்கும் அவர் அதுவாக இருக்க வாய்ப்பில்லை.
2: நல்ல புகழ்ச்சியல், அவர் ஒரு பலரை ஏமாற்றுவார். இன்னும் இந்த மனிதரை பற்றி எனக்கு ஏன் ஒரு அமைதியின்மை இருக்கிறது? ஆம், அவர் சிறப்பாக செயல்படுகிறார், ஆனால் வேதாகமம் எங்களை எச்சரித்தது, ஆனால் நல்லதாக தோன்றுவதை பயப்பட வேண்டாம் என்றும் சொல்கிறது.
3: கர்த்தாவே, எங்களுக்கு பகுத்தறிவு அளி,

0: இப்பொழுது ஒரே உலக ஆணையத்தின் ஜனாதிபதி திரு இட்ரிஸ் கான் அவர்கள் தனது உரையை நிகழ்த்தும் அரங்கில் இருக்கிறார்.
1: யாருடைய நம்பிக்கையும் அழிக்கப்படவில்லை, யாருடைய குரலும் அடக்கப்படவில்லை, ஒன்றிணைவு மட்டுமே. இந்நாளின் முடிவில் நாம் அனைவரும் சகோதரர்களும் சகோதரிகளும் தான். நமது பொருளாதாரங்கள் நிலை பெற்றுள்ளன, நமது வழங்கல் அமைப்புகள் மீண்டும் சீரமைக்கப்பட்டுள்ளன. யாரும் உணவு அல்லது பாதுகாப்பு இன்றி விடப்பட மாட்டார்கள். இந்த அமைதி ஒரு நாட்டின் வெற்றி அல்ல, மனித குலத்தின் வெற்றியே. ஒவ்வொரு குடும்பமும் போர் அல்லது பசிக்கு பயப்படாமல் வாழக்கூடிய எதிர்காலத்தை நாம் கட்டி வருகின்றோம். இது பயணத்தின் முடிவல்ல, இது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம். என்னோட நின்று நம்ம ஒன்னா இந்த அமைதியை பாதுகாப்போம்.
0: இப்பொழுது அவங்க போர்களுக்கு பயந்து வளர வேண்டிய அவசியம் இல்லை.

0: பாஸ். தயவு செஞ்சு என்னிடம் கொடுங்கள்.
1: ஆமா, அந்த மேடையின் விவரங்களை போய் பாருங்கள்.
2: அற்புதம், கட்டிடம் இன்னும் நிலைத்திருக்கிறது.
3: அந்த துல்லியத்துடன் நாமும் பொருந்த வேண்டும்.
1: நாம் அதை முடித்து விடுவோம். அது செய்தி ஹெலிகாப்டரா? அவர்கள் கோவிலை காண நல்ல பார்வை வேண்டும் போல் இருக்கிறது.
2: ஆமாம், அப்படித்தான் தெரிகிறது.
3: பெரிய செய்தியாக இருக்க வேண்டும். வரலாற்றில் மிக முக்கியமான தருணத்தில் எருசலேமில் உள்ள யூதர் கோவில் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக முடிக்கப்பட்டுள்ளது.

0: ஒன் வேர்ல்ட் ஆர்டர் தலைவர் திரு இட்ரிஸ் கான் இந்த சிறப்பு விழா திறப்பு நிகழ்ச்சிக்காக அந்த இடத்திற்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் தலைவரை அமைதியாளர் என புகழ்ந்து வருகின்றனர்.
1: அமைதியை நிலைநாட்டும் அமைதியாளர், அமைதியை நிலைநாட்டும் அமைதியாளர், அமைதியை நிலைநாட்டும் அமைதியாளர்.
0: சில நகரங்களில் திரு இட்ரிஸ் கானின் கிராஃபிட்டிகள் தெரு சுவர்களில் காணப்படுகின்றன. இது இந்த புதிய உலகத் தலைவரை மக்கள் எவ்வளவு விரும்புகிறார்கள் என்பதை காட்டுகிறது. வாவ், இது நம்ப முடியாதது.
1: இதோ இதோட ஒரு செல்ஃபி எடுக்கலாம். சரி, நான் கிளம்புகிறேன்.

0: சார், நான் முன்ன உங்களுடன் ஒரு விஷயத்தை பகிர விரும்புகிறேன். நம்முடைய பல்வேறு திட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளால் உலகம் உங்களை நம்புகிறது. நம் 95% மதிப்பீட்டில் இருக்கிறோம்.
1: நம்பிக்கையே எல்லாவற்றையும் கட்டுகிறது.

அவர் ஆழமான மற்றும் இரகசியமான விஷயங்களை வெளிப்படுத்துகிறார். ஏன் இது ஆறுதலாக உணரப்படுகிறது? இப்போது நம்முடைய செய்தி நிருபர் கிறிஸ்டினை எருசலேமில் நேரலையில் இணைத்து அங்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றி புதுப்பிப்பு பெறலாம். நன்றி டெரி. ஸ்டுடியோவில் வரலாற்று சிறப்புமிக்க ஆலய அர்ப்பணிப்புக்காக எருசலேமில் நடைபெறும் தயாரிப்புகளை நேரலையில் உங்களுக்கு காட்டுகிறேன். என் பின்னே தெரிவது போல் மத்திய கிழக்கில் மகிழ்ச்சி நட்பின் அடையாளமாக கொண்டாட்ட ராக்கெட்டுகளை ஏவுகிறார்கள். முன்பு ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேல் இதே ராக்கெட்டுகளை பயன்படுத்தியது. இப்போது அவர்கள் கூட்டாளிகள். ஆலய நீதிமன்றத்தில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை காண ஒரு பெரும் கூட்டம் வந்துள்ளது. சாலமோனின் நாட்களில் போலவே பலிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. பணியை செய்கிறோம். யூத உயர்மறை மாவட்ட ஆசாரியர்கள் மற்றும் யூத ரபாய்கள் மற்ற மத தலைவர்களுடன் சேர்ந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலய அர்ப்பணிப்பு விழாவை நடத்துகிறார்கள்.

0: முன்பே நீங்கள் குறிப்பிட்டது போல திரு இத்ரிஸ் கான் ஏற்கனவே இந்த விழாவிற்கு வந்துள்ளார்.
1: இந்த ஆலயம் மனித குலத்திற்கு சொந்தமானது. இது நமக்கு எல்லோருக்கும் சொந்தமானது. மதத்தின் பேரில் நாம் மீண்டும் பிரிக்கப்பட அனுமதிக்க மாட்டோம். இது புதிய உலக ஒழுங்கு. இங்கு அமைதி மற்றும் வளம் நிலவுகிறது, குறிப்பாக எங்கள் பாலஸ்தீனிய மற்றும் இஸ்ரேலி சகோதரர்களுக்காக. இன்று எருசலேம் மக்கள் மற்றும் உலகின் குடிமக்கள் வரலாற்றின் சந்திப்பில் நிற்கிறார்கள். பல தலைமுறைகளாக இந்த நகரம் பிளவு, துயரம் மற்றும் இரத்த பாய்ச்சலை அனுபவித்துள்ளது. இன்று நாம் ஒரு வேறுபட்ட எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்கிறோம். எங்கு மோதல் இருந்ததோ இப்போது ஒழுங்கு உள்ளது. எங்கு பயம் இருந்ததோ இப்போது பாதுகாப்பு உள்ளது. எங்கு குழப்பம் இருந்ததோ இப்போது அமைதி உள்ளது. இது நம் அனைவரின் பெருமை. மதங்களை கடந்து ஒன்றிணைந்தால் இன்னும் அதிகம் சாதிக்கலாம் என இது காட்டுகிறது. இன்று உலகம் புதிய அத்தியாயத்தை தொடங்கி புதிய யுகத்தை ஆரம்பிக்கிறது. நன்றி.
0: இந்த நாள்ல தெளிவா இருப்பது இதுதான், எருசலேம் மீண்டும் உலக கவனத்தின் மையமாக நிற்கிறது. இன்றைய அர்ப்பணிப்பு நிகழ்வுக்கு பிறகு பிராந்திய தலைவர்களின் எதிர்வினைகளை தொடர்ந்து கண்காணிப்போம். மீண்டும் ஸ்டுடியோவுக்கு திரும்புகிறோம். அது நம்முடைய கிறிஸ்டின் தான். எருசலேமில் நேரலை, அங்கு கோயில் அர்ப்பணிப்பு மற்றும் தொடக்க விழா தற்போது நடைபெற்று வருகிறது.
2: உலக தலைவர் மிகவும் ஒத்துழைப்பாக இருக்கிறார் போல் தெரிகிறது. நாம் இறுதி வரை உறுதியாக நிற்போம். ஆமென்,
3: ஆமென்.
2: எங்களிடமிருந்து எதுவும் பறிக்கப்பட்டிருக்கவில்லை என்றாலும் நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். இது எதிர் கிறிஸ்துவாக இருக்கலாம். உடன்படிக்கை துரோகிகளை பாராட்டால் கெடுப்பார் என தானியேல் கூறினார். அவர் செயல்கள் யாவும் பாராட்டாக இருக்கலாம். ஆமென். நாம் அனைவரும் இறுதி வரை விசுவாசமாக இருக்க வேண்டும். துன்புறுத்தல் வந்தாலும் வந்திராவிட்டாலும் நாம் ஜீவனின் கிரீடம் பெற வேண்டும். ஆமென்.
0: அனைவரும் ஆலயத்தின் நிறைவு விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கும் போது ஆலய வளாகத்தில் இருமர்மமான ஆண்கள் தோன்றியுள்ளனர் என்ற தகவல்கள் எங்களுக்கு கிடைத்துள்ளன. நம்முடைய கிறிஸ்டின் தற்போது நேரலையில் எருசலேமில் உள்ளார். இந்த இரு ஆண்கள் குறித்து மேலும் தகவல்களை அவர் வழங்க உள்ளார். கிறிஸ்டின், உங்கள் பக்கம். நன்றி. சமீபத்திய ஆலய அர்ப்பணிப்புக்கு பின் இங்கு சூழல் பதட்டமாக உள்ளது. இப்போது இந்த இரு முதியவர்கள் வந்துள்ளனர்.

0: சாட்சிகள் ஆலய பகுதியில் உள்ள இந்த மர்மமான ஆண்கள் மிகுந்த அதிகாரத்துடன் பேசுகிறார்கள் என்று விவரிக்கின்றனர்.
1: எருசலேம் மக்கள், இந்த வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் கற்களை மீண்டும் கட்டியுள்ளீர்கள், ஆனால் மூளைக்கல்லை மறந்து விட்டீர்கள்.
0: எச்சரிக்கைகள் வழங்கி மனந்திரும்ப அழைக்கின்றனர். இந்த செய்திகள் இஸ்ரவேலை மட்டுமல்ல, உலகம் முழுவதையும் நோக்கி கூறப்படுகின்றன. நீங்கள்
1: பஞ்சக ஒப்பந்தம் செய்தீர்கள், திரும்புங்கள், கணக்கு நாள் நீங்கள் நினைப்பதை விட அருகில் உள்ளது.
0: அவர்களை அகற்றவோ மௌனப்படுத்தவோ முயன்றது தோல்வி என அதிகாரிகள் கூறினர். இதனால் இந்த ஆண்கள் யார் என்று அறிய விரும்பும் பலரின் ஆர்வம் அதிகரிக்கிறது.
1: அடையாளம் பேச்சால் ஏமாறாதீர்கள், வாக்குறுதி அதிகாரத்திற்கு பணியாதீர்கள்.
0: வைரலாகும் வீடியோவில் இந்த ஆண்கள் விளக்க முடியாத செயல்களை செய்கின்றனர். இதனால் அதிகாரிகள் பதிலளிக்க முடியாமல் திணறுகின்றனர்.
1: நீங்கள் குத்தியவரே, அவரே ஒரே அரசன். கருணை கதவின் முன் நிற்கும் போது மனம் திரும்புங்கள். இந்த ஆண்கள் யார் எனக்கு தெரியல, அவர்கள் வெறுமனே தோணிவிட்டார்கள். சுற்றிலும் கேட்டு பாருங்கள், யாராவது ஒருவருக்கு தெரிய வேண்டும்.
0: மத தலைவர்கள் வேறுபடுகின்றனர். சிலர் தீர்க்கதரிசிகள், இரு சாட்சிகள் என்கின்றனர். பிறர் ஆபத்தான தீவிரவாதிகள் என்கின்றனர்.
1: வானம் எங்களை அனுப்பியுள்ளது, நேரம் கணிக்கப்பட்டு விட்டது, எழுதப்பட்டவை இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவர்கள் பொய்யர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. எங்கள் அமைதியை அழிக்க விரும்புகிறவர்கள், அவர்களை கேட்குவதை நிறுத்துங்கள். இந்த ஆலயம் உங்களை காப்பாற்றாது, இந்த அமைதி நீடிக்காது. மனம் திரும்புங்கள், ஏனெனில் தேவனுடைய ராஜ்யம் அருகில் உள்ளது.
0: இவர்கள் தான் அந்த இரு சாட்சிகள் என்று நினைக்கிறேன். இது அரசியலும் அல்ல, மதமும் அல்ல, இது வேறுபட்டதாக உணரப்படுகிறது. இந்த இரு ஆண்கள் உலகம் முழுவதும் பரவியுள்ள 144,000 யூத பிரசங்கர்களை வழிநடத்துகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது.

சாட்சிகள் அவர்களை ஒரே செய்தியுடன் ஜோடியாகவோ சிறு குழுக்களாகவோ சென்று இறுதி மனம் திரும்புதல் அழைப்பை விடுப்பதாக கூறுகின்றனர். இந்த இயக்கம் இவ்வளவு விரைவாக தோன்றி எல்லைகளை கடந்து பரவியதை அதிகாரிகள் அறியவில்லை என ஒப்புக்கொள்கின்றனர். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக உள்ளது, அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. தொடர் தகவல்களுடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஸ்டுடியோவுக்கு, ஜெருசலேமிலிருந்து கிறிஸ்டினுக்கு நன்றி. உலகெங்கும் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தெருக்களில் சிசிடிவி பொருத்தப்பட அமெரிக்காவெங்கும் மர்மப் பொருட்கள் மற்றும் ட்ரோன்கள் தென்படுகின்றன.

அன்பர்களே, எதிர்காலத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். எதிர்காலம் இப்போது நிலையானது மற்றும் ஒன்றுபட்டது. உலகத்தின் குடிமக்களே, இன்று இரவு நீங்கள் பலர் உணரும் கவலையை நேரடியாக பேச விரும்புகிறேன். சமீப நாட்களில் இரண்டு ஏஷ் அஷ்காசும் அவர்களுடன் இணைந்து விரைவாக வளர்ந்து வரும் ஒரு குழுவும் எருசலேமில் தோன்றியுள்ளனர். இந்த ஆட்கள் பயம், பிளவு மற்றும் விரைவில் வரும் தீர்ப்பு என்ற செய்திகளை பரப்பி வருகின்றனர். ஆனால் இதை பற்றி நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நாம் கடுமையாக உழைத்து கட்டி எடுத்துள்ள இந்த மெல்லிய அமைதியை யாருக்கும் பாதிப்பதற்கு உரிமை இல்லை. நாம் நம்பிக்கையின் சுதந்திரத்தை மதிக்கிறோம். ஆனால் ஒன்றுபாட்டை பாதிக்கும் குரல்களில் இருந்து உலக சமுதாயத்தை பாதுகாக்கவும் வேண்டும். யாரும் சட்டத்திற்கு மேல் இல்லை. மேலும் எந்த இயக்கமும், அது மதம் சார்ந்ததாக இருந்தாலும் இல்லை எனினும், மனித குலத்தை மீண்டும் பிளக்க அனுமதிக்கப்படாது. நாம் வெறுப்பில் அல்ல, பொறுப்புடன் செயல்பட போகிறோம். வன்முறையில் அல்ல, ஒழுங்கில். ஏனெனில் அமைதி பாதுகாக்கப்பட வேண்டும். எதிர்காலம் அழிவை முன்வைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கு சொந்தமானது அல்ல. இது ஒற்றுமையை தேர்ந்தெடுப்போருக்கானது. மற்றும் நாம் அனைவரும் ஒன்றாக முன்னேறப் போகிறோம்.

இது ராப்சர் நிகழ்வதற்கு முன்பு நடந்தது. இந்த உலகளாவிய தலைவன் எருசலேமில் உள்ள அந்த இரு சாட்சிகளுக்கு அடுத்ததாக செய்யப்போகும் விஷயம் இதுதான். பைபிள் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டுச்சு.

அவர்கள் இப்போது அமைதியை அனுபவிக்கட்டும். நான் விரைவில் உடன்படிக்கையை முறிக்கவும் அந்த ஆலயத்தை மாசுபடுத்தவும் போகிறேன். நாம் இப்பொழுதுதான் துவங்குகிறோம்.

0: உலகம் முழுவதும் எங்கள் அமைதியை பாதிக்க விரும்பும் யாரையும் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பதை தொடரப்போகிறோம்.
1: வெடிகுண்டு தாக்குதல் வருகிறது, முன்னேறு, அவர்களை கீழே தள்ளு, பக்கவாட்டில் செல் போ. அவர்கள் அந்த இரு ஆண்களை தேடுகிறார்கள்.
0: ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக கட்டாயமான உலகளாவிய அடையாள முறையையும் அறிமுகப்படுத்தும்.
1: எல்லாம் தெளிவாக உள்ளது, உடன்படிக்கை முடிக்கப்பட்டு விட்டது. கோப்பை அழகான மணப்பெண், கோப்பை அழகான மணப்பெண். மோசே, நம்முடைய பணி முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன். இப்போது அவர்கள் நம்மளை கொல்லப் போகிறார்கள். மறைவிடம் எடு.
2: இதேதான் அவர்கள் பரிசுத்த இடம் என்று அழைப்பதா? ஆலயத்தை அவமதிக்க நேரம் வந்துவிட்டது.

0: நான் கடவுள். ஓ கடவுளே, என்ன நடக்கிறது? இது உண்மையாக இருக்க முடியாது. நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டும்.
1: அவன் மிருகத்தின் உருவத்திற்கு உயிர் கொடுக்கும் சக்தியை கொண்டிருந்தான். இலக்கு கண்டறியப்பட்டது.
2: ஐயா, அவர்களை கீழே தள்ளவா?
3: என் உத்தரவை காத்திரு. மீண்டும் சொல்கிறேன்,
4: என் உத்தரவை காத்திரு. கேட்கிறாயா?
2: அதை பெற்றேன் ஐயா.
4: தொடர்ந்து செயல்படுத்து. மீண்டும் சொல்கிறேன்,
2: தொடர்ந்து அழித்துவிடு. அதை பெற்றேன் ஐயா.

0: ஓ கடவுளே, அவர்கள் அவர்களை சுட்டுவிட்டார்கள்.
1: மற்றும் அந்த இரண்டு சடலங்கள் ஆன்மீகமாக சோதோம் மற்றும் எகிப்து என்று அழைக்கப்படும் மகா நகரத்தின் தெருவில் கிடக்கும்.
0: இவன் கண்டிப்பாக எதிர்கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், நம்ம மறைவாக இருக்க வேண்டும்.
2: பல்வேறு இன மொழி நாட்டு மக்கள் அவ்வுடல்களை 3.5 நாட்கள் பார்ப்பார்கள், அவற்றை அடக்கம் செய்ய விட மாட்டார்கள்.
1: நேற்று இரு தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்ட பிறகு இப்போது எருசலேமில் கடும் குண்டுவீச்சு நடைபெற்று வருகிறது. உலகின் பிற பகுதிகளில் மக்கள் அந்த இரு தீர்க்கதரிசிகள் இறந்ததை கொண்டாடி ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்புகிறார்கள். அவர்களின் கருத்துப்படி அந்த இரு தீர்க்கதரிசிகளின் சடலங்கள் தெருவில் கிடக்க வேண்டும், அவற்றை கல்லறையில் வைக்கக்கூடாது.
0: பாதுகாப்பு தான் உயிர் வாழ்வை உறுதி செய்கிறது.

0: அடுத்தது அடுத்தது
1: உறுதிப்படுத்தப்படவில்லை.
0: என்ன இல்லை, மீண்டும் சரிபார்க்கவும். நாம் தலைவணங்க மாட்டோம்.
1: கீழ்ப்படிதல் அனுமதியை வழங்குகிறது.

கடவுளை நம்பு. நாம் பசிக்கிறோம். எங்களுக்கு வலிமை கொடு. மரணத்திற்கும் மேலாக

0: சார் அவர்களை அகற்ற வேண்டுமா?
1: அவர்களை விட்டுவிடலாமா?
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
3: மீண்டும் முயற்சி செய்.
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
3: மீண்டும் முயற்சி செய்.
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
0: அப்பா என்னை விடு.
3: அப்பா
1: அப்பா
0: போகவும் என் மகளே.
2: விரைவாக இதையும் வந்து எடுத்துக்கோ. எடுத்துக்கொண்டேன்.
0: முயற்சி பண்ணலாம். இப்ப உங்க திரையில நீங்க மிக தெளிவா பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் இப்போது விரிவாக காண்போம்.
4: உன்னை
0: பிடிச்சிருக்கேன்.
5: ஆம், எனக்கு தெரியும். செல்லம்,
2: அமைதியாக இரு. ஓர்ஷ் பாதுகாப்பை உறுதி செய்கிறார்.

0: தயவு செய்து என்னை பார். நான் முடியாது.
1: என்னது?
0: முடியாது.

0: Curie să ribar pe.
1: முற்றிலும் பிடித்து வைத்திரு.
0: நடமாட்டாமல் இரு.
1: அவர்களை மன்னிங்க.
0: அவர்களை மன்னியுங்கள். அம்மா, அவங்க முழங்கும். எந்த கண்டம் குறிய எடுக்க மறுத்துள்ளது.
2: இறுதி வரை விசுவாசமாயிருங்கள் சகோதரர்களே.
3: மிருகத்தின் குறியை எடுக்காதீர்கள்.
0: அக்கட்டிடத்தின் கீழ் உள்ள சுரங்கத்தில் கிளர்ச்சியாளர்கள் இருக்கின்றனர்.

0: உங்கள் உயிரை காக்க ஓடுங்கள் சகோதரர்களே. எனக்கு உதவி செய்யுங்கள். வார்த்தை மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
0: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
2: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
3: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
0: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
3: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
4: அவருக்கு எதிராக யார் போர் செய்ய முடியும்?
5: JFK டவர் டெல்டா 452க்கு அழைக்கிறது. நீங்கள் ரன்வே 27 புறப்பட அனுமதிக்கப்பட்டுள்ளீர்கள். ரைட்டர் காற்று 3 நாட்களில் வீசுகிறது. காணும் தூரம் எந்த வரம்பும் இல்லை. 2000 mil பறக்கும் போது அழைக்கவும்.
6: அதை பெற்றேன் டவர் டெல்டா 4152 புறப்படுகிறது.

0: விரைவாக செய், விளக்குமாறு முன் இந்த செல்பியை எடுத்து விடலாம்.
1: சரியாக இருக்கு.
0: நீ அந்த ஜம்ப் அங்க பாத்தியா?
1: ஆமா, அது பைத்தியமாக இருந்தது. நாம் திரும்ப போக வேண்டும்.
2: காலை வணக்கம், வண்டியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாங்க டவுன் டவுன் நோக்கி செல்கிறோம்.

0: விமான நிலையத்திலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறோம்?
1: 5 நிமிடங்களில் அங்கே இருப்போம் அம்மா.
2: ஆம்,
1: மனம் திரும்புங்கள், நேரம் நெருங்கிவிட்டது.

0: இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடைசி வரை சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்படிதான் முடிவும் வரும். அந்த நாள் மற்றும் நேரம் யாருக்கும் தெரியாது, வானத்தில் உள்ள தூதர்களுக்கும் இல்லை, என் பிதாவுக்கு மட்டும் தெரியும்.
1: சாம், நீங்கள் இப்போது இங்கே வந்திருப்பது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கிறது. உங்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதில் நான் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை பார்த்தது எனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது.

0: இப்ப ஒவ்வொரு கண்டத்திலிருந்தும் நாங்கள் தகவல்கள் பெறுகிறோம். ஏதோ பேரழிவு நிகழ்ந்துள்ளது. உலகளாவிய அளவில் கடந்த 15 நிமிடங்களில் கோடிக்கணக்கான மக்கள் எச்சரிக்கையின்றி மறைந்து விட்டார்கள். மறைஞ்சிட்டாங்க. முழு குடும்பங்கள் ஒரு கணத்தில் இல்லாமல் போய்விட்டன. பள்ளி, குழந்தைகள், விமானிகள், டிரைவர்கள், மருத்துவர்கள், அவங்க எல்லாம் இல்லாமல் போய்விட்டார்கள். வானில் இருந்து விமானங்கள் விழும் உறுதிப்படுத்தப்படாத காட்சிகள் எங்களிடம் உள்ளன. பெரிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் மோதி கொண்டுள்ளன. பஸ்கள் மோதி ரயில்கள் தடம் புரண்டுள்ளன. வானில் நடுவே விமானங்கள் மறைந்து பின்னால் தீ மற்றும் சிதைவுகளை மட்டுமே விட்டு சென்றதாகவும் தகவல்கள் உள்ளன. அவசர சேவைகள் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளன. மருத்துவமனைகள் குழப்பத்தில் உள்ளன. மின்சார வலையமைப்புகள் மின்மினுக்கின்றன. ஜனாதிபதி தற்போது பாதுகாப்பு முறையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்றும் G7 தலைவர்கள் 1 மணி நேரத்திற்குள் அவசர உச்சி மாநாட்டை கூட்ட அழைத்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம் நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல பெரிய நகரங்களில் ஏற்கனவே இராணுவ சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியா முழுவதும் வான்வழி மூடப்பட்டுள்ளது. 1 நிமிடம், இப்போது எங்களுக்கு தகவல் வருகிறது. மத குழுக்கள் இது நீண்ட நாட்களாக முன்கூட்டியே கூறப்பட்ட ராப்சர் என்று கூறுகின்றன. பைபிளில் வந்து நீதிமான்கள் எடுத்துச் செல்லப்பட்டு மற்றவர்கள் பின்னால் விடப்படுவார்கள் என்று எச்சரிக்கப்பட்ட அந்த தருணம் இது என கூறப்படுகிறது. என்ன நடக்கிறது என எனக்கு தெரியவில்லை. இல்லை, எங்களில் யாருக்கும் தெரியவில்லை. நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால் அமைதியாக இருங்கள். ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடுங்கள். சாலைகளில் செல்ல வேண்டாம். முடிந்தால் காயமடைந்தவர்களுக்கு உதவுங்கள். ஏனெனில் இது வெறும் தொடக்கம் மட்டுமே என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்னல் இருக்கும் வரை நாங்கள் உங்களுடன் இருப்போம். இது WNRC நியூஸ் ரேடியோ இருளில் நேரலை ஒளிபரப்புகிறது. நாங்கள் ஒளிபரப்ப நிறுத்தல, இன்னும் இல்ல.
1: கடவுளே, என்ன நடக்கிறது? இது உண்மையில ராப்சரா? நான் பின்னால் விட்டுவிட பட்டுவிட்டேனா ஆண்டவரே?
2: முழு உலகமும் குழப்பத்தில் மூழ்கியுள்ள நிலையில் பின்னால் விட்டுவிடப்பட்ட பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்போது தேவாலயங்களில் கூடி ஜெபிக்கிறார்கள்.

0: யூத மதத்தில் யூத ரப்பாய்கள் மோசேயின் சட்டத்தில் இருந்து இந்த கோடிக்கணக்கானோர் மறைவு என்ன அர்த்தம் என்பதை கண்டுபிடிக்க முயற்சிக்கின்றனர். அவர்கள் இன்னும் மெசியாவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாலும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இது ராப்சர் என்று நம்புகிறார்கள். இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் நடைபெற்று வரும் G7 கூட்டம் ஒரு தீர்வை முன்வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உறுதி செய்யப்படாத செய்திகளின்படி உலகம் முழுவதும் ஒழுங்கும் அமைதியும் மீண்டும் நிலைநாட்ட அனைத்து அரசுகளும் ஒரே உலக அரசின் கீழ் வருவதாக கூறப்படுகிறது.
1: பாதுகாப்பு விளைவுகளுக்கு அனைத்து உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த பதில் தேவை. ஆம், இந்த சவால்களை எதிர்கொள்ள நமது வலிமையையும் உறுதியையும் காட்ட வேண்டும்.
0: எங்களுடைய பணி காத்திருந்து எது நடந்தாலும் அதை தெரிவிப்பதே. தொடர்ந்து கவனிக்கவும்.
2: இப்பொழுது உங்கள் ஆண்டவர் வருவார் என்று நீங்கள் அறியாததால் விழிப்புடன் இருங்கள்.

0: ஜெனரல், இது உலகம் முழுவதும் நடக்கிறதா? ஆம் ஜனாதிபதி, இதை என்னால் நம்ப முடியவில்லை. இந்த மறைவுகளுக்கு என்ன காரணம் என்று சொன்னீர்களா? நாங்கள் இன்னும் உறுதி செய்யவில்லை ஐயா.
1: இந்த மில்லியன்கள் மறைவது வெறும் தொடக்கமே ஆகும்.
2: உலகம் தனது மிக மோசமான கனவு கொள்கையை அனுபவிக்கிறது.
3: மில்லியன் கணக்கான மக்கள், குழந்தைகள் உட்பட பூமியிலிருந்து மறைந்த பிறகு
1: அதற்கு பிறகு நிகழ்வுகள் தொடர் நிகழும். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வேதாகமங்கள் வெளிப்படுத்தின,
2: ஒன்றுபட்ட உலக ஆணைய தலைவராக இந்த உலகை மீண்டும் கட்டியெழுப்பி அதை சிறப்பாக்குவோம் என உறுதியளிக்கிறேன்.
1: எதிர கிரைஸ்ட் இன் எழுச்சி. கலப்பை பகுதியில் அமைதி நிலவட்டும், இஸ்ரேல் நீடிக்கட்டும். மிகப்பெரிய துன்பம் இயேசு கிறிஸ்துவின் திரும்பவும் வருகை மற்றும் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டல்.

0: வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 9:4-5:6.
1: கர்த்தர் அவனை நோக்கி,
0: நீ
1: எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய்,
0: அதற்குள்ளே
1: செய்யப்படுகிற
0: சகல அருவறுப்புகளின் நிமித்தமும்
1: பெருமூச்சு விட்டு அழுகிற.
0: எப்படி அழுகணுமா? பெருமூச்சு விட்டு அழுகிற. நம்ம அதை பார்த்தோம், முதல்ல பார்த்தோம். எப்படி பெருமூச்சு விடணுமா? இடுப்பு நொறுங்கவும் அவங்க கண்களுக்கு முன்பாக என்ன செய்யணும்? கசந்து பெருமூச்சோடு அழுகணுமா? பெருமூச்சோடு அழுகிற.
1: மனுஷரின் நெற்றிகளில்
0: அடையாளம்
1: போடு என்றார்.
0: பார்த்தீங்களா, யார் பெருமூச்சோடு அழுகுறாங்களோ அவங்க நெத்தியில கத்தர் என்ன செய்யறாரு? அடையாளம் போடுறாரு. பாருங்க, யாரெல்லாம் நம்ம தேசத்துக்காக உன்னை போல பிறரை நேசின்ற முழுதத்தோடு கத்தர் அன்புகிறது, அதே போல உன்னை போல பிறரையும் நேசின்னு அன்று சொல்லியிருக்காரு. அப்படி நேசித்து செவிக்கும் போது கத்திரிச்சர நம்ம நத்தியில் என்ன போடுறாரு? அடையாளம் போடு.
1: பின்பு
0: தீங்கு
1: அவர் என் காதுகள் கேட்க,
0: மற்றவர்களை நோக்கி
1: நீங்கள்
0: இவன் பின்னாலே
1: நகரம் எங்கும் உருவ போய்
0: வெட்டுங்கள்.
1: உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்க வேண்டாம்.
0: உங்களை பண்ண சின்ன பிள்ளைல பார்த்தையோ, குழந்தைங்களே அவங்களை விட்டுறலாம் அப்படின்னு உங்கள் கண் தப்ப விடக்கூடாது. நீங்க அவங்களை பார்த்து நினைச்ச கூடாது, இறங்கக்கூடாது. இறங்காமலும்
1: முதியோரையும்
0: வாலிபரையும்
1: கன்னிகளையும்
0: குழந்தைகளையும்
1: ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள்.
0: அடையாளம் போடப்பட்டிருக்கிற
1: ஒருவனையும் கிட்டாதிருங்கள்.
0: அடையாளம் யாரெல்லாம் பெருமூச்சோடு அழுதாங்களோ அவங்க நெத்தியில் என்ன போட்டிருக்காரு? அடையாளம் போட்டிருக்க. அவங்க பக்கத்தில் நீ போயிடாத. முதியோரு, சிறு பிள்ளைங்க, அப்புறம் யாரு? வாலிபர்கள், கன்னிகைகள், குழந்தைகள் எல்லாத்திற்கும் நீ வெட்டு. அவங்களுக்கு நீ இறங்க வேண்டாம். அவங்க கண்கள் தப்ப விட்டுறாத. யார் நெத்தியில் அடையாளம் போடுறாரு? பெருமூச்சோடு செபிக்கிற நெத்தியில் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அடையாளம் போடுறாரு. கண்ணீரோடு ஆத்மபாரத்தோடு உன்னை போல பிறரை நேசி, சும்மா நம்ம செய்யப்படல, உன்னை போல பிறரை நேசி. அப்படி யாரை நேசித்து செவிக்கிறோமோ அவங்க நெத்தியில அடையாளம் போடுவார். அவங்கள அடையாளம் போட்டவங்க மட்டும் என்ன செய்யாத? கிட்டாத, அவன் பக்கத்தோட போயிடாத அப்படின்னு சொல்றாரு. ஆண்டு கேப்பமா, ஆண்டவரே நான் பெருமூச்சோடு செவிக்கணுமையா? இது வரைக்கும் நான் குளக்குலாடும் செவிச்சிட்டப்பா, மன்னிமப்பா. பெருமூச்சோடு செவிக்கணுமையா? கண்ணீரோடு செவிக்கணும். அழுவனும் பலமுன்னு ஆண்டவர், எனக்கு இந்த ஆத்ம பாரத்தை கொடுங்க ஆண்டவர். உங்க உள்ளத்துல பாறை என் உள்ளத்துல வைங்க ஆண்டவர். நான் கண்ணீரோடு செபிக்கணும், அழுவனும் பலமுனு. நான் ஏனாதானான் ஜெபிச்சுட்டு இருக்கப்பா, என்னை மன்னியும் சொல்லி கேட்போம். எனக்கு இறங்கும் ஆண்டவர், எனக்கு அப்படிப்பட்ட செவ்வாவிய தாங்கப்பா. நெகிமை போல மன்றாடி செபிக்கக்கூடிய ஆவிய எனக்கு தாங்க ஏசப்பா. இறைமை போல புலம்பி செவிக்க ஆவியை தாங்க ஆண்டவர். எஸ்தரை போல கண்ணீரோடு 3 நாள் உபவாசிருந்து தண்ணி கூட குடிக்காம இருந்தாங்களப்பா. அப்படிப்பட்ட செவ்வாவை எனக்கு தாங்கப்பா. என் தேசத்துக்காக நான் ஜெபிப்பாண்டவரேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கடைசி வினாடியில் இருக்கிறோம். அல்லேலூயா. 91:15.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து
0: அவனை தப்புவித்து
1: அவனை கனப்படுத்துவேன்.
0: இப்ப யாரெல்லாம் பெருமூச்சோடு செபிக்கிறாங்களோ, கண்ணீரோடு செபிக்கிறாங்களோ, அவனை நோக்கி கூப்பிடா, மறு உத்தரவு அருள் செய்து. ஆபத்தில் நான் என்ன ஆபத்து இருந்தாலும் நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். யாரெல்லாம் தேசத்துக்கு அழுது புலமையை செபிக்கிறீங்களோ, நம்ம ஒவ்வொரு நெத்தியில் அடையாளம் போடுற அது மாத்திர அவையை நோக்கி கூப்பிடுவான், மருவத்தில் அருளிச்சுவேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புத்து அவனை கடப்படுத்துவேன். நீடித்த நாட்கள் திருப்தியாக என் ரட்சிப்பன் காண்பேன்பார். அவர் நோக்கி கூப்பிடுமா? கூப்பிடுறது என்ன? அவர் நோக்கி செபிக்கிறதான் கூப்பிடுறதுன்றாரு. அவர் நோக்கி நம்ம சேம் பண்ணுமா? ஆண்டவரே எனக்கு செபாவியை தாங்க ஏசப்பா, செபிக்க உதவிச்சுன்னு கேட்போம். மொதல் பார்த்தோம் பெருமூச்சோடு செபிக்கிறேன். பெருமூச்சோடு செபிக்கிற மத்தியில் என்ன போடுறாரு? அடையாளம் போடுறாரு. அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். நம்ம தேசத்துக்காக, நம்ம குமார்த்திகளுக்காக, அன்று சொன்னார்கள், நம்ம எல்லாத்தையும் எப்படி எப்படி தோண்ட எப்படி இப்ப தோண்டப்போ ஒரே ரத்தத்தினால தான் நம்ம எல்லாரையும் தோண்டப்போ. நம்ம எல்லாம் நம்ம சகோதர சகோதரிகள் தான், எல்லாருமே பாவத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நம்ம கண்ணீர் ஒடிக்க வேண்டும், அழுக வேண்டும், புலம்ப வேண்டும். இறைமையின் புஸ்தகம் 33:3
1: என்னை நோக்கி கூப்பிடு.
0: கூப்பிடுற என்ன செய்யணும்? செவம் பண்ணணும். அதான் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு.
1: அப்பொழுது நான் உனக்கு
0: உத்தரவு கொடுத்து
1: நீ அறியாததும்
0: உனக்கு எட்டாததுமான
1: பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்.
0: பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, மருவத்தர் கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். அவரை நோக்கி நம்ம செவிக்க வேண்டும். கூப்பிடுற என்னது? செவிக்கணும், பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்றாரு. இங்க அதான் அன்று சொன்னார். 32:8
1: நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
0: பாத்தீங்களா, நான் போதிப்பேன். எப்படி நடக்கணும், எப்படி செவிக்கணும் போதிப்பேன். நான் போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்றாரு. அவர் நோக்கி கூப்பிடுமா? அவருக்கு அறியாத எட்டாவது பெரிய காரியம் அறிவிப்பார். நம்ம தேசத்தில் என்ன செய்ய போறாரு, என்ன செய்யறாரு, எல்லாம் நமக்கு சொல்லித் தருவார். இவங்களுக்கு மட்டும் சொல்லித்தரும், அவங்களுக்கு தான் சொல்லித்தருன்னு சொல்லலை. நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவார் அருளி. அறியாதது எட்டாவதுமான காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். இங்க சொல்றேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி எல்லா காரியத்தையும் சொல்லித் தருவேன். தேசத்தை என்ன நடக்க போகுது, என்ன ஆபத்து வரப்போகுது, என்ன ஆபத்து எப்படி செய்யணும், நீ இந்த ஆபத்து தப்பு வைக்கணும், நீ என்ன செய்யணும், எல்லாமே சொல்லுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உன் காட்டுவேன். உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொன்னார். நம்ம நடக்க வேண்டிய வழியை காமிப்பார். அவரை நோக்கி கூப்பிடுமா இன்னும் தாமதமாக பண்ணாதீங்க அருமையானவர்களே. இன்னும் தாமதம் பண்ணி நம்ம ஆண்டு வரும்போது கைவிடப்பட்டுருவோம். தாமதம் பண்ண வேண்டாம், செபம் பண்ணுவோம். ஏசாயின் புஸ்தகம் 30:21
1: நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும்
0: இடதுபுறமாய் சாயும் போதும்
1: வழி இதுவே இதிலே நடங்கள் என்று
0: உங்களுக்கு பின்னாலே சொல்லும்
1: வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும்.
0: உங்கள் தேவனுடைய வார்த்தையை எதுக்கு நம்ம காதுகள் கேட்கும்? ஆண்டு விட்டு வலதுபுறம் சாயும் போதும், ஆண்டு விட்டு இடதுபுறம் சாயும் போதும் இதுவே வழி, இதில் நடங்கன்னு சொல்லி கத்தர் சத்தத்தை நம்ம காது கேட்கும். அதான் சொல்லி கத்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கான். கத்தரை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் போது இதிலே நடங்கன்னு சொல்லி கத்தர் சத்தம் நம்மோட பேசுவார். அவர் விட்டு வலதுபுறம் சாயும் போதும், அவரை விட்டு வழி விலகும் போதும், வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போதும் இதிலே நடங்க நம்மளோட பேசுவார். பாக்கம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 5:32
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: என்ன செய்யக்கூடாது? வலதுபுறமும் செய்யக்கூடாது, இடதுபுறம் செய்யக்கூடாது. நேர அவரை நோக்கி போகணும். அதான் சொல்ற, வலதுபுறமும் இடதுபுறம் செய்யும் போது இதுவே வழி, இதுல நடங்க சத்தத்தை பின்னால உங்க காது கேட்கும். இங்க திட்டமா சொல்லிட்டாரு, வலதுபுறமும் செய்யாதீங்க, இடதுபுறமும் செய்யாதீங்க. நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஆபோ புக்கில் வாசிக்கிறோம், 2:1 அவருக்கு எத்தனை வாஞ்ச பாருங்க. ஆபோ புக் 2:1
1: நான் என் காவலிலே தரித்து
0: அவர் காவல் காத்துட்டு பாருங்கள் வாட்ச்மேன் போல. நான் என் காவலிலே தரித்து
1: அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார்
0: எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன சொல்வார் என்றும்
1: அவர் என்னை கண்டிக்கும் போது
0: நான்
1: என்ன உத்தரவு சொல்வோம் என்றும்
0: அவர்

0: கண்டிக்கும் போது,
1: அவர் என்னை கண்டிக்கும் போது
0: நான் என்ன உத்தரவு சொல்வோம் என்றும்,
1: அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்று
0: கவனித்து பார்ப்பேன் என்றேன்.
1: கவனித்து பார்ப்பேன், அவர் நம்ம என்ன சொல்லும் போது என்ன சொல்லுவேன் சொல்லி கவனித்து கொண்டிருந்தாராம், எதிர்பார்த்து கொண்டிருந்தார். நம்ம ஆத்மா இப்படி இருக்கு, எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம்? ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஆத்மா பாரத்தை கொடுங்கப்பா, கண்ணீரின் சேவத்தை கொடு. இது வரைக்கும் எனக்காக என் குடும்பத்துக்காக வாழ்ந்த ஆண்டவர், இனிமேல் என் ஆத்மா வெளியேறப்பட்டதப்பா, ஆத்மா மீட்பு மிகவும் வெளியேறப்பட்டது, நமக்காக காத்திருக்க எனக்கு உதவிச்சுன்னு கேட்போம். 4:56
0: நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில்,
1: நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில்
0: என் சத்துருக்கள்,
1: என் சத்துருக்கள்
0: பின்னிட்டு திரும்புவார்கள்,
1: பின்னிட்டு திரும்புவார்கள்.
0: தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை,
1: தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை
0: அறிவேன்,
1: அறிவேன். நமக்கு பட்சத்திற்குள் நமக்கு சத்துருக்கார் யாரு சொல்லுங்க? பிசாசு தான். பிசாசு நமக்கு விரோதமா வரேன் பாத்தீங்களா? நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா என்ன செஞ்சான்? பின்னிட்டு திரும்புவான். கர்த்தரை பட்சத்தில் இருக்காரான்றது பிசாசு அறிவான். ஐயையோ, இவங்களுக்கு பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறாரே, ஒன்றுமே செய்ய முடியாதே அப்படின்னு நம்மளை விட்டு பின்னிட்டு போயிடுவான், நம்மளை விட்டு தூரமாக போயிடுவான். அல்லேலூயா. அதங்க சொல்றாரு, 5:8
0: தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள்,
1: தெளிந்த புத்தி உள்ளவருங்க,
0: விழித்திருங்கள்,
1: விழித்திருங்கள்.
0: ஏனெனில் உங்கள் எதிரியாளாகிய பிசாசானவன்,
1: உங்கள் எதிரியாகிய பிசாசானவன்
0: கெர்ச்சிக்கிற சிங்கம் போல்,
1: கெர்ச்சிக்கிற சிங்கம் போல்
0: எவனை விழுங்கலாமோ என்று,
1: எவனை விழுங்கலாமோ என்று
0: வகை தேடி சுற்றி திரிகிறார்.
1: யார விழுங்க? யார தள்ள ஆண்டோடு பிரிக்கலாம்? யார ஆண்டோடு பிரிக்கலாம்? அவனுக்கெல்லாம் வேலை என்ன வேலை தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் விட்டு பிரிக்கதான் வேலை, அவனுக்கு வேற வேலையே கிடையாது. கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்குறவனை, என்ன விழுங்குற என்ன கர்த்தர் விட்டு நம்மளை பிரிக்கணும், வேற இல்லை அவனுடைய வேலை, ஒன்றும் வேற வேலையே கிடையாது. கர்த்தர் விட்டு நம்மளை பிரிச்சிடணும், கர்த்தருக்கும் நமக்கு சொந்தம் இல்லாமல் நம்மளை அவர் விட்டு பிரிக்கணும். அவனுக்கு அதுதான் வேலை. ஏன்னா நம்ம ஆத்தம் பரலோகத்து போறது அவன் பிடிக்காது இல்லையா? ஆண்டவர் அவளை தள்ளிட்டார்ல, நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்க, எசேக்கியேல் புத்தகம் 28:1 ஏசாயின் புத்தகம் 14:14 இதில் வாசித்து பாருங்க. ஆண்டவர் அவனை தள்ளிட்டார்ல, நம்மளைத்தானே துதிக்கிறதுக்காக தேவை நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதனால பிசாசர் என்ன சரி, எவ்வளவு விழுங்கலமோ என்று என்ன செய்யறா? வகை தேடி சுட்டி தீரா. எப்படி இவங்க விழுங்கல, எப்படி கர்த்தருடைய பிரிக்கலாம், எப்படி சொன்னா இவங்க பிரிஞ்சிருவாங்க, எப்படி செஞ்சா இப்படி செய்யலன்னு சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான். நம்ம என்ன செய்யக்கூடாது? அவனுக்கு யாருமே நம்ம அடிமையாக கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இதயத்தை கெடுப்பான, நம்ம மனசை கெடுக்குது அவனுடைய வேலை. வாசித்து பாருங்க, 2 Corinthians 11:3.
0: ஆகிலும்
1: சர்ப்பமானது
0: தன்னுடைய தந்திரத்தினால்,
1: தன்னுடைய தந்திரத்தினால் வல்லமே ஒன்னும் கிடையாது, தன்னுடைய தந்திரத்தினால
0: ஏவாளை வஞ்சித்தது போல,
1: ஏவாளை அன்னைக்கு என்ன செஞ்சா, இந்த பழத்தை சாப்பிடு சாப்பிடு நல்லா தேவனோடு உறவாடி கொண்டிருந்தாங்க. தேவனோட ஆதாமும் ஏவாளும் உறவாடி கொண்டிருந்தாங்க. காலை வந்து ஆதாமே ஆதாம் எங்க இருக்குன்னு கேட்டாரு. அவங்க முகம் மறைக்கப்பட்டு போச்சு. ஆண்டவரோடு உலாவிக்கிட்டு இருந்தாங்க. இவன் என்ன பார்த்தான், இவங்களை எப்படியா பிரிச்சுன்னு சொல்லி ஆண்டு இது பழத்தோடு சாப்பிட வேண்டான்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு. ஆமாண்டாங்க, இது சாப்பிட்டீங்கன்னா தேவரை போல ஆய்வு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட வச்சு தேவனை விட்டு அந்த ஏவாளையும் ஆதாமையும் பிரிச்சிட்டான். அதே போல அதான் சொல்றாரு பாருங்க.
0: உங்கள் மனதும்
1: கிறிஸ்துவை பற்றிய
0: உண்மையின் நின்று விலகும்படி,
1: கிறிஸ்துக்கு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்திலிருந்து விலகும்படி
0: கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன்.
1: பஸ்த பாவல் சொல்றாரு, ஆதாமின் ஏவாளை வஞ்சித்த பிசாசு தந்திரத்தினால வஞ்சிச்சிட்டான். என்ன வஞ்சித்தான்? இந்த பழவனுக்கு ஒன்ன ஆண்டு சாப்பிட வேண்டாம் சொல்லியிருக்காரா? ஆமா, சாப்பிடு நீங்க தேவனை போல அவர்னு சொல்லிட்டு பழம் சாப்பிட்டதுனால மறைஞ்சிட்டாங்க. சரி, ஆனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கு, தோல் போடைய கொடுத்தார். நம்ம மனதும் கிறிஸ்து பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ என்று சொல்லி என்ன செய்யற பரிசு பாவில் வேதனைப்படுறாரு. கெடுக்கப்படுமோ என்று நான் என்ன செய்யற
0: பயந்திருக்கிறேன்றாரு.
1: அருமையான சகோதரிய சகோதரி, கர்த்தர் வெட்டி நம்ம ஒரு நாளும் பிரியக்கூடாது. யோவான் சொன்னார், என் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுகத்தோடு ஐக்கியம் இருக்குன்னு சொன்னார். அந்த ஐக்கியம் நான் நினைச்சிருக்கணும். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, இடம் கொடுத்தா தான் உள்ள வர முடியும்.

0: அதான் பார்த்து பவுல் எழுதுறாரு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்தா தான் வரல உள்ள வருவா. பிசாசுக்கு இடம் கொடுக்கட்ட உள்ள வர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவர் எப்படி கூப்பிடணுமா? உண்மையாய் அவரை கூப்பிடணும். உள்ள எங்கேயோ இருக்கும் மனசு எங்கேயோ வச்சு அப்படி கூப்பிடக்கூடாது. உண்மையான மனசு அதான் சொல்றாரு. 145 சங்கீதம் 18 வசனம்,
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்.
0: உள்ள எங்கேயோ இருக்கும் நம்ம இயேசுவே இயேசுன்னு சவம் பண்ணுவோம். உள்ள எங்கே இருக்கும் அதுதான் சொல்றாரு. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: உண்மையா யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ கர்த்தர் அவங்களுக்கு எப்படி இருக்காரு? சமீபமா இருக்கிறாரு. கூப்பிடுமா? ஆண்டவரத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே புலம்பி செவிக்கு எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே, பெருமைச்சோடு செவிக்கு எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே. உண்மை உண்மையாய் நான் கூப்பிடணும் ஆண்டவரே. பிசாசை நீ தொடக்கூடாதப்பா, பிசாசுக்கு என்ன இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. எனக்கு உதவிச்சிங்க, நம்ம வீட்டு வலதுறமை இடவரும் சாயக்கூடாதப்பா. என்னை காத்துக்கொள்ளும், உங்களுடைய கரங்களை நான் அர்ப்பணிக்கிற ஐயா. தேவனே நீ மாற்றும் ஆண்டவரே, நீங்க தான் என்ன மாற்ற முடியும், என்னால முடியலப்பா. எனக்கு உதவிச்சுன்னு கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா நமக்கு உதவிச்சுவார். கர்த்தர் நிச்சயமா நம்ம ஆசீரிப்பா. அந்த வசனத்தை திரும்ப வீட்டுல போய் வாசிங்க, உங்க ஆத்மா பிரயோஜனமா இருக்கும்.
2: நாம் எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து நமது இணைந்த ஜெபங்களை நாம் ஏறெடுப்போம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாகிவிட்டது. ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், கர்த்தருடைய பாதத்திலே நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்பதாய் ஆவியானவர் இன்றைக்கே நம்மோடு கூட பேசியிருக்கிறார். விழித்திருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லி இயேசு நம்மோடு கூட இன்றைக்கு பேசியிருக்கிறார். ஒருவேளை ஜெபிக்க முடியவில்லையே என்று கலங்கர் நம்முடைய வாழ்க்கையில இதோ விண்ணப்பங்கள் ஆவியை ஊற்றுவேன், கிருபை ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று நாம் அறியாமல் இருக்கும் பொழுது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு கூட அவர் நமக்காக ஜெபிக்கிறார், ஜெபிக்க ஏவுகிறார், அந்த பலத்தை கொடுக்கிறார் என்று நாம் கேட்டோம். அர்ப்பணிக்கலாமா ஆண்டவரே? நான் இரவு பகலாக நின்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தேசத்திற்காக, தேசத்தின் மேல் வரப்போகிற ஆபத்துகள் தீங்குகளுக்கு எங்கள் தேசத்தினர் காப்பாற்ற நான் ஜெபிக்க அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் கத்த நோக்கி பார்த்து கேட்கலாம், எங்கள் மீது உங்களை ஜபாவியை ஊற்றும் ஆண்டவரே. வாய் திறந்து எல்லாரும் ஜபிக்கலாமா? ஜபாவி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. முதலாவது நாம் மன்றாடி ஜபிக்கிறோம். எழுந்து ராஜாமத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. தெருக்களிலே மூச்சித்து கிடக்கிற உன் பிள்ளைகளின் பிராணனுக்காக உன் கரங்களை என்னிடத்திலே ஏறிடு என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினாரே. வயதிறந்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆவியானவரே கிருபை கொடுங்கப்பா. இரவெல்லாம் ஜெபிக்க நிறைமே சொன்னார், என் தலை தண்ணீர், என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாக இருக்கும் என்று சொன்னாரே. எல்லாரும் கேட்போம் அப்பா, இந்த பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாருமாட்டார். பாரத்தோடு மன்றாடக்கூடிய ஒரு இருதயத்தை ஆவியானவரே எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் வைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசாயா சொன்னாரே, அழிந்து கொண்டிருக்க மக்களுக்காக, என் தேசத்தின் மக்களுக்காக நான் மன்றாடி ஜெபிப்பேன். கர்த்தர் சொன்னார், இடுப்பு நொறுங்கும்படி ஜெபி என்று சொன்னார். பெருமூச்சோடு ஒரு ஜெபி என்று இசைகளை பார்த்து சொன்னாரே. அந்த பாரம் நிறைந்த இருதயத்தை எனக்கும் எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. தேசத்தின் மக்களுக்காக போராடி ஜெபிக்கணும் ஆண்டவரே. இரண்டாவது, ஆபத்துகளுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டுமா? இனி சம்பவிக்க போற இவர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமார் குன்பாய் நிற்க பாத்திரமான எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க என்று சொன்னார். அர்ப்பணிக்கலாமா ஆண்டவரே? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நாங்கள் விழித்திருக்க எங்களுக்கு அப்படி கிருபையை நிறைவாய் தாரும் ஆண்டவரே. இந்த ஜெபாவை எங்கள் மீது ஊற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன் என்று சொன்னீரே. என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் விடுவிப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்தவன் தப்பிவித்தானே கனப்படுத்து என்று சொன்னார். எல்லாரும் வாய் திறந்து கேட்கலாமா? எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஆபத்துகள் தப்பித்துக் கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது சொன்னார், என் நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் நீ எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். நீ வலதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே நடவுங்கள் என்று கூப்பிடுகிற சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொன்னார். மூன்றாவது, தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக் கொள்வதற்கு ஜெபிக்க வேண்டும். நான்காவதாக ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னார், நாம் கர்த்தரை நோக்கி மன்றாடும் பொழுது சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் சிதறி ஓடும். உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நம் அருகில் வருகிறார். தேவன் நம் அருகில் வந்துவிட்டார். அவர் எழுந்தருளி வரும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். எவனை விழுங்கலாமோ என்ற வகை தேடி சுற்றித் திரிகிற பிசாசுகள் நம்மை விட்டு விலகி ஓடும். உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தான். எல்லாம் ஜெபிக்கலாமா? உலகத்திலே வாசமா இருக்கிற நல்ல கர்த்தாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் கர்த்தருடைய கரம் எங்கள் மீது கடந்து வருவதாக, ஆவியான எங்கள் மீது அசைவாடுவீராக. அப்பா, ஜெப ஆவி எங்கள் மீது ஊற்றும் ஆண்டவரே. அப்பா, எப்பொழுதுமே நாங்கள் பாரத்தோடு திருப்பில் என்று ஜெபிக்க அந்த ஜெப ஆவியே தார் விண்ணப்பம் பண்ணவில்லை என்று சொல்லி நீர் ஆச்சரியப்பட்டீரப்பா. விண்ணப்பம் பண்ணுகிறோம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நீர் அங்கலாய்ப்பாய் பார்க்கிறீர். எங்களுக்குள்ளே அந்த ஆத்ம பாரத்தை, அந்த ஜெப ஜீவியத்தை, அந்த ஜெப ஆவியை எனக்கும் எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. அப்பா, தேசத்தின் மக்களுக்காக நாங்கள் எழுந்திருந்து கண்ணீரோடு முதற் ஜாமத்தில் கூப்பிடு என்று சொன்னீரை நாங்கள் கண்ணீரோடு புலம்பி அழுகின்ற நேரத்திலே அப்பா, எங்கள் தேசத்தின் மக்களுக்கு ஜீவனை தருவீர் ஐயா. அப்பா அப்பா அப்பா, மூர்ச்சித்து போயிருக்கிற மக்களுக்கு நீ உயிர் கொடுப்பீர் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அப்பா, எங்கள் பொறுப்பெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, அது மாத்திரம் இல்ல, ஆபத்து காலங்கள் நெருங்கி வருகிறது. நாங்கள் அதிகமாய் பார்த்தல நாங்கள் காத்திருக்க ஜெபிக்க விழித்திருந்து ஜெபிக்க எங்களை இருதயம் விழிப்பாய் இருக்க அப்பா, உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருப கொடுங்கப்பா, கிருப கொடுங்கப்பா, கிருப கொடுங்கப்பா. அப்பா, அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஆலோசனை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் எப்பொழுதுமே ஜெபிக்கணும் அப்பா. அந்த ஜெப சிந்தையை, ஓ அந்த ஜெப ஆவியை ஆண்டவரே எங்கள் மீது ராஜா நீர் ஊற்றும்படியாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாத்திரமல்ல, சத்துருக்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னீரே. எப்பொழுது நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்க அந்த ஜெப ஆவி இன்றைக்கு எங்களுக்கு தாரும் அப்பா. அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும், எனக்கும் எங்களுக்கும் இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவியை, நீ சொன்ன விண்ணப்பத்தின் ஆவியை, பெருமூச்சோடு ஜெபிக்கக்கூடிய ஆவியான எங்கள் மீது ஊற்றுமுடிக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். அப்படி செய்வதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியாக நம் அனைவரின் ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் இப்ப ஜெபிப்பாங்க. எல்லாரும் கதை நோக்கி பார்க்கலாமா? தகப்பனே, எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. உங்க கரம் எங்கள் மீது இறங்கட்டு ஆண்டவரே. எதை பெற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, ஜபாவியை கேட்டு பெற்றுக்கொள்வோம். எங்களுக்கு அந்த ஜபாவியை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். அக்கா கூட இணைந்து நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம்.
0: சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரும் விட்டு வளதுரமும் இடவரும் சாயாத விடுக்கி முடிவெறிந்து நினைச்சிருக்கணும். எங்களை எல்லாரும் ரசித்து உங்களோடு இணைச்சிக்கோங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வர தாங்க, செவிக்க துதிக்க உதவிச்சிங்க. உம்மோடு இருக்க போது உம்மோடு இருக்க உதவிச்சிங்க ஏசப்பா. என்ன வியாதியோடு மக்கள் வந்திருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா. ஆண்டவரே, பலவீனத்தை மாற்றுங்க, தலைவலி தலைப்பாரெல்லாம் மாற்றுங்க, தலை சுத்தல் பலவீனங்களை அனைத்து நீக்கி போடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க ஏசப்பா. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கண்ணீரோடு கெஞ்சி செவிக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. செவிக்கிறோம் ஐயா. அப்பா, மந்திரத்தின் ஆவி, செய்வன் ஆவி, பெல்லிசின் ஆவி எல்லாவற்றையும் அழித்து போடுங்க. நிர்மலமாக்கிறோம் ஏசுக்கிறது நாமத்தினால, பொல்லாத கட்டுகள் உடை தெரியுற ஏசுக்கிறது நாமத்தினால. அப்பா, நம்முடைய பாதத்தை பிடிச்சி கெஞ்சுறாச்சா, கெஞ்சுறோம் ஐயா. ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும்ப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும் ஏசப்பா, சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தாங்க, கடன் பிரச்சனையோடு இருக்க மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சுங்க, கஷ்டங்களை நீக்குங்க, கண்ணீரை துடைச்சிருங்க ஏசப்பா. ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா. கண்ணீரோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க. எங்கள் தேசத்துக்காக செபிக்கிற மக்களாக எங்களை ஒவ்வொருத்தரையும் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுற ஐயா. மாற்றும் ஐயா, மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் தேசத்துக்காக அழுது பொல்லம்போய் எங்களுக்கு உதவிச்சிங்கப்பா, உதவிச்சிங்க ஏசப்பா. பெருமூச்சோடு செபிக்க எங்களுக்கு உதவிச்சிங்கப்பா. அப்பாமை தூக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். தொழில் சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க அப்பா, வீடு தாங்கப்பா. பிரிந்து குடும்பம் அணைக்கின்மையா, சமாளாத குடும்பத்தில் சமான் தரணும் ஐயா. சிறுப்பிள்ளை நல்லா படிக்கணும், ஞானத்தையும் ஞாபகத்தை தரணும். சிறுப்பிள்ளைலாம் ஜெபிக்கிறவங்களா மாற்றணும், துதிக்கிறவங்களா மாற்றணும், அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கப்பா. எல்லா பொருளையும் வல்லமையாய் பயன்படுத்துங்க. தேவக்கருவ எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். அதிசயங்களா அற்புதங்களை செய்ய பொருளீர் மேல் தேவண்ட வல்லமை சம்பூர்ணமாக இறங்கட்டும். தேவாக்கினி மூடட்டும். தேவக்கருவ எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஏசப்பா ஏசப்பா அற்புதத்தை செய்ய அதிசயங்களை செய்ய உங்க நாம மகிப்பிடட்டும். எல்லா துதிகா நாம மாக்கி முக்கியத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் எழுத்தின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: யாக்கோபின் புஸ்தகம் 5:17.
1: எலியா என்பவன்,
0: எலியா என்பவன்
1: நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும்.
0: எலியா எப்படி இருந்தாரா? நம்மை போல பாடுள்ள, அவர் பெரிய எங்கேயோ இருந்து வரல, நம்மள போல இந்த உலகத்துல பிறந்து நம்மள போல பாடுகளாய் இருந்தும்.
1: மழை பெய்யாதபடி,
0: மழை பெய்யாதபடிக்கு
1: கருத்தாய் ஜெபம் பண்ணினார்.
0: எப்படி ஜெபம் பண்ணாரா? மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். நம்மளும் அதுதான், கருத்தா செபிக்கணும். ஏதோ செபிக்கணும் இல்ல, கருத்தா செபிக்க வேண்டும். மழை பெய்யாதபடிக்கு அவர் எப்படி செபித்தாரா? கருத்தாய் செபித்தார். எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்றாரு. எப்படி செபிச்சாரா? கருத்தாய் செபித்தார். நம்மளும் செபிக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு, எனக்கும் ஜெபாவை தாங்கப்பா, நானும் செபிக்கணும் சப்பா, செபிக்கக்கூடிய கிருபை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கருத்தாய் செபிக்கணும். எதுக்கெல்லாம் நம்ம செபிக்கணும்? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2:1-2.
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
0: பிரதானமாய் முக்கியமாய் புத்தி சொல்லுவது என்னவென்றால்,
1: எல்லா மனுஷருக்காகவும்,
0: எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். நம்ம உலகத்துல, நம்ம இந்த உலகத்துல இருக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கணும். எல்லா மனிதருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும்,
0: விண்ணப்பங்களையும்,
1: ஜபங்களையும்,
0: ஜபங்களையும்,
1: வேண்டுதல்களையும்,
0: வேண்டுதல்களையும்,
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்,
0: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்.
1: நாம் எல்லா பக்தியோடும்,
0: நம்ம எல்லா பக்தியோடும்,
1: நல்லொழுக்கத்தோடும்,
0: நல்லொழுக்கத்தோடும்,
1: கலகம் இல்லாமல்,
0: கலகம் இல்லாமல்,
1: அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு,
0: அமைதியுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு,
1: ராஜாக்களுக்காகவும்,
0: ராஜாக்களுக்காகவும்,
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்,
0: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
1: அப்படியே செய்ய வேண்டும்,
0: அப்படியே செய்ய வேண்டும். யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்? நம்ம எல்லா மனிதருக்காகவும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரிகளுக்காக நம்ம அமைதியுள்ள ஜீவன் முடி. பாருங்க, நம்ம தேசத்துல பிரச்சனை இருந்துச்சு பாத்தீங்களா? அப்ப யாருடைய காரணம்? நம்ம குறைதான். நம்ம தான் என்ன செய்யல, சரியான முறையில செபிக்கல, அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு பாத்தீங்களா? அதை எல்லா மனிதர்களுக்காகவும். அப்புறம் யாருக்கு செபிக்கணும்? ராஜாக்களுக்காகவும், அதிகாரிகளுக்காக நம்ம செபிக்கணும். நம்ம செபிக்கிறதுனாலதான் நம்ம செபிச்சிட்டோம்னா நம்ம தேசம் பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், மாநிலம் பெரிய ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னும் நம்ம செபிக்கணும். செபிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. தினந்தோறு வீட்டுல செபிக்கிறோமா? நம்மளே நம்ம கேட்டு பார்த்தா தெரியும் நம்ம செபிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி. இப்ப நம்ம செபிக்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவதாக யாருக்கெல்லாம் செபிக்கணும் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:2.
1: துர்க்குணராகிய,
0: துர்க்குணராகிய
1: பொல்லாத மனுஷர் கையில் நின்று,
0: பொல்லாத மனுஷர் கையில் நின்று
1: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்,
0: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்
1: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்,
0: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். யாருக்காக? யாருக்காக செபிக்கணும்? ஊழியக்காருக்காக செபிக்கணும். யார் கையிலிருந்து? பொல்லாத மனிதர் கையிலிருந்து அவர் விடுவிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கலாம். அப்ப ஊழியர்காக நம்ம கட்டாயம் செபிக்கணும். என்ன செய்யணும்? ஊழியர்காக கட்டாயம் நம்ம செபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஊழியராகிய நாங்க உங்களுக்காக செபிக்கணும். கண்டிப்பா செபிப்போம். ஏன்னா உத்தரவாதம் கொடுத்து நாங்க செபிக்கணும். நாங்க உங்களுக்காக உத்தரவாதம் செபிக்கட்டா, கத்தர் ஒரு நாள் எங்கிட்ட கேட்பாரு. நல்ல காணிக்கு மட்டும் வாங்கிட்டு வீட்டுல இருந்தா கத்தர் ஒரு நாள் எங்க கேட்பாரு. அதே போல நாங்க கட்டாயம் உங்களுக்காக செபிக்கணும். நீங்களும் எங்களுக்காக என்ன செய்யணும்? ஊழியர்காக செபிக்கணும். எதுக்காக? அந்த ஒரு ராசி பார்த்தா,
1: துர்க்குணராகிய,
0: துர்க்குணராகிய
1: பொல்லாத மனுஷர்,
0: பொல்லாத மனுஷர்
1: கையில் நின்று,
0: கையில் நின்று
1: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்,
0: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்
1: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்,
0: எங்களுக்காக வேண்டிக் பாத்தீங்களா? எத்தனையோ தீய மக்கள் இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் பார்த்தாலும் ஊழியர்களா எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கு. அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். அப்ப உங்களுக்காக நாங்க ஜெபிக்கணும். நீங்க எங்களுக்காக ஜெபிக்கணும், நாங்களும் உங்களுக்காக கட்டாயம் ஜெபிக்கணும். செபிக்கேட்ட ஆண்டவர் கிட்ட கட்டாயம் கேட்பாரு, உங்களுக்காக இவ்வளவுலாம் செய்யறாங்களே, நீங்க ஏன் செய்யல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நம்ம கண்டிப்பா உங்களுக்காக, உங்களுக்காக நாங்க செபிக்கணும். நீங்களும் எங்களுக்காக செபிக்கணும். நாங்க உங்களுக்காக செபிக்கேட்டா கத்தர் ஒரு நாளைக்கு எங்களுக்கு உத்தரவாதம் எடுத்து நாங்க செபிக்கணும். சும்மா கடமைக்காக செபிக்கிறதில்ல, உத்தரவாதம் எடுத்து செபிக்கணும். எவரே புஸ்தகம் 13:17.
1: உங்களை நடத்துகிறவர்கள்,
0: உங்களை நடத்துகிறவர்கள்
1: உங்கள் ஆத்துமாக்களுக்காக,
0: உங்கள் ஆத்துமாக்களுக்காக
1: உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய்,
0: உத்தரம் பண்ணுகிறவர்களாய்
1: விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால்,
0: விழித்திருக்கிற ஆனபடியால்
1: அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்.
0: அப்ப நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்? உத்தரவாதத்தோட கட்டாயம் செபிக்கணும். நீங்களும் என்ன செய்யணும்? ஊழியர்காக எல்லாரும் செபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்? எல்லா மனிதருக்காக ஜெபிக்கணும். ரெண்டாவது யாருக்கு ஜெபிக்கணும்? ராஜாக்களுக்காக, அதிகாரங்களுக்காக ஜெபிக்கணும். மூன்றாவது யாருக்கு ஜெபிக்கணும்? ஊழியருக்காக ஜெபிக்கணும். நான்காவது பாருங்க, நீங்க யாருக்கு ஜெபிக்கணும்? நம்ம எல்லாரும். எபேசியர் புத்தகம் 6:18
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயத்திலும் சரி, எனக்கு வந்து முடியலங்க, செவிக்க முடியலாகாலும் செவிக்கலன்னு சொல்ல முடியாது. கர்த்தருங்க சொல்லிட்டாரு, எந்த சமயத்தில் துன்பமானாலும் இன்பமானாலும் எந்த சமயத்திலோ
1: சகலவிதமான வேண்டுதலோ,
0: சகலவிதமான வேண்டுதலோடோ,
1: விண்ணப்பத்தோடும்,
0: விண்ணப்பத்தோடோ
1: ஆவியினாலே ஜபம் பண்ணி,
0: ஆவியினாலே ஜபம் பண்ணி
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்,
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவோ
1: பண்ணும் வேண்டுதலோடும்,
0: பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்க.
0: விழித்துக் கொண்டு சகல பரிசுத்தவன்கள், எத்தனையோ பரிசுத்தவன்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம செபிக்கணும். எல்லா மனிதர்களுக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு, அதிகாரிகளுக்கு செபிக்கணும், ஊழியர்களுக்கு செபிக்கணும், பரிசுத்தவர்களுக்கும் நம்ம செபிக்கணும். அவங்களுக்கு பாதுகாவலுக்காக, அவங்களுக்கு எந்த ஆபத்து வித்து வரக்கூடாதுன்னு நம்ம செபிக்கணும். எலியா அப்படித்தான் செபிச்சாரு. அதனால தான் எலியா என்ன செஞ்சாரு, கத்தர் சோழர் காத்துல எங்க எடுத்துட்டு போயிட்டாரு? பரலோகத்துக்கு எடுத்துட்டு போனாரு. கேட்கலாமா? 2 Kings 2:11
1: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில்,
0: பேசிக்கொண்டு நடந்து போகையில்
1: இதோ அக்கினி ரதமும்,
0: இதோ அக்கினி ரதமும்,
1: அக்கினி குதிரைகளும்,
0: அக்கினி குதிரைகளோ
1: அவர்கள் நடுவாக வந்து,
0: அவர்கள் நடுவாக வந்து
1: இருவரையும் பிரித்தது,
0: இருவரையும் பிரித்தது.
1: எலியா சுழல் காற்றிலே,
0: எலியா சுழல் காற்றிலே
1: பரலோகத்திற்கு ஏறி போனார்.
0: சுழல் காற்றுல எங்க ஏறி போயிட்டாரு? பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாரு. நம்மளும் பரலோகத்துக்கு போகணும். எலியா என்ன செஞ்சாரு? எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான். அப்படித்தானே வாசித்தோம்? வாசிப்பா 1 Kings 17:1
1: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற,
0: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அப்ப எப்பவுமே தேவனுக்கு முன்பாக நின்று செவிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. நம்மளும் செவிக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது எலியா என்ன செஞ்சாரு பாருங்க, 1 Kings 17:5
1: அவன் போய்,
0: அவர் போய்
1: கர்த்தருடைய வார்த்தையின்படியே,
0: கர்த்தருடைய வார்த்தையின்படியே
1: யோர்தானுக்கு நேராக இருக்கிற,
0: யோர்தானுக்கு நேராக இருக்கிற
1: கேரீத் ஆற்றண்டையிலே,
0: கேரீத் ஆற்றண்டையிலே
1: தங்கியிருந்தார்,
0: தங்கியிருந்தார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் என்ன செஞ்சாராம்? கேரீத்தின் ஆற்றண்டை போய் தங்கியிருந்தார். அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்யணும். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன உங்களோட தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்கலாம், இல்ல உங்களோட பைபிள் வாசிக்கும் போது பேசியிருக்கலாம், உங்களோட அன்று செய்தி கேட்கும் போது கூட பேசலாம். கர்த்தர் என்ன சொன்னாலும் அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அன்னை மரியா சொன்னாங்க, யாசப்பா பார்த்து அங்க இருக்கிற மக்கள் அன்னைக்கு தங்க திராட்சை ரசம் குறைப்பட்டு போயிச்சு, திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி எல்லாம் கசமசான்னு பேசியிருப்பாங்க. அப்ப அன்னை மரியா சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்க. வாசிங்க 2 Kings 2:5
1: அவருடைய தாய்,
0: அவருடைய தாய்
1: வேலைக்காரரை நோக்கி,
0: வேலைக்காரரை நோக்கி
1: அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ,
0: அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ
1: அதன்படி செய்யுங்கள் என்றார்,
0: அதன்படி செய்யுங்கள் என்றார். நம்மளும் கூட அருமையானவர்களே, கர்த்தர் என்ன சொல்றாரு அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அதனாலதான் எலியா வந்து என்ன செஞ்சார், பர்லோகத்துல சோழல் காத்துல ஏறி பர்லோகத்துக்கு போனார், உயிரோடே போனார். முத எப்பயுமே தேவனுக்கு முன்பாக நின்னாரு. ரெண்டாவது ஜெபம் பண்ணாரு. ரெண்டாவது என்ன செஞ்சாரு, கர்த்தர் சொன்னபடி அவர் செஞ்சாரு. அதனாலதான் அவர் என்ன செஞ்சாரு, பரலோகத்துக்கு போக முடிஞ்சிச்சு. அதனால நம்மளும் கூட அந்த உலகத்துல வாழும் மட்டும் நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும். ராஜாக்களுக்காக, அதிகாரங்களை யாருக்கும் ஜெபம் பண்ணணும், ஊழிக்கருக்கு ஜெபம் பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, பரிசுத்தவனுக்கு ஜெபம் பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செய்யணும். எலியா செஞ்சாரு. அதனாலதான் இப்ப வாசிப்பா 1 Kings 17:5
1: அவன் போய்,
0: அவர் போய்
1: கர்த்தருடைய வார்த்தையின்படி,
0: கர்த்தருடைய வார்த்தையின்படி பாத்தீங்களா, அவர் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தர் வார்த்தையின்படியே என்ன செஞ்சார பாருங்க,
1: யோர்தானுக்கு நேரா இருக்கிற,
0: நேரா இருக்கிற
1: கேரீத் ஆற்றண்டையிலே,
0: கேரீத் ஆற்றண்டையிலே
1: தங்கியிருந்தான்,
0: தங்கியிருந்தார். பாத்தீங்களா, கர்த்தர் வார்த்தையின்படியே தங்கியிருந்தார். நம்மளுக்கு கர்த்தர் வார்த்தையின்படி செய்யறோமா? கர்த்தர் வார்த்தையின்படி நம்ம செய்யறோமா இல்லையான்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படியே நான் செய்யணும், ஆண்டவரே அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம். ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யும் போது கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அன்னை மாதிரி ஆண்டவர் தாய் சொல்றாங்க, வேலைக்கார வச்சு அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதன்படி செய்யுங்க. நமக்கு கர்த்தர் என்ன சொல்ற அதன்படி நம்ம செய்யணும். இந்த உலகம் நம்ம சொந்தல. ஒரு நாள் நம்ம கண்ணம் வரும்போது பரலோர் ராஜ்யத்துல கர்த்தருடைய மடியில் இருப்போம். அல்லேலூயா. அதான் யாக்கோபின் புஸ்தகம் 4:7
1: ஆகையால்
0: ஆகையால்
1: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
0: நம்ம என்ன செய்யணும், யாரு கீழ்ப்படினோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
1: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
0: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
1: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: நம்ம தேவன் கீழ்ப்படிந்தாவே பிசாசு நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவானா, ஓடி போறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போறோம். அவன் ஒண்ணும் இல்ல, பெருசு மாதிரி பெரிய இவன் மாதிரி நம்ம காமிப்பான், நாம் தெரியவன் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. தேவன் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துமானால் அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவன் கீழ்ப்படிய வேண்டும். தேவன் வார்த்தையின்படி எலியா போல செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வோமானால் நிச்சயமா கர்த்தர் நம்மளையும் பரலோகத்துல உயிரோடு எடுத்துக்கொள்வது உறுதி. அல்லேலூயா, அல்லேலூயா. ரகசியம் வரும்போது நம்மளும் பரலோகத்துக்கு போவோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். வாசித்து பாருங்க, பிலிப்பியர் புஸ்தகம் 2:8
1: அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு,
0: அவர் கடவுள், வானத்தின் பூமியின் படைத்தவர், சமுத்திரத்தை உண்டாக்கினர், வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர். என்ன செஞ்சாராம், மனுஷ ரூபமாய் காணப்பட்டு
1: மரண பரியந்தம்,
0: மரண பரியந்தம்,
1: அதாவது சிலுவையின் மரண பரியந்தம்,
0: அதாவது சிலுவையின் மரண பரியந்தம்
1: கீழ்ப்படிந்தவராகி,
0: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார்.
0: தம்மை தம்மை வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், சமுத்திரத்தை நீரூற்ற மரம் செடி கொடிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் என்ன செஞ்ச, இந்த உலகத்தில் நம்மளை போல மனித ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தம்மே தாழ்த்தினார். தேவன் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இப்ப நீங்கள் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை எதிர்பார்க்கிறார். அவர் என்ன சொல்றாரோ அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதன் தேவின் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துங்களா, உங்களை விட்டு ஓடி போவோம். அவருக்கு நம்ம ஆண்டவர் கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அவன் நம்மளை விட்டு ஓடி போயிடுவான், நம்மளை பார்த்த பயந்து ஓடிடுவான். ஹல்லேலூயா. முதலா பார்த்த எலியா என்ன செஞ்சாரு, தேவனுக்கு முன்பாக நிக்கிற நான். ரெண்டாவது அவர் தேவனுடைய வார்த்தையின்படியே அவர் என்ன சொல்ற, கேரை தாத்து நடையில் போய் தங்கியிருந்தார். மூன்றாவதாக எலியாட்ட என்ன குறது பாருங்க, 1 Kings 19:14
1: அதற்கு அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன்.
0: வெகு பக்தி வைராக்கியமா இருந்தார். வெகு பக்தி மட்டும் இல்ல, பக்தி வைராக்கியமா இருந்தார் தேவனுக்காக. அப்படி ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கா, தேவனுக்காக பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்க, பக்தி மாத்திரல பக்தி வைராக்கியம். என்ன வந்தாலும் என் கேசுதான், எப்படி வந்தாலும் சரி இயேசு கிறிஸ்து தான். வெகு பக்தி வைராக்கியமா இருந்தாராம் எலியா. மூணாவது முதல்ல பார்த்தோம், அவர் கர்த்தருக்கு முன்பா நின்னாரு. ரெண்டாவது என்ன செஞ்சாரு, கத்தரி வார்த்தையின்படி செய்தார். மூன்றாவது என்ன இருந்தது, அவர்கிட்ட வெகு பக்தி வைராக்கியமா இருந்தாராம். அம்மா ஆண்டவருக்கு, ஆண்டவரே உண்மையில எனக்கு பக்தி வைராக்கியம், உண்மையில அப்படி வைராக்கியத்தை எனக்கு தாரு ஆண்டவரே, வைராக்கியத்தை தாரு ஆண்டவரே, வைராக்கியம் எனக்கு வேணும் ஆண்டவரே, வைராக்கியத்தை தாரு சொல்லி நம்ம கேட்கணும். அந்த வைராக்கியம் எனக்கு வேணும், எலியா கொடுத்த வைராக்கியத்தை எனக்கு தாங்க ஏசப்பா. நான் ஏதோ சேவம்னா பண்றேன், இல்லைன்னா பேசாம வீட்டுல இருந்துடுறேன், சர்ச்சைக்கு வர வரேன், 4 கூட நான் வராம இருக்க, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இனிமே என்ன செய்யணும், தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருக்கணும். கத்திற்காக நான் எதை செஞ்சாலும் செய்வேன், இனிமேல் கத்திற்காக வாழ்வுன்னு ஒரு பக்தி வைராக்கியத்தை நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் உமக்காக பக்தி வைராக்கியத்தை தாங்க ஏசப்பா, வாழ உதவி செய்யணும் சொல்லி கேட்கணும். 69:9
1: உம்முடைய வீட்டை குறித்து,
0: உம்முடைய வீட்டை குறித்து
1: உண்டான பக்தி வைராக்கியம்,
0: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
1: என்னை பச்சித்தது,
0: என்னை பச்சித்தது. கர்த்தர் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் நம்ம பச்சிக்கு, நம்ம உள்ளத்துல அப்படியே பற்றி எரியணும். கர்த்தருக்காக நான் வாழ்வேன். எத்தனை ஜனங்கள் அழிஞ்சு போறாங்க, என் ஜனம், என் சகோதரர், என் சகோதரி, என் குடும்பம், நமக்குள்ள அப்படி ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். அவங்களுக்காக போராடி செபிக்கணும், அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கணும், அழுகணும், புலம்பணும். அப்ப ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வைராக்கியத்தை தாங்கப்பா, எனக்கு அத்தர் குத்தி பக்தி வைராக்கியத்தை தாங்க சப்பா, நான் வெறுமையான இருக்கிறேன். இப்ப ஏதோ சபத்துக்கு வந்தா வரேன், இல்லைன்னா ரெண்டு வாரம் கழிச்சு வராம இருக்க, ரெண்டு இன்னொரு நாளைக்கு வரேன், அப்படிதான் இருக்கிறான்டவரு. என்னை மன்னிங்க, எனக்கு பக்தி வைராக்கியத்தை தரும், வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்தை என்னை பச்சித்ததுன்னு சொல்றாரு. எனக்கு அப்படி பக்தி வைராக்கியத்தை தாங்க ஏசப்பான்னு கேட்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 4:5
1: நம்மில் வாசமாய் இருக்கிற,
0: நம்மில் வாசமாய் இருக்கிற
1: ஆவியானவர்,
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில்,
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று,
0: வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா?
0: வேத வாக்கியம் வீணாய் சொல்லு நினைக்கிறீர்களா? பசுத்தாவி நமக்குள்ள எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சியோடு இருக்கிறாரு. எப்படியாவது என் பிள்ளைகளை கொண்டு இந்த சனங்கள் ரட்சிக்கப்படணும், இந்த சனங்கள்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி வைராக்கியம் வாஞ்சியோடு இருக்கிறாரு. இன்னொரு வாசிடா,
1: நம்மில் வாசமாய் இருக்கிற,
0: நம்மில் வாசமாய் இருக்கிற
1: ஆவியானவர்,
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில்,
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று,
0: நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாரா? வைராக்கியத்தில் வாஞ்சா இருக்கிறார் என்று
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று,
0: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று
1: நினைக்கிறீர்களா?
0: நினைக்கிறீர்களா? இல்ல, உண்மையாவே நம்ம வைராக்கியம் வாஞ்சியா இருக்கிறார். நம்மளுக்கு அந்த வைராக்கியம் வாஞ்சி பரிசுத்தவனவரே, உங்களுக்கு எப்போல எனக்கு இந்த வைராக்கியம் வாஞ்சி தாங்காண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். 2 Corinthians 11:2
1: நான் உங்களை,
0: நான் உங்களை
1: கற்புள்ள கன்னிகையாக,
0: கற்புள்ள கன்னிகையாக
1: கிறிஸ்து என்னும்,
0: கிறிஸ்து என்னும்
1: ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க
0: நியமித்தபடியால்
1: உங்களுக்காக,
0: உங்களுக்காக
1: தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
0: தேவ எப்படி இருக்கா? தேவ வைராக்கியமான வைராக்கியம் அப்படின்னு என்னன்னா, கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து தான் நம்ம மனவாளன், அவங்களுக்காக உங்களுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்காக என்ன எப்படி இருக்கிற வைராக்கிய வாஞ்சியா இருக்கு அப்படின்னு என்னன்னா, நம்மள வந்து பரலோகத்துக்கு ஆண்டவர்ட ராஜ்யத்துக்கு அவருடைய மனவாட்டியை நம்ம கொண்டு கொடுக்கறதுக்காக பவுலுக்கு எப்படி இருந்தது? வைராக்கிய வாஞ்சியா இருந்தாரு. கற்பிள கண்ணி என்னன்னு தெரியுமா? விசுவாசம். விசுவாசம் நமக்கு அழிஞ்சு போகாத வெடிக்கு, விசுவாசம் நம்ம குறைஞ்சு போகாத வெடிக்கு, அதுதான் கற்புள்ள கண்ணி அம்மா. விசுவாசம் நமக்குள்ள குறைஞ்சு போகாத வெடிக்கு, விசுவாசம் நமக்குள்ள ஒரு நாள் கூட குறையக்கூடாது. இயேசுக்கு சீபிக்கிறார், அன்றைக்கு உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். என்னை கட்டாயம் கைவிட மாட்டார். நமக்குள்ள பிரச்சனை வரலாம், 1000 குழப்பங்கள் வரலாம், அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இயேசுக்கு ஒரு நாள் என் நேச்சைய மாட்டார். என்ன சொல்லுங்க? கைவிட மாட்டார். என்ன பிரச்சனை இருந்தாலும், பிசாசை நீ பிரச்சனை கொண்டிருந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, என் ஆண்டவராக இயேசுக்கு எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு அந்த வைராக்கியம் அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு. இப்போ ஆசிப்பா,
1: நான் உங்களை,
0: நான் உங்களை
1: கற்புள்ள கன்னிகையாக,
0: கற்புள்ள கன்னிகையாக
1: கிறிஸ்து என்னும்,
0: கிறிஸ்து என்னும்
1: ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால்
0: அவர் அதுதான் கர்த்தர் என்ன பவுல நியமிச்சிருக்கிறாரு. இந்த மக்களை எல்லாம் நீ பரலோகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவரை நியமிச்சிருக்கார். நியமித்தபடியால்
1: உங்களுக்காக,
0: உங்களுக்காக பாத்தீங்களா, நம்மளுக்காக
1: தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
0: உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அந்த மக்களை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போகணும், எப்படியாவது பரிசுத்தவனை மாறணும் சொல்லி அவ்வளவு வைராக்கியமா இருந்தாரு. கருப்புக்கு எதை குறிக்கின்னு சொன்னா, விசுவாசம். விசுவாசம் மாத்திரம் ஒரு நாள் இழந்து போக கூடாது. அத உலக விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். வாசிங்க 1 Corinthians 5:4 அந்த விசுவாசம் நம்ம விட்டு போகாத வடிக்கு கருப்புன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த விசுவாசம் நம்ம இழந்து போக கூடாது. வாசி பாருங்க,
1: நம்முடைய விசுவாசம்,
0: நம்முடைய விசுவாசமே
1: உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
0: ஜெயம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னா என்ன? விசுவாசம் தான். உலகத்துல எத்தனையோ காரியங்களை பிசாசு கொண்டு வருவான், உலக ஆசை பாசங்கள், உலகத்துடைய இது, உலக காரியங்கள் என்ன, அவங்களும் இப்படித்தானே இருக்காங்க. சும்மா நீ கொஞ்ச நேரம் உலகத்துல இருந்தா என்ன, யார் உன்னை பாக்குறா, நீ உலக காரியம் ஒண்ணு வந்து யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பிசாசு நம்மள ஏமாத்துவான். ஆனா நம்மளை யார் பார்த்துட்டு இருக்கா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. யாசுவா நம்ம பார்த்துட்டு இருக்காருன்னு இந்த பயத்தோட விசுவாசத்தோட இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். அந்த விசுவாசத்தோட இருந்தா அதன் கருப்புள்ள கண்ணியாக உங்களுக்காக வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கேன்னு பார்த்த பவுல் சொன்னார். அப்படிப்பட்ட விசுவாசம், அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு வர வேண்டும். ஆண்டவரே இந்த வைராக்கியத்தை தாங்க சப்பா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரை பார்த்து கேட்டிருக்கோம், நம்ம இப்ப செவிப்போம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய, அடையாளங்களை செய்ய, உங்க நாமத்தை மையப்படுத்துங்க ஏசப்பா. தேவைகளை சந்திக்க முடியாது ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. ஊழியருக்கு வேண்டிய வரங்களில் வல்லமைகளை தாருமப்பா. அவங்க அண்டி கொள்ளமை சார்ந்து கொள்ள கிருவை செய்யப்பா. எங்கள் தேசத்தில் நல்ல ஒரு எழுப்பறி உயிர்மைச்சை தாங்க ஏசப்பா. ரச்சனை சந்தோஷத்தை தாங்க, உற்சாகத்தை நாபி தாங்க முடி செய்யப்பா. ராச்சாமை துதிக்கிறோம். எல்லா சபையிலையும் எழுப்பலையும் உயிர்மைச்சு தர முடியாது செப்பிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு ஊழியரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பராமரித்துக் கொள்ளுங்க, பக்கினி மலர்ந்து காத்துக்கோங்க. கத்தடி மகிமை மூடிக்கொள்ளட்டும் ஐயா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிற தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. நானே நல்ல மைப்பேன்னு சொன்னீங்க ஏசப்பா. ராஜா எங்களுக்காக ஜீவன் கொடுக்கவும் பரிபூர்ண படம் வந்தேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. ஏசப்பா மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். நேசடி காரம் தாங்கட்டும் ஐயா. ஆண்டவரே மே துதிக்கிறோம். எத்தனை குடும்பங்கள் அப்பா வேலை இல்லாம தவிக்கிறாங்களப்பா ஏசப்பா. எவ்வளோ பேர் வேலை இழந்திருக்காங்கப்பா. வேலை இழந்தவங்களுக்கெல்லாம் வேலை கொடுங்க, வேலை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே சமானத்தை இழந்திருக்கிற மக்களுக்கு சமானத்தை கொடுங்க. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. குழந்தை பாக்கியத்தை தாங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. குடியிலிருந்து விடுதலை தாங்கப்பா, கஞ்சாலிருந்து விடுதலை தாங்கப்பா, ஊசியிலிருந்து விடுதலை தாங்க, போதைப் பொருள்களிருந்து விடுதலை தாங்க, பீடி சிகரெட்டிலிருந்து விடுதலை தாங்கப்பா, எத்தனைப்பா கோயில போடுற மக்களை விடுதலை செய்யுங்க. என் தேவனை அண்டிக்கொள்ளும், தேவனை அறிந்து கொள்ளணும் ஐயா. கொஞ்சம் காலத்தினுடைய கோபம் பற்றியறி அண்டிக்கொள்ள யாரும் பாக்க வேண்டி சொன்னீரே. மே அண்டிக்கொள்ளமே அறிந்து கொள்ளமே சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் இடவிடாமல் செபித்து துதித்து உமை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. பலப்படுத்துங்க ஏசப்பா, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. வேதத்தினோ எத்தனையோ பேர் வாசித்தாலும் புரிய மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் வேதத்தை வாசிக்கிறது இல்லப்பா. வேதத்தை வாசிக்க அவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. பலப்படுத்துங்க ஏசப்பா. காத்துக்கோங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. அப்பா அம்மை துதிக்கிறோம். தகப்பனே வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க. துன்பங்கள் தொல்லைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்கப்பா ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளா, ஆராதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. நேசுடைய கரம் தாங்கட்டும். நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஆசீர்வதி உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 41 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643 101 நீலகிரி மாவட்டம் தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-24-35. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address acvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வெளிப்படுத்தின் விசேஷம் 14 அதிகாரம் 7 வசனம்.
1: மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து
0: அவரை மகிமைப்படுத்துங்கள்.
1: அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும்
0: சமுத்திரத்தையும்
1: நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார்.
0: கர்த்தருக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறால என்னசே வந்துருச்சு பாத்தீங்களா? வெளிப்படுத்தும் விசேஷம் 15 அதிகாரம் 4 வசனம்.
1: கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்.
0: யார் உமக்கு பயப்படாமலும் நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்.
1: தேவரீர் ஒருவரே பரிசுத்தர்.
0: உலகத்தை யாரும் பரிசுத்தம் கிடையாது. தேவர் ஒருவரே பரிசுத்தர்.
1: எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள்.
0: எல்லா ஜாதிகளும் என்ன செய்வாங்களா? கர்த்தருக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். இன்னைக்கு எத்தனையோ சனங்கள் இயேசுவை பற்றி வேண்டாம், எனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டான்றாங்க. ஒரு நாள் எல்லா ஜாதிகளும் இந்த கர்த்தருக்கு முன்பாக வந்து முழங்கல் போட்டு தொழுது கொள்வாங்க. அவர் ஒருத்தரே பரிசுத்தர். அவர் ஒருவர் தான் பரிசுத்தர். அவர் பயப்படாமல் யாரும் இருக்கவே முடியாது. ஒருவரே பரிசுத்தர். ஜெபம் குறைஞ்சிட்டீங்க. ஜெபம் குறைஞ்சினால் என்னாச்சு? நமக்கு உலக கறி நமக்குள்ள வர ஆரம்பிச்சு விட்டுது. ஜெபம் குறைஞ்சினால என்ன வந்துருச்சு நமக்குள்ள? உலக காரியங்கள் அதிகமாக வந்துருச்சு. ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேளுங்க, கத்துட்டு ஒப்பு கொடுங்க. கத்தர் வரகிற சமீபம். எங்க பார்த்தாலும் பூமி ஆச்சு, எங்க பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் சனத்துக்குறதுமா சனமும் பூமி எதிர்ச்சும் கொள்ளை நோயும் இப்படி நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. நம்ம நாளுக்கு நாள் என்ன பண்ணுறோம்? கத்தர் விட்டு தூரமா இருக்கும். நல்ல நீங்களே யோசித்து பாருங்க. நிறைய பேர் கத்திருக்கு நமக்கு தூரம். உலகத்து காரியத்துக்கு இடம் கொடுத்துட்டோம். தயவுசெய்து மாறிக்கோங்க. கடைசி வினாடியில் இருக்கிறோம். தயவுசு மாறிக்கணும். இவ்வளோ நாள் நீங்கள் கர்த்தர் தேடி, இவ்வளோ நாள் கர்த்தருக்காக எல்லாம் செய்துட்டு, இவ்வளோ நாள் கர்த்தரோடு ஒப்புறம் இருந்துட்டு இன்னைக்கு உலக காரியத்தில் இருப்போமானால் தேவனாய் கர்த்தர் வரும்போது என்ன பண்ணுவோம்? அதான் சொன்னார், முடிவெறிந்த நிலை நிலைப்பேனா சொல்லியிருக்கு. இல்லை கர்த்தர் ரசி கர்த்தர் தேடுறவங்களாம் ஆண்டர் வந்துடுவாங்கன்னு சொல்லார். என்ன சொன்னார்? முடிவெறிந்தோம் நல்ல நிலைப்பவன்தான் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் முந்தி நாம் முந்தி செய்த நனவில் நினைக்க மாட்டார். முடிவெறிந்த நிலையில் இருப்பான். மத்தேயு சுவிசேஷம் 14:13. நிறைய பேர் பின்வாங்கியிருக்கேன். தயவு செய்து ஆண்டு ஒப்பு கொடுத்து பின்னால் வாங்க. பின்வாங்கலாம் விட்டுருங்க.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: நிலை நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவான். நான் இந்தி அப்படி செய்விச்சேன், நான் இந்தி இப்படி செய்விச்சேன். எவ்வளோ நேரம் பைபிள் வாசிப்போம்? இப்போ எங்கே ஜெபம்? இப்போ எங்கே பயிற்சி ஜெபம் எல்லாம்? இப்போ துதியில் எங்கே பயிற்சி? சோத்திரம் சொல்லிகிட்டே இருப்போமே, தூச்சிட்டே இருப்போமே. இப்போ துதி இல்லையே. எப்போ பார்த்தாலும் யோசனையும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோமே. கத்துருவார்கள் என்ன செய்ய போகிறோம்? கத்தர் வரப்போறாரு. கத்தர் சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறுது. பிரசங்கின் புஸ்தகம் 12:13.
1: காரியத்தின்
0: கடைத்தொகையை கேட்போமாக.
1: தேவனுக்கு பயந்து
0: அவர் கற்பனைகளை கைக்கொள்.
1: எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே.
0: எது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை? எனக்கு தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனை, அவர் கட்டளையை கைக்கொள். இதுதான் எல்லா மனுஷன் மேலே விழுந்த கடமை. முத கர்த்தர் பயப்படணும். எங்கிருந்தாலும் என்னை கர்த்தர் பார்க்கிறார், எங்கிருந்தாலும் என் தேவனை பார்த்து கொண்டே இருக்கிறார் சொல்லி பயப்படுங்க. ஒரு காலம் பணம் வரும், ஒரு காலம் பணம் போகும். யாருக்கும் சொந்த பணம் வந்து யாருக்கும் நிலையானது இல்லை. ஒரு காலம் பணமாக பணக்காராக இருப்போம், இன்னொரு காலம் பணம் நம்மளை விட்டு பிறந்து போயிடும். அதை பற்றி நம்ம பணத்தை நம்பி நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கிறாதீங்க. தயவு செய்து பின்வாங்கிறாதீங்க. கர்த்தரை விட்டு பின்வாங்கிறாதீங்க. ஒரு காலம் பணம் நம்மகிட்ட இருக்கோம், இன்னொரு காலம் இன்னொருத்தருக்கு போயிடும். அதனால் கர்த்தரை விட்டு பின்வாங்காதீங்க. கர்த்தருக்குள்ளே அதிகமாக நெருங்கி செய்வீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹலிலூயா. நானே சொல்ல, யாஸ்பா சொல்ல சொன்னார். நிறைய பேர் உள்ளத்தில் உள்ள உலகம், உலகத்தை விட்டு வெளியே வாங்க வேண்டாம். கத்தருக்குள்ளே இருந்தால் தான் நம்ம கத்தர் ஆட்சிக்கு போக முடியும். கத்தர் விட்டுட்டோம்னா நமக்கு ஒரு நாள் கூட கத்தர் ஆட்சிக்கு போக முடியாது. பிறகு அழுது அழுது அழுது அழுது அழுது அழுது செவிச்சா கூட போக முடியும். இந்த நாளுக்கு நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். இந்த நாட்கள் விட்டுட்டோம்னா நாளைக்கு இந்த நாள் நமக்கு கிடையாது. எப்படி சார் 5:14 இருந்து வாசி.
1: ஆனப்படியினாலே
0: நீங்கள்
1: ஞானம் மற்றவர்களைப் போல நடவாமல்,
0: ஞானம் இல்லாதவர்களைப் போல நடவாமல், ஞானம் உள்ளவர்களைப் போல
1: கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து.
0: எப்படி நடக்கணுமா? கவனமா நைட்டு போறேன்னு வச்சுக்கோங்க, பாதையில் என்ன சொல்லி லைட்டிங் கையில் வச்சுக்கோம், கவனமாக நடப்போம். எங்கே விழுந்துருவோம், எங்கே விழுந்துருவான்னு பயந்து கவனமாக நடக்க பார்த்து.
1: நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால்,
0: நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதால்
1: காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்.
0: காலத்தை என்ன செஞ்சிடணும்? பிரயோஜனப்படுத்தி இந்த காலை விட்டுறாதீங்க சார், சகோதரர் சகோதரிலே. இந்த காலத்தை விட்டுற வேண்டாம். காலம் கடைசி காலம், ஒவ்வொரு வினாடியும் கத்தர் வருகை பற்றி எங்கே வந்தாலும் கத்தர் வருகை கூறிக்கொண்டே இருக்கிறது. காலங்கள் செய்திகள் கத்தர் அருகை பற்றி கூறிக்கொண்டே இருக்கிறது. இந்த நாள் நம்ம தயசு யாரும் விட்டுறாதீங்க, கெஞ்சி கேட்குறோம். கத்தர் பயந்தால் இன்னெல்லாம் நம்ம கிடைக்கும் தான் பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்குறோம் 25:14.
1: கர்த்தருடைய ரகசியம்,
0: கர்த்தருடைய ரகசியம்
1: அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது.
0: அவர்கள் பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது.
1: அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார்.
0: தம்முடைய உடன்படிக்கை, கர்த்தர் பயந்தா அவரிடத்துல ரகசியம் இருக்குது. அவர் ரகசியத்தை, கர்த்தருடைய ரகசியத்தை தமக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நமக்கு போதிப்பார். அது மாத்திரல்ல, உடன்படிக்கையும் போதிப்பாராம். நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இப்பெல்லாம் பண்ணியிருக்கேன்னு கர்த்தர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கத்தர் பயந்துருங்க, உங்களுக்கு கத்தர் ரகசியத்தை போதிப்பார். அது மாத்திரல்ல, சங்கீதம் 25:12.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார்.
0: அவருக்கு என்ன செய்வன்? தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். தாம் என்ன வழி வச்சிருக்கிறார் அந்த வழியை நம்ம போதிப்பார். கத்தர் பயந்திருந்தா அவர் தாம் தெரிந்து கொண்ட வழியை போதிப்பார். என்னது கத்தர் பயப்படுற பயம்? நீதிமொழியின் புஸ்தகம் 8:13.
1: தீமையை வெறுப்பதே,
0: தீமை வெறுப்பதே
1: கர்த்தருக்கு பயப்படும் பயம்.
0: கர்த்தர் பயப்படுற பயம் எது? எது கர்த்தர் பயப்படுற பயம்? தீமை வெறுப்புதான் கர்த்தர் பயப்படுற பயம். தீமையான கர்த்தர் வெறுத்துட்டோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டு, உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 32:8.
1: நான் உனக்கு போதித்து,
0: நான் உனக்கு போதித்து
1: நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
0: நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
1: உன்மேல் என் கண்ணை வைத்து,
0: உன்மேல் என் கண்ணை வைத்து
1: உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
0: உன்மேல் உனக்கு ஆலோசனை சொல்லு. கர்த்தருக்கு மேல கண்ணை வச்சு என்ன செய்வார்? நமக்கு ஆலோசனை சொல்லுவார். கர்த்தருக்கு எப்போதும் பயந்திருக்கணும். கர்த்தர் பயப்படுறவங்களுக்கு என்ன செய்யற? ஞாயிற்றுக்கு நாட்கள் வந்துருச்சு, கர்த்தர் வரப்போறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எப்போது நம்ம பயந்திருக்க வேண்டும். கர்த்தர் பயந்தவங்களுக்கு குறைவே கிடையாது. ரெண்டாவதாக முதல் கர்த்தர் பயப்படும்போது தான் ரகசியத்தை நமக்கு சொல்லித்தராரு. ரெண்டாவது பாருங்க, சங்கீத புஸ்தகம் 115:13.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும்,
0: கர்த்தர் பயப்படுற பெரியோரையும்
1: சிறியோரையும் ஆசீர்வதிப்பார்.
0: கர்த்தர் பயப்படுற பெரியோரை ஆசீர்வதிப்பார், சிறியோரே ஆசிரிப்பார். பெரியவரான ஆசிரிப்பார், சிறியோரே ஆசிரிப்பார். கர்த்தர் பயப்படுற பயத்தை தாரும் கர்த்தாவே. உங்க பயப்படுற பயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நான் பயந்து எவ்வளவோ பயந்து வாழ்ந்தேன், இப்ப பார்த்தா நான் எங்கேயோ இருக்கிறேன்னு ஆண்டவரே. எனக்கு பயப்படுற பயத்தை கொடுங்கன்னு கேட்போம். கர்த்தர் பயப்படுற பயத்தை பயப்படுறவங்கள சிறியோரே பெரியோரே ஆசிரிப்பார், சிறியோரே ஆசிரிப்பார். 14:14.
1: கர்த்தர் உங்களையும்,
0: கர்த்தர் உங்களையும்
1: உங்கள் பிள்ளைகளையும்,
0: உங்கள் பிள்ளைகளையும்
1: வர்த்திக்க பண்ணுவார்.
0: பார்த்தீங்களா, பயந்ததையும் நினைச்சிடும், உங்களையும் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பயந்ததையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நீங்க கர்த்தர் பயந்துருங்க, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அது மாத்திரல்ல, 128 ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனம்.
1: கர்த்தருக்கு பயந்து
0: கர்த்தர் பயந்து
1: அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ
0: அவர் கர்த்தர் வழியில் நடக்கிறவன் எவனோ
1: அவன் பாக்கியவான்
0: அவன் பாக்கியவான்.
1: உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்
0: கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்.
1: உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்.
0: உனக்கு என்ன இருக்கும்? நன்மையும் பாக்கியம் உண்டாயிருக்கும். கர்த்தர் பயந்தீங்கன்னா பிரயாசத்தை கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். உனக்கு என்ன சரி இருக்கும்? நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். கர்த்தர் பயந்து பாருங்க. நம்ம விருப்பம் போல வாழ்ந்த நாள் போதும். கர்த்தர் பயந்து வாழ்வோம். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்விப்பார். கர்த்தர் பயப்படும் போது அவர் ரகசியத்தை சொல்லித்தரார். அது மாதிரி நான் உனக்கு போதித்து நீ அடைப்பேன் சொல்லி உன் காட்டுவின் மேலே என் கண்ணு வைத்து உனக்கு ஆலோசனை செய்ய. பயப்படுற பயன் என்ன? தீமை விட்டு தீமையான காரியம் எல்லாருக்கும் தெரியும். எது தீமை எது நன்மைன்னு எல்லாருக்குமே தெரியும். தீமை விட்டு விலகுறதே என்னது? கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆதியாம் புஸ்தகம் 22:12.
1: அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே.
0: பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே.
1: அவனுக்கு ஒன்றும் செய்யாதே.
0: ஆண்டவர் சொல்றார். ஒரு நாள் சொன்னார் மகனை வந்து பழியிடுன்னு சொன்னாரு. அப்புறம் ஆபரகாம பார்த்து சொல்றாரு உன் பிள்ளையாண்டு மேல உன் கைய போடாதே.
1: அவனுக்கு ஒன்றும் செய்யாது.

0: அதே
1: அவனுக்கு ஒன்றும் செய்யாதே,
0: அவனுக்கு ஒன்றும் செய்யாதே.
1: நீ அவனை உன் புத்திரன் என்றும்,
0: நீ அவனை உன் புத்திரன் என்றும்,
1: உன் ஏகசுதன் என்றும் பாராமல்,
0: உன் ஏகசுதன் என்று பாராமல்,
1: எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால்,
0: எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால்,
1: நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று,
0: நான் தேவனுக்கு பயப்படுறவன் என்று
1: இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா, கர்த்தர் எதை கேட்கிறான்னு செய்யணும். மகளை கேட்டிருக்கோள், மாவரகம் உன் மகனை எனக்கு பலியிடுன்னு சொன்னாரு. பள்ளியோடு கொண்டு போனப்ப அவர் என்ன சொல்லி மனசார சொன்னாரு, எப்படியோ என் பையனை திருப்பி தருவான்னு அவருக்குள்ள விசுவாசம். அவர் செஞ்சுக்கலாம்னு சொல்றாரு.
1: அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே
0: சொல்றாரு. பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே,
1: அவனுக்கு ஒன்றும் செய்யாதே,
0: ஒன்றும் செய்யாதே.
1: நீ அவனை உன் புத்திரன் என்று,
0: புத்திரன் என்றும்,
1: ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால்,
0: எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால்,
1: நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று,
0: நீ தேவனுக்கு பயப்படுறவன் என்று
1: இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: இப்பொழுது அறிந்திருக்கிறேன், நீ தேவனுக்கு பயப்படுறன்னு சொல்லி இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் சொன்னார். 17வது வசனம், ஆதியாகமம் 22:17,
1: நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து,
0: கர்த்தர் பயந்ததுனால என்ன சொல்ற, நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து
1: உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும்,
0: உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும்,
1: கடற்கரை மணலை போலவும், பெருகவே பெருகப்பணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
0: சத்துருக்களின் வாசல் கூட என்ன செய்யும் சந்ததியா சுதந்திரித்து கொள்வார்கள். யாரெல்லாம் கர்த்தர் பயந்திருக்கீங்களோ நிச்சயமா கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. மத என்ன செஞ்ச, கர்த்தர் பயப்படுறவங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு, தன்னுடைய ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார். ரெண்டாவது கர்த்தர் பயப்படுற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திர என்ன செய்யறாராம், ஆபரகம் கர்த்தர் பயந்ததுனால உன் சந்ததிய கடலத்தனை மணலை போலவும் வானத்தின் நட்சத்திர போலவும் பெருகப்படுவேன் சொன்னார். அல்லேலூயா. மூணாவது பார்க்கணும், மூணாவது கர்த்தர் பயந்த என்ன கிடைக்கும் சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷம் 11:18.
1: ஜாதிகள் கோபித்தார்கள்,
0: அப்பொழுது
1: உம்முடைய கோபம் மூண்டது,
0: மரித்தோர்
1: நியாயத்தீர்ப்பு அடைகிறதற்கும்,
0: தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும்,
1: பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல்,
0: உம்முடைய நாமத்தின் மேல்
1: பயபக்தியாயிருந்த சிறியோர்
0: பெரியோருக்கும்
1: பலன் அளிக்கிறதற்கும்,
0: யாராருக்கு
1: நாமத்தின் மேல்,
0: நாமத்தின் மேல்
1: பயபக்தியாயிருந்த,
0: கர்த்தருடைய நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த
1: சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும்
0: பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும்
1: காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள்.
0: முத பாருங்க, ஊழிக்காரு, அப்புறம் தீர்க்க தரிசிகள், அப்புறம் பரிசுத்தவான்கள், அவங்களுக்கு பலன் அளிக்க, அவங்களுக்கும் சிறியோர் பெரியோர் வந்து கர்த்தர் பயபக்தியோடு யாரா இருக்காங்களோ சும்மா பிள்ளைகள் அங்கங்கே எந்திரிச்சு போடாதீங்க. வசனம் சொல்றது பார்த்தீங்களா, கர்த்தருடைய பிள்ளைகள் நினைச்சுமா வாசிப்பாது, சிறியோர் பெரியோர்
1: உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும்
0: பலன் அளிக்கிறதற்கும்
1: பூமியை கெடுத்தவர்களை,
0: கர்த்தருடைய நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்தவர்கள் பலன் அளிக்கிறாரு. பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் என்ன செய்வாரா, கெடுக்கிறதுக்கும்
1: காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள்.
0: அப்ப கர்த்தருக்கு பயந்தவங்களுக்கு, ஊழிக்காருக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, கர்த்தர் நாமத்தினால பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியவர்களுக்கு பலன் அளிக்கிறதுக்கும், பூமியை கெடுத்தவங்களுக்கு கெடுக்கிறதுக்கும் காலம் வந்தது என்று சொல்லி தொழுது கொண்டார்களாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 22:12.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி,
0: அவனவர் என்னென்ன கிரியை இந்த உலகத்தில் செஞ்சிருக்கீங்களோ, ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்காக எவ்வளவோ காணிக்க கொடுக்குறீங்க, எவ்வளவோ செபிக்கிறீங்க, எவ்வளவோ செய்றீங்க, அதான் அவனவன் கிரியைகள் தகுந்த

0: தகுந்த பலன் அளிக்கிறது.
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
0: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
1: என்னோட கூட வருகிறது.
0: ஊழிக்காருக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தின் மேல பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோருக்கும் என்ன செய்தான் பலன் அளிக்கிறதுக்கும் பூமியை கெடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கும் காலம் வந்துன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, தொழுது கொண்டாங்க தேவனை. இங்க சொல்றாரு, நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நீங்க மறந்தாலும் நான் மறந்தாலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் செய்த எல்லாத்தையும் அவர் எழுதி வைப்பாரு. அதான் சொல்றாரு 11. அநியாயம் செய்யறவன் வாசிங்க 11.
1: அநியாயம் செய்கிறவன்
0: இன்னும் அநியாயம் செய்யட்டும்.
1: அசுத்தமாயிருக்கிறவன்
0: இன்னும் அசுத்தமாகட்டும்.
1: நீதி உள்ளவன்
0: இன்னும் நீதி செய்யட்டும்.
1: பரிசுத்தமுள்ளவன்
0: இன்னும் பரிசுத்தமாகட்டும். பார்த்தீங்களா, நம்ம அநியாயம் செய்யட்டும் நீ செஞ்சிட்டே இருப்பா. நீ வந்து அநியாயம் செய்யட்டும். அப்புறம் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீதி செய்றவன் நீதி செய்யட்டும். இன்னும் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இரு. எப்படி நம்ம செய்யறது அவருக்கு தெரியுமானா, நம்ம என்ன செய்யறோங்கிறது ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? மத்தேயு சுவிசேஷம் 18:14 நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் தூதர் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சந்தான சமூகத்தை வந்து தரிசிப்பாங்களாம். நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோன்னு சொல்லி அவங்க வந்து கொண்டு கொடுத்து நம்ம செய்த நல்லது தீமை எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. வாசிங்கல்ல,
1: இவ்விதமாக
0: இந்த சிறியரில்
1: ஒருவனாயிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. இவ்விதமாக
0: இந்த சிறியரில்
1: ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடி.
0: இந்த சிறியரில் ஒருத்தர் கூட என்ன செஞ்சிடக்கூட நம்ம அற்பமா யாரையுமே எண்ணக்கூடிய இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமா எண்ணாமலும்
1: எச்சரிக்கையா
0: இருக்க. எப்படி இருக்கணுமா எச்சரிக்கை? ஒரு சிறுவத்தர் கூட யாரையும் கூட நம்ம என்ன செய்ய கூடாது, அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்.
1: அவர்களுக்குரிய தேவதூதர்கள்
0: பரலோகத்திலே
1: என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
0: என்னென்ன செய்யறோமோ நன்மை செஞ்சாதும் அங்க போய் தூதர் வந்து சொல்லிடுவாரு. நம்ம தீமை செஞ்சாலும் அங்கங்க அதுதான் பாமர்ல சொல்றாரு 14:12 தன்னை குறித்து நம்ம ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்பிக்கிறவர்களா இருக்கிறோம்.
1: ஆதலால் நம்மில்
0: ஒவ்வொருவனும்
1: தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான்.
0: தேவனுக்கு என்ன செய்யுமா, நம்ம எல்லாரும் கணக்கு ஒப்பி. ஏன்னா பிதாவை வந்து பிதா சமூகத்தை வந்து தூதன் தரிசிக்கிறாராம். சிறியனா சிறு பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, எல்லாரையும் தான். நமக்குன்னு ஒரு தூதன் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. அந்த தூதன் வந்து நல்ல செய்யறமா தீமை செய்யறமா அங்க வந்து பிதான் சமூகத்துல வந்து ஒவ்வொரு நாள் நம்மளை பற்றி கணக்கு கொடுப்பாரு. அதுதான் நம்ம பயந்துருந்தா நமக்கு என்ன செய்யற பலன் அளிப்பாரு. ஹல்லேலூயா. ஊழியக்காருக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவுடைய நாமத்து பயந்த சிறியோரையும் பெரியவரையும் பலன் அளிக்கிறதுக்கு காலம் வந்தது. அநியாயம் தருவேன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கு அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்வேன் நீதி செய்யட்டும், இன்னும் பரிசுத்தமா இருக்கு இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். அவன் நம்மளுக்கு அழிக்கும் பல என்னோடு கூடன்னு சொன்னார். அது இங்க சொல்றாரு சங்கீத புஸ்தகம் 34:9
1: கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு
0: அவர் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு
1: குறைவில்லை.
0: கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்திருக்குமோ நமக்கு எந்த குறையுமே இருக்காது. சிறியோரையும் ஆசீர்விக்கிறாரு. அது மாத்திரல்ல, அவங்க பிள்ளைகளை என்ன செஞ்சாரா வர்த்திக்க பண்ணுறாரு. ஹல்லேலூயா. அது மாத்திரல்ல, அவங்க பயந்ததுனால அவன் சந்ததி என்ன செய்யுமா, கடல் மணத்திலே போலவோ வானத்து நட்சத்திர போல இருப்பாங்க. 3வது கர்த்தர் பயப்படும் போது பலன் அளிக்க வர்றாரு. யாரெல்லாம்? ஊழிக்காரு, தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள், அப்புறம் கத்திர பயப்படுற சிறியோர் பெரியோர் எல்லாருக்கும் பலனளிக்கிற காலம். இங்க சொல்றாரு, கத்திர பயந்தவங்களுக்கு என்ன இல்லையா? குறைவே இல்லை. கத்திரிக்கு யாரெல்லாம் பயப்படுறோமோ நமக்கு என்ன இல்லை? குறைவே இல்லை. எப்படி தெரியும்? நம்முடைய நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதனை கத்தர் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பிதாவின் சமூகத்தவையே தரிசிப்பார். இன்னைக்கு நன்மை செஞ்சா அங்கே போய் சொல்லுவார், நம்ம தீஜை செஞ்சாலும் அங்கே போய் சொல்லுவார். அது அநியாயம் செய்வோம், இன்னும் அநியாயம் செய்யட்டும், சுத்தமாக இருக்கணும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்வோம் நீதி செய்யட்டும், அப்புறம் என்னது பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். கர்த்தர் நமக்கு என்ன, நம்ம என்ன இந்த உலகத்தில் என்ன செஞ்சுருக்குமோ அந்த பலனை ஒரு நாள் கர்த்தர் நமக்கு கொண்டு வருவார். அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே உங்கள் பயப்படுற பயத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே உங்கள் நீங்கள் கர்த்தர் பயந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ரகசியங்களை சொல்லித்தருவார், ரகசியங்களை சொல்லித்தருவார், தாம் நடக்க வேண்டிய வழியை சொல்லித்தருவார். அது மாத்திரல, கத்திர பயந்திருந்தா உங்கள் சிறியோரையும் பெரியோரையும் ஆசிரியப்ப உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. அது மாத்திரல என்ன செய்யறாரா சொல்லுங்க. அப்புறமா கத்திர பயந்திருந்தார், அவருக்கு என்ன கொடுத்தாரு? ஆசிரியக்கு ஆசிரியத்து. அது மாத்திர கத்திர பயப்படும் போது என்ன செய்யறாரு? ஊழிக்காரையும் தீர்க்க தரிசிகளையும் பரிசுத்தவான்களையும் கத்திர பயப்படுற சிறியோர் பெரியோர் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? பலனளிக்க காலம் வந்தது. கத்தர் வரப்போறாரு, நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே, இயேசுவே, ஒவ்வொருவருக்கும் தேடக்கூடிய இதயத்தை தாரும், பயப்படக்கூடிய இதயத்தை தாரும். மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை. பிரசனம் மூடட்டும், வியாதி சுகமாக்க, நோய் சுகமாக்குங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்க மக்களை வெட்டி தாங்க, பிரிந்து கொடு இணைக்கணும். சமாளாத குடும்பத்தில் சமான் தாரும், சந்தோஷத்தை மகிழ்ச்சி தாரும், ஆறுதலை தாரும், தேர்தலை தாரும். அப்பா படிக்கிற பிள்ளைங்க ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. தேவன் அரியர் அருள் நிரப்பப்படட்டும். எல்லா துதிகனமாக்கியும் சொல்தரும். எல்லா மக்கள் வாழ்க்கையிலும் புதிய ரீதியும் புது பலத்தை தாரும், புது கிருவை தாரும். உன்னதாவில் நிரப்புங்க. எல்லா துதிகனமாக்கியும் சொல்தரும். அவற்றைங்கள அன்பு ரச்சகரே அஸ்பநாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரவப்பிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கத்துடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ் Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunur, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன். இன்று ஒரு அதிசயம் நிகழப்போகிறது. ஒரு அபூர்வ சிறுவனை அறிமுகப்படுத்தப் போகிறேன். அவனுக்கு ஒரு படகின் மீது நேசிப்பு இருக்கிறது. இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒன்றிவிடும், அதை மாற்றியும் விடும். அதனால் எங்கும் சென்று விடாதீர்கள். இந்த கதை உங்களுக்காக.

0: இந்த ஆண்டு படகு போட்டியில் முதல் பரிசு பெறுபவர் நமது நித்தின் கோலி. அதற்காக நமது மீனவர் சொசைட்டி சார்பில் அவருக்கு ஒரு புத்தம் புது போட் வழங்கப்படுகிறது.
1: அம்மா, இதோ பாருங்க அப்பாவோட புது போட். இனிமே நாம போட் கடன் வாங்க வேண்டாம்.

0: राजू, राजू, राजू இங்க வாப்பா, என்ன பண்ணிட்டு இருக்க?
1: அம்மா, நான் ஆஷாவுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: எல்லாரும் ஜபம் பண்ண காத்துட்டு இருக்காங்க, வா சீக்கிரம் வா.
1: அம்மா பாருங்க, நான் இதுக்கு பேரு ஆஷான்னு வச்சிருக்கேன்.
0: வா வா வா.
2: கர்த்தாவே உமக்கு நன்றி. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, இவங்களுக்கு நீங்க புது போட் கொடுத்தீங்க, அதை நீங்கள் ஆசீர்வதியும் எல்லாரையும் நீங்கள் காத்து ரட்சிக்கிறீர்கள். உமக்கு நன்றி. மனம் நிறைந்த நன்றியை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். தயை கூர்ந்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது நாங்கள் எதிர்பார்த்ததையும் நினைத்ததையும் விட அதிகம். பிரபு இயேசுவின் நாமத்தால் ஆமீன்.
3: ஆமீன்.
2: May God be with you. May Lord be with you.
1: Sikra, sikra va. Sikra va.

0: 아빠.
1: 아, 네? 이 무이치티야.
0: 마 통가벨리에 마누 바레.
1: உனக்கு ஸ்கூல் இருக்கு. நான் மீன் பிடிக்க கடல்ல ரொம்ப தூரம் போகணும். அங்க கடல் பயங்கரமா இருக்கும்.
0: அட இல்லப்பா, இங்கதான் என் ஆஷா வரைக்கும் தான்.
1: ஓ, உன்னோட ஆஷாவா?
2: மறந்துட்டீங்களா, நம்ம படகுக்கமா ஆஷான்னு பேரு வச்சிருக்கான்.
1: அப்படியா? அம்மா ஏன் ஆஷான்னு பேர் வச்ச?
0: ஆஷாங்கிற பேரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்டு பேரும் ஆஷா
1: தான். சரி சரி சரி, போலாம். ராஜு, நீ ஸ்கூல் கிளம்பு சரியா? ஸ்கூல்ல இருந்து வந்ததும் வீட்டு பாடம் எல்லாம் செய்யணும், ஒழுங்கா பண்ணு. இதோ உன்னோட ஆஷா. நான் உன்னோட ஆஷாவை கூட்டிட்டு போட்டுமா?
0: போங்கப்பா, ஆனா ஜாக்கிரதையா பாத்துக்குங்க.
1: ஆகட்டும் பா.
2: வா தள்ளு.
1: வாங்கப்பா. கர்த்தர் உங்க கூட இருக்கட்டும்.
2: உங்க கூட போதான்.

0: அப்பா, நீங்க ஏன் இவ்வளவு லேட்? இன்னைக்கு
1: லேட்டா? இன்னைக்கு நான் சீக்கிரமே வந்துட்டேன். பல தடவை ரெண்டு மூணு நாள் கூட நிறைய மீன் கிடைக்காது. ஆனா இன்னைக்கு நல்ல நாள், பக்கத்திலேயே நிறைய மீன் கிடைச்சிடுச்சு.
0: நாள் ஏங்க நல்லா இருக்காது? ராஜுவோட ஆஷாவில எல்லாம் மீன் பிடிக்க போயிருக்கீங்க.
1: அது சரிதான். ராஜு, உனக்கு தெரியுமா, தேவன் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சப்புறம் அவரோட சீடர்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப பேதுரு சொன்னாரு, நான் மீன் பிடிக்க போறேன்னு. மத்த சீடர்களும் அவர் கூட வரேன்னு சொன்னாங்க. எல்லாரும் போய் படகுல ஏறினாங்க. அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு மீன் எதுவும் கிடைக்கல. அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சப்ப இயேசு வந்து கரையில நின்னாரு. சீடர்களுக்கு அவர் அடையாளம் தெரியல. அப்ப இயேசு சொன்னாரு, உங்களுக்கு மீன் கிடைக்கலையா? அவங்க இல்லைன்னாங்க. அப்ப இயேசு சொன்னாரு, வலைய படகுக்கு வலது பக்கமா வீசுங்கன்னு. அவங்களும் வீசினாங்க. ஏராளமான மீன் சிக்கிக்குச்சு. அவங்களால வலையை இழுக்க கூட முடியல. இயேசு நேசிச்ச அந்த சீடர்கள் எல்லாம் சொன்னாங்க, பேதுரு கிட்ட சொன்னாங்க, இது கர்த்தர்னாங்க. ராஜு பாத்தியா, தேவனோட மகிமைய. ஹீலா, இயேசுவோட கருணை எப்பவும் இப்படியே நம்ம மேல இருந்தா நம்ம ராஜு நிச்சயமா காலேஜில் படிப்பான்.
0: ஜாகிரதையா போயிட்டு வாங்க.
1: வர

Mene vaatame.

0: ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்று புயல் காற்று மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீச போகிறது. கடல் கொந்தளிப்பு ஏற்படலாம். மீனவர்கள் அடுத்த 24 மணி நேரம் கடலில் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.
1: நீ தூங்குடா செல்லம், அப்பா வந்த உடனே நான் உன்னை எழுப்பி விடுறேன். தூங்கு.

0: Medúa,
1: Medúa, Medúa, Medúa. Anda por aquí, sello por aquí. Colo, colo.
0: Medúa, ah, perdón.
1: Medúa,
0: por aquí,
1: anda por aquí. Anda
0: por aquí,
1: anda por aquí. Fai por
0: aquí, fai por aquí. Anda
1: por
0: aquí, va. Colo, Medúa.
2: என்னாச்சு சொல்லுங்கள எனக்கு எனக்கு பேசுங்கள கண்ண திறந்து பாருங்க எனக்கு பேசுங்க உங்களுக்கு என்னாச்சு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க
3: கேளும்மா சீலா சகோதரி இவர் நீ பேச மாட்டாருமா கர்த்தர் இவரை தன்னிடம் அழைச்சுக்கிட்டாரு ஆமா ஆமாப்பா ராஜு உங்க அப்பா கர்த்தர்கிட்ட போயிட்டாரு இனிமே இவர் பேச மாட்டாரு பேசவே மாட்டார் மகனே எப்பவும் பேச மாட்டாரு கர்த்தர் நம் சகோதரரை அழைத்துக் கொண்டு விட்டார் அவர் மிகவும் நல்ல மனிதர் உழைப்பாளி இயேசுவிடம் மிகவும் விசுவாசமாக இருந்தார் தேவரே இனி சகோதரி ஷீலாவிற்கும் ராஜுவிற்கும் நீரே துணை தேவன் இயேசு சொன்னார் நான் ஜீவனோடு இருக்கிறேன் எனவே நீங்களும் ஜீவித்திருக்கிறீர்கள் இவரும் ஜீவித்திருக்கிறார் ஆமீன்
0: ஆமீன்

0: ഷീല മകളെ, മകളെ ഷീല, മകളെ
1: വണക്കങ്ക.
0: എപ്പടിമാ ഇരിക്ക?
1: നല്ലാ ഇരിക്കേങ്ക.
0: നമ്മ രാജു എങ്ക?
1: അവൻ സ്കൂൾ പോയിരിക്കാ.
0: சரி மகளே, நீ மேல என்ன செய்யறதுன்னு யோசிச்சிருக்கியாமா? அதாவது வயத்து சாப்பாட்டுக்கு வழி?
1: இஸ்திரி பண்ணி வயத்தை கழுவலான்னு நினைக்கிறேன்.
0: அம்மா, இங்க உள்ள ஜனங்க இஸ்திரி துணி எங்க உடுத்துறாங்க? எப்பவாச்சும் வேண்டி வந்தா அவங்களே இஸ்திரி பண்ணிக்குவாங்க.
1: இங்க பக்கத்து காலனில இருக்கிறவங்க துணிகளை வாங்கிட்டு வந்து இஸ்திரி பண்ணி கொடுப்பேன். அதுல நான் அதிக நேரம் வீட்டுல இருக்கலாம், ராஜுவையும் கவனிக்கலாம்ல.
0: இது நல்ல யோசனை, பிரமாதமான யோசனை. அது சரி, இந்த உடஞ்ச போட்ட என்ன பண்ணலாம்னு இருக்க?
1: என்னத்த பண்றது, கிடக்கட்டும்.
0: இத சரி பண்ணி வாடகைக்கு கொடுக்கலாம்னு நான் நினைச்சேன். ஆனா இத பழுது பார்க்க நிறைய செலவாகும் போல் இருக்கு. நாம இத விரும்புறவங்க ரொம்ப நல்லவங்க. அந்த வேலையை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். சரி, நல்லா இருமா, வரேன். நண்பர்களே, நம் மீனவர் சொசைட்டிக்காரங்க தங்கள் சமூகத்தையும் குடியிருப்பையும் கருத்தோடு பராமரிக்கிறார்கள். நம்மில் யாருக்காவது கஷ்டம் வந்தால் நாம் அனைவரும் கூடி அவருக்கு உதவி செய்வோம். இன்றும் அதுபோன்ற ஒரு நிலை நம்முன் வந்துள்ளது. இன்று இந்த படகுக்கு எந்த மதிப்பும் இல்லை என நான் அறிவேன். ஆயின் இதை ஏலம் விட்டு நாம் நம் அன்பை ராஜுவுக்கு வெளிப்படுத்துவோம். இந்த ஏலம் லாபம் சம்பாதிக்க அல்ல, இது உதவி செய்ய மட்டுமே. எனவே ஏலத்தை நானே ஆரம்பித்து வைக்கிறேன் நண்பர்களே. இதற்கு நான் 3000 தருகிறேன்.
2: 3500
3: முழுசா 4000?
0: 4000 என்னப்பா, விசாலமான மனசோட கேளுங்க, இது ஒரு ரொம்ப நல்ல காரியத்துக்கு.
2: 4500
0: சபாஷ், 4500. ஆனா இதை விட ஜாஸ்தி கேட்க கூடியவங்க உங்கள எங்க இருக்கீங்க? ஆமா,
2: வள்ளிதா. 5000.
0: 5000.
2: 5100.
0: 5100. 5100. வேற யாராவது? 5100 ரொம்ப நல்ல தொகை. 5100 ஒரு தரம், 5100 ரெண்டு தரம், 5100 மூணு தரம். நன்றி, நன்றி தேவகுடு சார். இந்த படகு உங்களுடையது. நில்லுப்பா ராஜு, ராஜு மகனே. அட அட, இதெல்லாம் ஒன்னும் நன்மைக்கு தான்ப்பா மகனே. வா வாப்பா, இங்க வாப்பா, இங்க வா வா வா வா. நான் சொல்றது கேளு. என்னமா ஷீலா, அவனுக்கு எடுத்து சொல்லுமா? அட ராஜு, இரு இரு இரு ராஜு. வேண்டாம்
1: ராஜு கண்ணா, சொன்ன கேளு. இவங்க நம்ம நல்லதுக்கு தான் செய்யறாங்க. அம்மா பேச்ச கேட்க மாட்டியா? நல்ல பிள்ளைல
4: எழுப்பா அம்மா.

நெத்தியில வச்சா ஜுரம் இறங்கிடும். அப்புறம் ராத்திரி ஜுரம் ஜாஸ்தியானா இந்த மருந்து கொடுங்க, தண்ணி கூட. அப்புறம் காலையில என் கிளினிக் வந்து மருந்து வாங்கிட்டு போங்க. சரி வரேன்.

12672. பசங்களா, அவங்க அவங்க நோட்டை எடுங்க, இந்த வாய்ப்பாட்டை எழுதிங்க, நாளைக்கு வீட்டுல 5 தடவை எழுதி எடுத்துட்டு வாங்க.

இந்த ராஜு பால் குடி, கையில வாங்கி குடி. டீச்சர் இது ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்களா? இது என்ன?

0: வணக்கம்.
1: இயேசுக்கு தோத்திரம், எப்பவும் தோத்திரம்.
2: வணக்கம் அங்கிள்.
1: மே லார்ட் பி வித் யூ. மே லார்ட் பி வித் யூ. என்னம்மா ஷீலா, எப்படி இருக்க?
3: நல்லா இருக்கோம் ஐயா.
1: நம்ம ராஜு உடம்பு இப்போ நல்லா ஆயிடுச்சு இல்ல?
3: நல்லா இருக்கான், ஸ்கூலுக்கு போயிருக்காங்க.
1: நல்லது, ஆண்டவனுக்கு தோத்திரம்.
3: ஆனா ஆஷாவை மட்டும் அவனால மறக்கவே முடியலையே. எப்ப பார்த்தாலும் ஆஷா ஆஷா. புஸ்தகத்திலாம் ஆஷாவோட படம், செவத்துல எல்லாம் எங்க பார்த்தாலும் ஆஷாதான். இப்படி ஒரு பைத்தியம் போட்டு மேல நான் பார்த்ததே இல்ல.
1: ஆமா, எல்லாம் ஆண்டவன் சித்தம்.
3: பாருங்களேன், கிறிஸ்மஸ் வரப்போகுது. அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா அவனுக்கு ஏகப்பட்ட சாமான் வாங்கி கொடுத்திருப்பாரு.
1: என்னம்மா, நீ அவனுக்கு ஏகமா அன்பு அள்ளித்தர இல்ல? அவனுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுற நீ. சகோதரி, தாயாகிறது பாக்கியசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கிற வரம். மனச தளர விடாதேம்மா. கர்த்தர் நம் எல்லோருக்கும் துணை இருப்பாருமா.

0: ராஜு, இன்னைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை. ஆனா என்கிட்ட உனக்கு தர அன்பை தவிர வேற எதுவுமே இல்ல. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
1: ஆமாமா, எங்க டீச்சரும் இதே தான் சொன்னாங்க. தேவன் இயேசு கர்த்தரின் மகத்தான பரிசு, நம்மோட நம்பிக்கை, நம்மோட ஆசை.
2: பல பல பல பிரமாதம், நம்ம ராஜு ரொம்ப புத்திசாலி ஆயிட்டான். சரி, இதோ இது நீ ராஜுக்கு தர பரிசு.
0: இது இதுக்கு நன்றி. இந்த ராஜு உன்னோட பரிசு.
1: Thank you uncle, thank you god, thank you jesus, thank you அம்மா.
2: Thank you மகனே. நல்லாரு மகனே, நல்லாரு நல்லாரு. சரி, இன்னைக்கு நிறைய இடம் போக வேண்டியிருக்கு, நான் வரேன்.
0: கொஞ்சம் கேக் சாப்பிட்டுட்டு போங்க.
2: வேண்டாம்மா வேண்டாம், ஆண்டவனுக்கு நன்றி.

0: அம்மா பாருங்கம்மா, எப்படி இருக்கு என் போட், இதோட கலர பாருங்க.
1: அடே அப்பா, நிஜமாவே ரொம்ப அழகான போட். இதோட கலரும் ரொம்ப அழகா இருக்கு. நீதான் கலர் பண்ணியா? இந்த நூலெல்லாம் நீதான் கட்டினியா? ரொம்ப அழகா இருக்கு. ஆஹா, இதுக்கு பேரும் ஆஷான்னு வச்சிருக்கியா? ரொம்ப நல்லா இருக்குடா, பாடுபட்டு தயார் பண்ணிருக்க.
0: அம்மா நான் விளையாட போகட்டுமா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை காட்டணும்.
1: போயிட்டு வா. நில்ல, இரு, முதல்ல கொஞ்சம் கேக் சாப்பிடு. அதுக்கப்புறம் இத நீ கஷ்டப்பட்டு பண்ணிருக்க, ஜாகிரதையா வச்சுக்க. நீயும் ஜாகிரதையா இரு, சீக்கிரம் வந்துரு. போயிட்டு வா.
0: பாருங்க பாருங்க, எப்படி இருக்கீங்க போட், நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல?
2: நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிய ராஜு, ஓட்டி பாக்குற?
0: இல்லப்பா, முடியவே முடியாது.
2: உன் போட் ரொம்ப சின்னது, ஒரு ஆள் கூட உட்கார முடியாது.
3: ஏய் ராஜு, எனக்கு தாடா நான் உன் ஃப்ரெண்டு தானே?
0: இல்ல இல்ல, இப்ப இல்ல, அப்புறம் பாக்கலாம்.
2: எனக்கு தாடா உன் போட்ட, நான் என் பால் தர.
0: முடியாது, நான் தரமாட்டேன் என் போட்ட. நான் போறேன் ஜான் அங்கிள் கிட்ட ரிஹர்சலுக்கு. ஆட்டம் முடிஞ்சது, காசும் வந்தது. பாய்.
4: பிரபு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்தார். யார் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு நம்பிக்கை அளித்தார். யார் பாவங்களில் கட்டுண்டு நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு முக்தி வழி காட்டினார். அவரே உலகை உய்வித்தார். அவரால் மட்டுமே நம்மை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க முடியும். இன்று அவரே உங்கள் இதயங்களில் அவதரிக்க விரும்புகிறார். அவரது விருப்பத்தை கேட்டு அவரை உங்கள் இதயங்களில் ஏற்று இடமளிப்பீர்களா? சிந்தியுங்கள், நன்கு சிந்தியுங்கள்.

0: என்ன மறைக்கிற? கையில என்ன காட்டு? போட் லீவு நாள் முழுக்க இதோட விளையாடியாச்சு. இப்ப ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக வேண்டாம்.
1: நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகவே இல்லையே. என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டணும். அவங்க இத பார்க்கல.
0: வேண்டாம் கண்ணா, டீச்சர் கோச்சுக்குவாங்க. போட்டு பிடுங்கி வச்சுக்கிட்டு திரும்பி தரமா போயிட்டா

0: வந்துட்டே கண்ணா, என்ன இவ்வளவு சீக்கிரம்?
1: ஆமாமா, இன்னைக்கு அரை நாள் தான். அம்மா, எங்கயா ஆஷா, எங்கயே போட்?
0: முதல்ல இந்த ஸ்கூல் வெள்ளை ஷர்ட்டை கட்டிட்டு இத போட்டுக்க. ஏதாவது கரைப்பட்டுட்டா போறது கஷ்டம். சீக்கிரம்.
2: இந்தா முதல்ல இத சாப்பிடு, அப்புறம் ஆஷாவை தரேன்.

0: இவருக்கு இப்படி ஒரு பைத்தியமா ஆஷா மேல?
1: ஏய், ஓம் போட் நெஜம் போட்டே இல்ல, தண்ணில நகரவே மாட்டேங்குது, ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வருது.
2: இல்ல இல்ல, இப்ப போகும் பாரு.
3: ராஜு, ஏ ராஜு, நீ என்ன பண்ற? நீ இங்க வா, இங்க வா, எழுந்துரு, இங்க வா, இங்க வாப்பா, நான் சொல்றத கேளு, இங்க வா. இன்னும் பாருமா, என்னப்பா பண்ற நீ? பாரு, கர்த்தர் கொடுத்தாரு, பாருப்பா, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தரே எடுத்துக்கிட்டாரு, நீ இதுக்காக சாகனமா? எழுந்திருப்பா, எழுந்திருப்போ, நல்ல பையனா வீட்டுக்கு போ. ஆமா, நீங்களா என்ன பாக்குறீங்க, என்ன வேடிக்கை பாக்குறீங்களா? எல்லாரும் வீட்டுக்கு போங்க, போங்க, போங்க. அப்பா, இயேசுவுக்கு தோத்திரம், இயேசுவுக்கு தோத்திரம்.

Raju! Raju! Raju!

0: ¡Raju! ¡Raju! ¡Raju! ¡Raju! ராஜு, ஏ ராஜு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
1: அம்மா அம்மா அம்மா, ஏ போட் முழுகி போயிடுச்சு. ஏ ஆஷா என்ன விட்டுட்டு போயிடுச்சு. நான் தண்ணி பக்கத்துல விளையாடிட்டு இருந்தேன், அப்ப அது தண்ணில முழுகிடுச்சு. அம்மா, கடல் ஆஷாவ முழுகடிச்சிடுச்சு.
0: ராஜு, இத பாரு, இத பாரு, அழாதே பாரு. உனக்கு தேவன் இயேசு மேல விசுவாசம் இருக்குல்ல, அவர் கட்டாயம் உன் போட்டை உனக்கு திருப்பி தருவாரு. அழக்கூடாது, அழாத. இத பாரு ராஜு, தேவன் இயேசு நம்மளோட ரட்சகர். அவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வாரு, நமக்கு எந்த குறையும் வராது. அவரே உன்னோட ஆஷாவையும் திருப்பி தருவாரு. இங்க பாரு என்ன எழுதிருக்கு, நான் உலகின் முடிவு வரை எப்போதும் உன்னுடன் இருப்பேன். தேவன் இயேசு எப்பவும் நம்ம கூட இருக்காரு. உன் ஆஷா நிச்சயம் உனக்கு கிடைக்கும். சரியா, வா சாப்பிடலாம், வா.

0: ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு. ஆஷா, சந்தீப், ராகுல், ரவி, ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு. இதோ ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு. அம்மா, ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு. இதோ ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு.
1: ராஜு,
0: ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு.
1: இதோ ராஜு, அம்மா, ராஜு ஸ்கூல் போ.
2: எழுந்திரு எழுந்திரு, டீச்சர் கோச்சுவாங்க. எழுந்திரு, ஸ்கூலுக்கு போகணும். எழுந்திரு.

0: இது ஏ போட். ஏ போட் கடிச்சிருச்சு.
1: என்னது என்ன?
0: இது இது என்னோட போட்டு. இத நான் தான் செஞ்சேன். அங்க கடல் கிட்ட தொலைஞ்சு போச்சு. இது என்னோடது.
1: ஏய், ஒரு பையன் என்கிட்ட வித்துட்டு போனா. வல்லிசா காசு கொடுத்திருக்கேன். தொலைய 150 ரூபாய் எடு, அப்புறம் இத தொடு.
0: 150 ரூபாய்
1: எங்க இருந்தா வரத சாவகிராக்கி?
0: அவ்வளவு பணமா? அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா, சீக்கிரம் 150 ரூபாய் தாங்கம்மா.
2: 150? இரு இரு, உனக்கு இப்ப 150 ரூபாய் எதுக்கு வேணும்?
0: அம்மா, என்னோட ஆஷா கடிச்சிருச்சு, என்னோட போட், என்னோட படகு கடிச்சிருச்சு.
2: உன்னோட படகா? அதுக்கு எதுக்கு 150 ரூபாய்?
0: அந்த பழைய பேப்பர்காரர் காளிய பண்ணிருக்காருல, அவர்கிட்ட தான் என்னோட ஆஷா இருக்கு. அது என்னோடது, தந்துடுங்கன்னு எவ்வளவோ சொன்னேன், கெஞ்சினே. அதுக்கு அவர் யாரோ பையன் அவர்கிட்ட வித்துட்டதா சொன்னாரு. நான் 150 ரூபாய் கொடுத்தாதான் அதை எனக்கு தருவாராம்.
2: ஓ, அப்படியா சங்கதி? ஆனா ராஜு, நம்ம கிட்ட அவ்வளவு காசு ஏதுப்பா? கையில இருந்ததெல்லாம் கூட செலவாகி போச்சு. விலைவாசி விக்கிற வேலையில குடும்பம் நடத்துறதே கஷ்டமா இருக்கு.
0: அப்படின்னா என் போட் எனக்கு கிடைக்காதா?
2: இல்ல இல்ல, கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். ஆனா அதுக்கு நாம நிறைய பாடுபடணும். கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பிடிச்சு 150 ரூபாய் சேர்ந்ததும் நீ உன் படக மீட்டுட்டு வரலாம்.
0: அதுக்குள்ள வேற யாராவது வாங்கிட்டாங்கன்னா?
2: வாங்க மாட்டாங்கடா. நீ ஒரு வேலை செய், நீ அந்த காளி அண்ணன் கிட்ட போய் அவர்கிட்ட அன்பா சொல்லு, போட்டை யாருக்கும் விக்க வேணாம், நீ சீக்கிரம் காசு சேர்த்து வந்து வாங்கிட்டு போறேன்னு சொல்லு. சரியா?

0: டோட்டல் 130 ரூபா.
1: கண்ணா ராஜு, ஹோம்வொர்க் பண்ணிட்டியா? ராத்திரி ஆயிடுச்சுப்பா, தூங்கு.
0: அம்மா, 130 ரூபாய் சேர்ந்துருச்சு, இப்ப அவர் எனக்கு தருவாரு? இல்ல,
1: கண்டிப்பா தருவாருப்பா, நம்ம காலையில போய் வாங்கிட்டு வரலாம். இப்ப தூங்கு.

0: என்ன பாட்? அதுவா? அது வித்து போச்சே, இங்க ரொம்ப நாள் எதுவும் இருக்காதுப்பா. ராஜு தம்பி, இது யாரோட போட்டு? இத நான் உனக்காக பத்திரமா வச்சிருந்தேன், இல்லனா எப்பவும் வித்து போயிருக்கும். இந்த
1: Thank you, Uncle. Yay!

0: சட்டை போட்டு குடிடா. முடியாது, நான் தரமாட்டேன். இது என்னது? நான் பண்ணினது. இதுக்கு நான் காசு கொடுத்து இந்த மீட்டு இருக்கேன். இப்ப இது ரெண்டு மடங்கு என்னோடது, டபுள் என்னோடது.
1: தேவன் நமது ரட்சகர், நம்மை படைத்தவர். நாம் பாவத்தில் கட்டுண்டிருந்த போது, ஆதரவின்றி இருந்த போது அவர் நம்மை கண்டெடுத்தார், அன்பு தந்தார், அதோடு நம்மை வாங்கினார். உயிரற்ற பொருளால் அல்ல, தங்கம் வெள்ளியால் அல்ல, தன் விலை உயர்ந்த இரத்தத்தால் அவர் சிலுவையில் உயிர் நீத்தார் நமக்காக. பின் அவர் மீண்டும் நம்மை வாங்கினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.

இந்த கிறிஸ்துமஸின் சிறப்பு படம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மன்னிப்பு, மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷம், இதன் சிறப்பை உணர்ந்திருப்பீர்கள். இது பரமலோகத்தில் இருக்கும் பரமபிதாவை நம்பியதால் கிடைத்தது. இந்த படம் உங்களை மாற்றிய விதத்தை எழுதி அனுப்புங்கள். மேலும் இந்த புத்தகத்தை இலவசமாக பெறுங்கள். இதன் தலைப்பு த புக் ஆஃப் ஹோப். எங்கள் விலாசம் மை ஹோப் இண்டியா, போஸ்ட்பேக் 52, செகந்தராபாத் 500003, ஆந்திர பிரதேஷ், இந்தியா. பரமபிதா உங்களை நேசிப்பார். எங்களின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்.

0: சகரியான் புஸ்தகம் 14 5 வசனம்.
1: என் தேவனாகிய கர்த்தர் வருவார்,
0: என் தேவனாகிய கர்த்தர் வருவார்,
1: தேவரீரோடே
0: தேவரீரோடே
1: எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள்.
0: எல்லா பரிசுத்தவான்களும் வருவாங்க. பயரங்கமா வருகிற வருக, இன்னொரு வருக வந்து ரகசிய வருக. இந்த குறித்திருக்கிறது 2 வருகை பற்றி ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அது மாத்திர 1 புஸ்தகம் 4 16-17.
1: கர்த்தர் தாமே,
0: கர்த்தர் தாமே
1: ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
0: அப்பொழுது
1: கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
0: பின்பு
1: உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல்
0: அவர்களோட கூட
1: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
0: இவ்விதமாய்
1: எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
0: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்படி இருக்குமா, கர்த்தரோட எப்போதும் கூட இருப்போம். இது வந்து ரகசிய வருக. அதுக்கு முன்னால கிறிஸ்துக்குள் மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க, பின்பு நம்மளுக்கு உயிரோடு இருக்கு நாமும் கர்த்தரை தேவை ஆரபாரத்தோடு எக்கால சத்தத்தோடும் பிரதான தூது சத்தோடு கர்த்தர் வருவார், நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவார். அப்போ நம்ம என்ன செய்வோம், எப்போதும் அவரோடு இருப்போம். இது ரகசிய வருகை. இன்னொரு வசனம் வாசிக்கிறோம், 2 புஸ்தகம் 1 7-8.